0: ஜனனி.
1: வணக்கம் ஐயா.
2: அந்த ஜனனி உங்கள் நாவல் உறைந்து நல்லருள் தந்து அழகாக அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகளும் வகையிலே அன்னை தமிழ் உங்கள் சரளமாக உங்கள் நாவலிருந்து உருண்டு ஓடினாள். ஒவ்வொரு எழுத்துக்கள் சொற்சுத்தம் தெளிவாக அந்த பொருள் விளங்கக்கூடியதாக அந்த ராகத்தோடு இணைத்து இசை ஞானி இளையராஜா அவர்களது அந்த பாடல் உங்கள் குரலில் கேட்கும் பொழுது அற்புதமான ஒரு உணர்வை தருகின்றது. வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன் அவர்களே, எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சற்று களைப்பாக இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. பணிபுரிந்து கொண்டு பாடலையும் பாடுவது கொஞ்சம் கடினம்தான். நீங்கள் வெளியே வீட்டுக்கு வெளியே இருந்துதானே இதை பாடினீர்கள்?
1: இல்லை, நான் புல்லு வெட்டி போட்டேன். இப்போ இடையில ஒரு பிரேக் எடுத்துட்டு ரூமுக்கு வந்தேன்.
2: ரூமுக்கு வந்தேன் பாடினேன். சில சமயம் வெளியே இருந்து பாடும்பொழுது இன்னும் ஒலி தெளிவாக இருக்கின்றதோ வலைத்தளம் என்று எண்ணினேன். சரி சரி சரி, நன்றாக இருந்தது உங்கள் பாடல். இனிமையாக நீண்ட நாளைக்கு பின் ஒரு ஒரு எங்களுடைய சாதாரணமான எங்கள் அன்பு உறவுகளின் குரலிலே அந்த பாடலை கேட்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கின்றது. இது வந்து இசைஞானி அவர்கள் பாடிய வழியிலே எத்தனை கருவிகளை வைத்து கொண்டு நிறைப்படுத்தி ஏற்ற இறக்கங்கள் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை என்று இசை கோர்த்து அதை பாடி மகிழ்ந்தவர்கள், எங்களை மகளை வைத்தவர்கள். ஆனால் நீங்கள் அதை கேட்டு மனதிலே பதித்து அப்படியே கொண்டு வந்து சுவை மாறாமல் தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன், எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
1: நன்றி ஐயா.
2: நன்றி. இளைப்பாருங்கள், நன்றாக வந்து பாடி எங்கள் வானொலியையும் சிறப்பித்து உங்களுடைய திறமையையும் காட்டி எங்களையும் மகளை வைத்திருக்கின்றீர்கள். எல்லும் என்றும் மென்மேலும் நீங்கள் இசைத்துறையில் வளர வேண்டும். உங்களுக்கு காலம் இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ மயில்கல்கள் தாண்ட இருக்கின்றீர்கள். அத்தனையும் நீங்கள் வெற்றி கம்பங்களை தாண்டுவது போல் தாண்ட வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி.
1: வணக்கம் ஐயா.
2: நன்றி. நன்றி. நன்றி. சிறப்பு. இனிமையாக வந்து அற்புதமாக பாடி சென்றார் எங்கள் விக்னேசன் அவர்களுக்கு. முன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வந்து பாடுபவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருடமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது தான். யாரும் பாட முடியாதவர்கள் இல்லை. எவர் ஒருவர் நன்றாக ரசிக்கின்றார்களோ ஒரு பாடலை, எந்த ஒரு நிகழ்ச்சியை நன்றாக கிரகிக்கின்றார்களோ அவரால் அதை பிரதிபலிக்க முடியும். வாழ்க்கை என்பது நாடகம். நாடகம் என்றால் நடிப்பு. நடிப்பு என்றால் ஒன்றை போல இன்னொன்றை செய்து காட்டுவது. அந்த திறமை எல்லோரிடம் இருக்கும். இந்த வேளையிலே அன்பு சகோதரர் கணபதி அவர்கள் வருகின்றார்கள், சென்னையிலிருந்து வருகின்றார். வணக்கம். வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே.
3: ஓகே, இது வந்து தேவ பாட்டு இதுவும் தத்துவ பாட்டு தான். படம் வந்து இசையமைப்பாளர் தேவா, பாடியவர் தேவா. படம் வந்து பொற்காலம். ஆமா ஆமா ஆமா, 2000 வந்தது. 2000 வந்த படம். முதல்ல பாடுறேன் நம்ம ரேடியோல.
2: சரி, பாடுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்னை அருள் எப்பொழுதும் இருக்கும். நாங்கள் எல்லோரும் கேட்க ஆவலோடு இருக்கணும். ஆவலோடு இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஓகே, பாடுங்க. அரிது அரிது மாடிகளாய் பிறத்தல் அரிது கூண்களோடு செய்விடு நீங்கி பிறத்தல் அதை விடு அரிது

யாருங்கோ ஊனம் உள்ள உடம்பில் குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள நல்லா இருந்தா உன்ன ஒரு குறையில்ல, உள்ள ஊனப்பட்ட உடம்பிருந்தும் பயனில்ல. ரெண்டு காலம் உள்ளவனு கெடுக்கிறா, சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறா. ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. கஞ்ச பையன் எல்லாருமே கையிருந்து ஊன அத கண்டிருக்கேன் நானும். நீங்க பாரு, நீங்க யார பார்த்து ஊனம்னு சொல்றீங்க? கடன் கொடுத்தவன் எதிர வந்தா கடன்பட்டவன் ஊமை, இத கண்டிருக்கோம் நாம. எங்க வாயில்லாத ஜீவங்களை வயிறுங்க காட்சி இங்க நல்லால கண்ணு கூட வேணாங்கோ. வாய்மை இருக்கையில வாயும் கூட வேணாங்கோ.

0: ஊனம் என்ன ஊனம், அட ஞானம் தான வேணும், அந்த ஞானம் பானம் வேணும், முன்னா மனசு மாற வேணும். ஊனம் ஊனம் ஊனம் என்ன ஊனம் யாருங்கோ, உடம்பு உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. ஓகே, அத்தங்கிற ஓரத்துல வளர்ந்துருக்குது தென்ன, அது வளைஞ்சிருக்குது என்ன, அது தேங்காய விருத்த பங்காயாருங்கு. மதுரையில கோயிலத்தான் பார்த்து பார்த்துட்டு கண்ணு, அதுல மொட்டை கோபுரம் ஒண்ணு, அதுல மீனாட்சி கூட இருப்பா பாருங்க. கண்ணதாசன் சொன்னாங்க, வைரமுத்து சொன்னாங்க, ஊனம் என்பது மனசுதான்னு உனக்கு எனக்கு சொன்னாங்க. அட ஊனகினிடம் ஊனா, அட ஞானம் தான வேணும், அந்த ஞானம் வர வேணும், உன்ன மனசு மாற வேணும். ஊன ஊன ஊனம் எல்லாம் ஊன யாருங்கோ, உடம்பில் உள்ள ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள இருந்தா உடம்புல குறையில்ல, உள்ள ஊனப்பட்ட உடம்பு இருந்தும் பயன் இல்ல, ரெண்டு காலும் உள்ளவனும் கெடுக்கிறா, சில ஒத்த காலின் நல்ல வழி நடக்கிறா. ஊன ஊன ஊனம் என்ன ஊன யாருங்கோ, ஊனம் இல்ல உடம்பில் இல்ல குறைகள்லாம் ஊனம் இல்லைங்கோ. ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்பில் இல்ல குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. எப்படி நடந்தது பரவாயில்லையா?
1: நல்லாக பாடுகிறீர்கள் ஐயா, வித்தியாசமான பாடல்கள் அடுத்து வந்து அற்புதமாக பாடுகிறீர்கள். நீங்கள் பாடகர் என்பது எனக்கு தெரியும். இது வந்து அந்த திரைப்படத்திலே இந்த பாடல் தேவா பாடுகின்றாரா, வடிவேலு பாடுகின்றாரா?
0: வடிவேல் கேட்டதுக்கு தேவா பின்னணி கொடுத்திருப்பாரு.
1: ஓ,
0: வடிவேல் பாடுற மாதிரியே இருக்கும், வடிவேல் மாதிரியே தான் இருக்கும் பாட்டு. உண்மையில தேவா, ஆமா தேவா, வடிவேல் கூட தேவா மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா அவர் தேவா திங்க் மனோ வந்து எஸ்பிபி ஃபாலோ பண்ற மாதிரி,
1: பிற்காலத்திலே வந்த தத்துவ பாடல்களில் சிறப்பான ஒரு பாடல் இந்த பாடல் ஊனம் என்பதை பற்றி.
0: வெற்றிகரமா ரெண்டு தத்துவ பாடு பாட்டு அதுவே நிறைவா இருக்கு. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நேரம் இருந்தா மறுபடியும் வருவேன்.
1: வாழ்த்துக்கள் கடமை, வாழ்த்துக்கள். இனிமையான கருத்துக்களை நன்றாக புரிந்து வேண்டாம், பக்க வார்த்தியம் இல்லாமல் நீங்கள் மட்டும் உங்கள் வார்த்தையிலே வந்து கூறும் பொழுது நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள இலகுவாக இருக்கின்றது. பக்க வார்த்தியங்கள் வந்து இசைக்கருவியோடு வரும் பொழுது சில சமயங்கள் பாடலினுடைய ருசியை இசைக்கருவி எடுத்துவிடும். அதிலும் பிற்காலத்தில்
0: கவனிக்க முடியாது.
1: முன்பு வந்த இசைக்கருவிகள் இப்போ ஒரு வரியிலே நீங்கள் பாடினால் அந்த மிருதங்கம் மத்தளம் என்று இருக்கின்ற தோல் கருவிகள் அப்படியே ஓசையிலே சொல்லும் ஐயா, அந்த அந்த ஓசையிலே நாங்கள் கணிக்கலாம். வயலின் வாசித்துக் கொண்டிருப்பார்கள், வயலின் வந்து பாடும், அந்த பாடலை பாடி தந்து கொண்டிருக்கும். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஐயா அவர்கள் எல்லாம் பேசுவார்கள் வானொலி, அந்த வயலின்
0: பேசும் பேசும், அது வயலின் பேசும் பாடாது பேசும்.
1: இப்ப ஊனம் ஊனம் ஊனம் யாருங்கோ, ஊனம் ஊனம் ஊனம் யாருங்கோன்ற பாட்டுக்கு பக்க வாத்தியங்கள் இசைக்கும் பொழுது அந்த மிருதங்கங்கள் தோல் கருவிகள் துளைக்கருவிகள் தங்கள் இசையை தனிப்பட்ட முறையில் தரும் பொழுது இந்த இந்த சுரவரிசையை மாற்றாது எங்களுக்கு அந்த வசனம் காதலே விழுவது போல் இருக்கும். இப்பொழுது அப்படி இல்லையே ஐயா, எடுத்ததுக்கெல்லாம் இந்த சாவோடுகளுக்கு அடிக்கிற மாதிரி டண்டடக்கா டண்டடக்கா டண்டடக்கா தான் இல்லாதுக்கும். அதுக்கு எத்தனை பெரிய புகழ்களும் ஆரவாரங்கள் காது செவ்வ ஒழிக்கும்.
0: பரம்பலம், ஆமா அது வந்து பரம்பலம் சொல்லுவாங்க, அது வந்து கேட்கறதுக்கு
1: அதையெல்லாம் பொறுக்கி எடுக்கிற இசை அல்ல ஐயா, அமைக்கிற இசை இல்லை. இப்போ இசை அமைப்பாளர்கள் வந்து ஒரு கலையகத்தை வைத்து எத்தனை நாள் செல்லும், அதற்கு வரிகளையும் கோர்த்து இசையையும் கோர்த்து அந்த கதைக்கேற்ப அந்த ரசனையை கொண்டு வந்து இது எந்த ரசத்திலே வரவணும், காதலில் வரவணுமா, வீரத்தில் வரவணுமா, சோகத்தில் வரவணுமா, சந்தேகத்தில் வரவணும், எத்தனை விதமான ரசனைகளை தருகின்ற கருத்துக்களுக்கு அமைய பாடலாசிரியர் எழுதும் பொழுது அதை தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்திருந்து அதை எண்ணுவார்கள். சரியா அப்படியா, அந்த பாடல் சரியில்லைண்டா இன்னொரு பாடல், எத்தனை வல்லுநர்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில். இப்பொழுது அப்படி இல்லை, பாடல் ஆசிரியர் படம் எடுக்க தயாரிப்பாளருக்கு ஒரு பாட்டி வைத்து விட்டான்னு அவற்றை பாட்டுத்தான் அங்கே எழுதுவார்கள். அதுக்கு கொண்டு வந்து இசையமைப்பாளர்
0: இப்பெல்லாம் எல்லாமே ட்ராக்ல பாடுறாங்க. அந்த காலத்துல சுவிட்சர்லாமா பாடும் போது யாருன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா பேசினா முதல்ல என்ன பண்ணும், அந்த ஒரு பாட்டே ஃபுல் டே ஆயிடுமா, மூணு நாள் ஆகுமா, ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல
1: ஆறு மாதம் சென்று இருக்கும் ஐயா, எத்தனையோ பாட தரமான இன்றைக்கும் உயிர் வாழுகிற பாடல்கள் அந்த இசையமைப்பாளர்கள் அவர்கள் அதற்காக உபவாசம் இருந்த வல்லுநர்கள் ஐயா. இவர்களை போல கம்ப்யூட்டர் கணனியிலே அங்க ஒரு இசை இங்க ஒரு இசை அதை கொண்டு வந்து பொருத்தி விட்டு பாடுவார். எத்தனை விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கு, எத்தனை விமர்சகர்கள் எழுதுகிறார்கள். இத்தனை பழைய பாடல்களில் வந்த பல்லவியை இடையிலே வந்த ராகத்தை கொண்டு வந்து புகுத்தி ஐயோ அவ்வளவு கவலைப்படுத்துகிறார்கள்.
0: ஐயோ ரீமிக்ஸ் பண்ணி கெடுக்கிறாங்க, பழைய பாட்டை டேமேஜ் பண்றாங்க.
1: அது என்ன முடியவில்லை. அது சரி, நல்லது, வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து
0: நன்றி சந்தர்ப்பம் மீண்டும் வருவேன், நேரம் பிரிப்பி கண்டிப்பாக வருவேன்.
1: நன்றி நன்றி கணபதி அவர்களே, வாழ்த்துக்கள். இப்பொழுது
0: வாழ்க
1: வாழ்க. அன்புடன் பெறுகின்றார் என் அன்பு மகள் ரேவதி அவர்கள் சென்னையில் இருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம்
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
1: வணக்கம் மகளே, வந்து விட்டீர்களா? வருகின்றேன் அப்பா என்று எழுதியிருந்தீர்கள். வந்து விட்டார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் என்னுடைய வீராங்கனை கெட்டிக்காரை. நலமா இருக்கிறீர்களாம்மா?
2: நலமா இருக்கேன்ப்பா.
1: எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்? மயிலாப்பூர். மயிலை பட்டாபி அவர்களுடைய ஊர். சரி, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய திருநின்ற ஊர் கே கே நகர்லிருந்து மயிலாப்பூர் எவ்வளவு தூரம் இருக்கும்?
2: ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரம்.
1: ஓ, ஒரு மணி
2: நேரம். ஆனா இரவு நேரத்துல 1.5 மணி நேரமே ஆயிடுச்சு.
1: வணங்கி எல்லாம் கொண்டு வந்து விட்டீர்கள்.
2: வந்த உடனே கடகடன்னு வந்து நம்ம வானொலியை போட்டேன்.
1: ஓடி வர வேண்டும் என்று வந்து விட்டு. சரி, இப்பொழுது வந்த உடனே என்ன பாடலை பாடலாம் என்று வந்தீர்கள்? எல்லோரும் அவளோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அங்க குவைத்தில இருக்கிறாரே உங்களுடைய ரசிகன் ஜோஜ், அவர் குட்டி ரேவதியை காணவில்லை என்று கேட்டு விடுவாங்க. அவர் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அங்கே என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்?
2: அப்ப தசாவதாரத்துல இருந்து முகுந்தா முகுந்தா.
1: ஓ, எங்கே கொண்டு வருங்க, நாங்களும் ஆர்வத்தோடு கேட்க இருக்கின்றோம். முகுந்தா முகுந்தா கொண்டு வாருங்க.
2: பாடுறப்பா.

உன்னை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா என்ன செய்ய நானும் தோல் பாவைதான் உந்தன் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதான் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா.

0: தாய் கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய். வாமணன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய். நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய். ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய். கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய். இங்கு உன்னவதாரம் ஒவ்வொன்றிலும் தான் உன் தாரம் நானே. உன் திருவடிப்பட்டால் திருமணமாகும் என்றே ஏங்குகிறேனே. மயில் பீலி சூடி நிற்கும் மன்னவனே, மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம்தா வரம்தா பிருந்தாவனம்தா வனம்தா.
1: ரேவதி பாடி முடிந்து விட்டதா? நான் நம்ம பாடலை கேட்டு அப்படியே மயங்கி விட்டேன். அம்மா கிருஷ்ணனை பற்றி 10 அவதாரங்களையும் கொண்டு வந்த தசா அவதாரத்தில் அற்புதமாக நல்ல சொத்தளிவம்மா, சிறப்பு பலமையை விட இன்றைக்கு அந்த சொற்பிரயோகம் நன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக உள்வாங்கி இருக்கின்றீர்கள் அந்த பாடலை. வாழ்த்துக்களம்மா, சிறப்பான பாடல். அப்படியே பாடலை கேட்டுக்கொண்டே நான் மயங்கி விட்டேன். அது சரி. அங்க நீங்கள் மயிலாப்பூருக்கு சென்ற இடத்துல என்ன ஆலயம் அந்த ஆலயம்?
2: அப்ப அது வந்து மகா பெரியவர் இருந்தார் இல்லையாப்பா, காஞ்சி மகா பெரியவர்.
1: ஆமா ஆமா,
2: அவருக்கு நேற்று

0: உங்களுக்கு இன்னொரு பாடலும் திருப்புகழும் இருக்கின்றது. விரைவில் நிகழ்ச்சியுடன் நிறைவேறுவதற்கு முன்பு வர வேண்டும். மீண்டும் என்ன பாடல் பதிவு செய்ய போகிறோம், என்ன பாடல் ஒலிபரப்புற பாடல கேட்க போகிறோம்?
1: எனக்கு நிறைய பாடல் நான் வரப்பா மறுபடியும் வந்து திருப்புகழும் ஒரு பாடலும் பாடுவோம்.
0: வரும்போது கூறுங்க. நல்லது நல்லது, நல்லா ஓய்வெடுங்கள். வந்த கலை ஆரங்கள், நல்ல ஆகாரங்களை உண்டு வந்து மீண்டும் சக்தி நல்ல
1: உண்டுட்டம்பா. அங்கே சாப்பிட்டுட்டம்பா, அங்கே சாப்பிட்டேன். ஒரு பாடலுக்கு வெயிட் பண்றேன்.
0: சரி, அடுத்த பாடலே கொண்டு வர.
1: தோசை தோசை எல்லாம் கொடுத்தாங்க. தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம்,
0: எல்லாம் எல்லாம் எல்லாம் வாழ்த்துக்கள். நாங்களும் சாப்பிட்டது போல இருக்கிறது அந்த அருவளங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கிழமை. நல்ல நல்ல ஜனக்கூட்டமா பெருந்திரளா வந்திருந்தார்கள். சரி, நல்லதம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆன்மீக பயணம் சிறப்பு அமையட்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து இன்னொரு பாடல் திருப்புகள் தர வேண்டும் நீங்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். இது முன்னிறுத்த மல் வானொலி. வணக்கம். 24 மணி நேர தமிழ் சேவை அவளோடு எதிர்பார்த்து கொண்ட அன்பு மகள் ரேவதி அவருடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது அடுத்த பாடலை பாட வருகின்றார் வண்டி கேட்டிலிருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் மகளே. சகாய அன்சர் ராணி சந்தன் ராஜ் அவர்களே வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியோட இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது என்ன பாடலை பாடி காட்டலாம் என்று வந்தீர்கள்?
2: மனதில் உறுதி வேண்டும்.
0: நிச்சயமாக அது வேண்டும். படமும் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தில் பாடல் பாடப்போகின்றது. எங்கே பாடுங்கள், நாங்கள் கேட்க. உங்களை நாங்கள் தடை செய்யவில்லை, அப்படியே கொண்டு வந்ததை அப்படியே பாடுங்கள். எங்களுக்கு கேட்போம்.
2: கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்

மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் இசை துடித்ததம்மா ஆத்திரங்கள் பெண் இனத்தை மூடி மறைத்ததம்மா.

விடியவில்லை கண்ணின் மணியே, கண்ணின் மணியே போராட்டமோ. உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா பெண்?

கொடி கண்ணின் மணியே, கண்ணின் மணியே.

0: உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா? ஐயா
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதமாக சுத்தத்தோட பாடியிருக்கீங்க. நல்ல, உங்கள் சொந்த குரலிலே நாங்கள் கேட்கும் பொழுது அந்த பாடலினுடைய கருத்துக்கள் என்ன என்று புரியக்கூடிய வகையில் நல்ல திறமையாக இடைவெளி விட்டு ஏற்ற இறக்கம் வைத்து அழகாக பாடியிருக்கிறீங்களாம்மா. மனதில் உறுதி வேண்டும். அந்த மனதில் உறுதி இருந்தபடியால் தான் நீங்கள் இந்த பாடலையும் உறுதியாக அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு சிறப்பான பாடல் உங்களுக்கு.
0: சரி,
1: அப்ப என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்?
0: எனக்கு இந்த பாட்டை கொடுங்க.
1: இந்த பாட்டு தான் வேணுமா? சரி, இப்பொழுது உங்களுடைய அவர் வந்திருக்கின்றாரா? உங்களோட கடுமையான வெப்பம் இருந்து நான் கொஞ்சம் கரைச்சல் பட்டு விட்டு என் கடனிகள் எல்லாம் என்ன செய்தோ என்று ஆபத்து வரப்போதோ என்று எண்ணி சூறாவளி எல்லாம் வருது என்று எல்லாம் அறிவித்தார். அப்படி ஒன்றுமே வரவில்லை. வெப்பம் தானமா அதிகம் இந்த மாதத்தில், இந்த கடந்த வருடங்களில் இப்படி வரவில்லை. இன்று இன்றும் வெப்பத்தோடு தான் இருக்கின்றோம். ஆனால் ஓரளவு தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒரு மூன்று நாள் கொஞ்சம் கடினமாக இருந்தது. நான் எல்லாம் உணவு, ஓ நான் சாதாரண உணவு அதிகம் அதிகம்
0: இன்னும்
1: இருக்கும் என்று முன்னேற்பாக அறிவிக்கின்றார்கள். என்ன, சரி, இப்பொழுது
0: சந்தன்
1: அவங்களை கொடுங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம்.
2: இனிய இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சொல்லுவேன்.
1: இரண்டு நேர வணக்கத்தையும் அன்பாக தந்த உங்களுக்கு நானும் அன்புடன் தந்து ஐக்கியமாகின்றோம். அன்பு பாரியார் வந்து அழகாக மனதில் உறுதி வேண்டும் என்று உறுதியாக நன்றாக பாடி சென்றிருக்கின்றார். சரி, உங்கள் பாடலையும் கேட்போமா? என்ன கூறப்போகின்றீர்கள் கூறுங்கள்.
2: நிச்சயமாக அனைத்து நண்பர்களும் சிறப்பா பாடுறாங்க ஐயா.
1: நல்ல பாடல், எங்களிடம் நல்ல பாடங்கள். ஒரு குழு அமைக்கலாம் இல்லையா? அவர் ஒரு இசை குழு ஒன்றை அமைக்க வேண்டியதான்.
2: மிகவும் கடினமான பாடல்களையும் எளிதா பாடிட்டு போயிடுறாங்க.
1: இப்ப
2: நம்மளுடைய சாந்தி அவர்களுக்கு பாருங்க, அருமையா அது அப்படியே
1: உள்வாங்கிறார்கள். உள்வாங்கி இது செய்ய வேண்டும், சும்மா ஒரு காற்றலே என்ற குரல் வரட்டும் என்று அப்படி பாடவில்லை அவர்கள். நான் சரியாக பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாரம் ஒரு வாரம் இருக்குத்தானே அதுக்கு ஒரு பாடலை தயார் செய்து நல்லா உள்வாங்கி பாடுகிறார். வாழ்த்துக்கள். அந்த சிறப்புகளை அவர்களை வளர்த்து கொண்டு வரும் இந்த வானொலிக்கு உண்மையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்கள் தான் மூல காரணம். அவர் போட்ட விதை தான் இந்த விதை இன்று விருட்சமாக வளர்ந்து நன்றாக இருக்கின்றது, கேட்க மகிழ்வாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு வாத்தியங்களுக்கும் பயம் இல்லை, எங்களை ஆனந்தம் இருக்கிறாரு வாத்தியம் போடுவதற்கு. சரி, இப்பொழுது உங்கள் பாடல் இதுவாக இருக்கும், கொண்டு வாருங்கள்.
2: நான் ஒரு பாடல் பாடுறேன்,
1: பாடுங்கள்.
2: ஒரு பெண் பூரா கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறான் கட்டாந்தரையில் ஒரு குண்டை வீரித்தேன் தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே மெத்தை வீரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணி தூக்கமில்லையே அது

ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாடு, என் உள்ளம் திண்டாடு, என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே, எந்த நிம்மதி போனதே, மனம் வாடுதே. ஒரு பெண் புறா கோழி மீதித்து ஒரு குஞ்சு சாகுமா, அன்று பாடம் படித்தேன் அது பழைய பழமொழி. குஞ்சு மீதித்து இந்த கோழி நொந்ததே, இதை நெஞ்சில் நிறுத்து இது புதிய பழமொழி. ஆண் பிள்ளையோ

0: வரை ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறாங்க.
1: ஐயா
2: நன்றாக இருந்த சந்தன் ராஜா அவர்களை நீங்கள் வர வர நல்ல முன்னேற்றம். நீங்கள் முன்பு பிள்ளையாண்டல்ல நன்றாக இருக்கின்ற அந்த சொற்களை கொண்டு வந்து அழுத்தம் திருத்தமாக அதற்குரிய இடைவெளியை கொடுத்து நன்றாக பாடுகின்றீர்கள். புரியக்கூடிய சில பேர் அப்படியில் பாடலை கேட்டு போட்டு ஓடி வந்து புறப்பிரண்டு பாடுவார்கள், அந்த உணர்ந்து பாடுவதில்லை. நீங்கள் அந்த உணர்ந்து பாடுகிறீர்கள். அந்த உணர்ந்து பாடும் வேளையில் தான் அந்த பாடல் சுவையாகவும் வருகிறது, அந்த கருத்து எங்கள் உள்ளத்திலும் பதிகின்றது. இனிமையான ஒரு பாடல், நல்ல கருத்தோடு வந்த பாடல், சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் தான் நான் கூறுகின்றேன். வாழ்த்துக்கள். என்றும் இப்படி நீங்கள் வளர்ச்சியுற்று எங்கள் வானொலியில் வந்து சிறப்புற பாடகர்களாக நீங்கள் வர வேண்டும். ஒரு நாளைக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டி ஒன்று வைத்து பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, இப்போ
1: கண்டிப்பாக
2: அது ஒரு
1: வாய்ப்புகள் கிடைக்கும் போது நிச்சயமாக பயன்படுத்தும்.
2: பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டு
1: நம்ம அந்த பாடலை படிக்கும் போதுதான், அந்த வரிகள் இருக்கும்போது தான் அந்த வரிகள் என்ன நம்ம புரிய முடியுது.
2: நிச்சயம்
1: சாதாரண நிகழ்ச்சி பாடல் கேட்கும் போது சரி எதார்த்தமா ரெண்டு வரி கேட்டு அப்படியே சரி பாடலோட பாடிட்டு நம்மளுக்கு அதுல வாங்கிட்டு போயிடுறோம். ஆனா நம்ம பாடலை எடுத்து பாடும்போது தான் அதுல உள்ள வரிகள் நமக்கு ரொம்ப உன்னிப்பா புரியுது.
2: ஏனென்றால் அந்த பாடலை எடுத்து பாடும்போது வார்த்தைகளை உன்னிப்பாக உள்வாங்குகிறீர்கள். ஒரு பெண் புறா கண்ணீரில் முந்தைய இசையோடு நல்லா இருக்கு பாடன்னு போய்விட்டோம். நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்து பாடும்பொழுது அது எவ்வளவு தூரம் உணர்ந்து அந்த கருத்தை புரிந்து அதுக்கேற்ற ரசத்தை கொடுக்கும் வேளையில கேட்கும் எங்களுக்கும் அழகாக இருக்கின்றது. சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பு. அப்ப என்ன பாடலை ஒலிபரப்பு? இதே பாடல்தான். ஓ, பெண் புறா வாழ்த்து. இது அண்ணா என்ன திரைப்படம்?
1: அண்ணாமலை.
2: ஓ, அண்ணாமலை. இல்லை, வாழ்த்துக்கள். சிறப்பு. அந்த பாடல் கூட காற்றில் கிடைக்கும். அந்த இணைந்து சிறப்பித்தாக்கு கணவன் மனைவியாக வந்து இணைந்து அற்புதமாக பாடியிருக்கிறீர்கள். அந்த எனக்கு பிடித்தது என்னென்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு சொற்களுக்கு சொற்கள் இடைவெளி விட்டு அந்த உணர்வை கொடுத்து பாடுகிறீர்கள்.
1: அது நீங்கள் சொல்லிக் கொடுத்தது
2: நான் தங்கள் வித்துவான்
1: இல்லை. நாங்கள் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த விலையின உடனே எடுத்துருவோம் எல்லா நேர்களும். நீங்கள் அதை
2: என்ன எங்களுக்கு பக்கவார்த்தியங்கள் இல்லைத்தானே? இப்பொழுது இருக்கிற பக்கவார்த்தியங்கள் முதல் பல்லவியை பாடிவிட்டால் அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த பக்கவாத்தியம் முழுக்க அடி அடி என்று அடிச்சங்க போறீங்கன்னு கொண்டு போயிடும். ஆனா முன்பு வந்த பாடல்களுக்கு பக்கவாத்தியங்கள் அதே வாசித்து கொடுக்கும். அடுத்த வரி என்ன அந்த ராகத்தை எடுத்து கொடுக்கும். இப்பொழுது வந்தவர்களுக்கு ராகம் தாழ்ந்த டங்கடா டங்கடான்னு அடிக்கத்தான் தெரியும். அது சில பாடல்களுக்கு சரியாக இருக்கும். நன்றாக இருந்தது சந்தன்ராஜ் அவர்களே. உங்களுடைய பாடலும் உங்கள் மனைவியின் பாடலும் இனிமையை சேர்த்தது எங்கள் காற்றலைக்கு. இது மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் நாங்கள் பிறப்புவோம்.
1: நன்றி. வணக்கம் ஐயா.
2: நன்றி.
1: நம்முடைய பாட்டுக்கு பதில் பாட்டிலையும் உள்ள பாடல்கள் உடனடியா எழுத முடியாம போயிருந்தீங்கய்யா.
2: அது நீங்கள் எதிர்பார்க்க
1: இல்ல உண்மையிலே அந்த நம்ம பலனத்துல எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனா நேரம் இல்லாததுனால சரி அப்ப எழுதிக்கும் அப்படிங்கிற அந்த சோம்பேறித்தனம் தான்.
2: இல்ல சோம்பேறித்தனம் இல்ல. உங்களுக்கு நேரம், உங்களுக்கு நேரத்தை விட பணிகள் அதிகமாக இருக்கின்றது. கவனங்கள் கூட அதை நான் உணர்வேன். அடுத்தது இந்த பாடுபோர் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுல வந்து பாடலை தந்தவர்களுக்கு தெரியாது என்ன பாட்டு வரப்போகுதுன்னு அவர்களுக்கே தெரியாது இல்லையா? அது நான் ஒரு அதொரு ஒரு ஒரு ஒரு ஒரு சஸ்பென்ஸ் ஆகத்த ஒரு இதாக என்ன பாட்டு வரப்போகுன்னு உற்று கேட்க போகிறாரு. ஐம்பது
1: பாட்டு அந்த பாடல் கேட்டது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அளவு ஓவியம்.
2: ஆமாம்,
1: அந்த பாடல்
2: உயிரான தெரிந்து நானும் அந்த பாடல்கள் நீங்கள் தந்த 54 பாடல் அதுக்குள்ளே ஒரு பாடலை தெரிந்து தர வேண்டும் என்றால் உங்களுக்கும் பிடிக்க வேண்டும், எங்களுக்கும் பிடிக்க வேண்டும். இதுவரை கேட்காத ஏதாவது ஒரு சிறப்பிற்கத்தானே வேண்டும். அதற்காக தான் தெரிவு செய்வேன். இருந்து கொண்டு சென்று தெரிவு செய்து
1: தேர்வு பண்றது மிக சிறப்பா இருக்கியா. எங்க தலைவருக்கு ஒரு பாடல் கொடுத்துருந்தீங்க, அதுவும் சிறப்பான பாடல். அதே மாதிரி நம்ம ஜாமலம்மா கொடுக்க பாட்டு எல்லாருக்குமே
2: அவரவர்களுக்கு
1: எல்லா நண்பர்களும் கொடுக்கற பாட்டு அருமையான பாடல்கள். உண்மையிலே அது பாராட்டணும்.
2: நன்றி, நன்றி சந்தன்ராஜ். இந்த நேரத்துக்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மீண்டும் சந்திக்கலாம். இது நன்றி. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இப்பொழுது ஒரு பாடல் ஒதுக்க இருக்கின்ற அந்த பாடலை கண்டு ஓடி வாருங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். ரேவதி அவர்கள் திருப்புகள் பெற வேண்டும்.

0: பாடாத பாட்டெல்லாம் பாடுவதற்காக வருகின்றார் அன்புடன் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஆனந்தன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சிறப்பா இருக்கிறேன்
0: ஐயா, சிறப்பாக. பணி, இன்று பணி முடிஞ்சு விட்டதா?
1: பள்ளி திறக்கக்கூடிய நேரம் இல்லைங்களா?
0: அதனால்
1: பெரிய போராட்டத்துல இருக்கு.
0: போராட்டம் தானே வாழ்க்கை. சரி, இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? வந்து ஓய்வு எடுத்து ஆறுதல் எடுத்துக் கொண்டீர்கள். அப்படியே சுவாத்தியத்துடன் பாட வேண்டும். பாடுவதற்கு வாத்திய கருவி எல்லாம் கொண்டு வந்தீர்களா? சரி, அப்ப எங்கே பாடுங்க, எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமோ.
0: அற்புதமான பாடல், அற்புதமான, கொண்டு வாருங்களா.

நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தென் சிந்தும் நேரம் நான் பாடும் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, தோகை இளமையில் ஆடிவகுது வானில் மழை வருமோ, கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களிலே, பௌர்ணமி வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம் இமைப்பறவை, சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகின்றாள் சாகுந்தலாம். அன்னமும் இவளிடம் நடைபழகும், இவள் நடை அசந்திடும் சங்கீதம் உண்டாகும், தோகை இளமையில் ஆடி வருகிறது வானில் மழை வருமோ, கோதை இவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தென் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும், புது தென்றலோ பூக்களில் வசிக்கும் ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும் அந்த

0: நனைந்தால் தாகம் வரும் தேவதை விழிகளில் அமுத அலை கனவுகள் வளர்ந்திடும் கல்லூர் முன்பாடை தோக இளமயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ கோதை பல்விழி நூறு கவிதை நாளும் எழுதிடுமோ தென் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. நன்றியா.
1: அமைதியான ஒரு பாடல், ஆனால் ஆழமான காதல் உணர்வுள்ள ஒரு பாடல். எஸ்பிபி பாலசுப்புனியம் அவர்கள் பாடிய வேளையிலே கேட்கும் பொழுது எவ்வளவு இதமாக இருந்ததோ, அது இசையோடு கருவிகளோடு ஆனால் நீங்கள் தனிமுறையில் தனிப்பட்ட முறையில் அழகாக அந்த சொற்களை எடுத்து பாடுகிறீர்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு என்னுடைய அறிவுரை, சொற்களுக்கு சொற்கள் வருகின்ற இடைவெளியையும் அவதானிப்பீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருங்க. கொஞ்சம் அந்தரப்படுவது போல் எனக்கு தெரியும், சுவாசிக்க களைப்படைவது போல் தெரிகிறது. நன்றா சுவாசத்தை எடுத்து பாடுங்களேன். அவர்கள் ஒரு ஒரு பல்லவி முடிஞ்சு சரணம் வரும் வரையும் அந்த பல்லவியையே இசைக்கருவி வாசிக்கும் வரை அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். உங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்து ஒரு வரி பாடி முடிந்தவுடன் இடைவெளி உண்டு, வரிக்கு வரி இடைவெளி உண்டு, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அழகாக இருக்கின்றது, அதில் ஒரு குழப்பமும் வராது. சிறப்பாக இருந்த சிறப்பான பாடல். என்ன பாடலை கேட்டு மாட்டீர்கள் நேர் நேரத்தில்? என்ன பாடல் கேட்டு?
0: தர்மத்தின் தலைவன் படம் முத்தமிழ் கவியே வருக அந்த பாடல் கொடுத்தீங்க கேட்டு.
1: முத்தமிழ் கவியே வருக என்ற பாடல் பாடப்படும். முத்தமிழ் கவியே என்ற பாடல் ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல இனிமையாக
0: பாடுகிறீர்கள்.
1: கேட்க மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அற்புதமான பாடல்கள். நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்வு அங்கே தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய மகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அது அவர் வளர்த்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அவர் தான் வந்து எடுத்துக்கொண்டு செல்வார். இந்த நிகழ்ச்சியை அவர் கொண்டு செல்லும் பொழுது நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கவனிக்கின்றேன். அம்மாவோடு இருக்கும் பொழுது, மகளோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க சுதந்திரம் அது என்னிடம் இல்லை என்பதை நான் கருதி கொள்றேன். கொஞ்சம் கட்டுப்பாடு போ, நான் அப்படி கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் அந்த வயதுக்கும் அன்புக்கு வந்து அழகாக கட்டுப்பாட்டு அம்மாவுடைய நல்ல விளாசி பேசுவீர்கள் நான் கவனித்திருக்கின்றேன். நாங்கள் தாயுடன் தானே
0: இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசிரியர் தான் நீங்க. அதனால
1: இல்ல வழிகாட்டியோட
0: கொஞ்சம் அந்த
1: நன்றி சுகுணா. என்ன மாதிரி சுகுணாவும் பாடுவாவா? இன்னொரு நாளைக்கு வருவாள் வருவாள் ஒரு நாள் மம்மி மம்மி. நன்றி நன்றி ஆனந்தன். நன்றி. அடுத்த ஒரு உடம்பு செல்கிறேன். வாழ்த்துக்களையா.
0: நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே. வணக்கம் ரேவதி. உங்களை அழைத்து விட்டேன், இணைப்பு தந்து விட்டேன். ரேவதி கொண்டு வாருங்கள். இப்பொழுது யார் வருகிறது? ரெண்டு பேர் மூன்று பேர் அழைக்கின்றீர்கள் ஒரே நேரத்தில். யார் வரப்போகின்றீர்கள் முதல் என்று பார்ப்போம். இங்கே சாந்தி வந்து விட்டார். சாந்தி கிடம் கிடைத்து விட்டது. சாந்தி வாருங்கள், கொண்டு பாருங்கள். அம்மா
2: வணக்கம்.
1: வணக்கம். இங்கே வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து சேருகிறது சாந்திக்கு. எங்கே அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இந்த சந்தோஷத்தோடு
2: கொண்டு
1: வாருங்கள். உங்களுக்கு தானே சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. கொண்டு வாருங்கள்.

என்னை ஆட்சி செய்வாய் அம்மா. கல்யாணியே அற்பதமே அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வாய் அம்மா.

மன்றிலே நின்றாடும் அம்பலவாணருட ஆட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வாய் அம்மா. கல்யாணியே கற்பகமே அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வாய் அம்மா.

0: திரு ஆட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வாயம்மா. கல்யாணியே கற்பகமே அற்புத காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வார் அம்மா. நன்றி ஐயா வாய்ப்புக்கு.
1: அற்புதமான ஒரு பக்தி பாடலம்மா. அயல்லி ஆலயம் இருக்கின்றது, அதை நினைத்து பாடின பாடல் காட்சி தந்து என்னை ஆட்சி செய்த என்ற பாடல் மிகவும் சிறப்பான கல்யாணி ராகத்து பாடல். சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள் அம்மா. கட்டிக்காரை மேலும் மேலும் நீங்கள் முயற்சி எடுத்து மனனம் செய்து நன்றாக உள்வாங்கி அதிலே நீங்கள் ஈடுபடுங்கள். நீங்கள் நல்ல பாடல் பாடிக்கொண்டிருக்கிறீங்க, நல்ல குரல் வன்மை இறைவன் தந்திருக்கின்றார், நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: அம்மா, நன்றி அம்மா. ரெண்டு பாடலை தந்து வாழ்த்து வாழ்த்துங்களுக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்புடன் ரேவதி அவர்களை எதிர்பார்க்கிறேன். ரேவதி அழைத்துக் கொண்டிருக்கின்றார், மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடுவோர் பாடலாம் இறுதி நேரத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பாட்டோடு பாடலாக வந்து திருப்புகளும் பெற இருக்கின்றது என்று கூறும் வேளையிலே எங்கே அழைப்பை தேடுகிறேன், வாருங்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. 2023 ஆண்டு 6வது மாதம் 4வது நாள் இன்று நகர்ந்து செல்லவில்லை, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இலை மறை காயாக இருக்கும் எங்கள் அன்பு உறவுகளுள் பொதிந்துள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்வாக இருக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலி.
2: காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள்,
1: பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் ரேவதி அம்மா. எங்கே ரேவதி? வணக்கம், வணக்கம், வணக்கம்.
3: வணக்கம் அப்பா, வணக்கம் அப்பா.
1: எங்கே கொண்டு வாருங்கள், எதை கொண்டு வந்தீர்கள் முதலில், திருப்புகளா அல்லது பாடலா?
3: ரெண்டுமே, திருப்புகள் முதல். முதலில் திருப்புகள்.
1: கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கு.
3: இது வந்து திருச்செந்தூர் சுருட்டி ராகம்.
1: சுருட்டி ராகமா? வாழ்த்துக்கள், நல்ல திருப்புகள்.
3: ஆமா பாப்பா.
1: சரி, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். திருச்செந்தூர்,
3: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.
3: சேம கோமல பாத தாமரை சேதர்கோ

0: காணே காயத்தே பசு பாசத்தே சீலர் காமுற்றேயும் அதன் கொலாதான் நீப சேவக செந்தில் வாழ்வே. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் வாழ்த்துக்களம். அற்புதமான ஒரு துவாரம். ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாங்கள் அதை விட்டுவிடக்கூடாது. அதுவும் ஒரு இறைவன் கருணைதான். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று மாணிக்கவாசகர் கூறியிருக்கின்றார். அந்த இறைவனை துதிப்பாடுவதற்கும் எங்களுக்கு அருள் வேண்டும், அவருடைய கடாட்சம் வேண்டும். அது உங்களுக்கு நிறைய கிடைத்திருக்கின்றது. திருப்புகள், அற்புதமான திருப்புகள். நீங்கள் திருப்புகளை ஓத ஓத உங்கள் தமிழ் தண்ணி அறியாமல் வளர்ந்து கொண்டு வரும். ராகங்களும் தண்ணி அறிமையால் தோன்றிக் கொண்டு வரும். கருணையோடு நல்லது திருப்புகளை தந்து எங்களையும் ஆன்மீகத்தில் நிறுத்திய உங்களுக்கு அடுத்த பாடலை பாடலையும் தருகின்றீர்களா? நேரம்
0: பாடல் பாடல் தரப்படுகிறேன் அப்பா. எனக்கு எனக்கு பாடல் வந்து தேடி வந்த லட்சுமியிலேருந்து. அச்சம் நாணம் நீ பெண் என்று சொல்லாமல் சொல்லும் அந்த பாடல்.
1: அச்சம் நாணம் என்ற பாடல் தேடி வந்த லட்சுமியா?
0: ஆமா லட்சுமி. ஆமா.
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இப்பொழுது அடுத்து என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்
0: அப்பா? இது வந்து இது நீயா நீயா பட பாடல் பா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள.
1: ஓ நீயா. எங்க கொண்டு வாருங்கள் கேட்போம்.
0: ஓ

உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.

நீ வேண்டும் கண்ணே என் மன்னனே, ஒரே கண்ணன் ஒன்றே ராதை வா.

0: கண்கள் கண்ணாகி பார்க்கின்றன, நான் வெறும் கோயில்லாகாமல் காக்க உந்தன் கண்மீன்கள் என் மீது விளையாடட்டும். அந்த விண்மீன்கள் சுவையாக பார்க்க தேர் கொண்டு வா, கண்ணன் வந்து கீதம் சொன்னால் நான் ஆடுவேன். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஓரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன். இந்த மழை மேகம் உன்மீது ஆடும், அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன். இந்த மழை மேகம் உன்மீது ஆடும், வண்ணப்படத்தோடும் முகத்தோடும் நீ கூடலா, இந்த பழத்தோட்டம் உன்னோடு கூடும். புது வெள்ளமே ஒரே சொர்க்கம் எந்தன் பக்கம் வேறில்லையே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.
1: ரேவதி, எப்படி பாடினீர்கள்? களைத்து விட்டீர்கள் இல்லையா? ஆரம்பத்தில் எடுக்கும் போது இருந்தது, இறுதி பல்ல சரணத்தில் இறுதி இரண்டு வரிகளும் கொஞ்சம் வயன் குறைஞ்சு விட்டது. இருந்து நன்றாக இருந்தது அம்மா. நீங்கள் இந்த பாடல்களிலே வருகின்ற வரிகளிலே நன்றாக அந்த வல்லினம் வார்த்தைகள் வரும் பொழுது சாதனை ஓசை எப்படி ஒலிக்கும் என்பதை தெளிவாக தருகிறீர்கள். எல்லோரும் பாடிய பாடலை பார்த்தேன், இந்த வல்லினம் சொற்கள் வரும் இடத்திலே அதற்குத்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாத்திரை. ஆனால் அந்த அந்த அந்த அந்த துணி எல்லாம் அழகாக இருக்கின்றது அம்மா. நீங்கள் எடுக்கும்போது பாடும்போது சிறப்பாக இருக்கும். மற்றது மொழிக்கு இடைபெடு நல்லா விட்டு வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் ஓய்வெடுத்து பாடலாம், ஒரு குறையும் இல்லை. அப்படித்தான் பாட வேண்டும். ஏன்னா நீங்கள் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடுகிறீர்கள். நீங்கள் பாட வந்த நோக்கம் அந்த கவிஞர் எழுதிய வரியை பாடல் மூல இசையோடு எங்களுக்கு புகுத்துகிறீர்கள். நாங்கள் இசையோடு கேட்கும் பொழுது புரியாததெல்லாம் நீங்கள் பாடும் பொழுது துல்லியமாக எங்களுக்கு புரிகிறது. சிறப்பு அம்மா. இரண்டு பாடல்களையும் பாடி ஒரு திருப்புகளையும் பாட வந்தீர்கள். ஒவ்வொன்றாக பாடியவர்களே திருப்புகளை பாடி உடனே பாடலையும் பாடு வந்தா கொஞ்சம் சக்தி
0: வாழ்த்து. அப்ப ஆசை யாரை விட்டது? ஆசை யாரை விட்டது?
1: ஆசையை விடாம ஆர்வம். உங்களுக்கு பாட வேண்டும் ஆசை, எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது, ஆர்வமும் இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்றது நான் பலரை பார்த்திருக்கின்றேன். ஏதோ நானும் ஒரு காலத்தில் வந்து வானொலியிலே பாட வேண்டும் என்று வருபவர் இருப்பார்கள். சரி, அது பாடலாம், கடைசி நேரத்திலும் பாடலாம் தானே, எங்களுடைய அலுவலை பார்ப்போம் என்று பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதுகளெல்லாம் அவரவருடைய ஆர்வமும் அவரவருடைய உணர்வையும் பொறுத்தது. அவருடைய திறமையை அவர் வெளிக்காட்டுவதற்கு உள்ள சந்தர்ப்பம் எங்கு வருதோ அங்கே காட்டி விடணும். அதுதான் மனித தன்மை. எனக்கு எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ சரியான சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த வேண்டும். எனக்கண்டிருப்பது எனக்கு தான், அதை நான் விளக்க முடியாது. அதை ஒன்று அற்புதமாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வாரம் ஒரு நாள் வந்து பாடும் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக சிறப்பித்து பாடலை பாடி நான் கவனித்து, அங்கு நீங்கள் ஆலயத்திலிருந்து வரும்பொழுது எழுதியிருந்தீர், அப்பா நான் ஆலயத்திலிருந்து வருகிறேன் விரைவில் வந்து விடுவேன் அப்பா என்று, அது பெரிய ஆனந்தமாக இருந்தது கேட்டது. அதே போல வந்து பாடலை தந்திருக்கேன், வந்து நீங்கள் சிறப்பித்து அத்தனை பேரும் சிறப்பாக தந்திருக்கின்றீர்கள். நேரத்தை நேரத்தை கருதி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அற்புதமாக வந்து பாடியிருக்க வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைவருக்கும்.
0: நன்றி அப்பா, நான் விடைபெறுகிறேன். அப்புறம் எல்லோரும் பாட வந்த பாடிய அனைவரும் நன்றாக பாடினார்கள். அப்பா வந்து எங்களை எல்லாம் ஆர்வத்தோடு அரவணைத்து அழகாக பாட வைத்தார்கள். எல்லோருக்கும் நன்றி, அப்பாவுக்கும் நன்றி, வானொலிக்கு நன்றி அப்பா.
1: வணக்கம் அம்மா. கேட்டுக்கொண்டிருப்பாங்க,
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சு விடைபெறுவது. விடைபெறுவது சொல்லுவோம் முன்னாடி, இந்த
1: ஞாபகப்படுத்திக்கிறேன்.
0: அங்கிருந்து
1: கேட்டுக்கொண்டிருப்பார் இந்த நிகழ்ச்சி, அவ்வாறு கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சி. நன்றிகள் மகளே, நன்றிகள். வாழ்த்துக்கள் அம்மா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி.
1: அடுத்த வாரம் தயாரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பாடலை கொண்டு வந்து காற்றலை சிறப்பு உலகின் பல பாகத்திலிருந்தும் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பாடுவோர் பாடலா நிகழ்வை அலங்கரித்திருந்தார்கள் அன்பு உறவுகள் கிருஷ்ணன், விக்னேஸ்வரன் அவர்கள், சாந்தி கணபதி அவர்கள், ரேவதி ராணி அவர்கள், சந்தன்ராஜ் அவர்கள், ஆனந்தன் இவர்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய கடமையை எண்ணி சரியான நேரத்துக்குள் வந்து பணிச்சுமைகள் இருந்த வேளையிலும் வேறு பராக்கு இருந்த வேளையிலும் கூட வந்து அற்புதமாக தங்கள் உணர்வை கொட்டி தீர்த்து அழகாக பாடி சென்றார்கள். சரியான நேரத்துக்கு நான் முடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அந்த வகையில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவனால் என்றும் கிடைக்கட்டும். அன்னை கலைவாணியினர்கள் உடைத்து மீண்டும் சிறந்த கலைஞர்களாக இவர்கள் வர வேண்டும், இவர்கள் நாவன்மை சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்றைய பாடுவோர் பாடலா நிகழ்வை வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் கூறி, எல்லாம் வல்ல இறைவா உலகெல்லாம் பறந்து வாழும் அன்பு உறவுகள் அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். இப்போ ஒடிசாவோ இங்கே அந்த ஊரிலே நடந்த விபத்தை பற்றியெல்லாம் போட்டு எழுதியிருந்தார்கள். இந்த அனர்த்தங்கள் எல்லாம் வேண்டாம், எதற்காக நடைபெறுகிறது தெரியவில்லை. இறைவா அனர்த்தங்கள் காணாமல் அல்லோல கல்லோலப்படாமல் நோயற்ற வாழ்வு கண்டு சமாதானமாக மகிழ்ச்சியாக அன்போடு மனிதநேயத்தோடு அறம் தலைக்க வாழ வேண்டும். எல்லோரும் அதற்கேற்ற அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்புடன் உங்கள் அனைவருக்கும் விடை கூறி விடைபெற்று செல்லும் நான் மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலோடு ஆரம்பித்து ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலுடன் முடிவடையும் பாடுவோர் பாடலாம் 2023 ஆண்டின் 6வது மாதத்தின் 4வது நாள். வணக்கமும் நன்றியுமே நல்லுறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

என் தாயுடன் தந்தையும், என் தமிழுடன் குருவும், தரமுடன் என கழித்த இறைவா, எல்லோருக்கும் என் முதல் வணக்கம். அன்புள்ளம் கொண்ட என் இனிய நேயர்களே, உங்களுக்கும் வணக்கம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை.

0: அப்பா லெனின் கும்பகோணம்ப்பா. அப்பா வணக்கம். என்னமா இல்லைன்னுப்பா, மகிழ்வா இல்லைன்னுப்பா, நீங்க என்னமா இருக்கீங்களப்பா? இல்லப்பா இல்லைங்கப்பா, நேற்று வரல இன்னைக்கு வர தொலைபேசி பதினாறுல இருந்து வர முடியும். அம்மா வந்தாரா? அப்ப தொலைபேசி இல்ல, என்னதான் வர முடியலங்கப்பா, வேற ஒண்ணு இல்லைங்கப்பா. ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல பழுதாயிட்டுப்பா. எலும்பா, அது வாகனம் ஓடிட்டு போறப்ப பாக்கெட்ல இருந்து கீழே வந்துட்டேங்கப்பா, அந்த டிஸ்பிளே இது போயிடுச்சுங்கப்பா. அது இல்லைங்கப்பா, அது கார் மாதிரி சொகுசு வாகனத்துல அப்படியே இருக்கும், ஆட்டோல வந்து அந்த மாதிரி இருக்காதுப்பா. ஆமாங்கப்பா, விழுங்குங்கப்பா, மேடுப்படத்துல பிறப்ப கீழே விழுந்துடும். ஆமாங்கப்பா, அதுல அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காங்கப்பா, பேருக்குதான் இருக்கும் அதுல. ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா.
1: தொலைபேசியை நாங்கள் உடம்போடு வைத்திருக்க கூடாது,
2: ஏனென்றால் அதுல பாரு அலை வந்து எங்க உடம்புல ஏத்தாகிறது கூட, இந்த அலை வந்து உடல்ல இப்ப பாருங்க, கரண்ட்ல கையை வைத்து தூக்கி அடித்து விடும் எங்களை, ஒரு காய்ந்த பலகையை வைத்து விட்டா. அதே போன்று இந்த எங்களுடைய உடலிலே ரத்த சுற்றோடு நடந்து கொண்டிருக்க ஆவியை உயிர்த்தி இருக்கிறவங்கள இதயம் தொடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அலை வந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும்போது அது அலை வந்து அங்கே தாக்கும் போது உங்களையும் தாக்கும். ஒரு போதும் நீங்கள் உடலோடு ஒட்டி வைத்து நெஞ்சு சட்டையில வைக்கக்கூடாது, இடுப்பு சட்டையில வைக்கக்கூடாது, ஆபத்தான. இதயம் கிட்னி போன்ற இடங்களுக்கு இருக்கின்றது, பக்கத்தில் வைத்திருக்கலாமே தவிர நீங்கள் அது ஒரு சின்ன சின்ன பை வாங்கி உங்களுடைய அடித்தா ஒழித்தா சத்தங்களுக்கு நீங்க எடுத்து பேசலாம், காதல குச்சியை போட்டு கேட்கலாம். கவனமா இருக்கணும், விலை என்ற பொருள் உங்களுக்கு விலை ஒரு பக்கம் இருக்காது, அத்தியாவசியமான பொருள் தானே மகனே.
0: ஆமாங்க,
2: தொலைபேசி. அப்ப அதை நாங்கள் உங்களை விட கவனமாக பாதுகாக்கணும், ஏன்னா உங்களை பாதுகாப்பு செய்கிறது அது. இப்ப இடையிலே நீங்கள் சென்று விட்டீர்கள், வாகனத்துக்கு ஒரு தடை அல்ல உங்களுக்கு ஒன்றுன்னா அழைப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு இந்த தொலைபேசி தேவை இல்லையா?
0: ஆமாங்க,
2: அதனால் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க பழக வேண்டும். நீங்கள் தொலைபேசியை வாங்கும்போது ஒரு உறை வாங்கி அதனுள்ளே போட்டு உங்கள் ஆட்டோவுடைய ஹேண்டில் கொழுவி விட்டால் அதை அடிக்கொண்டு இருக்கும், தொலைபேசி அடித்தா நீங்க பேசிக்கொள்ள. உங்க ப்ளூடூத் எல்லாம் இருக்கிறது தானே மகனே, அதுல திருபோனை போகிற இடத்துல வைத்து காதுல ப்ளூடூத் வைத்து விட்டால் அது ஒலித்தால் உங்களுக்கு காதல் கிடைக்கும் தானே ஐயா, பாதுகாப்பாக
0: வைத்து.
2: இப்ப சரி பண்ணி விட்டீர்களா? சரி செய்து
0: கொடுத்துருக்கீங்கப்பா, கடையில கொடுத்துருக்கீங்கப்பா. இப்ப நான் வாகனத்துக்கு வேற நம்பர் வச்சிருக்கேங்கப்பா, அது வந்து இந்த நம்பர் கிடையாது.
2: அப்ப வீட்டுல
0: கீபேடு மொபைல், அது வந்து கீபேடு மொபைலுங்கப்பா, அது வாகனத்துக்கு வச்சிருக்கேன், அது சரியா இருக்குங்கப்பா, அது ஒன்றும்
2: பிரச்சனை.
0: இது நம்ம வானொலிக்காக யூஸ் பண்றோம்.
2: நல்லது. என்ன பாடலை கேட்க போறீங்களா நீங்கள்? பாடலை கூறிவிட்டு பேசுவோம்.
0: அப்ப இன்னைக்கு பாரதியார் பிறந்தது நாங்க பண்ணி,
2: அவர் பிறந்து விட்டாரா? இன்னைக்கு அப்புறம் தான் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பாரதி பாரதி பாரதி
0: 139வது பிறந்த நாள் போல
2: வாழ்த்துக்கள் ஓல்டு பாரதி அவர்களுக்கு, ஓல்டு வாழ்த்துக்கள் செய்வோம். 130 ஆண்டுகளா?
0: அவ்வளவு
2: ஆண்டுகளா? ஆனா அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கு நேரங்களோடு இல்லையா?
0: ஆமாங்க, உலகம் மறையற வரைக்கும் அவருடைய
2: இருக்கும், இருக்கும், மறைந்தாலும் இருக்கும் பதிவுகள்
0: பாரு. பாரதி திரைப்படம் பாரதி திரைப்படம்
2: ஆமா, பாரதி திரைப்படத்திலே என்ன பாடல்?
0: அது வந்து நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மன் ஒரு பாடல்.
2: முன்பொருள் கூட கேட்டீர்கள் அந்த பாடல் இல்லையா?
1: அதே
0: பாடல் இளையராஜாவும் பாடியிருக்காரு. அதுவும் நல்லதான்
1: இல்ல, பாம்பேஸ்வரியின் சிறப்பா இருக்கு. உன்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நான் நின்று சரணடைந்தேன் கண்ணம்மாண்டு வரும் அப்படித்தான். பாம்பேஸ்வரி பாடியது விசாரிக்கிறேன், கடையில இருந்தால் எடுத்து தருகின்றேன்.
0: இருக்குங்களா? கண்டிப்பா.
1: சரி, எப்படி சென்றது என்னால எப்படி சவாரிகள் எல்லாம் எப்படியான பிரியாணிகளை நீங்கள் பார்த்தீர்கள்?
0: நல்லபடியா இந்த பொழுது நல்லபடியா இருந்துச்சுங்கப்பா.
1: சரி,
0: நல்லபடியா இருந்துச்சு. இயல்பான இதுதான்ப்பா. பனி அதிகமா பெய்யுதுப்பா.
1: பனி அதிகமா பெய்கிறதா? இந்த பனி பெய்வதால் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கின்றது?
0: நன்மைகள் பனியினால தெரியுதுங்கப்பா. எப்படி
1: அப்படியா? வாகனங்கள் செல்வங்கள்
0: போற வாகனம் போறேன்.
1: பனியினால் என்ன நன்மை என்று தெரியவில்லை இல்லையா? பனியிலே வளரும் பயிர்கள் உண்டு. இந்த பனி காலத்தில் நல்ல பயன் தரும் பலன், நல்ல பயன் தரும் விளைவு தரும் செடிகள் மரங்கள் உண்டு. இரண்டாவது, 12 மாதத்திலும் உள்ள பருவ காலத்துக்கு ஏற்ப தங்கள் பூத்து காய்த்து கனியாகி தானியமாகி எல்லாம் தருகின்ற மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பனி காலத்திலே தான் இந்த பயறு வகையெல்லாம் பனி காலத்திலே நன்றாக வரும் என்று எண்ணிருந்தேன். ஆனால் இந்த பனி காலத்திலே கூடுதலாக இயற்கை தாவரங்களில் இருந்து பலன்கள் கிடைப்பது கூட என்று நான் அறிகின்றேன். சரி, அதை விடுவோம். இந்த பனி காலம் எங்களுக்கு எவ்வளவு உதவக்கூடிய எங்களோட உடல்நிலைக்கு எப்படி உதவுகின்றது? பனிகாலம் உங்களுக்கு சுகமா இருக்குமா லெனின்?
0: சுகமா இருக்காதுங்களா?
1: சரி, நாங்கள் இப்போ பாடுவோம். எங்களுடைய நிகழ்வு இன்று வந்து கலந்துரையாடலால் தமிழை பேசுவோம் தமிழில், தமிழில் பேசுவோம் தமிழை, அந்த நிலைக்கு வந்து விட்டோம் அப்படித்தானே? நீங்கள் வந்து தமிழில் பேசத்தானே வந்தீர்கள். தமிழில் பேசுவோம் என்று.
0: சரிங்கப்பா,
1: தமிழில் பேசுவோம். 4 நிமிடங்கள் பேச போகின்றோம். கரையில் வந்து நீண்ட பதிலாக நீங்கள் கொண்டு சென்றால் நீங்கள் தவறுவதற்கு சாத்தியம் உண்டு. நீண்ட வசனங்களுக்கு போகக்கூடாது. அப்ப கேள்விகளுக்கு சுருக்கமான பதிலை தர வேண்டும். அப்ப சுருக்கமான பதில் தானே என்று ஒரு சொல்லி பதில் தரக்கூடாது. நிச்சயமா அதுல 2 சொல்லிகள் தருகின்ற பதிலே போனேன் வந்தேன் சாப்பிட்டேன் என்று தனியாக கூறக்கூடாது. அதோட இன்னும் ஒரு சொல்லு இணைந்து வர வேண்டும். அடுத்தது, அந்த சொல்லை நீங்கள் கூறும் பொழுது ஒரு சொல்லு, உதாரணத்துக்கு முதலில் ஒரு பதிலுக்கு ஒரு சொல்லை கூறினால் இரண்டாவது பதிலும் அதே சொல் வந்தால் 3வது தடவை வரக்கூடாது. ஒரு சொல்லை 2 தடவைகள் பாவிக்கலாம். 3வது தடவை பாவித்தால் மகிழ்ச்சியோடு விளக்கப்படும். சரியா? மகிழ்ச்சியோடு. அடுத்தது, 3 வினாடிகள் செகண்ட் தாமதிக்க கூடாது கேட்ட கேள்விக்கு பதில் கூறுவதன். சரியா?
0: சரிங்கப்பா.
1: அடுத்தது,
0: சரிங்கப்பா,
1: எக்காரணம் கொண்டும் ஆங்கில சொல்லோ புற சொல்லோ கலக்க கூடாது. 4 நிமிடங்கள் தொடர்ந்து உரையாற்ற வேண்டும். இந்த நியதிக்குள்ளேதான் வருகின்றோம். 1 தடவை நீங்கள் விடுபட்டால் மீண்டும் 1 தடவை ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் உங்களுக்கு பரிசாக ஒரு பாடல், நீங்கள் விரும்பும் பாடல் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் நின்று சரணடைந்தேன், அது நாளைய தினத்துக்கான பாடல் என்று முதல் பாடலாக வந்தபடியாக காட்டலைக்கு வரலாம். ஆனால் உங்களோட வெற்றி பாடலும் உண்டு இருக்கின்றது. சரியா? அதற்காமே நாங்கள் ஆரம்பிப்போம் உங்களுடைய விடயத்தை. உங்கள் நேரம் ஆரம்பிக்கிறது இப்பொழுது. வணக்கம் லெனின், இந்த பனி காலம் உங்களுக்கு எந்த வகையில் பிடித்திருக்கின்றது?
0: தூக்கம் நல்லா வரும் பனி காலத்துல.
1: வாழ்த்துக்கள், தூக்கம் நல்லா வரும்.
2: பனி காலத்தில் அதிகாலையில் உங்களுக்கு பனி இருந்தால் மகிழ்ந்து கொண்டு செல்வீர்களா, மகிழ்ச்சி இல்லாமல் செல்வீர்களா?
0: மகிழ்ந்து கொண்டு செல்வேன்.
2: மகளுடன் செல்வீர்களா? வாழ்த்துக்கள். சரி, மகளுடன் செல்லும் உங்களுக்கு அந்த பனி காலத்தில் வாகனத்தை செலுத்துவதற்கு ஏதும் தடைகள் உண்டா? தாமதிக்க கூடாது,
0: தடைகள் இருக்காது.
2: இருக்காது. சரி, எங்களுக்கு இங்கே பனி காலத்திலே செல்லணும், எங்கள் பனி வேறு, உங்கள் பனி வேறு. இந்த ஆவி உயிர்ப்பு என்று ஒன்று இருக்கு. இந்த ஆவி புகை மாதிரி வெளியே வருவதற்கு நிலத்திலிருந்து வாகனம் செலுத்துவதற்கு அந்த பனிமூட்டங்கள், அந்த புகார்கள் உங்களுக்கு தடை செய்வது உண்டா? தெளிவில்லாமல் இருப்பது உண்டா வீதிகளில்? தாமதம் தெளிவில்லாமல் இருக்கும், தெளிவில்லாமல் இருக்கும். அந்த தெளிவில்லாத நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் வாகனத்தை செலுத்தும் வேளையில்?
0: சரியா கேட்கலங்களா?
2: நீங்கள் அப்படி தெளிவு இல்லாத வேளையில என்ன செய்வீர்கள்? தெளிவு வாகனத்தை செலுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? புரிந்ததா கேள்வி?
0: வாகனம் போகும்போது ஒளி விளக்கு போடுவோம்.
2: சரி, ஒளி விளக்கு நீங்கள் போடுகின்றீர்கள் லெனின். உங்களுடைய முகப்பு கண்ணு

0: பனி நேரத்தில் பீதியில் பீதி நிலம் எப்படி இருக்கும்? வழுக்கல் சரத்தல் அப்படி ஈரளிப்பாக இருக்குமா அந்த பனிக்கு, அல்லது காய்ந்திருக்குமா?
1: காய்ந்து காணப்படும்.
0: காய்ந்து காணப்படும் கட்டிக்காரன். உங்களுடைய நத்தார் பெருநாள் வருகின்றது, கிறிஸ்தவ மக்களினுடைய நத்தார் பெருநாள். அதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆகிவிட்டீர்களா? நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் ஆகிவிட்டீர்களா?
1: இன்னும் காலம் இருக்கு.
0: இன்னும் காலம் இருக்குது. சரி, அந்த வேளையில நீங்கள் இந்த வருடம் நத்தார் பண்டிகையை நலமுடன் கொண்டாட முடியும் என்று எண்ணுகிறீர்களா?
1: கண்டிப்பா நம்புகிறேன்.
0: கண்டிப்பாக நம்புகிறீர்கள். ஆதலால் நீங்கள் அப்ப அழைப்பு விட்டு நண்பர்களை எல்லாம் அழைத்து வீட்டிலே கொண்டாடுவீர்களா, அல்லது உங்களுடைய ஆலயத்தை மட்டும் கொண்டாடுவீர்களா, அல்லது வேற விடுதிகளில் சென்று கொண்டாடுவீர்களா, எப்படி செய்வீர்கள்?
1: ஆலயத்திற்கு மட்டுமே வாய்ப்பு.
0: ஆலயத்திற்கு மட்டுமே வாய்ப்பு கொண்டாடுவதற்கு அல்லது வணங்குவதற்கா?
1: வணங்குதல் முக்கியம்.
0: வணங்குதல் முக்கியம். நல்லது. கொண்டாடுவது என்பது வந்து ஆடல் பாடல், உணவு அருந்தி மகிழ்ச்சியாக கைகுலுக்கி கட்டிப்பிடிச்சு ஆடியெல்லாம் செய்வார்கள் இல்லையா? பழமையாக அப்படி செய்வீர்களா? அந்த மாதிரி உண்டு. அதை எப்படி கூறுவது? அந்த அந்த அந்த அந்த கொண்டாட்டத்தை எப்படி கூறுவீர்கள்? எப்படி அழைப்பீர்கள்? நல்லது. நீங்கள் அமைதி காத்தாலும் நாலு நிமிடத்தை கடந்து விட்டீர்கள். நான் கேள்வி கேட்கும் பொழுதே நாலு நிமிடங்கள் ஆகிவிட்டது. அதனால் என்ன செய்யப்படுவீர்கள்? நன்றி. பதில் தருவது தாமதம். நீங்கள் நாலு நிமிடங்கள் பத்து வினாடிகள் என்னோட இடம் கேட்கின்றீர்கள். நாலு நிமிடத்தில் ஆகின போதுதான் நான் அந்த கேள்வியை கேள்வி கேட்கும்போது எதற்கு நன்றி? நான் ஒண்ணும் கொல்ல சொல்லவில்லை. நீ வந்தீங்கன்னா கட்டிக்கா
1: கட்டிக்கா நாலு நிமிடம் முடிஞ்சு நன்றி
0: சொன்னாங்க. கட்டிக்கா எதிர்பார்ப்பு அதுதான் வரும்போது நான் வெல்ல வேண்டும் என்று அதை வருவீர்கள். உங்களுக்கு இன்று கேட்ட கேள்விகள் எல்லாம் முரண்பாடான கேள்விகள். நன்றாக பதிலளித்தீர்கள். நீங்கள் நன்றாக பதிலளித்தீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்து பாடலாக என்ன பாடலீர்கள்? வாழ்த்து பாடல் என்ன பாடல்?
1: வாழ்த்து பாடலாம் இந்த இணைச்சரன் பாடலை கொடுத்துருங்க.
0: அது உங்களுக்கு வந்த முதல் பாடல். இந்த வெற்றி பாடலாக என்ன வேண்டும்?
1: அந்த பாடல் இப்ப கொடுத்துருங்களா? நாளை கொடுத்தீங்களா? இணைச்சரன்
0: இணைச்சரன் நாளை. அப்ப எந்த பாடல் இன்றைக்கு வேணும்? வெற்றி பாடல்
1: இல்ல இணைச்சரன் இன்னைக்கு கொடுத்துருங்க. இன்னொரு பாடல் வந்து நாளை கொடுங்க.
0: அப்ப இன்னொரு பாடல் என்ன பாடல்?
1: அன்பே சிவம் திரைப்படம்.
0: அன்பே சிவம் என்ற திரைப்படமா?
1: அதுல பூ வாசம் புறப்படும் பெண்ணு பாடல் இருக்குமா? அந்த பாடல்.
0: ஓ, பூ வாசம் புறப்படும் நேரம் என்ற பாடலா? நான் எழுதுவேன்.
1: பெண்ணு
0: பூ வாசம் புறப்படும் பெண்ணு அப்படிதானே? அது என்ன படம்? அன்பே சிவம்.
1: நீ பூ வரைந்தால் அன்பே சிவம்.
0: அன்பே
1: சிவம்.
0: அன்பே சிவம். இந்த பாடல் இன்றைக்கு இன்று வேணும் உங்களுக்கு? அப்படி இல்ல, நாளை வேணும். என்ன
1: இந்த பாடல் நாளைக்கு? எனக்கு இந்த பாரதி பாடல் மட்டும் இன்னைக்கு கொடுங்க.
0: அப்படியா? அந்த பொம்பேசரி இந்த குரலை கேட்க வேணும் என்றுதான் இருக்கின்றீர்கள் இல்லையா? பொம்பேசரி அப்படி என்ன பொம்பேசரி இல்லை உங்களுக்கு ரீப்பு அவ பிடிக்குமா? அல்லது
1: குரல் இல்லைங்கப்பா. அந்த எப்படி சொல்ல, இப்ப அந்த இளையராஜாவோட டியூம் நல்லா இருக்கும்பா.
0: அவன் பொம்பேஸ்வரி பாடலே பாரத பாடல். அது யாருடைய இசை? இளையராஜாவும் இசையமைப்பு.
1: இளையராஜாப்பா, இளையராஜா இசை.
0: அந்த பாடல் இன்று?
1: ஆமாங்கப்பா.
0: அந்த பாடல் உங்களுக்கு இன்று வேண்டும் இல்லையா?
1: ஆமாங்கப்பா.
0: அது உங்களுடைய ஆரம்ப பாடலாம் வெற்றி பாடலாம் இன்றைய கிடைக்கின்றது என்று வைப்போமே. சரியா?
1: நன்றி.
0: முதல் வாரத்துக்கு ஒரு பாடல் கொடுப்பது உண்டு. அந்த பாடல் இந்த பாடல் வெற்றி பெற்றதுக்கும் இந்த பாடலாக சேர்த்து உங்களுக்கு கொடுக்கின்றேன். நாளைய தினம் உங்களுக்கு பூ வாசம் பண்ணி தருவேன். சரி, அந்த பாடலை இப்பொழுது தந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, மகிழ்வாக இருக்குமா? ஆரம்பம் ஆயத்தம் ஓ.

0: காற்றலையில் கலந்து சென்றது இது கும்பகோணம். லெனின் அவர்கள் வந்து தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்விலே 4 நிமிடங்கள் அழகாக பேசி தமிழை வளர்த்து அவர் விரும்பி கேட்ட பாடலாக அந்த பாடல் காற்றலையில் ஒலித்தது. இன்றைய நாள் அவர் முதலாவதாக வந்து இணைந்தபடியால் அவருக்கு முதல் பாடலும் இதுவே, அவருடைய வெற்றி பாடலும் இதுவாக இருந்தது. தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்ச்சியை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கதம்பத்திலே அந்த உறவுகளை நீங்கள் வர வேண்டும், வந்து தமிழில் பேசி தமிழை வளர்ப்பதற்கு உதவி செய்து உங்கள் தமிழை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், தமிழால் பேசி இன்பம் பெறுவோம் வாருங்கள் என்று அழைக்கும் வேளையிலே அன்று நீ நிஞ்சம் எங்களுடைய காரைக்கால் சிறப்பு விஜயராகவன் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர் மீண்டும் அழைக்க வேண்டும், இணைப்புக்கு வர வேண்டும், வந்து பங்கு பெற்றுங்கள் என்று அனைவரும் வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. தமிழை வளர்ப்பதற்கு யாருக்கு அக்கறை இருக்கின்றதோ, தமிழை யார் நேசிக்கின்றார்களோ, தமிழை யார் சுவாசிக்கின்றார்களோ, தமிழே எங்கள் தாய்மொழி என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வர வேண்டும். நேரத்தை பற்றி நான் கவனிக்கவில்லை, வர வேண்டியது வந்து பங்கு பெற்று செல்ல வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா தலைநகரத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பம். கதம்பம் தமிழில் பேசுவோம் தமிழை பேசுவோம் தமிழில் அந்த விடயத்தில் இருக்கின்றோம். இங்கே அடுத்த உறவு வர இருக்கின்றார், வர வேண்டும் என்று கூறுகின்றோம். அதில் முதலாவது உறவாக வந்து இணைந்து கலகலப்பாக பேசி பாடலை கேட்டு பாடல் கேட்டது மட்டுமில்லாமல் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நோக்கோடு வந்து பங்கு பெற்றி அழகாக பேசியும் வெற்றி பெற்று அவர் தன்னுடைய வெற்றி பாடலையும் கேட்டிருந்தார் என்றது நீங்கள் கண்கூடாக காதுகூடாக கேட்டிருக்கின்றீர்கள் என்ற உறவுகளை. இது முன்பு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடாவில் இப்பொழுது நேரம் 10:58 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 நிமிடங்களில் 11 மணியை எட்டி பிடிப்போம். உங்களுக்கு 9:30 ஆகிவிட்டது. ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் வந்துவிட்டார் எங்கள் அன்பு விஜயராகவன் பங்களிப்பதற்காக. வணக்கம் வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் விஜயராகவன். காரைக்காலில் இருந்து வந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நான் நலமாக சிறப்பாக இருக்கின்றேன் விஜயராகவன். இப்பொழுது தமிழை பேசுவோம் என்ற இடத்திலே உற்சாகமாக இருக்கின்றேன். நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கீங்க. தமிழில் பேசுவோம் தமிழை, சரி, இன்றைய தமிழில் பேசுவோம் தமிழை என்ற போட்டிக்கு வந்திருக்க நீங்கள். நாளைய தினம் இன்றைய கதம்பத்து பாடல் நாளைக்கு கொடுப்பது வழக்கம், அப்படி கொடுப்பதை நாளைக்கு என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு?
1: அவன் தான் மனிதன்,
0: நாங்கள் மனிதர் இல்லையா ஐயா? நீங்கள் மனிதன் இல்லையா? நீங்களும் மனிதன். சரி, அவன் தான் மனிதன் திரைப்படத்தில் என்ன பாடல்?
1: இதோ இந்த தெய்வம்.
0: அவன் தான் மனிதன்,
1: அந்த பாடல் அவன் தான் மனிதன், அந்த பாடல் வேறு பாடல்
0: கிடையாது. ரிக்ஷாமாவா அந்த
1: பாடல்? பாபு பட்டேல்
0: உங்களுக்கு தேவை? இதோ எந்த தெய்வம் தானே?
1: ஆமா, இதோ
0: எந்த தெய்வம். எந்த படத்தில் வந்தேன் உங்களுக்கு அந்த பாடல்? நாளைய
1: பாபு பாபு.
0: ஆமா, ஸ்ரீதேவியை வைத்துக் கொண்டு நடிக்கின்றார் சிவாஜி கணேசன். இதோ இந்த முன்னாலே இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்திலே கிடைக்கும். சரி, இப்பொழுது நாங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வில் உட்கார போகின்றோம். உட்கார்ந்து நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். நியதிகள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பிப்போமா? உங்கள் போட்டி ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. விஜயராகவன் அவர்களே, இந்த முறை வந்த புவேரா என்ற அந்த புயலால் உங்கள் இடத்திலே நடைபெற்ற பாதிப்புகளை பற்றி சற்று ஒரு 2 விடயத்தில் கூறுங்கள். இந்த பாதிப்பு அப்படி இருந்தது என்பதை.
1: இந்த பாதிப்பு வந்து காற்று அதிகமாக வீசாததால் பாதிப்பு அதிகமாக இல்லையா? மழையும் குறைவாக இருந்ததால் எந்த ஒரு பாதிப்பு வந்து நமக்கு வந்து அதிகமாக இடம்பெறவில்லை. எந்த பாதிப்பும் சேதமும் அடையவில்லை.
0: வாழ்த்துக்கள், நன்றிகள், இறைவனுக்கு நன்றி. பாதிப்பு மக்களுக்கும் பொருட்களுக்கும் சேதம் இல்லாத மழை மட்டும் வந்தது. மழை எங்களுக்கு தேவைதான். சரி, இந்த மழை வந்ததா அது நன்மையா அல்லது தீமையா?
1: நன்மையா?
0: நன்மை.
1: திருநெல்வேலி நீரோடைய உயர்வு மட்டம் உயர்ந்திருக்கிறது.
0: நல்லது. கவனமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடதாசி புறப்படுகின்றது. என்னவென்றால் 2 தடவை ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள். அது மரியாதைக்காக அன்புக்காக கூறுவது வேறு, போட்டி வேறு. அதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஐயா என்ற பொருள் வர வேண்டாம், வந்தால் நீங்கள் விளக்கப்படுங்கள். அடுத்து, இன்று நீங்கள் பணிக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு அதிகாலையிலே பணிக்கு சென்றீர்கள், மாலை நேரத்து பணிக்கு சென்றீர்களா? காலை பணிக்கு நீங்கள் செல்லும் போது வெளியே செல்லும் வேளையிலே பனி பொழிவு இருந்தது, பனி இருந்ததா, பனி குளிர், அதை உணர்ந்தீர்களா?
1: உணரக்கூடிய நிபுணத்தன்மை நமக்கு இருக்கல, மூக்கு இருக்கல,
0: உணர்ந்தீர்கள். சரி, பனியும் மூக்காலா உணர்வது அல்லது உடலாலா?
1: ஆமா.
0: உடலால்
1: உணர்ந்தது.
0: என்ன எப்படி இருந்தது உங்களுக்கு? குளிராக இருந்ததா வெப்பமாக இருந்ததா?
1: விஷப்பணி போல ஒரு வாசனை வரும்.
0: இல்ல வாசனை வந்து நான் கேட்டது குளிராக இருந்ததா வெப்பமாக இருந்ததா?
1: குளிராக இருந்தது.
0: அப்ப அதிகாலையில நீங்கள் பணிக்கு செல்லும் போது குளிராக இருந்தால் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவீர்கள்?
1: பருத்தி ஆடைகளை அணிந்து சொல்லுவேன்.
0: கம்பளி ஆடை அணிவது இல்லையா?
1: கம்பளி ஆடையும் அணிவது உண்டு.
0: கம்பளி ஆடையும் அணிவது உண்டு. அந்த பனியினாலே பலருக்கு நோய்கள் ஏற்படும். எப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படும்? பனியிலே நீங்கள் நனைந்து கொண்டு சென்றால், பனியில் நனைகிற தெரியாது, ஆனா பனியுக்குள்ளாலே நீங்கள் பயணம் செய்தால் எப்படிப்பட்ட நோய் ஏற்படும்?
1: சளி, இருமல், தொண்டை வறட்சி.
0: உங்கள் வைத்தியசாலையில் இருப்பதனால் அந்த நோயாளிகள் எப்படிப்பட்ட நோயாளிகள் அங்கு வருகின்றார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பாதுகாப்பாக எப்படிப்பட்ட உடைகளை அணிய வேண்டும்?
1: இரண்டாவது
0: உடைகளை அணியலாம். முக்கியமாக எந்த உறுப்பை நாங்கள் மூட வேண்டும்? கை, கால், உடம்பு, தலை, இதிலே எதை மூட வேண்டும் பனி காலத்திலே?
1: காது, மூக்கு.
0: அதே போன்றுதான் நாங்களும் இங்கே. முக்கியமாக தலைக்கு தொப்பி அணிய வேண்டும். அதனால் தான் தொப்பி என்று ஒன்று வந்தது. வெயிலை விட பனிக்குத்தான் தொப்பி முக்கியமாக பாவிக்க வேண்டும். இல்லை, அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? பனித்தொப்பி என்று வியாபாரிகள் விற்கின்றார்கள். கம்பளியால், அதாவது பருத்தியாலும் இருக்கின்றது, கம்பளியால் செய்ததுதான் தலையை பாதுகாப்பாக. ஹென்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். அதனால்தான் அந்த சிரசில இருக்கிற மூக்கு, தொண்டை, காதுகளுக்கே வருத்தம் வருகின்றது நான் நினைக்கின்றேன். நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்?
1: அதைதான் நினைக்கின்றேன்.
0: நீங்களும் அதை தான் நினைக்கின்றீர்கள். இப்ப நீங்கள் பணிக்கு செல்லும் பொழுது எந்த வாகனத்தில் பயணம் செய்வீர்கள்? இருசக்கர வாகனத்தில் செல்வது. அதுக்கு விசை உண்டா அல்லது நீங்கள் தான் விசை உதைந்து செல்ல வேண்டுமா? இயற்கையாக செய்யும்போது அது உடற்பயிற்சியும் ஆகின்றது உங்களுக்கு இல்லையா? ஆமா ஐயா என்று மூன்றாவது சொல்லை பாவித்து விட்டீர்களே. அதனால் நீங்க 4 நிமிடம் கழிந்து விட்டதுதான் அதன் பின்புதான். அதாவது 4 நிமிடம் கழிந்து 3வது வினாடியில் தான் அதை கூறியபடியால் உங்களுக்கு என்ன செய்வோம்? அதையா என்ன மாதிரி செய்வோம்? அதை பார்த்து கொஞ்சம் பாட்டிலே 2 சரணத்தை குறைத்து விட்டு தரவா? நீங்க வெற்றி எடுத்திருக்கின்றீர்கள். வெற்றியாளர்களா வந்த மயிரிலையும் தப்பிவிட்டீர்கள்.
1: நன்றி.
0: நான் இங்கே நிறுத்துற மணிக்கோடு வைத்திருக்கின்றேன். ஆரம்பிக்கும் போது அழுத்தி நான் நேரம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கேள்வி வந்து வரும்பொழுது 4 நிமிடம் அவருக்கு வந்தது போல 4 நிமிடம் ஆகிவிட்டது. உங்களோட பதில் நன்றாக இருந்தால் அந்த ஐயா ஒன்றும் கூறிவிட்டது. அந்த மரியாதையாக பேசி பழைய விட்டீர்கள். அதனால் அது வருகிறது. நான் முதலில் உங்களுக்கு மஞ்சள் கடலாசி தந்திருந்தேன். ஆனால் அது அந்த அந்த நிமிடத்தை கடந்து தந்தபடியால் மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கிறீர்கள். வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் விஜயராகவன். ஆனால் நன்றாக பேசுகிறார். இடையிலே பல ஆங்கில சொற்கள் வரக்கூடிய கேள்விகளை வினாக்களை தொடுத்தே நீங்கள் நல்ல பதில் கூறுவீர்கள் தமிழிலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் தாய் உங்களை வாழ வைப்பாள்.
1: சரி,
0: தப்பித்து விட்டீர்கள். நல்லது நல்லது. என்ன பாடல் உங்களுக்கு வெற்றி பாடலாக வேண்டும் விஜயராகவன்?
1: இப்ப வந்து வீராயந்தர் பாடல்கள் ஒரு பாடல். ஒருதலை ராகம் படத்துல
0: என்ன பாடல்?
1: கூட்டையில கருவாரம் ஒரு பாடல்.
0: நல்ல பாடல் அந்த பாடல். மகிழ்வான ஒரு உல்லாசமான பாடல் இல்லையா? கூட்டையில
1: மயிலாடுதுறை தரங்கம்பாடியில ரயில் எடுக்கப்பட்ட ஒரு பாடல். மயிலாடுதுறை தரங்கம்பாடி.
0: அப்படியா? நீங்க பாத்தீர்களா அந்த படம் அமைப்பை?
1: ஐயோ, அவ்வளவு பக்கம் தானே எங்களுக்கு, பக்கம் தானே.
0: நீங்க அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது சென்று பார்த்தீர்களா?
1: நீங்கள்
0: செம்பருத்தியிலே காட்சிகள் படமாக்கப்படும். எங்களுக்கும் அது உத்வேகமாக இருக்குமோ, எங்களையும் பிடிக்கிறார்களே, இன்னும் நாங்கள் முகம் கொடுப்போம், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், தேவையில்லாத அவர்கள் அதை வெட்டி விடுவார்கள். நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது கடைசியாக சொன்ன சொல் தான் அந்த ஐயா, அது நாலு இடத்தை தாண்டித்தான் வந்தது, அதனால் தான் நான் உங்களை சொன்னேன் நீங்கள் தப்பி விட்டீர்கள் என்று
1: சொன்னேன்.
0: அந்த பாடல் உங்களுக்கு காற்றலையில் வர காத்துக் கொண்டிருக்கும் வேளை நீங்கள் அழகாக வந்து சிறப்பித்தீர்கள் எங்களுடைய வானொலியில் தமிழை தமிழா. நாங்கள் நான்கு நிமிடம் அல்ல பேச, முன்பு மூன்று நிமிடங்கள், இப்பொழுது நாலு நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த வல்லமை வந்துவிட்டது. முன்பு எல்லாம் உங்களுக்கு ஆங்கில சொற்கள் கூடுதலாக கலந்து கொள்ளும், மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை கூறுவீர்கள் இல்லையா? அடுத்தது
1: நிமிடங்களை அதிகரிக்கும் போது நாங்கள் சுதாரிச்சு நல்லா எப்படி திறமையாக பேச வேண்டும் என்பதை நிமிடத்தை அதிகரிக்க நாங்கள்
0: நல்லது. அடுத்தது என்னென்னா, முன்பு நீங்கள் ஆரம்பத்தில் வந்தபோது ஒரு கேள்வி கேட்டால் நீண்ட பதில் கூறுவீர்கள், ஒரு கேள்விக்கு ஒரு பதிலோடு அப்படியே தொடர்ந்து கிளம்படியே, அதனால் தான் இடையூறுகள் வருவது வருவது. அப்ப நாங்கள் எதிர்ப்பு
1: வந்திருக்கேன், நான் முதலிடத்திலையும் வந்திருக்கேன், முதலிடத்திலையும்
0: அந்த முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு பாத்தீங்க, முதல் ஃபர்ஸ்ட் எல்லாம் வருவதுங்க நாவிலே, சரியா?
1: கவனித்து
0: வளமையாக நாங்கள் பேசும் பொழுதும் இந்த தமிழ் வார்த்தைகளை உபயோகித்து பேசினால் எங்களுக்கு மகளும் நாங்கள் தமிழன் என்ற உறுதி செய்யும், தமிழை வளர்க்கின்றோம் என்ற அந்த ஆதங்கம் இருக்கும், தமிழுக்கும் சிறப்பாக இருக்கும், தமிழை காத்துக்கொள்வோம்.
1: அடுத்த வருடம் ஐந்து இன்னும் நல்லா சுதாரிச்சு நாங்கள் நல்லா பேசக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு பழகிவிடும்.
0: அப்படியா? சரி, அதுக்கு யோசித்து பார்க்கின்றேன் நான்.
1: 2021 இப்போ வேணா சார், 2021
0: மற்றது என்னவென்றால், நிமிடத்தை கவனிப்பதில்லை, நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் தமிழை பேசிக்கொள்ள வேண்டது. ஒரு நிமிடம் பேசினாலும் பத்து நிமிடம் பேசினாலும் தமிழைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் தரமாக செய்யலாம். அடுத்தது நீங்கள் கூறியபோது இது வேறு வடிவத்திலும் பெறலாம், இந்த போட்டி வேறு வடிவத்திலும் பெறலாம், சரியா? இப்பொழுது வாழ்த்து,
1: நீங்க ஒரு பேசக்கூடிய வார்த்தையை உள்வாங்கி பேசுவதற்கு நாங்க வந்து கொஞ்சம் காது வந்து அந்த ஆன்லைன்ல பேசும்போது அந்த டவர் கிடைக்காதுல இருக்கு, அதனால வந்து கொஞ்சம்
0: கவனித்துக் கொண்டு அடுத்த போட்டியிலே நாங்கள் இதை கவனித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சிறப்பித்து வானொலி அலங்கரித்து சென்றமைக்கு வாழ்த்துக்கள். விஜயராகவன் வெற்றி பாடல் வருகின்றது காற்றலை கேட்டு மகிழ்ந்திருங்கள். கூடையிலே கருவாடு நிறைந்து வருகின்றது வைத்தியசாலை. இப்ப எங்க வீட்டிலே இருக்கின்றீர்களா?
1: ஆமாம்
0: சார், உங்களுக்கு வீட்டிலே கூடையிலே கருவாடு வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள், நன்றிகள்.

0: உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியின் கதம்பம் நேரலையில் வந்து தமிழில் பேசுவோம் தமிழை மன்னிக்க வேண்டும் தடக்கிவிட்டது. தமிழில் பேசுவோம் தமிழை பேசுவோம் தமிழில் என்ற போட்டியிலே பங்கு பெற்று முழுமையாக 4 நிமிடங்கள் பேசி தமிழை வளர்த்தவர்கள் என்ற பட்டியலில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று வந்த 2 அன்புறவுகள் அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முன்னியல் தமிழ் வானொலியின் காட்டலை எதிர்பார்க்கின்றது. தமிழுக்கு சிறு தொண்டு செய்வோமே என்ற எண்ணத்தில் இறைவனங்களை படைத்தான் தன்னை நன்கு தமிழில் செய்யும்படி என்றதற்கு இணங்க தமிழை பேசுவோம் தமிழை பேசுவோம் தமிழை வெற்றி வருவோம் பாடலை கேட்போம் உடனடியாக என்று கேட்கும் எண்ணத்தோடு வாருங்கள் வந்து பங்கு பெற்றுங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையும் கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பம்.
1: தமிழிசை தொன்மையானது, செம்மை வாய்ந்தது, செழுமை வாய்ந்தது. ஐவகை நிலப்பெண்கள் தொடங்கி தேவார பெண்கள் காலம் வரையில் தமிழிசையின் மென்மையும் மேன்மையும் திசைச்சுவர்களை தீண்டியது, திரை கடலையும் தாண்டியது. பிற்காலத்தில் வேற்றுமொழிகளின் ஆதிக்கத்தால் தமிழிசைக்கு பின்னடைவு ஏற்பட்டது. தமிழிசையின் பெயர் மாற்றப்பட்டு கர்நாடக இசை ஆயிற்று. தமிழ் கீர்த்தனைகள் இயற்றி இசையமைத்து தமிழிசை வளர்த்த மேதைகளான முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாசல கவிராயர் ஆகியோரது தொண்டு வெளிச்சத்துக்கு வராமல் போயிற்று. தமிழ்நாட்டு இசை மேடைகளில் தமிழ் மொழிக்கு உரிய இடம் தரப்படாமல் பிற மொழி பாடல்களே முதலிடம் பெற்றன. தமிழிசைக்கு முதன்மையிடம் தர வேண்டும் என்கின்ற முயற்சியில் தந்தை பெரியார், அண்ணாமலை அரசர், ஆர் கே சண்முகம் செட்டியார் போன்றோர் முன்னின்று செயல்பட்டனர். அவர்களது முயற்சியின் விளைவுகளால் அரும்பிய தமிழிசை இன்னும் முழுமையான இடத்தை எட்டிப்பிடிக்க இயலவில்லை. அந்த இடத்தை எட்டிப்பிடிக்கவும் தமிழிசையை மேடையேற்றி கொட்டி முடக்கவும் தோன்றிய அமைப்பே தந்தை பெரியார் தமிழிசை மன்றம். நாடு முழுவதும் நல்ல தமிழிசை மேடதோறும் பாட வேண்டும் என்பது இம்மன்றத்தின் தலையாய நோக்கம். இசை உலக வரலாற்றில் இடைச்செருகல்களால் நேர்ந்த இருட்டடிப்பை விரட்டி அடித்து விடியலை கொண்டு வர புதிய பூபாலம் பாடி புயல் வேகத்தோடு செயலாற்ற புறப்பட்டிருக்கிறது இந்த ஒலிப்பேழை. தமிழிசையை மீட்போம், தமிழர் நலம் காப்போம்.

0: அற்புதமான ஒரு உணர்ச்சி வசமான பாடல் தமிழிசை தலைவர் எங்களுடைய புஷ்பவனம் கோப்புசாமி ஐயா அவர்களுடைய கண்ணீர் என்ற ஒலியிலே கேட்டு மகிழ்ந்தோம் உறவுகளே. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம் என்று பாடிய ஒரு மோகன ராகத்தில் வந்த அந்த பாடல் ஆதி தாளத்தில் ஒலித்து சென்றது. அந்த பாடலை எழுதியவர் யார் என்று பார்த்தால் உணர்ச்சி கவிஞர் எங்களுடைய காசி ஆனந்தன். இன்னும் தமிழகத்தில் வாழுகின்ற ஒரு ஈழத்தமிழர். அவர் பல இன்னல்களை தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டு அனுபவித்தவர். இன்றும் அவர் வாழ்கின்றார் மத்தியிலே. அவர் எழுதிய அந்த உணர்ச்சி கவிதைக்கு இந்த பாடலை கலை மாமணி தமிழிசை பாணர் என்று விருது பெற்ற புஷ்பவனம் குப்புசுவாமி ஐயா அவர்கள் அற்புதமாக அந்த கண்ணீர் என்ற குரலிலே கம்பீரமாக தமிழை ஏற்றி பாடியது எங்களுக்கெல்லாம் உணர்ச்சியை தருகின்றது. இந்த புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்களின் பாதம் அவருடைய குரல் எங்கள் முன்னில் தமிழ் வானொலியில் ஒலித்தது. அவர் கனடாவுக்கு வருகை தந்து எங்களுடைய விழாவிலே பங்கேற்று நாங்கள் ஆண்டுதோறும் நடத்துகின்ற ஆண்டு விழாக்களுக்கு ஒருவரை அழைப்பதுண்டு. அந்த வகையிலே கோலாகலமாக நிகழ்ந்த அந்த விழாவிலே அவர் வந்து அப்பொழுது அவருடைய குழந்தை சின்ன குழந்தை மடியிலே வைத்துக் கொண்டு தாயார மூவரும் இருந்து கச்சேரி செய்து தந்தார்கள் எங்களுக்கு. அவருக்கு நிறைந்த பாராட்டுகளும் கிடைத்தது. அவர் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலை மாமணி தமிழிசை பாணர். தமிழை வளர்ப்பதற்கு அவர் தமிழ் உச்சரிப்புகளும் கம்பீரமான அந்த குரலும் எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும் கணீர் என்ற அந்த ஓசையும் எங்களையும் கவர்ந்தெழுக்கின்றது. என்றும் அவருடைய பாடலை நன்றியோடு இந்த காற்றலையில் தந்தேன். அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை அறியாமல் எங்களுக்கு உணர்வுகள் பொங்குகின்றது. உண்மையிலே தமிழை உணராதவர்கள், தமிழை அறியாதவர்கள், தமிழின் பெருமை தெரியாதவர்கள் என்றதும் எங்களை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். தமிழிலே இருக்கும் எத்தனை இலக்கண இலக்கிய நூல்கள் அத்தனையும் படிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. குறைந்தது அந்த தமிழை நாங்கள் எங்கள் நாவிலே உச்சரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமும். எங்களால் முடிந்தவரை அப்படித்தான் நாங்கள் காக்கணும். அவர்கள் உயிரோவியமாக உயிரோட்டமாக உணர்ச்சி வசப்பட்டு எழுதிய உணர்ச்சி கவிஞர் என்று பெயர் பெற்ற காசி ஆனந்தன் எழுதிய அந்த வரிகளுக்கு ராகத்தையும் தாளத்தையும் கொடுத்து தன்னுடைய கம்பீரமான உணர்ச்சி குரலிலே அந்த பாடலை உள்வாங்கி அப்படி உள் உணர்வோடு எங்களுக்கு உணர்வு வரும் வகையிலே அவர் பாடியிருக்கின்றார். தமிழிசைப்பாணர் புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்கள், அவர்களுக்கு தமிழால் வாழ்த்தி வணங்கிக் கொள்வோம். அவரை வணக்கம் கூறிக் கொள்வோம். அடுத்து என்ன உறவுகளே நீங்கள் ஆயத்தமாக இல்லையா வருவதற்கு? இருவர் தான் தமிழை வளர்க்க விரும்பியவர்களா? மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் உண்டு, ஏன் வரவில்லை? வாருங்கள், இது ஒரு பெரிய பரீட்சை அல்ல. நாங்கள் எங்களுடைய பேச்சிலே தமிழை உச்சரித்து பழக வேண்டும், தமிழில் பேச வேண்டும். உங்கள் திறமை, நீங்கள் திறமைசாலிகள், உங்கள் திறமைகளை பார்ப்பதற்காக இருக்கிறது. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. ஈழத்திரு நாட்டிலும் எங்களுடைய பாரத நாட்டிலும் இப்பொழுது இரவு 9:55 12/12/12 2020 வெள்ளிக்கிழமை. இருவர் வந்து தங்களுடைய துணிகரமாக வந்து தமிழின் ஆர்வத்தையும் தமிழின் நேசத்தையும் தமிழை நாங்கள் சுவாசிக்கின்றோம் என்று வந்து சென்றார். எங்கள் அன்பு உறவுகள் அனைவரும் தமிழை விரும்புவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் தமிழ் வானொலிக்கு வருகின்றீர்கள். வாருங்கள், பேசுவோம். 4 நிமிடங்கள் மட்டும்தான் பாடல் ஒன்று கேட்பீர்கள். 7 நிமிடங்களும் செல்லாது. 10 நிமிடம் என்று வைத்துக் கொள்ளுங்களாக கூடியது பேசி முடிவதற்கு. உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எங்கே பயன்படுத்த போகும்? நீங்கள் சந்தைக்கு சென்று, கடைக்கு சென்று, ஆலயத்துக்கு சென்று, பிளாக்களுக்கு சென்று, வீடுகளுக்கு சென்று, நண்பர்களை சந்திக்கும் போது முழுமையான தமிழில் பேசுவது இல்லை என்பது நானும் அதைத்தான் கூறுவேன். ஏன்னா நானும் அப்படி வாழ்ந்திருக்கின்றேன். தமிழான தமிழ் இருக்க, தலை சிறந்த மொழியான தமிழ் இருக்கையே நாங்கள் அதை போடுறோம். தேவா வந்திருக்கின்றார். வணக்கம் தேவா. வணக்கம் தேவா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமுடன், வளமுடன், ஜெயமுடன் அம்மா ஐயா ஆசீர்வாதம். நல்லா இருக்கும் ஐயா.
0: நல்லாக இருக்க வேண்டும் என்று தமிழால் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். இன்று நீங்கள் தனுஷ்தி வீரமணி அவர்களை அந்த செல்ல குழந்தையை காட்டலைக்கு அனுப்பி வைத்தமைக்கு உங்களுக்கு நானும் நன்றி கூறிக் கொள்ளுகின்றேன்.
1: வாழ்த்துக்களும்
0: கிடைச்சிருக்கின்றது. நல்லது நல்லது நல்லது. இப்பொழுது பாடல் கேட்டீர்களா?
1: கேட்டிருந்தேன்.
0: தமிழோட வீட்டுல அனைவரும் நலமா இருக்கின்றார்களா? அம்மா நலமா இருக்கு?
1: எல்லோரும் நலமா இருக்காங்க. அம்மா பக்கத்துல தூங்கிட்டு
0: இருக்காங்க. சரி, இப்பொழுது நாங்கள் தமிழில் பேசுவோம் தமிழ் என்ற நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலிலே உங்களுக்கு கதம்பத்திலே நாளைய தினம் என்ன பாடல் தர வேண்டும், என்ன பாடல் வேண்டும்?
1: அந்த இன்னைக்கு பாடல் போடவே இல்லையா? நான் கேட்டுக்கிட்டே தான் பாடல் இன்னைக்கு நேத்தி கடம்பத்துல உள்ள பாடல் எது
0: இல்லையே? உங்களுக்கு நேற்று கடம்பத்துக்கு வந்தீர்களா? வந்தீர்கள். உங்களோட பாடல் போடப்பட்டது, ஒளிபரப்பு செய்யப்பட்டது, கடம்பத்தில் போனது ஐயா. நீங்கள் கேட்கவில்லை போலும் அன்பு நெஞ்சமே.
1: இல்லையா, நான் மூன்றுல இருந்து கேட்டிருந்தேன். பட்டேல தான் ஓடிட்டு இருக்க.
0: பட்டேலே ஓடுனது உங்களுடைய பாடல். ஒரு வாழ்த்து பாடல்
1: சாப்பிட வந்தப்பாப்பு தொங்கிருக்கப்ப போட்டுருவாங்க உங்களுக்கு. அந்த இது 4 to 5 வரைக்கும் போடுவாங்க.
0: மாலையிட்ட மங்கை திரைப்படத்து பாடல் தானே?
1: ஆமாயா.
0: அந்த பாடல் ஒளிபரப்பிய ஒளிபரப்பப்பட்டது, நான் தான் செய்திருந்தேன். ஆமா, மறு ஒளிபரப்பில் உங்களுக்கு வரும் அந்த பாடல். மறு ஒளிபரப்பில்
1: கிடைக்கும்
0: உங்கள் பாடல் 3rd பாடலாக ஒலித்தது.
1: நன்றி ஆமையா, நன்றி.
0: இப்பொழுது 3rd நேரா வந்திருக்கு. என்ன பாடலை நாளைய தினம் உங்களுக்கு தர வேண்டும்?
1: பாடல் இது பூம்புகார்ல இருந்து ஒரு பாட்டு போடுமையா? பூம்புகார் திரைப்படம்.
0: சரி, பூம்புகார்ல இருந்து அடுத்தது. இப்பொழுது நாங்கள் தமிழிலே பேச போகின்றோம், 4 நிமிடங்கள். சரியா, போட்டியிலே பங்கு
1: வைக்கிறேன்.
0: அடுத்த 2 உறவுகள் ஜோச்சும் பால்ராஜும் அழைத்திருக்காங்க, அவர்கள் வருவார்கள். நீங்கள் பேசுங்கள். இப்பொழுது
1: உங்களுடைய
0: நேரம் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது ஆரம்பிப்போம். வணக்கம் தேவா, நீங்கள் இப்பொழுது வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் தானே?
1: கேட்டுக்கொண்டிருந்தீர்கள்.
0: தமிழ் பாடல் ஒன்று, கலைமாமணி தமிழ் இசைப்பாளர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய பாடலை கேட்டீர்களா? தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடல் கேட்டீர்கள். மிகவும் அற்புதமான ஒரு உணர்ச்சி வசமான பாடல்கள் நீங்கள் நினைக்கின்றீர்களா?
1: உண்மையா, அது ஒரு உறவுகள் உள்ள பாடல் தான், தமிழர்களுக்கு உள்ள பாடல்,
0: நல்ல பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுது நாங்கள் எங்களை பற்றி எண்ணக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நாங்கள் தமிழர்கள் தானா, தமிழை பேசுகின்றோமா என்ற எண்ணம் வருகின்றது அல்லவா?
1: ஆமாயா.
0: ஆமா ஐயா. ஐயா 2nd கவனமா இருக்க வேண்டும். மஞ்சள் கடுதாக தந்துவிட்டு நல்லது. அங்கு நாச்சியார் கோவில் வீதியிலும் பனி பொழிவு இருக்கின்றதா? பனி இருக்கின்றதா காலையிலே? சரி, இந்த பனி உள்ள காலத்திலும் உங்களுக்கு காலை நேரத்தில் குளிர் அதிகமாக இருக்குமா, வெப்பமாக இருக்குமா?
1: குளிர் அதிகமாக தான் இருக்கும்.
0: இருக்கும். இந்த ஐயான்றது கவனமாக இருக்க வேண்டும். அந்த குளிர் நேரத்தில் நீங்கள் எப்படி போர்வை போர்த்தி கொண்டிருப்பீர்களா, இல்ல குளிர் சட்டை போட்டுக் கொண்டிருப்பீர்களா? போர்வை போர்த்தி கொண்டிருப்பீர்கள். கட்டிக்காரன். அந்த போர்வை பருத்தியினால் ஆனதா, கம்பளியினால் ஆனதா?
1: பருத்தி நூல் ஆனது.
0: கட்டிக்காரன், பருத்தி நூல். அற்புதமாக பேசுகிறீர்கள். முன்பு எல்லாம் தடுமாறுகிறீர்கள், இப்ப நன்றாக பேசுகிறார். பேசும் பொழுதுதான் வரும் செந்தமிழ் நா பழக்கம். சரி, நாங்கள் இந்த தமிழை பேசுவது நன்மையா அல்லது நாகரிகமா? நாகரிகமா
1: மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய நன்மை.
0: நன்மை, மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய நன்மை. 2 தடவை மிகப்பெரிய மிகப்பெரிய கூடா. சரி, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து பங்கு பெற்றும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா அல்லது வெட்கமாக இருக்கின்றதா? ஆனந்தமா இருக்கு. அப்ப நீங்கள் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கும் பொழுது, உரையாடும் பொழுது தமிழைத்தான் உபயோகிப்பீர்களா, இடையிலே வேறு மொழியும் கலக்கின்றதா?
1: இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் பல விடயங்களை கொண்டிருக்கிறேன்.
0: ஒரு வசனம் கூறினால் போதும், நீங்கள் நீண்டு செல்ல போனால் இந்த பேச்சு பெற முடியும் என்று உங்களுக்கு பணி இருந்ததா?
1: இருந்ததுங்க.
0: இருந்ததுங்க, நல்லது. பணியை முடித்து விட்டு இப்ப வீட்டுக்கு வந்து விட்டீங்களா? அப்படித்தானே. உங்களோட பணி, உங்களோட பணியகமும் உங்கள் வீடும் பக்கத்தில் இருக்கின்றது, சரி, தொலைவில் இருக்கின்றதா?
1: தொலைவில் தான், சைக்கிள் மிதிவண்டியில்தான்.
0: சரி ஐயா, ஒரு வார்த்தை சைக்கிள் என்று கூறிவிட்டீர்கள் தவறுதலாக. நீங்கள் உங்களை மகிழ்வோடு விலகி வைக்கின்றீர்கள் என்றால் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் பேசியிருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள். முதல் சுற்றிலே சைக்கிள் என்ற சொல்லை உபயோகித்ததால் நீங்கள் மகிழ்ச்சியோடு விலக்கி வைக்கப்படுகின்றீர்கள். மீண்டும் நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். முதலாவது சுற்றில் நீங்கள் வெற்றி பெறவில்லை, இரண்டாவது சுற்றுக்கு செல்லவும். சரியா? கவலைப்பட வேண்டாம், நன்றாக பேசிக்கொள்வோம், அழகாக பேசிக்கொள்வோம். சைக்கிளுடைய வந்து புகுந்து விட்டது பார்த்தீர்கள். எங்களோட பேச்சு தமிழிலே, எங்களோட பேச்சு வழக்கிலே நாங்கள் அந்த சொற்களை எங்கள் நாவிலே உட்கார்த்தி விட்டோம். இரண்டாவதாக தான் மிதிவண்டி என்று வந்து அற்புதமான தமிழ் சொல்லு. அந்த சைக்கிள் என்று வந்து உங்களை தடை செய்து, உங்களோட தாய்மொழி, உங்களோட தாய் சொல்லை எங்களை அது நாவிலே இருந்து ஆட்சி பெற்று விட்டதால் நாங்கள் சொல்ல வேண்டிய, நானும் இப்படித்தான் சில வழி அப்படி பேசுவது உண்டு. அதனால் நாங்கள் இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு செல்வோம். ஒன்றும் கவலை இல்லை, ஒரு தடவை போன மறுதடவை வெல்லலாம் தானே. ஆனால் நன்றாக மூன்று நிமிடத்துக்கு மேல் பேசி விட்டீர்கள், நான்காவது நிமிடத்துக்கு வரவில்லை. ஆனால் அந்த சைக்கிள் என்ற சொல்லு வந்து விட்டது இல்லையா? அப்ப நாங்கள் எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அளவாக பேசுகிறோம், அளந்து பேசுகிறோம், அறைந்து பேசுகிறோம் என்ற விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ஆரம்பிப்போம். சரி, அண்மையிலே நடந்த அந்த மலை வீழ்ச்சி இப்பொழுது நின்று விட்டதா, தொடர்கின்றதா?
1: நின்று விட்டது.
0: வெயில் வந்துவிட்ட, சூரியனுடைய ஒளி படுகின்றதா, இன்றைய பட்டதா, கிடைத்ததா உங்களுக்கு?
1: சூரியன் வந்து கொண்டுதான் இருக்கு.
0: இப்பொழுது இரவு நேரம், சூரியன் அங்கு நிலா இருக்கின்றதா, நில ஒளி தெரிகின்றதா?
1: இப்போ
0: அரை நிலா இருக்கியா? அரை நிலா, அட்டமி வருகிற நேரம். நல்லது. அந்த நில ஒளியை நீங்கள் கண்டு கழிக்கும் பொழுது, வெளியே வந்து நிற்கும் பொழுது என்ன சத்தங்களை உணர்கிறீர்கள்?
1: பறவைகள், காக்கா, குருவி கத்துறது, அப்படி பார்த்துட்டு நிம்மதியா சத்தனாலே நின்று வந்துடும்.
0: நல்லது. இப்ப இரவிலே காக்கா வளர்த்துக்கின்றதா? சில பறவைகள்
1: புரியலையா?
0: மற்றது நில வண்டுகள் சத்தம் போடும், அப்படியான சத்தங்களை கேட்கும். உங்கள் வீடு
1: எல்லாம்
0: நல்லது. நிறுத்துங்கள், நீண்ட வசனம் சொல்ல போறீர்கள், விட்டு விடுவீர்கள். உங்கள் வீடு, உங்களுடைய இல்லம் பெருந்தெருவுக்கு பக்கத்திலே இருக்கின்றதா, சற்று தள்ளி உள்ளே இருக்கின்றதா?
1: தேரோடு வீதி.
0: அப்ப அதிலே காரோ, அதிலே வாகனம், வேறு வாகனங்கள் ஓட மாட்டாதா? கவனமாக பேச வேண்டும்.
1: நிறைய வாகனங்கள் சென்று கொண்டுதான்.
0: வாழ்த்துக்கள், நிறைய வாகனங்கள் சென்று கொண்டு. நான் கூட கார் என்ற சொல்லை உபயோகித்து பார்த்தேன், நீங்கள் எழுத்து கெட்டிக்காரன். இன்று ஒளிபரப்பப்பட்ட இந்த பாடல் ஒரு தமிழ் உணர்வை எங்களுக்கு ஊட்டிச் சென்றதல்லவா? அப்பொழுது உங்கள் உள்ளத்திலே என்ன தோன்றியது? தமிழை நாங்கள் பேச வேண்டும், தமிழால் பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா?
1: வந்தது
0: ஐயா. ஐயா என்று சொல்ல போயிட்டு
1: இருக்கு,
0: ஒரு தடவை கூட. நாளைக்கு உங்களுக்கு பணி இருக்கின்றதா?
1: பணி இருக்குது.
0: அந்த பணியிலே, பணியிடத்திலே நீங்கள் எங்கள் வானொலியை பெரிய ஒலியை விட்டு கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் எல்லோரும் மட்டமாக. அப்படித்தான் பணியை புரிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். நல்லது. அம்மா வந்து உங்களுடைய அம்மா, எங்களுடைய அம்மா, உங்களுடைய தாயார், உங்கள் தாயார் எனக்கு அன்பு சகோதரியான இருப்பார். நான் அம்மாவும் இல்லை, சகோதரியாகத்தான் எண்ணுகிறேன். நானும் அந்த அளவுக்கு முதியவராக வந்தவர் தானே. அவர்கள் இந்த வானொலியை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று கூறுகின்றீர்கள். அவர் தொடர்ந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பாரா? கவனமான சொற்களை பாவியங்கள் நிச்சயமாக.
1: அது போதும்.
0: அப்படியே நிறுத்துங்கள். நீங்கள் அங்காலே போனால் நீங்கள் ஹெட்செட் எல்லாம் வந்து ஆங்கில வார்த்தையை கலந்து விடுவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் நீங்கள் இதிலே வெல்ல வேண்டும் என்பதுதான். தினமும் நீங்கள் வந்து வானொலியை கேட்க வேண்டும் ஆவலோடு இருப்பதற்கு காரணம் என்ன?
1: மகிழ்ச்சி ஆனந்தம்,
0: மகிழ்ச்சி ஆனந்தம். அடுத்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காகவும் என்னிடத்தில் வந்து பாடல்களை கேட்பதுண்டு தானே?
1: நிறைய
0: நண்பர்கள் நிறைய கேட்பீர்கள். அந்த நண்பர்கள் ஏன் அவர்கள் நேரலையில் வந்து கேட்க முடியாது? கேட்கலாம் தானே.
1: சுவாசம்,
0: கூச்ச சுபாவம், அந்த கூச்ச சுபாவத்தை போக்குவதற்கு அவர்கள் வந்து பேசினால் அந்த கூச்ச சுபாவம் உங்களுக்கே முன்பு கூச்ச சுபாவம் வந்து இன்று சரளமாக தமிழ் போட்டியிலே தமிழில் பேசுவோம், தமிழை தமிழை பேசுவோம் தமிழில் என்ற போட்டியிலே கூட நீங்கள் பங்கு பெற்ற அளவுக்கு வளர்ந்திருக்கின்றீர்கள். அவர்களுக்கு அது தெரியும். கூறுங்கள், அவர்களிடம் வந்து கேட்கும்படி.
1: எல்லாம் படித்த நண்பர்கள்,
0: படித்த நண்பர்கள் சரி, பிடித்த நண்பர்களாக இருக்க வேணும். தமிழை பிடித்த நண்பர்களாக இருக்க வேணும் தானே? குரங்கள் குரங்கள் நாலு நிமிடத்தை பேசி முடித்து விட்டீர்கள். 5 வினாடிகளும் கூடிவிட்டது. இறுதியிலே நீங்கள் தடுமாறிய மேலே 4 நிமிடமாகிவிட்டது. அதனால் நீங்கள் நூலிழையில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். வெற்றி பெற்ற மகிழ்வாக நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் உங்களை இதிலே.
1: நான் சந்தோஷம்
0: அந்த இறுதியிலே அந்த பதில் உங்களை கூறுவதற்கு சற்று தடுமாட்டம். ஆனால் அது 4 நிமிடம் ஆகிவிட்டது என்னுடைய கேள்வி முடியும் போது. அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். உங்களுக்கு இப்பொழுது எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று புரிந்து. சரி, இந்த வெற்றி பெற்றதற்கான என்ன பாடலை கேட்கின்றீர்கள் உடனே தருவதற்காக? இப்பொழுது பால்ராஜ், ஜோர்ஜ் நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீ தேவா என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒரு பாடலை கூறுங்கள், உங்களுக்கு அந்த பாடல் தரப்படும்.
1: ஒரு பக்தி பாடல் ஒன்று போடுங்க.
0: என்ன பக்தி பாடல்? என்ன பக்தி ஆகணும்? முருகனுடைய பாடலா, விநாயகருடைய பாடலா, அம்மனுடைய பாடலா, கிருஷ்ணருடைய பாடலா?
1: கிருஷ்ணன் பாடல், கண்ணன் பாடல் போடும்.
0: கண்ணன் பாடல் வேண்டும் உங்களுக்கு. நிச்சயமாக கண்ணன் பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். நன்றாக விளையாடுங்க. உங்களை விட எனக்கு வெற்றி பெற்று போகிறாரு. தேவா வந்து வெற்றி பெற்றார் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே பேசுவதற்கு தடைப்பட்டு திருப்பி திருப்பி ஒரு சொல்லை சொல்லி நீண்ட வசனங்களை நான் பேசிக்கொண்டவர் இப்பொழுது அளந்து எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களிடம் கூறுங்கள், கூச்ச சுபாவம் வேண்டாம். நேரடியாக அழைத்து என்னோடு பேசினார்கள் என்றால் அவர்கள் கூச்சங்கள் போகும், சிறப்பாக அவர்கள் பேச முடியும். நன்றி தேவா, நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த
1: நன்றி.
0: அடுத்த அன்பு உறவுகங்கை பால்ராஜ் வர வேண்டும். அதைவிட இன்னொரு அன்பு உறவு அழைத்திருக்கின்றார். அவர் வரவன், அவருடைய பெயர் இங்கே இல்லை, இலக்கம் தான் இருக்கின்றது. அவர் வர வேண்டும். ஜோர்ஜ் நீங்கள் வர வேண்டும், வந்து பங்கு பற்றி சிறப்பித்துக் கொள்ளுங்கள். நீளங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, விரைவில் வர வேண்டும் என்று கேட்கும் போது ஜோர்ஜ் வந்துவிட்டார். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா.
0: அத்தோடு உற்சாகமாக இருக்கின்றீர்களா? போட்டியிலே பங்கு பெற்ற வேண்டும், வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தீர்களா?
2: வந்திருக்கிறேன்.
0: வந்திருக்கின்ற வெற்றியாளராக வர வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கம். கட்டிக்காரனாக வர வேண்டும். இங்கே நாங்கள் இப்பொழுது பாடல்களையும் போட்டியாளர்கள் பங்கு பெற்றதையும் கேட்டீர்கள் தானே?
2: ஆமா ஆமாங்க.
0: இந்த கதம்பம் நிகழ்வு நாளையில் வரும் பொழுது உங்களுக்கு என்ன பாடலை தர வேண்டும்? கதம்பத்திலே
2: மதராசு பட்டினத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம்.
0: எனக்கும் பிடிக்கும் இந்த பாடல். எப்படி தெரியுமா? பூக்கள் பூக்கும் தருணம். இப்பொழுது நீங்கள் போட்டிக்கு தயாரா?
2: தயாரையா.
0: சரி, உங்கள் போட்டி ஆரம்பமாகிறது ஜோதி. இப்பொழுது கவனமாக விதிமுறைகள் தெரியும், விதிமுறைகளை கடைபிடித்து பேச வேண்டும். வணக்கம் ஜோஜ். இன்றைய நாள் எப்படி உங்களுக்கு சென்றது?
2: மிக நன்றாக சென்றது.
0: வாழ்த்துக்கள். அங்கே மழை பொழிவது நின்று விட்டதா?
2: மழை நின்று விட்டது.
0: மழை நின்று விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, உங்களுக்கு அதை பற்றி எந்த பாதிப்பும் இல்லைத்தானே? நீங்கள் வீட்டின் உள்ளேதானே இருப்பீர்கள்?
2: வீட்டில்தான் இருக்கிறேன்.
0: நல்லது. அந்த இந்த நுண்கிருமியினுடைய நோய் அதிகரித்துக் கொண்டு வருகின்றதா, குறைந்து கொண்டு போகின்றதா?
2: இப்பொழுது மிதமாக உள்ளது.
0: மிதமாக இருக்கின்ற உலக நாடெல்லாம் அப்படித்தான் கூறுகின்றது. உங்களுடைய பணி முடிந்து விட்டதா?
2: பணி முடிந்து இப்பொழுது ஓய்வு.
0: உணவு அருந்து விட்டீர்களா?
2: உணவு இன்னும் அருந்தவில்லை.
0: இன்னும் அருந்தவில்லை. ஏன் காலதாமதம்?
2: இனிமேல் சென்றுதான் அருந்த வேண்டும்.
0: வெற்றி களிப்போடு போய் உணவு அருந்த வேண்டும் இல்லையா? இப்பொழுது நீங்கள் பங்கு பற்றி எங்களோடு பேசுவதை இந்த போட்டியிலே கலந்து கொள்ள ஊரிலே உங்கள் உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களா?
2: அவர்களிடம் நான் சொல்லவில்லை, சொன்னால் கேட்பார்கள்.
0: சொல்லாமலோடி வந்து விட்டீர்கள். இரகசியமாக பெற்றி வைத்து விட்டு சொல்லுவே உண்டு, அப்படித்தானே? நல்லது. இந்த தமிழ் தமிழே உயிரே என்று ஒரு பாடல் சென்றது, அதை வேறு எங்கே கேட்டிருக்கின்றீர்கள் அந்த பாடலை?
2: தமிழ் ஓவியத்தில் கேட்டிருக்கிறேன்.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், நல்ல ஒரு உணர்ச்சி வசமான அந்த பாடல் எங்களுக்கு உணர்வை தந்து கொண்டது. இந்த தமிழில் பேசுவோம் தமிழை என்பது ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியா?
2: கண்டிப்பாக ஆரோக்கியமான நிகழ்ச்சி.
0: இந்த தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்விலே நீங்கள் பல காலம் பங்கு பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பங்கு பெற்றுவதால் என்ன பலனை அடைந்திருக்கின்றீர்கள்?
2: தமிழை மிக அதிகமாக உணர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறேன்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தை தான் கூறு பேசுகிறீர்கள். இப்பொழுது சரளமாக தமிழில் பேசுகிறீர்கள், பாடுகிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். இது முழுக தமிழ் வானொலியில் நீங்கள் பெற்ற நன்மைகள் என்று கூற முடியுமா?
2: வானொலியும் எங்கள் வானொலியும் எங்கள் ஐயாவின் காரணம்.
0: நல்லது, நல்லது, நல்லது. நீங்கள் உங்கள் நீங்கள் வாழும் அந்த நாட்டிலே கடை தெருவு கடை வீதிகளுக்கு சென்றால் அல்லது வேறு உல்லாச இடங்களுக்கு செல்லும் வேளையிலே உங்களை போன்ற உங்கள் நாட்டு எங்கள் தமிழ் உறவுகளை கண்டால் நீங்கள் எப்படி பேசி தமிழில் பேசுவீர்களா, ஆங்கிலத்தில் பேசுவீர்களா, அல்லது அந்த உங்கள் நாட்டு மொழியே பேசுவீர்களா, இப்படி இருக்கும் நாட்டு மொழியே பேசுவீர்களா?
2: தமிழில் தான் பேசுவேன்.
0: அப்பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுவதுண்டா, எங்கள் தாய்மொழியே பேசுகின்றோம் என்ற உணர்வு வருகின்றதா?
2: கண்டிப்பாக. நமது தமிழ் நண்பர்களை சந்திக்கும் நேரம் ஆனந்தம் ஏற்படும்.
0: வாழ்த்துக்கள். நாங்கள் எங்கள் நாட்டில் மட்டும் எங்களவர்களோடு பேசுவது பெரிதல்ல, வெளிநாட்டுகளே எங்களவர்களை காணும் பொழுது நாங்கள் தமிழைத்தான் உபயோகிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் தமிழன் என்று தெரிய வரும். அதை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா?
2: கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன்.
0: இந்த கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் கூறுகிறீர்கள், மிக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடலாசி கிடைக்கும். கவனித்து இந்த நீங்கள் பணியில இருக்கும் பொழுது இந்த வானொலியை கேட்கின்ற முன்பு இதையே சுவாசித்துக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். நாடு விட்டு நாடு சென்றும் தமிழ் மோகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன?
2: தமிழை மறந்துவிடக்கூடாது, தமிழோடு ஒன்றித்திருக்க வேண்டும். நமது மொழி தாய்மொழி தமிழ் என்பதால்.
0: அற்புதமான பதில் தந்திருக்கின்றீர்கள் ஜோஜ். அதை கேட்போம் பொழுது எனக்கு மகிழ்வாக இருக்கும். அந்த உணர்வை நீங்கள் பேசும் வேளையிலும் உங்களோட தமிழில் வந்து உரையாடும் பொழுதும் பெற்றுக் கொள்கிறீர்களா?
2: பெற்றுக்கொள்கிறேன்.
0: உங்கள் இல்லத்திலே நீங்கள் சென்றாலும் தமிழில் தானே உரையாடுவீர்கள் உங்கள் குழந்தைகள் மனைவியோடு?
2: தமிழில் தான் உரையாடுவேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று கூறினால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
2: மிக மகிழ்ச்சி அடைவேன்.
0: வெட்டி வெட்டுவீர்கள், வெட்டி வெட்டி வெட்டியிலிருந்தால் எப்படி இருப்பீர்கள்?
2: ஆனந்தப்படுவேன்.
0: ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். 4 நிமிடங்கள் 9 வினாடிகள் 78 நொடிகள் பேசியிருக்கேன். தமிழிலே பேசினால் அந்த கண்டிப்பாக ஒரு மஞ்சள் நோட்டீஸ் வர பார்த்தது தவறை விட்டீர்கள்.
2: எப்படி சந்தோஷம்?
0: பாருங்கள், இது தமிழ் தந்த சந்தோஷம். தமிழிலே நாங்கள் தமிழிலே பேசி வெற்றி பெற்றால் அது எவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் தினமும் தமிழிலே உரையாடிக்கொண்டு சென்றால் எவ்வளவு அன்பாக மகளிர் மொழிகள் தமிழ் வானொலி உண்மையிலே பெருமைப்படுகின்றது. எங்கள் உறவுகளை கொண்டு வந்து தமிழ் நிறுத்தி அந்த தமிழ் வட்டத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கணும். சரி, வெற்றி பாடலாக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
2: மொழி பாடத்தில் வந்து காற்றின் ஒளி.
0: காற்றின் ஒளி.
2: எஸ்,
0: காற்றின் ஒளி.
2: இசையாய் மழையாய்.
0: நல்ல நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு தருகின்ற அந்த பாடலை வெற்றி பாடல. அதற்கு முன்பு அன்பு உறவு பால்ராஜ் வந்திருந்தார், அவரை அழைத்து அவரோடு இணைகிறோம். இது முடிந்தவுடன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம், குழுவாக சந்திக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காற்றலை வந்து பிறப்பித்து தமிழை பேசி தமிழால் பேசி தமிழை பேசி வெற்றி பெற்ற ஒரு வெற்றியாளராக உங்களுக்கு கருதுகிறேன். கடந்த 4 உறவுகள் வந்து வெற்றி பெற்று சென்றது பெரிய ஒரு வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். நானும் நல்ல ஒரு அழகான இனிமையான மகிழ்வான ஆரோக்கியமான நெடுமூச்சை விட்டுக் கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு மகன் பால்ராஜ், ஓடிகாரங்கள் பால்ராஜ் உங்களுக்காக இந்த காற்றலை காத்துக்கொண்டிருக்கின்றது. மஞ்சள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் நாங்கள் இணைந்து தமிழில் பேசுவோம், தமிழை தமிழால் பேசுவோம், தமிழை என்று வழங்கிக் கொண்டிருக்கின்றோம், முழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் கூற முடியும். அன்பு நேய நெஞ்சங்கள் வந்து பேசுவது அத்தனை முழக்கமாக இருக்கின்றன. தமிழை நல்ல உறுதியாக இலக்கணத்தோடு நல்ல ஆரோக்கியமாக உணர்ச்சியோடு பேசுகின்றார்கள் என்பதை எண்ணும் பொழுது எனக்கு மேலும் மேலும் மேலும் புதுகளிப்பாக இருக்கின்றது. எங்கே பால்ராஜ் நீங்கள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். வர வேண்டும், காற்றலைக்கு வாருங்கள், வந்து இணைந்து பாடலை கேட்டுச் செல்லுங்கள். இப்பொழுது பாடல் இங்கே நிலுவையில் இருக்கின்றது. எங்கள் அன்பு வந்துவிட்டார் பால்ராஜ். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகனே பால்ராஜ், நலமாக இருக்கின்றீர்களா?
3: அப்போ இனிய அப்பா நலமா இருக்கிறேன்.
0: அன்போடு அழைத்து அப்பா என்று அழைக்கும் பொழுதே அந்த அன்பு தெரியும். நலமோடு இருப்பீர் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். சரி,
3: என்ன நீங்க வந்து கூப்பிட்டப்ப என்னால வர முடியல, உணவு இருந்துட்டு
0: இருந்தேன்,
3: பேசணுட்டு சாப்பிட்டுக்கிட்டே
0: இருந்தேன். அப்பா விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கீங்க. அப்பா இன்னும் சாப்பிடவில்லை.
3: அப்பா நீங்க
0: சாப்பிடுவீங்க. மகன் சாப்பிட்டால் அப்பாவுக்கு வயிறு நிறையமாவியா, அதுதான் அப்பாக்கள்.
3: சரியா,
0: இப்பொழுது என்னுடைய உணவு அருந்து நேரம் இல்லை மகனே, கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது இங்கே கனடாவில் 10 மணி, இப்பொழுது கனடாவில் 11:47. இன்னும் நண்பர்கள் கூட வரவில்லை. நான் உணவருந்துவது இந்த நிகழ்ச்சியில முடித்து சென்றுதான் உணவருந்துவேன். அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்தில் என்ன பாடல் வேண்டும்?
3: பாரதி

0: தமிழிலே பேசுவோமா?
1: கண்டிப்பாக
0: நல்லது,
1: கண்டிப்பாக பேசுவோம்.
0: சரி, உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது. நீங்கள் இப்பொழுது நீங்கள் சாப்பிட்டு விட்டேன் என்று கூறுவீர்கள், அது காலை உணவா மதிய உணவா இரவு உணவா?
1: இரவு உணவா?
0: இரவு போஜனம். இரவு போஜனத்தை வழக்கமாக இந்த நேரத்துக்குத்தான் உண்ணுவீர்களா?
1: ஆமாங்க.
0: ஆமாங்க. அப்பா ரெண்டு தடவை அப்பா வருகின்றது கவனமாக இருக்கணும். அப்பா அடிக்கடி கூறணும். இது போட்டு
1: என்பது உங்கள்கிட்ட பேசுறது, அதெல்லாம் கணக்கு சேர்த்துக்காது.
0: இல்ல இல்ல, அது எல்லோருக்கும் வந்த கச்சா. அதுதான் ஐயா, அளந்து பேச வேண்டும், அடைந்து பேச வேண்டும், எதை பேச வேண்டும், அப்படி பேச வேண்டும், அதை கேட்டுக் கொண்டிருக்கணும். அப்பா வந்து இதுவே நீங்கள் அழைக்க தேவையில்லை. கேள்விக்கு ஒரு ரெண்டு பதில், அது அவ்வளவுதான். இன்று பணியகத்திற்கு, பணியகத்துக்கு எல்லாரும் வந்தார்களா? எல்லோரும் உங்களுடைய பணி
1: அனைவரும்
0: சமூகம் கொடுத்தார்கள்.
1: அனைவரும் அனைவரும் வந்தாங்க.
0: அனைவரும் வந்தாங்க. அந்த அப்பாவை விட்டுவிடுங்கள். இந்த நான்கு நிமிடத்துக்கு அப்பா அப்பாவுக்கு பதிலாக வேற சொல்லை பாவித்துக் கொள்ளுங்கள். அப்பா பாவிக்க வேண்டாம், பதிலே தேவையில்லை. கேள்வி சரி. இந்த பனி காலம் என்று கூறுகிறார்கள் உங்களிடத்திலே. இந்த பனி காலத்தினால் உங்கள் பணிக்கு ஏதாவது இடையூறு உண்டா?
1: எந்த பாதிப்பும் இல்லை.
0: எந்த பாதிப்பும் இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஆனால் மழைக்காலம் போல் பனிக்காலமும் குளிர் உண்டு என்று கூறுகிறார்கள், அது உண்மையா?
1: வாய்ப்பில்லை.
0: வாய்ப்பில்லை. மழைக்காலம் தொடர்ந்து குளிரும், பனிக்காலம் காலை நேரம் வெய், அதாவது சூரியனுடைய உதயம் வந்து உஷ்ணம் வரும்போது அது சென்றுவிடும். அதைத்தான் கூறுவார்கள், பரிதி கண்ட பனி போல என்று. நல்லது. ஆனால் உங்களால் பனியை பார்க்க முடியுமா?
1: கண்களால் காண முடியும்,
0: நேர்த்தமாக காண முடியும், அதை உணர முடியும் இல்லையா?
1: ஆமா.
0: எப்படி நீங்கள் கண்களால் காண முடியும்? எப்படி காணுவீர்கள்? துளி துளியா விடுமா, அல்லது புகாராக இருக்குமா, அல்லது மொப்பாக, எப்படி காண முடியும் அதை?
1: தூசி போல பரவிட்டே இருக்கும்.
0: அப்படியா? அது வந்து ஆவி உயிர்ப்பு என்று கூறப்படுவது, நிலத்திலிருந்து மேலெழுந்து வருவது. அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், மப்பு மாதிரி, ஒரு புகார் மாதிரி எல்லாம் இருக்கும். சரியா? நல்லது. அந்த நேரத்தில் வெயில் ஒளிபட்டால் இன்னும் தரமா படும். இன்னும் ஒரு பாடல் ஒளிபரப்பியது, தமிழே உயிரே வணக்கம் என்று. அந்த பாடலை கேட்டீர்களா? எங்கள் காற்றலையில்
1: நேரம் ஒதுக்கவில்லை.
0: நேரம் ஒதுக்கவில்லை, கேட்க முடியவில்லை. இன்று ஒரு செல்வ குழந்தை வந்து எங்களுடைய சிறுவர் பூங்காவிலே நிகழ்ந்து, அது உங்கள் உறவினரா? தனுஷ் டி வீரமணி என்பது உங்களுடைய உறவினரா?
1: தெரியவில்லை.
0: சரி ஐயா, நல்லது, தெரியவில்லை. நான் பரவாயில்லை. மீண்டும் இப்பொழுது உங்களோட பணியகம் மூடி இருக்கின்றதா, அல்லது 24 மணி நேரம் இயங்குகின்ற பணியகமா, தொழிற்சாலையா? 24
1: இரவு வந்து இரவு பணி கிடையாது.
0: இரவு பணி அங்கே இல்லை. எத்தனை மணிக்கு உங்களுடைய பணியகம் மூடப்படுகின்றது?
1: இரவு 8 மணி.
0: 8 மணி அளவில் மூடப்பட்டுவிடும். சரி, நீங்கள் பணியகத்திலிருந்து வீடு வருவது எப்படி வருவீர்கள்? வாகனத்தில் வருவீர்களா, நடந்து வருவீர்களா? அவ்வளவு தூரம் இடைத்தூரம் இருக்கின்றதா, அல்லது நெடுந்தூரம் இருக்கின்றதா உங்கள் பணியகம் உங்கள் வீடும்?
1: பணியகமும் என்னுடைய தொழில், என்னோட வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெண்டுமே ஒன்னு ஒரே இடம் தான்.
0: ஒரே இடம் தான். அப்ப வீட்டோடு பணியகத்தையும் வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இன்று வந்த உறவுகள் தூர இடத்திலிருந்து வருவார்கள் சிலர், அப்படித்தானே?
1: ஆமா.
0: ஆமா என்றது அவ்வளவு. ஆமா, நல்லது நல்லது. பால்ராஜ் அவர்கள், நீங்கள் இப்பொழுது 4 நிமிடங்கள் பேசிவிட்டு வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா?
1: தந்தை சொல்லும், தந்தை சொல்லும் ஏற்றுக்கொள்கிறேன்.
0: அப்பா இசலமாடா, நீங்கள் 4 நிமிடம் 13 வினாடிகள் பேசியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வெற்றி பெற்றிருக்கீர்கள்
1: பாருங்க,
0: ஏன் சிரமப்பட்டு வெற்றி பெற்றீர்கள். தக்கு முக்கா ஆடித்தான் வந்தீர்கள். சரளமாக பேசுகிறீர்கள், வர வேண்டும். இது உங்கள் தமிழ், உங்கள் தாய் தமிழ்.
1: இல்லப்பா, அதாவது உங்கள்ட்ட வந்து சரளமா பேசலாம், நான் வந்து வார்த்தையை திருப்பி ரிப்பீட்டா பயன்படுத்தக்கூடாது. எங்க வேலை கொஞ்சம் கவனமா,
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், கவனமா இருக்கணும். என்ன பாடலை வெற்றி பாடலாக கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு வந்து அழகி படத்திலிருந்து ஓங்க குத்தமா என் குத்தமாங்கிற பாடல் வேணும்.
0: உன் குத்தமா என் குத்தமா என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். அழகி படத்தில் நல்ல பாடலை கேட்டிருக்கிறீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு நேரடியாக இன்றே கிடைக்கும்.

0: இந்த நிகழ்ச்சி முடிவதற்கிடையில் இப்பொழுது இரண்டு மூன்று பாடல்கள் நிலுவையில் இருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும்பார் சீக்கிரமமாக. நன்றி, வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்து தமிழை வளர்த்துக் கொள்வதற்கு பங்களிக்கும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறுகிறேன் மகனே. என் ஆசையும் வழங்குகின்றேன். வாழ்த்துக்கள் வளர்க. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: நன்றி மகனே. இங்கே எங்களுடைய மீன்சூட்டியிலிருந்து ஆர் ராஜா அவர்கள், நீங்கள் அழைத்திருந்தீர்கள் ஐயா, வர வேண்டும் போட்டியில் வந்து பங்கு பெற்றுங்கள், உங்கள் போன்றோர் வர வேண்டும் எங்களுக்கு என்று கேட்டுக்கொள்ளும் வேளையில், இது மொழியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியிலே கதம்பத்திலே வந்து தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்று பாடி கேட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார். வந்தவர்களும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழ் வாழ்க என்று கூறிக்கொள்கின்றேன், வர வேண்டும் என்றும் கூறிக்கொள்ளுகின்றேன். உங்களை வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும், வர வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவையிலே வாரத்தில் ஒரு முறை வரும் அன்பு நண்பர்களோடு இணைந்து கொண்டும் கேட்கும் ஒரு பாடல் நிகழ்வு. இந்த நிகழ்வுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ இடங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் இது வந்து இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் கிடைப்பது அருமை என்று கூறுகின்றார்கள். அது உண்மைதானே என்று அநேக நண்பர்கள் எங்களுடைய 24வது விழாவிலே அநேகர் தங்களுடைய விமர்சனங்களை வைத்தார்கள். இப்படியான கருத்துக்களை எங்களுக்கு நீண்ட நேரம் உரையாடுவதற்கு வந்து எந்த வானொலியிலும் கிடைக்கவில்லை என்றும் கூறியிருந்தார்கள். சில வானொலிகள் கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் மொன்றியால் தமிழ் வானொலியில் நிச்சயமாக கிடைக்கின்றது என்பதை நான் ஒத்துக் கொள்கின்றேன், வரவேற்கின்றேன். வந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பித்துச் செல்லும் அன்பு நேயர்களை, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எங்களுக்கும் வாழ்த்து. தமிழால் தான் நாங்கள் உரையாடுவோம். தமிழ் தாயின் வயிற்றிலே உதித்தோம், தமிழ் நாட்டிலே வாழ்கின்றோம், நாங்கள் பிற நாட்டிலே வாழ்கின்றோம். உங்களிடமிருந்து நல்ல தமிழை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு தேவா வந்து 3வது நேயராக வாழ்த்தி அவர் வந்து வெற்றி பெற்ற வேளையிலே அவர் கண்ணன் பாடல் கேட்ட இந்த பாடலை அவருக்காக நான் கொடுக்கின்றேன். கேட்டுவிட்டு வாருங்கள். கண்ணன் இந்த பாடல் தேவா உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொழியல் தமிழ் வானொலியின் கதம்பம். கதம்பத்திலே இப்பொழுது தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்வில் வந்து போட்டியிலே பங்கு பற்றியவர்கள் பாடல்கள் வெற்றி பாடல்களாக ஒலிபரப்பும் வேளையில் தேவா உங்களுக்கான கண்ணன் பாடல் வந்தது. இப்பொழுது நேரம் கனடாவில் 12:01 நண்பகல். ஆனால் சூரியன் ஒளி மங்களாகத்தான் இருக்கின்றது, ஆனால் சூரிய கிரகணம் வந்திருக்கின்றது, எங்களுக்கு குளிர் இருக்கின்றது. இப்பொழுது 4 வந்திருக்கின்றோம், சற்று உஷ்ணத்துக்கு வந்திருக்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது 10:32 இரவு நேரமாக இருக்கின்றது, பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும். அங்கு உறவுகள் வந்து பாடி பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே காற்றலையில் வந்து கொண்டிருக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றேன். ராஜா, நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்கவில்லை, வர வேண்டும், வந்து உங்கள் பாடலை தந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அதோடு இன்னும் ஒரு அன்பு உறவுகளும் அழைத்திருக்கின்ற அவருடைய இலக்கம் தான் இருக்கின்றது, பெயர் தெரியவில்லை, அவரும் வர வேண்டும் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையில் தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற பாடல்களில் வந்து அந்த வெற்றியான பாடல்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வெற்றியாளர்கள். வந்தவர்கள் அனைவரும் வெற்றியாளர்களாக கணிக்கப்பட்டு நன்றாக 4 நிமிடம் கூட்டி விட்டு விடும்பொழுது எல்லோரும் கவலைப்பட்டார்கள், ஐயோ 4 நிமிடம். இந்த ஜோஜ் அவர்கள் கூட 3 நிமிடமே கஷ்டமா இருக்கின்றது, 4 நிமிடமா என்று கேட்டவர். ஆனால் 4 நிமிடத்துக்கு மேல் பேசுகின்றார் அவர். இப்பொழுது பேச்சு திறனிலே வந்து தமிழ் சொற்களை மட்டும் உபயோகித்து அவதானித்து அற்புதமாக பேசிச் சென்றார்கள். அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார், காற்றின் மொழி என்ற பாடலை வெற்றி பாடலாக தருமாறு கேட்டிருந்தார். அவர் பாடலை பொழுது காற்றிலே கலந்து வருகின்றது, அது என்ன மொழி என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஜோஜ், உங்களுடைய வெற்றி பாடல் காற்றலைக்கு கேட்டுவிட்டு அடுத்த உறவு வர வேண்டும் என்று கூறுகின்றேன்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற கடந்த நிகழ்வாக ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இப்பொழுது நாங்கள் கேட்ட பாடல் என்ன மொழியை கூறியிருக்கும்? முக்கியத்துவமாக வாய் பேச முடியாதவர் என்று கூறுவோம், அதால் வாயால் வார்த்தைகளை தர முடியாதவர்கள் பேசும் மொழி என்ன மொழியாக இருக்கும்? இந்த மொழிதான் உலகின் முதல் மொழி, சைகை மொழி என்று கூறப்படுவது. இந்த உலகம் தோன்றிய காலத்திலே ஓசைகளை எழுப்பினார்கள், அதன் மீது சைகைகளை காட்டினார்கள். ஓசை எல்லாவற்றுக்கும் ஓசைதான், அபிநயத்தை பசிக்கின்றது, தூக்கம் தருகின்றது, குளிர்கின்றது என்பது எல்லாம் ஓசைகளால் தான் கூறி அதன் பின்புதான் பாஷைகளாக மொழி, அதாவது சைகை மொழியாக வந்து அதன் பின்பு சொற்கள் பிறந்தது என்று கூறுகின்றார்கள் வரலாற்றிலே. இது மொழியில் தமிழ் வானொலி. நாங்கள் பிறக்கும் போதே மொழியோடு பிறந்திருக்கின்றோம், அன்னையின் வயிற்றிலிருந்து. அந்த மொழி தெரியாதவர்கள் இப்பொழுது நான் கூறுகிற மொழி, அதாவது பாஷை, அதாவது பேச்சுத்திறன் அற்றவர்கள் பேசும் மொழி அவர்களுடைய தாய்மொழிதான். அதற்கென்று ஒரு மொழி இருக்கின்றது. நான் தமிழிலே பேச வேண்டும் என்ற என் தமிழ் கருத்துக்களை கை சைகையிலே காட்டி பேசுகின்றேன். அதேபோன்று ஆங்கில மொழியில் அவர்கள் கூறும்போது சைகை மொழியத்தை அதற்கு பெயர் சைகை மொழி. ஆனால் காற்றுக்கு என்ன மொழி? அதற்கு இயற்கையான மொழி உண்டு. அது வீசும் பொழுது வரும் சத்தத்தை வந்து நாங்கள் காற்று பலமாக வீசுகின்றதா, தென்றலாக வீசுகின்றதா, மாரதமாக வீசுகின்றதா, புயலாக வருகின்றதான் உணர்கின்றோம். அதே போன்றுதான் ஒவ்வொன்றும் என்று எண்ணிக்கொண்டால் நாங்கள் பேசும் மொழி தாய்மொழி தமிழ் மொழி. அன்னையின் கருவறைக்குள் இருக்கும் பொழுதே கேட்ட மொழி அந்த மொழி. எங்களுக்கு அந்த உடன்போடு உணர்வோடு ஒட்டி மனத்திலே நிறைந்து எண்ணத்திலே வளர்ந்து வருகின்ற அந்த மொழியை பின்பு நாங்கள் எங்களுடைய சொற்களஞ்சியம் என்று எங்கள் குரல் வளைக்கு இருக்க சொற்களஞ்சியம் அது உருவாகி முதிர்ந்து சொற்களை உதிர்க்கின்றோம். அந்த வகையிலே அதன் பின்பு என்ன செய்கின்றோம்? தாய்மொழியை தரணியிலே ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறினாலும் நாங்கள் தமிழைத்தான் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு செல்லும் பொழுது எங்களை அறியாமல் அந்நிய மொழிகள் வந்து எங்கள் நாவிலே உட்கார்ந்து விட்டார். அதனால் தான் தடுமாறுகிறோம் நாங்கள், எங்கள் பேச்சு வழக்கிலே அவற்றை ஏற்றுவிட்டோம், அனுமதித்து விட்டோம். இந்த வேளையிலே ஐந்தாவது நேராக வந்து பால்ராஜ் நீங்கள் ஒன்று சென்றமைக்கான ஒரு பாடலை கேட்டீர்கள், அடுத்து ராஜா நீங்க பாடம் எங்களுடைய மீன் சுட்டி ராஜா வந்திருந்தார், அவர் மீண்டும் இணைப்புக்கு வரலாம், அந்த உறவுகள் வருபவர்கள் வரலாம். இப்பொழுது வெற்றியாளரின் பாடல் வரிசையில் அடுத்த பாடல் பால்ராஜ் நீங்கள் கேட்ட பாடல், அழகி திரைப்படத்தின் ஒரு பாடல் கேட்டீர்கள், உங்களுக்கான வெற்றி பாடலாக வருகின்றது. உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்டுக் கொள்கின்றோம் முன்னியர் தமிழ் வானொலியின் கனடா கலவ கதை கலையகத்திலிருந்து.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலை கலந்தது அழகி திரைப்படத்திலிருந்து பால்ராஜ் நீங்கள் கேட்ட வெற்றி பாடலாக ஒலித்து சென்ற வேளையிலே இடையிலே ஆர் ராஜா அவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர் மீண்டும் அழைக்க வேண்டும். பாடல் உங்களுடைய பாடல் சென்று கொண்டிருந்தபடியால் நான் நிறுத்தி அவரை எடுக்க முடியவில்லை. இப்பொழுது இடை நேரம் வந்திருக்கின்றது. ராஜா நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையிலே வெற்றியாளர்களின் பாடல்கள். இந்த வெற்றியாளர்கள் தமிழை பேசுவோம் தமிழில், தமிழில் பேசுவோம் தமிழை என்ற போட்டியிலே வந்து பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள் பாடல் சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவு வந்துவிட்டு ஆயத்தமாக இந்த இதிலே பங்கு பெற்றுவதற்காக வந்திருந்தார். ராஜா நீங்கள் மீண்டும் ஒரு அழைப்பு தர வேண்டும். இந்த பாடல் உண்மையிலே அற்புதமான ஒரு பாடல். எப்பொழுதும் இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்று கூறுவார்கள். இளமையிலே கற்றதுதான் இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்கும் ஒரு விடயம். அந்த விடயத்தில் இளமையிலே நடக்கின்ற சம்பவங்களும் மறவாது இருக்கின்றது. இளமையிலே ஒருவரை நேசித்து விட்டால் அந்த நேசம் மீண்டும் மீண்டும் வலுப்பெற்று வளர்ந்து வருமே தவிர அது முறிந்து போகாது. நாங்கள் வேறு திசையில் சென்றாலும் கூட அந்த பழைய நினைவுகள் எங்களை வருத்திக் கொண்டும் உறுத்திக் கொண்டும் இருக்கும். அதுக்கு முடிவு காணப்படாத விடயமாகவும் தோணும். ஒரு பூதாகரமாக வளர்ந்து வந்தாலும் கூட அதற்கு ஒரு புதிர், அது புதிராகவே இருக்கும் அந்த உறவு. அதை விடவும் முடியாமல், தொடவும் முடியாமல், தொடரவும் முடியாமல், விட்டுவிட்டு செல்லவும் முடியாத ஒரு இக்கட்டான மனநிலை அந்த இடத்திலே அந்த ஒரு மனம் சலனைப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் தான் நேற்றைய தினம் நாங்கள் கதம்பத்தில் சிந்தனை என்பது தொழில்பட வேண்டும். வந்துவிட்டார் ராஜா, வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் இன்சூரிட்டியில் ராஜா அவர்களே. ஆர் ராஜா வணக்கம்.
1: இனிமே காலை வணக்கம் கூறுவது மேம்படுத்தி ஆர் ராஜா.
0: இனிமையான காலை வணக்கத்தை தந்த அன்பு நெஞ்சமே ராஜா, உங்களுக்கு உங்களுடைய என்னுடைய காலை வணக்கம் என்று கூறியிருந்தீர்கள். இது இப்பொழுது நண்பகல் 12:17. அதை நான் நண்பகல் மதிய வணக்கமாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: எல்லோரும் நலமாக சுகமாக இருக்கிறாங்களா?
0: வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா?
1: சந்தோஷமாக இருக்கிறாங்களா?
0: நல்லது. இன்றைய தினம் நீங்கள் நாளைய கதம்பம் நேயர் விருப்பத்திற்கான என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: அன்புள்ள அப்பா
0: என்ற திரைப்படத்திலே என்ன பாடல்?
1: மரகத வள்ளிக்கு மணக்கோலம்.
0: ஓ, அன்புள்ள அப்பா திரைப்படத்தில் மரகத வள்ளிக்கு
1: தந்தைக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உறவு பாடம்.
0: இது தந்தைக்கும் மகளுக்கும் உள்ளதா? மரகத வள்ளிக்கு என்ன பாடல்? மரகத வள்ளிக்கு
1: மரகத வள்ளிக்கு மணக்கோலம் அந்த பாடல்.
0: அந்த பாடல் மணக்கோலம். இப்பொழுது காற்றலையே நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்திருப்பீர்கள். கடந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு அன்பு உறவுகளும் வந்து பங்கு பெற்றி சிறப்பித்து தங்கள் பாடலை கேட்டுவிட்டு இன்றைய முக்கிய
1: நிகழ்ச்சிகள்
0: அந்த பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கதம்பம் நேரலையிலே வரும். கதம்பம் நேரலை நேயர் விருப்பமாக வரும். நாளைய தினம் கேட்பீர்கள். வாழ்த்துக்கள். மற்றவர்களுடைய நேரம் விடுமுறை விருப்பம் போன்று கதம்பம் நேயர் விருப்பம், கதம்பத்துக்கு வந்த நேயர்களுடைய விருப்பமாக அந்த பாடல் தொகுத்து வழங்கப்படும். இன்றைய நிகழ்வு கதம்பத்திலே இன்றைய கதம்ப நிகழ்வாக தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற நிகழ்வு நடக்கின்றது. இதிலே ஒரு போட்டி. அந்த போட்டி வந்து 4 நிமிடத்துக்கு நீங்கள் என்னோடு நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலாக தந்து கொண்டிருப்பீர்கள். தமிழிலே தர வேண்டும். அப்படி தமிழிலே தரும் பதிலே காரணம் கொண்டும் புறமொழி கலக்க கூடாது. கலந்தால் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அடுத்து ஒரு சொல்லை 2 தடவை தான் உபயோகிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப ஆம் அல்லது 2 தடவைக்கு மேல் பாவிக்க கூடாது. 3வது, ஒரு சொல்லில் பதில் தரக்கூடாது. ஆம், இல்லை, வந்தேன், போனேன், அப்படித்தான் என்ற அப்படி ஒரு சொல்லிலே பதில் தரக்கூடாது. 2 சொல்லிலே தான் பதில் இருக்க வேண்டும். அடுத்தது, ஒரு சொல்லை 2 தடவைக்கு மேல் உபயோகிக்கவும் கூடாது. 3 வினாடிகள் தாமதிக்கவும் கூடாது. ஆங்கிலமோ பிறமொழிகளோ கலக்கக்கூடாது. இந்த நியதியிலே இந்த விதிமுறைகளை ஒவ்வொருவரும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். 4 நிமிடங்கள் நாங்கள் இப்பொழுது பேசப் போகின்றோம். ஒரு தடவை நீங்கள் விடுபட்டு விட்டால், தோற்றுவிட்டால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குத்தானே என்று விளைவிடாமல் தமிழை தமிழால் பேசுவோம், தமிழால் தமிழை பேசுவோம். கேள்வியும் தமிழ், ஆங்கிலத்தில் அதிலே பதில் தமிழிலே தரப்படும். நீங்கள் ஆயத்தமாக இப்பொழுது ராஜா
1: வணக்கம் வணக்கம்.
0: மீன் சுருட்டியில் வந்த ஆர் ராஜா அவர்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது இப்பொழுது. வணக்கம் ராஜா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக உள்ளேன்.
0: நன்றி நன்றி நன்றி. அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இரவு நேரம் என்று தெரிகின்றது, எப்படி இருக்கின்றது? குளிராக இருக்கின்றதா, வெப்பமாக இருக்கின்றதா, என்ன நிலையில் இருக்கின்றது?
1: மிதமான சூழ்நிலையாக உள்ளது.
0: உள்ளது. இந்த குளிர் என்பது உங்களுக்கு பரீட்சை உங்களுக்கு பழக்கப்பட்டதா பழக்கப்படாததா?
1: பழக்கப்பட்டது.
0: உங்களுக்கு குளிர்லே வெளியே செல்வது விருப்பமா அல்லது வெப்பமாக இருக்கும்போது வெளியே சென்று வருவதில் விருப்பம் இருக்கின்றதா?
1: சூழலுக்கு ஏற்றாற்போல்.
0: குளிர் குறுங்கள்
1: சூழலுக்கு ஏற்றாற்போல்.
0: ஏற்றாற்போல். நல்லது நல்லது. இப்பொழுது என்ன விதமான ஆடையை நீங்கள் அணியிறீர்கள் வெளியே செல்லும் பொழுது? பருத்தி ஆடையா, குளிர் போக்குற கம்பளி ஆடையா, என்ன மாதிரி?
1: எப்பொழுது
0: போல் பருத்தி ஆடை. நீங்கள் கவிஞர் என்று அறிகின்றேன், எப்படிப்பட்ட கவிகளை நீங்கள் புனைவீர்கள்? மரபு கவிகளையா அல்லது துணுக்கு கவிதைகளையா, நகைச்சுவை கவிதைகளையா அல்லது தத்துவ கவிதைகள், இதில் எதை நீங்கள் புனைவீர்கள் கூடுதலாக?
1: அனைத்து கவிதைகளும்.
0: அனைத்து கவிதைகளும். நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த கவிதைகளை ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்?
1: 12 ஆண்டு காலமாக.
0: நீங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை எத்தனை ஆண்டுகளாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள்?
1: 10 வருடமாக.
0: 10 வருடமாக. அந்த முழு நேர பணியாக அதை செய்கின்றீர்கள்? அது குடும்ப பணியா அல்லது நீங்கள் மட்டும்தான் அதை நடத்துகின்றீர்களா?
1: குடும்பப்படி.
0: குடும்பப்படி. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வந்து உங்களோடு ஒத்தாசை புரிகின்றார்கள், அப்படித்தானே?
1: நானும் சேர்ந்து
0: நடத்துகிறோம். உங்கள் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: குறைந்தது 20 கிலோமீட்டர்.
0: ஆமா. அந்த கிலோமீட்டரை தமிழில் கூற முடியுமா?
1: 20 மைல்கள்.
0: மைலை நீங்கள் தமிழ் என்று நினைக்கின்றீர்களா? நீங்கள் ராஜா மன்னிக்க வேண்டும், நீங்கள் கிலோமீட்டர் என்ற ஆங்கில வார்த்தை உபயோகித்ததால் முதலாவது சுற்றில் நீங்கள் வெற்றி பெறவில்லை. 2 நிமிடத்துக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை பேசிக் கொள்வோம். இல்லையா, ஒரு முறை தவறினால் அடுத்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்படும். அந்த கிலோமீட்டர் என்பது நாங்கள் காதை தூரம் என்றுதானே கூறுவோம். மைல் என்பதும் ஆங்கில சொல் தானே மகனே, இல்லையா? எங்கள் கவிஞர் உங்களுக்கு தெரிய வேண்டும். காத தூரம் என்று கூறுவோம். ஒரு காதை, இரண்டு
1: காதை,
0: சரியா? இருங்க. கடல் பயணத்தில் உள்ளவர்கள் கடல் தூரம் என்று கூறுவார்கள், இல்லையா? கடல் தூரம், 23 கடல் தூரம் என்றெல்லாம் கூறுவார்கள். சரி, அது எங்களுக்கு ஏனென்றால் வளமையிலே நாங்கள் பேசும் பொழுது இதை நினையாமல் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் இந்த பிற சொற்கள் வந்து புகுந்து எங்கள் நாவிலே இருந்து ஆட்சி பெற்று எங்கள் மொழியை தள்ளி வைத்து விட்டது. அது வேண்டும் என்று வந்து உட்கார்ந்ததா இருக்கலாம், நாங்கள் வேண்டும் என்று தள்ளி வைக்கவில்லை. அது பழக்கத்திலே வந்த, எல்லோரும் அதை பேசிக் கொண்டு வருவதால் பழக்கத்திலே வந்துவிட்டது. இப்பொழுது அன்பு ஒரு அன்பு உறவு வந்து கூறினார், உங்களோடு பேசிவிட்டு நான் இங்கே தமிழிலே நான் உரையாற்றும் போது நண்பர்கள் என்ன வார்த்தையடா பேசுகிறாய் என்று கேட்கின்றார்களாம். அவர்கள் புரியாமல் கேட்டிருக்கோம். தமிழைத்தான் நாங்கள் பேசுகிறோம், இது எங்கள் தாய் மொழி, அதைத்தான் பேசுகிறோம். நல்லது. உங்களுடைய இரண்டாவது சுற்று ஆரம்பிக்கின்றது ராஜா. மகள்வோடு நாங்கள் கொள்வோம். சுமார் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் கடமையாற்றுகின்றீர்கள்?
1: 8 மணி நேரம்.
0: 8 மணி நேரம் கடமையாற்றுகிறது. வாழ்த்துக்கள். 8 மணி நேரம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய அயலிலே ஏதாவது பண்ணைகள் உண்டா? ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, அப்படி ஏதாவது பண்ணைகள் இருக்கின்றதா?
1: பண்ணைகள் கிடையாது.
0: பண்ணைகள் கிடையாது. வயல்வெளிகள் உண்டா?
1: வயல் உண்டு.
0: உண்டு. அப்பொழுது சரி, காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு செல்வீர்கள்?
1: 10 மணி.
0: 10 மணி. இரண்டு வார்த்தையில கூறியிருக்கீர்கள். ஆனால் ஒரு விடயம், ஒரு மஞ்சள் கடதாசி உங்களுக்கு தருகின்றேன். 10 மணி என்று கூறுகிறீர்கள். 8 மணி நேரம் வேலை செய்த முதல் ஒரு தடவை மணி என்ற சொல்லி உபயோகித்திருக்கிறீர்கள். ஆக 2 தடவை சொல்லியிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் விடுபடவில்லை.
1: முதல் சொன்ன வார்த்தை இரண்டாவது
0: சொல்லக்கூடாதுங்களா? ஒரு வார்த்தை இரண்டு தடவைகள் சொல்லலாம், மூன்றாவது வரை சொல்லக்கூடாது. அதனால உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடதாசி, இரண்டு தடவை மணி சொல்லிவிட்டேன், கவனமாக இருங்க, மணி சொல்லக்கூடாது. பணியாற்றும் பொழுது உங்களுக்கு உணவு எப்படி, நீங்கள் காலையில் வேலைக்கு செல்லும் பொழுது உணவை எடுத்துக்கொண்டு போவீர்களா, அல்லது உணவு இல்லாமல் இருந்து மீண்டும் வீடுக்கு வந்து உணவு அருந்துவீர்களா, அல்லது பக்கத்தில் உள்ள கடைகளிலே உணவை வாங்கி உண்பீர்களா?
1: காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்வோம்.
0: எடுத்துக்கொண்டு செல்வோம், சாப்பிட்டு விட்டு சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள், நல்லது. அங்கு அநேகமாக உங்கள் இடத்திலே வேறு நபர்கள், உங்கள் குடும்பத்தாரை தவிர்த்த வேறு நபர்களும் பணியாற்றுகின்றார்களா?
1: பணியால் ஒருவர்
0: தனியார் ஒருவர் இருக்கின்றார், நல்லது. உங்கள் நீங்கள் வீட்டிலிருந்து அந்த கடைக்கு, உங்களுடைய வியாபார இடத்துக்கு போகும்போது எப்படி செல்வீர்கள்? சிற்றுருளியில் செல்லுகின்றீர்கள், நல்லது. அதற்கு எரிபொருள் ஊட்டுவது உண்டா? எங்கே சென்று நிரப்புவீர்கள் அந்த எரிபொருளை?
1: மன்னிக்கவும்,
0: மன்னிப்பதிலே இல்லை, நீங்க கூறுங்கள் ஐயா, எங்களுக்கு நின்று போவீர்கள். அல்ல, தமிழ் சொல் இருக்கின்றது, அதற்கு கூறுங்கள். நான் மீண்டும் கூறுகின்றேன், அதற்குரிய எரிபொருள் எங்கே சென்று அதற்கு ஊற்றுவீர்கள், பெறுவீர்கள்?
1: எரிபொருள்
0: மூன்று வினாடிகள் தாமதிக்க கூடாது ராஜா.
1: எரிபொருள் அங்காடி,
0: அதாவது தான் கேட்கின்றோம், எரிபொருள் நிலையத்தில் நீங்களும் வீட்டுவீர்கள். ஏன் தாமதிக்கின்றீர்கள்? எரிபொருள் தானே அதுக்கு சரியான பொருள். அதிலே வகைகள் வேறு இருக்கிறதாங்க, பெட்ரோல் கெரோசின். நான் அதுக்கு எரிபொருள் எங்கே சென்று அடுப்பீர்கள்? எரிபொருள் நிலையத்தில், எரிபொருள் அங்காடியில். நல்ல பதில், நல்ல பதில், சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் இந்த வீட்டுக்கு, நீங்கள் குடும்பத்தோடு சென்று நீங்கள் வியாபாரத்தை செய்கின்றீர்கள், கடையை வைத்தீர்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எங்கு சென்று பெற்றுக் கொள்வீர்கள்? உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சாமான்களை எங்கே பெற்றுக் கொள்வீர்கள்? அங்காடியில். அங்காடி என்று சொல்லாமல் அங்காடியில் என்ற சேர்ந்த தொடர்ச்சொல்லை சொன்னபடியா நீங்கள்
1: தவறிவிட்டீர்கள்.
0: நீங்கள் கடையில் உங்கள் அங்காடியில் சென்று பொருட்களை பெற்றவுடன் நீங்கள் எப்படி பணத்தை செலுத்துவீர்கள்? காசாகவா, காசு ஓலையாகவா, இல்ல மட்டையாகவா, எப்படி செலுத்துவீர்கள்?
1: பணமாக,
0: பணமாக கொடுக்கும், பணமாக என்று ஒரு சொல்லிலே சொல்லுகிறீர்கள். கவனம், பணமாக என்று சொல்லிவிட்டீர்கள். கூறும் பொழுது உங்களுடைய நேரம் சரியாக வந்துவிட்டது. அதெல்லாம் நீங்கள் ஒரு நூலிழையில் என்று எப்படி சொல்லுவோம், ஒரு நூலிழையில் உங்களுடைய போட்டியில் இருந்து எப்படி நீங்கள் கூறுவீர்கள்? அது முடியுங்கள் இந்த வாக்கியத்தை, வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், மகிழ்ச்சியா? நூல் நிமிடம் வந்து விட்டது அந்த இடத்துல. அடுத்து நீங்கள் அந்த இன்னொரு கேள்வி கேட்டு அதுக்கு நீங்கள், ஆனால் இடையிலே அந்த மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறி ஒரு தாமதம் ஏற்பட்டு விட்டது, அதை நான் மன்னித்து விட்டேன். நீங்கள் கேட்டபடியால் நன்றாக பேசினீர்கள், முதல் தடவை அல்லவா, அதனால் சில மாற்றங்கள் பார்த்தீர்களா ராஜா? நீங்கள் ஒரு கவிஞர், நல்ல அழகாக வந்து தமிழில் பேசுவீர்கள், தமிழில் இத்தனை தத்துவ பாடல்கள் எல்லாம் கேட்பீர்கள். நாங்கள் பேச்சு வழக்கிலே எவ்வளவு தூரம் உங்கள் தமிழ் தாயை உதறி தள்ளி இருக்கின்றோம், புரிகின்றதா? முடிந்த அளவு நாங்கள் எங்கள் தமிழ் தாயை, நாங்கள் அரசிலே முடிசூடி ஏற்றவும் தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய வாயாலே நாங்கள் எப்பொழுதும் தமிழை பேசிக்கொண்டு வந்தால் அது வாழும். எங்களை பார்த்து எங்கள் இளையோர்கள் வாழுவார்கள். அவர்கள் ஆங்கிலத்திலே வந்து கேட்டாலும் நாங்கள் தமிழிலே பதில் கூறி பழக வேண்டும். அப்படித்தான் தமிழை வளர்க்கலாம், வீட்டில். நல்லது ராஜா, நீங்கள் முதலாவது நாளாக வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வெற்றி பாடல், வெற்றி வாளர்களுக்கு ஒரு பாடல் உடனே வழங்குவது வழக்கம். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பாடலை நான் தர வேண்டும்?
1: அன்புள்ள அப்பா.
0: அது அது உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். இப்பொழுது இந்த பாடலை கேட்க விரும்பு. இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கின்றது போனஸாக, நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் தானே.
1: என்ன
0: சமைச்சா திரைப்படத்தில் என்ன பாடல்?
1: சோறு வேற இல்லை அந்த சின்னையோடக்கு.
0: ஏனையா சோறு சும்மா சோறு கொண்டு போற புள்ள ஏனையா சும்மா இருக்கிறாங்க சொல்லுவாங்க, இடையில தட்டி பறிக்கவா. சரி, உங்களுக்கு
1: அந்த
0: நல்லது ராஜா, உங்களுக்கு அந்த பாடல் நீங்கள் காத்தலையில் கேட்ட பாடல் வர இருக்கின்றது வெற்றி பாடலாக. தங்களுடைய முன்னிலை தமிழ் வானொலியின் கதம்பத்திலே வந்து தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்ச்சியில் கலந்து முதல் தடவையாக கலந்து வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்கள். உங்களால் முடிந்தவரை தமிழை வாழ வைப்போம், தமிழுக்கு தொண்டு செய்வோம். உங்கள் பாடல் காத்தலையில் இப்பொழுது வருகின்றது. ஒரு தடவை உங்கள் பாடலில் நிறுத்த வேண்டிய கட்டத்துக்கு வந்துவிட்டேன் என்றால், எங்களுடைய நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் ஞானசேகரம் மகன் வந்திருக்கின்றார், அவரும் பங்கு பெற்றுவதற்காக அவரை அழைத்து விட்டு உங்கள் பாடல் தருகின்றேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் பாப்பா, தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கத்தை இந்த அன்பு மகனே உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா ஞானசேகரன்?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் கழிப்பாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தில் அம்மாவும் ஆசீர்வாதத்தில் உள்ளேனப்பா.
0: நன்றி. எங்கள் ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு உண்டு என்றும் உங்கள் அன்பு எங்களுக்கு உண்டு என்று தெரிந்து கொண்டு முன்னிலை தமிழ் வானொலியில் இணைந்த உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்? கதம்பம் நிரலில்
2: வறுமை நிறம் சிவப்பு, படத்தின் பெயர் வறுமை நிறம் சிவப்பு.
0: ஆம், அதிலே
2: நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி.
0: ஓ, நல்லதோர் வீணை செய்தே நலம் பெற பொழுதியில் வீசுவது உண்டோ நலம் பெற. சரி, அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினத்து கதம்ப நிரலையிலே அந்த பாடல் வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள், அந்த பாடல் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் தமிழில் பேசுவோம் நிகழ்வுக்கு தயாராக இருக்கின்றீர்களா?
2: தயாராக இருக்கிறேன்.
0: ஆரம்பிக்கட்டுமா?
2: ஆரம்பிக்கலாம்.
0: வணக்கம் ஞானசேகரன் அவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி கழிந்தது?
2: இனிதாக
0: கழிந்தது. வாழ்த்துக்கள். அங்கே இப்பொழுது இரவு நேரம் பனி பொழிந்து கொண்டிருக்கின்றதா, பனியினுடைய உணர்வு இருக்கின்றதா அல்லது சாதாரணமான மாதிரி இருக்கின்றதா?
2: அதிக பனிப்பொழிவு.
0: பனிப்பொழிவு நல்ல குளிராக இருக்கும் இல்லையா?
2: குளிரும் அதிகம்.
0: உங்களுக்கு மழையினுடைய குளிரை தாங்க முடியுமா, இந்த பனியினுடைய குளிரை தாங்கிக் கொள்ள முடியுமா?
2: மழையின் குளிரைதான் தாங்கக்கூடும்.
0: ஓ, மழையின் குளிரும் தாங்கும். சரி, இந்த பனிப்பொழிவுக்காக நீங்கள் என்ன ஆடை அணிவீர்கள்? நாங்கள் இங்கே கம்பளி ஆடை, நீங்களும் அணிவீர்கள், அது நலமாக இருக்கும். அதிக நேரம் அணிய முடியாதுதான் நல்லது. எப்படி போகின்றது உங்கள் பணி? சுமாராக போகின்றது. சிறப்பாக செல்வது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த பழைய பாடல்கள் தான் கூடுதலாக விருப்பப்பட்டு வந்து கேட்பீர்கள், அது அர்த்தமுள்ள பாடல்கள். எப்படி அது உங்கள் ஞாபகத்தில் இருந்து வருகின்றதா, இல்ல உங்கள் நினைவிலே அது பதிந்திருக்கின்றதா, இல்ல அதை நீங்கள் கூடுதலாக ரசிப்பீர்களா?
2: கூடுதலாக ரசிப்பேன்.
0: கூடுதலாக. அது காரணம் என்ன?
2: இளம் வயதில் மனதில் பசு மரத்தாணி போல் பதிந்துவிட்டது.
0: நல்லது. அது பசிந்தாலும் அது அழிந்து போகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன?
2: முந்தியல் தமிழ் வானொலி.
0: சரி, முந்தியல் தமிழ் வானொலியும் வருது. அந்த பாடலை பற்றி தான் நான் கேட்கின்றேன். என்ன காரணம், அது என்ன பொருள் அல்லது இசை அல்லது குரல், எப்படிப்பட்ட விடயத்தை நீங்கள் அதில் கூடுதலாக பெற்றிருக்கின்றீர்கள்?
2: வாழ்த்துக்கு தேவையான வார்த்தைகள் பொதிந்துள்ள
0: பாடல். வாழ்த்துக்கள். நல்ல பதில், நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் பொதிந்துள்ள பாடல்கள். அது சிறு வயதிலே எங்கள் உள்ளத்திலே பதிந்து எங்கள் மனதிலிருந்து பசுமரத்தாணி போல் அது இருக்கிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்கின்ற பாடல் அத்தனையும் வாழ்க்கை தத்துவங்களை இணைத்து வார பாடல்களாக இருக்கின்றது. நீங்கள் இந்த முந்தியல் தமிழ் வானொலி ஊடாக வாழ்க்கையில் உங்கள் தனிமையில் இந்த நுண்ணி கிருமி காலத்திலும் கூட என்ன நன்மை பெற்றீர்கள்?
2: குடும்பத்தாருடன் இணைந்திருந்தது பெரிய நன்மை.
0: அந்த குடும்பத்தோடு இணைந்து பாடலை கேட்கக்கூடிய வகையில் எல்லோரும் பாடலையும் கேட்கின்றார்கள். வானொலியை ஒழித்துக் கொண்டு உங்களை மகிழ்வித்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளைய தினம் உங்களுக்கு பணி இருக்கின்றதா?
2: பணி உண்டு.
0: இன்றும் பணிக்கு சென்று வந்தீர்களா?
2: சென்று வந்தேன்.
0: அநேகமாக இரவு நேர உணவை நீங்கள் எப்பொழுது உண்பு, எத்தனை மணிக்கு உண்பீர்கள்?
2: 11 மணிக்கு மேல்.
0: இப்பொழுது 11:06 உங்களுக்கு காட்டுது, உணவு அருந்தி விட்டீர்களா?
2: இல்லை, போட்டியில் பங்கு பெறும் ஆர்வத்தில் உணவை ஒதுக்கி வைத்துள்ளேன்.
0: பசியே தெரியவில்லை, அப்படியா?
2: பசி தெரியவில்லை.
0: அப்ப நாங்கள் இந்த போட்டியை நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நீடித்தாலும் பசிக்காதா?
2: சத்தியமான பசிக்காது.
0: சத்தியம் பரகிறீர்கள், நல்லது நல்லது. சரி, அந்த பாடல்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு மனதிலே என்ன தோன்றுகின்றது? பழைய நினைவுகள் தோன்றுகின்றதா, அல்ல வாழ்க்கையில் சில அர்த்தங்கள் புரிகின்றதா, எப்படி இருக்கின்றது?
2: பழைய நினைவுகளுடைய நெஞ்சத்தில் மறைந்திருந்த உணர்வுகள் வெளிப்படும்.
0: வெளிப்படும், அப்பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கும், நிகழ்வாகவும் இருக்கும், இல்லையா?
2: நிச்சயமாக.
0: இப்ப நான் கூறுகின்றேன், ஞானசேகரன் அவர்களே, நீங்கள் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள்?
2: ஆனந்த கூத்தாடி.
0: எங்கே அந்த சிறப்பை கேட்பது? நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். 4 நிமிடங்கள்
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சரி, இப்பொழுது இப்பொழுது சாப்பிடலாம் ஆனந்தமாக, இல்லையா?
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: இந்த மகிழ்ச்சியை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பாருங்க, எங்கள் தாய் தமிழில் நாங்கள் உரையாடி அதை அரங்கேற்றி மகிழ்வது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. 4 நிமிடங்கள் அல்லவா, 3 நிமிடமாக இருந்தால் 4 நிமிடமாக ஆகிவிட்டது. இதிலே நாங்கள் அறிந்து பேசுகிறோம், அறிந்து பேசுகிறோம், அளந்து பேசுகிறோம், தெரிந்து பேசுகிறோம், நினைத்து பேசுகின்றோம், அவதானித்து பேசுகின்றோம், கவனமாக பேசு. எத்தனை அற்புதங்கள், எத்தனை கவனங்கள், எத்தனை நிகழ்வுகள் அதற்குள்ளே இருக்கின்றது, எத்தனை உணர்வுகளை நாங்கள் பெறுவோம். வாழ்த்துக்கள் என் மகனே ஞானசேகரன், வாழ்த்து பாடல், வெற்றி பாடலாக என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: நன்றி அப்பா. எனக்கு வெற்றி பாடலாக சாந்தி படத்திலிருந்து நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், அந்த பாடல் வேண்டும் அப்பா.
0: நல்ல ஒரு பாடல், அதுல ஒரு விசில் ஒன்று பாருங்க, அது என்ன?
2: ஆமா அப்பா,
0: நல்ல ஒரு விசில். நான் முன்பு நன்றாக அந்த விசில் பண்ணுவேன். எங்க மகள்
2: செய்யுங்களப்பா.
0: இப்பொழுது செய்ய முடியாது, நான் என்னுடைய உணர்வு நெஞ்சத்தில் அதை செய்யலாம். அந்த பாடல் வரும்பொழுது
2: சரி அப்பா. அருமை அருமை அற்புதம்.
0: அந்த இடையிலே வந்து ஒரு சரணம் முடிஞ்சோம்,
2: மிகவும் மிகவும் சிறப்பாக இருந்ததப்பா.
0: அப்படியெல்லாம் இருக்கும் இந்த பாடல், நெஞ்சத்தில் இனி நேற்று வந்தார். இளமை காலத்திலே பாடலை சொற்களால் பாடுவதை விட விசிலில் பாடுவதில் ஒரு கிக்கு உண்டு.
2: நிச்சயமாக நிச்சயமாக.
0: அது உங்கள் விருப்பத்துக்குரியவர்கள் செல்லும் பொழுது பின்னால் சென்று அப்படி விசில் பண்ணும் பொழுது அவர்கள் திருப்பி முறைத்து பார்ப்பது எல்லாம் ஒரு
2: அனுபவம்.
0: அப்பா மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நன்றி. சிறப்பாக வாழ்ந்து உங்களுடைய சிரிப்பை கேட்பதற்காகத்தான் இது. நீங்கள் மற்றவர்கள் சிரிப்பை பார்த்து மகிழ்வதில் நான் மிக விருப்பு உள்ளேன். உங்கள் பாடல்
2: காட்டுங்கள்.
0: ஆனந்தமான உறவு உணவு உண்ணுங்கள். இன்னும் ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவரோடு இணைந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஞானசேகரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி அப்பா, மீண்டும் இணைவோம்.
0: மீண்டும் மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம் மகனே, புதுக்கோட்டை செல்வகுமார். நலமாக இருக்கின்ற, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன்.
0: அருளால நலமாக இருக்கின்றீர்கள். என்ன பாடம் நாளை உங்களுக்கு கலம்பத்துக்கு வேண்டும்?
3: நாளை வந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை.
0: அப்படி ஒரு பாடல் இருக்கின்றதா? சரி, அதை தேடி பார்க்க. நல்ல பெயரை வாங்க,
3: நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. அந்த பாடல் தான்.
0: நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்தீர்களா? சரி, இப்பொழுது உங்கள் பாடல் நாளைய பாடலை தெரிந்து விட்டீர்கள். தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற போட்டியிலே பங்கு பெற்றுவதற்கு. சரி, உங்களோடு ஆயத்தமா? நீங்கள்
3: ஆயத்தம்தான்.
0: உங்கள் போட்டி நேரம் ஆரம்பம். வணக்கம் செல்வகுமார், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: வணக்கம் நலமா இருக்கிறேன்.
0: வணக்கம் அப்பா, நலமாக இருக்கின்றேன். இந்த அப்பா சொல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் போட்டியிலே. நீங்கள் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள் நாளைய தினம் தருவதற்கு. என்ன பாடல் அந்த பாடல்?
4: நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை.
0: நல்லது, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை. நீங்கள் அந்த பெயரை வாங்கினீர்களா பிள்ளைகளா இருக்கும் பொழுது?
4: நிச்சயமாக வாங்கினேன்.
0: நிச்சயமாக. அதே போன்று உங்கள் பிள்ளைகள் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று கனவு காண்கின்றீர்களா?
4: என்னுடைய பிள்ளைகளும் வாங்குவார்கள் என்று இறை நம்பிக்கையோடு.
0: நம்பிக்கையோடு, இறை நம்பி. அற்புதமான பதில், அற்புதமான பதில். ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி யாருடைய எண்ணத்திலே இருக்கின்றது? புரிகிறதா இந்த கேள்வி? என்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா இருக்கு, அவர் படித்து முன்னேறி வந்தால்தான் நல்லா இருப்பார். அந்த எண்ணம் யாருடைய எண்ணத்தில் மனதில் இருக்கின்றது? தந்தையின் மனதிலே, பெற்றாரின் மனதிலேயா, அந்த பிள்ளையின் மனதிலேயா அந்த எண்ணம் தோன்றுகின்றது?
4: பெற்றோரின் மனதிலே இருக்க வேண்டும்.
0: நிச்சயமாக. அதைத்தான் கூறுவது, கனவு காண வேண்டும். உங்கள் பெற்றோர் பிள்ளைகளை பற்றி கனவு காண வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னோடியாக நடந்து காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
4: உண்மைதான்,
0: உண்மைதான், உண்மைதான். நல்லது. இன்று உங்களோட பணி எப்படி சென்றது?
4: சிறப்பாக சென்றது.
0: சிறப்பாக சென்றது. நாளையும் பணி இருக்கின்றதா?
4: நாளையும் பணி இருக்கிறது.
0: நல்லது, நல்லது. உங்களோட பணியிலே நீங்கள் மட்டும்தான் ஈடுபடுகிறீர்களா, உங்களுக்கு வேறு யார் யாராவது உதவி செய்கிறார்களா?
4: உதவியாளர்கள் யாரும் இல்லை.
0: யாரும் இல்லை, நீங்கள் தான் செய்கின்றீர்கள். நல்லது. இப்ப அங்க என்ன கால நிலை உதாவுனது? மழை பொழிகிறதா அல்லது பனி பொழிகிறதா?
4: மப்பு மந்தாரமாக இருக்கிறது.
0: மப்பு என்றால் என்ன, மந்தாரம் என்றால் என்ன?
4: மழையும் இல்லை, வெயிலும் இல்லை.
0: ஒரு மந்தாரமாக இருக்கணும், மப்பு மந்தாரம். எங்களுக்கு அப்படி பத்து நாட்கள் இருந்து இன்றுதான் சிறுவர் பூங்காவிலே அன்பு பேரன் வந்து பேசும்போது உங்கள் செல்வம் வந்தபோது அழகாக வெயிலும் வந்தது. சரியா? இப்போ அந்த வெயில் தொடர்ந்து எரிக்கிறது, ஆனால் எங்களுடைய காலநிலை வந்து இப்பொழுது குறைவாகத்தான் இருக்கின்றது. இரண்டு பாகை சரிச்சதுக்கு மீண்டும் வந்து விட்டது. இனி ஏழு பாகைக்கு செல்லும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் இந்த பனி நேரத்திலே எப்படி உங்கள் அதிகாலையிலே உங்கள் வாகனத்தோடு வெளியே செல்ல முடிகிறது? அதிகாலையில் வெளியேறுவீர்களா கொஞ்சம்?
4: பத்து மணி அளவில் தான் செல்வேன்.
0: பத்து மணி அளவில் தான் செல்கின்றீர்கள். பனியை அவ்வளவு பனி குறைவாக காணப்படும் இல்லையா?
4: அப்படித்தான் இருக்கும்.
0: சரி, மீண்டும் எத்தனை மணிக்கு வேலை முடித்து வருவீர்கள்? பனி முடித்து எத்தனை மணிக்கு வருவீர்கள்?
4: ஒன்பது முப்பது.
0: ஒன்பது முப்பது அளவில் வருவீர்கள். நல்லது. அந்த மணி என்ற அடுத்த சிலை பாவிக்கையில் கட்டிக்காரன் நீங்கள். உங்களுடைய அந்த நீங்கள் செய்கின்ற இந்த தொழில் மனதுக்கு திருப்தியாக இருக்கின்றதா மகனே?
4: திருப்தியாக இருக்கிறது.
0: ஆனால் எனக்கு தெரிகிறது அதிலே சற்று நீங்கள் கவலை அடைகின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. அது உண்மையா இருக்குமா?
4: இறைவனுக்கு தான் தெரியும்.
0: உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய திருப்தி உங்களுக்கு தான் தெரிய வேண்டும் செல்வகுமார். இதுல நீங்க என்ன நினைக்கின்றீர்கள்?
4: உண்மைதான்,
0: உண்மைதான். இப்ப நீங்கள் எத்தனை நிமிடம் பேசியிருப்பீர்கள் என்று எண்ணுகிறீர்கள்?
4: மூன்று நிமிடம்.
0: உங்களுடைய கணிப்பு பிழை. நீங்கள் நாலு நிமிடம் பதினைந்து நிமிடம், நாலு நிமிடம் பதினைந்து வினாடிகள் பேசியிருக்கீர்கள்.
4: வெற்றியாளர்
0: சிரிப்பை
4: பாருங்களேன். முடிச்சு வச்சுக்கிட்டு பேச வேண்டியதா இருக்கு. அப்பான்னு கூட சொல்ல முடியலன்னா அது என்னங்கப்பா?
0: இல்ல இல்ல, போட்டி போட்டியில அப்பா மகன் இல்லை தானே? அப்பா மகன் என்று வெற்றி
4: உண்மையிலே நீங்க ஒருத்தர் போட்டி ஆரம்பிச்சுட்டு இன்னொரு அறிவிப்பாளர் ஒருத்தர் வச்சு பேச விட்டீங்கன்னா அவர்கிட்ட நம்ம எப்படி வேணாலும் பேச?
0: இல்ல இல்ல,
4: அப்பா கிட்டயே அப்பா அப்பான்னு பேச விடாம தடுக்கிறது. இது தமிழில் பேசுவோம், தமிழ் பேசுவோம், அடக்கத்தோடு பேசுவோம், அமைதியோடு பேசுவோம், இன்னும் நாலு வார்த்தை சேர்த்துக்கணும்,
0: அறிந்து பேசுவோம், அளந்து பேசுவோம்,
4: அறிந்து பேசுவோம். ஆமா, எனக்கு ரொம்ப பயந்து பேச
0: வேண்டியது,
4: பயப்படக்கூடாது. இல்லப்பா, ஒரு உங்கள்கிட்ட பேசும்போதுப்பா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க மரியாதை கொடுப்போம். என்னப்பா
0: அது மனதிலேதான் நான் கல்வி கற்பிக்கும் பொழுது என் உறவு, என் குழந்தைகள் வந்து என்னுடன் பேசுவார்கள். வகுப்பிலே வந்திருந்தால் அவர்கள் ஆசிரியர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அங்கே ஒரு சித்தப்பா மாமா என்று கூட நான் உடனே பார்ப்பேன், உடனே நிறுத்திவிடுவார்கள். நம்ம உறவு முறை கல்வியிலே இல்லை, அதை வீட்டிலே வைத்துக் கொள்ளலாம். அவ போட்டிகளே வந்து பேசும்போது பேசுவது நல்லது. அடுத்த உறவோடு வந்து என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
4: இப்ப வந்து
0: வெற்றி பாடல்
4: வந்து வேப்ப மர உச்சியிலே பேருந்து ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க அந்த பாடல்.
0: அது என்ன பாடல்? சின்ன பயலே, சின்ன
4: பயலே, அந்த பாடல்
0: தான் கொண்டு வருவீர்கள் முதலாவதாக. நல்லபடி அந்த பாடல் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. சின்ன பயலே சின்ன பயலே செய்திகளடா, அந்த
4: பட்டுக்கோட்டையாருடைய
0: பாடல், அந்த பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்கு இன்று ஒரு பரப்பாகும். இந்த பாட தமிழில் பேசுவாங்க. நன்றி, நன்றி. அடுத்த உறவு
4: வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம் பவுனம்மாள்.
5: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா பவுனம்மாள்?
5: நலமாக, நலமாக இருக்கிற ஐயா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாக இருக்கின்றேன், சிறப்பாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
5: மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா.
0: மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அம்மா, மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கொஞ்சம் தூக்கம் வந்துவிட்டதா அப்படி உங்களுடைய இசையில, அல்லது உங்களுடைய குரலில் சற்று இது என்ன நடந்த குளிர் கூட இருக்கின்றதா? வீடெல்லாம் குளிர் இருந்ததா?
5: ஆமா, அப்படிதான் இருக்குது. இப்ப கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டேன் ஐயா.
0: நல்லது, அதான் அந்த குரல் அப்படி தூங்க வேண்டும், தூக்கம் முக்கியம். இப்ப நுழம்பு எப்படி இருக்கின்றது? அந்த கொசு, கொசு எப்படி இருக்கின்றது?
5: அது எப்போதுமே குறையாதுங்க.
0: நான் கூறியது போன வீட்டு வாசல் வீட்டுக்குள்ளே புகைய விட்டீர்களா? புகை
5: செய்தேன் ஐயா, ஆனா எல்லாமே ஈரமா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா செய்ய முடியல.
0: அந்த ஈரத்திலே போட்டாத்தான் புகைக்கும். நன்றாக உலர்ந்தது என்றால் எரிந்துவிடும், புகைக்க வேண்டும். புகைதான் தேவை, அந்த புகையிலே எந்த ஆபத்தும் இல்லை. சரியா? சரி, நான்
5: சொல்லுங்க.
0: பவுனம்மாளுக்கு நாளைக்கு என்ன பாடல் வேண்டும்? கலம்பத்து பாடல்
5: நாளைக்கு ராஜராஜன் ஒரு திரைப்படம், எம்ஜி ராமச்சந்திரன்.
0: என்ன பாடல்?

0: துணை தேடுவே, நிலையாடுவானில் நிலையாடுவே, அந்த நிலை கண்டு எனது உள்ளம் துணை தேடுவே, நிலையாடுவானில் நிலையாடுவே.
1: சிறப்பு, அற்புதமான பாடல், அழகாக பாடுகின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிகழ்வு வந்து தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற நிலையிலே 4 நிமிடங்கள் தமிழில் பேசப்போவோம். உங்களுக்கு போட்டி விதிமுறைகள் தெரியும் தானே?
0: தெரியும்.
1: அப்ப இப்பொழுது அதை விளையாடி பார்ப்போமா? ஆயத்தமா நீங்கள்?
0: சரி, ஆயத்தமாக இருக்கிறேன்.
1: இந்த நேரம் ஆரம்பித்து விட்டது உங்களுக்கு. உங்களுடைய இடத்தில் இப்பொழுது பனி பொழிகின்றதா?
0: பனி பொழிகிறது
1: பெய்கிறது. அந்த பனியினால் குளிர் ஏற்படுகின்றது. இந்த பனி குளிரா மழை குளிரா அதிகமானது? நீங்கள் பனியின் குளிரை அதிகமாக உணர்வீர்களா, மழையின் குளிரை அதிகமாக உணர்வீர்களா? கேள்வி புரியுது நினைக்கிறேன்.
0: பனியின் குளிரை தான்
1: கூடுதலாக இருக்கும். மழை காலத்திலே சாதாரணமான ஆடையால் பொறுத்து கொண்டு தூங்கினாலும் பனி காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக உரைக்கும் என்று கூறுவார்கள் குளிரும். அதற்கு நீங்கள் என்ன ஆடை, கம்பளி ஆடைகள் உபயோகிப்பீர்களா அல்லது சாதாரண ஆடைதான் உபயோகிப்பீர்களா?
0: சாதாரண ஆடைதான்.
1: அதை சமாளிக்க முடியும். அந்த பனி நேரத்தில் காற்று வீசுவது குறைவு இல்லையா?
0: நன்று.
1: இப்ப நீங்கள் உங்களுடைய கொசுவினுடைய தொல்லைகளை எப்படி தாங்குகிறீர்கள்? அன்று நீங்கள் சொன்னீர்கள், வெளியே நின்று பேசும்போது முழு ஒன்று கடிக்கின்றது குத்துகிறது ஐயான்னு கூறினீர்கள். அந்த கொசுவை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ளுகிறீர்கள், பழக்கப்படுத்திக் கொண்டீர்களா அதனுடைய தாக்கத்தை, அல்லது அவரை விரட்டி கொண்டிருக்கின்றீர்களா?
0: விரட்டிக்கொண்டிருக்கின்றோம்.
1: அது நீங்கள் முடிகிறதா அப்படி விரட்டுவதற்கு?
0: வேறு வழி இல்லை.
1: இந்த நேரத்திலே அன்பு மகளே, நீங்கள் இந்த பனி குளிர் காலத்திலே சில பேர் என்ன செய்வார் என்றால் வெப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வார். இங்கே நாங்கள் எங்களுக்கு இயந்திரம் மூலம் இருக்கின்றது. அங்கே நாங்கள் விறகு போன்ற தடிகளை போட்டு எரித்துக் கொண்டால் அந்த வெப்பம் உள்ளே வரும் தானே, அதனை தாங்கிக் கொள்ள முடியாதா?
0: அப்படியும் செய்து கொண்டு இருக்கிறோம்.
1: சரி, இந்த பனி வந்து கோடை காலத்திலே கடற்கரை பகுதிகளில் கோடை காலத்திலே காலை பனி உண்டு என்று கூறுகிறது, உண்மைதானா?
0: உண்மையாக இருக்கும்.
1: உண்மையாக இருக்கும் சொல்வது உண்மை என்றுதான் கூறிக்கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் இரவு உணவு எத்தனை மணிக்கு உண்பீர்கள்? சுமார்
0: 9 மணி அளவில்
1: நீங்கள் உணவை அறிந்து விட்டு எத்தனை மணிக்கு தூக்கத்துக்கு செல்வீர்கள்? இப்ப தூக்கத்துக்கு சென்றுதானே வந்தீர்கள். சரி, அதனால எங்களுடைய உங்களுடைய அன்பு உறவுகளான மீனவர்கள் கடலுக்கு சென்று சுதந்திரமாக மீன் பிடித்து வருகின்றார்களா? அப்படித்தான் நிலை இருக்கிறது. தாமதிக்க கூடாது மகளே, 3 வினாடிகள் தாமதிக்க கூடாது நியதியிலே, அதுவும் ஒன்று உண்டு. மாலை வேளையில் அங்கு 2 வேளைகளும் மீன் பிடிப்பார்களா மகளே? காலை நேரத்துக்கு மீன் வெளியே கொண்டு வருவார்கள், மாலை நேரத்திலும் மீன் கொண்டு வருவார்கள். 2 நேர மீன் தொழில் நடைபெறுகிறதா? இரவிலே சென்று காலையிலே கொண்டு வருவார்கள், காலையிலே சென்று மாலையிலே கொண்டு வருவார்கள், அப்படித்தானே?
0: ஒருவேளை மட்டும்தான் வருவார்கள்.
1: ஆனா ஒரு பெரிய பெரிய ஒரு நீண்ட நேர தொழில் அந்த தொழில் முயற்சி அது இல்லையா?
0: அப்படித்தான் இருக்கும்.
1: நீங்கள் தினமும் மீன் சாப்பிடுவீர்களா?
0: தினமும் சாப்பிடுவோம்.
1: ஆரோக்கியமான உணவு, அதுவும் உடனே பிடித்துக் கொண்டு வர உணவு தினமும் உண்பீர்கள். இந்த நேரத்திலே நீங்கள் 4 நிமிடங்கள் பேசியிருப்பேன் என்று எண்ணுகிறீர்களா அல்லது இல்லையா?
0: கண்டிப்பாக எண்ணுகிறேன்.
1: கண்டிப்பாக 4 நிமிடம் வந்துவிட்டால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், அழகாக பேசியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா?

0: தங்களை சிரிக்கவில்லை.
1: நன்றி.
0: வெற்றி பெருமிதத்தோடு களிப்போடு பெரிய சிரிப்பிச்சிருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழை விளையாடி தமிழை வளர்ப்பதற்கு கை கொடுத்து உதவிய உங்களுக்கு என்னுடைய நன்றி. உங்களுக்கு என்ன வெற்றி பாடலாக வேண்டும்? வெற்றி பெற்றதுக்கு என்ன பாடல் தர வேண்டும்? இப்பொழுது கிடைக்கிற பாடல்
1: குருதட்சணை அப்படிங்கிற ஒரு திரைப்படம், குருதட்சணை சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தது.
0: என்ன பாடல்?
1: இது வந்து பத்மினி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க, அதுல அந்த அம்மா ஆசிரியரா இருப்பாங்க. அப்ப வந்து ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று அப்படின்னு ஒரு பாடல்.
0: ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம். அவர் வந்து பைசிக்கிளை கொடுங்க அவங்களோட விட்டு விட்டு கைகாட்டியன்னு கேட்டுக்கொண்டிருப்பாரு
1: இல்லையா?
0: உலகம் ஒன்று அந்த பாடல் நல்ல பாடலை கேட்டிருக்கின்றமா. அந்த பாடல் உங்களுக்கு இப்பொழுதே இதோடு ஒளிபரப்பாகும். அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். மகளிர் டாக்டர் கலைச்செல்வி அவர்களை வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா கலைச்செல்வி?
2: நல்ல நலம் நல்ல சுகம் அப்பா.
0: நல்ல நலம் நல்ல சுகம், அதான் நண்டம்மா. நல்ல நலம் நல்ல சுகம்.
2: நல்ல நலம் என்றால் மனநலம், நல்ல நலம் நல்ல சுகம் என்றால் உடல் சுகம் நல்ல சுகம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. நல்ல மகிழ்ச்சி இருக்கின்றதா?
2: ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நாளைய தினம் கதம்பம் நேரலையில் வந்திருக்கின்றீர்கள். கதம்பத்தில் வருபவர்களுக்கு ஒரு பாடல்கள் கதம்பம் நேரலை நேயர் விருப்பம் என்று முன்னியல் தமிழ் வானொலி வழங்குவது உண்டு. என்ன பாடலை கேட்க விரும்புகிறோம்? என்ன பாடலை கேட்க
2: விரும்புகிறோம்? அறுபடை நாள் படத்திலிருந்து தேவனின் கோவில் மூடிய நேரம் அந்த பாடல்.
0: ஞான ஒளி திரைப்படத்தில் தேவனின் கோவிலையோ அறுவடை நாள் திரைப்படத்தில் என்ன பாடலம்மா?
2: தேவனின் கோவில் மூடிய நேரம்.
0: ஓ, தேவனின் கோவில் மூடிய நேரம். தேவனின் கோவில் மூடிய நேரம் அந்த பாடல். அந்த பாடங்கள் பார்ப்போம். அந்த பாடலை

0: இந்த வேளையிலே கலைச்செல்வி மகளே, நாங்கள் வந்து இன்று கவர்ந்த நிகழ்விலே தமிழை பேசுவோம் தமிழில், தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வு நீங்கள் முன்பும் பங்கு பெற்று இருக்கின்றீர்கள். இன்றும் உங்களுக்கு பங்கு பெற்ற விருப்பமா?
1: ஆமாங்கப்பா.
0: சாயத்தம்மா, நீங்கள்
1: ஆயத்தமாக இருக்கிறீங்கப்பா.
0: கேள்வியை ஆரம்பிக்கட்டுமா? கேள்வி ஆரம்பிக்கிறது. டாக்டர் கலைச்செல்வி அம்மா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகத்துடன் இருக்கிறேன்ப்பா.
0: அப்பா என்று நீங்கள் பதிலே கொடுத்ததில்லை என்றால் ஒவ்வொரு பதிலும் அப்பா சொன்னால் நீங்கள் விலக்கப்பட்டு விடுவீர்கள். இரண்டு ஒரு சொல்லை இரண்டு தலைக்கு உபயோகிக்க கூடாது. இப்ப ஒரு அப்பா வந்து விட்டது, கவனித்து பேச வேண்டும். இன்றைய நாள் எப்படி சென்றது மகளே உங்களுக்கு?
1: சிறப்பாக சென்றது.
0: நல்லது. உங்கள் வீட்டிலே ஒரு செல்ல பிராணி இருக்கின்றார் என்று அறிந்தேன், உண்மையா?
1: அவன் பெயர் ஸ்ரீ.
0: அவன் பெயர் ஸ்ரீ. நல்லது. ஆமாங்க என்று மட்டும் சொல்லாமல் அதோட சேர்த்து சொல்லு. அந்த உங்களுடைய அந்த செல்ல பிராணி ஸ்ரீ அவர்கள், திருவாளர் ஸ்ரீ அவர்கள் என்னுடைய சிறுவர் பூங்காவுக்கு வருவாரா?
1: வரமாட்டாரப்பா.
0: பேச மாட்டாரா? சரி, அவரோட என்ன மொழியில நீங்கள் பேசுவீர்கள்?
1: அவனுக்கு நான் பேசும் தமிழில் பேசும் அத்தனை வார்த்தைகளும் தெரியும்.
0: அபிநயத்தோட மொழியை புரிந்து கொள்வார் என்றால் ஜீவராசிகளிலே முதல் எங்களுடைய அபிநயத்தை பிரியக்கூடியது அந்த நாய் என்ற ஒரு நல்ல பிராணிதான். நாய் என்று சொல்வது அந்த பிறவி ஒரு நல்ல பிறவி, நன்றியுள்ள பிறவி. ஆனால் சரி, அதை பற்றி பேச வேண்டாம். நாய் எவ்வளவு காலமாக அவர் உங்களோடு வாழ்கின்றார்? நான்கு ஆண்டுகளாக உங்களோடு இருக்கின்ற. அவர் எப்போதாவது முரண்பட்டு இருக்கிறார்களா உங்களோடு?
1: அப்படி சொல்ல முடியாது.
0: சொல்ல முடியாது. நீங்கள் பாடல்கள் பாடும் பொழுது அவர் அப்படி உட்கார்ந்து தலையை சரித்து கேட்டாரா?
1: நன்றாக பாடலை கேட்டு அமைதியாக உறங்குவார்.
0: அவருக்கு விருப்பம் பாட அந்த பாடல். நீங்க கூட குரலே அப்படித்தானே, அதை அவரையே அமைதிப்படுத்தி விட்டு விடுவீர்கள். அந்த அந்த செல்ல பிராணிக்கு நீங்கள் எல்லாம் முதலிடம், எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுத்திருக்கின்றீர்களா?
1: நிச்சயமாக, என் பிள்ளை போல்.
0: பிள்ளை போல. ஏனென்றால் ஜீவ காருண்யம், அந்த ஜீவ காருண்யத்தில் வீட்டு வளர்ப்பு பிராணிகளை நாங்கள் அந்த அந்த உயிரிடம் காட்டிக்கொள்ளலாம். நன்றியுள்ள ஜீவன். நல்லது. அந்த இவரை நீங்கள் உங்களோடு நான்கு ஆண்டுகளாக வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? அவரை விரும்பியதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு உதவிக்காகவா? உங்களுக்கு பிடிக்கும்.
1: எனக்கு சிறு வயதிலிருந்து நாய் என்றால் ரொம்ப பிடிக்கும், செல்ல பிராணிகள் பிடிக்கும்.
0: சரி, நல்லது. அப்ப அதெல்லாம் இவரையும் கொண்டு வந்து வளர்க்கின்றீர்கள். அப்ப ஏன் அதற்கு முன்பும் வைத்திருந்தீர்களா?
1: நிறைய வைத்திருந்தேன்.
0: நல்லது. செல்வியம்மா, நீங்கள் உங்களுடைய சுற்றாடலில் இருக்கின்ற வெள்ளங்கள் தண்ணீர்கள் வற்றி விட்டதா?
1: நிறைய இன்னும் கிடக்கிறது.
0: இன்னும் கிடக்கிறது. இந்த காலத்திலே உங்களுக்கு ஏதாவது மின் தடை ஏற்பட்டிருக்கின்றதா? மின்சார தடை?
1: மின்சார தடைகள் இல்லை.
0: இல்லை. அப்படி மின்சார தடை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் வெளிச்சத்துக்காக?
1: எனது வீடே நல்ல வெளிச்சமாகத்தான் இருக்கும்.
0: அப்ப இயற்கை வெளிச்சத்தோடு இருள் சூழ்ந்த நேரத்திலும் வெளிச்சமாக இருக்குமா? மெழுகுவர்த்தி. நல்லது. ஒரு தமிழ் சொல்லை கொண்டு வந்து தந்தீர்கள் எங்களுக்கு, மெழுகுவர்த்திய. சமையல் அறையிலே உங்களுக்கு மின்சார அடுப்பு வைத்திருக்கின்றீர்களா? எங்களுடைய சாதாரண அடுப்பு இருக்கின்றதா?
1: சாதாரண அடுப்பு தான் இருக்கிறது.
0: அப்ப மின்சாரத்தை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை, உறவிலே சமைத்துக் கொள்ளலாம். உணவுகளை நீங்கள் சமைப்பீர்களா, உங்கள் கணவர் சமைப்பாரா, அல்லது வேறு யார், அம்மா சமைப்பாரா, யார் செய்வது?
1: நல்ல சமையல் வேண்டும் என்பதால் நானே சமைத்து விடுவேன்.
0: அம்மா சமைக்க மாட்டாவா?
1: அம்மா சமைக்க மாட்டார்கள்.
0: என்ன உடல் நலம் குறைவா? சமைப்பதற்கு ஆரோக்கியம் இல்லையா, இல்ல சமைக்க தெரியாதா?
1: கிராமத்தில் இருந்து வந்ததால் இங்கு வந்து சமைப்பதற்கு கொஞ்சம் சங்கோஜப்படுகிறார்.
0: நல்லது. நீங்கள் இப்பொழுது எத்தனை நிமிடம் பேசிவிட்டீர்கள் நினைக்கின்றீர்கள்?
1: தெரியலையே.
0: நான்கு நிமிடங்கள் ஒன்பது நொடிகள் பேசியிருக்கின்றீர்களா? வெற்றி வெற்றி விட்டுறோம்மா. இது சும்மா இருந்து வெற்றி வெற்றி விட்டுறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி மகளே, நன்றி மகளே. அப்ப இந்த இந்த வெற்றி பாடல என்ன பாடலை எங்களுக்கு பாடி காட்ட போகின்றீர்கள்?
1: வெற்றி பாடலை பாடி காட்டுங்கள்.
0: பாடி காட்டுங்கள், எல்லோரும் அதிலிருந்து எதிர்பார்ப்பார்கள்.
1: ஆமாங்கப்பா.

அதுவன் ஏனோ புரியலோ, ஒரு கணம் தோன்றியச்சே காத்தோடு சிரிச்சே பாவி மனம் தூங்கலை.

சிரிச்சு பாவினம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே, மாணவ விடுபட்டு நானும் தரு

0: அதுவும் ஏன் புரியலையே. அப்பா
1: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் மகளே. இன்று அநேகமான உறவுகள் வந்து வெற்றி பெற்றார்கள். அனைவரும் தமிழில் நன்றாக விளையாடினார்கள். நீங்கள் தமிழில் அழகு தமிழில் எங்களோடு உரையாடி இதை இலகுவாக, ஏனென்றால் உங்களுக்கு பரிச்சயம் நல்ல உபயோகித்திருக்கிற நல்ல தமிழ் வார்த்தைகளை உபயோகித்து நல்லதோர் பாடலையும் தமிழில் பாடி காட்டிய உங்களுக்கு முன்னில் தமிழ் வானொலியின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதோடு நீங்கள் இறுதி போட்டியாளர்களாகவும் வந்தீர்கள். போட்டி முடிவடைந்து விட்டது. இப்ப போட்டியாளர் பாடல்களில் ஒரு சில பாடல்கள் இருக்கின்றது, அதை தொடர்ந்து கொடுக்க போகின்றேன். அந்த வகையிலே ஆர் ராஜா நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. சோறு கொண்டு போற பிள்ளை என்ற பாடலை வெற்றி பாடலாக கேட்டிருந்தார் மகளே, அவர் பாடலை கொடுக்கின்றேன். இவர் பாடல்கள் முடிந்த பின்பு நாங்கள் இந்த போட்டியை விலகி அந்த சிறிது நேரம் நாங்கள் குழு உறவாடல் உரையாடி கொள்ளலாம். பாடலை கொடுக்கின்றேன். ராஜா உங்கள் பாடல். தாமதத்து வருவதற்கு வருந்த வேண்டாம், ஏனென்றால் போட்டி முடிந்து அடுத்தடுத்து வந்தபடியால் அவர்களை அழைத்து போட்டியை நிகழ்த்தினோம். இப்பொழுது பாடல்களை தருகின்றேன். ஆர் ராஜா நீங்கள் வெற்றி பெற்றதற்கான பாடல் வருவது மகளே, அந்த பாடலை கொடுக்கின்றேன். கேட்டுள்ளோம் எல்லோரும்.
0: நன்றி.

0: ராஜா உங்களுக்காக ஒழித்தது வெற்றி பாடலாக அதை தோன்ற அன்பு மகன் நீங்களும் வெற்றி பெற்று
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம் டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். எம்டிஆர் எஃப்எம்மில் அடுத்து வருகின்ற நிகழ்ச்சி இதய ராகங்கள். என்ன நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நலமாகவும் வளமாகவும் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறது. இதயராகங்கள் நிகழ்ச்சி இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களோடு பயணிக்கிறது. இதயராக நிகழ்ச்சியில் பால்கள் தொகுப்பை எடுத்து வந்திருக்கும் உங்கள் நண்பன் புரடாச்சேரி காளிதாஸ். முதல் பாடல், தமிழ் தாயின் மக்கள் ஒரு தாய் மக்கள் நாம். புதிகை மலையில் பிறந்தவள், பூவை பருவம் அடைந்தவள், கருணை நதியில் குளித்தவள், காவிரி கரையில் கழித்தவள் என்று கண்ணதாசனால் வர்ணிக்கப்பட்ட தமிழ்தாய். தமிழ்தாயின் ஒரு தாய் மக்கள் நாம் அல்லவா? ஒரு தாய் மக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். எம்எஸ்டி ராமமூர்த்தி ஆகியோர் இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல். சுசீலா அவர்கள் டிஎம்எஸ் அவர்களும் இணைந்து பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதே ராகங்களில் அடுத்து வருகின்ற பாடல் டிஎம்எஸ் அவர்கள் சுசீலா அவர்களும் பாடிய பாடல். எம்எஸ்சி அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் இணைந்து இசையமைத்த கண்ணதாசனின் பாடல். படம் பார்த்தால் பசி தீரும், பாடல் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா என்ற பாடல்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்.

என்று அர்த்தம். உங்கள் உணர்வுகளோடு கலந்துவிட்ட ஒப்பற்ற வானதி 24 மணி நேரமும் இசைச்சேவை ஆற்றிக்கொண்டிருக்கும் ஒரு உலக தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் நீங்கள் அடுத்து கேட்கின்ற பாடல் பாகப்பிரிவினை என்ற திரைப்படத்தில் தாலையாம் பூ முடித்து தடம்பாத்து நடனந்து என்ற பாடல் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய, எம்எஸ்வி ராமமூர்த்தி அவர்களின் இசை, டிஎம்எஸ் அவர்களும் சுசீலா அவர்களும் பாடிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது தமிழர்களின் உயிர் மூச்சு. கனடா நாட்டிலிருந்து வெளிவருகின்ற ஒரு 24 மணி நேரமும் தமிழ் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற வானொலி தமிழர்களின் பங்களிப்போடு மிகவும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கும் வானொலி எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்களில் அடுத்ததாக படம் பாலும் பழமும் என்எஸ்வி அவர்களும் இசையமைக்க கண்ணதாசன் வரிகள். பாலும் பழமும் கைகள் ஏந்தி என்ற பாடல்

எம்ஜிஆர் உலகம் இதே ராகத்தில் அடுத்ததாக இடம்பெறுகின்ற பாடல் புதிய பறவை என்ற திரைப்படத்தில் சுசீலா அவர்கள் பாடிய பாடல் உன்னை ஒன்று கேட்பேன்.

எம்பிர் வழங்கும் இதய ராகங்களில் அடுத்ததாக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, இது ஆலயமணி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். மிகவும் அற்புதமான பாடல். இதை கேட்கும் பொழுதெல்லாம் அந்த காட்சிகள் கண்முன்னே ஆடும். நிஜம்தானே? கேளுங்கள்.

எம்ஜிஆர் தமிழ் அடுத்ததாக இடம்பெறுகின்ற பாடல் உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் டி எம் எஸ் அவர்கள் சுசீலா அவர்கள் பாடிய பாடல்தான் என் கேள்விக்கென்ன பதில் என்ற பாடல்.

இதயராகங்கள் பாடல்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமை நண்பர்களே, ஒரு சிந்தனையோடு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். மகாபாரதத்தில் நடந்த கதை, விதுரர் தன்னுடைய மகனிடம் கேட்கின்றார், ஒரு காட்டில் நாம் இருக்கின்ற பொழுது காட்டில் தீப்பிடித்திருந்து விட்டால் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். உடனே அவர் மகன் இதராஷ்டர் சொல்கிறார், காட்டில் தீப்பிடித்து எரிகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஓடக்கூடிய சிங்கம், புலி, கரடி, மான், ஒட்டகம் போன்ற அனைத்து விலங்குகளும் ஓடி ஆடியே கருகி இறந்துவிடும். ஆனால் எலி மட்டும் தன் வலையில் புகுந்து தன்னை மறைத்து கொள்ளும். எல்லா எரிந்து முடிந்த பிறகு அந்த எலி வெளியே வந்து மிகவும் இனிமையாக வசிக்கும் என்று கூறினார். உண்மைதான். இப்பொழுது ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் அந்த வைரஸ் நோயிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் அரசாங்கம் சொல்லுகின்ற வீட்டில் இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு சமுதாய விலகலை கடைபிடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு வெகு விரைவாக இந்த நோய் நம் பூ விலகிவிட்டு மறையும் என்ற சிந்தனையோடு அனைவரும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி விடுக்கின்ற உங்கள் நண்பன் குரலாச்சிரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகவர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ராம் லக்ஷ்மண் என்ற படத்திலிருந்து விழியில் என் விழியில் ஒரு பூ பூத்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சவால் என்ற படத்தில் இருந்து தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் காலம் வந்தால் கனிந்து கைகூடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்வே மாயம் என்ற படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காஷ்மீர் காதலி என்ற படத்திலிருந்து சங்கீதமே என் தெய்வீகமே நான் தேடும் என் காதல் ராஜாங்கமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக தாயம் ஒன்று என்ற படத்தில் இருந்து மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அந்த 7 நாட்கள் என்ற படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கனைகள் பரிமாறும் தேகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவா என்ற படத்தில் இருந்து இரு விழியின் வழியே நீயா வந்து போனது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க சின்ன ராசா என்ற படத்திலிருந்து தென்பாண்டி சீம ஓரமா என் மாமன் வீட்டு தோட்டம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பதிவுகள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சு என்ற படத்திலிருந்து அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை காலங்கள் என்ற படத்திலிருந்து இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கமான ராசா என்ற படத்திலிருந்து தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோயிலிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா மற்றும் குழுவினர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தர்மத்தின் தலைவன் என்ற படத்திலிருந்து தென் மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா, மலேசியா வாசுதேவன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஸ்ராஜி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

நேயர்களே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் NTRFM ரேடியோ. இப்பொழுது முதல் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

நண்பர்களே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் காதலியே என்ற திரைப்படத்து பாடல். பூமலை தேன்மலை என்ற முதல் வரியை இணைத்து முழுவதையும் பாடுகின்றது அருள்மோகன். நீங்கள் தந்த பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து.

அந்த பாடலை தொடர்ந்து வெளியில் இருக்கும் அடுத்த பாடல் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராம்ஜி நீங்கள் தந்த பாடல். ஓ நெஞ்சே நீதான் என்ற டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்பட பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். பாதை எங்கே பயணம் எங்கே என்ற வரிகொண்ட பண்ணை புறத்து பாண்டியன் திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். சாந்தினி, நீங்கள் தந்த பாடல் தெங்கு ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். செண்பகமே செண்பகமே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்கின்ற பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா மொன்றியலிலிருந்து தனுஷன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். அத்தை பொண்ணே அத்தை பொண்ணே என்ற வரியை காதல் .com என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

0: மேலும் ஒரு பாடல் தொடரும் வேளையில் இது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார் நீண்டகால உறவு. தகராறு என்ற திரைப்படத்திலிருந்து திருட்டுப்புள்ளே என்று பாடுகின்றது அந்த பாடல்.
1: எஸ்கூஸ் மீ, நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீங்க என்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா?

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் அக்னிக்குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா முதலாம் சந்திப்பில் என்ற பாடலை ஷார்லி சப்ளின் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள் வருகின்றது பாடல் காற்றலையிலே.

இவர்களோடுதான் நீண்டகால உறவு. எங்களுடைய இசை பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பூவனத்தில் இந்த வரியை கழுகு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் காற்றலையிலே.

மத்தியானத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தீனான பாடல்கள் செவியெங்கும் இசை முழக்கம் செய்து பாடுகின்றன.

0: அடுத்த ஒரு தத்துவ பாடல் கேட்க இருக்கின்றோம். காசேதான் கடவுளடா என்ற திரைப்படத்தினது ஆண்டவன் தொடங்கி என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடலை சிங்கார பூமி அம் சிங்கப்பூரிலிருந்து வளமை போலகின்ற மகாலிங்கம் தந்திருக்கின்றீர்கள்.
1: ஆண்டவன் தொடங்கி

காசேதான் கடவுளடா, அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சிக்கிட்டேன் தான். காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான்.

0: வேண்டும் அட்லீஸ்ட் நயா பைசாயனமோ. அச்சடிச்ச அந்த பச்சை நோட்டுக்கு அர்ச்சனை செய்வோம் தமிழாலே.
1: தேங்காய் உடச்சி சூடத்தை ஏற்றி தரிசனம் செய்வோம் கிடைச்சாலே.
0: தட்டி அடிப்பேன் இல்லாங்க டீ அடிப்பேன் தோக்கா பெட்டினே காப்பத்து பாக்கெட் அடிப்பேன். சுட்டிருந்தா டீ அடிப்பேன் இல்லாங்க டீ அடிப்பேன் தோக்கா பெட்டினே காப்பாத்து பாக்கெட் அடிப்பேன். டவடிப்பேன் டைவடிப்பேன் டவடிப்பேன் டைவடிப்பேன் ஜகா வங்கி சைடு அடிப்பேன் கைத உன்ன நோட்டால் அடிப்பேன்.
2: அக்கா சேரா கடவுளடா கடவுளடா அக்கா சேரா.

0: பெற்றெடுத்ததாய் தந்தை தவிர வனத்தால் எதையும் பெறக்கூடும். லட்சுமி ஒரு தீ கூட இருந்தால் லட்சியம் எல்லாம் நிறைவேறும்,
1: அகலட்சியம் எல்லாம் நிறைவேறும்.
2: இந்த மனுஷன் என்ன உலகம் நெங்கிறான் தம்பி இங்கிறான் கல்லாப்பட்டியை கண்டா கட்டி தலாம் மடிக்கிறான்.
3: ஒலிக்கின்ற பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகருக்கு செல்கின்றது. நரேஷன் வீனஸ் விட்டு குதித்து என்ற வரி கல்கண்டு திரைப்படுத்து பாடல். இது உங்களுக்காக அந்த பாடலும் இன்றைய நேயர் நேரத்திலேயே சர்வதேச நேயர் நேரத்திலேயே

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் இருக்கின்றது. ஆனால் என்னவள் இப்பொழுது நீண்ட கால இடமுறை விடுமுறை எடுத்து இழுத்து திருநாட்டில் இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் திருமாலின் திருமார்பில் என்ற பாடலை திரிசூலம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். இதோ நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புடன் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஒரு ஜீவன் அழைத்தது என்ற வரியோடு தொடங்கும் பாடலை.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் தித்திப்பான தீரான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிச் சென்றதை அறிந்தோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காட்டலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மண்டல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

நீர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை என்ற பல்லவி சரணங்களையும் இணைத்து என்று பாட வைக்கின்றார். குலமகள் ராதை திரைப்படத்தில் இருந்து அந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் கேட்ட வேளையிலே அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்ற

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்ற இனிமையான பாடல். மன்னிப்பு திரைப்படுத்த பாடல். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தந்து வளமை போல இன்றும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், கண்ணன் சங்கரி, ரவி, மாரதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை மனைத்து கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காத்தலே.

உறவுகளோடு உறவுகளாக உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று என்ற பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலப்பிரபா அவர்கள் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும்படி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்புக்குரியவர்களாக வந்து இணைந்து கேட்கும் பாடல்கள் பட்டணத்தில் போதும் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்று உருக்கமாக பாடும் அந்த பாடலை தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வரசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும்படி ஒலிக்கும் பாடல் நாங்களும் இணைந்து கேட்டு மகளம் வண்ணம் ஒலிக்கின்றது.

தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்களுள் ஒலிக்க இருக்கும் பாடலை அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒரு ஊரில் ஒரு மகாராணி என்று வரியெடுத்து கர்ச்சனை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி இவர்களோடு அந்த பாடல் நாங்களும் கேட்கும் வண்ணம் ஒலிக்கும் வேளையிலே இதோ அந்த பாடல்.

0: ஜெய்ஹிந்த் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் என்று பாடும் ஒரு அற்புதமான பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மேல ஓடுதுறைய சேப்பு விஜயராகவன் அவர்கள் நன்றி வணக்கங்கள் கூறி கேட்ட பாடல் இப்பொழுது காற்றலையில்.
1: ஜெய்ஹிந்த்.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த்.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு சென்னை கே கே நகர் அன்பு மகள் ரேவதி உங்களோடு இணைந்து உங்கள் அன்பு பேரன் ருத்விக் அவர்களும் இணைகின்றார்கள் என்று எழுதியவளை மகள்போடு அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றோம். சினிமா பைத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து என் உள்ளம் அழகான வள்ளித்திரை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இனிமையாக பாடும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலுக்கு அனுப்பி வைத்த பாடலை கேளுங்கள் என்று விஸ்வநாதன் சான்ஸ் திரைப்படுத்த பாடலை ஒன்ன நினைச்சேன் என்று பாட வைக்கின்றார் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து வரும் பாடல் சுத்துதடி பம்பரத்தை போல என்ற பாடல். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேரத்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி நிறைவுக்கு கொண்டு வர எத்தனை எத்தனை அழகு என்ற தவசி திரைப்படுத்த பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்பி வைக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி.

0: என்கொரு இன உள்ளு தமிழன் என்கொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டுக் கொள்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மின்றல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். என்ன தவம் செய்தேன் திரைப்பட பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது. ஏதோ ஒரு நதியில் என்ற வரியை கொண்டு பாடும் அந்த பாடலை கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடலை டிராம்ஜி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து உயிரே என்ற திரைப்படத்திலிருந்து பூங்காட்டிலே என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்தவளை நாங்கள் மணிந்து கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாட வந்ததூர் கானம் என்ற பாடல். இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி.

கனடா மொன்ரியல் தனுஷன் அவர்களுடைய பாடலும் கேட்போமா? சிவகாசி திரைப்படத்து பாடல்தான் என்று அவர் கேட்கின்றார். அட என்னாத்த சொல்வேனுங்கோ என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் விருப்பம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக ஒலிக்கின்றன.

ஆஸ்திரேலிய அன்பு உறவுகளின் பாடல்கள். மெல்பர்ன் மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் இன்று கொண்ட சேவல் என்ற வரி கொண்ட எங்க சின்ன ராசா திரைப்படுத்து பாடலை கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வளமை போல இன்றும் ரமணி தந்த பாடலை கேட்போம். எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பஞ்சு மிட்டாய் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது பாடல்.

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் கேதிஸ் அவர்களும் நீண்ட கால உறவு. எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் வேளையிலே செவ்வந்தி பூக்கள் என்ற வரி கொண்ட பாடலை என் வானில் நிலா என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாட வைக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல். நான் பிடிச்ச முசல் குட்டி என்று ஈட்டி திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அகில உலகமெங்கும் இருந்து பாடல்களை கேட்டு மகளும் அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ்விக்கின்றது அல்லவா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் அனுப்பிய பாடல். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற ஒரு அற்புதமான காவிய பாடல். என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்று வரி எடுத்து பாடும்படி இசையமைப்போம் நாங்களும்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் போடு நண்பா என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட எதிரி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இத்தனை பாடல்களையும் கேட்ட வழியிலேதான் ஐரோப்பிய மண் என்றால் என்னவர் அவருடைய பாடல் வர இருக்கின்றது. எழுதியது யாரடி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று பூந்தென்றல் என்று வரி எடுத்து பாடுகின்றது. என்னவளே உங்களோடு நாங்களும் ஈழமணி திருநாட்டில் இருந்தும் எங்களை மறவாமல் அனுப்பி பாடல் தந்து கேட்கும் வேளை எங்களையும் கேட்க வைப்பதற்கு நன்றி.

டாகூர் பாடலை வளமை போல கனடா மண்ணிலிருந்து தருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள். கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது நந்தவனம் இந்த மனம் என்று வரியெடுத்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தில் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர் நேர்.

0: முதல் பாடல். கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே என்ற பாடல். இந்த பாடல் என் அண்ணன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று அன்புடன் கேட்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.
1: கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன

0: பழமை போல என்று தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து கேட்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். தங்கள் அனைவருக்கும் விருப்பமான ஒரு பாடலாக ஓடி ஓடி உழைக்கணும் என்ற பாடலை. இந்த பாடலை நல்ல நேரம் திரைப்படுத்திருந்து அவர்கள் கேட்ட வேளை நாங்களும் இணைந்து அவர்களோடு கேட்போம்.
1: 1, 2, 3, 4
2: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும்.

0: வலிமையுள்ளவன் பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம படுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
1: மீண்டும் ஒரு பாடல், உறவை காத்த கிளி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளையில், எந்தன் பாடல்களில் நீ என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. இணைகின்றோம் உங்களோடு நாங்களும்.

நெஞ்சமே நெஞ்சமே என்ற மாமன்னன் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அன்புடனே இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தார் எங்களோடு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

உறவுகளை, இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். நீங்கள் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். காவியமான ஒரு பாடல், காற்றலைகளிலே சுற்றித் திரிந்த ஒரு பாடல், பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற அற்புதமான பாடல். இந்த பாடல் ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடுகின்றது.

அழைத்தாள் வருவாளே என்ற பாடல் ஜாதி மல்லி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன் லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் மொழிகள் தமிழ் வானொலியில் நீ என் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் சென்னை கே கே நகரிலிருந்து அன்பு மகள் ரேவதி நீங்களும் உங்கள் பேரன் ரித்விக்கும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படுத்து பாடல். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

நண்பர்களோடு உறவுகளாக மூன்று தெய்வங்கள் திரைப்படுத்த பாடலை கலந்து விடுகின்றார். அரசவடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயணின் சரவணன் தங்கணன் பெரியசாமி ஜனனி ஆகியோர் மூன்று தெய்வங்கள் திரைப்படம் என்று கூறினேன். வசந்தத்தில் ஒரு நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

என்னாச்சு என்ற திரைப்படுத்த பாடல் கேட்போமா? சாரல் மலை வந்து என்று வரி எடுக்கும் பாடல் தான் அந்த பாடல். கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ், நீங்கள் தந்தவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் எங்களை மகள வைத்து செல்லும்வதற்கு முன்பு வேறுமுகன் பாடலையும் கேட்டுவிடுவோம். பட்டு வண்ண கிளியே என்ற வரி எடுத்த பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீங்கள் கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இன்றைய நேய நேரத்தை அலங்கரிக்கும் இறுதி பாடலாக ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள் என்ற பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அனைவருக்காகவும்.

என்றொரு இனம் உண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்போர் அவளுக்கு நலம் தானே எல்லோரும் முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா இன்று அதாவது 2016 2022 அதாவது 16 ஆண்டு மன்னிக்க வேணும், ஆஹா எனக்கு மாறுது, ஆண்டு வந்து 22 என்று உங்களுக்கு சரியா சொன்னதான். இன்றைக்கு இது வந்து மறு ஒளிபரப்பு அல்ல, நேரடி ஒளிபரப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கலம்பம் நிகழ்ச்சி, அதை ஏற்கனவே அப்பா அதில் எழுதி போட்டிருக்கிற, அதாவது எங்களோட குரூப்புகளை இல்லாதவர்களுக்கு இதை அறிய கொடுக்கிறோம். நேரம் சரியாக 9:14, அது இந்திய இலங்கை நேரம். கணனிய நேரம் சரியாக 10:44. புதையல் நிகழ்ச்சியோடு வந்திருக்கிற என்ன, இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது நீங்கள் சொற்களை கண்டுபிடிக்கத்தான் வேண்டும், ஆனால் இது வந்து இரு சொல் பொருந்திய சொற்கள் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அதை நீங்கள், நான் தரவுகள் கொடுப்பேன், நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டும். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். எல்லோரும் அங்கே எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஒரு வணக்கம் போடுங்க, கையை உயர்த்துங்க, கண்ணை காட்டுங்க, கைய அசைச்சு காட்டுங்க, கண்ணை காட்டுங்க, காற்றலையில வந்து குரலை கொடுங்க, காலை மட்டும் காட்டிடுறாங்க. சரி, முடிஞ்சாது ஓடி வாங்க பாக்கலாம். முதல்ல நான் ஒரு கண்ணன் பாட்டு எடுத்து வர போறேன். கண்ணன் பாட்டுக்கு பிறகு நீங்க காற்றலைக்கு வரலாம், சரியா? முதல்ல வடலூர் ஆனந்தன் வணக்கம் போட்டிருக்கீங்க, காத்திருக்கிறோம் போட்டிருக்கிறார் பாருங்க. காத்திருந்து காத்திருந்து இந்த நேரத்தில் நிகழ்ச்சி வராம விட்டு மறுபொழுவிருப்பு வந்து இப்பொழுது யாரும் காத்திருக்கிறது இல்ல. சந்தனராஜ் மாமாவுக்கு ஒரு கும்பிடு, அது 4 ரோஸ், 2 சூப்பர் அடையாளம், மணிக்கோணம், 5 சூப்பர் அடையாளம், 6 ஒரு கும்பிடு போட்டிருக்காரு மாமா. இந்த கணக்கிலும் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது உண்மையா நேரடி ஒளிபரப்பு தான் என்று. வடலூர் ஆனந்தனுக்கும் எங்களுடைய சந்தனராஜ் மாமாக்கும் அன்பை தெரிவிச்சு கொள்கிறேன். வாங்க வாங்க, நான் புதையல் நிகழ்ச்சி இன்றைக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் என்று பேசி அந்த சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மற்றது மீண்டும் ஆனந்தன் தான் போட்டிருக்கிறார். இந்த பாடலை கேட்டவண்ணம் காற்றலைக்கு வாங்குவோம்.

வணக்கம் குருபாஸ்கருக்கு, ஒரு வணக்கம் குருபாஸ்கருக்கு, ஒரு வணக்கம் மீரா அம்மா, நேரலே சந்திப்போம், வணக்கம். அனைவரும் கலந்து கொண்டு என்று சொல்லி இருக்கிறீங்க மாமா. அது எனக்கு என்ன சைன் போட்டுக்கீங்கன்னு தெரியல மாமா. ரெண்டு கண்ணும் வாயும் தெரியறது, மற்றது தலைமாயித்தான் இருக்குது. இருந்தாலும் என்னன்னு தெரியல, அதை எப்படி சொல்றேன்ட்டு ஒரு நாலு போட்டிருக்கீங்களா? அதுல சாக்லேட்ல ஒரு இலக்கா என்ன, அதுல என்ன தோணுன்னா சாக்லேட், அதாவது சாக்லேட்ல கண்ணும் வாயும் வச்ச மாதிரி கிடக்குது. காற்றினையில் அன்பாக வந்து போவோம். எங்களுடைய விஜய ராகவன் மிக விரைவாக குணமடைந்து காற்றலைக்கு வர வேண்டும் என்று எல்லாரும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்ற நீண்ட நாட்கள் ஆகிறது. நலத்தோடு சில சோக சம்பவம் இடப்பட்டு விட்டது. இருந்தாலும் மனிதனாக பிறந்து விட்டால் இன்ப துன்பம், அது மட்டுமல்ல நோய் என்ற ஒன்று இப்போ எல்லாரையும் மாற்றி படைக்கிறது. துன்பங்கள் வந்து சேர அதோடு நோயும் வந்து எங்களை ஏலாமல் செய்து விடுகிறது. அதனால மிக நலம் பெற்று உடல் நலமும் மனநலமும் பெற்று அவர் விரைவாக காற்றலைக்கு வர வேண்டும் என்று நான் எனது கண்ணனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். அதே போல நீங்கள் உங்களுடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்க. அன்பான உறவு, அழகாக பேசி செல்பவர் எங்கே.

மற்ற அன்பு உறவுகள் எல்லாரும் இந்த நேரத்துல மறு ஒளிபரப்பு தானே வர்றது. அப்ப அதை போட்டு போட்டு இப்ப வருது இப்ப வருதுன்னு காத்திருந்து இப்ப எல்லாரும் கேட்காமலே விட்டுட்டீங்க போல இருக்குது. ஓ சந்தனராஜ் மாமா ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்து கை உயர்த்திருக்கேன். உயர்த்தி சொன்னோன்னு டக்குண்டு இருக்கிறதே ரெண்டு கை, ஆனா அஞ்சு கையா உயர்த்திட்டேன். எத்தனை பேர் இந்த குரூப்புக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் இதுல என்ன விஷயம் பண்ணா குரூப்புக்குள்ள நாங்கள் போடுறது எழுதுறது எல்லாம் சில அன்பு உறவுகளுக்கு தெரியறது இல்ல, அது பாக்குறது இல்ல. அதனாலதான் ஏதாவது ஒரு நாங்கள் அசம்பாவிதமா ஏதாவது ஒன்று பார்க்க கூடாது ஒன்றை போட்டா டக்குன்னு பாத்துருவார்கள். முக்கியமா ஒரு நல்ல விஷயத்தை போட்டா பாக்குறது குறைவு. இத்தனை பேர் குரூப்புக்குள்ள இருக்கிறீங்களா? அங்க இப்ப ஒன்று ரெண்டு மூன்று பேர் தான் இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்கறதாக நீங்க போட்டிருக்கீங்க. அது குரூப்ல மற்ற தனிப்பட்ட முறையா மற்ற எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். குரூப்ல இல்லாதவர்கள் இங்கே நீங்கள் காட்டலைக்கு வருவதற்கு ஆயத்தமாகவும் நான் சொல்லு கொடுக்க போகிறேன். பாடலை கேட்போம்.

புதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். முதல் சொல்லு நாங்கள் கொஞ்சம் இலவாக கொடுக்க போகிறேன். ரெண்டு பொருள், அதாவது ரெட்டை சொல்லாதான் எடுத்து வர இருந்தேன். இது ஒரு சொல்லு தான். இது வந்து எத்தனை எழுத்துக்கள் என்றால் மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பூவையும் குறிக்கும். ஒரு பூவையும் குறிக்கும். மூன்று எழுத்துக்களால் ஆனது. ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பூவையும் குறிக்கும். ஒரு பூவின் பெயர். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள் பார்க்கலாம். எங்கே இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பூவையும் பூவின் பெயர். பூவின் பெயர், பெண்ணின் பெயர். எங்கே பார்க்கலாம். இது ஒரு சொல்லுத்தான். இது எங்கே மூன்று எழுத்துக்களால் ஆனது.

0: காற்றலைக்கு பயமில்லாமல் வாங்க பாக்கலாம். கொஞ்சம் தரவுகளும் நான் கொடுக்கக்கூடும். நீங்க காற்றலைக்கு வர வேண்டும். வந்தால்தான் சுவாரஸ்யமா இருக்கும். நாளைக்கும் இந்த குரூப்புகள் யாருமே என்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதுன்றது பாக்கியில போல இருக்கிறது. பரவாயில்லை, கேட்டுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தான் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு போட்டு என்னென்று பார்ப்பார்கள். இது நேரடி ஒளிபரப்பு. அங்கே வாருங்கள். இது ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பூவையின் பெயர். பூவையும் குறிக்கும், பெண்ணுக்குரிய ஒரு பெயர். இது ஒரு பூவையும் குறிக்கும். மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல். ஓகே, விரைந்து ஓடி வந்து நீங்க சொல்ல வேணும். நீண்ட நாட்களாக நிகழ்ச்சி இந்த நேரத்தில் வரையில, அதனால எல்லாரும் யோசிச்சு கொண்டிருப்பீங்கள். காற்றலைக்கு வாருங்கள். இங்கே பாப்போம். ஒரு அன்பு உறவு இணைகிறார் எங்கட. ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறான். ஒரு நிமிஷம் ஓடி வாரேன். இது யாரு எடுக்கிறேன்னு தெரியல, உங்களை எடுத்தாச்சு. சரி, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். என்னண்டு ஆனந்தன் வணக்கம். நலமா இருக்கீங்க தானே ஆனந்தன்? முதல்ல நலமா
1: இருக்கீங்க.
0: துணிக்கு வந்துட்டீங்க பாருங்க. சரி, பூனைக்கு மணி கட்ட உடனே வந்துருவாங்க. புலிக்கு கட்டுவீங்களா நீங்க? இல்ல
1: கேக்குறேன்,
0: அதே அது பூனைக்கு யார் மணி கட்டுறேன்னு கேக்குறார்களே, அதுக்கும் எனக்கு ஒரு சந்தேகம். பூனைக்கு நல்லா நாங்க டக்குன்னு மணியை கட்டிடலாம். பால்ல கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்து மணியை கட்டிடலாம். புலிக்கு கட்டுவீங்களா?
1: கேக்குறேன்,
0: பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு கேக்குறாங்க. அதே கஷ்டம் மாதிரி சொல்றாங்களே. அப்ப புலிக்கு யாரு கட்டுறேன்னு சொன்னா துப்புரவுக்கு வரமாட்டாங்க போல இருக்குதே. நீங்க சரி, எங்க பாப்பா சொல்லுங்க. பாப்பா என்ன சொல்லு? வடலூரா?
1: தாமரை. தாமரை.
0: ஆஹா, பாப்போம். சரியாண்டு பாப்போம். சரியா, விடைபெற்று நீங்கள் இணைஞ்சுக்கொள்ளலாம். நன்றி நன்றி
1: நன்றி.
0: எங்கே காற்றில் இணைஞ்சு கொள்ளும் எங்களுடைய குரு பாஸ்கர். ஒரு நிமிஷம் குரு பாஸ்கர், ஒரு நிமிஷம். என்னடா இது, இப்ப பேசுங்க.
1: குரு பாஸ்கர் பேசுறமா?
0: பாக்க தெரியுது.
1: முல்லையம்மா, முல்லை.
0: நல்ல ஒரு பேர் கொண்டு வந்திருக்கேன், முல்லை. அதை எழுதி வச்சுக்கலாம். முல்லை என்று யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்?
1: இல்ல, மல்லின்னு கூட வச்சுக்கலாமா.
0: மல்லி, மல்லி. குரு, குரு, குரு பாஸ்கர். உங்களுக்கு நல்ல பொம்மா பேர் எல்லாம் வருது இல்ல?
1: இல்லம்மா, போன் சொன்னோம் மல்லி முல்லை எல்லாமே இருக்கு. கனகா?
0: பாருங்க, எவ்வளவு கெட்டிக்கானு பாருங்க. இதுல எதை எடுக்கிறேன் தெரியல எனக்கு. சரி, நான் வச்சிருக்கிற சொல்லு. நீங்க இதெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன், பாக்கலாம். சரியா? சரியா.
1: சரி,
0: உங்களோட நாளை என் பாடலை சொல்லிட்டு போங்க. என்ன பாட்டு வேணும் நாளைக்கு?
1: நாளை பாடலாமா? நீங்க பூல ஆரம்பிச்சீங்க, நானும் பூல பாட்டு சொல்லிடுறேன். பூ
0: எல்லாரும் பூவில பூ வர்ற பாட்டே சொல்லிருங்க இன்னைக்கு. சரியா?
1: சரிம்மா. மல்லிகை முல்லை போடுங்கம்மா.
0: மல்லிகை முல்லை பொன்மணி கிள்ளை
1: அண்ணனூர் கோயில்.
0: மல்லிகை முல்லை. சரி, நன்றி. மீண்டும் நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஷியாமலா, நீங்க ஓடி வந்தீங்க. ஷியாமலா, அந்த பூவை சொல்லி இருக்கலாம் பாருங்க. எத்தனை பூவும் பொண்ணின் பேரும் சொல்லிட்டாருக்கு பாருங்க. எங்கே நீங்க ஓடி வாங்க பாப்போம். உங்களோட விடையும் கேட்டுட்டு நான் எந்த விட சரியென்று பாக்கலாம். என்ன நான் வச்சுக்கிற சொல்லு யார் சரியா சொன்னதுன்னு பாப்போம். சொன்னவர்கள் சொன்ன பிறகுதான் சொல்லலாம். சரி, அடுத்த ஒரு சொல்லு கொடுக்கறேன் நான். அந்த சொல்லையும் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அதாவது மலருக்கு இது வந்து நான்கழுத்து சொல். இது வந்து நான்கழுத்து சொல். சரியா? இது வந்து நான்கழுத்து சொல். மலரை இப்ப முதல் சொல்லு, மலரை இப்படி அழைப்பார்கள், இப்படியும் அழைப்பார்கள். மலரை இப்படியும் அழைப்பார்கள். அதோடு ஒட்டி வர்ற அடுத்த சொல்லு, இது ஒரு ஆயுதம். ஆயுதம் அல்ல, இது ஒரு இது ஒரு ஆயுதம். ஆயுதம் என்று சொல்லலாம். ஆயுதம் அல்லது ஒரு தட்பாதுகாப்புக்காக நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். மூன்றெழுத்து அதாவது நாலு எழுத்து சொல் இரண்டையும் நீங்க சேர்க்க வேணும். அதாவது இரண்டு சொற்களால் ஆனது. இதுல ஒரு மலரை இப்படி சொல்லலாம், ஒரு சொல்லு வந்து மலரை இப்படி சொல்லலாம். அதோடு இணைந்து வாரது வந்து ஒரு ஆயுதம், லோகத்தால் ஆன ஒரு ஆயுதம். பார்க்கலாம் எங்கே கண்டுபிடிச்சோண்டு ஓடி வாங்க பார்ப்போம்.

மன்னிக்கவனும் என் நண்பவர்களுக்கு ஒரு சின்ன நான் ஒரு தவறு விட்டு விட்டேன். அதாவது இது வந்து ஐந்து எழுத்து சொல் நான் இப்ப கொடுத்தது. ஐந்து எழுத்து சொல் எங்கே பார்க்கலாம். ஐந்து எழுத்தில் முதல் சொல்லு முற்பகுதியை எட்டிய சொல்லு மலரை இப்படி அழைக்கலாம். பிற்பகுதியை அழைக்கும் சொல்லு இது ஒரு பாதுகாப்புக்காக பாவிக்கும் ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். லோகத்திலானது லோகத்தில மட்டுமல்ல அது எல்லாத்திலும் ஆனதாக இருக்கும். எங்கே பார்க்கலாம் கெட்டிக்காரண்டா. இது வந்து ஐந்து எழுத்து சொல். ஐந்து எழுத்து சொல் முதல் சொல்லு ஆனந்தன். நீங்க சொன்னது சரி, ஆனந்தன் சொன்னதுதான் தாமரை என்பது சரியான விடை. அது எங்கே இணைந்து கொள்ளுங்க பாப்போம்.

மலருக்கு மறுபெயர் ஒரு சொல்லு குறிக்கிறது. அடுத்த சொல்லு ஒரு ஆயுதம், அதாவது ஒரு ஆயுதம் காவலர்களிடம் இருக்கும். காவலர்கள், நீங்க மாமான்னு சொல்லுவீங்க பாருங்க, போலீஸ்மேனிடம் இருக்கு.

காமெடிய கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. டக்குண்டு இத கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கிறது உங்களுக்கு. எங்கே பாக்கலாம்? எங்கே? மலருக்கு மறுபெயர் என்று சொல்லி இருக்கிறான். முதல் சொல், முதல் சொல் மலருக்கு மறுபெயர், அது சரியா? மற்ற நான்கு சொற்களும், நான்கு எழுத்துக்களும் அந்த சொல் எதை குறிக்கிறதுண்டா? இது ஒரு ஆயுதம், காவலருக்கு பாதுகாப்பாக பாவிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். எங்கே? மொத்தத்தில் இது ஐந்து எழுத்து சொல். வணக்கம் அருள். ஓடி வாங்கோ சொல்ல கண்டுபிடிச்சு கொண்டு. ஷியாமலாமா ஓடி வாங்க, உங்களுக்கு தெரியும். இது தெரியாம இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு. இப்படி ஒரு படமும் வந்திருக்கிறது. இந்த சொல்லல ஒரு படம் இருக்கிறது.

அடுத்த சொல்லை தருகிறேன், நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, இத பாக்கலாம். சரியா, இதுவும் ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். பூவை குறிக்கும் ஒரு சொல், அதோடு ஒரு உறுப்பின் உறுப்பையும் குறிக்கிறது. ஒரு உறுப்பு உறுப்பை குறிக்கிறது. இப்ப கை கால் என்பது போல ஒரு உறுப்பும் அதுல வருகிறது. அந்த ஒரு பாதி சொல் வந்து உறுப்பை குறிக்கும், பாதி சொல் வந்து பூவை குறிக்கும். பூவை சொல்லக்கூடிய இன்னொரு மறுபெயர் ஐந்தெழுத்து சொல். அங்கே என்ன இது?

0: வணக்கம் குருபாஸ்கர். சொல்லி
1: சொல்லுங்கம்மா. பூ விலங்குமா?
0: பூ விலங்கு, சரியான பதில். நீங்க நான் முதல் கொடுத்தது பூ விலங்கு என்பது சரியானது. உங்களுக்கு நான் புள்ளிகள் போட்டு கொண்டு வர வேணும் போல இருக்குல்ல. எத்தனை எடுக்கிறீங்க? கட்டிக்காரன் பூ விலங்கு. அந்த மற்றதை கண்டுபிடிச்சீங்களா நீங்க? மற்றது அது ஒரு
1: என்ன மச்சனீங்க?
0: அது வந்து அதுவும் ஐந்தெழுத்து சொல். முதல் சொல் வந்து மலரை குறிக்கும், இரண்டாவது ஒரு உறுப்பை குறிக்கும். ஒரு உறுப்பை குறிக்கும்.
1: சொல்றமா, கொண்டு வரமா.
0: குருபாஸ்கர் நீங்க ஒன்றுக்கு பதில் சொல்லி இருக்கிறீங்க. ஒரு ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. ஆனந்தன் வந்து ஒன்று சரியா சொல்லி இருக்கிறேன். சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி.

ஒரு சொல்லு நிலுவையில் இருக்கிறது, அடுத்த சொல்லுக்கு போகலாம். இது ஒரு அரசனின் பெயர், இது ஒரு அரசனின் பெயர், ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் பகுதி நிறைய, எது நிறைய இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய ஒரு சொல், எது நிறைய இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய ஒரு சொல் முதல் பகுதியில் இருக்கிறது. இரண்டாவது பகுதியில் ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கிறது, இது ஒரு அரசனின் பெயர்.

0: இங்கே. வணக்கம் வணக்கம், நீங்க ஒரு ஆள் தான். யாருக்கும்
1: பிடிப்படையாங்க.
0: சொல்றீங்க
2: ஒரு உறுப்பு சேர்த்து பூ சேர்த்து
0: தவறு, அதுவும் ஒரு உறுப்பு
2: தான்.
0: பூ மனம், மனம் வந்து ஒரு உறுப்பா? மனம் உச்சரிப்பு வேற, மனம் மனம் வேற. அப்ப நீங்க எப்படி பூ மனம், பூ மனம் என்று சொல்லுங்க. எங்கேயாவது பூ மனம் என்று சொல்லுவீங்களா நீங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பூ மணக்கும், மணக்கிறதுக்கும் மனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது உச்சரிப்பு, சரியா? இல்ல இது வந்து சரியாக இருக்கும். இது ஒரு பெண்ணின் பெயரை குறிக்கும், இது ஒரு பெண்ணின் பெயரை குறிக்கும். இது ஒரு
2: பெண்ணின்
0: பூங்குயில், நான் உறுப்பு என்று சொல்லியிருக்கேன். குயில் வந்து உறுப்பா இல்லையே? மலருக்கு மறு பெயர் ஒரு மனிதனின் உறுப்பை குறிக்கும். யோசிச்சுக்கொண்டு வாங்க.
2: சரி,
0: எங்கே காற்றலைக்கு மற்றவர்கள் வர வேண்டும்.

0: நேரம் சரியாக 9:41 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதையல் இது கதம்பம் நிகழ்ச்சி. ஒரு பாட்டண்டா ஓடி வந்துருவீங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு கொண்டு காட்டிலையில் வந்து சில கேள்விகளை கேட்டு நீங்க கண்டுபிடிக்க பாருங்க. அல்லாட்டி யாருமே கேட்காம இருக்கிறீங்களா, அல்லாட்டி எனக்கு ஒண்ணுமாவே தெரியல. ஏனண்டா இப்ப வர வர எனக்கு எல்லாம் யாரை நம்புறதுன்றே தெரியல. முதல்ல எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இருக்கிறீங்கன்னு தெரியறது. அன்பு உறவுகள் இணைஞ்சு கொண்டுங்க. என்ன இது எங்களை பிள்ளைதான், என்ன இந்த நேரத்துல நாங்கள் நிகழ்ச்சி எழுத்து வராதனால யாருமே அது இதுல நிகழ்ச்சி வரும் இது மறு ஒழிப்பு தான் வருகிறது என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க. நேரம் சரியாக 9:42 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 11:12. எங்கே பாக்கலாம் நான் இப்ப, அதாவது ஒரு ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன். இது ஒரு பெண்ணின் பெயர், இது ஒரு பெண்ணின் பெயர், இது மூன்று எழுத்தை சார்ந்தது, இது பூவின் மறு பண மலரின் மறு சொல்லு, அது பூ என்று அவர் சொல்லிட்டார். அடுத்தது ஒரு ஒரு மனிதனின் உறுப்பு, மூன்று எழுத்துல இப்ப ஒரு சொல்லு வந்துட்டு தான் பூ என்று. அப்ப மற்ற ரெண்டு எழுத்தும் ஒரு உறுப்பை குறிக்கிறது, மனிதனின் ஒரு உறுப்பு. எங்க பாப்போம், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. மற்ற இன்னும் ஒன்று நான் கொடுத்திருந்தேன், இவரோட அரசன் முதல் பகுதி நிறைய ஒரு சில பொருட்கள் அல்லாட்டி நிறைய இருக்கிறதை நாங்கள் இப்படி சொல்லுவோம், அந்த சொல்லாக சொல்லுவோம். நிறைய பெருந்தொகையை நிறைய இருப்பதை தொகையாக இருப்பதை நாங்கள் இப்படி சொல்லுவோம் ஒரு சொல்லு. அதோடு ஒட்டி வருவது ஒரு மிருகத்தின் பெயர். எங்க நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். ஒரு மிருகத்தின் பெயர் ஷியாமலாமா வந்திருக்கீங்க. வணக்கம் ஷியாமலாமா.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? பூனைக்கு யார்
1: மணிகண்டன்
0: பூவிலங்கு மோகன் இல்லையா, அதற்ற பேரும் அப்படி இருக்கு. சரி,
1: ரெண்டு தெரிஞ்சதும் யோசிக்கிறதுக்கு முடியாது, தாமரை யோசிச்சு சொல்லிட்டு வைக்கிறேன்.
0: இப்ப நீங்க மூன்றாவது பூனைக்கு மணிகண்டன் வந்திருக்கீங்க.
1: நீ எங்க பூனை விட்டுருக்க, புளிய விட்டுட்டு பூனை பூனை சொல்லிட்டு
0: இருக்கீங்க. சொல்லு அந்த, அதாவது இந்த மூன்றெழுத்து சொல்ல பூ கண்டுபிடிச்சிட்டாரு அவர். பூ என்றது முதல் சொல்லு. ரெண்டாவது ஒரு மனிதனின் உறுப்பு உண்டு, இது ரெண்டு எழுத்து சொல்லு. இது பெண்ணின் பெயர், பெண்ணின் பெயர், பெண்ணுக்கு வரக்கூடிய ஒரு
1: பூவரசின்
0: வரணும். அந்த உறுப்பு வந்து ரெண்டு எழுத்துல வரணும். மூன்று எழுத்தையும் சேர்த்தால் ஒரு பெண்ணின் பெயர். பூ என்ற எழுத்து வந்து விட்டது, அது மலரக்கூடிய சொல்லு. மற்ற உங்கள்டையும் இருக்கு அந்த உறுப்பு.
1: உறுப்பு இல்லாம இருக்க மாட்டாங்க.
0: அழகாக இருக்கும் இந்த உறுப்பு.
1: அப்ப எங்க இருக்கா?
0: இருக்கு இருக்கு. உங்களுக்கு அது அழகா இருக்கு, அதுதான் உங்களுக்கு அழகு. அழகான உறுப்பு எங்கே பாக்கலாம். கெட்டிக்காரன்னா பாக்கலாம்.
1: கண்ணாடியை பார்த்து எடுத்து அழகான உறுப்பு எதிர்த்து கேள்வி.
0: கண்ணாடியில நீங்க போய் பார்த்தா அந்த உறுப்பு தெரியும். உண்மையிலேயே
1: புவி,
0: புவி, பூவிழி, கட்டிக்காரி. உங்களுக்கு ஷியாமலாக்கு ஒரு ஒரு ஒரு புள்ளி. பூவிழி.
1: ஐய சரியா, நன்றி நன்றி நன்றி.
0: பூவிழி என்ற பெயர் இருக்கு இல்லவா?
1: இருக்குமா? இருக்குமா?
0: இருக்கு. அது அழகான பெயர் பூவிழி.
1: இன்னொன்னு அரசன்.
0: இவர் ஒரு அரசன், இவர் ஒரு அரசன். சரியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசன். நீங்க படிக்கும் போது படிச்சே இருப்பீங்க. இது முதல் சொல்லு. இப்ப நிறைய தொகையா இருக்கிற பொருட்களை எல்லாம் இப்படி சொல்லுவோம் நாங்கள். மற்றது ஒரு மிருகத்தின் பெயர், அதுல எழுத்து வந்து ஐந்து எழுத்துக்களால் ஆனது. ஐந்து எழுத்துக்களால் யோசிச்சு கொண்டு வாங்க. எங்கே அன்பு உறவுகள், எங்கே சுலபமான சொல்லுதான் கொடுக்கறேன் இது நான் உங்களுக்கு. சுலபமான சொற்று தான் இதை கொடுக்கறேன். எங்க இணைஞ்சு கொண்டு வாங்க. இது ஒரு அரசனின் பெயர், முதல் சொல்லு. நிறைய இருக்கிற ஒரு தொகையா இருப்பதை பார்த்து இந்த சொல்லு வரும். அடுத்தது ஒரு மிருகத்தின் பெயரும் அதுல வருகிறது. எங்க பாக்கலாம் கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். காதல் வந்தாலே கிசு கிசு வந்துவிடும். காதல் வந்தா இருதயம் துடிக்கும், எல்லாமே படபடக்கும் என்று சொல்லுவார்கள். அது இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துலதான் அந்த காதல் அப்படி படபடப்போட ஒரு நடுக்கத்தோட ஒரு வெக்கத்தோட இருந்தது. இப்ப எல்லாம் அது சர்வசாதாரணமா போயிட்டு தானே.

0: எங்க குரு பாஸ்கர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டம்மா.
0: சொல்லுங்க.
1: அதிகமா
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் அதிகமா. சரியான
1: அவைக்கு
0: நெல்லிக்கனி கொடுத்தவர் இல்லையா? அதிகமா. அடுத்த அடுத்த சொல்லுக்கு போகலாம். சரியா?
1: சரிமா.
0: அடுத்த சொல்லு, அடுத்த சொல்லு உங்களுக்கு. சரி,
1: எத்தனை பிள்ளை
0: உங்களுக்கு? ரெண்டு பிள்ளை உங்களுக்கு. சரி, அடுத்த சொல்லு. இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதல் சொல்லு ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும், ஒரு உறுப்பை குறிக்கும். சரியா? இரண்டாவது சொல்லு ஒரு உறவு முறையை குறிக்கும். இரண்டாவது சொல்லு ஒரு உறவு முறையை குறிக்கும். ஐந்து எழுத்துக்களால் ஆனது. பெண்ணின் பெயர். இது முதல் சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். இரண்டாவது சொல்லு முக்கியமான ஒரு உறவை, உறவு முறையை குறிக்கும். ஒரு உறவை
1: சொன்னம்மா.
0: கெட்டிக்காரப்பா, இது லீக்கா போச்சோ?
1: இல்லம்மா, இல்ல. முதல் ஒரு
0: அடுத்தது. சரியா? இது ஐந்து, இதுவும் ஐந்து எழுத்துக்களால் ஆனது. ரெண்டு எழுத்து சொல். முதல் சொல்லு வந்து, முதல் சொல் ஒரு மீனை குறிக்கும், ஒரு மீனை குறிக்கும், மீனின் பெயர். இரண்டாவது சொல் ஒரு உறுப்பை குறிக்கும். இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின்
1: சொல்றமா? கரெக்டா உடனே சொல்லணும் பாருங்க.
0: கெட்டிக்காரன்.
1: இது நான்
0: பேப்பர்
1: எரிஞ்சுமா?
0: இது பேப்பர் அவுட் போல இருக்குது, எழுதி போட்டு வைக்கக்கூடாது. இங்க
1: லீக் ஆச்சுமா? லீக் ஆச்சு.
0: சரி, அடுத்தது. இது ஆறு எழுத்துக்களால் ஆனது. ரெண்டு சொற்களால் ஆனது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து முதல் சொல்லு பெண்களுக்கு முக்கியமா தேவையான ஒரு ஆபரணம், பெண்களுக்கு உரிய முக்கியமான ஒரு ஆபரணம். இரண்டாவது சொல்லு ஒரு பொருளையோ எதுவா இருந்தாலும், உயிரினத்தையோ பொருளையோ ஒரு இடத்திலேயே இதனால் நிறுத்தி வைக்க முடியும், இதனால் நிறுத்தி வைக்க முடியும். ஒரு பொருளாக இருக்கலாம், உயிரினமாக இருக்கலாம், என்ன ஒரு விட ஒரு ஒன்றையும் ஒரு இடத்திலேயே அசையாமல் நிறுத்தி வைக்க முடியும். இது இது ஆறு எழுத்தால் ஆனது. முதல் சொல்லு வடிவா கேளுங்க. முதல் சொல்லு ஒரு பெண்ணுக்குரிய ஒரு ஆபரணம், முக்கியமான ஒரு ஆபரணம். இரண்டாவது சொல்லு எந்த ஒரு பொருளையோ உயிரினத்தையோ ஒரு இடத்திலேயே நிறுத்தி வைக்க முடியும். சரியா? யோசிச்சு கொண்டு வாங்க. ஓகே,
1: நேருக்கு வழிவிடுறேன்.
0: நன்றி, நன்றி. எங்கே நேருக்கு வழிவிடுறதுக்கு நேர்கள் பயத்தில் சத்தம் போடாம இருக்கிறாங்க. நீங்க ஒரு பக்கத்தால எங்க ஓடி வாங்க பாக்கலாம்.

சொல்லு கொடுக்கிறேன், நான் இன்னொரு சொல்லை கொடுக்கிறேன். அதாவது இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர். இது இரண்டு சொற்களாலானது ஐந்தெழுத்து சொல். ஐந்தெழுத்து சொல், முதல் சொல் ஒரு அளவை குறிக்கிறது, ஒரு அளவை குறிக்கிறது. இரண்டாவது சொல் ஒரு பொருளை குறிக்கிறது. இது எங்கும் இருக்கும் ஓசை எழுப்பும், இது எங்கும் இருக்கும் ஓசை எழுப்பும். இது ஒரு பொருளை குறிக்கிறது. இரண்டாவது சொல், முதலாவது ஒரு அளவை குறிக்கிறது. இது ஆணின் பெயர்.

0: வணக்கம்
1: அண்ணா. வணக்கம்
0: வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கமா? நீங்க வாய்ஸ் கேட்டவனே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நிச்சயமா.
0: நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா?
1: சொல்லுவா,
0: சின்ன வயசுல வீட்டுல எங்கட வீட்டுல ஐந்து பிள்ளைங்க, அதுல நான் கடைசி பிள்ளைங்க. ஆனா எந்த நேரம் கலகலகலகலன்னு சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டு நான் ஸ்டாப்பா எல்லாரையும் ஏதாவது சொல்லி கொண்டுதான் இருப்பேன். கலகலவண்டு சில நேரத்துல அம்மா எங்கட அம்மாவுக்கு கோவம் வந்து அவரு இடமா இருத்தி வாயில கைய வச்சு சொத்து கொஞ்சம் நேரம் சத்தம் போடாம இருப்பாப்போம். வாய உம்மண்டு வச்சுக்கொண்டு இடமா பாக்கலான்னு இருத்தி விடுவா.
1: அது முடியாது.
0: இல்ல அது முடியவே இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல வயச கேக்க நல்லா இருக்கு. அம்மா அப்படி செய்தது யோசிச்சேன். அட இந்த வயச இப்ப கேக்க நல்லா இருக்குன்னு நீங்க அண்ணா
1: சொல்றீங்களே. நல்லா இருக்குமா? ஏற்கனவே ஒரு ஒரு மாசம் பழம் போது கொஞ்சம் சரி ப்ராப்ளம் அது நீங்க பேச முடியாதனால இப்ப கலக்கறீங்க. இதே மாதிரியே நீங்க இருக்குன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன்.
0: நல்ல மண்ணா, நல்ல மண்ணா, நல்ல எங்க மாமா வந்திருக்கிறேன். மாமா வணக்கம். மாமா
2: வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம்மா.
0: ஜெயவர் சாதிக்கு என்ன ஒரு வணக்கம் கேள்விங்க.
2: ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
1: நலமா?
2: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கும். நலமா இருக்கும் ஐயா. ஏமா அது என்ன பேருமா? மணிவண்ணன். அம்மா
0: முதல் சொல்லு வந்து ஒரு அளவை குறிக்கும். ஒரு அளவு. ரெண்டாவது சொல்லு அது ஒரு பொருள். எல்லா இடமும் இருக்கு, சத்தம் கேட்கும். அது நீங்க சொன்ன ஒன்றும் சரியா இருக்குது. இருந்தாலும் நீங்க அதை மாத்தணும். அளவை முதல் அது எல்லா இடமும் இருக்கு. அது எல்லா இடமும் இருக்கு. உங்களோட சைக்கிள்ல இருக்கு, கோயில்ல இருக்கும், பூஜை அறையில இருக்கும்.
2: அது மணிதான்.
0: முன்னுக்கு இது அளவை குறைக்கும். அளவை குறைக்கும்.
2: அளவை குறைக்குமா?
0: அளவை குறைக்கும். முன்னுக்கு இருக்கிற
2: அஞ்சு எழுத்து இல்லையா?
0: அஞ்சு
2: முன்னாடி மூணு எழுத்து வரணும்.
0: இதோட ஆணின் பெயர். ஆணின் பெயர்
2: இன்னொன்று
0: பெண்களுக்குரிய ஒரு அணிகலன். இது வந்து இல்ல ஆறெழுத்து சொல். சரியா? ஓ, ஆறெழுத்து சொல். கொலுசு. பாத கொலுசுன்னு நீங்க சொல்றீங்க. நான் வந்து உருப்ப சொல்லையிலேயே பாருங்க. இது ஒரு அணிகலன் பெண்களுக்கு. ஒரு முதல் இருக்கிற சொல்லு வந்து அணிகலன். முக்கியமான ஒரு அணிகலன் இது பெண்களுக்கு. ரெண்டாவது சொல்லு ஒரு பொருளையோ ஒரு உயிரினத்தையோ ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கலாம். இதால நிறுத்தி வைக்கலாம். மாமாவை எல்லாம் நான் ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கலாம். ஜெயவர் சாதிக்கண்ணாவும் ஒரு இடத்துல அசைய முடியாம நிறுத்தி வைக்கலாம். கிட்ட இல்ல. அத நான் இப்ப செய்து காட்டிட்டு கேட்டிருக்கலாம். பெண்ணுக்கு தேவையான ஒரு அணிகலன். இல்ல இல்ல, முன்னுக்கு இருக்கிற சொல் ஒரு அணிகலன். ஒரு லோகத்தால் ஆனது. அது வந்து ரெண்டு எழுத்து. அதுல நடுவுல ரெண்டு எழுத்து. ரெண்டு சொல்லையும் இணைக்கிறதுக்காண்டி ஒரு எழுத்து வரும். சரி, அது கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது வந்து ஒரு இடத்துல உங்களை நிறுத்தி வைக்கலாம்.
2: கட்டி வைக்கிறது கயிற, தாலி கயிறு.
0: சரி, கட்டிக்கார மாமா கொண்டு, மாமா கொண்டு தாலி கயிறு. விவசாயிக்கு என்ன மாமா
2: கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு புள்ளி எடுத்துட்டோம்.
0: இப்ப அங்கே கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க மாமா? பாருங்க மாமா, மாமான் சொந்த மட்டும் மெல்ல தரவு கொடுத்து சொல்ல வச்சு.
2: இல்ல இல்ல, தரவு நாங்க கேக்குறோம்ல, கேள்வி கேட்டுக்கணும், தரவு பிடிக்கணும்.
0: அதான் கேள்வி கேட்டு பிடிக்கணும்.
2: ஆமா ஆமா, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி ஐயா.
0: தேவசாதிக்கு அண்ணா, அண்ணா தாலிக்கயிறு குடுத்தாச்சு, தாலிக்கறி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த சொல்லு, அடுத்தது வந்து இன்னொன்னு குடுத்திருந்தேன்ல நான், அந்த என்ன ஆணின் பெயர், ஆணின் பெயர் அது வந்து ஐந்து எழுத்துக்களான ஆனது, பின்னுக்கு வந்து ஒரு லோகத்தால் ஆன ஒரு பொருள், அது எல்லா இடமும் இருக்கும். முதல் சொல்லும் வந்து ஒரு அளவை குறைக்கும், மணி மணி என்று கண்டுபிடிச்சிட்டார் மாமா சொன்னார். ரெண்டாவது சொல்லு, அந்த முன்னுக்கு அளவை குறைக்கும் சொல்லு என்ன? அளவை குறைக்கும் சொல்லு என்ன? அது ஒரு ஆணின் பெயர். இது ஒரு அளவை குறைக்கும்.
1: தங்கமணி, தங்கமணி,
0: தங்கமணி, தங்கம் வந்து அளவை குறைக்காதே, தங்கம். இது அளவை குறைக்கும். இப்ப சாக்லேட் எல்லாம் இப்படி இந்த அளவுல கொடுத்தா நான் அழுவேன். சாக்லேட் இப்ப நீங்க தாரீங்கன்னு சொல்லுங்களேன், ஒரு பெரிய சாக்லேட்டை வாங்கணுந்து எல்லாருக்கும் நான் இத பங்கு போட்டு தானு சொல்லிட்டு நீங்க இந்த அளவுல எனக்கு கொடுத்தீங்களா, நான் உங்களோட கலைக்க மாட்டேன், நான் அழுவேன், சண்டை
1: பிடிப்பேன்.
0: இலவு பண்ணி இருக்கிறேன். தேங்க் யூ அண்ணா. நீங்க என்ன பாட்டை நான் நாளை கேட்க போறீங்க?
1: எனக்குமா தங்க மலர் அப்படிங்கிற படத்துல வந்து தங்க மலரே உள்ளமே தகுந்தி ஓடும் வில்லவே அப்படின்னு பாட்டுமா. தங்க மலரே உள்ளமே தகுந்தி ஓடும் வில்லமே அப்படிங்கிற படமா, சுஜிதா பாடல பாட்டு மாதிரி.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். நன்றி நன்றி அண்ணா, நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
1: நன்றிமா,
0: நன்றி நன்றி
1: நன்றிமா, நன்றிமா, நன்றிமா.
0: எங்க குருபாஸ்கர் நீங்க கண்டுபிடிச்சிருங்க சொல்லுங்க. சாக்லேட்ட கொஞ்சம் இப்படி
3: ரொம்ப பொம்பளைக்கு போடுவாங்க நகர்னு
0: சொல்லிட்டாரு மாமா. இருந்தாலும் என்ன கொண்டு வந்தீங்க?
3: அதான் நான் கொண்டு வந்தேன்.
0: என்ன என்ன
3: வளைகாப்புன்னு?
0: இல்ல இல்ல வளைகாப்பு, இது ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கலாம். தாலி கயிறு சொல்லிட்டார் அவர். தாலி என்றது ஒரு தாலி, தாலி முக்கியமான ஒரு அணிகலன். கயிறு கட்டி வைக்கலாம்.
3: கல்யாணம் ஆனவங்களுக்கு தானம்மா, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு?
0: பெண்களுக்கு முக்கியமா தேவையான ஒரு ஒரு அணிகலன் என்று சொல்லி இருந்தேன். அது அது நீங்க ஆகாத பிள்ளையும் ஒரு நாளைக்கு கட்டத்தானே போன. நான் பிள்ளைகளை கண்டதில்ல இல்லையே, பெண்களுக்கு. சரி, இதை
3: கண்டுபிடிக்கமா,
0: இதை இதை கண்டுபிடிங்க பாக்கலாம். ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர், ஐந்தெழுத்து சொல், பிற்பகுதி, பிற்பகுதி ஒரு பொருளை குறிக்கும், எல்லா இடமும் இருக்கும், ஓசை எழுப்பும். அது முற்பகுதி ஒரு அளவை குறிக்கும், ஒரு அளவை குறிக்கும், ஒரு அளவை குறிக்கும்.
3: சரி, யோசனை பண்ணி சொல்றேன்.
0: சரி, நான் இன்னொரு சொல்லு கொடுக்கட்டா உங்களுக்கு?
3: சொல்லுங்க, கொடுங்க.
0: இது வந்து ஆறெழுத்து சொல். இது இது ஒரு பெண்கள் அணியும் அணிகலன் மொத்தமா சொன்னாலும் சரி. சரியா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு அன்பு உறவு இணைக்கிறார் அவரை நினைச்சு கொண்டு. வணக்கம் பிரபு. வணக்கம் பிரபு. பிரபு வணக்கம். பிரபு உங்களுக்கு கேக்குதா? கனெக்டிங் அவர் வரட்டும். ஆறு பேர் ஒரு மாதிரி ஆறு பேரை பழக்கி எடுத்தாரு. இவ்வளவு நாள மறு ஒளிபரப்பு போட்டு போட்டு யாருமே
3: எல்லாரும்
0: எழுதி போட்டிருந்தாரு. சரி, நான் உங்களுக்கு நான் தர்றேன், அவருக்கு விட விட்டார் வரட்டும். பிரபு இந்த பக்கத்துல அழைக்கிறார், பரவாயில்லை. சரி, அவரை உங்களோடு இணைச்சு கொள்ளவா? உங்களோட இணைச்சிட்டு பேசலாம். அப்ப என்ன, அவர் அந்த இதுக்கு வந்தா அந்த இணைப்புல வந்து அவருக்கு சத்தம் கேட்கல போல இருக்கு. அப்ப இங்கிட்டு வர்றாரு. இணைச்சிடலாம் அவர. பிரபுவை இணைச்சு கொள்ளலாம். சரி, பிரபு நினைச்சு கொள்ளலாம். சரி, நான் உங்களுக்கு அந்த தரவை கொடுக்கறேன், கேளுங்க குரு பாஸ்கர். நீங்க நானின் பேர் என்ன கண்டுபிடிக்கல, அது அஞ்சு எழுத்து. இன்னொரு இன்னொரு சொல்லு கொடுக்கறேன் உங்களுக்கு. இன்னொரு சொல்லு, நல்ல ஒரு சொல்லு எடுத்திருந்தேன். சரி, உங்களுக்கு ஒரு சுலபமான சொல்லு கொடுக்கறேன். முதல் இதோட ஐந்து எழுத்து சொல், இதோட ஐந்து எழுத்து சொல். இது முதல் சொல்லு வந்து பூவை குறிக்கும், பூவை குறிக்கும். இரண்டாவது எழுத்து, இரண்டாவது சொல் வந்து ஒரு உறுப்பை குறிக்கும். இது ஒரு பெண்ணின் பெயர். ஐந்து எழுத்து சொல், முதல் சொல்லு பூவை குறிக்கும், இரண்டாவது சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். யோசிச்சு கொண்டு ஓடியா? சரியா, எங்கே பார்க்கலாம். வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா வணக்கம். வணக்கம் பிரபு. வணக்கம். வணக்கம் பிரபு.
4: வணக்கம்.
0: எதை கண்டுபிடிச்சிட்டீங்க பிரபு நீங்க? இந்த சொல்லு
4: மணி என்று கூறினீர்களே, ஆணின் பெயர் முன்பு வரும் என்று.
0: சொல்லுங்க.
4: அந்த பெயர் வந்து குஞ்சுமணி. குஞ்சு என்பது
0: குஞ்சுமணி பேரு உண்மை. அளவு வந்து சின்னன் மேலேயே கூடுதலான அது. ஆனா அத இல்ல, அது சின்னமணி. இவர் சொல்லிட்டாரு மாமா. மாமா
4: அப்படியே சின்னமணி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: பாடல் கேளடி கருவு படத்தில் இருந்து அந்த மூச்சு விடாமல் பாடுவார் அல்லவா அந்த பாடல். மாறி மருவி விட்டதம்மா.
0: பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அது அளவு இருக்கிறது. கொஞ்சம் சின்ன அது அந்த அளவு இருக்கிறது. அது நன்றி பிரபு, நன்றி. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி. கண்டு கொண்டிருக்கிறீங்க, இணையுங்க இணையுங்க இணையுங்க. சரியா,
4: கண்டிப்பா.

நேரம் இப்போ சரியா 10:10. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 11:40. சின்ன மணி என்றது சரியான சொல்லு. அது எங்களுடைய மாமா வந்து சொல்லிட்டு போயிட்டார். மாமாவே வந்து 2 புள்ளி எடுத்துட்டார். சின்ன மணி சொல்லிட்டார் அவரு. சரி, அடுத்தது வந்து அடுத்த ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன் நான். 5 சொல். இது முதல் சொல்லு வந்து பூவை குறிக்கும். 2வது சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். இது ஒரு பெண்ணின் பெயர். முதல் சொல்லு பூவை குறிக்கும், 2வது சொல்லு ஒரு உறுப்பை குறிக்கும். இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். எங்க அடுத்து இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கிறேன் நான். இன்னும் ஒரு சொல்லு தருகிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க. இது 6 சொல். இது 6 சொல், 2 சொற்களால் ஆனது. 6 சொல். முதல் சொல்லு ஒரு லோகத்தை குறிக்கும், ஒரு விலை உயர்ந்த லோகத்தை குறிக்கும். 2வது சொல்லு ஒரு காட்சியை இப்படி வீடுகளில் இப்படி வைத்திருப்போம், வீடுகளில் இப்படி வைத்திருப்போம். எந்த ஒரு காட்சியோ அல்லது ஒருவருடைய நிழல் படமோ இவற்றை இப்படி வைத்திருப்போம். எங்கே

இரண்டாவது நான் இப்ப இரண்டு சொற்கள் இருக்கிறது. ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன், அதாவது அது ஒரு பூவை குறிக்கும் முதல் சொல், இரண்டாவது ஒரு உறுப்பை குறிக்கும் ஐந்து எழுத்து சொல். அடுத்தது வந்து ஆறு எழுத்து சொல்,

எங்கே குருபாஸ்கர் நீங்கள் இணைப்புக்கு வாங்குவோம். நீங்க தனிப்பட்ட முறையா வர ஒன்றுமேண்டா, உங்களையும் இந்த சேர்த்து வைத்திருந்ததால் நீங்க அந்த இணைப்பை அழைக்கிறீர்கள் நினைக்கிறேன். பார்த்து தனிப்பட்ட முறையாக வாங்குவோம்.

0: வணக்கம் நாகப்பன், வணக்கம். நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை கவனிக்கவில்லை, மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. எங்க பாக்கலாம், இப்ப நான் கொடுத்த சொல், இப்ப நான் கொடுத்த ரெண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். ஒரு சொல் வந்து இது ஒரு பெண்ணின் பெயர், இது ஒரு பெண்ணின் பெயர், ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதல் சொல் ஒரு பூவை குறிக்கிறது. பூவை இப்படி சொல்லுவார், பூவை அல்ல, பூவை இப்படி சொல்லுவார்கள். அதை தொடர்ந்து வருகிற இரண்டாவது சொல் ஒரு உறுப்பை குறிக்கிறது. இது ஒரு பெண்ணின் பெயர். இரண்டாவது அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்தது நான் கொடுத்திருந்தேன், இது ரெண்டு சொற்களால் ஆனது. இது முதல் சொல் ஒரு அணிகலன், மன்னிக்க வேண்டும், ஒரு லோகம், ஒரு லோகத்தை குறிக்கிறது. அது விலை உயர்ந்த ஒரு லோகத்தை குறிக்கும். அது ரெண்டு இடத்தில் இருக்கிறது. குரு பாஸ்கர் வணக்கம். நீங்க தனிப்பட்ட முறையா எடுக்க வேண்டும், குரூப் கோல்ல போட்ட வடிவா அவரை அனைச்ச வடிவா நீங்க வர்றீங்க, பரவாயில்ல. சொல்லுங்க குரு பாஸ்கர், எதை கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: ஆம்பளை பேர் சொன்னீங்களா?
0: ஆண் பேர், ஆண் பேர் ஒன்று கொடுத்தனா, அதான் சின்னமணி.
1: சின்னமணி சொல்லிட்டாங்களா?
0: அதான் அவர் வந்து குஞ்சுமணி.
1: யார் சொன்னது?
0: பிரபு வந்து அது அளவை குறிக்க வேண்டாம். அவர் இந்த குஞ்சு என்றது வச்சு குஞ்சுமணி என்றாரு. அப்படி
1: இருக்கிறது
0: இல்ல இல்ல, அப்படி அப்படி இருக்கிறது. குழந்தைகளுக்கு என்ன அப்படி பேர் இருக்கிறது, உண்மையாக இல்லாம செல்லம்மா கூப்பிடுவாரு இருக்கிறது. ஆனா அவர் அதை சொல்லிட்டு போயிட்டா, நீங்க அதை ஞாபகப்படுத்திட்டீங்க.
1: குஞ்சித பாதம்,
0: குஞ்சித பாதம் இருக்கிறது. குஞ்சித பாதம்
1: அது பெரிய கோயில், நடராஜர் கோயில் அந்த குஞ்சித பாதம் சொல்லி கோல்டுல இருக்குமா, அதை எடுத்து போய் பள்ளி அறையில வைப்பாங்க நைட்ல.
2: வணக்கம்மா.
0: இது மலர் சரி மாமா, மலர் சரி. நீங்க நான் சொன்னது உறுப்பு, அடுத்தது ரெண்டு எழுத்து சொல். மலர் மூன்று எழுத்து
2: கண்டுபிடிச்சிருக்க.
0: கொடி கொடி மனித உறுப்புல எங்கேயும் கொடி இருக்கு சொல்லுங்க எனக்கு. கண்டுபிடிச்சிருக்க மலர், கண்டுபிடிச்சிருக்க மலர் சரி. இது ஒரு பெண்ணின் பெயர், பெண்ணின் பெயர்.
2: ஐந்தெழுத்து.
0: இது ஒரு உறுப்பு.
2: மலர், மலர்வெளி.
0: சாரி மாமா, நான் யோசிச்சேன், இவர் சொல்ல போறாரு மாமான்னு பாயிண்ட் போக போதண்டு. இந்த விழி இவருக்கு தெரியாது, அது தெரியாது. அது சரி, அது சரி, மலர் விழி. அது மாத்தி கொடுத்திருந்தேன். இதை சரி சரி மாமா, சரி, நன்றி நன்றி மாமா. மாமா கண்டுபிடிச்சிட்டேன். குரு பாஸ்கர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, மாமா சொல்லிட்டாங்க. சொல்ல போறீங்க நீங்க விழி முந்தி இருக்கா சொன்னீங்க இல்லையா, கயல் விழி சொன்னீங்க, பூ விழி சொன்னீங்க. அதை மாத்தி போட்டுதான் கொடுத்தேன் நான்.
1: அதை இடையிலயும் வந்து ஆர்வமா வந்துட்டாரு,
0: வந்துட்டாரு, வந்துட்டாரு மாமா.
1: வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற பாத்தேன்.
0: சரி, இப்ப இன்னொரு விடயம் அந்த ஒன்று கொடுத்திருந்தேன் நான். என்னவென்றால் ஒரு லோகம், இது வந்து ஆரம்பித்து சொல், இது ஒரு லோகம். முன் சொல் வந்து ஒரு லோகத்தை குறிக்கும், ஒரு லோகத்தை எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு லோகம், சரியான பையல்ல விலை உயர்ந்த ஒரு லோகம். அடுத்தது வந்து இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. சரி, அடுத்த சொல்லு வந்து ஒரு பாரம்பரியத்தை அல்லாட்டி உங்களுடைய புகைப்படம் இவற்றை எல்லாம் இப்படி வைத்திருப்பார். அடுத்த சொல் இந்த சொல்லை அப்படி குறிப்பார்கள்.
1: சொற்கள்
0: என்னது?
1: சொர்க்கலோகமா?

0: சொர்க்கலோகமா? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல,
1: லோகம் தனியில
0: லோகம் வந்து ஒரு லோகத்தின் பெயர் முன்னுக்கு வருகிறது. ரெண்டு எழுத்து எல்லாமா, ஆறு எழுத்து ரெண்டு எழுத்து வந்து ஒரு லோகத்தின் பெயர், மற்ற நான்கு எழுத்தும் இது ஒரு பழமை வாய்ந்தவற்றையெல்லாம் இப்படி செய்து வைத்திருப்பார்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்க வீடுகளில் மாட்டி வைத்திருப்பார்கள். உங்களாலேயும் முடியும் நினைக்கிறேன். இந்த
1: உலோகத்தால உருவானதுமா
0: இது முழுசாக? இது ஒரு காவிய சொல். அதாவது எப்படி என்றால், ஒரு லோகத்தால் ஆன ஒரு ரசிக்கக்கூடிய ஒன்றை இதை இப்படி சொல்லுவார். இரண்டாவது சொல் அதை உருவாக்குபவர் கைகளால் உருவாக்குவார். யோசிச்சு கொண்டு வாங்கோ, நெஞ்சு கொள்ளணும், சரியா?

0: வணக்கம்.
1: வணக்கம் ஜோ.
0: வணக்கம்.
1: பேரரசருக்கு ஒரு சித்தரசர் ஐயா நீங்க. எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாளை இவ்வளவு வந்திருக்கு.
0: அதுதான் நானும் கேக்குறேன். நானும் அதுதான் கேக்குறேன். நீங்களும் அதுதான் கேக்குறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? குரல் கேட்க எவ்வளவு நாள் ஆச்சு?
1: நல்லா இருக்கிறேன். நல்லா
0: பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியில நான் வர முடியல, வேலையில இருந்தேன். பட் ஆனா எல்லாம் கேட்டுதான் இருந்தேம்மா, வேலை அந்த லஞ்ச் டைம். அதனாலதான்
1: இனி எப்பவும் பாடுவர் பாடலாம் வந்த நேரத்துல தான் வரும். அப்பதான் எல்லாரும் வாய் விட்டு.
0: ஆமா, எல்லாரும் வராங்க. நல்ல சந்தோஷமா இருக்கு பகல்ல. அப்ப உங்களுக்கும் இது இல்லாம கொஞ்சம், ஆனா உங்களுக்கு கஷ்டம். விடுதிக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லீங்களா? 6-7 மணி ஆயிடுச்சு.
1: அஞ்சு மணி, அதுக்கப்புறம் நான் தூங்குறதுக்கு 6-7 மணி ஆயிடுச்சு. அது
0: எப்படி அதை நீங்க இது பண்றீங்க? மெயின்டெனன்ஸ் அதுக்கு பண்ணிக்கிறீங்களா? டைஜஷன் பண்ணிக்கிறீங்க? எப்படி அது உங்களுக்கு? அதுக்கும் ரொம்ப கஷ்டம்.
1: நேற்று கொஞ்சம் ஏழியா படுத்த முடியுமா? இரவு விழித்திருக்கேன்ல, உடனே வந்துட்டேன் பாத்தீங்க. நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் பாடகு குறைவு தான், வர முடியாது. நீங்க நலமா இருக்கிறீங்க இல்லையா ஐயா? அங்க
0: நல்லா இருக்கிறேன்.
1: குவைத் நாட்டுட ஒரு பகுதியில இருக்கிற மீன் கடை ஒன்று இன்றைக்கு பாத்திருந்தேன். நல்ல புல் வீடியோ அங்க இருக்க அன்பு உரம் அப்படியே வீடியோ பண்ணி காட்டியிருந்தார். நல்லா இருக்குது. நிறைய மீன்கள் இருக்குது மீன்
0: கடை. பிளாட்டினமா?
1: இல்ல, பிளாட்டினம் இல்ல. இது அதாவது ஞாபகமாக இத செய்து வைப்பார்கள், பெண்களை வர்ணிப்பார்கள். இப்படி இது 6 எழுத்து சொல். ஒரு பாடல் எல்லாம் வரும், பெண்களை வர்ணிப்பார்கள். 6 எழுத்து சொல். இது முன்னுக்கு வந்து ஒரு விலை உயர்ந்த லோகத்தால் ஆனது. உங்க எல்லாருக்கும் விருப்பம், பெண்களுக்கு விருப்பமான லோகம் அது. அது பிளாட்டினம். அது விலையானதுதான். அதுலயும் இது நகையெல்லாம் செய்யலாம். சரி, கொஞ்சம் இலகுபடுத்தி இருக்குது. சரியா? முன் 2 எழுத்து அப்படி குறைக்கிறது. 4 எழுத்து. இது உங்களுடைய படத்தை எல்லாம் ஞாபகார்த்தமா வச்சிருக்க கூடியது. பழைய காலத்து காவியங்களை எல்லாம் இப்படி தீட்டி வச்சிருப்பார்கள். சரி, கொஞ்சம் இலவு பண்ண.
0: தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கமா?
1: இல்ல இல்ல, தீட்டி வச்சிருப்பார்கள். சிவகுமாருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நடிகர் சிவகுமாருக்கும் இந்த 2வது சொல்லுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.
0: அறிவு சம்பந்தப்பட்டது.
1: உங்களுக்கு
0: நீங்களே சொல்றேன். அதாலே நான் இதெல்லாம் கேட்டுமே இருக்கிறது. நாம முன்னாடி வர்றதுக்கு ரொம்ப இது பண்றோம். எல்லா நிகழ்ச்சியும் கேக்குறேன். பட் ஆனா இந்த மாதிரி நமக்கு தலைக்கு எட்ட மாட்டோம்.
1: இல்ல, அப்படி இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. அது வந்து உடனே வராது. இப்ப எங்களுக்கும் நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினா ஜார்ஜ், இப்ப நான் வர்றேன்னு சொல்லுங்க, ஒரு நேரா வர்றேன்னு சொல்லுங்களேன். எனக்கும் டக்குன்னு வராது. என்னத்த சொல்றாரு, என்ன சொல்றாரு, நானும் யோசிச்சுதான் நான் சொல்லணும். அதனால தெரியாதண்டு இல்ல. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப சிவகுமார் அவர் ஒரு நடிகன். இன்னொன்று சொல்லுங்க பாக்கலாம், அவரிடம் என்ன, எந்த கலை அதுல பொருந்தி இருக்கு அவர்கிட்ட? நடிகர் சிவகுமார்கிட்ட
0: ஓவியக்கலை.
1: ஓவியம். ஓவியம் 2வது சொல்லு. முன்னுக்கு என்ன சொல்ல போறீங்க? லோகத்தால் ஆனது. லோகம் உண்டு. உன்னோட பெயரை சொல்லுங்க. நீங்க அந்த லோகத்தை வேற வேற பேர்ல சொன்னீங்க முதல். இப்ப
0: தங்கம். தங்கம்.
1: தங்கத்துக்கு மறு பெயர் என்ன?
0: தங்கத்துக்கு மறுபேர்
1: பெண்களை இப்படி சொல்லுவார்கள். இப்படி பாட்டில எல்லாம் அமைப்பார்கள். இத ஓவியம் இன்னைக்கு வருது. முன்னுக்கு தங்கத்திட மறுபெயர் ஒன்று வருது.
0: ஒரே ஒரு புள்ளியா எடுத்துட்டு போட்டு
1: இழவுபடுத்துறேன். தங்கத்துக்கு மறுபெயர். தங்கத்துக்கு
0: மறுபெயர் கோல்டு.
1: அது
0: தங்கம்.
1: தங்கம் என்ன உண்டு? என்ன
0: உண்டு?
1: பெண்ணையும் இதையும் பெண்ணுக்கு இது இது கொடுத்து இப்படி இதை கொடுத்து தான் வரதட்சணையாக கொடுப்பார்கள். அந்த சொல்லு பாப்போம். பொன் பொன் பொன் நான் சொல்லிட்டேன் இல்ல இல்ல தங்கத்துக்கு மாறுமே இருப்ப சொன்னேன்
0: பொண்ணை பொண்ணு பொண்ணு
1: பொன் ஓவியம் பொன் ஓவியம்
0: பொன் ஓவியம்
1: பொண்ணு ஓவியம் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு சொல்லு ஜோடி ஒரு புள்ளி அப்பா உங்களுக்கு பொன் ஓவியம் அது பாட்டு இருக்கு இல்ல பொன் ஓவியம் என்ற ஒரு பாட்டுகள் எல்லாம் இருக்கு இல்ல ஓவியம் அழியாததுண்டு வரைஞ்சி வச்சிருந்தால் அழியாததுண்டு காவியங்களை எல்லாம் ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன பாட்டு நாளைக்கு வேணும் உங்களுக்கு உங்களுக்கு
0: யோசிச்சுட்டு
1: வாங்க. நன்றி நன்றி. வணக்கம் ரமணி ராஜேஷ். வணக்கம் ரமணி
2: வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம்
1: வணக்கம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்குது.
2: நினைக்கிறேன் எனக்கும் அவர் சார்ஜ் சொன்னாரு பாருங்களா அதே மாதிரிதான் எனக்கும் மூளைய வேலை செய்ய
1: மாட்டேன்.
2: போட்டு என்ன என்ன வரணும் யோசனை மட்டும்தான்
1: இருந்தம்மா. ஒரு மாதிரி நான் அந்த பெண்ணுக்கு உரியது என்று சொல்லி எப்படி எனக்கு வாயில பொண்ணு வந்துட்டா உடனே அவர் பிடிச்சிட்டார்.
2: நீங்களே கொஞ்சம் சொல்லிட்டீங்க. ஆனா டக்கு நீங்க இந்த சிவகுமார் சொன்னாலே எனக்கு ஒரு டக்கு நான் வந்துச்சு பொண்ணு ஓவியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி.
1: நிச்சயமா நாளைக்கு என்ன பாட்டு வேணும் ரமணி ராஜேஷுக்கு?
2: எனக்கு வந்து இந்த அழகி படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற ஒரு
1: பாடல் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா
1: தெரிவது. நான் அப்ப அடுத்து சொல்லணும் கரெக்டா உங்களுக்கு
2: சொல்லுங்கம்மா. ட்ரை பண்றேன் இல்லனா அவன் வந்து யோசனை பண்ணி சொல்றேன்.
1: சரி சரி
2: சொல்லுங்கம்மா.
1: சரி இது வந்து ஐந்து எழுத்துக்களால் ஆனது. இது ஐந்து எழுத்துக்களால் ஆனது சரியா? முன் சொல்லு முன் சொல்லு ஒரு மரத்தின் இலை ஒரு மரத்தின் இலை முன் சொல்லு. இரண்டாவது சொல்லு இது தூங்குவதற்கு பாவிப்பார்கள்.
2: தூங்குவதற்கு பாவிப்பார்கள்
1: பாவிப்பார்கள் எல்லா சாதாரண அதாவது எல்லா மக்களும் பாவிக்க கூடிய ஒன்று தூங்குவதற்கு.
2: விசிறியாமா?
1: இல்ல தூங்குவதற்கு பாவிப்பார்கள். படுத்து தூங்குவதற்கு
2: கட்டில் மாதிரி
1: கட்டில் மாதிரி. ஆனா இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பணக்காரன் ஏழை எல்லாருமே பாவிக்க கூடிய ஒன்று இது. ரெண்டாவது சொல்லு இது மொத்தத்திலேயே மொத்தத்திலேயும் தூங்குவதற்கு பாவிப்படுவார். அதாவது இது வந்து ஐந்து எழுத்து சொல்லு. வலிவா கேட்டுங்க. ஐந்து எழுத்து சொல்லு.
2: ஐந்து
1: சொல்லு முதல் சொல்லு ரெண்டு எழுத்துக்களால் ஆயினது இது தரவுக்கு. அதுல முதல் சொல்லு முதல் ரெண்டு எழுத்து சரியா? ஒரு மரத்தின் இலை இலை
2: இலை.
1: அப்ப இடையில ஒரு எழுத்து வருகிறது அது ரெண்டை முனைக்கிறதுக்கு சரியா? பேந்து ரெண்டு சொல்லு நாங்கள் தூங்குவதற்கு பாவிக்கும் ஒரு பொருள். தூங்குவதற்கு பாவிக்கும் ஒரு பொருள். மொத்தத்தில் அஞ்சு எழுத்துமே சேர்த்தாலும் அது தூங்குவதற்கு பாவிக்கும் ஒரு பொருள்.
2: உடம்பு அஞ்சு எழுத்துக்கள்
1: உடம்புக்கு சுவாத்தியமா இருக்கும் எல்லாருக்கும் விருப்பமான உண்டு. எனக்கு விருப்பம் ஆனா இதுல இதுல இதுல இதுல தூங்கினா என்னால எழுந்திருக்க முடியாது. ரெண்டு பேர் வேணும் தூக்கிவிட. தூங்க விருப்பம் இது இதுல தூங்கினா நான் எழுந்திருக்க மாட்டேன். ரெண்டு பேர் வேணும் என்ன பிடிச்சு தூக்காது. முதல் ரெண்டு எழுத்து ஒரு மரத்தின் இலை ஐயா ஒரு மரம்
2: இலை.
1: அப்ப யோசிங்க இந்த அது ஒரு இலையால ஆனது என்றதான் யோசிங்க. தூங்குவதற்கு
2: என்ன சொல்றீங்க கரெக்ட். ஆனா அது என்ன இலை அப்படிங்கறது கௌரவமா இருக்கிறது. நான் யோசிச்சுட்டே வரமா,
1: யோசிச்சுட்டே வர, யோசிச்சுட்டு வாங்க, யோசிச்சுட்டு வாங்க. நல்ல சந்தோஷம், நன்றி நன்றி ரமணி ராஜு. எங்கே இங்கே ஓடி வாங்க பாக்கலாம். நான் இலகுபடுத்தி இருக்கிறேன், நல்ல இலகுபடுத்தி இருக்கிறேன் உண்மையிலேயே. எங்க பாக்கலாம், நல்ல இலகுபடுத்தி இருக்கிறேன். கெட்டிக்கார யாரு? எனக்கு இதுல தூங்க ஆசை. நான் தூங்குனா நான் எழும்பி எழுந்திருக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் என்ன எழுப்பி விடுறதுக்கு. யோசிச்சு பாருங்க எங்க.

0: வணக்கம் ஜார்ஜ். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
1: ஓலைப்பாயம்மா. ஓலைப்பாய்.
0: ஓலைப்பாய் கெட்டிக்காரன்.
1: நானும் ஒரு சொந்தமா ஒரு இது கண்டுபிடிச்சிட்டுமா.
0: கெட்டிக்காரன் ஓலைப்பாய். அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கடா? நான் படித்தா எலும்புல இருக்கு ரெண்டு பேர் வேணும். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஓலைப்பாய். அது ஓலை வந்து தென்னமரத்தின் இலைதானே ஓலைப்பாய். கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். பாட்டு பாட்டு பாட்டு சிந்திச்சிட்டீங்களா? பாட்டு
1: வரமா வரமா வரமா.
0: சரி சரி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன்
2: வணக்கம்.
0: எப்படி எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம்மா.
0: நீங்க எந்த சொல்ல கண்டுபிடிச்சீங்க ராஜேந்திரன்?
2: இலவம் பஞ்சம்மா.
0: நான் நீங்க படுக்கிறதுக்கு சொன்ன அந்த பொருளை சொல்றீங்களா?
2: அம்மா
0: அந்த நாங்க தூங்குறதுக்கு உதவும்
2: இலவம் பஞ்சம்
0: இல்ல, அது ஓலைப்பாய் சொல்லிவிட்டேன்.
2: ஆமாம்மா
0: ஓலைப்பாய்.
2: ஓலைப்பாய் பாய். சரிம்மா.
0: பாய் விருப்பம் தானே எல்லாருக்கும் ஓலைப்பாய் இல்லையா?
2: ஆமாம்மா. ஆமாம்மா. எடுத்துக்கிட்டு தூங்குவோம்மா.
0: எங்கேயும் கொண்டு போகலாம் இல்ல? அது
2: ஆமாம்மா.
0: சரி, அப்ப நாங்கள் வேற ஒரு சொல்லுக்கு போவோமா?
2: சொல்லுவோம்மா.
0: சரி, இது வந்து ஒரு பிரபஞ்சத்தின் பிரபஞ்சம். இது வந்து ஒரு பிரபஞ்சம், உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம். சரியா?
2: சரிம்மா.
0: நாலு எழுத்துக்களால் ஆனது. நாலு எழுத்துக்களால் ஆனது.
2: சரியா?
0: இது முதல் ஒரு எழுத்து மலரை குறிக்கும். கடைசி ரெண்டு எழுத்து கோயிலில் இருக்கிறது. கோயிலில் ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். இன்னொரு எழுத்து, இன்னொரு எழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கும். மிருகத்தை குறிக்கும். அதாவது முதல் எழுத்து மலரை குறிக்கும், இரண்டாவது எழுத்து எழுத்து ஒரு மிருகத்தை குறிக்கும், மற்ற இரண்டு எழுத்துக்கள் ஒரு பெண்ணின் பெயர், மற்றது கோயில் இருக்கும் தெய்வங்களை குறிக்கும். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். மொத்தத்தில் இது ஒரு பெண்ணின் பெயர். ஆனா
2: தேவி அம்மா
0: கெட்டிக்காரன் இந்த ராஜேந்திரன் கெட்டிக்காரன்.
2: சரி
0: கெட்டிக்காரன் ஒரு புள்ளி.
2: தவறம்மா? இல்ல
0: தவறு கட்டிக்கார தவறு இல்ல. கட்டிக்காரன் பூமாதேவி. பூ தேவி
2: தேவி.
0: கட்டிக்காரன் நீங்க கட்டிக்காரன் நீங்க கட்டிக்காரன். நன்றி நன்றி. நாளைக்கு என்ன பாட்டு வேணும் பண்ணுங்க? நாளைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: நாளைக்கு வந்து என்ன பாட்டு? நாளைக்கு என்ன பாட்டு?
0: வெளியில எங்கேயா நிக்கிறீங்களா நீங்க? வெளியில வெளியில.
2: நான் வந்து கோயிலுக்கு வந்தேன்மாங்க.
0: கோயிலுக்கு வந்தீங்களா? சரி.
2: ஆமா, அவங்க நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது அப்புறம் இதாயிடுச்சுமா.
0: நல்ல நல்ல. என்ன பாட்டு நாளைக்கு வேணும் உங்களுக்கு?
2: எஜமான் படத்துல என்னமா ஆழக்கோயில் கோயில் நாளும் பொழுது அந்த படமா?
0: யார உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க? யார் அது?
2: இல்ல நானே முத சொல்லி காலைக்கு என்ன பாட்டு கேட்கலான்னு
0: நினைச்சிருந்தேம்மா.
2: அத முத மறந்துட்டே அதை தியாகம் பண்ணி வைக்கிறாங்கம்மா.
0: சரி சரி. இது உங்களுக்கு பக்கத்துல யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. இதுக்கு நிக்கிறாங்களா?
2: இல்ல மகடேஸ்வரன் அம்மா எல்லாம் கோயிலுக்கு வந்தாங்கம்மா.
0: வந்தீங்க. சரி சரி. நல்லதையா. நன்றி.
2: சாப்பிட்டம்மா?
0: நாங்க காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். இப்ப சரியா மதியம் 12 மணி. இப்ப இப்ப
2: சரி.
0: நன்றி நன்றி ராஜேந்திரன்.
2: நன்றி நன்றி.
0: சரி, அங்கே அவர் அதுவும் சொல்லிவிட்டார். அதாவது பூமாதேவி என்பதையும் சொல்லிவிட்டார். பெண்ணின் பெயர் என்ன கண்டுபிடிச்சிட்டு அவர். கட்டிக்காரன் பேர் என்ன? குருபாஸ்கர் இப்ப ஓய்வெடுக்கிறார் போல இருக்கிறது. சரி, இன்னும் ஒரு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எங்கே இது ஒரு ஆணின் பெயர். இது ஒரு ஆணின் பெயர். ஏழு எழுத்து சொல். முதல் சொல்லு மூன்றெழுத்து. அது ஒரு ஒரு விளையாட்டை குறிக்கும், தற்பாதுகாப்பான ஒரு விளையாட்டை, பழமை வாய்ந்த எங்களுடைய பழமையான ஒரு விளையாட்டை குறிக்கும். விளையாட்டை குறைக்கும், ஆனா முழுசா அந்த சொல்லு வரையல என்றாலும் விளையாட்டை குறைக்கும். பின்பகுதி ஒரு நாட்டை ஆள்பவரை குறைக்கும். முதல் பகுதி ஒரு விளையாட்டை குறைக்கும், பழமையான ஒரு விளையாட்டை குறைக்கும். விளையாட்டு மட்டுமில்ல, தற்பாதுகாப்புக்காக இந்த விளையாட்டு, அதாவது இது தேவை. அத வீரத்துக்கு எங்கட பழமையான வீரம் நிறைந்த ஆண்கள் எல்லாம் இதை பழகி வச்சிருப்பார்கள். பின்பகுதி நாட்டை ஆள்பவர் ஒருவரை குறிக்கும். இது ஒரு ஆணின் பெயர். ஏழு எழுத்து சொல் இது என்னோட சொன்னா டக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. என்னோட விடயத்தை சொன்ன சரி, அதையும் சொல்லலாம். ஒரு நடிகரின் பெயர், இது ஒரு நடிகரின் பெயர். எங்க கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.

0: ஜார்ஜ் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. சிலம்பரசன்
0: கேட்டி காடியவை குறிக்க ஓடி வந்துட்டேன். மூன்று புள்ளி எடுத்துருக்கீங்க நீங்க. மூன்று புள்ளி
1: சாதனை
0: சாதனை. நன்றி நன்றி ஐயா நன்றி.
1: இது அம்மா நாளைய பாடல் அங்காடி திருப்படம். அங்காடி திருப்படம் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாடல் அம்மா.
0: அவள் அப்படி ஒன்றும் யாரவன்
1: பாடல் பாடல் வரிகள்
0: ஒன்றும் அழகில்லை. நல்லது. நன்றி ஐயா நன்றி
1: நன்றி நன்றி அம்மா.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். எங்கே குருவாஸ்கர் கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்குது.
1: முன்னாடியே சிலம்பு விளையாட்டுன்னு கண்டுபிடிச்சேன். அப்புறம் ராஜா ராஜான்னு நினைச்சேன். அப்புறமா என்ன அப்புறமா நடிகர் சொன்னதுக்கு அப்புறம் அரசனாக்கணும் அந்த ராஜாவை.
0: சரி அடுத்த சொல்லுங்க போவோமா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். காவியத்தின் ஒரு தலைவியின் மகளின் பெயர். அதையும் சொல்லிடுறேன் சரியா. ஒரு காவிய கதையின் ஒரு மகளின் பெயர். ஒரு பெண்ணின் பெயர். இது வந்து ஐந்து எழுத்துக்களால் ஆனது சரியா. இது முன் சொல் முன் சொல் ஒரு பொருள். ஒரு பொருள் எங்கும் இருக்கும் சரியா. இனிமையான சத்தம் எழுப்பும் எங்கும் இருக்கும் சரியா.
1: நான் சொல்றேமா மணிமேகலைமா.
0: அது காவிய காவியத்தோட மகள் சொன்ன கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. என்ன
1: அப்பவே நான் திங்க் பண்ணிட்டேமா. அப்பவே திங்க் பண்ணிட்டேன்
0: நானு. இது எனக்கு உங்களுக்கு பேப்பா
1: முட்டாளி முட்டாளி அடி முட்டாளமா. நான் எனக்கே கண்டுபிடிக்கிறேன்னா பாத்தீங்க இருக்கு. கரெக்டுமா கரெக்டுமா. முதல் மீன் நான் கண்டுபிடிச்சிடறேன்
0: நானு. அடுத்த சொல்லுங்க போலாம் சரியா.
1: சொல்லுங்கம்மா.
0: இது ஆரழுத்து சொல். இது ஆரழுத்து சொல் சரியா. பெண்களுக்கு அதாவது திருமணமான பெண்களுக்கு முக்கியமான ஒன்று சரியா. ஒரு அணிகலன். இது திருமணமான பெண்களுக்கு இது ஒரு அணிகலன். ஆரழுத்து சொல். முதல் சொல் ரெண்டு எழுத்துக்களான ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல் இது ஒரு கிருமி நாசினி. அழகை கூட்டக்கூடிய ஒரு பொருள். இது இரண்டாவது சொல் பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு அணிகலை. என்ன இது
1: கொஞ்சம் திங்க் பண்ணி கொண்டு வரமா.
0: திங்க் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு சொல்லியே சுழற்சியாக மாத்தி மாத்தி கொடுத்தாரு.

0: இன்னொரு சொல்லு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது நாலெழுத்து சொல், இது நாலெழுத்து சொல், இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர். முதல் சொல் ஒரு நாட்டை ஆள்பவரை இப்படி சொல்லுவர், சுருக்கமாக சொல்லுவர். வணக்கம் ஃபாரூக், வணக்கம். வணக்கம் சின்ன குட்டி நாத்தனார். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம். எனக்கு நீங்க பேசுறது கேக்குது?
1: வணக்கம்மா, கேக்குதா? கேக்குதா?
0: இப்பதான் கேக்குது, இப்பதான் கேக்குது.
1: எப்ப உங்களுக்கு?
0: நான் நலமா இருக்கேன். இப்ப உங்களுக்கு பர்த்டே எப்ப? கேக்க
1: ஏப்ரல் 27.
0: நல்லா சாப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு, சூப்பரா இருக்குது. சரி, நாளைக்கு என்ன பாட்டு வேணும் ஃபாரூக்குக்கு?
1: சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு
0: மத்தாப்பு சுந்தரி
1: மயிலாடா
0: வண்ணக்கிளி படத்துல சித்தாடை கட்டிக்கிட்டு. சித்தாடையண்டா என்ன?
1: சித்தாடை
0: இந்த காலத்துல குட்டப்பாவாடை. இந்த காலத்துல சித்தாடை தெரியும் தானே உங்களுக்கு? அப்படி அண்ட
1: இந்த காலத்துல தெரியும்.
0: நல்லா நல்லா சுருந்து போச்சு ஆடை இந்த காலத்துல. என்ன படம் ஒன்று சொன்னீங்க?
1: வண்ணக்கிளி.
0: வண்ணக்கிளி, வண்ணக்கிளியில ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: வண்ணக்கிளி இப்பதான் எடுத்து பார்த்தா இந்த பாட்டு வந்துச்சு.
0: இல்ல, அப்படி ஒரு தொடங்க ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். வண்ணக்கிளி, வண்ணக்கிளி என்று தொடங்க ஒரு பாட்டு.
1: வண்ணக்கிளியேன்னு ஒரு ஆரம்பிச்சேன்,
0: வண்ணக்கிளியே என்ற ஒரு பாட்டு தொடங்குற ஒரு பாட்டு சொன்னேன். நல்லா இருக்குது. வண்ணக்கிளியேன்னு இப்படி ஒரு பாட்டு இருக்கா, நல்லா எத்தனை பேர் இப்படி வந்துட்டீங்க? அப்படி ஒரு பாட்டு இருக்கா, வண்ணக்கிளியே வண்ணக்கிளியேன்னு?
1: ஆமா, நம்மளா போட்டுக்கிறோம்.
0: இது கண்ணன் வாதிக்கிற பாப்பா, வண்ண கிளியன்னு தொடங்குற பாட்டு யாரு வந்து சொல்றீங்கன்னு பாப்போம். இதுவும் இதுக்கும் புள்ளி இருக்கு பாப்போம். வண்ண கிளியன்னு தொடங்குற பாட்டு. சரி, எந்த எந்த சொல்லு கண்டுபிடிச்சீங்க ஃபாரூக்?
1: கடைசியா சொல்லுதான் கண்டுபிடிச்ச மறுபடியும் சொல்லுங்க.
0: ஒரு ஆணின் பெயர், ஒரு ஆணின் பெயர். இது வந்து ஒரு ஒரு நாட்டை ஆள்பவரை குறிக்கும் முதல் முதல் சொல்லு கொஞ்சம். ரெண்டாவது சொல்லு ஒரு ஒரு ஸ்தாபனத்தின் உரிமையாளர் அல்லது ஒரு ஒரு ஃபேக்டரியில ஒரு பெரிய ஒரு எல்லாரையும் மேற்பார்வை பார்க்கிறவரை இப்படி அழைப்பர். நாலு எழுத்து சொல் இது. இது ஆணின் பெயர், ஆணின் பெயர். இன்னொன்று சொன்னா நானு வேற ஒன்று சொல் முதல் சொல்லு வந்து கிருமி நாசினி, அழகை ஊட்டும் ஒரு. ரெண்டாவது
1: மஞ்சத்தாள்
0: கெட்டிக்காரன்.
1: இந்த
0: குட்டி பையன் கெட்டிக்காரன், ஒரு புள்ளி வந்தோன்னே எடுத்துற மஞ்சள் தாலி. அது இப்ப அந்த கல்யாணத்தோடய நிக்கிற வடிவா உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன்.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க, எதை கண்டுபிடிச்சீங்க?
2: திருமாங்கல்லி அம்மா.
0: திருமா சொல்லிட்டாரு ஐயா. மஞ்சள் தாலி கிருமிநாசினி என்று
2: சொன்னேன்.
0: கிருமிநாசினி அது மஞ்சள். திருமாங்கல்யத்துல இல்லையே கிருமிநாசினி.
2: இல்ல, திரு ரெண்டு பேரும் சொல்லுவோம். திரு மாங்கல்யம் நினைச்சோம்.
0: சரி சரி, நன்றி ஐயா. நன்றி நன்றி. எங்க குருவாஸ்கர் நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க இப்ப குருவாஸ்கர் ஆரல்தான், அதுதான் எல்லாம்
3: கண்டிப்பா
0: மாங்கல்யம் திருமாங்கல்யம் ஒருத்தர் சொன்னார், நீங்க மாங்கல்யம் சொல்றீங்க, இவர் சரியா சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஃபாருக் அதுவும் பாருங்க, ஃபாருக் சொல்லி இருக்கார். ரெண்டா பாருங்க, மஞ்சள் கயிறு இல்ல மஞ்சள் தாலி, மன்னிக்கணும் மஞ்சள் தாலி. என்ன சத்தத்தை காண மஞ்சள் தாலி என்ன?
3: மஞ்சள் தாலி என்னமா?
0: ஆ மஞ்சள் தாலி தான் சொல்லு, நீங்க திருமாங்கல்யம் வந்துட்டீங்க. கிருமி நாசினி சொன்னேன் முதல் இருக்கிற சொல்லு.
3: ஆமா மஞ்சள். ஆமா
0: மஞ்சள் அழகு குறிக்கும், அழகுக்கு எடுத்துக்கொண்டு வர, அழகா வர்றதுக்கு அது எல்லாம் சொன்னேன். என்ன அப்ப உடனே ஃபாரூக் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாருங்க அவர் கட்டிக்காரன். சரி அடுத்த உங்களுக்கு அடுத்த சொல்லு கொடுக்க போறேன். அதான் சொன்னேன் நான்கழுத்து சொல்லு, இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு நாட்டை ஆள்பவருடைய பெயர் முன்னுக்கு வருகிறது, அவரை குறிக்கும். இரண்டாவது சொல்லு ஒரு ஸ்தாபனம் அல்லாட்டி ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவர் உரிமையாளர் அல்லாட்டி ஒரு ஸ்தாபனத்தில் மேற்பார்வையாளராக திரிபவரை இப்படி அழைப்பர். வீடுகள்ல மூத்த பிள்ளைகள் மகன்மார் இருந்தா மகனே இருந்தா மகனை தாய் தந்தையர் இப்படி அழைப்பர் சொல்லுவார்கள். இருந்துட்டு அவர் என்னுடைய எங்களுடைய அன்பாக சொல்லுவார்கள். நீங்க இப்ப நீங்க நல்ல அழகா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு சால்வை எல்லாம் போட்டு நிமிந்து நடந்தீங்கன்னா உங்களை பார்த்தா அப்படி சொல்லுவார். ரெண்டாவது சொல்லு நான்கழுத்து சொல். நான்கழுத்து சொல், இது ஒரு ஆணின் பெயர், ஆணின் பெயர். சரி முதல் சொல்லு வந்து அரசன், அரசனோட சம்பந்தப்பட்டது, அதுல மரபெயரா இருக்கும். அரசனுக்குரிய மறுபெயர் முதல் சொல்லு, நான்கழுத்து சொல். யோசிச்சு கொண்டு வாங்க. சரி இப்ப அடுத்த இன்னொரு சொல்லு தரட்டா உங்களுக்கு. இன்னொரு சொல்லு தரட்டா.
2: அரசன் இன்னொரு சொல் கோ. கோனா அரசன்,
0: கோ இல்ல, கோ இல்ல. இது ஒரு ஆணின் பெயர், இது ஒரு ஆணின் பெயர் அம்மா, இது ஒரு ஆணின் பெயர், ஆணின் பெயர். கோ வந்து வராது, அரசனுக்கு மறுபெயர் ஒன்று வருது அந்த பெயரையும். அடுத்த ரெண்டாவது சொல் அதுவும் ஒரு ஆண்களுக்குரிய ஒரு பெயர் தான். அது இப்ப நாங்கள் ஒரு நிறுவனத்தை உரிமையாளர் அல்லாட்டி ஒரு பெரிய முதலாளியா இருப்பவரை இப்படி சொல்லுவோம். பாப்பம் இவர் வந்துட்டார். ராஜேந்திரன் சொல்லுங்க.
2: ராஜேந்திரன்
0: சொல்லுங்க. எந்த இதை கண்டுபிடிச்சிட்டீங்க? எந்த சொல்லு?
2: முதல்வன்
0: சொல்லுங்க. ஓ சொல்லுங்க ராஜேந்திரன்.
2: மன்னன் முதல்வன்
0: இல்ல இல்ல இல்ல, தவறு தவறு தவறு. யோசிச்சு ஒண்ணு வாங்க, யோசிச்சு ஒண்ணு வாங்க, தவறு. எங்க ஜார்ஜ் சொல்லுங்க. ஜார்ஜ்
1: ராஜபிள்ளை அம்மா
0: ராஜ. சரி அங்கால ஒரு முதலாளிய ஒரு நிறுவனத்தின் பெரியவரை அல்லாட்டி நீங்க ஒரு பட்டுச்சேலையை நான் கட்டி ஒரு சால்வையை போட்டு ஒரு நட நடந்தீங்கடா உங்களை இப்படித்தான் கூப்பிடுவாரு.
1: ராஜ நடையா
0: இல்ல அங்கால அங்கால அங்கால
1: ராஜம் மாப்பிள்ளை
0: யாரு குருபாஸ்கர் நீங்க சொன்னது பிள்ளை ராஜகுமார் பிள்ளை. பாப்போம் ரமணி ராஜேஷ் நீங்க சொல்லுங்க.
3: மகாராஜா
0: இல்ல, மகாராஜா இல்ல, ராஜன்றது சரி, ராஜ என்ற சொல்லு சரி முன்னுக்கு கண்டுபிடிச்சிட ஜோர்ஜ் அது சரி. ரெண்டாவது சொல்லு ஒரு முதலாளிய ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர ஒரு ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையில ஒரு பெரிய ஒரு மேனேஜரை இப்படி அழைப்பார்கள். ரெண்டாவது சொல்லு. நாலெழுத்து நாலெழுத்து நாலெழுத்து ராஜ ரெண்டு எழுத்து வந்துட்டு ரெண்டு எழுத்துல நீங்க சொல்லுவாங்க ராஜ. சரி அந்த மற்ற ரெண்டு எழுத்து இன்னொன்று சொல்றேன்னு பாருங்க, உங்களுக்கு பிடிபடுதான்னு பாருங்க, உங்களுக்கும் யோசிக்கும். அதாவது இப்ப ஒரு வேலை வட்டி இல்லாத ஒரு பையன் வீட்டுல இருக்கிறான், சரியா? வேலை வட்டி இல்லாத வளர்ந்த ஒரு பையன் வெளியில போயிட்டு வந்தா அம்மா அப்பா கொஞ்சம் சினத்தோட வந்துட்டார் இவர் சொல்லுவாங்க, இந்த பேரை சொல்லி சொல்லுவாங்க, இல்ல தந்தவர் இல்ல இந்த ரெண்டு எழுத்து சொல்ல சொல்லி வந்துட்டார், போற இடம் எல்லாம் போய் வீட்டுக்கு வந்துட்டார் இவர் அந்த ரெண்டு எழுத்து சொல்ல சொல்லுவார்கள். இப்ப ஒரு முதலாளி, அதாவது எங்களை நாங்க ஒரு தொழிற்சாலையில வேலை செய்த ஒரு ஒரு பெரிய முதலாளிய பார்த்து அப்படி சொல்லுவார்,
4: ராஜா சாரா?
0: இல்ல, முதலாளிய பார்த்து அப்படி சொல்லுவார்கள், ரெண்டு எழுத்து.
4: முதலாளி
0: ரெண்டெழுத்து, செண்டெழுத்து.
4: தமிழ்ல இருக்குமா? அது
0: தமிழ். ராஜ சொல்லிட்டீங்க, இந்த ராஜைக்கு பக்கத்துல மற்ற ரெண்டு எழுத்து சொல்லி வரணும். இதுதான் ஆணின் பெயர். எங்கிட்ட ஒரு அறிவிப்பாளர் இருந்தார், இங்க ஒட்டவால இருந்து ஒரு நிகழ்ச்சி செய்த ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார் இதுல, இந்த பெயர்ல. இது செய்திருக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் வயசானவர். இப்ப நீங்க நல்ல வேட்டி சால்வை எல்லாம் போட்டு, சரியா, நல்ல ஸ்மார்ட்டா போறீங்க, நல்ல சருகு வட்டையெல்லாம் போட்டு நல்ல இது கட்டி நடந்து கொண்டு போறீங்க, சரியா? உங்களை பார்த்து கன பேருக்கு நடுவுல நீங்க நடந்து போயிக்க உங்களை பார்த்து இப்படி சொல்ல,
4: மைனர்
0: இல்ல, மைனர் வந்து மோட்டர் பைக் அவர் மோட்டர் பைக்ல போறாரு, எங்க மாமா வர்றாரு பாக்கலாம் இல்லங்க, ஜோஜ் ஜோஜ் உங்களை கட் பண்றேன் நான், ஜோஜ்
1: சரி, நன்றி நன்றி.
0: எங்க மாமா சொல்லுங்க, மாமா மாமா வணக்கம்.
4: ராஜகுரு அம்மா, ராஜகுரு?
0: இல்ல மாமா, இல்ல மாமா, கிட்ட நெருங்குறீங்க மாமா,
4: ராஜகுரு
0: இந்த நான் சொல்றது நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லுக்கு பக்கத்துல சிங்கத்தை போட்டா இந்த ஒரு ஆணின் பெயர் வரும். எங்க பாப்பா அத கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்க குழம்பீங்க. ராஜ ராஜ ராஜ ராஜ ஒரு பெரிய முதலாளிய பார்த்து இப்ப தொழிலாளிகள் கூப்பிடுவார்கள் அப்படி ரெண்டு எழுத்துல.
4: ரெண்டு எழுத்துல கூப்பிடுவாங்க,
0: ரெண்டு எழுத்துல கூப்பிடுவார்கள், ஆங்கிலத்தில் இல்ல இது தமிழ். அந்த காலத்துல வெள்ளக்காரர்களை இப்படி கூப்பிட்டார்கள் தமிழ், ஆங்கில
4: தமிழ்ல
0: எனக்கு
4: மூல வேலை செய்ய மாட்டேன். உங்களுக்கு மட்டும் இல்ல ராஜேஷ் ஐயா, எல்லாருக்கும் அப்படிதான்.
0: இதுல வந்தா வராது, இதுல வந்தா வராது, அது எங்களுக்கும் இருக்குது. அது நான் இப்ப ஜோ சொன்னார்ல, எங்களுக்கு தெரியாண்டு இல்ல இருக்கு. இப்ப எங்களையும் விட்டாலும் நானும் ஜோதிச்சு கொண்டான் இருப்பேன். ஆனா உண்மையிலேயே ஆங்கிலேயர்களும் அப்படித்தான் நினைச்சார்கள். துரை ராஜதுரை என்ற அறிவிப்பாளர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிகழ்ச்சி சேர்ந்தார் ராஜதுரை. நீங்க
4: எம்டிஆர்ல
0: இங்க ஒட்டவால இருக்கிற ஒரு ஆசிரியர், அப்பாட நல்ல ஃப்ரெண்ட், நல்ல நிகழ்ச்சிகள் எடுத்து வந்திருந்தாரு. இப்ப நிறுத்தி இருக்கிறார். இந்த கொரோனாவோட எல்லாருக்கும் கொஞ்சம் இயலாமல் இயலாமல் நிறுத்தி விட்டார்கள். ராஜதுரை விட்டுட்ட. சரி, ரமணி ராஜேஷுக்கு ஒரு புள்ளி கொடுத்திருக்குது. அடுத்த சொல்லுக்கு பாப்பலாம். வேற என்ன சொல்லு கொடுத்தேன் பாப்போம்.

சொல்லுக்குள் போகலாம். எங்க பாக்கலாம், கெட்டிக்காரர். இத கண்டுபிடிச்சா நீங்க கெட்டிக்காரர். எங்க பாப்போம், இது ஒரு ஆறெழுத்து சொல். இது ஒரு ஆறெழுத்து சொல். இது மனிதனின் ஒரு செயல்பாடு. இது ஒரு மனிதனின் ஒரு செயல்பாடு. இது ரெண்டு எழுத்துக்களால் ஆனது, இந்த ரெண்டு சொற்களால் ஆனது. மன்னிக்கணும், இது ஒரு ஆறெழுத்து சொல், மனிதனின் செயல்பாடு. இது ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு, முதல் வரும் சொல்லு, திண்மமான பொருளை இப்படி சொல்லுவர். திண்மமான, திண்மமான பொருட்களை இப்படி சொல்லுவார். இப்ப தண்ணியா இருக்கிறது வேற, திண்மம் பொருள் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப திண்மமான பொருளை இப்படி சொல்லுவார். இரண்டாவது சொல்லு, இரண்டாவது சொல்லு, இரண்டாவது சொல்லு, ஒன்றை நாங்கள் ஓட விடாமல் தடுத்து வைப்பது, தடுத்து வைக்க உதவும். ஓட விடாமல் தடுத்து வைக்க உதவும், எங்களை விட்டு போகாம தடுத்து வைக்க உதவும். ரெண்டு எழுத்து சொல் அது, அது ரெண்டு எழுத்து சொல். சரியா? இப்போ நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, மனிதர்களையும் தான் எங்களை விட்டு ஓடி விடாமல் தடுத்து வைக்க உதவும். இந்த ரெண்டாவது சொல். முதல் சொல், இது ஒரு திண்மமான, திண்மமானது. இது ஒரு திண்மம். அதாவது இப்ப தண்ணீரே நாங்கள் தண்ணீராக இருக்கிறது, திரவம் என்று சொல்லுவோம். இது ஒரு திண்மம், திண்மத்துக்கு மறுபெயர். சரியா? எங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். இது ஒரு மனிதனின் செயல்பாடு, மனிதனின் செயல்பாடு. மொத்தத்திலே இது ஒரு மனிதனின் செயல்பாடு பாக்கலாம். எங்க கெட்டிக்காரர் பாக்கலாம். இத கண்டுபிடிச்சா எங்க பரிசு இருக்கு. எங்க பாப்போம்.

0: ஆரவத்தை சொல்லு சரியா. இது ஒரு மனிதன் செயல்பாடு. இது முதல் எழுத்து திண்மமான திண்மத்தை இப்படி அடுத்த பெயர், திண்மத்தின் மறுபெயர் சரியா.
1: ஆமா ஓகே.
0: அடுத்தது வந்து நிறுத்தி வைப்பது எங்களோடு, ஓடுற ஒன்றை நிறுத்தி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். இப்ப என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்ன ஹாருக்கு போறீங்கன்னா
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: இது யாரும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, பாருக்கு போறாங்க மட்டும்தான் இதை கண்டுபிடிப்ப பாத்தீங்களா.

அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் இது வந்து ஐந்தழுத்தி சொல். இது பெண்களின் அணிகலன். இது ஒரு ஐந்தழுத்தி சொல். இது பெண்களின் அணிகலன். முதலாவது சொல் ஒரு உறுப்பை குறிக்கும், ஒரு உறுப்பை குறிக்கும். இரண்டாவது சொல் ஒரு அணிகலனை குறிக்கும், ஒரு அணிகலனை குறிக்கும். இது ஒரு அணிகலன், இது ஒரு அணிகலன். ஐந்து எழுத்துக்களால் ஆனது. முதலாவது சொல் உறுப்பை குறிக்கும், ஒரு உறுப்பை குறிக்கும். இரண்டாவது சொல் ஒரு அணிகலனை குறிக்கும். எங்கே பார்க்கலாம். இது ஐந்து எழுத்து சொல் வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம்.
1: கால் கொலுசு, கால் கொலுசு,
0: கால் கொலுசு கெட்டிக்காரன் பிள்ளையா சொல்லிட்டான்.
1: கெட்டிக்காரன்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் ரமணி ராஜேஷ். வணக்கம் ரமணி ராஜேஷ். வணக்கம்
2: வணக்கம் அம்மா. கால் கொள்ளுமா?
0: இல்ல கால் கொள்ளு இல்ல இல்ல அது தவறு. எங்க சொல்லுங்க ராஜேந்திரன். ரமணி ராஜேஷ் அது தவறு. கொஞ்சம் யோசிங்க, நின்று யோசிங்க. சொல்லுங்க ராஜேந்திரன் சொல்லுங்க. மூக்குத்தி கொஞ்சம் ஆராயுவோம். மூக்குத்திங்க மூக்கு சரி அது ஒரு உறுப்பு. குத்தி அது அது ஒரு அணிகள் என்ன குத்தி
1: என்ன?
0: குத்தி என்றது அணிகள் என்ன? குத்தி அணிகள் இல்லையா? குத்தி நான் சொன்னது ஒரு உறுப்பு முதல் முதல் சொல்லு, அடுத்த சொல்லு ஒரு அணிகலன். அப்ப மொத்தத்துல ரெண்டையும் சேர்த்தா அது ஒரு பெண்களுக்குரிய ஒரு அணிகலன். அது மனிதனின் ஒரு உறுப்பு முதல். ரமணி ராஜே
2: சொல்லுங்க.
0: ராஜேந்திரன் நீங்க யோசிச்சுட்டு ஓடியாங்க. எங்க ஜார்ஜ் சொல்லுங்க. ஜார்ஜ்
3: வணக்கம்மா. வணக்கம்மா. காலணி?
0: காலணி இல்ல, பெண்களின் ஒரு அணிகலன் இது. முதல் சொல்லு உறுப்பு முதல் சொல்லு, இது ஐந்தெழுத்து சொல். அடுத்த இரண்டாவது பின்னுக்கு வாங்க சொல்லும் ஒரு அணிகலன். மொத்தத்தில் இது ஒரு அணிகலன். மனிதனின் ஒரு உறுப்பு முன்னுக்கு வருது வந்தா ரெண்டையும் சேர்த்தால் அது ஒரு அணிகலன் பெண்கள.
3: போயிட்டு
0: வாங்க. எங்க ஓடி வாங்க. யாரு பாப்பா? இதுவும் வாருக்கு தான் கண்டுபிடிக்கும் நினைக்கிறேன்னா. எங்க பாப்பா? நேரம் சரியாக இப்பொழுது 11:09. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:39.

0: ராஜ்குமார், நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, அதனால அழைப்பு கொடுத்தேன். எப்படி இருக்கீங்க ராஜ்குமார்?
1: வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கிறேன்.
0: நீங்க என்னத்த கண்டுபிடிச்சிட்டீங்க சொற்கள்ல?
1: மொத்தம் ஐந்து எழுத்துங்களா?
0: இப்ப சொன்னது வந்து மொத்தம் நீங்க கேட்டோன்னு எனக்கு ஐந்து எழுத்து. ஐந்து எழுத்து. இது பெண்களின் அணிகலன். மொத்தமாக முழு சொல்லையும் பார்த்தாலே அணிகலன். அதுல முதல் சொல்லு ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு ஒரு உறுப்பு, ரெண்டாவது சொல்லும் பெண்களின் அணிகலன். மொத்தத்திலே இது ஒரு பெண்களின் அணிகலன்.
1: நெத்தி சுட்டி
0: இல்ல. இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச உண்டு, தெரிஞ்ச உண்டு. இது இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச உண்டு. நீங்க மனைவி வாங்கி
1: கொடுத்துருவீங்க
0: பெண்களுக்கு. நான் அழகா நல்ல நல்லா தான் சொன்னேன். உங்களை மனைவிக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க, வேற ஒண்ணும் சொல்ல. மற்றதை சொல்ல மாட்டேன் நான். சரியில்லை இல்ல, யார் யாருக்கு வாங்கி
1: கொடுத்தேன் நேரில் சொல்ல முடியாது. சண்டைக்கு வந்துருவாங்க.
0: சண்டைக்கு வந்துட்டாங்க. இங்க பாக்கலாம். எங்கே கெட்டிக்காரன் ரெண்டா பாப்போம். சரி, இன்னொரு சொல்லு திரட்டா உங்களுக்கு.
1: சொல்லுங்கம்மா.
0: இது ஒரு ஆணின் பெயர், சரியா? ஆறு எழுத்து சொல், ஆணின் பெயர். ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு ஒரு பிரபஞ்சம். இது ஒரு பிரபஞ்சம், முதல் சொல்லு, சரியா? ரெண்டாவது ஒரு நாட்டை ஆள்பவரின், ஆள்பவரை இப்படி சொல்லுவார். ரெண்டாவது ரெண்டாவது கடத்தி ரெண்டு ரெண்டாவது பிற்பக்க சொல்லு ஒரு நாட்டை ஆள்பவரை இப்படி சொல்லுவோம். முன்னுக்கு இருக்கிற சொல்லு இது ஒரு பிரபஞ்சம், உயிரினங்கள் வாழக்கூடிய இடம். ஆறு எழுத்து சொல். இது ஒரு ஆணின் பெயர் முழுமையாக. ஆணின் பெயர் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு பாட்டை சொல்லுங்க. நாளையான் பாட்டை சொல்லுங்க. நாளையான் பாட்டு.
1: அடி போடி கள்ளச்சி என்ன தெரியலையா? இப்பதான் அந்த படத்தை பார்த்தேன். சொல்ல சொல்ல
0: பார்த்தேன்.
1: தென்மேற்கு பருவ காற்று.
0: அடி போடி என் கள்ளச்சி.
1: போடியின் கள்ளச்சி என்ன தெரியலையா?
0: கள்ளச்சி என்றா என்ன?
1: திருடி.
0: திருடி
1: துள்ளத்தை திருடுபவள் எதுவான எடுத்துக்கலாம்.
0: பாத்திரத்தை திருடுபவள்.
1: அது ஆட்டு திருடுவா. அத வச்சுதான் பாத்து. ஆமா படம். ஆமா படம் நல்லா இருக்கு.
0: அவார்டு படம்.
1: ஆமா ஆமா அவார்டு படம். அந்த சீனி ராமசாமியோட இயக்கத்துல அந்த படம். விஜய் சேதுபதி, சரண்யா
0: பொன்னொன்னன்
1: அவார்டு வந்ததுங்க. சரண்யா பொன்னொன்னு சிறந்த நடிகைக்கான அவார்டு. அப்புறம் வைரமுத்து ஐயா பாடலுக்கு. இப்ப எதாச்சும் டிவி பாத்துட்டு பார்த்தேன். என்னால நிறுத்த முடியல படத்தை. சரி,
0: நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி
1: நன்றிப்பா. நன்றி நன்றி.
0: எங்கே ஜார்ஜ் சொல்லுங்க, என்னத்த கண்டுபிடிச்சிட்டீங்க ஜார்ஜ்?
2: கால் கொலுசம்மா, அது பர்ஸ்ட் சொன்னது.
0: கால் கொலுசு. சரி, இப்ப நான் என்ன அது எப்படி

0: கால் கொலுசா?
1: இல்லம்மா, இது என்ன திண்மமானதுன்னு சொன்னீங்களா?
0: திண்மமானது சொன்னதுக்கு வந்துட்டீங்களா? எங்க திண்மமானது? இதோட ஆணின் பெயர் அழா இல்லையே,
2: கட்டிப்புடி.
0: கட்டிப்புடி இவ உள்ள நேரத்துக்கு போறாங்க. அது பாரு, நீங்க லேட்டா தான் வருவீங்க. கட்டிப்புடி எல்லாம் லேட்டா தான் பாருங்க. உங்களுக்கு ஸ்வீட்
2: ஸ்பாட்ல சொல்லிட்டு பாருப்பு
0: இல்ல, அது வர அடம் பிடிச்சு ஓடி வர நான் தான் சொல்ல.
2: அது கரெக்டான ஆள
0: பத்து சொல்லுக்கெல்லாம் யோசிக்கிறார். கட்டிப்புடி மட்டும் ஓடி வந்து அம்மா அது நான் தான் சொல்லுவேன். கட்டிப்புடி எப்படியோ ஓடிக்கிறாரு. நீங்க என்ன, நான் இன்னொன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். ஆரம்பித்து சொல், இது ஒரு ஆணின் பெயர். முதல் சொல்லு இது ஒரு பிரபஞ்சம், உயிர்கள் வாழக்கூடிய ஒரு பிரபஞ்சம். இரண்டாவது சொல்லு நாட்டை ஆள்பவரின் மறுபெயர். நாட்டை ஆள்பவரை இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். அது ஒன்று கொடுத்திருந்தேன். இன்னொன்று பெண்கள் அணியும் அணிகலன். இது ஐந்து அரசன் சரி அங்கால முன்னுக்கு ரெண்டு எழுத்துல சொல்லுங்க. பூவரசன் மலரை குறிக்கும். இது பிரபஞ்சம், உயிர் வாழக்கூடிய இடம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்க? இல்ல அரசன் சரி, அரசன் அரசன் சரி, உங்களோட அரவாசி பூவரசன் சொல்லி இருக்கீங்க. பூ வந்து பிரபஞ்சம் இல்லையே, பிரபஞ்சம் இல்லையே. கண்டுபிடிங்க பாப்போம். கட்டிக்காரம் சரி, எங்க நீங்க சொல்லுங்க. அப்புறம் குருவாஸ்கர்
2: சென்று வருகிறேன்.
0: நன்றி நன்றி, நீங்க சென்று வாங்க. எங்க பாப்போம், அரசன் சரி, நீங்களும் சென்று வாங்க. எங்க அரசன் அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஒரு ஆணின் பெயர் இது முழுமையாக ஆறெழுத்து. பின் சொல்லு அரசன் என்றதை கண்டுபிடிச்சிட்டார். முன்னுக்கு பூ வந்து போட்டுட்டார். ஆனா நான் சொன்னது முன்னுக்கு இருக்கிற அந்த ரெண்டு எழுத்தும் இது வந்து ஒரு பிரபஞ்சம், உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் உண்டு. ஒரு பிரபஞ்சம் இது, எங்க கண்டுபிடிங்க. எல்லாருக்கும் தெரியும். அம்மா ராசாத்தி வாங்க. எங்க
2: புவியரசன்
0: புவியரசன் ரெண்டு
3: புவியரசன்
0: அவளும் சொல்றான். நீங்களும் ஒரே நேரத்தில் கெட்டிக்கார ரெண்டு பேரும் ரமய ராஜேஷுக்கும் உண்டு, ஷியாமலா அம்மாக்கும் உண்டு. சரியா ஒரே
2: நேரம்
0: புவியரசன் பிரபஞ்சம் என்றது. கட்டிக்கார் கட்டிக்கார் கட்டிக்கார் நன்றி நன்றி நன்றி ரெண்டு பேருக்கும். ஷியாமலா அம்மா நன்றி நன்றி. ஷியாமலா அம்மா கூட பாட்டு சொல்லுங்க. உங்களோட பாட்டு பாட்டு உங்களோட பாட்டு நாளையான் பாட்டு. அடடா பாட்டு சொல்லாமலே போயிட்டீங்க. சரி புவி அரசு

0: வணக்கம் சாந்தி அம்மா.
1: வணக்கம் புவியரசன். புவியரசன்
0: பக்கத்து வீட்டுல இருக்கிறாரோ, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வரீங்க சாந்தி அம்மா. சாந்தி அம்மா, சாந்தி அம்மா,
1: புவியரசன்
0: கேட்டுது அதுதான் சொல்லிட்டாங்களே, இவ்வளவு நேரம் புவியரசன் மட்டும் ஓடி வந்துட்டீங்க. என்ன பாட்டு நாளைக்கு வேணும் சாந்தி அம்மா? எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: அம்மா புவியரசு சொல்லிட்டாங்க, அப்புறம் இன்னொன்னு கால் சிலம்பு.
0: இல்ல அது அல்ல, அது அல்ல, இது ஒரு பெண்களின் அணிகலன். முதல் சொல்லு ஒரு உறுப்பு.
1: கால் சிலம்பு இல்லையம்மா? கால் சிலம்பு
0: இல்ல, அது இல்ல, அது இல்ல, நான் வச்சிருக்கோம் அது இல்ல. பெண்களின் அணிகலன்
1: கால் மெட்டி.
0: வேற வேற எங்க ஒரு பாட்டையும் சொல்லுங்க. பாட்டு நாளையான் பாட்டு
1: நாளைய பாட்டு

0: சொந்தமான் சொந்தமான் அந்த பாட்டு கரகாட்டக்காரன்.
1: இந்த மான் எந்தன் சொந்தமான் அறியா?
0: ஆமாமா,
1: எந்தன் சொந்தமா சொந்தமான் இல்ல. சரி, அப்ப இன்னொரு சொல்லுக்கு போலாமா? நீங்க அந்த சொல்ல கண்டுபிடிக்கல, புவியரசனை கண்டுபிடிச்சிட்டீங்க. அது வந்து ரெண்டு பேர் ஒரே நேரத்துல பதில சொல்லி பரிசு எடுத்துட்டாங்க அவங்க கட்டித்தரம். அடுத்த இன்னொரு சொல்லுக்கு போலாமா? சரி, இது ஒரு பெண்ணின் பெயர். ஆணுக்கும் இப்படி பெயர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பெண்ணின் பெயர் சரியா? நான்கு எழுத்து சொல். முதல் சொல் ஒரு உயிரினத்தை குறிக்கும். இது இந்த முழுமையாக இந்த சொல் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய பெயராயும் வரலாம். இன்னும் ஒன்று விலை உயர்ந்த ஒரு ஒரு கல்லின் கல்லை குறிக்கும். விலை உயர்ந்த ஒரு கல்லை குறிக்கும் சரியா?
0: வைரம்.
1: வைரம் இல்ல. அந்த முதல் சொல்லு வந்து ஒரு ஒரு ஊர்வனவை குறிக்கும். ரெண்டாவது சொல்லு எங்கும் இருக்கும், ஒளி எழுப்பும்.
0: நாலு எழுத்து.
1: ரெண்டாவது சொல்லு எங்கும் இருக்கும், வீட்டில இருக்கும், எல்லா இடமும் இருக்கும், ஒளி எழுப்பும், சத்தத்தை எழுப்பும், இனிமையா இருக்கும். முதலாவது சொல்லு ஒரு ஊர்வன, அது ரெண்டும் சேர்ந்தால் விலை உயர்ந்த உள்ள கல்லை குறிக்கும். இப்ப வயிறுரியா அப்படி இருக்கல்ல, ஆனா இந்த கல்லு எடுக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன். இருக்கு.
0: இரண்டாவது ஒளி எழுப்புங்களா?
1: சத்தத்தை எழுப்பும். எழுப்பும், எல்லா இடமும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கு, உங்க வீட்டிலயும் இருக்கு. ரெண்டாவது சொல்லு. முதலாவது வந்து ஒரு ஊர்வன, இன்னொன்று சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஊர்வன. மொத்தத்துல இது ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் இந்த பேர் வச்சிருப்பார்கள். ஆனால் இது விலை உயர்ந்த ஒரு கல்லை குறிக்கும். என்ன பண்ணா சொல்லிட்டீங்க, விடை பெற்று மீண்டும் வாங்க சாந்தியம்மா.
0: நன்றி.
1: நேரம் சரியாக 11:22. 12 மணிக்கு நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். 11:22 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:52.

0: ஷியாமலாமா வணக்கம்.
1: அம்மா நாகமணி.
0: நாகமணி கட்டி காரி என்ன பேப்பர் அவுட்டோ சொல்ல முடியாது. அப்பா
1: முடியாது.
0: அப்பா மகள் நின்றுட்டாங்களாம் எல்லாம் மெசேஜ் குடுக்கறாங்க தெரியல. நாகமணி ஒரு புள்ளி போட்டாச்சு. நாகமணி
1: நன்றிமா.
0: நாகமணி கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: அம்மா
0: ஓ ஓ ஷியாமலா அம்மா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க, ஓடி வாங்க. எங்க நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. நாகமணி.
0: நாகமணி ஷியாமலா அம்மா சொல்லிட்டா கெட்டிக்காரன் நீங்களா? அட கண்டுபிடிச்சிருக்கீங்க. நாகமணி எப்படி கண்டுபிடிச்சீங்க அத? நாகமணிய
2: மணி
0: சத்தா ஐயோ பிறகு உங்கள்ட நீங்க பேசுனது நாகமணி நீங்க சொன்னது என்னக்கா சொல்லுங்க. நான் சும்மா காய்ச்சேன்னு காலி கீழே இருந்து
3: நாகமணி
0: நாகமணி
3: நாகமணி அம்மா
0: என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? நாகமணிய
3: அந்த மணி சத்தம் சொன்னீங்க இல்லீங்களா, அதால
0: நாகத்தை என்னன்னு கண்டுபிடிச்சீங்க?
3: ஊர்வானன் சொன்னீங்க.
0: கட்டிக்காரன் அப்ப சொன்னீங்க ஒண்ணுமே தெரியாது சொன்னீங்களே, இது எப்படி எனக்கு சொல்லி
3: அதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வரான். அதான் பழக பழகத்தான் அது. இந்த இது
0: அப்ப டெய்லி இந்த கிளாஸ் தான் எடுக்கணும் நாங்க இல்ல ஒரு நிமிஷம் தாங்க ஐயா. வணக்கம் ஷியாமலாமா, ஏதோ சொல்ல வந்தீங்க நான் கட் பண்ணிட்டேன்.
1: இல்லம்மா நான் பாட்டு சொல்லவே இல்லை.
0: அதைத்தான் சொல்லுங்க. எங்க என்ன பாட்டு சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு பாப்போம்.
1: கை கொடுக்கும் கை படமா காலம் பூவே வாசம் வீசு அந்த பாட்டுமா
0: காலம் பூவே வாசம்.
1: ஆமா என்ன பூ பாட்டா கேட்க சொல்லுங்க.
0: யாருமே பூ பாட்டு கேட்கல இதுல. நான் சொன்னதுதான்
1: மிச்சம் ஃபர்ஸ்ட் மல்லிகை கேட்டாரு.
0: ஒரு மல்லிகை கேட்டா அதுக்கு பிறகு நீங்க ஒரு பூ கேக்குறீங்க, வேற யார் பூ?
1: பரவாயில்ல
0: பரவாயில்ல நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஜார்ஜ்
3: நன்றி
0: நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம்,
1: சொல்லுங்கம்மா.
0: நாகமணி சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?
1: ஒரு ஆணின் பேர் சொன்னீங்களே, சொல்லிட்டாங்களா?
0: ஆணின், ஒரு ஆணின் பெயர் நானே மறந்துட்டேன்னா, அதானே புவியரசன் சொல்லிட்டாங்களே.
1: வேற என்ன சொன்னீங்க?
0: வேற என்ன குடுக்க இல்ல, இப்பதான் இனிதான் குடுக்க போறேன் நான். சரி, உங்களுக்கு தாரன் நான் இப்ப கெட்டிக்காரனாண்டு பாப்பம். அந்த அணிகள் சொல்ல, அந்த பெண்ணுடைய அணிகள் இன்னும் யாரும் சொல்ல இல்ல. அது சரியா,
1: எங்க வீட்டுக்காரங்க கேட்டேன், அதுவும் முடிக்க திருத்தருங்க.
0: உங்களோட வீட்டுக்காரர்கிட்ட அது இருக்கு, இப்ப நீங்க வடிவமா பாத்தீங்கன்னா தெரியும் அவட்ட. இல்ல, நிச்சயமா அவட்ட இருக்கு, உண்மையா இருக்கு, உடனே உங்களுக்கு தெரியும். வடிவா பாருங்க, வடிவா உத்து பாருங்க. இதுலயும் தெரியுது மனைவிய யாருமே கிட்ட பாக்குறது இல்ல, எல்லாரும் இந்த
1: காலத்துல.
0: உண்மையா இந்த வந்து இருக்கிற ஆன்மாங்க எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப கோபம். யாருமே மனைவியை உத்து
1: பாருங்க, வச்சுதான் பாக்கணும்.
0: அதெல்லாம் வைக்க தேவையில்ல, சும்மா சாதாரணமாவே தெரியும். நீங்க
1: பெண்கள்
0: போட்டிருக்கீங்களா? நல்லா தெரியும். நான் கூட இவ்வளவு நாளா போடையில நேற்றுதான் எடுத்து போட்டிருக்கேன். ஆசையா
1: நேற்றுதான்
0: எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, கண்டிப்பா எடுத்து போட்டிருக்கேன்.
1: முதல் பேர் பெண் பேரா?
0: முதல் பெயர், முதல் வந்து ஒரு உறுப்பு, ரெண்டாவது வந்து அணிகலன். இது ஒரு பெண்கள் அணியும் அணிகலன் மொத்தத்திலேயே, மொத்தத்திலேயே அதுதான். சரி, இன்னொன்னு, இது வந்து தூங்கக்கூடிய ஒன்று, சரியா? தூங்கக்கூடிய ஒரு பொருள், தூங்கக்கூடிய ஒரு பொருள். யார் வாராங்கன்னு பாப்போம். ஜார்ஜ், நீங்க மற்ற இணைப்புக்கு வாங்க. ஜார்ஜ், சரியா உணங்கிட்டு அவருக்கு இல்ல பாருங்க, இல்ல இல்ல இல்ல பாருங்க பாருங்க. வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. கால் சலங்கையா அம்மா?
0: கால் சலங்கையும் இல்ல.
2: கால் கொலுசு இல்ல, கால் சலங்கை.
0: நான் நேத்து எடுத்து போட்டிருக்கேன், உடனே கால் சலங்கை என்னச்சு. கால் கொலுசு, கொலுசு போனாலும் பரவாயில்ல, சலங்கை என்ன இங்க ஏன்னா நாட்டி ஆடுன்னு
1: போது சலங்கை அடிச்சா என்ன வருது?
0: குருவாஸ்கர், நான் உங்களை கட் பண்றேன், ஒரு மேன்போரா வருகிறான் பாப்பா, அவன் சொல்றான்னு பாப்போம். எங்க வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம்.
3: நெத்தி சுட்டியா மீனம்மா? அது அணிகலன்.
0: நெத்தி சுட்டி நான் நேற்று எடுத்து போட்டு இவ்வளவு நேரமா இந்த தலையில இருக்கேன் இல்ல கேக்குறேன். நேற்று நான் எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்றேன், இப்பவும் இருக்கு, எல்லார்டையும் இருக்கு, உங்கள்டையும் இருக்கு.
3: நேற்று போட்டதுங்களா? புரியல.
0: நேற்று கண்டா போல எடுத்து போட்டிருக்கேன் நேற்று நான் அந்த அணிகலனை.
2: கை வளையல
0: கெட்டிக்காரன் யார் அது? எங்கட ஜார்ஜ்.
2: ஜார்ஜ்
0: கை வளையல் கெட்டிக்காரன். ஜார்ஜுக்கு புள்ளி பாருங்க, இவ்வளவு எப்படி
3: வளையல், வளையல வந்து கை வளையல் யாரும் சொல்லவே மாட்டாங்க, டக்குன்னு வளையல் தான் சொல்லுவாங்க.
0: வளையல், வளையல் என்ற சொல் கை அப்படின்னு சொல்லுவாங்க. வளையல் என்றது கால்லையும் போடலாம், நீங்க வளையல் உண்டு தெரியுமா உங்களுக்கு? வளையல
3: அது சிலம்பு,
0: சிலம்புன்னு சொல்லுவாங்க. ஆனா கை வளையல் என்றாது, நாங்க நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அப்படி கைய போட்டு வச்சிருக்கோம். கையில தானே வளையல போடணும், நாங்க வேற எங்கேயும் போடணும்? இதே கண்டுபிடிக்கலையே நீங்க, உருப்பன்னு சொல்றோம் என்ன?
3: அதனாலதான் நெத்தி அப்படின்னு யோசிச்சோம், நீங்க இப்படி கை வளையல்
0: என்றாலும் அதை கண்டுபிடிக்கலையே நீங்க, கைய சொல்லியே ஒரு உருப்பன்னு சொல்லியே அதை கண்டுபிடிக்கலையே நீங்க. பாருங்க தெரியுதுன்னு சொல்லி பார்த்தேன் பாருங்க, மனைவி அவருக்கா திரும்பி பாருங்கப்பா எல்லாரும்
2: அப்படின்னு. அதான் நானும் யோசனை பண்ணேன், அப்ப நீங்க நேத்து போட்டதுன்னு அதைதான் நான் யோசனை பண்ணேன். டக்குன்னு கை கால் இல்லன்னா அப்ப கை
0: கை வளைய மற்றது யோஜ பாருங்க, மனைவி பக்கத்துல இல்லாமலே கண்டுபிடிச்ச. கட்டிக்காரன் கட்டிக்காரன் கை வளையல் உழவு நேரத்துக்கு பிறகு வந்துச்சு எனக்கு. இப்ப அடுத்த சொல்லு ரெண்டு பேருக்கும் வச்சு சொல்றேன் ரெண்டு பேரும். ஓகே, இது தூங்கக்கூடிய ஒன்று, படுக்கை, அதாவது தூங்கக்கூடிய ஒரு பொருள், நீங்க சுகமாக தூங்கக்கூடிய ஒரு பொருள். ஆறு எழுத்து சொல்.
2: தலையணி.
0: சுகமாக தூங்கக்கூடிய பொருள் ஆறு எழுத்து சொல்.
2: சென்று வர வேணுமா?
0: சென்று வருகிறேன். நீங்க? சரி, தூங்கக்கூடிய ஒன்று, சுகமாக தூங்கக்கூடிய ஒன்று, ஆறு எழுத்து சொல். சரியா? முன்னுக்கு முன் ரெண்டு எழுத்துக்களால், ரெண்டு சொற்களால் ஆனது. முன் சொல்லு, முன்னுக்கு இருக்கிற சொல்லு இலகுவாக இருக்கும், அதாவது பாரமான பொருள் அல்ல, பாரமான பொருள் அல்ல, அது பாரமற்றது. இரண்டாவது சொல்லு அது தூங்கக்கூடிய உண்டு, அது அதுலயும் தூங்கல, அதனாலதான் அப்படி சொல்றோம், இதமாக இருக்கும். நீங்க தூங்கக்கூடிய இதமான ஒரு பொருள் மொத்தத்திலே. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஃபாரூக், வணக்கம்.
4: தூங்கக்கூடியது சொல்லிட்டாங்களா?
0: இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க.
4: பஞ்சுமெத்தை,
0: கட்டி காரன், இதெல்லாம் தெரியுது. என்ன ஃபாரூக்கு கட்டிப்பிடி பஞ்சுமெத்தை முக்கியமான எங்க மாமாவை கேட்டுவாங்க. வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்மா. என்னமா தூங்குறது பஞ்சுமெத்தியாமா?
0: அது பாருங்க கேட்டார் மாமா, உங்களைய விட அவர் ஸ்வீட் கூட.
2: அத பாத்தீங்களா, கட்டி பிடிக்கிறது,
0: கட்டி பிடிக்கிறீங்களா? நானும் இப்ப சொல்லிதான் அனுப்பிடுங்க, இத மட்டும் நல்லா தெரியும், மற்ற சொல்ல கண்டுபிடிக்கல. மாமா நீங்க பாட்டு சொல்லல, மாமா பாட்டு சொல்லுங்க. நாளைக்கு
2: அவன் மத வர வரன்னு சொல்றான்ப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. பஞ்சுமெத்தியே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா பாருங்க, பஞ்சுமெத்தை அது கண்டுபிடிச்சிட்ட, அதுதான் எனக்கு தெரியல என்ன. சரி பாக்கலாம், எங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம்.

0: சொல்லுக்கு போறேன். எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க, எங்க பாக்கலாம். வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம் குருபாஸ்கர்.
1: வணக்கம்மா, நான் ஹரிணி பேசுறேன்.
0: ஹரிணி குட்டி சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. என்ன அடுத்த நிகழ்ச்சிய தானே இல்லையே?
1: அது எக்ஸாம் நடக்குதுமா செமஸ்டர்.
0: சரி, முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து வரலாம் அந்த நிகழ்ச்சிய. உங்களோட நண்பிக்கு சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா நல்லா செய்யறா அவக்கு கட்டிக்காரி. அவக்கு என்னோட பேச சொல்லியிருந்தேன், அவக்கும் நேரம் சரியில்லை. நான் கோல் அடிக்க அவ அழைக்கும் போது அவக்கு எடுக்க முடியல, அவ அழைக்கும் போது நான் தூங்குற நேரமா இருக்கிறது. அவக்கும் சொல்லி கொடுத்து புறம்பான ஒரு நிகழ்ச்சி எடுத்து வர சொல்லலாம். அவ நல்ல கவிதை பாடுறா. அவ பழக்கி எடுக்கலாம். நல்ல நல்ல நல்ல டேலண்ட் இருக்கு அவருக்கு, நல்ல கட்டிக்காரி. அவன் நீங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே தவறாம நிகழ்ச்சி தர வேணும். கொஞ்சம் அம்மாவோட எடுத்து பேசுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் அத எப்படி அத சொல்லித்தாரனா அழகாக அதுகளை. நல்ல கட்டிக்காரி, நல்ல குரல் வளம், நல்லா இருக்கு ஹரிணி அம்மா உங்களோட. நல்லா
1: இருக்கு.
0: சரி, என்ன எந்த சொல்ல கண்டுபிடிச்சீங்க நீங்க?
1: நான் தூங்கக்கூடிய சொல்
0: என்ன சொல்லுங்க பாக்கலாம்.
1: பஞ்சமத்தை.
0: பஞ்சமத்தை கெட்டிக்காரே. ஆனா அது ஃபாரூக் மாமா வந்து, அதாவது அந்த அண்ணா வந்து, மாமாவும் அண்ணாவும் தெரியல, வயசு கிட்டதான் தெரியும். அவர் வந்து ஓடி வந்து சொல்லிட்டார் பஞ்சமத்தை. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் குட்டியம்மாக்கு?
1: எனக்கு குட்டி படத்துல இருந்து ஜாலின்னு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் வேணும்
0: குட்டி. நாளைக்குதான் இந்த பாட்டு வருமா குட்டி படத்துல? ஜாலியா,
1: லைஃப் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு,
0: லைஃப் ஜாலி. அந்த படத்தை எடுத்து வர. நல்ல வேற என்ன உங்களுக்கு ஒரு சொல்ல, இத கண்டுபிடிங்க பாக்கலாம். ஒரு சொல்லு குடுக்கறேன் உங்களை வச்சுக்கொண்டே, சரியா?
1: சரிங்க.
0: இது எட்டு எழுத்து சொல், ரெண்டு நாலு ஆறு எட்டு எழுத்து சொல், சரியா? ரெண்டு சொற்களால் ஆனது. இது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பொருள், மனிதனுக்கு தேவையான ஒரு பொருள். எல்லா மனிதனுக்கும் இல்ல, சில மனிதனுக்கு கட்டாயமா தேவை இது, நிச்சயமாக. எனக்கு கூட தேவை. இது ரெண்டு சொற்களால் ஆனது. ஒன்று வந்து முன்னுக்கு இருக்கிற சொல் ஒரு உறுப்பை குறிக்கும் மனிதனுடைய, சரியா?
1: சரி.
0: ரெண்டாவது சொல் இது எங்களை நாங்களே பார்க்கக்கூடிய ஒரு பொருள், எங்களை நாங்களே பார்க்கக்கூடிய ஒரு பொருள். இது ரெண்டும் சேர்ந்தால் மனிதனுக்கு இது தேவையான ஒரு பொருள். எட்டெழுத்து சொல், எட்டெழுத்து சொல். முதலாவது ஒரு உறுப்பு, முதல் சொல் வந்து ஒரு உறுப்பு, மனிதனின் ஒரு உறுப்பு. மனிதன் மட்டும் இல்ல, மிருகங்களுக்கும் இருக்கு இது உறுப்பு. ரெண்டாவது சொல்
1: கண்ணாடி.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரி. ஐயோ, நான் காரன் என்று சொல்லிட்டேன், மஞ்சள் கெட்டிக்காரி. உண்மையா கெட்டிக்காரி? நீங்களாவா இல்லாட்டி யாராவது? அப்பா சொல்லி தர மாட்டாரு, அப்பாவுக்கு இது தெரிய மாட்டேங்க. ஹரிணி கெட்டிக்காரி அம்மா நீங்க. ஒரு புள்ளி மூக்கு கண்ணாடி எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்களை நாங்களே பார்க்க கூடிய கண்ணாடி யோசிச்சிட்டீங்கல்ல,
1: கண்ணாடி. அது கண்ணாடி கெஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மூக்கு கண்ணாடி அப்பா சொன்னாங்க.
0: பாருங்க பாருங்க, இந்த பஞ்சமத்தை சொன்ன அந்த அண்ணாவும் மாமா வந்துருக்க. வாங்க பாருங்க குட்டி, குட்டி பாருங்க. வாங்க
2: கண்டுபிடிச்சீங்க.
0: இது உங்களுக்குரிய சொல் இல்லையா மூக்கு கண்ணாடி? என்னன்னு கண்டுபிடிச்சீங்க?
2: உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தேவைப்படுது.
0: எனக்கு அது அது சூப்பர், அது சூப்பர், அது கண்டுபிடிச்சது. சரி, இன்னொன்று இன்னொன்று நீங்க கே கொடுக்கறான்னு ஹரிணி அம்மாவும் கேட்டுக்கணுங்க, சரியா? சரி, இது வந்து ஆரழுத்து சொல், சரியா? ரெண்டு சொற்களால் ஆனது. இது மொத்தத்திலேயே, இது மொத்தத்திலேயே இது ஒரு பொருள், இது ஒரு திரவத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இது மொத்தத்திலேயே, சரியா? முதல் சொல்லு, முதல் சொல்லு மயக்கத்தை கொடுக்கும். முதல் சொல்லு மயக்கத்தை கொடுக்கும். ரெண்டாவது சொல்லு நீர் பதார்த்தங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். நீர் பதார்த்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு சொல். கெண்டையும் அணைச்சால் இது ஒரு நீர் பதார்த்தத்தை வச்சிருக்க கூடிய ஒரு சொல், ஒரு ஒரு பொருள். இது முதல் சொல். ரெண்டு சொல்லால் ஆனது. அந்த சொல்ல முதல் சொல்ல நீங்க கவனிக்கணும். மயக்கத்தை தரும். ரெண்டாவது நீர் பதார்த்தங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த ஆறு எழுத்தும் சேர்ந்ததும் ஒரு நீர் பதார்த்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். கண்டுபிடிச்சோன்னு ரெண்டு பேர் ஓகே.
2: நன்றி
0: நன்றி. இது கொஞ்சம் தெரியாதுதான் உங்களுக்கு, ஆனா சுலபமா கண்டுபிடிக்கலாம். இது பாப்போம் எங்க யார் கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம்.

0: வணக்கம் ஹரிணி, இல்லாட்டி குரு பாஸ்கர் சொல்லுங்க.
1: அம்மா நான் சும்மா கெஸ் பண்றேன், கரெக்டா
0: சொல்லுங்க.
1: மது பாட்டில்
0: முன் சொல்லு. சரி, மது சரியா? மது மயக்கத்தை தருவது, அது மது. சரி, ரெண்டாவது தமிழ்ல பாட்டில் வந்து ஆங்கிலம். அது தமிழ்ல
1: குடுவை.
0: குடுவை இல்ல, இன்னொன்று அழகா இருக்கு, அழகா சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்குது, மதுவை வச்சிருக்க கூடிய ஒன்று. மதுவை வச்சிருக்க கூடிய அழகான ஒன்று.
1: கோப்பை
0: இல்ல. எங்க? வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்
2: ஜோர்ஜ்.
0: மது ரசம் இல்ல, அது அதாவது பதார்த்தம், நீர் பதார்த்தம் வச்சிருக்க கூடிய ஒரு பொருள் சொன்னேன். ரெண்டாவது அவன் மதுவை சொல்லிட்டா, மது என்ற சொல்லு. சரி, அத வச்சிருக்க கூடிய இது அவன் கூவனை சொல்லிட்டா, கோப்பை சொல்லிட்டா, பாட்டில் சொல்லிட்டா. ஆங்கிலத்துல டாஸ்மார்க்ல பாட்டில் தான் இருக்குது. இது நாங்க அழகான ஒரு பொருள், இது மதுவை வச்சிருக்க கூடிய. எங்க அம்மா, நீங்களும் யோசிச்சுட்டு வாங்க. ஹரணி அம்மா,
1: அம்மா மது கிண்ணம்
0: கட்டி காரி பேந்தன யார் சொல்லி கொடுத்தா? எங்க வணக்கி
1: சொன்ன
0: நீங்க தான் சொன்னீங்களா? சாந்தியம்மா, நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? சாந்தியம்மா,
3: மது குடுவை. மது குடுவை
0: இல்ல, மது குடுவை இல்ல, அவ சொல்லிட்டா மது கிண்ணம். மது கிண்ணம் சாந்தியம்மா, மது கிண்ணம். நான் அழகான பொருள் சொன்னேன், குடுவைக்குள்ள மது குடிச்சா அதை கண்ணு தான் குடுக்கலாம். குடு
3: நிறவமா வச்சிருக்க போறோம் நீங்க, அதனால குடுவையும் சொல்ல.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சாந்தியம்மா, நன்றி.
4: அடுத்த கேள்வி.
0: ஐயோ, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. சரி, எடுத்து வர்றேன்னா.

நேரம் சரியாக இப்பொழுது 11:45 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு புதிய நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:45 அது இரண்டாம் தடவை சொல்லுகிறேன். கனடிய நேரம் சரியாக 1:15. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்துட்டு நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு சொல்லை மட்டும் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். பார்ப்போம், ஒரு இலகுவான ஒரு சொல்லை எடுத்து வரலாம்.

சரி, இந்த சொல்லை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ஆறு எழுத்துக்களாலானது. மொத்த அந்த சொல்லு முழுமையாக அந்த சொல்லு ஒரு திரவத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் ரெண்டு சொற்களாலானது. முதல் சொல்லு நாங்கள் பருகக்கூடிய, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பதார்த்தம், பருகக்கூடிய ஒரு பதார்த்தம், சரியா? மக்கள் எல்லாரும் பருகக்கூடிய ஒரு பதார்த்தம், முதல் சொல்லு. ரெண்டாவது திரவத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். எங்கே இது ஆறு எழுத்து சொல், எங்க பாப்போம், யாருக்கு விரைவா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம்.

0: வணக்கம் ஃபாரம் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: வணக்கம்மா. வணக்கம். அது பால் குவளை.
0: பால் சரி.
1: குடம். குடம் குடம் பால் குடம். பால் சரி குடம்.
0: பால் சரி இவ்வளவு பெருசா
1: பால் புட்டி. பால் புட்டிமா பால் புட்டி.
0: இல்ல இல்ல
1: செம்பு பால் செம்பு.
0: இல்ல இல்ல எங்க எங்க
1: சரி மீண்டு வர
0: சின்ன பால ஒரு சின்ன சின்ன இதுக்குள்ள வச்ச பால ஒரு சின்ன இதுக்கு வச்சீங்க குடத்துக்கு போறீங்க குட்டி.
1: ஆமா
0: யோசிச்சு பாருங்க
1: குட்டி.
0: பால் புட்டி.
1: பால் புட்டி
0: இல்ல சரியா கண்டுபிடிங்க கிட்ட நெருங்கிட்டீங்க பால் சரி மற்றதை கண்டுபிடிங்க

0: பாட்டு சொல்லுங்க. சொல்லிட்டீங்க நீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: சொல்லிட்டோம்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மாமா, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா படத்தை சொல்ல? வணக்கம் மாமா. சொல்லுங்க.
2: அது எத்தனை ஆரழுத்தா?
0: ஆரழுத்து பால் கூட
2: பால் சொல்லிட்டாரு. பால் கிண்ணம்மா?
0: பால் கிண்ணம் ஷியாமலா அம்மா சொல்லிட்டா. ஷியாமலா அம்மாக்கு தான் புள்ளி.
2: ஓ சரி. அவரு பாருங்க, அவரு அதுக்குள்ள குளத்துக்கு போயிட்டாரு.
0: பெருந்தா பாருங்க, நித்திரை வரையிலே வந்து குடாஞ்சல்ல வந்துட்டாரு பாருங்க. மாமா பாட்டு சொல்லுங்க மாமா.
2: என்ன
0: பாட்டு?
2: குயிலே கவி குயிலே.
0: சரி, அடுத்து வர.
2: நன்றி நன்றி
0: நன்றி மாமா.
2: நன்றி
0: நன்றி.

வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம். நீங்களும் சரியா சொல்லிட்டீங்க. அவர் வந்து பாருங்க, பால் குடம் நல்லா பெருசா ஒண்ணும் சொல்லல, அவர் குடத்துல கொண்டு வந்துட்டாரு பால ஃபாரூக். சந்தோஷம் ராஜேந்திரன். நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொல்லிட்டீங்க சரி, நல்லது. நான் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர்ற நேரம் நெருங்கி விட்டது. நான் கொண்டு வரப்போகிறேன் உண்மையிலேயே புள்ளிகள் எடுத்தவர்களுடைய, இன்று வெற்றி பெற்றவர்களுடைய புள்ளிகள் விவரத்தை பார்க்கலாம். நாங்கள் அடுத்து வருவோம். எங்களோட குருபாஸ்கர் 5 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். குருபாஸ்கர் ஆனந்தன் 1 புள்ளி எடுத்திருக்கிறார். ஷியாமலா அம்மா 4 புள்ளிகளை எடுத்திருக்கிறீங்க. ஷியாமலா அம்மா, மாமா 3 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. மாமா ஜார்ஜ், நீங்க 4 புள்ளி எடுத்திருக்கீங்க. ஜார்ஜ் பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரன். ராஜேந்திரன் 1 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. ஃபாரூக் 3 புள்ளி எடுத்திருக்கிறீங்க. நீங்க முக்கியமான கேள்விகளுக்கு வந்து சொல்லி 3 புள்ளி. ரமணி ராஜேஷ், நீங்க 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. ஹரணி அம்மா, நீங்களும் 2 புள்ளி எடுத்திருக்கீங்க. கெட்டிக்காரி. ஆனா முதல்ல இந்த வெற்றியாளர்கள்ல முதல் குருபாஸ்கர் முதலாவதாக, இரண்டாவது ஷியாமலா அம்மாவும் ஜார்ஜும், மூன்றாவதாக சந்தனராஜ் மாமாவும் ஃபாரூக்கும், நாலாவதாக எங்களுடைய ரமணி ராஜேஷும் ஹரணியும் எடுத்திருக்காங்க, ஐந்தாவதாகத்தான் ஆனந்தனும் ராஜேந்திரனும் இருக்கிறீங்க. எல்லா அன்பு உறவுகளும் உண்மையிலே கெட்டிக்காரன். நீங்க எல்லோரும் கெட்டிக்காரன். ஆனந்தன் பாட்டு நீங்க சொல்லல, உங்களுக்குரிய ஒரு பாட்டு நாங்கள் தெரிவு செய்யறோம். இல்லாட்டி இப்ப நீங்க வந்து ஒரு பாட்டை நீங்க சொல்லிட்டு போகலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கு எடுத்துக் கொண்டவர்கள் ஆனந்தன், குருபாஸ்கர், ஷியாமலா, மற்றது ஜேவர் சாதி கண்ணா, சந்தனராஜ் மாமா, பிரபு, ஜார்ஜ், ரமணி ராஜேஷ், ராஜேந்திரன், ஃபாரூக், ராஜ்குமார், சாந்தி அம்மா, ஹரணி, இவ்வளவு பேரும் நீங்க இணைஞ்சிருந்து 13 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. உமையா கெட்டித்தனம் புதையல்ல இணைஞ்சதுக்கு உமையா சந்தோஷம். நாளைய தினமும் இந்திய நேரத்துக்கு உங்களுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கும். ஏன்டா இந்த நேரத்தில் நிகழ்ச்சி எடுத்து வராமல் உமையிலேயே இது சற்று எல்லோரும் சோர்ந்து போகிறீர்கள். அது மட்டுமில்லை, எங்களுக்கும் ஒரு சோர்வு வருகிறது. காலையில 10 மணியிலிருந்து 12 மணி வரை உங்களுக்கு அப்பாவுடைய நேர் விருப்பம் நிகழ்ச்சி வரும். நேர் விருப்பம் அந்த புலனத்தில் எழுதும் பாடல்கள் கூட அது உங்களுக்கு தரப்படுகிறது. இந்த பாடலும் நாளைக்கு நீங்க கேட்ட பாடல் அனைத்தும் காட்டிலைக்கு எடுத்து வரப்படும். இப்பொழுது எனக்கு விருப்பமாக ஓரிரு பாடல் உங்களுக்காக தூங்குவதற்காக நான் எடுத்து வந்து தூக்கத்துக்கு உங்களை அனுப்பலாம் என்று இருக்கிறேன். என் விருப்பமாக வரும் முதல் பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நேரம் சரியாக இப்பொழுது 11:56, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 1:25.

இனிமையான சில பாடல் காட்சிகளை எடுத்து வர இருக்கிறேன். இந்த பாடல் முதல் பாடலாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தூங்காத கண்களுக்கும் தூங்க மறக்கும் கண்களுக்குமாக உங்களுக்கு இரவு நேரம் பொழுது நீங்கள் தூக்கத்துக்கு செல்ல இந்த பாடலை கேட்ட வண்ணம் இனிமே ஓரிரு பாடல் காட்சிகளுக்கு வரும்.

இமையில் அவள் உருவம் சொல் தமிழில் அவள் அமுதம் கணித பணி.

இனிமையான பாடல். நேரம் சரியாக 12:01 அது உங்களுக்கு. இரவு நேரம் தூங்கும் நேரத்தில் இதமாக கண்களை மூடி நீங்கள் தூங்க வேண்டும். தூங்கும் அன்பு உறவுகளுக்கும், தூங்காமல் மறுக்கும் கண்களுக்கும், தூங்கும் கண்களுக்கும் தூங்காமல் மறுக்கும் கண். சில பேருக்கு தூக்கம் வராது, பாடல் கேட்டா தான் வரும், அல்லாட்டி ஏதாவது யோசிச்சு கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் இனிமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், சிலவற்றை உங்களுக்காக காற்றலையில். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? இந்த பாடலில் வரும் வரி எங்களுக்கு பொருந்தும். எது இரவு எது பகல் என்று தெரியல, கொஞ்சம் வெளிச்சமா வந்த வடிவா பகல் என்று பாக்கிறோம். இரண்டு நேரமுமே எங்களுக்கு எந்த நேரமும் விழிப்பு வருகிறது. வந்த அன்பு உறவுகளோடு பேசுகிறோம், திரும்ப தூக்கம் வரும்போது தூங்குகிறோம். இரவு பகல் என்று பிரித்து பார்க்கவே முடியாமல் இருக்கிறது. ஒன்றிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகள் அப்படித்தான் எடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது. அன்பு உறவுகளின் அன்பு எங்களை அப்படி ஆட்டி படைக்கிறது என்று சொல்லலாம். பாடலை கேட்போம்.

0: சரியாக 12:06 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:36 இரவு நேரம். இரவின் மடியில் போல சில பாடல்கள் இன்னும் இந்த ஒரு பாடலோடு நிறைவு பெறுகிறது. இனி மைதமாக நீங்கள் தூங்குங்கள். தூங்காத கண்களுக்கும் தூங்க மறக்கும் கண்களுக்குமாய் இந்த பாடல் காட்சியளிக்கு வருகிறது. நாளைய தினம் உங்களை சந்திக்கலாம். அன்பு உறவுகள், கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவாக இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் நலமாக இருக்கோணும். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த இந்த பாடலோடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.
1: ஜனத்தொண்டு

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்தில் காற்றலை வந்து இணைந்து அன்னை தந்தை ஆசான் இறைவன் இவர்களை எண்ணி அவர்களுக்கு வணக்கம் கூறி அன்னை தமிழை உனக்கும் வணக்கம் கூறிய உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்கள் என்றாலும் உங்களை அனைவரையும் வரக வரகு என்று வரவேற்று வணக்கம் கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2023 ஆண்டு 6வது மாதம் 25வது நாள், கிட்டத்தட்ட நாங்கள் 7வது மாதத்தை காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம். இந்த 6 மாதங்கள் முடிவடையப் போகின்றதே, நாங்கள் எதை சாதித்தோம், என்ன நன்மையை பெற்றோம், என்ன தீமைகளை அடைந்தோம் என்ற எண்ணிக்கைகளை எங்களால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நாட்கள் நகரவில்லை, ஓடிக்கொண்டிருக்கின்றன. கனடாவில் இன்று காலநிலை 23 பாகை என்று கூறுகின்றது. ஆனால் வெப்பத்தை உணர்வது 28 பாகை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த வெப்பம்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். வெளியே செல்லும்போது வெப்பம் தோன்றுவது போல் இருக்கின்றது, ஆனால் அது தாக்குவதில்லை. வீட்டின் உள்ளே இருந்தால்தான் தாக்கம் கூடுதலாக இருக்கும். அதாவது அந்த தாக்கத்தினால் நாங்கள் இயற்கையான வெப்பத்தையோ இயற்கையான குளிரையோ உணர முடியாது, அனுபவிக்க முடியாது. எல்லாம் செயற்கை தான், இயந்திரம்தான். வாழ்க்கையும் இயந்திரம் போன்று ஓடுகின்றது. இயந்திரத்தை முடக்கிவிட்டால் ஓடிக்கொண்டிருக்கும், நிறுத்திவிட்டால் நிற்கும், பழுதடைந்தால் திருப்பி அதை செய்து எடுக்க முடியுமா? மனித வாழ்க்கை அப்படி அல்ல, இயந்திர வாழ்க்கை தான். நின்றால் நின்றது, ஓடினால் ஓடினது தான். அந்த வகையில் இருக்கும் இந்த நல்ல வேளையிலே நாங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா பாடுவோர் பாடலாம் நிகழ்வை செவிமடுக்க இருக்கின்றோம், இணைந்து கொள்ள இருக்கின்றோம், நீங்கள் அலங்கரிக்க இருக்கின்றீர்கள்.

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்ற பாடலை கேட்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் அந்த பாடலை வந்து பாடி காட்டி மகிழ வைக்கின்றோம். ஒரே குரலில் தினமும் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

காட்டு தீ, வனத்தில் அக்னி உஷ்ணம் அதிகரித்து அங்கு தீ ஆரம்பித்து அது தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கின்றது. அவ்வளவு தூரம் தொடர்ந்து காடுகள், அடர்ந்த காடுகள் தானே கரையோரங்களில் இருந்திருக்கும். அதாவது வந்து நகரத்தின் கரை பகுதிகளிலே, ஆற்றங்கரையோ கடற்கரையோ சொல்ல வரவில்லை, நகரத்தின் கரைப்பகுதி, நகரத்தின் நடுப்பகுதி, கட்டடங்களால், அலுவலகங்களால், வீடுகளால், நடமாட்டங்களால் அதிகரித்து இருந்தாலும் கரையோரங்களாக சுற்றி வர இருக்கிற இடங்கள் வனப்பகுதியாக இருக்கும். அந்த வனப்பகுதி என்றால் வனத்துக்கு பக்கத்திலே ஒரு ஆறம் இருக்கத்தான் செய்யும். நீரோட்டம் தேவைதானே வனம் வளர்வதற்கு. அந்த வனங்களிலே தீப்பிடித்தால் தொடர்ந்து அது எரிந்து கொண்டு செல்லும். அதை ஓடிச் சென்று சுற்றி வளைத்து நீர் தீயணைக்கும் படையினர்கள் அலுவல் புரிய முடியாத காலம்தானே அது, இடம்தானே, காடுதானே. காட்டுக்குள்ளே வீதிகள் இருக்காது, போதிய அளவு போக்குவரத்துக்குள்ளது, பெருமரங்கள் இருக்கும், தணலாக இருக்கும், எப்படி எதற்குள்ளேயெல்லாம் போவது. அதனால் அதற்கு முடிந்த அளவு கரையில் இருந்து தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருக்கின்றார்கள். வானத்தாலும் கொண்டு சென்று தண்ணீரை ஊற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த தீயை அணைக்க முடியாமல் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கின்றது. பரவுவதால் மரங்கள் அழிகின்றது, வளங்கள் குறைகின்றது, காடுகளினால் வருமானங்கள் எங்கள் நாட்டுக்கு அதிகம் இருக்கின்றது, மூலப்பொருள்கள் ஒன்றாக அது எங்களுக்கு இருக்கின்றது அல்லவா. அது அழிந்து கொண்டு ஒரு வகையை செல்லும்போது அது ஒரு மாநிலத்தில் ஆரம்பித்தது. நாங்கள் இருப்பது ஒன்டாரியோ என்ற மாநிலம், எங்களுக்கு அடுத்து நாங்கள் ஒரு கியூபெக் மாநிலம், அதுக்கு அடுத்த மாநிலம்தான் இந்த அல்பர்டா மாநிலம். எங்களோட தளத்திலே வந்து பாடல் கேட்கும் உறவுகள் இருக்கும் இடம்தான் கனடாவுக்குள்ளே அல்பர்டா என்ற நகரம். அங்கு எரிபொருள்கள் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் இருக்கின்றன. அங்கு முன்பு அந்த நிலையத்தில் விபத்து ஏற்பட்டு பாரிய விளைவுகளை ஏற்படுத்திய இடம். இந்த பயணம் இந்த முறை அந்த காட்டுத்தீ பரவியதால் மக்களுக்கு சேதங்கள், கொஞ்சம் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றதை தவிர அந்த அழிவுகள், அந்த இடையூறுகள் வந்தால் அது நிவர்த்தி செய்யப்படும், காப்புறுதிகள் கொடுக்கும், மக்கள் சேதங்கள் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அங்கு காட்டுத்தீ வந்து எங்களுக்கு என்ன, எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால், கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடைபெறுகின்றது. ஆனால் அது வனம் அப்படியே பற்றி எரியும் போது இப்படி சாதாரணமாக ஒரு குவியல் குப்பையை நாங்கள் கொளுத்தி விட்டால் புகை எப்படி மேலே எழுந்து செல்லும், அப்படி அப்பா அங்கே பாருங்கன்னு கூறுவோம். ஒரு வனமே எரிந்தால் அதனுடைய புகை மேலெழுந்து செல்லும் பொழுது எப்படி இருக்கும் அந்த பகுதி, எதையும் பார்க்க முடியுமா, அருகில் இருக்க முடியுமா, கண் பார்க்கும் பொழுது அதை கண் ஏற்றுக்கொள்ளுமா, முடியாது. அது மட்டுமல்லாமல் இங்கே பலவிதமான மரங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றபடியால் இந்த அந்த எரியிலே ஊட்டப்பட்டு வெளியே வரும் அந்த அந்த வாயு, அந்த மனம், அந்த வாயுனுடைய மனம் தாங்க முடியாத வேதனைகள், அதாவது வந்து விபரீதமான வருத்தங்களை எல்லாம் கொடுக்கக்கூடும். அதற்கு இன்று காலை தூக்கத்தால் இருந்தவுடன் செய்திகளை முதல் நாங்கள் பார்ப்பதுண்டு. அந்த வகையில் நான் பார்க்கின்ற செய்திகளிலே இந்த இதை உடனே கண்டுகொண்டேன். எங்களுக்கு அறிவுறுத்தல் எங்கள் மாநிலத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மனம், அந்த புகை மேலெழுந்து வந்து கொண்டிருக்கின்றது, மேலும் பரவக்கூடும், வெளியே செல்வது கடினம், வெளியே செல்லும்போது முக அங்கி அணையுங்கள், சுவாசத்துக்கு கூடாது என்று, பலவிதமான நோய்கள் தோன்றலாம், பாதுகாப்பாக இருங்கள் என்றும் எழுதிவிட்டு ஒரு குறிப்பிட்டு தந்திருக்கின்றால் சில சில குறியீடுகள் வந்து புத்தி சுவாதீனத்தையும் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இது எந்த அளவுக்கு இந்த ஆய்வுகள் எங்களுக்கு அந்த அளவு அறிவில்லைத்தானே அவர்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து முன்னறிவித்தலை தந்திருக்கின்றார்கள். அதனால் என்னை பொறுத்தவரை நான் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு, இங்கே மக்களுக்கு வெளியே சென்று பணிக்கு செல்ல வேண்டும், வர வேண்டும், வாகனத்தில் செல்வார்கள், வருவார்கள். வீட்டு பொருட்களை எல்லாம் வாரம் ஒரு தடவை நாங்கள் கொள்வனவுக்கு சென்றால் போதிய அளவு பொருட்களை வாங்கி கொண்டு வந்து உலரவும் குளிரவும் வைத்து மாறி மாறி உண்ணி சாப்பிடலாம். வெளியே போவதற்கு வேண்டிய அளவு அவசியங்கள் ஏற்படாது. வீட்டின் உள்ளே இருந்து கர்மங்களை செய்யக்கூடியதாக வாய்ப்புகள் இருக்கின்றது இங்கே. அதனால்தான் வெள்ளைக்காரர்கள் ஆலயம் என்றாலும் சரி எந்த அலுவலுக்கும் நாட்களை குறித்து அந்த தவணை முறையிலே செய்கின்றார்கள். நினைத்தவுடன் எதையும் செய்வதில் எங்கள் நாட்டிலே அப்படி இல்லை, நினைத்தவுடன் செல்லலாம் வரலாம். இங்கே அப்படியே அல்ல, மிகவும் கவனமாக இருக்கின்றோம். வீட்டின் உள்ளே எல்லாம் அமைத்து வைத்து கொண்டு இருக்கின்றோம் என்பவர்களே, அவ்வளவு அந்த செய்தியை உங்களுக்கு தெரியலாம் என்று எண்ணியிருந்தேன். சரி, இப்போ இன்று ஆடலுடன் பாடலை கேட்டு நிகழ்ச்சி அலங்கரிப்பதற்காக யார் முதலில் வந்து பாடப்போகின்றீர்கள் ஒரு வினா எழும்புகின்றது. எங்கே கேட்போம், நான் பேசுவது அங்கே கேட்கின்றதானே, நான் பேசுவது கேட்

என்னுடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்தவுடன் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அழகான பாடல் ஒன்றை ஒரு படத்தை போட்டு வருக என்று உங்களுக்கு விளம்பரப்படுத்தி இருக்கின்றார். அதை விட என் மகள் அப்பா வருக வருக வணக்கம் என்று ரேவதியும் அனுப்பியிருக்கு. அவர் தானே வர வேண்டும், பாடல் தர வேண்டும், திருப்புகள் தர வேண்டும், எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. எங்கே ஓடி வாருங்கள், ஆடலுடன் பாடலை கேட்டவர்களே, ஆடலை விட்டுட்டு பாடலை மட்டும் கேட்டு மகிழ்வோம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. யார் முதலில் அழைக்கப் போகின்றார் என்று பார்ப்போம்.

ஆரம்பத்திலே வருபவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்கும். இலகுவாக, சலனம் இல்லாமல், படபடப்பில்லாமல், பக்குவமாக பாடி செல்லலாம். நீங்கள் இன்று பாடுவோர் பாடலாமுக்க பாடல்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர்கள். வாருங்கள், பாடுங்கள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நேரம் போக போக உங்களுக்கு நெருக்கம் கூடவாக இருக்கும். அடுத்தது, ஒருவர் நினைத்து வந்த பாடலை இன்னொருவர் பாடி விடுவார் அல்லவா? அதனால் நீங்கள் நினைத்த பாடலை முதலே வந்து பாடி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பித்து விட்டது. ஆடலுடன் பாடலை கேட்டேன் என்ற பாடலோடு பாட்டுக்கு பாடுபோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிப்போம்.

0: 26 வருடங்களாக இந்த பாடலை ஒரே குரலில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அங்கே இந்த பாடலை யார் வந்து பாடி காட்டப் போகிறார்? உங்களுடைய குரலில் பாடினால் எப்படி இருக்கும் என்ற அந்த மகிழ்ச்சியை பார்ப்போமா என்று எண்ணுகின்றேன். வணக்கம் கூறிவிட்டு வருகின்றார் என்னுடைய அன்பு மகள் ரேவதி காத்தலை. வணக்கம், வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. வணக்கம், வணக்கம், வணக்கம். வானொலியை நிறுத்தி விட்டீர்களா?
1: நிறுத்தி விட்டேன் அப்பா.
0: சிறப்பு. அங்கே நலமாக இருக்கின்றீர்களா நீங்கள் எல்லோரும்?
1: நலமாக இருக்கிறோம்ப்பா. நீங்கள் என்னப்பா ஒரு தகவல் சொன்னீங்களே, ஏதோ
0: சொன்னது கேட்கவில்லையா உங்களுக்கு?
1: அதான்ப்பா கேட்டு நடுவில் வந்தேன்ப்பா. ஏதோ வெளியில போக கூடாது.
0: அது வந்து
1: வெளியில போனா?
0: ஓ, அது வந்து காட்டு தீயை பற்றி வந்து செய்து அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இனிய மாநிலங்களுக்கும் இந்த வனம் அப்படியே தொடர்ந்து பரவி கொண்டிருக்கின்றது அனியம்மா. அதை அணைக்கிறது கடினப்பட்டது, தொடர்ந்து எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அதனுடைய அந்த புகை, அதனுடைய சுவாசம் எங்களுக்கெல்லாம் பரவி கொண்டிருக்கின்றது. வானலை ஆகாய மார்க்கமாக கவனம் என்று எழுதி இருக்கின்றார்கள். நாங்கள் கவனமாகத்தான் இருக்கின்றோம். அது பார்க்கும்போது தெரிகிறது, மந்தமாக இருக்கின்றது. சூரியனுடைய ஒளி கூட மங்கலாக இருக்கின்றது. ஒரே புகையாக இருக்கின்ற புகார் போன்று இருக்கின்றது. மழை மழை புகார் வேறு, இது வேறு, வித்தியாசமாக இருக்கும்.
1: இது வந்து அதாவது தேவையில்லாத நம்ம நுரையீரலுக்கு கேடு விளைவிக்க ஒரு இதுதான் அப்பா.
0: அது புதிதாக தந்திருக்காரு. சுவாசத்துக்கு மட்டுமல்ல, எங்களோட மூளையும் சம்பந்தமாக வருத்தங்கள் வரலாம் என்று
1: எழுதியிருக்க.
0: அந்த சுவாசத்தின் மூலம் தானே எங்கும் எங்களுக்கு பிராணவாயு எடுத்து செல்லப்படுகின்றது. அது சென்ற தானே மூளை, எங்களோட மூளைக்கு பிராணவாயு குறையிற நேரத்தில் தான் நாங்கள் கொட்டாவி விடுகிறோம். தெரியுமா கொட்டாவி என்று ஒன்று இருக்கின்றது? நீங்கள் ஏன் கொட்டாவி விடுகிறீர்கள்?
1: காற்று காற்று போதவில்லை என்றால் நுரையீரலுக்கு தேவையான காற்று, அதாவது ஆக்சிஜன் போதவில்லை என்றால் கொட்டாவி வந்து அதிகமான அளவுல வாய் திறக்கும் போது உள்ள போகும்.
0: திறந்து எடுப்பதற்காக எங்களுடைய இயற்கையாக இறைவன் படைத்த ஆட்டோமேட்டிக் டோர், அந்த டோர் ஆட்டோமேட்டிக் டோர். சரியா, இப்பொழுது சில ஆட்டோமேட்டிக்கா என்று சொல்வது, தானியங்கியாக சில செயற்பாடுகளை செய்வது கண்டுபிடித்திருக்கின்றார்கள் பல விடயங்கள். அதே போன்று எங்கள் உடலிலும் அந்த எங்கள் பெரிய பொறியியலாளரான இறைவன் என்ற இன்ஜினியர் எங்களுக்கும் அந்த தானியங்கி பொறியியலில் உள்ளுகை சுமதி எல்லாம் படைத்திருக்கின்றார். அப்ப நாங்கள் தூக்கத்திலே அல்லது பசி கலையிலே எல்லாம் இருக்கும் பொழுது சுவாசம் காணாமல் இருந்தால் எங்களுக்கு ஆக்சிஜன் போதிய மூளைக்கு செல்லாது விட்டால் உடனடியாக தானியங்கியாக நாங்கள் நினைத்தா கொட்டாவி விடுகிறோம். இல்லை, தானியங்கியாக கொட்டாவியை விடுகிறோம். நாங்கள் சொன்னால் அழுப்பு களை முறைக்கின்றோம், பசி களை என்றெல்லாம் கூறுகின்றோம் காரணங்களை. உண்மையான காரணம் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது, எங்களுடைய மூளைக்கு தகுந்த அளவுக்கு பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் செல்ல ஆக்சிஜன் போதாது. அதனால் மேலும் வெளி காற்று மண்டலத்திலே உள்ள காற்றிலே உள்ள ஆக்சிஜனை உள்ளுழுக்கின்றது உடம்பு என்று கொட்டாவி விடும். அந்த அப்ப அந்த இந்த சுவாசம் சுவாசம் இந்த இந்த நெருப்பு தீயினாலே வருகின்ற புகை, புகையிலே வருகின்ற அந்த வனம், அந்த வாசம், அதிலே பல விதமான அமிலங்கள் கலந்திருக்கும். காடு தானே, காடில் பச்சை மரம், பட்டை மரம், நச்சு மரம், நல்ல மரம் என்றெல்லாம் இருக்கின்றது. அவையெல்லாம் எரிந்து பொசுங்கி மேலே வரும் பொழுது புகையோடு தான் வரும். அந்த புகையிலே வரும் வாசத்தை நாங்கள் சுவாசிக்கும் பொழுது அது எங்களுடைய ஆக்சிஜனை தடை செய்யக்கூடும் தானே. அப்படி தடை செய்ததுனால் அது மூளைக்குத்தான் முக்கியம் தேவை. மூளை நரம்புகள் பாதிக்கப்படலாம். அதனாலே அப்படி ஏதும் அறைகுறி வந்தால் உடனடியாக நீங்கள் மனநோய் மனநல மருத்துவரை நாடுங்கள் என்று இருக்கின்றார்கள். அதைத்தான் கூறியிருந்தேன்.
1: அவர்கள் அதிகப்படியாக அதிகப்படியாக சிந்திப்பார்கள்.
0: அது வந்து அந்த மாநிலத்தில், அது எரிகின்ற மாநிலத்தில் அயலில் உள்ளவர்களுக்கு கடுமையான தாக்கமாக இருக்கும். அந்த செய்தி எல்லோருக்கும் பரவப்படும். எங்களுக்கு நாங்கள் இன்னும் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றோம். ஆனால் வானலைக்கு வானத்துக்கு வானத்துக்கு எல்லை என்று ஒன்று இல்லை, கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை, வேலி இல்லை தானே. காற்றுக்கு என்ன வேலி? அது காற்று தண்டப்பாடுல எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த பக்கம் அள்ளி கொண்டு போறோம் எல்லாவற்றையும். காற்றினால்தானே பரப்புவது நோய்கள் எல்லாம். நீர்நிலையிலே நீர்நிலைகளிலே கொடிய விஷக்கிருமிகள் இருந்தாலும் அது ஓடி வந்து எங்களிடம் தாக்குவதில்லை, காற்றோடு கலந்து வந்து எங்கள் சுவாசத்துக்குள்ளே புகுந்துதான் எங்கள் உடலுக்கு நோயை கொண்டு வருகின்றது. அதனால் காற்றுக்கு என்ன கட்டுப்பாடு இல்லை. அப்ப நாங்கள்லாம் முகக்கவசம் அணிய வேண்டும், கண்ணாடி பாவிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதி இருக்கின்றார்கள். நாங்கள் அப்படித்தான். இப்ப நான் என்னுடைய என்னுடைய சாளரத்தின் திரைச்சீலையே திறந்து பார்க்கின்றேன். வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய நான் திரைச்சீலையில் அதிகம் திறப்பதில்லை. ஏனென்றால் இங்கே உள்ள சாளரத்து கண்ணாடிகள் எல்லாம் மகளே வெளியிலே சூரியனுடைய ஒளி வந்தவுடன் சூரியனுடைய அந்த வெப்பத்தை உறிஞ்சி உள்ளுக்கு வைத்திருக்கும், வீட்டுக்கு உள்ளுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய தன்மை வாய்ந்த கண்ணாடிகள் தான் பொருத்துவார்கள். டெம்போ கிளாஸ் அப்ப வாகனத்துக்கும் அப்படித்தான். அல்லாத விட்டா இந்த குளிர்நாட்டிலே நாங்கள் வாழ முடியாது. ஆதலால் வெப்பம் உள்ளே வருகின்றது, கடுமையாக இருக்கின்றது. கடுமையான உயர்ந்த வெப்பநிலை வரும்பொழுது அதை குளிரூட்டி கருவிகள் கூட செயலிழந்துவிடும், தாங்க மாட்டாது. அது செயற்கை தானே. அதனால் நான் திரைச்சியிலே அதிகம் அந்த வெயில் வார பக்கமாக என்னுடைய மேற்கு கிழக்கு என்று பார்க்கும்போது சூரியனுடைய வருகை வர பக்கத்தால் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் படக்கூடியது. அப்போ வெளிச்சம் படும் பொழுது வெயிலும் வரலாம் உஷ்ணமும் வரலாம் என்று நான் திறக்கவில்லை. இன்று மெதுவாக திரைச்சியில் நீரை நீக்கி பார்த்தேன், புகை மண்டலமாகத்தான் தெரிகிறது. அதாவது மழை மழையில் வருகின்ற புகார் மப்பு வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு நான் அந்த மனத்தை உணர்ந்தேன் அந்த மனத்தை. இப்பொழுது அந்த மனம் வரவில்லை, காற்றில் என்ன வருகின்றது எங்களுக்கு தெரியாதானே அம்மா. அடுத்தது என்னன்னா பெருங்கவலை, தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றபடியால் எத்தனை மரங்கள் அழிந்து கொண்டு போது. மரங்கள் மொன்றியல் அதாவது கனடாவின் மூல பொருட்களிலே அதுவும் உண்டு, மூல வருமானத்தில் அதுவும் உண்டு. மரம் தேவை, மரம் இங்கே மரம் கிடைக்க வேணும் என்று மரம் எங்களுக்கு ஒரு முக்கியமானது. அது
1: எரிஞ்சு
0: காட்டுத்தீ, காட்டுத்தீயை அணைக்க முடியாது தானே. காட்டுத்தீ அது இப்ப எப்படி இப்பொழுது
1: நான்
0: பார்த்தேன் மகளே, அழைக்கிறீர்கள் அழைக்கிறீர்கள் உழைப்பு கிடைக்கவில்லை, கவலை அடைந்து விட்டால் மகள் என்று நான் கூறியிருந்தேன். சரி, இன்னொரு இன்னொரு நாள் வரும் தானே, அடுத்த புதன்கிழமை பொக்கிஷத்துக்கு ஆயத்தமா
1: இருக்கும். ஆமாப்பா, ஆமா ஆமா, அடுத்த புதன்கிழமை ஒரு திருமணம் சென்று ரயிலில் திரும்புகிறேன் அப்பா.
0: ஓ, அப்ப தூர பயணமா திருமணத்துக்கு?
1: பெங்களூர்.
0: ஓ, பெங்களூர். பெங்களூர் போற நடிகை பானுமதி
1: சொல்லுங்கப்பா. நடிகை பானுமதி
0: அவளுடைய பூர்வீகம் பெங்களூர் தானே?
1: மாணவி
0: வந்து கார் வாகனம் பயின்றவர், பயின்றவர் அவனுடைய அவ வந்து அந்த சரோஜா தேவி அம்மா அவனுடைய உறவினர். பாதுகாப்பாக மகிழ்வாக கூட திருமண வைபவத்தை முடித்துக் கொண்டு வாருங்கள். சந்தோஷமாக கரகரப்பாக பொக்கிஷத்தில் இணைவோம். இப்பொழுது பாடுங்கள் கேட்போம். எங்க உங்களை இனிய குரலில் கொண்டு வாருங்கள் பாடலை கேட்போம்.
1: பாடுவர் பாடலாம்ல, கேட்டதெல்லாம் நான் தரப்போறேன்ப்பா பாடல்ல.
0: ஓ, கேட்டதெல்லாம் நான் தருவேன், எங்கே கேட்டதை கொண்டு வாங்க
1: அப்பா. என்னை நீ மறக்காதே.
0: ஓ சரி, நாங்க மறக்கவே மாட்டோம் உங்களை, யாரும் மறக்க மாட்டார்கள். ரேவதியை பாடுங்கள்.
1: சரியா.

கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே. கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே. காலமெல்லாம் நான் வருவேன், காலமெல்லாம்.

காலமில்லாம் நான் வருவேன், என்னை நீ தடுக்காதே. மணி விழி மூடி கனவுகள் கோடி காண்பதும் முன்னாலே, மணி விழி மூடி கனவுகள் கோடி காண்பதும் முன்னாலே, பணி இதழ் தேடி பல கதை பேசி வாழ்வதும் முன்னாலே. கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே. மணவரை கோலம் தனியறை பாடும் மலர்ந்ததும் இந்நாளே, மணவரை கோலம் தனியறை பாடும் மலர்ந்ததும் இந்நாளே, தலைவனின் நெஞ்சம் தவித்தது கொஞ்சம் கனிந்ததும் பெண்ணாலே. கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே. காலமெல்லாம் நான் வருவேன், காலமெல்லாம் நான் வருவேன், என்னை நீ தடுக்காதே. காலமெல்லாம்

0: முதல் முதலாக இணைந்து வந்து அழகாக அன்பாக மகிழ்வாக கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறவாதே என்று கூறி பாடியிருந்தீர்கள் மகளே. நீங்கள் தான் கேட்டவுடன் பாடல் தருகிறீர்கள், திருப்புகள் தருகிறீர்கள், கதை தருகின்றீர்கள், நிகழ்ச்சி தருகின்றீர்கள், அதில் எத்தனை பலன்கள் எல்லாம் தருகின்றீர்கள். உண்மையான ஒரு கருத்தை தான் பாடியிருக்கின்றீர்கள். அதனால் உங்களை எப்படி எங்களால் மறக்க முடியும்? மறக்கவே மாட்டோம். இறைவன் அந்த உறவை தந்திருக்கின்றார். அப்பா மகள் நேயர்கள் அறிவிப்பாளர்கள் என்ற உறவை சொந்த உறவா பந்தங்களாக்கி விட்டார்கள். நீண்ட கால பந்தங்கள் என்று நேற்று நாங்கள் பழகவில்லை, பல காலங்கள். அதனால் இது நீண்ட உறவாக நீண்ட பந்தமாக வர வேண்டும். உங்கள் சிறப்புகள் சிறப்பாக வளர்ந்து நாங்கள் கேட்ட பொழுதெல்லாம் தர வேண்டும் நீங்கள், சரியா? எல்லாவற்றையும் விட மேலாக அந்த அன்பை, அந்த அன்பை தர வேண்டும். அன்பை நாங்களும் கொடுப்போம், ஒருபோதும் மறக்க மாட்டோம். சிறப்பாக இருந்தது மகளே. முதல் முதல் வந்து பாடியிருந்தீர்கள், கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்று பாடல் அற்புதமான பாடல். சரி, இந்த என்ன பாடலை ஒலிபரப்புவதற்காக கேட்கப் போகிறீர்கள்? இப்ப கூறுகிறீர்களா, பின்பு வந்து கூறுகிறீர்களா?
1: அப்ப அன்பை தேடி படத்திலிருந்து சித்திர மண்டபத்தில் சில முத்துக்கள் பற்றி அந்த பாடல் தாங்க.
0: நல்ல பாடல் நம்ம அந்த பாடல், சித்திர மண்டபத்தில்
1: சித்திர மண்டபத்தில்
0: நல்ல பாடல். அன்பை தேடி அது உங்களுடைய பாடலாக என்று அது நேயர் விருப்பத்திலே வரும்.
1: நேயர் நேயர்
0: தெளிவாக ஒவ்வொரு அந்த எழுத்தெழுத்தாக அழுத்தம் திருத்தமாக நீங்கள் அந்த சொற்களை இசையோடு தருகிறீர்கள் அம்மா. அதுக்கு காரணம் இந்த திருப்புகள் தான். உங்களுக்கு திருப்புகள் மந்திரம் அது ஒரு உத்தமமானது, உண்மையான உள்ளுணர்வு வைத்து அதை மனம் மனம் பதித்து நாங்கள் அந்த திருப்புகளில் ஒன்றிணைந்து விட்டோம் என்றால் தமிழை எங்களிடம் இருந்து பிரித்து விட முடியாது யார். அவ்வளவுதான் தமிழர் சிறந்த உங்களுடைய அந்த அந்த சிறப்பு இருக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா, மேலும் வளர வேண்டும்.
1: நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா,
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனிமையான பாடலை இதமாக முதல் முதலாக ஓடி வந்து பாடியிருந்தாள் ரேவதி மகள். ரேவதி பாடிய பாட்டை கேட்டு நாங்கள் எல்லோரும் குதூகலமாக இருக்கின்றோம் என்று தெரிகின்றது. இங்கே அடுத்த உறவு சாந்தி வரப்போகின்ற சாந்தியை இணைத்து விடுவோமா? வணக்கம், வணக்கம் மகளே பாடகி சாந்தி. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. சாந்தின் மட்டும் சொல்லுங்க ஐயா.
0: பாடகி சாந்தி என்ன பெருமையோடு என் மகளை கூறலாம் தானே? பாடுவீர்கள் தானே, பாடுகிறீர்கள் தானே, எல்லோரும் வாழ்த்துகிறார்கள் தானே. வெள்ளடை மலை அதாவது இலைமறக்காய் இல்லை, நீங்க வெளியே வந்து சாந்தி என்ன அந்த பாடுவாங்கள் அவங்க தானே என்று அந்த அளவுக்கு வந்து விட்டு ரேவதி என்ன பாடுவா அவ தானே என்று கூறுவது போன்று சாந்தியும் பாடுவார் என்று நான் பாடகி என்று மனம் உண்மையை தான் கூறியிருந்தேன். சரியா, வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: நன்றாக இருக்கிறேன் ஐயா.
0: அப்போ அழகி குடும்பம் எப்படி இருக்கின்றார்கள்?
2: நல்லா இருக்காங்க ஐயா, நல்லா
0: இருக்காங்க. அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது சாந்தி என்று உங்களுக்கு?
2: காலநிலை இப்ப சிறு தூரங்கள் வந்ததுங்க ஐயா, வாசல் கூட நனையில போயிருச்சு, மழை வரல,
0: சிறு
2: வெப்பம் தான் அதிகமா இருக்கு.
0: ஓ, பெரிய பெரிய தூரல் வந்தாலும் நனைவு நாங்கள் பார்க்க முடியாது என்றால் பூமி தாய் அவ்வளவு வெப்பமாக இருக்கின்ற உடனே உறிஞ்சி காய காற்று அப்படியே காய வைத்துவிடும். சரி, இந்த நல்ல வேளையில் என்ன பாடலை இன்று பாடி காட்டப் போகிறீர்கள் உங்களுக்கு?
2: இன்னைக்கு யானை திருமஞ்சனம் ஐயா, சிதம்பரம் நடராஜருக்கு ரொம்ப விசேஷம் ஐயா.
0: ஓ, அதுக்காக ஒரு பாடல்.
2: ஆமாங்க ஐயா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு நாலு லைன் தேவாரம்.
0: அமைதியாகிவிட்டோம். எங்கள் எல்லோரையும் தாமதிக்கிறேன்
2: ஐயா.
0: நான் பேசிக் கொண்டிருக்கேன், நீங்கள் என்ன வானொலி வெற்றிடமாக இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார்கள். நீங்கள் தேடி எடுங்கள், ஆயத்தமானவுடன் பாடுங்கள்.

துதிக்கப்படுவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயு மங்கன்

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம், வாழ்த்துக்கள் அம்மா. சமயத்தோடு நீங்கள் ஈடுபாடு கொண்டு எங்களையும் ஈடுபட வைத்து மந்திரமாவது நீரு என்ற அந்த மந்திரமுள்ள திருவீட்டுக்குள்ள பெருமையை கூறும் பாடலை தேவாரத்தை தந்திரிகள் திருமுறைகளிலே முதலாம் திருமுறைகளிலே வருவது சிறப்பான பணிசையோடு தந்திரிகள் வாழ்த்துக்கள் அம்மா. இறைவன் அருள் உங்களுக்கும் எங்களுக்கும் இன்றும் கிடைக்கட்டும். அந்த சிதம்பரம் நடராஜர் பெருமான் ஆலயம் உங்களுக்கு அருகிலே இருக்கின்றதா? எங்கும் பரவி கிடைக்கும். அது உண்மையான விசுவாசித்து நாங்கள் இருந்தா எங்களுக்கு அது கிடைக்கும். உங்கள் மூலமாக நாங்கள் நினைக்கின்றோம், எங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். சரி, இப்பொழுது பாடலை பாடுவோமா?
0: பாடல் பாடுகிறேன். பாசம் படத்துல
1: ஜல் ஜல் கேட்க போகின்றோம், கொண்டு வாருங்கள். ஜல் ஜல் ஜல்லன்னு ஜலங்கோலி கேட்போம்.

ஜல் ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒளி சல சல.

சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே.

விடுதலை என்பதும் இடையாது. ஜல் ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒளி சல சல சல

0: இரண்டு தடவைகள் கைதட்டு பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் சிறப்பு. அந்த இரண்டு மூன்றாவது சரணம் இறுதி, அந்த இறுதி சரணமும் அதில் முதல் முதல் சரணம் முடிக்கின்ற நேரத்திலே அந்த ஸ்தாயியை மேலே கொண்டு போக இடம் அற்புதமாக செய்கிறீர்கள், நன்றாக இருக்கின்றது. இன்னும் ஒன்று சாந்தி, நீங்கள் இப்பொழுது பாடும் பொழுது உங்களுக்கு ஒரு படபடப்பு ஒன்றும் இல்லை தானே? சுகமாக சுமூகமாக பாடுகிறேன். அந்த ஆரம்பத்தில் ஒரு ஹம்பிங் நீங்களும் ஒன்று தந்தீர்கள் மகள் ரேவதியின், அந்த ஹம்பிங் தான், அந்த முதல் நீங்கள் எடுக்கின்ற அந்த ஓசை தான் உங்களுடைய, அதாவது உங்களுடைய உங்களோட சக்தியை அளவிட்டு கொள்வது. எந்த உயரத்துக்கு, எவ்வளவு உச்சத்துக்கு நான் போனாலும் என்னை நான் தாங்குவேன். எந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது, தாழ்மையில் அவரோகணத்துக்கு வந்தாலும் அந்த இசை மாறாது, ராகம் தவறாது என்றதை கொண்டு வராத முதல் ஹம்பிங் தான். அதிலே உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலே வந்து நீங்கள் உங்களுடைய சக்தி, எவ்வளவு உயரத்துக்கு என்னால் போக முடியும், அதில் வந்து உயர்ந்த சாயி போக வேண்டிய இடம் இரண்டும் ஒன்று இருக்கின்றது, அதை நீங்கள் வடிவாக செய்தீர்கள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கடினப்பட்டது போல் நான் உணர்ந்தேன், நீங்கள் அப்படி உணரவில்லை. அந்த சத்தம் எங்களுக்கு அப்படி இருந்தால் இனிமையான பாடல் திறமான, எனக்கு பிடித்த அந்த பல்லவி, அந்த அவன் தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானே திருடி விட்டேன், என்றும் அவனை வைத்திருப்பேன், விளக்கவும் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. அவரை உள்ளே போட்டு விட்டேன், நீ என்ன விட்டு. நல்ல நல்ல சரணம், நல்ல பாடல், அழகாக ஒவ்வொரு சொற்களும் சொற்களும் தெளிவாக எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் அழகாக பாடினீர்கள். இறை அருள் என்றும் உங்களோட இருக்கட்டும் அம்மா. சங்கீதம் இசை என்பது சாதாரணமல்ல, உள்ளம் எவ்வளவு தூரம் சலனமின்றி இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் சங்கீதம் தானாக வரும். உள்ளத்திலே சலனங்கள் படபடப்புகள் இருந்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்கள் இல்லாமல் சுமூகமாக எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களை அறியாத சங்கீதத்துக்கு சந்தோஷம் மிக முக்கியம் அம்மா. ஒரு மனநிலை, சந்தோஷமான மனநிலை முக்கியம். அந்த சந்தோஷமான மனநிலையை நீங்கள் அன்பு என்ற ஆயுதத்தினால் அடக்கி கொள்ளலாம். வாழ்த்துக்கள் சிறப்பாக இருக்கின்றது. இதோடு போறதில் தேவாரம் தந்து விட்டீர்கள், பாடல் தந்து விட்டீர்கள். இன்னொரு பாடலுக்கு உங்களுக்கு இடம் இருக்கின்றது, வந்து பாடலாம். நன்றாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். என்று வாழ்த்துக்கள். இப்ப நான் அழைக்கும் போது சும்மா சாந்தி என்றால் பாடகி சாந்தி என்றதில் என்ன பிழை உண்டு? உங்களுக்கு உங்களுடைய சிறப்பு தெரியும். நீங்க எல்லாரும் உண்மையிலே ஒரு சங்கீத வகுப்புக்கு போய் அல்லது ஒரு நெறியாளர்களே எல்லாம் இருந்து வளர்ந்தவர்கள் அல்ல, நீங்களாக உங்களை வளர்த்து கொண்டு இயற்கையாக உங்களுக்கு இருக்க சாரீரத்தை வைத்து அதற்கேற்ற பாடல்களை தெரிவு செய்து உள்வாங்கி முழுமையாக வந்து அழகாக பாடுகிறீர்கள். முதல் காரணம் அந்த பாடலை நீங்க உள்வாங்குவது, உள்வாங்குதுதான் முக்கியம். அந்த உள்வாங்கும் பொழுது அந்த ரசனை அத்தனையும் சேர்ந்து உங்களோட இணைந்து விடும். அது ஓசையோடு வருகிறது. வாழ்த்துக்கிழமா ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி
0: மகளே.
1: நல்லா இருக்காங்களா?
0: ஓரளவு இருக்கின்ற ஜூலை நடுப்பகுதியில் கனடாவுக்கு வருவார் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மனத்தை முதல் திருப்தி படுத்தணும். இவ்வளவு வைத்தியம் செய்திருக்கிறேன், எனக்கு இப்பொழுது ஓகே என்று அந்த ஒரு மன திருப்தி வர வேண்டும் இல்லையா? நோய் குணப்படுவதற்கு மனம் தான் காரணம், மனத்திலே திருப்தி வேண்டும். எனக்கு என்ன குறைச்சல், நீ ஒரு ராஜா என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் இல்லை, நான் அப்படி நினைத்துக் கொள்வது, எனக்கு என்ன குறைச்சல். நன்றி நன்றி அம்மா. வந்து அடிக்கடி பேசிக் கொள்ளும் போது உங்களை பற்றி எல்லாம் அவ்வளவு, இதுதான் கனவு அவ்வளவுக்கு இந்த மொன்றியத்தமிழ் வானொலி நலம் பெற்று இருக்கின்றார். அதை இனி இனி கை கடைபிடிக்கிற விதமும் இருக்குதான் மகளே. இந்த இப்படியான வருத்தங்கள் சுகம் வந்து விட்டது என்று பழையபடி பழைய கவனம் எடுத்துக் கொள்ளணும். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட 28 வருடம் எனக்கு நல்ல நண்பர்களாக இருவர் இருக்கின்றார்கள். அதாவது நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், நல்ல நண்பர்கள் எனக்கு. அவர்களை நான் விரோதி என்று எண்ணுவதில்லை. அப்ப நான் வந்து அவர்களை அனுசரித்து என்னுடைய பழக்க வழக்கங்கள் உணவு முறைகளை பெற்றிருக்கின்றேன். அதனால் அவர்களும் என்னோட நல்லா இருக்கின்றார்கள், நானும் நலமாக இருக்கின்றேன். ஏன் அவர்களுக்கு முரண்பாடு? அதே போன்று ஒரு நோய் வந்தாலும் கூட அதற்குரிய அனுமானத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டுமம்மா. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: அடுத்த உறவு வந்துவிட்டார். இங்கிலாந்து நாட்டிலிருந்து எங்களுடைய ஹரோ பகுதியில் வாழும் விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் ஐயா. உங்களோட சுகம் அப்படி ஐயா?
0: நாங்களும் நலமாக மகிழ்வாக சந்தோஷமாக மிக்க மகிழ்வாக இருக்கின்றோம். அன்று இன்று பணி இல்லையா உங்களுக்கு?
1: பணி இல்லையா ஐயா?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுடைய குரலை ஆறுதலாக கேட்டு மகிழ்வதற்காக. அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது ஐயா?
1: காலநிலை நல்ல வெயிலாகவும் நல்ல காற்றும் வீசிக்கொண்டிருக்கின்றது.
0: வாழ்த்துக்கள். இங்கே எங்களுக்கு ஒரு ஊமை வெயில் என்று கூறக்கூடிய அளவில் 23-24 காட்டுகின்றது. இப்பொழுது ஒரு 28 இருந்தால் அப்படி வெப்பம் இருக்கும் அதுபோல தெரியும்னு கூறுகிறார். ஆனால் வெளியில வெளிச்சங்கள் அந்த புகை எங்களுடைய காட்டுத்தீயினால் சில அசம்பாவிதங்கள் இருக்கின்றது. இங்கே இப்போ வெயிலும் வந்து அவ்வளவும் தோற்றவில்லை, வெயிலினுடைய வெளிச்சம் தோற்றவில்லை, சூரியனுடைய கிரகணத்தை எங்களால் பார்க்க முடியாமல் இருக்கின்றது.
1: புகைகள் இங்கே 31
0: அப்போ எங்களை விட கூடத்தான். ஆனால் சூரியனுடைய ஒளிப்பட்ட திட்ட தெளிவாக தெரிகின்றது இல்லையா?
1: கொழும்புல இருக்கிற மீரா அந்த உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு?
0: இப்பொழுது சுகமடைந்து இருக்கின்றார். 6 மாதம் பெறப்போகின்றது. 5 மாதங்கள் முடிவடைகின்றது. வைத்தியம் பலன் அளித்திருக்கின்றது. நல்ல நிலையில் இருக்கின்றார். தெரியாத வெப்பம் அதிகம் அப்படியான குறைபாடுகளை தவிர நோய் நன்றாயிருக்கின்றது. இன்னும் ஒரு நேர்முகம் இருக்கின்றது வைத்தியரோடு. அவரிடம் அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு ஜூலை நடுப்பகுதியில் கனடாவுக்கு வருவார் என்று எண்ணுகிறது. குணமடைந்திருக்கின்றார் என்ற நல்ல செய்தி. குணமடைந்திருக்கின்றார்.
1: நான் ஒரு நாளும் அவருடைய நிகழ்ச்சியில பங்கு பெற்றில்லை.
0: வந்து விட்டால் நீங்கள் போக மாட்டீங்க.
1: நான் பழைய நிகழ்ச்சிகள் கேட்கிறேன்னா ஒரே கலகலப்பா.
0: ஒரே அவ அதுக்கண்டே உள்ளவ அவதான் எனக்கு அல்ல, அவதான் அதுக்கு பொருத்தமாக உங்களை எல்லாரும் வச்சு நான் அப்படியே பெட்டில் இருந்துகொண்டு தலையில் இப்படி கையை வைத்து கொண்டு இந்த கும்மாளத்தை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பேன். எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் வந்து இணைந்து அவோட சேர்ந்து கும்மாளம் அடிப்பார்கள். அதை கேட்க எனக்கு ஆனந்தமாக இருக்கும். வேறு வானம் இல்லை, அப்படி இல்லை. இப்படி 10 பேர் 12 பேர் ஒன்றாக இருந்து ஒரே கும்மாளமாக இருக்கும் ஐயா. அவர்களுக்கு மகிழ்வாக இருக்கும். வானொலியை நிறுத்த மனமராமல் செய்வார்கள். கேட்டுக்கொண்டு நான் இருப்பேன். என்னுடைய குரலை கேட்டோன்னு எல்லோரும் அமைதியாகி விடுவார். அவர்கள் கூறுவார், தலைமை வாத்தியர் வந்துட்டார், அமைதியாக இருக்கிறார், நலமாக இருக்கின்றார், சந்தோஷமாக இருக்கின்றார், வருவார். இன்னும் ஒரு இப்போ இந்த மாதம் வர முடியும். உண்மையை சொல்லலாம், அவருக்கு வர முடியும். ஆனால் அந்த நாங்கள் போட்டு அந்த பயணச்சீட்டு இருக்கிறது அல்லவா, விமான பணியை பயணச்சீட்டு, அந்த குறிப்பிட்ட தேதியிலிருந்து இன்னொரு தேதிக்கு மாற்றுவதென்றால் கொஞ்சம் விலை கூட மாற்றம், கொஞ்சம் காசு அப்படியே ஒரு நியாயமற்ற முறையில் கேட்கின்றார்கள். எப்போ கேட்டாலும் இப்பொழுது சீசன், எப்போ கேட்டாலும் இப்பொழுது சரியான பிஸி என்று தான் கூறுவார்கள். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அது வியாபாரத்திலே அது ஒரு தந்திரம். இப்போ நாங்கள் பெற்ற விலையை விட அதை மாற்றும் போது கூட கேட்கின்றார்கள். எங்கள் நாட்டுக்கு போய் வருவேன்னா உங்களுக்கு தெரியும் தானே. 25 வருஷம் இருந்து உழைத்து எங்களை காப்பாற்றி எங்களை பாதுகாத்து ஒரு தடவை இப்ப சென்று வருவோம் என்று சென்றால், சென்று திரும்பி வந்தவென்றால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய பொருளாதார நிலை ஆரம்பிக்கும். அது கடினம்
1: தானே.
0: இப்ப பிளைட் டிக்கெட் கேட்கும் பொழுது அவர் மர்மகன் வந்து விட்டார். அவர் வந்து அவருக்கு ஒரு நியமனம் இருந்தபடியே முந்தி வந்து விட்டார். இருபத்த நேரங்களும் மாற்றங்கள். அதனாலே நாங்கள் கொஞ்சம் நீண்ட கால இடைவெளியிலே தான் வைத்தியம் சம்பந்தம் என்றதாலே குறித்த நாளிலே திரும்பலாம் என்று எண்ண முடியாது தானே. அதற்காக நான் நீடித்து தான் நான் தான் சொன்னேன், நல்லா நீடித்து நாட்களை போட வேணும். அப்பொழுதுதான் வைத்தியருக்கு தொல்லை இல்லை. வைத்தியருக்கு நாங்கள் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, நான் போக போகிறேன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிறார். அவர் சரியான முறையிலே மனம் வச்சு வைத்தியத்தை செய்து நீங்கள் இனி கவனமாயிருங்கள், சுகமாயிருங்கள், சுகம் வரும், பொங்கல் என்று சொல்லும் வரையும் நாங்கள் பார்க்கத்தானே வேண்டும். அதற்காக பயணச்சீட்டை நீடித்து வைத்திருந்தோம். இப்பொழுது அது பிரச்சனை இல்லை. அவ இன்னும் ஒரு 3 வாரத்தில் இங்கே வந்து விடுவார். இன்னைக்கு இறுதி வாரத்தில் இருக்கின்றோம். ஜூலை நடப்பகுதியில் வந்து விடுவார். அங்கே நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? பணி இல்லாமல் பிடிச்சிருக்கோம். பணியில் இருந்து கொண்டு ஓடி வந்து சிறப்பாக இருக்கு.
2: அது அண்டைக்கு பாடு அண்டைக்கு சொல்லி கொண்டிருக்க வந்துட்டாங்களே ரெண்டு மூணு பேர். அப்ப முதலாளியாக கேமராவில பாத்து கொண்டிருப்பினும் தானே, அப்ப நான் இதுல பேசிக்கொண்டு நிக்கல.
0: முடியாது. நான் ஆரம்ப காலத்திலே ஒரு ஒரு கடையிலே தான் மேனேஜராக இருந்தேன். மேனேஜர்னு எல்லாம் நான் தான். கலப்புறது துடைக்கிறதுல இருந்து பொருள் அடக்கிறது, வேற கொள்வனவு செய்கிறது, விற்பனை செய்கிறது, இப்படியான ஒரு அதிலே ஒரு நான் ஒரு தேநீரை நானே தயாரிப்பேன். தயாரித்து வைத்தால் அது அது நான் சுடு கோப்பியாக கொண்டு வந்தால் அது ஐஸ் கோப்பியாக இறக்கி இருக்கும் ஐயா, குடிக்க நேரம் வராது.
2: இதுதான்
0: அப்படி வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். முதலாளி வந்து கண்ண முடிக்கணும் போயிருவார். நான் நினைக்கிறேன் தான் அவரும் நானும் ஒரே நேரத்தில் அந்த கடையிலே நிற்க மாட்டோம். நானும் ஒரு கடையிலே தான் மேனேஜராக இருந்தேன். அவரும் நானும் ஒரே நேரத்தில் இருக்க மாட்டோம். ஒன்று நான் வெளியே சென்று இயல்பல் பார்க்க வேண்டும், அல்லது அவர் பார்க்க, அப்படி இருவரும் ஒரே நேரத்தில் கடைக்கு நிற்க வந்து வாடிக்கையாளர்கள் கண்டுபிட்டு சிரிப்பார்கள், இரண்டு பேரும் நிற்கிறீர்களே எப்படி இருக்கிறீர்கள். அது அந்த வெளிநாடுகள்லே அப்படித்தான் ஐயா. ஆனால் நீங்கள்
2: ஒழுங்காக சாப்பிட இயலாது, ஒரு பேர் தண்ணி குடிக்க இயலாது.
0: இல்லை வீட்டிலேருந்து அவசரமாக ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் கூட மனது மனம் பொருத்தி கதைக்க இயலாது, பேச முடியாது. இயந்திரம் போன்றுதான் இயங்க வேண்டும் நாங்கள். உங்களோட முழு கவனமும் அந்த நாங்கள் இருக்கிற இடத்தின் உயர்வை பற்றி தான் நினைத்து கொண்டிருப்போம். நீ அடுத்தது நீங்கள் பார்க்குற பணி, நானும் பார்த்த பணி மனிதர்களோடு நடமாடுவது அல்லவா, மக்களோடு. அப்படித்தான் சந்தன்ராஜ், சந்தன்ராஜ் அவர்களும் பாட்டுக்கு பதில் பாட்டு செய்யும் பொழுது அங்கே பேசுவார். அங்கே பேசிக்கொண்டே இஞ்சி எங்களோட அவ்வளோ தூரம் அவருக்கு ஆர்வம். அங்காடியில் இருப்பது சாதாரணமானது அல்ல. நீங்களும் வந்து மக்கள், அடுத்ததும் அவர் வந்து சொந்த இன மக்கள், எங்கள் இனத்தோடு பழகிறார். நீங்கள் வந்து பல்லின மக்களுடைய பழகிறீர்கள். பல்லினம் பல் குணம் கொண்டவர்கள் வருவார்கள், கொதித்து வருவார்கள், குளிர்ந்து வருவார்கள், உல்லாசமா வருவார்கள், திருட்டு நோக்கத்தில் வருவார்கள். பாதுகாப்பு இல்லாத முறையில் இருக்க முடியாது, பல்லு கவனமா இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நல்லதாக கலகலப்பாக ஆறுதலாக மகிழ்வாக பேசினோம். அங்கே எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள், நல்ல காலநிலை என்றும் கூறின இந்த நல்ல வேளையிலே நீங்கள் நல்லதொரு பாடலிப்பில் தரப்போகிறீர்கள், கேட்கப் போகின்றோம். கொண்டு வாருங்கள், என்ன பாடலை பாடுவோம்?
2: நான் ஐயா அன்றைக்கு இரண்டு பாடலும் கண்ணதாசன் பாட்டை.
0: வாழ்த்துக்கள். எங்கே கொண்டு வாருங்கள்?
2: ஓகே ஐயா.

0: மனிதன் படைப்பதனாலின் பேரிறைவன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் நின் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே ஓர் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. வணக்கம் ஐயா.
1: சிறப்பு. அவர் தன்னுடைய சொந்த நிலையை பாடியவர். இது இரத்து திலகம் திரைப்படத்திலே தான் இந்த பாடல் இல்லையா? ஆம், ஒரு ஒரு விழாவிலே வந்து பாடுவது போன்று அவரே வந்து அவர் பாடி நடிக்கின்றார். சிறப்பான ஒரு பாடல். நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அவனுக்கு மரணமே இல்லை உண்மையும் தான் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களோடு. இனிமையான ஒரு பாடலை தாளம் தவறாமல் பாடினேன். நான் தாளம் செய்து பார்த்தேன், கையிலே தாளத்தை போடும். அப்படியே நீங்கள் தாளம் தவறாமல் நன்றாக பாடிக்கொண்டு போகின்றீர்கள். கொஞ்சம் நீங்கள் மூச்செடுத்து பாடலாம். உங்களுக்கு இது இலக்குவாக இருக்கு. கொஞ்சம் மூச்செடுத்தும் பாடலாம். என்ன பக்கவாத்தியங்கள் எங்களோடு உங்களோடு இல்லை தானே? அந்த பக்கவாத்தியங்கள் பாடுற நேரத்தில் நீங்கள் இடைபெறப்போகுது என்று எண்ணி நீங்கள் நெருக்கமாக கொண்டு அந்த வார்த்தைகளை, அதாவது பல்லவி சரணம் ஒவ்வொரு வரிக்கும் நீங்கள் நெருக்கம் வேண்டாம், அது அது தேவையில்லை. நன்றாயிருக்கு பாடல், நன்றாயிருக்கிறது. நாங்கள் பாடும்போது நினைப்போம் வரி இடைவெளி வந்துவிடும், இடைவெளி விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, தாளம் சரியாக வந்து கொண்டிருக்கின்றது, சுரம் சரியாக இருக்கின்ற போலே நீங்கள் மூச்சு விட்டு மூச்செடுத்து பாடலாம். நன்றாயிருக்கிறது விக்னேஸ்வரன், நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் இன்னொரு பாடலை கொண்டு தருவேன் என்று கூறியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன், அவரை அழைத்து விட்டு மீண்டும் நீங்கள் வாருங்கள், வந்து உங்கள் பாடலை தாருங்கள். நன்றி விக்னேஸ்வரன். வாழ்த்துக்கள். எல்லோரும் கேட்டு மகள் என்றார்கள் உங்கள் பாடல். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். அடுத்த உறவாக எங்கள் பிரபு அவர்கள் அழைக்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரபு. இல்லை, இப்பொழுது கணபதி அவர்கள் அழைத்திருக்கின்றார். வணக்கம் கணபதி. சகோதரா, நலம் நலமாக இருக்கின்றீர்களா கணபதி? மிக்க மகிழ்ச்சியா இருக்கின்றேன். நாங்களும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கின்றோம். நீங்கள் வந்த மேலும் சந்தோஷமா இருக்கும் சகோதரா. எப்படி அங்கே காலநிலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது? விழாக்கள் ஏதாவது சென்றீர்கள்? பிரச்சனையே இல்ல. என்ன விழாவுகள் எதுக்கும் சென்றீர்களா? நீங்கள் தானே விழா எல்லாம் தவறு ஏதாவது விழா சென்று வந்தீர்களா? கூட்டங்கள்
2: இன்னைக்கு போல, நாளைக்கு போக, நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு இருக்கு. பக்குன்னு பத்தி கிச்சின் விடுறாமா? நல்ல ட்ராமா.
1: அப்படியா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: ராமா பேர் பக்குன்னு பத்தி கிச்சின்னா நல்ல ஒரு ஒரு போலீஸ் சாமிய கதை நினைச்சிருந்தேன். ஆனா அது வித்தியாசமா எடுத்துட்டு இருக்கேன்.
1: அப்படி
2: அதாவது ஏற்கனவே திருவண்ணாமலை ஒரு சாமியை வந்து கைலாசில
1: உங்கள் குரலில் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்
2: இன்னைக்கா? இன்னைக்கு என்ன பாட்டு? இந்த ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம்.
1: உங்கள் தோழர்கள், உங்கள் தோழர்கள் பாடி கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்கள், சகோதரிகள் எப்படி இருக்கின்றது?
2: ஒரே செகண்ட்.
1: ஓகே,
2: ஒரு நிமிஷம் எடுத்துட்டு தான் டக்குன்னு பாடிவேன். மற்ற நேரங்க வழி ஒண்ணும் பாடலாமா?
1: பாடலாம், ஆயுதமாக இருக்கின்றோம் கேட்பதற்கு.
2: ஓகே, இந்த பாட்டு ரொம்ப நாளாச்சு பாடி. படம் வந்து இபல் ஒரு சீதை, எஸ்பிபி அண்ணா பாடின படம். வி குமார் இசையமைப்புல 1978 வந்த படம். கவியரசு கண்ணதாசன் இசையம் எழுதியது.
1: அந்த பாடலை இப்பொழுது சென்னை எங்களுடைய அன்பு கணபதி அவர்கள் பாடப்போகின்றார். பாடுங்கள், கேட்போம்.
2: ஆமா. ஓகே, பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் பதினெட்டு, பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் பதினெட்டு. அவள் பழமுதி சோலையில் தாமரை போல வளர்ந்தது ஒரு மொட்டு, மலர்ந்தது ஒரு மொட்டு. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் பதினெட்டு. எட்டி உதைக்கும் காலுக்கு சலங்கை, சட்டையை இழுக்கும் கைகளில் வளையில் பருகிறான் என் மன்னன், பருகிறான் என் மன்னன். புல்லாங்குழலின் ஓசையடி, பூமத்தி தென்றலின் வாசமடி, அம்மா என்கிறாள் கையை அசைக்கிறான், அம்மா என்கிறாள் கையை அசைக்கிறான். பல்லவ நாடு ராஜகுமாரிக்கு பருவம் பதினெட்டு. அவள் பழமுதி சோலையில் தாமரை போல் மலர்ந்தது ஒரு மொட்டு, வளர்ந்தது ஒரு மொட்டு. ஒன்பது மாசம் போனது கண்ணை, ஒரு மாதத்தில் வருவான் கண்ணன் கனவே பழித்தது என் நினைவே ஜெயித்தது. ஒன்பது மாசம் போனது கண்ணை, ஒரு மாதத்தில் வருவான் கண்ணன் கனவே

0: ராமன் பெறுகிறாள், சீதை தருகிறாள் ராமன் பெறுகிறாள். பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18, அவள் பழமுதி சோலையில் தாமரை போல வளர்ந்தது ஒரு மோட்டு, மலர்ந்தது ஒரு மோட்டு. பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. இது வந்து ஏற்கனவே எம்டிஆர்ல ராத்திரி 12 ஏற்கனவே எம்டிஆர்ல நவம்பர் 1, 2021 ராத்திரி 12 மணிக்கு 16 மணிக்கு போனேன், இப்போ வந்து 10 மணிக்கு பாடுறேன். அவள்தான்
1: அப்படியா ரெண்டாவது தடவை அந்த பாடலை எழுத்து பாடுறது?
0: ஆமா,
1: இப்போ
0: ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பாடுறேன்.
1: 1.5 வருஷம் நன்றா இருந்தது பாடலை கேட்க. இன்று வார்த்தைகள் நல்ல தெளிவாக வந்து கொண்டிருந்தது, சிறப்பு. ஒரு கேள்வி உங்களிடத்துல, நீங்கள் பாடசாலை பருவத்திலே, பள்ளி பருவத்திலே, அந்த பருவத்திலே பாடசாலைகளிலும் இப்படி பாடியிருக்கின்றீர்களா? பாடசாலை நிகழ்வுகளிலே?
0: ஆமாம், போட்டிலாம் கலந்துருக்கேன், ப்ரைஸ்லாம் வாங்கிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருக்காது, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், அப்படி
1: தான்
0: நினைக்க பார்த்தா. அப்புறம் ஆரம்பத்தில் ஆரம்பத்தை கொஞ்சம் ஷிவரிங் ஆகும், அப்புறம் எஸ்எல்சி படிக்கும்போது தான் செகண்ட் ப்ரைஸ் வந்தது.
1: ஓ,
0: ஒவ்வொரு வருஷம் நடப்பேன், 6வது படிக்கும்போது 7வது படிக்கணும்னு எனக்கு ரொம்ப வெறி. ஆனால் அங்கே பாடும்போது கை நடுங்குது மைக்கு, அதனால் நான் அதனாலயே நான் கூச்சப்பட்டு விட்டுருக்கேன் ஏதோ வாட்டி. அப்புறம் நைன்த் படிக்கும் போது தேர்ட் ப்ரைஸ் வந்து, அப்புறம் டென்த் படிக்கும் போது படிக்கல, பண்ணல. அந்த சமயத்தில் அன்னைக்கு லீவ், உடம்பு சரியில்லை, லீவ் போட்டேன். அதான் அன்னைக்கு கலந்து எஸ்எஸ்சி படிக்கும் போது எனக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்தது.
1: இந்த பாட்டு
0: அதான் ஸ்கூல் காம்படிஷன் ப்ரைஸ் தான் வாங்கிருக்கேன்.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு. பாட்டு போட்டிகள் வரும்பொழுது அது வர வேண்டுமே என்று நீங்கள் ஆயத்தமாக இருந்து அதில் பங்கு பெற்ற முடியாமல் போனால் உங்களோட மனோநிலை எப்படி இருக்கும்?
0: ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம குரல் செலக்ட் ஆகி அவன் கூப்பிடுற நேரத்தில் நம்ம ஒளிபரப்பு கூப்பிடும் போது போனா நம்ம ரிஜெக்ட் ஆகிடும் மறுபடியும். அது 5 அப்புறம் ஒரு 2-3, 1.5 வருஷம் கேசம் மறுபடியும் போக வேண்டியிருக்கும் சூப்பர் சிங்கர். அதனால அந்த ரொம்ப ரொம்ப இழப்பு தான். ஏன்னா கஷ்டப்பட்டு போராடி அந்த 2000-3000 100 பேர் செலக்ட் ஆகும் போது நம்ம வாய்ப்பு கூடிய சமயத்தில் போகலாம், அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குன்னு
1: போயிடும். அதே போன்ற
0: ரொம்ப கஷ்டம்.
1: ஓ, அடுத்து அப்படி நீங்கள் தெரிவு செய்ய, நீங்கள் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றும் வாய்ப்பு வந்து பாடி முடித்து விட்டால் எப்படி இருக்கும் உடைய மனோனர்? அடடா, அதே போன்ற ஒரு ஆனந்தம் வராது என்ன? படி முடிச்சு விட்டேன்.
0: ஆமா, ஒரு அது ஒரு ஆமா ஒரு மனசு. நான் விட அந்த காலத்தில் பாட்டுக்கு பாட்டு நீச்சல் 1993 லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுலாம் பாடுறேன், ஜெயிக்கிறேன். ஒரு 2-3 ரவுண்ட் வந்திருக்கேன்.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் கணபதி அவர்களே. உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் நேரத்திலே கேட்பதற்கு?
0: இதே பாட்டு கேட்டு பல வருஷம் ஆச்சு.
1: இந்த பாட்டு உங்களுக்கு தேவை?
0: ஆமா, இவள் ஒரு சீதை. ஆமா, நல்ல பாட்டு. நான் கேட்கும் போது தெரியும் அந்த பாட்டு எவ்வளவு எஃபெக்ட்.
1: ஓ, நல்லது. இனிமையா பாடியிருக்க.
0: மீண்டும் வர
1: கணபதி அவர்கள், மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம் எங்களோட.
0: மீண்டும் ஒரு 10:30 மணிக்கு வரேன்.
1: ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து பாருங்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு.
0: நன்றி, மிக்க நன்றி.
1: நன்றி கணபதி சகோதரா. நன்றி சகோதரா. நன்றி, நன்றி. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்தின் ஒலிபரப்பாகும். ஆடலுடன் பாடலை கேட்டு, அந்த பாடலை கேட்டு கேட்டு வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம்.

இதுதான் சந்தர்ப்பம். பிரபு, நீங்கள் அழைத்த வேளை இன்னொருவர் இணைப்பில் இருந்தபடியால் உங்களை இணைக்க முடியவில்லை. உடனடியாக நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது.

0: அடுத்த பாடகரை அன்போடு அழைப்போம். வணக்கம் வணக்கம், கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நல்லமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்கே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலே எப்படி இருக்கின்றது காலநிலை?
1: வெயிலாக இருக்கின்றது ஐயா.
0: பகலில் இரவில்?
1: இரவுல அதேதான்.
0: சரி, எத்தனை மணி வரையும் சூரியன் உங்களுடைய பகல் போல எவ்வளவு நேரம் இருக்கு? எத்தனை மணிக்கு சூரியன் மறைவுக்கு செல்லுகின்றார்? தாக்கம் அப்படியே இருந்து கொண்டிருக்கும், வர வர கூடிக்கொண்டுதான் போகும். பிறகு இரவு கொஞ்சம் குறைஞ்சு காலையில தூங்கிடுவார் தன்னுடைய. சரி, இப்பொழுது வெப்பமாக இருக்கின்றது, மழை பெய்ததா ஐயா?
1: இல்லை ஐயா,
0: மழையாக பொழியும். வாழ்த்துக்கள், நன்றாக மழை பொழிய வேண்டும், குளிர் பெற வேண்டும் என்று எண்ணும் இந்த வேளையிலே உங்களுடைய குரலையும் பாடலை கேட்கலாம் என்று அவளோடு இருக்கின்றோம். என்ன பாடலை பாட போகின்றீர்கள்?
1: ஒரு பக்தி பாடல்.
0: எங்க பாடுங்கள், எங்களுக்கு பக்தி உண்டாகுது என்று பார்ப்போம், கேட்போம், கொண்டு பாருங்கள்.
1: திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அன்று திருமகள் துணையில்

0: கடலுள் பள்ளி கொண்டாயே ஈமன்னாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஈமன்னாராயணா. உலகினை பாய்போல் கொண்டவன் நீயே ஈமன்னாராயணா. அன்று குரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஈமன்னாராயணா. கிரணி என்னகத்தை அளித்தவன் நீயே ஈமன்னாராயணா. அன்று இந்திரவில்லை முறித்தவன் நீயே ஈமன்னாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஈமன்னாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஈமன்னாராயணா. கொடியவள் மகிசி கொலை புரிந்தாலே அறியாயோ நீயே, அவள் கொடுமையை ஒழிக்க மறந்து விட்டாயோ ஈமன்னாராயணா. தேவர்கள் உந்தன் குழந்தைகள் அன்றோ மறந்தாயோ நீயே, உன் தெய்வ முனிவரை காப்பதற்கென்று வருவாயோ நீயே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஈமன்னாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஈமன்னாராயணா. தோளிலந்த சாரங்கம் எடுத்து வர வேண்டும் நீயே, கணக்கு தொடுத்திட வேண்டும் மறக்கியின் வாழ்வை அழித்திடுவாய் நீயே. அனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வாராய் திருமாலே, உன் நண்பரை எல்லாம் துன்பத்திலிருந்து காப்பாய் பெருமாளே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஈமன்னாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஈமன்னாராயணா. ரதங்கள் படைகள் என எழுந்து எழுந்து இங்கு வீருடன் வாருங்கள், நாராயணனின் தனைவனின் துணையால் போர்க்களம் வாருங்கள். வானம் இடிபடவும் பூமி கொடிபடவும் வேல் கொண்டு வாருங்கள், இனி வருவது வரட்டும் முடிவினை பார்ப்போம் தேவர்கள் வாருங்கள். ஈமன்னாராயணா ஸ்ரீபதி ஜெகநாதா, வருவாய் திருமாலே உனை தருவாய் பெருமாளே. நன்றி ஐயா.
1: நாங்கள் பக்தியிலே உறைந்து விட்டோம் கிருஷ்ணன் அவர்களே. உங்களுடைய உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து நாராயணரா?
0: ஆமா, கள்ளழகர்.
1: கள்ளழகன், கள்ளழகர் அவதாரம்,
0: மதுரை
1: கள்ளழகர் அவதாரம். சிறப்பு, நன்றாக பாடுகிறீர்கள், மூச்சை நன்றாக ஆளுகின்றீர்கள். அந்த அளவீடு சங்கீத

0: மரபுகளிடம் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு வெறி அவருக்கு. எப்படியாவது தண்டித்து ஒரு வரி இருவரி என்று பாட வைத்து உங்களை எல்லாம் பாட வைத்து விடுவார் இல்லையா? சந்தர்ப்பத்தை கொடுத்து போதிய நேரம் கொடுத்து தூண்டுவார். மற்ற இடங்களில் நாங்கள் ஒரு பாடல் கேட்டுவதற்கே திருத்தப்படுகிறோம். இது அவர் பாடல்கிட்ட உங்களுக்கு போதிய நேரம் தந்து சில திருத்தங்களை எல்லாம் உங்களை ஆக்கி எடுத்திருக்கின்றார். இப்ப என்னிடம் வந்து நீங்கள் வந்து சுலபமான பாடல் எல்லாம் வழி தெரியும் வந்து பாடுகிறீர்கள். நான் கேட்டுக்கொண்டிருந்து ரசித்துக் கொண்டிருக்கேன். இந்த பாடலை ஒருவர் ஜேசுதாஸ் அவர்களுடைய குரலில் வந்த பாடல் தானே, டாக்டர் ஜேசுதாஸ் அந்த பாடலை தான் பாட, அந்த பாடலை கேட்கின்றோம் கேட்கின்றோம் கேட்கின்றோம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அதே குரல். ஆனால் அந்த குரலை மாற்றி இன்னொருவர் பாடும்போது எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலாக ஆவலாக இருக்கின்றது. இவரும் பாடுகின்றாரு, இவரிடம் இந்த திறமை இருக்கின்றது என்று நாங்கள் எண்ணுகிறோம். இப்ப கண்ணதாசன் அவருடைய பாடலை வந்து எங்கள் கணபதி விக்னேஸ்வரன் பாடியிருந்தார். பாலசுப்பணியின் குரலை வந்து கணபதி அவர்கள் பாடினார். சாந்தி, ரேவதி இவரெல்லாம் வந்து பாடும்போது அவரவர் குரல் இப்ப எங்களுக்கு அந்த பாடல் என்றவுடன் உங்கள் இந்த பாடகர் என்ற எண்ணம் பெறுகின்றது எங்களுக்கு. எனக்கு மட்டுமல்ல கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகின் பல எல்லா கண்டத்திலும் இருந்து கேட்கின்றார்கள். இங்கே எனக்கு பல தளங்கள் பல செய்தி பகுதிகளில் இருக்கு, அவருடைய தொடர்புகள் இருக்கும். நீங்கள் பார்ப்பீ இரவு நேரத்து கூட எத்தனை மணிக்கு எடுத்தாலும் நானும் மகளும் பேசுவோம். வருடங்கள் கட்டி காத்து வளர்த்து தட்டி தட்டி எடுத்து இத்தனை பாடகர்களை உருவாக்கி விட என்று தென்னுலகத்து திரை உலகத்தின் பின்னணி பாடகர்கள் கூட இருக்கின்றார்கள். இவனுடைய நிறைப்படத்திலே வந்தவர்கள் இங்கு பலர் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், மேடைப்பாடல்களாக இருக்கின்றார்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். என்ன பாடலை பதிந்து விட போகின்றீர்கள் கிருஷ்ணா?
1: படம் வந்து வீரக்கனல்.
0: வீரக்கனல் நல்ல ஆனந்தனுடைய திரைப்படம் இல்லையா? என்ன பாடல்?
1: ஜெமினி கணேசன் நடித்த
0: வீரக்கனல். இரண்டு பேர் நடித்தவர்களோ? சரி, என்ன பாடல்? என்ன பாடல்?
1: தங்க கிளியே மொழி பேசு சக்கரையிதழே கவி பாடு. தங்க கிளியே மொழி பேசு. ஆமா,
0: தங்க கிளியே மொழி பேசு என்ற இந்த இந்த தலைப்பிலே நான் கட்டுரை பாடசாலை காலத்திலே கட்டுரை போட்டியிலே கட்டுரை எழுதி முதல் பரிசு பெற்ற ஞாபகம் பொழுது எனக்கு வருகின்றது. தங்க கிளியே மொழி பேசு என்று தங்க கிளியே மொழி பேசு சக்கர மொழி அந்த பாடல் நான் கேட்ட பாடம் இருக்கணும். நல்லது, ஞாபகங்கள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்கள் இளம் வயதில் சின்ன வயதில் எப்படி இந்த பாடல்களை பாடியிருப்பீர்கள் உங்களோட இளமை பருவத்தில் திருமணத்துக்கு முன்பு?
1: பாடுவதில்லை.
0: ஒரு வரி ரெண்டு வரி விசில் அடிப்பதுண்டா? விசில் சங்கீதம் பெறும் அந்த விசில் என்பது சாதாரண ஒரு காற்றை வாயினுள்ளே எடுத்து அந்த வாய்க்குள்ளே இருந்து காற்றை வழிபடும் போது ஞானத்தோட விடணும் சங்கீதத்தோட. எத்தனை பாடல்கள்
1: எனக்கு
0: அடிச்சு பாருங்கள். ஒரு இப்ப நம்ம அடிச்சு பாக்கல, பல்ல எல்லாம் இருக்கு தானே, அடிச்சு பாக்கலாம் தானே. அதனால செஞ்சு அதற்கு செஞ்சு பாருங்க. வெறும் காத்து தான் வருதா பாத்தீங்களா? நான் விசில் பண்ணினேன் எனக்கு அந்த நேரத்தில் விசில் என்ன எனக்கு பெரிய சந்தோஷம் ஐயா. விசில் அடிப்பு விட்டு விட்டீர்கள் பருவத்தை. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, மீண்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது பாடல். என் மகள் அனுஷியா அப்படி இருக்கின்றார்,
1: நன்றாக இருக்கின்றாங்க.
0: நீங்கள் பாடும் போது அவ கேட்டுக்கொண்டிருப்பாவா அல்லது ஏதாவது உதவி செய்வாரா பாடல்? கேட்டுக்கொண்டே இருப்பா. அவர் பாடுகிறார் அல்லவா கில்லாடி என்று சொல்லி. வாழ்த்துக்கள் ஐயா, சந்தோஷம். பிள்ளைகளே உங்களுடைய குரல்
1: பாட முடியுமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பாட எனக்கு முடியுமா? ஜேசுதாஸ் பாடல் பாடலாம், கொஞ்சம் சிரமமா
0: இருக்கு. நன்றாக எடுத்த ஆண்டு இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இதை விட ஒரு என்ன எதிர்பார்க்க? உங்களுக்கு என்ன பக்கவாத்தியம் இருக்கா இல்ல பாட்டு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? இல்லை, வாயாலே கேட்டு மனதிலே பார்த்து உள்வாங்குது. இதை எவ்வளவு தூரம் உள்வாங்குறோமோ அவ்வளவு தூரம் உங்களா முடியும். ஐயா அனந்தராமன் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள். அவரின் குரல் இப்பொழுது வருவார், வந்தால் பாடலுக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். அவருடைய நிலை
1: அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், நன்றி.

0: நன்றி, மீண்டும் வாருங்கள். இப்ப நான் அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் பிரபு அவர்களே, வணக்கம். மீண்டும் அழைத்திருக்கின்றீர்கள், இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? வணக்கம் வணக்கம் பிரபு, வணக்கம். வணக்கம் பிரபு மகனே, வணக்கம்.
1: நான் தர்ஷனா பேசுகிறேன்.
0: ஓ, என் செல்ல பேச்சு வந்து விட்டாளா தர்ஷனா? எப்படி அம்மா இருக்கிறீர்கள் தர்ஷனா?
1: நான்
0: நலமாக இருக்கேன் தாத்தா, நீங்கள் நலமாக? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். வானியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றது. அப்பா எப்படி இருக்கின்றார்? நலம் பெற்று வருகின்றாரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது பாடசாலை உங்களுக்கு விடுமுறை விட்டு விட்டதாமா? இல்லை. சரி, தர்ஷனா குஞ்சு, இன்று என்ன பாடல் பாட போகின்றீர்கள் காற்றலையில? சிறுவர் பூங்காவின் சித்திர பூங்கொடியல்லவா நீங்கள், அங்கே என்ன பாடலை கேட்போம் உங்கள் வாயிலிருந்து?
1: துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் இருந்து இன்னிசை பாடி வரும் என்கிற பாடல்.
0: அற்புதம், சிறப்பான பாடல். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
1: கொஞ்சம் வித்தியாசமாக இசையுடன் பாடப்போகிறேன் தாத்தா.
0: அப்படிங்கப்பா, அற்புதம் அற்புதம், வளர்ச்சி. எங்கே கொண்டு வாருங்கள், நாங்கள் ஆவலோடு எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா.

கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது.

0: நன்றி தாத்தா.
1: செல்லமே செல்லமே செல்லமே, உண்மையில் இறைவனுக்கு நன்றி. இந்த மழலையிலே வந்து இன்னிசை பாடி வரும் என்ற பாடலை பின்னணி இசையோடு பாடி காட்டினீர்கள். அந்த பின்னணி இசையோடு செல்வதென்றால் சாதாரணமானது அல்ல. நீங்கள் நன்றாக அதை ஆண்டு எங்களுக்கு பாடி காட்டினீர்கள். வாழ்த்துக்கள் அன்னை கலைவாணி, உங்களுக்கு எல்லாம் தர வேண்டும், எல்லா நன்மைகளும் தர வேண்டும். அந்த செல்ல குரல் இன்னும் எனக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது காதிலே. அது கிடையாது புரியாது சொல்லும் பொழுது அந்த செல்லம் அந்த மழலை சிறுவர்ப்பு தான் எனக்கு தோன்றுகிறது. வாழ்த்துக்கள் என் செல்ல பேத்தி தர்ஷனா, அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்ததம்மா. அந்த
0: நன்றி
1: சொல்றது தாத்தா தானே, நீங்கள் நன்றி சொல்றது, உங்கள் சிறப்பை தான் எனக்கு தர. உங்களோட இந்த வயதில் நீங்கள் எந்த அளவு தூரம் அதாவது இந்த பின்னணி இசையோடு ஒத்து போகக்கூடிய வகையில் வார்த்தைகளை அழகாக நீங்கள் தொடுத்து மனனம் பண்ணி பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள் சிறப்புகள். இந்த நேரத்திலே எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கூறிவிட்டேன். சரி, என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள் நேயர் நேரத்தில் கேட்பதற்காக?
0: நான் பாடிய பாடலையே
1: பதிவு செய்கிறீர்கள். இன்னிசை பாடி வரும், அற்புதமாக இருக்கிறது. இன்னிசை பாடி வரும் அந்த பாடல். இந்த பாடலை கேட்கும் நேரம் எல்லாம் உங்கள் தர்சனம் என்று எண்ணம் சரியா? ஒவ்வொரு பாடலும் வந்து நன்றி அம்மா, சிறப்பு வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி செல்வமே நன்றி. இப்பொழுது அடுத்த உறவாக வருகிறார் நம்முடைய ஞானசேகரன் அவர்கள், நீண்ட நாளையும் பின்பு. வணக்கம் வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் வணக்கம் மகனே. ஞானசேகரன் இணையவில்லை, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் வளையுங்கள், வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை நடைபெற்றுக் கொண்டிருப்பது. ஆடலுடன் பாடலை கேட்டு வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம். வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் மகனே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல் வணக்கம் அப்பா. நலமாக உள்ளேனப்பா.
1: நலமாக இருக்க வேண்டும் மகனே. நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக மேலும் மேலும் வளர வேண்டும். இப்பொழுது அங்கே காலநிலை எல்லாம் சுமூகமா இருக்கும். பணி புரிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
2: பணி முடிந்து எல்லாத்தையும் திரும்பிட்டேனப்பா.
1: திரும்பி கொண்டிருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? பாடுவோர் பாடலாம். நீங்கள் என்ன பாடலை பாடி காட்டப் போகின்ற நாங்கள் கேட்டு மக்களை இருக்கின்றோம் உங்களிடமிருந்து?
2: சார பரமேஸ்வரர் ஞானாம்பிகை சமேத தினமோசர் லிங்கேஸ்வரன் அருளாசியுடன் அவர்களின் கூட்டு பிரார்த்தனை பாடலாக நமது மானிட பிறவியின் பிறவி கடனை தீர்க்கக்கூடிய அந்த வசிஷ்ட மகர்ஷியால் கூறப்பட்ட அந்த பாடலை இப்பொழுது அந்த சிவனின் ஆசியோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற எடுத்து வருகிறேன்ப்பா.
1: வாழ்த்துக்கள் சிறப்புடன் அவர் ஆசி கிடைக்கும், நல்ல ஆசியுடன் கொண்டு வாருங்கள். நாங்களும் ஆவலோடு கேட்கின்றோம்.

0: கர்ணாம் குருதாய சசிசேகர தாரணாய கற்பூர காந்தி தவலாய ஜடாதராய தாரித்ய துக்க தகனாய நம சிவாய கௌரி பிரியாய ரஜனீச கலாதராய காளாந்தகாய புஜகாதி கங்கனாய கங்காதராய கஜராஜ விமர்த்தனாய தாரித்ய துக்க தகனாய நம சிவாய பக்தி பிரியாய பவரோக பயாபகாய உக்ராய துர்கபவ சாகர தாரணாய ஜோதிர்மயாய குணநாம சுகுருந்தியகாய தாரித்ய துக்க தகனாய நமச்சிவாய சர்மாம்பராய சபபஸ்ம விலேபனாய பாலேச்சனாய மணிகுண்டல மண்டிதாய மஞ்சீரபாத யுகலாய ஜடாதராய தாரித்ய துக்க தகனாய நமச்சிவாய பஞ்சானனாய பனிராஜ விபூஷணாய ஹேமாம்சுகாய புவனத்ரய மண்டிதாய ஆனந்த பூமி வரதாய தமோமயாய தாரித்ய துக்க தகனாய நமச்சிவாய பானுப்பிரியாய பவசாகர தாரணாய காளாந்தராய கமலாசன பூஜிதாய நேத்ரத்ரயாய சுபலட்சண லட்சிதாய தாரித்ய துக்க தகனாய நமச்சிவாய ராமப்பிரியாய ரகுநாத வரப்பிரதாய நாகப்பிரியாய நரகார்ணவ தாரணாய புண்ணியேசு புண்ணிய பரிதாய சுராட்சிதாய தாரித்ய துக்க தகனாய நமச்சிவாய முக்தேஸ்வராய பலதாய கணேஸ்வராய கீதப்பிரியாய விதிசேஸ்வரவாகனாய மாதங்க சர்ம வசனாய மகேஸ்வராய தாரித்ய துக்க தகனாய நமச்சிவாய வசிஷ்டேன கிருதம் சோஸ்ரம் சர்வரோக நிவாரணம் சர்வசம்பத்கரம் சீக்கிரம் புத்திரபௌத்ராதி வர்த்தனம் ஸ்ரீரிணை விமோசிங்கேஸ்வர பிரார்த்தனை மந்திரபம் சமர்ப்பயாமே. நன்றியப்பா.
1: இதற்கு நாங்கள் கைதட்டுவதை விட கைகூப்பி வணங்குவதுதான் சிறந்த. அற்புதமான ஒரு மந்திரம், மனிதனுக்கு நிவாரணம் தரக்கூடிய மந்திரத்தை வேதியர்கள் ஓதுவார்கள். அதை அமைதியான இடத்தில் கேட்போம். ஆனால் இன்று உங்கள் வார்த்தையில் நீங்கள் கொண்டு வந்த அந்த மந்திரம் உலகளாவ கேட்டிருக்கின்றது. எல்லோரும் இறைவனுடைய கருணையை பெறுவதற்கு வாய்ப்பு. அதன் கருத்துக்களையும் அழகாக புரியக்கூடிய வகையில் எழுத்துக்களை மிக மிகவும் சுலபமாக சொற்களை கூறினீர்கள். கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா. வேதியர்கள் கூறும் பொழுது நாங்கள் அதை கேட்பதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லும்போது உங்களோட குரல், உங்களோட தொனி அழகாக அற்புதமாக நல்ல மன அமைதியாக செய்திருக்கின்றீர்கள். எங்களுடைய மனமும் அமைதியாக கேட்டு மகிழ்ந்தது. இவ்வளவு தூர சிறப்புகள் எங்கள் உறவுகளிடம் இருக்கின்றதே, அதை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த பாடுபோர் பாடலான் நிகழ்வு எவ்வளவு உதவியாக இருக்கின்றது. இதற்கு உண்மையிலே மீராவுக்கு நன்றியை கூறிக்கொள்ளுகின்றோம். நல்லது அன்பு ஞானசேகர் அவர்களே, என்ன பாடலை பதிவு செய்யப்பட போறீங்கள் நேர நேரத்துக்காக?
0: சிறப்பு
1: வாழ்க்கை என்ற ஓடம். அற்புதமான கருத்துக்களை பொதுவாக புகுத்தின பாடல்கள். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா, நாங்கள் கேட்டு மகிழ்வோம். இணைந்தே சிறப்பித்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இறை அருளால் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும்.
0: இந்த உலகளாவிய இந்த நம்ம முண்டிகள் தமிழ் வானொலிகள் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் மீராமாவும் சார்பாக அப்பாவும் சார்பாக கூட்டு பிரார்த்தனை கலந்து கொள்ள இந்த பாடலை தான் நாங்கள் கோவிலில் பிரயோகிப்போம். அந்த பாடலை இன்று எங்களுக்கு வழங்கிய அம்மா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறி வணங்குகின்றேன் அப்பா.
1: நன்றி கூறி எங்களை தள்ளி வைக்க வேண்டாம். நாங்களும் உங்களிலே ஒரு அங்கம், நீங்களும் உங்களிலே ஒரு அங்கம், ஒருவருக்கொருவர் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த இறை பக்தியான இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் வானலையிலே கூறக்கூடிய அளவுக்கு இறைவன் உங்களுக்கு அந்த அருள் சக்தியை தந்ததுக்கு நாங்கள் கரம் கூப்பி வணங்குகிறோம். நன்றி மகனே, சிறந்த வாழ
0: நன்றி.
1: நன்றி மகனே, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள். இவர்களை பாடகர்களாக ஆக்கி வைத்த மீரா அவர்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே அடுத்து என் அன்பு செல்ல குழந்தை வருகின்றார், சஞ்சனா ஸ்ரீராமன் அவர்கள், மணவை தமிழ்நாட்டில் இருந்து. வணக்கம் வணக்கம் சஞ்சனா ஸ்ரீ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் செல்லக்குட்டி, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? தம்பி வந்து கூறினார் சிறுவர் பூங்காவது அக்காவுக்கு நலக்குறைவு என்று நாங்கள் மனவருத்தப்பட்டோம். இப்பொழுது எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இப்ப பரவாயில்ல.
1: பரவாயில்லையாடா, அதிகம் கடுமையாக்க கூடாது. உடம்பை நலமடைய வைக்க, நலமாக இருக்க வைக்க வேண்டும், அதுக்கு வலு கொடுக்க கூடாது. சரி, இருப்பினும் இன்று உங்களுடைய குரலில் என்ன பாடலை தந்து எங்களை எல்லாம் மழலையிலே முழுக வைக்க போகின்றீர்கள்? என்ன பாடலை கேட்போம் செல்லம்?
2: அழகிய அழகிய தாத்தா.
1: ஆஹா, அழகான பாடல், எங்கே சிறப்பாக கொண்டு வந்து பாடுங்கள்.

மழை மட்டும் அழக, சுடும் வெயில் கூட ஒரு அழகு. மழை

சொல்லிடு பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. குயிலிசையது பாடின ஸ்வர.

கவலையாவு மறந்தால் இந்த வாழ்க்கை முழுது மலதனி சிரிசா அழகே அழகே எதுவும் அழகே ஜனுத்த கதை நிரிசனி பக மனிச ஜனுத்த கதை மதனி பக மதனிச தஜம் தஜனுத கதை மகனி ரீசனி மதனி பக தஜம் தஜனுத இதயம் ஒரு ஊஞ்சலே இடம் வளமது ஆடிடும் இன்பத்திலது தோய்ந்திடும் துன்பத்திலது மூழ்கிடும் நடந்ததை நாம் நாளுமே நினைப்பது பொருளில்

0: முகங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அது தான்மையா எனக்கு. கமதனிசா நிரிசா, கமதனிசா கனிசா. அவ்வளவுதான் தாத்தா.
1: சிறப்பு சிறப்பு. உண்மையிலே அன்னை கலைவாணிக்கு நான் இருகரம் குப்பி வணக்கம் செய்கிறேன். செல்வங்களுடைய குரலிலே நீங்கள் வந்து பாடுவதையெல்லாம் கேட்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது எனக்கு. இதற்கு வழி சமைத்து தந்தது எங்கள் மீராமா தான். அவர் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து தந்தது. நீங்கள் அற்புதமாக சுரவரிசையோடு ஞானத்தோடு பாடுகிறீர்கள். இந்த ஞானம் மேலும் வளர வேண்டும் செல்ல கண்டு கண்டு விடாமல் திருஷ்டி விடாமல் இருக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு. அழகே அழகு, என் சஞ்சனா குட்டி பேத்தி பாடியதே அழகு. வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி தாத்தா.
1: நன்றி தாத்தாவுக்கு சொல்ல தேவை. நல்லா பாடியிருக்கீங்க, கொட்டிக்காரை. சிறப்பு சிறப்பாக நாங்கள் எல்லோரும் அப்படியே அமைதியாகி அப்படி பதுமையாகி விட்டோம். வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடலை உங்களுக்காக நம்ம நேர் நேரத்தில் ஒளிபரப்ப வேண்டும் சஞ்சனா? இந்த பாடலும் இந்த பாடலே தர வேணுமா செல்லத்துக்கு? இந்த பாடல் தருகின்றேன். வாழ்த்துக்கள். சிறுவர் பூங்காவில் உள்ள குறையை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று. சரியா, இத்தனைக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி கூற வேணும். எங்கே உங்கள் சகோதரி புவனேஸ்வரி நன்றாக பாடுவார் அல்லவா? அவர் வர மாட்டாரா? வெட்கம். உயர் வகுப்புக்கு வந்து விட்டார், அதனால் தான் அவரும் வந்து அழகாக பாட. உங்களுக்கு இறைவன் இயற்கையாக கொடுத்ததை மெருகூட்டி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை பேணுவுங்கள். இது உங்களுக்கு எதிர்காலத்தில் சிறப்பினை கொண்டு வந்து தரும் என்று தாத்தாவின் நல்வாழ்த்துக்களை தருகின்றேன். நன்றியம்மா. நன்றி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும் அங்கே. ஐயா வணக்கம். வணக்கம் ராமன் அவர்களே.
2: ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராமன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன். வேலை போயிட்டு தான் வந்தேன், பிள்ளை பாடிக்கிட்டு இருந்துச்சு.
1: அதை கேட்டு விட்டீர்கள். உடனே மகளுடைய பாடல் உங்களை கொடுத்து விட்டது. பணிபுரிய ஆரம்பித்து விட்டீர்களா? பணிக்கு ஆரம்பித்து விட்டீர்களா?
2: இல்ல, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சுகர் தான் ரொம்ப அதிகமாயிருச்சு.
1: ஓ அப்படியா? இப்ப எப்படி இருக்கிறது?
2: நானூறுக்கு மேல போயிருச்சு. அதனாலதான் இப்ப குறைச்சிட்டு இருக்கேன்.
1: ஓ என்ன காரணம்?
2: அது பாடியில சுகர் அதிகமா ஏறிடுச்சு. அங்க இருந்தாக்க அங்க உள்ள டேப்லெட் எதுவுமே கண்ட்ரோல் ஆகல.
1: அப்படியா? இல்லையே, நீங்கள் கட்டுப்பாடை கவனமாக வைத்து. கட்டுப்பாடு வந்து உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். சாப்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடாது, குறைக்கக்கூடாது. எந்த வேளை உணவையும் நீங்கள் தவிர்க்கக்கூடாது. வேளைக்கு வேளைக்கு சரியான அளவிலே சாப்பிட வேண்டும். அந்த உங்களுக்கு அந்த நீரிழிவு நோய் கவுன்சிலர், அதாவது உதவிக்காக இல்லையா, அந்த உங்களுக்கு உபதேசம், அதாவது அந்த பரிந்துரைப்பதற்கு உங்களை செக் பண்ணி?
2: இல்ல, அங்க அந்த பூமிக்கு எந்த சாப்பாடுமே கண்ட்ரோல் ஆகல. சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணாலும் அது குறையல.
1: மாத்திரைகள் எடுக்கிறீங்களா?
2: மாத்திரை எடுத்துக்கிட்டேன். இங்க இந்திய மாத்திரை, அப்ப அங்க போய் அந்த வெளிநாட்டு மாத்திரை எடுத்தேன், குறையல.
1: அப்படியா?
2: அது என்னன்னு எனக்கு மட்டும் குறையல, அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணா குறையலன்ட்டாங்க.
1: அப்ப என்ன சொன்னார்கள் முடிவு? குறைக்க முடியாதுன்றார்.
2: குறைக்கிற மாதிரி இல்ல, நீ ஊர்ல போயிட்டு அங்க உள்ள டாக்டர் பார்த்து செக் பண்ணிட்டு
1: ஊருக்கு வந்து. இப்பொழுது உங்களுடைய பழைய வைத்தியரிடமும், அந்த பழைய வைத்தியர் இங்கே இருக்கின்றார், முன்பு உங்களை பரிகரித்த வைத்தியர் இருக்கின்றாரா?
2: அங்க வந்து பார்த்தோன்னு குறைஞ்சிருச்சு. 400 இருந்தது இப்ப 180 வந்துருச்சு.
1: குறைஞ்சு கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் எதுக்கும் உணவு கட்டுப்பாடு மிக முக்கியம். நான் கிட்டத்தட்ட 28 வருடமாக அவரோடு நட்பாக இருக்கின்றேன், எங்களுடைய சுகர் மிஸ்டர் சுகரோட. வெளிநாடுகள் தானே, நீங்கள் இயற்கை உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள முடிந்த நாட்டிலே இருக்கின்றீர்கள். நாங்கள் வெளிநாடுகளிலே, உங்களுக்கு வெளிநாடுகளை பற்றி தெரியும். ஆனால் அது மலேசியா வித்தியாசமானது. அங்கு இயற்கை உணவுகளை பெறக்கூடியதான். நான் சிங்கப்பூர்ல வாழ்ந்த நான் அங்க எல்லாம் இந்த தொழில். இங்கே வந்து நாங்கள் எதையும் நேரடியாக எடுக்க முடியாத ஒரு நாட்டிலே தான் இருக்கின்றோம். அதாவது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நீங்கினான் பின்புதான் உணவுப் பொருட்களை நாங்கள் இங்கே பெறுவோம். இப்போ ஒரு கத்தரிக்காயை வாங்கினால் அதில் உள்ள எல்லாம் உயிர் சத்தெல்லாம் போன பின்பு வாடி சுவந்த பின்பு அதை பதப்படுத்தி தருவதைத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். கவனமா இருக்கணும்,
2: நேரடியாக
1: நீங்கள் மாத்திரை இதுகளில் வேலை கவனமா இருக்கணும். மற்ற எனக்கெல்லாம் ஒரு சரி, நாங்கள் தனிமைப்பட்ட முறையில பேசும்போது நாங்கள் பேசுவோம் இதை பற்றி இந்த
2: அனுபவம்.
1: ஆனா ஒன்று மனதில் வைத்திருங்கள், நீரிழிவு நோய் வந்து பாரதூரமான ஒரு வருத்தம் அல்ல, அது ஒரு குறைபாடு. உங்கள் உடலிலே உள்ள ஒரு குறைபாடு, உறுப்பில் உள்ள ஒரு குறைபாடு, அதை நிறைவுபடுத்தலாம், அதை எங்கள் கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்கலாம் என்ற மனத்திலே தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் அரைவாசி குறைந்துவிடும். அதுதான் முதல் தேவை, அதுதான் முதல் தேவை. மனதிலே ஒரு திருப்தி உங்களுக்கு வரும், இது ஒரு குறைபாடு, இந்த குறைபாடு வளரவிடாமல் நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று மனதிலே எடுங்கள், திடம் ஒரு சங்கல்பம் செய்ய வேண்டும் நீங்கள். சரியா? மனம்தான் காரணம், மகிழ்வாக இருங்கள். இது ஒரு வருத்தம் இல்லை, இது உலகத்தில் இது வருத்தம் இல்லை, ஒரு குறைபாடு. அந்த குறைபாடு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. இப்பொழுது எங்கள் மூதாதையருக்கும் எங்களுக்கும் வாழ்வியல் வாழ்க்கை முறை மாறிவிட்டது, லைஃப் ஸ்டைல் எல்லாம் வேறு மாதிரி வந்துவிட்டது, அதனால் தான். சரி, இந்த மகிழ்வான நேரத்திலே மகிழ்வந்து இவ்வளோ அழகான பாடலை பாடி எங்களுக்கு எல்லாம் அழகே அழகு என்று கூறிவிட்டு சென்ற அந்த அழகை கேட்ட எங்களுக்கு நீங்கள் என்ன பாடலை தரப்போகிறீர்கள்? உங்கள் பாடங்கள் கேட்போம்.
2: இந்த ரெடி பண்ணிட்டு வர்றேன், திடீர்னு வந்துட்டேன், கொடுத்துருச்சு கையில, பதினஞ்சு நிமிஷத்துல வர்றேன்.
1: சரி, ஆறுதல நேரம் எடுத்து தண்ணீர் அந்த நீர் ஆகாரங்களை சாப்பிட்டு உடலை திருப்திப்படுத்தி கொண்டு வாருங்கள். உடல் அந்த நீரிழிவு நோய்க்கு ஒன்றும் மனதில் வைங்கள், எந்த நேரத்தையும் உணவிலிருந்து, அதாவது வந்து ஒருவேளை உணவை கூட நீங்கள் விளக்கக்கூடாது, இந்த நேரத்துக்கு சாப்பிட்டுறவங்க காலை உணவை நிறுத்தி, மத்தியானம் மத்தியான உணவை நிறுத்தி, அதோட வேண்டாம். அந்த நீங்கள் இப்பொழுது அவருக்காக வாழ வேண்டும், உங்களுக்காக அவர் வாழ மாட்டார். சக்கரையர் உங்களுக்காக வர மாட்டார், அவருக்காக தான் நீங்கள் வாழுகிறீர்கள். நான் அப்படித்தான் நினைத்து கொண்டேன், நான் அப்படித்தான்
2: நினைத்து கொண்டேன்.
1: சரியா?
2: சரிங்க சரிங்க சரிங்க.
1: நன்றி ராமன், நீங்கள் மீண்டும் பாருங்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவிடம்
2: நன்றி.
1: அடுத்த உறவாக வர இருப்பவர் பெறுவதற்கு முன்பு ராமன் அவர்களை விடை கொடுத்து மீண்டும் பெறுவார் என்று கூறிக்கொண்டு இது பாட்டுக்கு பாடுபோர் பாடலாம் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 1:10 எட்டி பிடித்து விட்டோம். உங்களுக்கு 10:40 காட்டுகின்ற இரவு நேரத்தில் ஈழத்தின் நாட்டிலும் பாரத நாட்டிலும் 6 இப்பொழுது நேரம் அங்கே 5:10 காட்டுகின்றது இங்கிலாந்து பகுதியில். அடுத்த உறவாக யார் வர போகின்றீர்கள்? அழையுங்கள், மீண்டும் பிரபு அவர்கள் அழைக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் பிரபு அவர்களே. வணக்கம். வணக்கம் பிரபு. வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம்.
1: மீண்டும் தர்சனா பிஞ்சு வருகின்றீர்களா? வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பாடலை பாடப்போன்றீர்கள் தர்சனா? கொண்டு வாருங்கள்.
3: ஒவ்வொரு பூக்களுமே என்கிற பாடல்.
1: ஒவ்வொரு பூக்களுமே, அதுல நீங்களும் ஒரு அழகான பூ. இங்க கொண்டு வாருங்கள் செல்லக்குட்டி, அந்த பாடலை கேட்போம்.

உள்ளமென்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. இந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கெல்லாம் போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அது தினமு என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பணியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு

0: சிறப்பான ஒரு பாடல், உங்கள் வயதுக்கு மீறிய பாடல். அந்த பாடல் அற்புதமாக அந்த உங்களை அந்த பக்க வாத்தியம் உங்களை கட்டுப்படுத்துகிறது. அந்த கட்டுப்பாட்டுக்கு அமைய நீங்கள் சொற்களை கொண்டு வந்து அழகாக இந்த பாடியிருக்கிறீர்கள். சிறப்பான ஒரு பாடல், நல்ல கருத்தாளமுள்ள பாடல். அந்த பக்கவாத்தியங்களை நாங்கள் வந்து பாடும் பொழுது உங்கள் குரலுக்கு மேலே அந்த பக்கவாத்தியத்தின் இசையே புகப்படக்கூடாது. அந்த அந்த வோலியம் நீங்கள் பாடுகின்ற உங்களுடைய ஓசையை போல் நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தி உங்கள் ஓசையை கொண்டு வந்து தருகின்றீர்களோ அதே போன்று அந்த பக்கவாத்திய இசையும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அவ்வளோ இன்னும் அழகாக இருக்கும். சிறப்பாக இரண்டாவது பாடலை இந்த என்னுடைய அன்பு தர்ஷனா குட்டி பேத்தியம்மா, வாழ்த்துக்களடா உங்களுக்கு. சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு மாதிரி, தர்ஷனா பூ வித்தியாசமா.
1: நன்றி தாத்தா.
0: வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? அடுத்து பறவை வருவதற்கு முன்பு இது ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலை வாரத்தில் ஒரு நாள் தரும் பாடுவோர் பாடலாம்.
2: கள்ளிருக்கும்

0: பாடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலை வருடம் வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கோம். இதோ வந்துவிட்டார் என் அன்பு மகள் ரேவதி அவர்கள். வணக்கம் வணக்கம் ரேவதி. இரண்டாவது பாடலோ
1: என்ன?
0: வணக்கம் மகளே. எப்படி இருக்கின்றீர்கள்? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றார்கள் எல்லோரும்? எழுதி கொண்டே இருக்கின்றீர்கள்
1: எல்லோரும்? ஆமாம் அப்பா. ரெண்டு பேரும், ரெண்டு சிறு குழந்தைகளும் அருமையா பாடிட்டாங்க.
0: சிறப்பு இல்லையா?
1: தர்ஷனாவும்
0: வாழ்த்துக்கள் பலிக்கும் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள். சிறப்பு.
1: நீங்களுடைய நாங்களா வரவே முடியாதப்பா.
0: அது நீங்களும் எந்த வயதிலே ஆரம்பிச்சிருந்தால் இப்பொழுது இருந்திருப்பீர்கள் தானே? இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? ஆரம்பத்திலே எப்படி இருப்பீர்கள்? மற்றது எல்லோருக்கும் நீங்கள் அழகாக எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். எழுதி கொண்டிருக்க ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தரம் நன்றாக இருக்கின்றது. இங்கே இப்பொழுது திருப்புகளா அல்லது பாடலா?
1: திருப்புகள், அப்புறம் ஒரு பாடலும் கையோட பாடுறோம்.
0: சரி, கொண்டு வாருங்கள் கேட்போம்.
1: இப்பொழுது தன்யாசி ராகத்துல திருப்புகளப்பா.
0: தன்யாசியில கொண்டு வாருங்கள். திருப்புகளை தன்யாசியில கேட்போம்.
1: திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம்.
1: கடலை பொறியவரை பலகனி கழை நூகர் கடின குட உதர விபரீத கரட தடமும் அதனலின சிறுநயன கரிணி முகவரது துணைவோனே படவரையின் முகடு அதிர ஒரு

0: அடல சுரர்கள் குலம் முழுதும் மடிய உயராமரர் சீரையை விட எழில் மீறும் அருண கிரண ஒளி ஒளிரும் அயிலை விடும் அரகர சரவண பவலோலா படல உடுபதியை இதழி அணி சடில பசுபதி வரநதி அழகான பழனி மலை அருள் செய் மழலை மொழி மாதலை பழனி மலையில் வரும் பெருமாளே பழனி மலையில் வரும் பெருமாளே.
1: திருச்சி சம்பளம் ஆரம்பிக்கும் திருப்புகளமா அந்த அற்புதமாக இருந்தது. இல்லாததை நீங்கள் ஏற்ற இறக்கங்களை கவனித்து அந்த திருப்புகளின் சொற்களை அழகாக புரிய வைக்கின்றீர்கள். நாங்கள் ஒரு இடத்திலே கேட்டால் இப்படி கேட்க முடியாது. நீங்கள் தெள்ளு தமிழ் விளையாடுகிறது உங்களிடம் தான் கூறவணும். அதற்கு காரணம் முத்தமிழிலும் சிறந்த திருப்புகள். திருப்புகளை நீங்கள் பாடிக்கொண்டு வாருங்கள், திருப்புகளை ஓதிக்கொண்டு வாருங்கள், அது உங்களை எங்கோ கொண்டு வந்துவிடும். அந்த திருப்புகளுக்கு அவ்வளவு தூரம் பலம் உண்டு. வாழ்த்துக்கள், சிறப்பான திருப்புகள். அடுத்து உங்களோட பாடலையும் கேட்போமா?
0: கேட்போமாப்பா. இன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் சொன்னாங்க இல்லையா, அதனால நடராஜா மேல காரைக்கால் அம்மையார் பாடுற பாடல்
1: அப்பா அங்க கேட்போம். கொண்டு வாருங்க.
0: ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமிதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமிதை படித்த நான் பாடும்படி தக தக தக தக தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக தக தக தக தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே கால வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே கால வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்து கொடி சக்தி குளமகள் வித்து கொரு வெள்ளம் துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சினில் விளையாட தித்திப்பது இறைவன் செயலென பற்றும் தரும் பரமன் துணையன சுற்றத்தொடு மனிதர் குலம் ஒரு இசை பாட கற்றும் தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெறுவார் அவர்களும் புறவாட திக்கு பல திமி திமி என தக்க துணை தக தகவென தக்க கடல் அலையென நடமிடு உலகாட இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி எயிலோடு அமையாளவா இயல் இசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இயங்கியே உலகாளவா அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா ஆடுகிற காலழகில் காடு பொடியென அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்புன்று வர செய்த நீ நெருப்புக்குள் நீரென்று தர செய்த நீ சிரிப்புக்குள் நெருப்புன்று வர செய்த நீ மிஸ் நெருப்புக்குள் நீரென்று தர செய்த நீ கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ களிப்புக்கும் உலகங்கள் நடமாடவா உலகத்து நீதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே உலகத்து நீதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா, ஆடவா நடமாடவா, விளையாடவா உலகாடவா, நாத கீத போத வேத பாவராக தாளமோடு, நாத கீத போத வேத பாவராக தாளமோடு, அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட, அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட, தக தக தக தக தக என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக தக தக தக தக என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா.
1: இது உங்களுடைய தோழி மீரா அவனுடைய வார்த்தையில சொல்றா, சூப்பர் சூப்பர் சூப்பர் சொல்லாட்சி நன்றாக இருக்கின்றது. அந்த சொல்லாட்சி வருவதற்கு காரணம் உங்களுடைய திருப்புகள் தான். திருப்புகள் இப்படி இருக்கின்றது அனேம்மா, முத்தை திருப்பத்தி அதெல்லாம் கொண்டு வருவாங்க சாதாரணம். இந்த சொற்கள் எல்லாம் வல்லின சொற்கள் அடுத்து பக்தியோட வருகின்றது. நல்லா இருந்தது பாடல், சிறப்பாக இருந்தது பாடல். இதை விட நாங்கள் ஒரு என்ன எதிர்பார்க்க முடியும் உங்கள்கிட்ட இருந்து? சூப்பர் சூப்பர் சபாஸ் சபாஸ். இன்று ஒரு பக்தி பெருக்கெடுக்கிற நாளாக மொழியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாமை அலங்கரித்தீர்கள் நீங்கள் சாந்தி. அடுத்து இனமர்வர் வந்தார் கிருஷ்ணன் ஐயா, அவர்
0: என்ன அவர்கள், அப்புறம் இவர் வந்தாரு ஞானசேகர,
1: அவர் வந்து திருப்பாற்கடலை பத்தி கடந்து விட்டு போன பிறகு எல்லாவற்றையும் உணைத்து மந்திரத்துக்குள் அமர்த்தி விட்டார் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இவ்வளவு தூரம் சிறப்பான ஒரு நிகழ்வு அமைவதற்கு அந்த அன்னை கலைவாணியுடைய கடாட்சம் எங்களுக்கு இருக்கின்றது. முன்னியல் தமிழ் வானொலிக்கு என் உறவுகளாகிய உங்களுக்கும் நல்லது மகளே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் எல்லா நிலமும் கிடைக்க வேண்டும் இறைவனர்களாலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னியல் தமிழ் வானொலி, நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. என் பிள்ளைகளுக்கு இப்படியான திறமை மனதுக்குள்ளே இருக்கின்றதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிய மீரா உங்களுக்கு நன்றியை தருகின்றேன். இவர்கள் இப்பொழுது உலகளாக இருக்கும் எங்கள் நேயர்கள் மத்தியிலே ஒரு இனம் காணப்பட்ட பாடகர்களாக இருக்கின்றார்கள். இவர் என்றா பாடுவார், பேரை கூறினோன்னா உடனே அவருக்கு இந்த பாட்டை ஞாபகத்துக்கு கொண்டு வருவார்கள். அவ்வளவு தூரம் முத்திரை பதிச்சிருக்கின்றார்கள் எங்கள் செல்வங்கள். உங்கள் அனைவருக்கும் அன்னை கலைவாணியின் அருள் நிறைய விரைவனும். கலையில் சிறக்க வேண்டும், தமிழில் வளர வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க கலை என்று மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றேன். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சுவை. அடுத்து சாந்தி வந்து தந்துவிட்டார் பாடலை. இன்னும் வர வேண்டி இருக்கின்றதே சாந்தி இல்லையா? விக்னேஸ்வரன் இரண்டாவது பாடல் தரவனும், கிருஷ்ணன் தரலாம். நீங்கள் கால நேரத்தை பற்றி யோசிக்க வேண்டாம், வர வேண்டியவர்கள் வரலாம், வந்து பாடலாம். அடுத்த செல்ல குழந்தை வருகின்றது. ராணி வணக்கம், ராணி வணக்கம். உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, மீண்டும் அழையுங்கள். வந்துவிட்டார், வந்துவிட்டீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
1: வணக்கம் என் அன்பு மகளே, சகாய அன்சுராணி சந்தன்ராஜ் திருமதி அவர்களே, வணக்கம். வருக வருக, உங்களை வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
2: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
1: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய திருவாயால் என்ன பாடலை பாட போகின்றீர்கள்? அப்பா உங்களுக்காக சிறந்து வாழ்த்துக்கள். ஈரப்பதத்தோடு இளகைய மனத்தோடு இனிமையான பாடலை எங்கே எடுத்து வாருங்கள். குயில் குஞ்சு என்ன பாடல்
2: ஐயா? அந்த ரெண்டு குட்டி பொண்ணு சூப்பரா பாடினாங்க.
1: அப்படியா? குட்டி பொண்ணு, நீங்களும் ஒரு குட்டி பொண்ணு தானே, எங்க இந்த குட்டி பொண்ணு இப்படி பாடுகிறான்னு பார்ப்போம். அந்த குட்டி பெண்கள் குட்டி வயது கேட்ட குரல்லே பாடுகிறார்கள். நீங்களும் அந்த குட்டி பெண் வயதுல இருந்து வந்தவர்கள் தானே? வந்தவர்கள் எல்லோரும்
2: அப்படித்தான். பாட்டு சூப்பரா இருந்ததுங்கய்யா.
1: அது நல்லா தான் இருந்தது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இதை விடுவது என்று தெரியும், ஒன்று ஒன்று முஞ்சி விட்டது. உங்களுக்கு எல்லாம் இளம் வயதிலே உங்களுக்கு இப்படி சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்தால் என்று நீங்கள் பெரிய பாடகர்கள் தானேம்மா. இப்பொழுதே ஒரு தொலைபேசியில வந்து தாட்டி விட்டு இப்படி பாடுகிறீர்கள். உங்களோட திறமையை நான் கண்டுட்டேன், எல்லோருடையும் நல்ல கெட்டிக்காரர் நீங்கள். இது உண்மையிலே நான் முதலே சொன்னேன், அன்னை கலைவாணியினுடைய கடாட்சம் எங்கள் முன்றில் தமிழ் வானொலிக்கு உண்டு. கலைஞர்களும் சரி நேயர்களும் சரி யாரையும் பல ஒவ்வொருத்தரும் வந்து தங்களது திறமையை வெளிக்காட்டி ஒருத்தரை ஒருத்தர் அன்போடு இணைந்து உலகளாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு நீங்கள் எல்லாம் காரணகர்த்தா தானே, நீங்களும் அழகாக பாடுகிறீர்கள். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தனித்துவம் வேறு, ஆனால் அந்த தனித்துவத்தை முழுமையாக கொண்டு வந்து காட்டுகிறீர்கள் அல்லவா கட்டிக்காரி. காக்கைக்கும் தங்கஞ்சு பொன்மஞ்சு தான், என் மகள் எனக்கு பெருமைதான், எல்லோரும் எனக்கு நன்றாகத்தானே இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. என்ன பாடலை கேட்போம் என்று உங்களுடைய செல்ல மொழியிலே?
3: நாடோடி மன்னர்களே வணக்கம் வணக்கம், நான் பாடும் மெல்லிசையோ இனிக்கும் இனிக்கும், நிலவை பிடித்து தரையில் திரை வைத்தாலும் வெளிச்சம் கொடுக்கும், அதுதான் எனக்கும் வெளிச்சம் கொடுக்கும், அதுதான் எனக்கும். நாடோடி மன்னர்களே வணக்கம் வணக்கம், நான் பாடும் மெல்லிசையோ இனிக்கும் இனிக்கும், நிலவை பிடித்து தரையில் வைத்தாலும் வெளிச்சம் கொடுக்கும், அதுதான் எனக்கும் வெளிச்சம் கொடுக்கும், அதுதான் எனக்கும். காண்பதென்ன இது மாயமா, காண்பதென்ன இது மாயமா, இந்த சிகரில் பல வகை இது ஒரு புது வகை, உங்கள் நேசம் வாழ்க ஆட சொன்னார் அது நியாயமா, பிளீஸ் ஆட சொன்னார் அது நியாயமா, அடைய முனை சிறு கொண்டு புகழுக்குள் அடைக்கிற உங்கள் வீரம் வாழ்க, அட காசுகள் போட்டதும் பூக்கிற பூச்செடினான், இன்று கை தட்டும் ஓசைய பூக்கரிசு பூக்கிற பூச்செடினான். சூப்பர் ரசனை வாழ்க, தேங்க்யூ ரசனை வாழ்க, ரசிகன் வாழ்க, தேங்க்யூ ரசனை வாழ்க, நாடோடி மன்னர்களே வணக்கம்.

நண்பர் கூட்டம் இங்கே, நண்பர் கூட்டம் இங்கே, அடமான் மோகன் கதைகளை போட்டது பொய்யெழுத்து, நான் ரசிகன் இடுவது கையெழுத்து, ரசனை வாழ்க ரசிகன் வாழ்க, ரசனை வாழ்க ரசிகன் வாழ்க, நாடோடி மன்னர்களே.

0: சூப்பர் சூப்பர் நீங்கள் பாட்டிலே சொல்லிவிட்டீர்கள். தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிவிட்டீர்கள். சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ். நல்லா இருந்த ஒரு விரைவு விரைவு தாளமுள்ள பாடலை அழகாக டைமிங்கை கவனித்து பாடு. நான் தாளம் விரல எண்ணிக்கை வைத்துக் கொண்டிருந்தேன். அழகாக இருந்த நீங்கள் பாடியது சிறப்பாக சிறப்பாக பாடினர். நல்ல குரல் வேண்மை உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் இளவயதில் சங்கீதத்தை கொஞ்சம் போற்றி இருந்தால் இப்போ எங்கோ வந்திருப்பீர்கள். நேரங்கள் காலங்கள் கிடைக்கவில்லை. இப்பொழுதான் சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்து வாரத்தில் ஒரு நாளாவது வந்து முழுமையாக ஒரு பாடலை பாடும் பாக்கியம் கிடைத்திருக்கு உங்களுக்கு. சிறப்பாக இருந்த நல்லா இருந்த அம்மா. நல்ல பாடு நல்ல பாடு. வாழ்த்துக்களடா. சிறப்பு சிறப்பு. அவரும் வந்தாரா? நல்லா நல்லா பாடுகிறீர்கள் அம்மா. சிறப்பாக இருக்கு. நான் முன்பு கேட்டிருக்கேன் உங்கள் பாடலை. இப்பொழுது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. வளர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனுக்கு நன்றி. எங்கே ஐயா உடைய பாடலை கேட்டு பார்ப்போம். ஐயா வந்து விட்டீர்களா?
1: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா.
0: குரலை கேட்டு விட்டோம். சந்தன ராஜ் அவர்களுடைய குரலை இரவு நேர வணக்கத்தை தந்தீர்கள். அதற்கு பகல் நேர வணக்கத்தை நானும் தருகின்றேன். இரு வணக்கத்தையும் பெற்று இருவரும் ஐக்கியமாகவும் காற்றலையிலே கூறுங்கள்.
1: ஆமாங்க ஐயா, காற்றலை இன்றைக்கு சிறப்பாக அனைவரும் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்லக்குடிகளோட சேர்த்து.
0: அது அதாவது வந்து வளர்ந்து வரும் கலைஞர்கள் அவர்கள் வளர்ந்து அவர்கள் எதிர்கால முதுகெலும்புகள். முன்னில் தமிழ் வானொலியின் பாடுபோர் பாடலாமின் முதுகெலும்புகள் அவர்கள் தான் இல்லையா? சிறப்பு சிறப்பா. அது இப்பொழுது இசையோடும் வந்து பாட புறப்பட்டு விட்டார்கள். அதை இப்பொழுது கற்றுக்கொண்டு வந்தால் அவர்கள் நல்ல ஆளுமையை பெறுவார்கள். வாழ்த்துக்கள் சார். இந்த வேளையில உங்கள் பாடல் எதுவாக இருக்கும் என்று கேட்டுப்போம். எல்லாம் ஆண்கள் குறைந்தவர்கள் ஆண்களும் வந்து நல்ல அழகாக பாடுகிறார்கள். சிறப்பாக பாடுகிறார்கள். பாடுங்கள் கேட்போம்.
2: மெட்டி ஒலி காத்தோடு என் நெஞ்சை தாளாட்ட மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக கோதை மலர் பூம்பாதம் வாவென்னுதே கோதை மலர் பூம்பாதம் வாவென்னுதே மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்டேன். வாழ்நாளெல்லாம் உன்னோடுதான் வாழ்ந்தாலே போதும் வாழ்வென்பதின் பாவங்களை நாம் காண வேண்டும் நாளும்.

0: கோல நேரம் உன் காலடி படும் போதிலே பூந்தெண்டல் பாடும். பார்வை பட்ட காயம் பாவை தொட்டு காயும் எண்ணம் தந்த முன்னோட்டம் என்று அந்த வெள்ளோட்டம் கண்ட பின்பு கொண்டாட்டம் கண்டாடும் என் நெஞ்சம் வெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்ட மேனி ஒரு பூவாக வெள்ளிசையின் பாவாக மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக கோதை மலர் பூம்பாதம் வாவெண்ணுகே கோதை மலர் பூம்பாதம் வாவெண்ணுகே மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்டு. அவ்வளோதாங்க ஐயா.
1: மெட்டியோடு தாளாட்டி விட்டு செல்கிறது ஐயா. சிறப்பான பாடல், நல்ல உங்களுடைய அந்த மெல்லினமான இதிலேயே வந்து அந்த இனிமையாக நிறுத்தி உயர்த்தி சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மெட்டியொழி அந்த இடையில பிறகு அந்த தானா ஹாஹா அம்மி நன்றாக இருந்தது.
0: அதுக்கு என்ன கொஞ்சம் வரணும் ஐயா, அதில் அந்த இது வரணும், அந்த கோரஸ் வரும்.
1: அந்த கொசுகள் எல்லாம் பரவில்ல வந்த இன்னும் சிறப்பா இருந்துருக்கு இல்லையா?
0: அது வந்து இன்னும் இருக்கும். அதுதான் அந்த பாடலுக்கு என்ன இனிமை சேர்க்கிறது.
1: நல்லா
0: இருக்கு. அது என்ன இந்த வரியில அந்த வார்த்தைகளை கொடுக்க மாட்டாங்க போட்டுருக்கு.
1: அது நல்லா இருந்தது, பாடல் நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். இப்போ மாமா பாடி விட்டாரு என்று பெரிய மகிழ்ச்சியோடு இப்ப கேட்டுக்கொண்டிருப்பாரு. இப்பொழுது என்னுடைய மகள் அங்கேயும்
0: கேட்டுக்கொண்டிருப்பாங்க.
1: நன்றி சந்திரன். இந்த பாடல் தான் உங்களுக்கும் அவருக்கும் இதே பாடல்கள் தான் தர வேண்டும் என்று கேட்பீர்கள். அதையே
0: கொடுக்கணும். உங்களுக்கும்
1: நன்றி.
0: நன்றி வணக்கம்.
1: சிறப்பாக இருவரும் வந்து குடும்பத்தோடு வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கின்றது உங்கள் பாடல். ஒரு நாளைக்கு இருவரும் சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும்?
0: அது வீட்டுல இருந்தோம் நீங்களா கண்டிப்பா பாடுறோம். அப்பவே பண்ணிட்டேன், அதுக்கு வாய்ப்புகள் இல்லாம காலையில அங்காரியை கவனி
1: கட்டியிருக்கோம். கும்மாளம் போடும்போது
0: கூத்தாடும் நேரம் நீடிக்கும் போது
1: சிறப்பு. சிறப்பாக இணைந்தீர்கள். வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறுகின்ற நன்றி. நன்றி சந்தன் ராஜ் அவர்களே. நன்றி நன்றி நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடுவோர் பாடலாம். ஒரு மணி 10 நிமிடத்தை தொட்டுவிட்டது. உங்களுக்கு இரவு நேரத்தில் எங்களுக்கு 1:11 தொட்டுவிட்டது. இங்கே என்னுடைய கடிகாரத்திலே 11 ஒன்றை காணவில்லை, மறைந்து விட்டது. வேற ஒரு இலை ஒன்று மறைந்து விட்டது. அதனால் 1:10 என்று கொண்டு 11:10 உங்களுக்கு எங்களுக்கு 1:40 நண்பகலை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் வரவண்டி இவர்கள் இருக்கின்றார்கள், வர வேண்டும். ராமன் நீங்கள் வருவதாக கூறினீர்கள். விக்னேஸ்வரர் இன்னொரு பாடல் தரலாம். சாந்தியினுடைய இன்னொரு பாடல் வர இருக்கின்றது தானே. கிருஷ்ணா எங்கே அமைதியாக இழந்து விட்டீர்கள்? கணபதி அவர்கள் வாருங்கள், வந்து முடிந்தால் பாடலாம். இதுதானே ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வருவதானே. சற்று நீடிப்பதில் எந்த விதமான சலனமும் இல்லை. வாருங்கள், வந்து பாடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாடுவோர் பாடலாம். மூன்று தமிழ் வானொலி.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி உணவு அருந்து விட்டீர்களா? ஆறுதல் அடைந்து ஓய்வெடுத்தீர்களா? பாடல்களை கேட்டீர்களா?
1: எல்லாத்த பாட்டையும் கேட்டு கொண்டிருந்தா நல்லா, அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் நல்லா பாடிச்சு. ரேவதி இந்த பாட்டு நல்லா இருந்தது. பாடம் நல்லா இருந்தது ஐயா.
0: எல்லாம் நல்ல பக்குவமாக வந்து பக்குவப்பட்டு விட்டார்கள். பதமாக வந்து இதமாக பாடுகிறார்கள் இல்லையா? உங்களுடைய பாடலை கேட்போம், கொண்டு வாருங்கள் இரண்டாவது பாடலை.
1: ஓகே.

0: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோடும், உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோடும் தாழ்வோடும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தால் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல சேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தால் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் இல்வாழ்வில் நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.
1: வணக்கம் ஐயா.
2: சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல், நல்ல கருத்து, தத்துவமான ஒரு பாடலை அழகாக எடுத்து வந்து அந்த அழுத்த வேண்டிய சொற்களை எல்லாம் அழுத்தி திருத்தி கூறி இருக்கின்றீர்கள். கடந்த முறை பாடுவதை விட இந்த முறை பாடும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு படபடப்பு குறைவாக இருந்தது இல்லையா? மூச்செடுத்து நன்றாக மூச்சுக்கு பயிற்சியை கொடுத்து செய்ய வேண்டும். சிறப்பாக சிறப்பாக பாடல் ஐயா, நல்லா பாடுகிறீர்கள். அந்த துணி உங்களுக்கு நன்றாக புரிந்து இருக்கிறது அந்த பாடலுக்கு. வாழ்த்துக்கள், சிறப்புகள். எல்லோராலையும் பாட முடியாது, நீங்கள் பாடிய பாடல்கள் எல்லோராலும் பாட முடியாது. மேடை பாடகர்கள் கூட எத்தனையோ பழக்க அவர்கள் முயற்சி எடுத்து கொண்டு வந்து பாடுவார்கள் பக்கவாத்தியங்கள், நீங்கள் பக்கவாத்தியம் இல்லாமல் சிறப்பாக பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன் அவர்களே. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.

0: இனிமையான பாடல்களை இதமாக வந்து பாடிக்கொண்டு சென்றார்கள். எங்களுடைய மூன்று தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் பாடுவோர் பாடலாகும் பாடல் நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வருகின்றது. வந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அதை சுகமாக வந்து இதமாக பாடி சென்ற அன்பினை நெஞ்சங்களை உங்களுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பலமாக வந்து பாட வேண்டும் என்று உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கூறும்பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் வருகிறது, குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடைகிறது, அதற்குள்ளே வந்துவிட வேண்டும் என்று எண்ணி வர வேண்டும். இறுதி நேரத்தில் எல்லோரும் பாட மட்டும் கேட்டுக்கொண்டிருப்போம். அது இப்போ அன்பு உறவு வருகின்றார், என் சிங்கக்குட்டி வருகின்றான், சிங்கக்குட்டி அழைப்போம். வணக்கம் வணக்கம் சிங்கக்குட்டி கண்ணா, வணக்கம்.
1: அப்பா அப்பா வணக்கம்.
0: எங்கே காணவில்லை, என்ன அவ்வளவு தூரம் ஞாயிறு தினமாக இருந்து கொண்டு உங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை போல் தெரிகின்றது. என்ன பாடலை கொண்டு தரப்போகின்றீர்கள்? சோகமா சந்தோஷமா?
1: மறுபடியும் படத்துல வந்துங்கப்பா. நலம் வாழ என்னாலும்
0: சோகம்தான், சோகம்தான் கொண்டு வாருங்கள். நலம் வாழ என்னாலும் உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். எங்கே கொண்டு வாருங்கள் பாடலை.
1: நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும். மனிதர்கள் சில நேரம் இறமாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம்,

நலம் வாழ இந்நாளும் என் வாழ்த்துகள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது, மறைவதும் பின்பு உதிப்பதும் இயல்பானது. கடல்களில் உருவாகும் அலையானது, விழுவதும் பின்பு எழுவதும் மரபானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை,

0: இன்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தை இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உன் மீது பண்பாடும் நலமால என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்
1: நலம் வாழ என்னாலும் நல்வாழ்த்துக்கள் என்று எல்லோரையும் நல்ல வாழ்த்து கூறி பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சாப்பிட்டீங்களா ஐயா?
0: ஆ சாப்பிட்டாங்கப்பா.
1: உஷாராக பா, சத்தம் காரணம். அங்கே எப்படி இருக்கு காலநிலை உங்களுக்கு?
0: இங்கே நல்லா இருக்குப்பா, விண்மீன்லாம் தெரியுது, காத்தடிக்குதுப்பா.
1: காத்தடிக்குதா? காத்து பாட நல்லா உங்களுக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பாக பாடகள். கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் நீங்கள் முன்னில் தமிழ் வானொலியில் இணைந்து?
0: இப்போ நான் 4 வர வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா.
1: கூட பேரும்
0: 3 வருஷம் நடந்துட்டு இருக்கு. 3 வருஷம் நடந்துட்டு இருக்கு.
1: வந்துவிடும்.
0: 4 வருஷம் வந்துருச்சு நினைக்கிறேன்ப்பா.
1: வந்துருக்கா? சரி. வீட்டுல எல்லோரும் நலமா இருக்கிறாங்களா?
0: அனைவரும் சுகம்ப்பா.
1: பேர்த்தி எப்படி இருக்கிறாள்? பேர குழந்தை?
0: நல்லா இருக்குங்கப்பா, நல்லா இருக்காங்க.
1: பேர குழந்தைய பார்த்து விட்டீர்கள், சந்தோஷம் தான். உங்களுக்கு பேர்த்தி அல்லவா அவள் வாழ்க்கையில கிடைச்ச?
0: பேர்த்திங்கப்பா.
1: பொக்கிஷம். பொக்கிஷம் வந்து கேட்டீர்கள் ஒரு பாடல், வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பிறந்த என் மகளே. வாழ்த்துக்கள், சிறப்பு. பிள்ளைகள் எல்லோரும் நலமா இருக்கும் இந்த வேளையில நீங்களும் வந்து இணைந்து எங்கள் வானொலியை சிறப்பித்து இன்றைய பாடுவோர் பாடலாமை அலங்கரித்து எல்லோருக்கும் வாழ்த்து கூறும் வகையிலே ஒரு பாடலையும் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். கண்ணா, என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு? நான்
0: அப்பா சோலையம்மா படத்துல இருந்துங்கப்பா.
1: என்ன திரைப்படம்?
0: சோலையம்மா.
1: சோலையம்மா, சோலையம்மால என்ன பாடல்?
0: ஆமாங்கப்பா. மேற்கு தொடர்ச்சி மேல உச்சியில அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் ஜெயசந்திரனுக்கு.
1: ஓ, மேற்கு தொடர்ச்சி உச்சையில.
0: ஆமாப்பா, பி சுசிலா பாடின பாட்டு இருக்கு, ஜெயச்சந்திரன் பாடின பாட்டு இருக்கு.
1: உங்களுக்கு ஜெயச்சந்திரன் வேணும்? ஜெயச்சந்திரன் வேணும்.
0: ஜெயச்சந்திரன் குரல். ஆமாங்கப்பா.
1: சரி, இந்த பாடலை அவரிடம் எடுத்து அவரிடம் கேட்டு நான் பதிவு செய்து அவரை கொண்டு பாட வைக்கிறேன் உங்களுக்கு. நாகபுரம் ஓடி வந்திருக்காரு, அவர் பணி முடிந்து வந்து அழைத்து பார்த்திருக்காரு, கிடைக்கவில்லை, நின்று விட்டார் போலும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிங்கப்பா. நன்றி, மிக்க
1: மகிழ்ச்சி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கன்னடா கலை இருந்து ஒளிபரப்பாகும் பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலோடு பாடிக்கொண்டிருப்போம் தொடர்ந்து இத்தனை வருடங்களாக. இன்று ஆரம்பத்தில் நான் கூறினேன், இந்த பாடலை யாரும் பாடினால் அப்படி இருக்கும், நன்றாகத்தானே இருக்கும், ஒரு தடவை முயற்சித்து பாருங்கள் அன்பு உறவுகளே. சரி, அடுத்த உறவாக யார் நாகபுரம் அவர்கள் அழைத்திருந்தார். ஒரு தடவை அவருடைய அழைப்பு வந்தது போல் எனக்கு தெரிகின்றது. அந்த படம் கண்டேன், ஆனால் அந்த நின்றுவிட்டது. அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லையோ, அல்ல பணி முடிந்து வைத்து காணவில்லை. ராமன் மீண்டும் வருகின்றார் என்றால் அவருக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதல்ல, வந்தால் பாடலாம். கணபதி அவர்கள் வர வேண்டும். கிருஷ்ணா, என்ன நடந்தது உங்களுக்கு? ஒரு பாடலோடு நின்று விட்டீர்கள் என்று இன்னொரு பாடல் பாடலாம் தானே? வாழ்த்துக்கள். இன்னும் 6 நிமிடங்கள் இருக்கின்றது. 6 நிமிடங்களில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிடேன். அதற்கிடையில் யாரும் வந்தால் அவர்களை நான் இணைத்துக் கொள்வேன். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து 26 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. முன்பு இந்த கலையகம் இப்பொழுது இருக்கும் இடத்தை விட்டு முன்பு இருந்த இடத்துல இருக்கும் வேளையிலே மகள் வந்து இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பக்க வாத்தியம் வாசிக்கும் கலைஞர்களையெல்லாம் வைத்திருந்தார். அவர்கள் தாங்களாக வந்து விடுவார்கள். இன்று பாடுவோர் பாடலாம் என்றால் வந்து 3-4 மணி நேரம் இருந்து உல்லாசமாக பாடுவோர்கள் ஒவ்வொருவருக்கும் பக்க வாத்தியம் வாசித்து கொண்டிருப்பார்கள். அப்படியெல்லாம் வளர்ந்து வந்த பாடகர்கள் எங்களிடம் இருந்தார்கள். பாடகர் பாடும்பொழுது அவருக்கு ஏற்ற வகையிலே பக்க வாத்தியங்களும் வந்து ஒலித்து கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. பின்பு குறைவுபடுத்து அவர்களும் சென்று விட்டார்கள். அவர்களும் பல பல விடயங்களும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எத்தனை பாடல்கள் இங்கே வந்து பிரபல்யா பாட இருக்கின்றார்கள். அதே வேளையில் எங்களுடைய இடத்து சௌந்தரராஜன் என்று பெயர் பெற்ற சங்கீத வித்வான் பூஷணம் சங்கீத ஆசிரியர் திரு ரகுநாதன் அவர்கள் இணைந்து பாடுவார் எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து. மூன்றியல் பகுதியில் இருந்து எங்களுடைய பாலசிங்கம் போன்றோர் எல்லாம் சிறப்பாக பாடிக்கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அவர்களுக்கு குடும்ப சுமைகள் பொறுத்து வேலை பணி அதுகளாலே வருவதற்கு நேரம் ஒத்துழைக்கவில்லை. இல்லது விட்டால் அவர்கள் தொடர்ந்து முனைந்திருப்பார்கள். அவர்களை நாங்கள் நினைவு கூறுகணும். அதை விட எல்லாவற்றையும் விட எங்கள் வானொலியில் வந்து டாக்டர் கலை அரசி அவர்கள் வந்து அற்புதமாக பாடுவார். அடுத்து அவர் சங்கீதத்தில் நாட்டுப்புற பாடலில் டாக்டர் பட்டம் பெற்றவர். பெரியொரு பெரிய அற்புதமானவர். அற்புதமாக வந்து பாடுவார். ஒரு பாடலும் பாடி முடிந்தவுடன் என்னிடம் பாட வந்தார் என்றால் அந்த இறுதி வரையில் அப்பா என்ற ஒரு சொல்லையும் பூத்தி விடுவார். அப்படி பாடக்கூடியவர் அவர். இன்னும் பல பாடகர்கள் பாடகிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வருவதற்கு நேரங்கள் ஒவ்வானதாக இல்லை போல் தெரிகின்றது. முன்னிலை தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ்ச்சியை நான் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போல எங்கள் வானரசி மீரா அவர்களும் ஈழத்திருநாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பார். விரைவில் வருவார். வந்த பின்பு மீண்டும் களை கட்ட வேண்டும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நான் அப்படியே ஆறுதலாக இருந்தேன். பிள்ளைகளுடைய கும்மாளத்தை கேட்டு மகளும் சந்தர்ப்பத்தை விரைவில் எதிர்பார்க்கின்றேன். நான் பூரவுளை இறைவன் அதை கொடுப்பார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். இந்த வேளையில் அந்த வந்து செல்ல குழந்தைகளுடைய குரலில் நாங்கள் பாடலை கேட்பதற்கு எவ்வளவு தவம் பெற்றிருக்க வேண்டும். இறைவன் தந்த அருள். சங்கீதத்தில் நீங்கள் இவ்வளவு தூரம் ஆர்வம் பெற்று இந்த பாடலை இசையோடு வந்து பாட வேண்டும் என்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியை களைகட்டச் செய்திருக்கின்றீர்கள். எங்கள் தமிழ் பேச்சு தமிழ்னா களைகட்டச் செய்திருக்கின்றீர்கள் என்று தான் கூற வேண்டும். அழகாக ஆண் பெண் குழந்தைகள் வந்து இருபாலாரும் வந்து பாடுகின்றீர்கள். எங்கள் இங்கிலாந்திலிருந்து எங்களோட விக்னேசன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நிகழ்ச்சியை பங்கு பற்றி பாட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்து வந்து பாடுபவர். தயாரித்து கொண்டு வந்து பாடுகிறீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது என்று தான் கூற வேண்டும். அடுத்தவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், வரவில்லை. இத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அரை மணி நேரம் கூட எடுத்து விட்டோம். உங்களுக்கு நேரம் 11:27 எங்களுக்கு 1:57 இன்னும் 3 நிமிடத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. ஆரம்பத்திலே மறு ஒலிபரப்பை கேட்டது போன்று மறு ஒலிபரப்புகளும் நாங்கள் கேட்க சுவாரஸ்யமாகத்தான் இருக்கின்றது. இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது எங்கள் வானொலியில் என்று நாங்கள் எண்ணக்கூடிய வகையில் நாங்கள் இப்படி பங்களித்திருக்கின்றோமே என்று நாங்கள் எங்களை பற்றி பெருமை கொள்ளக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவாக வந்து கொண்டிருக்கின்றது. நல்லது என் அன்பு உறவுகளே என்று வந்து பாடிய அத்தனை பேருக்கும் என் அன்பு வணக்கத்தை நன்றியை தெரிவித்து இறைவனுக்கு நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவா உலகத்தில் நோய் துன்பங்கள் அதாவது அந்த நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம் என்ற கருத்துக்கு அமைய எங்களுக்கு எந்த விதமான உடல் நோவுகளும் இல்லாமல் வருத்தங்கள் இருந்து எங்களை நிவர்த்தி செய்து அன்பு கருணை சாந்தம் அமைதி மனித நேயம் அறம் தலைக்க வழிவகுக்க வேண்டும். அனுகூலத்தை கொடுக்க வேண்டும். அந்த வழியில் எங்கள் புலன்களை திருப்பி வழிநடக்க வழிகாட்ட வேண்டும். உங்களை பின்தொடர்கின்றோம் என்று சொல்லி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து இறைவனை வணங்கி இன்றைய பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை 2023 ஆண்டு 6வது மாதம் 25ஆம் நாள் வந்த பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உங்கள் அன்போடும் இறைவன் ஆசியோடும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும். என் நல்லுறவுகளை மீண்டும் சந்திப்போம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இன்று வியாழக்கிழமை 3ஆம் மாதம் 31ஆம் தேதி 2022 என்று நேரம் சரியாக 10:01, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:31. எல்லோரும் நலமா இருக்கிறீங்கள் என்று நினைக்கிறேன். நோயற்ற வாழ்வோடு, குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். கிளாஸ் ரூமுக்கு ரேவதி அம்மா ஓடி வந்துட்டா இன்றைக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம் ரேவதி அம்மா, உங்களுக்கு வணக்கம். இன்று வந்து புதையல் நிகழ்ச்சி, அது உங்களுக்கு தெரியும். நான் இப்ப ஒவ்வொரு நாளும் அந்த வருகிற நிகழ்ச்சிகளில் நான் பேர்களை சொல்லி உங்களுக்கு எடுத்து வரப்போறேன். அந்த நிகழ்ச்சிகள் தான் இனி அதுல உங்களுக்கு வரும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என் முன் விருப்ப பாடல், அது ஒரு அன்பு உறவோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும். முன்பு வந்து அந்த நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமைகளில் என் உன் விருப்ப பாடல் தான் காட்டிலைக்கு வரும். உங்களுக்கு வியாழக்கிழமையில புதையல் நிகழ்ச்சி வரும், சரியா? எங்கே இப்பொழுது ஒரு கண்ணன் பாடலை நாங்கள் கேட்போம். அந்த பாடலை தொடர்ந்து காட்டலைக்கு வருகிறது புதையல். அது புதையல் என்றா உங்களுக்கு தெரியும். நான் சொற்களை எடுத்து வருவேன். அந்த சொற்களை நீங்கள் தரவுகள் கொடுக்கும் போது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த நிகழ்ச்சி காட்டலைக்கு வர இருக்கிறது. ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். கண்ணன் ஒரு கை குழந்தைய கொண்டு வரலாம் தான் இருந்தாலும் நெடுக அந்த கை குழந்தைய தூக்கி கொண்டு சரி கொஞ்சம் ஒரு உருப்பா கண்ணனை கொஞ்சம் சந்தோஷமா மோட்டார் பைக்ல ஓட விடலாம் போறேங்க.

நன்றி ரேவதி அம்மா. 31ஆம் தேதி 3ஆம் மாதம் 2022 வியாழக்கிழமை. சரியா, கொஞ்சம் தடுமாறுகிறேன். உடனே சின்ன குழந்தைகள் இப்படித்தானம்மா தடுமாறி தடுமாறி சொல்லும். என்றாலும் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி நன்றி. சரி, சந்தனராஜ் மாமா வணக்கம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம் உங்களுக்கு. எங்க ரெண்டு குழந்தைகள் முதலே வந்துட்டீங்க. வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கிளாஸ் ரூமுக்கு 3 பிள்ளைகள் துரிதமாக ஓடி வந்திருக்கிறார்கள். சந்தோஷமா இருக்கு. பார்க்கலாம் இன்னைக்கு வந்த புதையலுக்கு பாப்போம், எத்தனை புள்ளிகள் நீங்க எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். மாலிங்கம் ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? நிகழ்ச்சிக்கு உங்களை விட உங்களோட பேரனை கூப்பிடலாம். குட்டி சுட்டி பையனை, அவன் சுட்டியா பேசுறான்.

0: நிகழ்ச்சியில் முதலே இணைந்து கொள்ளும் உங்களுடைய மகாலிங்கம் ஐயாவை சந்திச்சுக் கொள்ளலாம். வணக்கம் மாலிங்க ஐயா.
1: வணக்கம்.
0: என்ன உங்களோட சத்தத்தை காணல, ஒண்ணுமே சொன்னீங்க. என்ன பிள்ளையா உங்கள பிள்ளையான்னு பாக்குறேன் நான். ஒருக்கா நீங்க வந்தா மட்டும் இந்த பிரச்சனை வந்துருதே. எங்க பாருங்க, அவரு நோசம் பேசுங்க. இப்ப பேசுங்க.
1: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்காங்களா?
0: சரி, நலமான்னு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். கெட்டிக்காரண்டா நீங்க.
1: நலமாவா?
0: நலமா.
1: நலந்தானா? நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா?
0: அதுதானா நான் சொன்ன நலமோ அல்லது நலமா?
1: நலமா
0: அப்படி வரணும். நலமோ அல்லது நலமா ரெண்டு பேருக்கு
1: நலம் வரணுமா?
0: இல்ல, நீங்க வந்து நலம் தானான்னு கேட்டிருக்கீங்க. தானா வேண்டாம், மோ தல நல மோ என்று அல்ல வரணும். அல்லாட்டி நலமா என்று வரணும். அல்லாட்டி நலம்
1: நலமே.
0: அல்லாட்டி நலம் நலம்
1: ஐயா.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். நீங்க இவ்வளவு புத்திசாலியா இருப்பீங்க.
1: ஏன்னா உங்க கூட சேர்ந்து அப்படி ஆயிடுச்சுமா.
0: நான் பெருமை படுறேன். அப்படி நீங்க என்ன பாருங்க, என்ன பார்த்து நீங்க இப்படி மாற புதிய சாலையா வந்துட்டீங்கன்னா நான் பெருமை படுறேன்.
1: ஆமா.
0: சரி, இன்னைக்கு
1: போல
0: நூல போல சேர தாய போல செய்ய
1: பிள்ளை
0: பிள்ளை.
1: சுருதிகா பேசுது என் பேத்தி.
0: எங்க சுருதிகா? பாப்போம் வாங்க சுருதிகா. வணக்கம் சுருதிகா.
2: வணக்கம் அந்தி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நம்ம எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன்.
3: நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க.
0: என்ன தம்பி என்ன சொன்னான்? நீங்க மட்டும் லைவ்லயே பேசிக்கிட்டு இருப்பீங்க. என்னையே பேச நீங்க தரமாட்டீங்க. அப்படித்தானே அப்படித்தானே சொல்றேன் அவன். இல்ல
3: நீங்க மட்டும் நைட்ல
0: பேசு. யாரோட நான் பேசுறது சொல்றானா? பாருங்க. அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க நைட்ல பேச முடியாது. நீங்க தூங்கணும் இல்ல, அதனாலதான் நாங்க நைட்ல உங்களை பேச விடுறது இல்ல. இல்லையாமா அவர சொல்லுங்க பாப்பலாம். அன்னைக்கு எல்லாம் அந்த மாமாட்டை எல்லாம் நல்லா சொன்னீங்க. எங்க சொல்லுங்க நீங்க உங்களோட பேர நல்லா உச்சரிச்சு சொல்லுங்க பாப்போம்.
3: தேஜேஸ்வரன்.
0: அப்ப நேற்று நீங்க ஷோர்ட் சொன்னீங்களே தேஜேஸ் மட்டும், உங்களுக்கு ஸ்டைல் வந்துட்டு தானே தேஜேஸ்வரன். நீங்க நேற்று வரண சொல்லியே எனக்கு தேஜேஸ் மட்டும் தானே
3: சொன்னீங்க.
0: தாத்தா வாங்கி நீங்க எல்லாம் ஷோட்டா சொன்னீங்க. கெட்டிக்காரன். உங்களுக்கு பாட வருமா தேஜேஸ்வரன்? நீங்களுக்கு பாடுவீங்களா? நீங்க எங்க பாடுங்க பாக்கலாம்.
3: சத்தியம்மா நான் சொல்லுவேன்டி. காதல் பத்திரம்மா நான் பாத்துக்கிறேன். அது மாதிரி தெரியல.
0: நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. உண்மையா சூப்பர் சூப்பர். யா நீங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நீங்க நீங்க நல்ல படம் பாப்பீங்களா?
3: மாஸ்டரா பாப்பேன்.
0: இல்ல இல்ல, அது சரி. ஒரு ஒரு மூவிய நீங்க கண்டினியூவா பாப்பீங்களா, இல்லாட்டி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிறுத்தி பாப்பீங்களா?
3: இன்ட்ரெஸ்ட்
0: இல்லாட்டி விட்டு விட்டு பாக்கணும். இல்ல நீ பாடு நிறுத்தி வச்சுட்டு. இல்ல கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நல்லா பாடுறீங்க. சரி, இங்க சுருதிக்கா அக்காட்ட கொடுங்க பாக்கலாம். ஒருக்கா
2: சொல்லுங்க ஆண்டி.
0: சுருதிக்கா நீங்க பாடுவீங்களா? சுருதிக்கா நீங்க பாடுவீங்களா?
2: பாடுவேன்.
0: சரி, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம், முடிஞ்ச அளவு பாடுங்க.
2: பாடின பாட்டு பாடுதுமா?
0: சரி பாடுங்க.
2: சத்தியமா நான் சொல்லுறேன்டி, உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி, பத்திரமா உன்னை பார்த்துக்கல, உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி. கீர்த்திக்கு கிருப்பல் அவசியம் நான் கிருப்பா, என்ன நீ மாத்திப்புட மனசு, இருக்கிறாசைய தாண்டிக்கா, என்ன நீ மாத்திப்புட இருமை, தண்ணீர் தன்னையும் காவி தையாறு கை கொட்ட. என்ன மறந்த சத்தியமா நான் உன்னை இழந்த, என்ன மறந்த சத்தியமா நான் உன்னை இழந்த, குளித்தான்

0: உலகம் உன் பாசத்தில் பெரியதடி நியவே, உன் பாசத்தில் இமயமா உலகம் உன் பாசத்தில் பெரியதடி இருமேந்தரு தண்ணீரில் தன்னையப்பா உன் காதல் என் காரியம் கையோடு கை கொடுப்பா.
1: கெட்டிக்காரி என்ன படம் இந்த பாட்டு? என்ன படம் அம்மா
2: இது? வந்து ஆல்பம் சாங் இருந்தது.
1: என்னங்க தொடங்குனது அந்த பாடல் வரி? எப்படி தொடங்குனது?
2: சத்தியமா
1: சத்தியமா சத்தியம்.
2: அது வந்து சத்தியமா ஆரம்பிக்காது. என்ன வரும்
3: இது படம்
1: புதியல் நிகழ்ச்சி. நான் உங்கள்கிட்ட ஒரு குட்டி தரவு தாரன், நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். சரியா கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, தாத்தா சொல்லி கொடுக்க கூடாது, சொல்லி கொடுத்தா தாத்தா சரியில்லை. ஒரு ரெண்டு புள்ளி கழிப்பு தாத்தாட பேந்து வந்தா சரி. மனிதர்கள் மனிதர்களிடையே இது இருக்க ஒரு இந்த குணம் இருக்க வேண்டும். இது இருக்கும் இருக்க வேண்டும். மூன்று எழுத்து சொல் ஆனா அவர் செயல் தொடங்குறது. தாத்தா சொல்லிக் கொடுக்க கூடாது. மனிதர்கள் உயிரினங்களிடையே இது இருக்கும். மனிதர்களிடம் நிறைய இருக்கும்.
2: அன்பு
1: அன்பு கட்டி காரி உங்களுக்கு ஒரு சொல்லு. ஒரு புள்ளி கிடைச்சிருக்கிறது. உண்மையா கட்டி யாரும் சொல்லி கொடுத்தா தாத்தா சொல்லி கொடுத்தாரா? எப்படி கண்ணால டுக்கு டுக்கண்டு சொல்ல சொல்லி தரையில. சரி, இது ஒரு விளையாட்டு பொருள். மூன்று எழுத்து சொல். இது ஒரு விளையாட்டு சொல், விளையாட்டு பொருள். இது ஒரு விளையாட்டு பொருள். வட்டமாக உருண்டையாக இருக்கும். உருண்டையாக பந்து. கட்டிக்காரி கட்டிக்காரி சரி. நீங்க கட்டிக்காரி. அப்ப சரி, அப்ப நான் உங்கள்ட்ட இருந்து விடுபட்டு அப்பாட்ட போ, தாத்தாட்ட போட்டா? தாத்தாட்ட சரி, தாத்தாடம் பேசுவோம். வணக்கம் மாளிங்கய்யா.
4: வணக்கம்.
1: உங்களை உள்ள பேர புள்ளியல் கட்டிக்கார புள்ளியல்.
4: குட்டி 16 அடி பாயின்னு சொல்றாங்களா, அதே மாதிரி தான் இருக்கும்.
1: அதே மாதிரி தான் இருக்கு. விட்டு கொடுக்க மாட்டீங்க நீங்க. நானும் இப்ப நீங்க அடிக்கடி கோயிலுக்கு போறீங்க, அடிக்கடி கோயிலுக்கு போறீங்கல்ல, அடிக்கடி கோயிலுக்கு போறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சொல் நான் தரப்போறேன். சரியா
4: சொல்லுங்க.
1: கோயில்களில் நடக்கும் ஒன்று, இது நாலு எழுத்து. எல்லா கோயில்களில் வருஷம் ஒரு தரம் நடக்கும் ஒன்று, நாலு
4: எழுத்து.
1: நாலு எழுத்து. வருஷம் ஒரு முறை கோயில்களில் நடக்கும் ஒன்று, நடக்கும் ஒன்று. நீங்க அதுக்கு போவீங்க. 10 நாளா நடக்கும், 15 நாளா நடக்கும், சில நேரம் 20 நாட்கள் நடக்கும். சில கோயில்லாம் நான்கு எழுத்து. நீங்க ஒவ்வொரு நாளும் போறீங்களே, அப்படித்தான் சொல்லி சொல்லி போறீங்களே. இன்றைக்கு அது, இன்றைக்கு இது, இன்றைக்கு அது, இன்றைக்கு அது, எல்லா
4: கோயிலும்
1: இல்ல கும்பாபிஷேகம் நடுக்க நடக்குமா? இது ஒவ்வொரு வருஷம் ஒருக்கா நடக்கும் எல்லா கோயிலும். 10 நாள் நடக்கும், 15 நாள் நடக்கும். எங்க கோயில்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாருங்க, அந்த குட்டியில சொல்லியிருந்தா இப்ப சொல்லிருப்பா. நிறைய மக்கள் வருவார்கள். வருஷத்தில் ஒரு முறை நடக்கும் எல்லா கோயில்களிலும். ஒவ்வொரு வருஷமும் நடக்கும், நிறைய மக்கள் வருவார்கள். நீங்களும் அங்க போயிருக்கீங்க. இது வந்து 10 நாளா நடக்கும் சில கோயில்ல. தேர் விழா ஒரு நாள் நடக்கும். வருஷத்துல ஒரு நாள் இல்ல, வருஷத்துல ஒரு முறை நடக்கும். சில கோயில் 10 நாள் நடக்கும், சில கோயில் 20 நாள் நடக்கும், சில இது வந்து
4: நவராத்திரி
1: இல்லை. நவராத்திரி எல்லா கோயிலையும் நடக்குமா? இல்ல தெரியும் தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இத சொல்லாம நான் இன்றைக்கு விட மாட்டேன். நீங்க இவ்வளவு கோயில் போய் தெரியுறீங்க. கோயில்
4: விழாவா? ஆண்டு விழா? ஆண்டு விழா
1: இல்ல. அப்படி கோயில்ல நடக்கிறது இல்லையே. கோயில்ல நடக்கிறத என்ன சொல்லுவோம்? என்ன விழா என்று சொல்லுவோம். சரி விழா சரி. அந்த முன்ன ரெண்டு இடத்தை கண்டுபிடிங்க. திருவிழா இத தெரிய என்ன நீங்க ரெண்டு போய் ஒரு கப் பாலுக்குல நான் சொல்ற மாதிரி நல்ல ஞாபக சக்தி வர்றதுக்கு ஏதாவது போட்டு காய்ச்சி குடிங்க சொல்லிட்டேன். திருவிழா ஒன்று ஒரு புள்ளி எடுத்து
4: அதாவது பராசக்தி தான் மாணிக்க வாசருக்கு அருள் கொடுத்தாராம். அதே மாதிரி நீங்க கொடுத்துருங்க எனக்கு.
1: இல்ல எத்தனை திருவிழா பாத்திருப்பீங்க நீங்க? நானே இப்ப எண்ணி உண்மையா சில நேரம் எனக்கு பொறாம இருக்கிறது. என்ன இது ஒரு நாளும் மாலிங்க ஐயா திருவிழா திருவிழாண்டு போறாருண்டு. இந்த கோயில் திருவிழா இந்த கோயில் திருவிழாண்டு போறீங்க. இந்த திருவிழாவும் மறந்துட்டீங்களே நீங்க. திருவிழா எல்லா கோயிலையும் நடக்கும். திருவிழா பத்து நாள் பதினஞ்சு நாள் பாத்தீங்களா? நல்லது நல்லது ஐயா. நான் அடுத்த நேர்களிடம் இனி விறுவிறுப்பா கொண்டு போகணும் புதிய நிகழ்ச்சி. நன்றி நன்றி. தேஜேஸ்வரன் உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சரியா?
4: சொல்லுங்க.
1: உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். நான் பெரிய பிள்ளை சொல்ல எல்லாம் வச்சிருக்கிறேன் செல்லப்பட்டிட்டி. என்ன பிள்ளைக்கு சுலபமா கொடுக்கணும் யோசிக்கிறேன் நான். எனக்கு சின்னனா உங்களுக்கு எது சொல்லலாம். சாரி கேக்குறேன்னா பூக்களிலே சரியா? பூக்கள் பூக்கள் பூ இருக்குல்ல பூ பூ வெள்ளை நிறத்து பூ எது ரெண்டு சொல்லுங்க. வெள்ளை நிற வெள்ளை நிறத்து பூ ரெண்டு சொல்லுங்க. வெள்ளை ரோஜா கெட்டிக்காரன் என்னொன்னு சொல்லுங்க. வேற என்ன? வெள்ளை வெள்ளைப்பூ மல்லிகை கட்டிக்காரன் யாரும் சொல்லி கொடுக்கறாங்களே இல்ல தானே சில குட்டிங்க? சரி ஒரு ஒரு பெண் தெய்வம் ஒரு பூவின் மேல் இருப்பார். அது என்ன பூ? ஒரு பெண் தெய்வம் ஒரு பூவின் மேல் இருப்பார். அதுவும் ஒரு வெள்ளை பூ. அது என்ன பூ?
5: வெள்ளை பூனா? தெரியும்
1: தெரியும். ஒரு ஒரு ஒரு ஒரு தெய்வம் நீங்க உங்களுக்கு எல்லாம் தேவையான ஒரு நீங்க வணங்கும் ஒரு பெண் தெய்வம் ஒரு வெள்ளை பூவின் மேல் இருப்பார். அந்த பூ என்ன? சேதேஸ்வரன் இங்க. ஓ உங்களுக்கு ரீகனெக்டிங் காட்டுது. சரி நீங்க வரும் வரை உங்களுடைய இது சரியாக வரும் வரை நான் வணக்கம். ராஜேந்திரன் ராஜேந்திரன் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்.
1: ஒரு நிமிஷம் தாங்க ராஜேந்திரன் அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்க. சரி நீங்க பேசுங்க. அவருக்கு ரீகனெக்டிங் காட்டுது. அங்க வணக்கம் ராஜேந்திரன். நலமா இருக்கிறீங்களா? இந்த கிளாஸ் ரூமுக்கு வர்றதுல நல்ல புள்ள நீங்க இல்ல? சரி இது ஒரு திரவம் நான்கெழுத்து. இது ஒரு திரவம் நான்கெழுத்து வாசனையாக இருக்கும். எல்லா விழாக்களிலும் நன்மை தீமை விழாக்களிலும் இதை உபயோகிப்பார். சொல்லுங்க.
6: பன்னீர்
1: பன்னீர் கட்டிக்காரன். சரி அடுத்தது அடுத்தது நல்ல விடயங்களுக்கு கோயிலில் இதை செய்வார்கள் நான்கெழுத்து. நல்ல விடயங்களுக்கு சூடம் கொண்டு செய்வார்கள் நான்கெழுத்து.
6: அர்ச்சனைமா, அர்ச்சனை
1: சூடம் கொண்டு செய்வார்கள் நல்ல விடயங்களுக்கு கோயில்களில் எல்லாம் சூடம் கொண்டு செய்வார்கள் நான்கெழுத்து.
6: ஆராதனைமா
1: தவறு. ஓகே,
6: நினைச்சுக்கோமா.
1: இல்ல இல்ல இல்ல தவறு. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு புள்ளி போகுது. எங்க பாக்கலாம். இணைஞ்சு கொள்ளுங்க என் அன்பு உறவுகள். சேதேஸ்வரன் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க ஐயா. அந்த அந்த பூவை கண்டுபிடிங்க. என்ன அது உங்களுக்கு தேவையான ஒரு பூ. அந்த தெய்வம், அந்த தெய்வம் வந்து அந்த பெண் தெய்வம் உங்களுக்கு தேவையான ஒரு தெய்வம். கரூர் ராஜேந்திரன் நீங்க இணைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வணக்கம். மாமா பேருங்க இதுல எழுதியிருக்கார் பாட்டு. அவருக்கு அவருக்கு உதவி செய்யறதுக்கு நலமோ என கேட்டேன் சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தது ராஜ்குமார் வாங்க வாங்க வாங்க. ராஜ்குமார் குருபாஸ்கர் நீங்கள் வாங்க, எல்லாரும் வாங்க. எங்க பாக்கலாம் கட்டிக்காரர் புதையல் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்ப நான் கேட்டது வந்து நல்ல நல்ல விடயங்களுக்கும் கோயில்களிலும் சூடம் கொண்டு இதை செய்வார் என்ன என்று கேட்டேன். என்ன என்று கேட்டேன் எங்கே? நான்கெழுத்து, நான்கெழுத்து. கொஞ்சம் விறுவிறுப்பா போக வேணும் பாருங்கள்.

0: வந்திருக்கும் ராஜ்குமார் தர்மபுரியில் இருந்து.
1: அம்மா அம்மா வணக்கம்மா. நலமாமா?
0: நான் நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க? ராசியமா கேளுங்க, மற்றவங்களுக்கு கேட்காம. எங்க
1: சத்தம் போடாம கேக்கணும். மகளங்க கலக்குறாரு பேரன் பேத்தியோட.
0: பேரன் பேத்தியோட பேசுனா பேசிக்கொண்டே இருக்கலாம். நல்ல சந்தோஷமா இருக்க, நல்லா பேசுறாங்க. உண்மையா? அந்த
1: நான் கூட யோசனை பண்ண, சிறும் பூங்கா வந்துருச்சா என்னடா
0: முன்பெல்லாம் ராஜ்குமார் எங்கட வானொலியில சிறுவர் பூங்கா நான் தான் எடுத்து வருவேன். நான் மற்றது என்னோடு சேர்ந்து ரெண்டு சிறுவர்கள் எடுத்து வந்தார்கள், சிவானி என்று ஒரு. இப்ப எல்லாம் அவர்கள் பிள்ளைகள் பெற்று விட்டார்கள். குழந்தையாவே வந்திருந்து என்னோடு செய்வார்கள், நல்லா இருக்கும். இப்ப அப்பா அதை விட மிஞ்சிட்டார். அப்பா அப்பா
1: குழந்தைகள் குழந்தைகளாயிரு கேக்குற கேள்வி எல்லாம் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா,
0: அப்பா குழந்தைகளோடு பேசினாலும் அவ்வளவு மறைவாக இருக்கிறது அவர்களோட கேட்கிற கேள்விகள் எல்லாம். அதுதான் உண்டு. நாங்கள் சிறுவர் பூங்கா எடுத்து வந்திருந்தோம், விளையாட்டு பிள்ளைகள் போல என்ன எடுத்து வந்தாலும் அவர்களோடு சேர்ந்து கூத்து கட்டுவோம். ஆனா அப்பா அப்படி இல்லை, எப்படித்தான் குழந்தைகளோடு குழந்தையா பேசினாலும் நல்ல அறிவு அறிவா கொண்டு வர்றாரு. அது நல்லா இருக்குது.
1: குழந்தைகிட்டது வாங்குறாரு பாருங்க,
0: நல்ல பேசுறாங்க எல்லாரும் அப்பாவோட. அது கேட்க ஆசையா இருக்கிறது. சரி, இப்ப நான் ஒரு ஒரு சொல்லு கேட்டேன். நான் சேதே என்ன அவருக்கு பேர் தேஜேஸ்வரன். தேஜேஸ்வரன் கேட்ட கல்வியை நீங்க சொல்லக்கூடாது. அது அவர் எப்ப என்னாலும் வந்து சொல்லணும். இன்றைக்கு
1: இல்ல, நான் சொல்ல மாட்டேன், குட்டி பிள்ளைங்களை சொல்ல மாட்டேன். இப்ப நான் கரூர்கார ராஜேந்தர் கேட்டதுக்கு நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நான் எழுத்து, நான் எழுத்து ஆராத்தி
0: ஆராத்தி ஆராத்தி. கட்டிக்காரன் கட்டிக்காரன் நீங்க கட்டிக்காரன். சரி, அடுத்தது சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: இது எல்லா செய்திகளையும் எல்லா இடமும் கொண்டு செல்லும் நான்கெழுத்து. இது எல்லா செய்திகளையும் எல்லா விடயங்களையும் உலகெங்கும் எடுத்து செல்லும் நான்கெழுத்து. இது
1: நாளிதழ்
0: இல்ல. இது எல்லா உலகெங்கும் எல்லா இடங்களுக்கும் செய்திகளை நல்லது கெட்டதுகளை எல்லாவற்றையும் எடுத்து செல்லும்.
1: இது என்ன நான்கெழுத்து?
0: நான்கெழுத்து
1: வானொலி மூணு எழுத்து. மூணு எழுத்து நாலு எழுத்தா?
0: வானொலி கெட்டிக்காரன் யாருன்னு பாப்போம். எங்க யாரு?
1: வானொலி இல்ல.
0: இல்ல
1: வானொலி இல்ல. வானொலி இல்ல.
0: உங்களை தாண்டி யாரோ ஓடி வாராங்க பாக்கலாம். யாரண்டு உங்களை தாண்டி ஓடி வாராங்க, மற்ற இணைப்புக்கு வந்தா உங்களையும் வச்சு கேட்கலாம் சில நேரம்.
1: சரிங்கம்மா, நான் வர தெரிஞ்சிட்டு வரட்டுங்களா?
0: நன்றி. எங்க இணைப்புக்கு ஓடி வாங்க பாக்கலாம். யாரோ அழைப்புக்கு வந்தீங்க, ஓடி வாங்க. இது எல்லா செய்திகளையும் எல்லா விடயங்களையும் உலகெங்கும் ஊரெங்கும் கொண்டு செல்லும் இது என்ன? நான்கெழுத்து.

0: இந்த பாடலை நான் இந்த புதையல் நிகழ்ச்சி, இந்த புதையல் என்ற நிகழ்ச்சி அன்று தொட்டு இருக்கிறது, முன்பிருந்து இந்த புதையல் நிகழ்ச்சியை நான் எடுத்து வர ஒரு காரணம் இருக்கிறது. வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: ரேவதி அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க ரேவதி அம்மா?
1: நல்லா நல்லா
0: நல்லா இருக்கிறீங்களா?
1: நன்றாக இருக்கிறேன் மேடம்.
0: நன்றாக இருக்கிறோம். உங்கள்ட்ட நான் ராஜ்குமார்ட்ட கேட்கிறோம், அதுக்கு முன்ன ஒரு தகவல் சொல்லிருந்தம்மா, நான் சொல்லிக் கொண்டிருக்கேன்.
1: சரி,
0: இந்த நான் எடுத்து வர இந்த புதையல் நிகழ்ச்சிக்கு எடுத்து வர திந்துநேரம் என்ற புது மலர் தொட்டு செல்லும் என்ற பாட்டு, அதை ஏன் இந்த புதையலுக்கு நான் இன்னும் வைத்திருக்கிறேன் மாற்றாமல் என்று சொன்னால், எங்களோட வானொலி அந்த நாளில இருந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அப்ப நாங்கள் நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இப்ப அந்த அம்மா எங்களிடம் இல்லை. அவ போன வருடத்துக்கு முதல் வருடம் அவ சென்று விட்டா. தம்பி பிள்ளை அம்மா, அவ வந்து தம்பி பிள்ளை, திருமதி தம்பி பிள்ளை. அவ ரஞ்சிதம் என்று சொல்லுவோம் நாங்கள், ரஞ்சிதம் அம்மா என்று திருமதி தம்பி பிள்ளை அம்மா. அவ வந்து சொன்னா, மீரா அம்மா, மீரா நீங்க இந்த பாட்டை வச்சீங்கன்னா சுறுசுறுப்பா போகும், இந்த பாட்டை எடுங்க. அன்றிலிருந்து இந்த பாட்டுதான் இந்த புதையல் நிகழ்ச்சிக்கு எடுத்து வருவது. அது இந்த பாடலை எடுத்து வரும்போது அந்த அம்மாவும் எனக்கு ஞாபகம் வரும். வானொலி மேல் அவ்வளவு பெற்றாக இருந்தார், அதனால இந்த புதையல் நிகழ்ச்சிக்கு மட்டும் இது நான் மாற்ற மாட்டேன். அப்பா வந்து எடுத்து வரும்போது அப்பா மாத்தி இருக்கிறார், ஆனா நான் மாற்றுவதில்லை. இந்த இசை அவருக்கு பிடிக்கும், அதுல இருந்து எல்லாரும் விறுவிறுப்பா வருவார்கள், அதனாலதான் இந்த பாடலை எடுத்து வர.
1: அதுல ஒரு வரி ஒன்று வரும் மேடம், நல்லா எல்லா வரியும் இலங்கையில் நடக்கிற யுத்தம்
0: நிறுத்தம், இப்ப வந்து பட்டினிய நிறுத்தம் சொல்றான் இப்ப.
1: ஆமா ஆமா, ஏன் மீராமா இப்படி ஒரு வறுமையில கொண்டாந்து தள்ளிட்டாரு? அந்த அந்த பொறுப்பில் இருக்கிறவர் பொறுப்பானவரா நடந்துக்கல.
0: அவர் வறுமையில மட்டுமே
1: இருப்பார்,
0: எங்கள் தமிழ் மக்களே அவர் வறுமையில மட்டுமா தள்ளினார், புதகுழியிலும் எல்லாமா தள்ளினார். அப்ப வறுமையில பெரிய வேலை இல்லையம்மா, பெரிய வேலை இல்லையே. இந்த வறுமையில என்றாலும் மக்கள் ஒரு மாதிரி ஏதோ அங்க இருக்கிற வளங்களை கிருந்தி மரங்களை நட்டு உன்று விடுவார்கள் தமிழ் மக்கள், உங்களுக்கு தெரியாது. எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்கள் உணவு தயாரித்து தாங்களே அந்த உணவிலேயே மற்றவர்களுக்கும் கொடுத்து நல்லா வாழக்கூடிய தன்மை அவர்களிடம் இருக்கு. அந்த வளத்தையும் அழைத்து, அதை செய்பவர்களையும் அழைத்து மண்ணுக்குள்ளேயே புதைச்சு போயிடாரு. அதனால்தான்
1: இப்ப அவரே அழிவு தேடிக்கிட்டாரு, அவரே அழிகிறாரு, அழிவிடுவாரு. இப்ப ஒரு நல்ல நிலையில ஆட்சி செய்யறதுதான் நல்ல ஆட்சி. அவரோட ஆட்சியோட சிறப்பை இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி,
0: அது அது ஒரு குடும்ப ஆட்சி. அந்த குடும்ப ஆட்சி, அது சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. நாங்கள் இந்த ஊடகம் வச்சிருக்க முடியுமா, இதுல பேசுறது அவ்வளவு நல்லது இல்ல. சரி, நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் அம்மா. இப்ப நான் கொடுத்திருந்தேன்,
1: போகலாம்.
0: இப்படி பாருங்க, இப்ப செய்தி இல்லை இல்லை, நான்கழுத்து உலகங்கும் கொண்டு செல்லும் இது எங்கே, நான்கழுத்து நான்கழுத்து எடுக்கணும். இது மூன்றெழுத்து சொல், இது மூன்றெழுத்து சொல். இது இது நீங்க இந்த இடத்தில் எல்லாவற்றையும் வாங்கலாம், எல்லாவற்றையும் வாங்கலாம், எல்லாவற்றையும் விற்கலாம்.
1: சந்தை
0: சந்தை கட்டிக்காரி. நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மாக்கு, நன்றி
1: நன்றி மீரம்மா, மறுபடியும்
0: நன்றி. மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்க, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு. வணக்கம் ராஜேந்திரன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜேந்திரன், ராஜேந்திரன்
2: ஊடகம்,
0: ஊடகம் கட்டிக்காரன், ஊடகம் பாத்தீங்களா? நீங்க சொல்லாத ராஜ்குமார் வந்து சொன்னார் பாருங்க, ஆரத்தி ஆரத்தி ஆரத்தி எடுக்கிறது. ஊடகம் ஊடகம் வந்துட்டு, சந்தை வந்து விட்டது. சரி, இப்ப அடுத்து மக்கள் எல்லோருக்கும், மக்கள் எல்லோருக்கும், அதாவது நாட்டில் வாழும் மக்கள் எந்த நாடா இருந்தாலும், எந்த தேசத்தில் வாழும் மக்களா இருந்தாலும், எந்த நாட்டில் வாழும் மக்களா இருந்தாலும், இது அவர்களிடம் இருக்க வேண்டும். இந்த இந்த தன்மை இது கட்டாயம் இருக்க வேண்டும். இது ஐந்தெழுத்து, இது ஐந்தெழுத்து. எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் வாழும் மக்களுக்கு இது இருக்க வேண்டும். ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து. எங்கே நன்றி விடுபட்டு ஓடியாங்கோ.

வாழும் மக்கள் மக்களிடம் இது இருக்க வேண்டும். அது எந்த நாட்டிலும் வாழலாம், எந்த தேசத்திலும் வாழலாம். நான் சிலதுகளை சொல்றேன், உற்று நோக்கி ஓடி வாங்குவோம். இது இருக்க வேண்டும், இது இருக்க வேண்டும். இது ஐந்தெழுத்து, இது ஐந்தெழுத்து.

அமைதியா இருக்கிறீங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க, இங்க பாக்கலாம். இது இது இது இது கடவுளை விட, கடவுள் சன்னிதானத்தில் கூட, கடவுளிடம் கூட இது உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் தேசத்தில் வாரும் அத்தனை மக்களுக்கும் இது இருக்க வேண்டும். தேசத்தின் மேல் இருக்க வேண்டும். சரி, கொஞ்சம் இழவுபடுத்தி இருக்கிறேன், கட்டிக்காரர் இடம் வாங்க. ஐந்து எழுத்து சொல்

0: திங்கி கொண்டே இருக்கிறீங்க. சரி, அந்த சொல் இருக்கட்டும், ஐந்தெழுத்து சொல். இது வாழும் மக்களிடம் இது இருக்க வேண்டும் என்று சொன்னேன், நீங்க அதை கண்டுபிடிக்கல. சரியா, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல் அழகாக இருக்கும், வானத்தில் தோன்றும். நான்கெழுத்து சொல் அழகாக இருக்கும், வானத்தில் தோன்றும். எங்கே இவ்வளவு இலவாக கொடுக்கறோம், யாரும் வர்றீங்கல்ல. காற்றில இணைந்து கொள்ளும் என்ன, வணக்கம் ராஜா சாந்தியம்மா. கிட்ட நெருங்கிட்டீங்க, சொல்லுங்க. நான் வச்சுக்கிற சொல்லு சொல்லுங்க. எங்க
1: வேசப்பற்றுதான்
0: சொல்லலாம், என்ன உண்டு
1: இன்னொன்றா?
0: பற்று தேசம், சரி தேசம், சரி. பற்றுக்கு இன்னொரு இன்னொரு விதமாயும் சொல்லலாம். சொல்லுங்க. பக்தி கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி, தேசபக்தி, கட்டிக்காரி,

0: எங்கே சொல்லுங்க வீரமா, எங்கே உங்களுக்கு? சரி, இது மூன்று எழுத்து, இது மூன்று எழுத்து. ஒருவித பறவையின் பறவையில் இருக்கும் கோடு, இது மூன்று எழுத்து. ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு,
1: அந்த கோடோட பேர் சொல்லுங்களா?
0: ஒரு வித பறவையில், ஒரு இன பறவையில் இருக்கும் கோடு. ஓகே, இன்னொரு ஆளை சந்திக்கிறேன், நீங்க மீண்டும் வாங்க. வணக்கம் ராஜேந்திரன், வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு, இது மூன்றாவது.
2: ஒரு பறவையில் இருக்குமா? கோடுன்னா அது எத்தனை எழுத்துமா?
0: மூன்று எழுத்து.
2: நாமம்
0: என்ன? எனக்கு நாமம்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலேகம் MTRFM ரேடியோ கனடா. கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியோடு இணைகின்றேன். இங்கிதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 13வது நாள் வியாழக்கிழமை. இங்கிதமான இந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு இணையும் இந்த வேளை 22 பாகையில் வெப்பத்தை காட்டி கொண்டிருக்கின்றது. வெளியே சென்று பார்த்தாலும் அது 22 பாகை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த வெப்பத்தில் சாதாரணமாக இருக்கின்றோம். ஆனால் மழை வரும் என்று கூறி மழைக்கேற்ற சாயல்கள் தெரிகின்றன, மழை வரவில்லை. காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானின் ஒளியும் சிறப்பு 14 மணித்தியாலத்தோடு சேர்த்து சில வினாடிகளுக்கு பகல் வேளை இருக்கும் என்று தெரிய வரும் வேளையிலே இனிமையான இந்த வேளையில் இதமாக இருக்கும் என்று எண்ணி நான் வந்திருக்கும் கதம்பத்திற்கு முதல் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த அன்பு தமிழ் அறிய வைத்திருந்த வேளையிலே இவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்தருளிய எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி அவர்களை வணங்கி அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூ

அனுப்பி உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, அனைவருக்கும் என் வணக்கங்கள். முன்றியல் தமிழ் வானொலியின் இந்த நாளிலே இன்றைய கதம்பத்திலே நாங்கள் காண இருப்பது எதுவென்று உங்களுக்கு தெரியும். இருப்பினும் அந்த ஓசையை ஒரு தடவை கேட்போம்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி எடுப்பது உனக்காக.
1: உனக்காக நான் என்ற நிகழ்விலே இன்று நாங்கள் இணங்கி இருக்கின்றோம். இணைந்திருக்கும் இந்த உனக்காக நான் நிகழ்வில் நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரும், எனக்காக நான், உங்களுக்காக நான், இந்த உலகுக்காக நான் என்று கூறும் பொழுது என்னால் உலகுக்காவது என்ன, உலகம் எனக்காக செய்வது என்ன என்று எண்ணி பார்த்தால் உலகம் எங்களை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்கள் தோன்றிய பின்பு மறையும் வரை எதை செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்ற ஒரு வினாவை நாங்கள் எழுப்பினால் இந்த சமூகத்திற்காக, உலகத்திற்காக இல்லை என்றாலும் எங்கள் சமூகத்திற்காக, நாங்கள் பிறந்த சமூகம், நாங்கள் பிறந்த குடும்பம், நாங்கள் வாழுகின்ற, எங்களை சுற்றி வாழுகின்ற சமூகம் என்றெல்லாம் பல இருக்கின்றன. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனிதன் பிறவியை எடுத்து எதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். உலகம் எதற்காக இயங்குகின்றது, அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம், எல்லாவற்றிற்காக நாங்கள் இணைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே தான் இந்த பிறவியை எடுத்து ஆறு அறிவோடு வந்திருக்கின்றோம். சமாதானம் வேண்டுமா, அந்த சமாதானத்துக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணிக்கொள்ளும். உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று ஒரு பாடல் இருக்கின்றது. எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு, அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். அப்படி உனக்காக என்று எண்ணும் பொழுது பலவிதமான கருத்துக்களை நாங்கள் இணைந்து பேசி கலந்துரையாடலாம். அதனால் 6478746415 என்ற எண்களோடு இணையுங்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை கொண்டு வந்து பதியும்போது அதிலிருந்து கூட நாங்கள் பேசி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதையும், இன்று நீங்கள் யாருக்காக உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருந்தால் அவர்களுக்காக ஒரு பாடலை அர்ப்பணிக்கலாம், அல்லது உங்களுக்காக கேட்கலாம், அல்லது இந்த உலகத்திற்காக, சமுதாயத்திற்காக எதற்காகவும் கேட்கலாம். எங்கே பார்ப்போம் யார் முதலில் வரப்போகின்றீர்கள். இங்கே அன்பு மகள் ஷியாமலா, நான் வருவதற்கு முன்பே பதில் போட்டிருக்கின்றீர்கள். ஜெகபிரசாதிக் அவர்களோடு இணைந்து வருக வருக வாருங்கள் என்று அவர் ஹைதராபாத்தில் இருந்தாலும் உங்களை மறக்காமல் இணைந்திருக்கின்றார் என்று தெரிய வருகிறது. ஏனைய உறவுகளும் இணைந்திருப்பது தளத்திலே என்னால் பார்க்க முடியாது. அலையுங்கள் 6478746415 எண்களுக்கு இணைந்து கொள்வோம், சிறப்பிப்போம் இன்றைய கதம்பத்தை.

இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த உடல் பலமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடியின்றி இருப்பது மட்டுமில்லாமல் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். துன்பம் என்பதை நாங்களே தான் ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம். தானாக எங்களுக்கு ஏற்படும் பொழுது அதை நாங்கள் தவிர்த்து செல்லும் எண்ணம் சிந்தை இருந்தால் அந்த துன்பத்தை சுமக்காமல் தவிர்த்து செய்யலாம். அதனுடைய நியாயத்தை அறிந்து அதனால் வாழ்க்கை நான் உலகத்துக்காக சமூகத்துக்காக என்று மட்டும் குறவில் எங்களை எல்லாவற்றிற்காகவும் தான் நாங்கள் வாழ வேண்டும். துன்பத்தை கண்டு துவளாமல், இன்பத்தை கண்டு துள்ளாமல், இப்படியெல்லாம் இருக்கின்றது. மனித பண்பாடுகளுக்கு எங்கள் விழுமியத்துக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும். அதற்காக எங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், முன்னோர்கள் என்று எங்கள் உறவுகள் மட்டுமல்ல எங்கள் இனத்தவர்களுக்குள்ளே எத்தனை பெரியவர்கள் தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள், வழிகாட்டிகளாக இருந்திருக்கின்றார்கள், அவருடைய நன்னறிகளை நாங்கள் பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆதலால் யாருக்காக யார் என்பதை நாங்கள் எண்ணி பார்த்தால் உயிரினங்கள் அத்தனைக்காகவும் தான். ஏனென்றால் ஜீவகாருண்யம் என்று ஒன்று இருக்கின்றல்லவா, மனித நேயம் என்று ஒன்று இருக்கின்றதல்லவா, அறம் என்று ஒன்று உண்டல்லவா, இவற்றுக்கெல்லாம் நாங்கள் ஈடு கொடுத்துத்தான் இவற்றையெல்லாம் பின்பற்றித்தான் வாழ வேண்டும். அதனால் நீங்கள் எதற்காகவும் வாழலாம். எங்கே பார்ப்போம், யார் முதலில் வர இருக்கின்றீர்கள், என்ன பாடலை கொண்டு வரப் போகின்றீர்கள் என்று உனக்காக நான் நிகழ்விலே கேட்டு மகிழ்வோம்.

0: எது வேண்டுமோ அதை நாங்கள் செய்யலாம் என்ற மனத்துணிவுகளும் தைரியமும் இருக்க வேண்டும். மனத்திலே ஒரு எண்ணம், ஒரு குறிக்கோள் ஒரு இருக்க வேண்டும். அதற்காக இலட்சியத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். இப்பொழுது முதல் நேராக ஹைதராபாத்திலிருந்து அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் அழைக்கின்றார். இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் ஷியாமலா மகளே. எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? கலந்துரையாடியது நான் பதவியிலே பார்த்தேன். அவர்கள் அப்படி எழுதுகிறார்கள், நீங்கள் இப்படி எழுதுகிறீர்கள். இல்லை, நீங்கள் இல்லாதபடியால் தான் அங்கே ஒருத்தர் எழுதியிருந்தார். நீங்கள் இஞ்சிக்குடியில் இல்லாதபடியால் தான் மழை வழியில் நகைச்சுவையாக விகடமாக பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து நான் மகிழ்ந்தேன்.
1: இங்கேயும் மழை வந்துட்டு வா, இங்கேயும் வந்துட்டு ரொம்ப பெரிய மழை இல்லை, ஆனால் மழை வந்துச்சு.
0: நல்ல மழை, ரொம்ப பெரிய மழை. அங்கே ஹைதராபாத் வந்து குளிர் உள்ள இடம் என்று கூறுவார்கள், உண்மையா இல்லையே என்ன?
1: ஆமாம் இப்போ இங்கே எப்போதுமே இதாக ரொம்ப வெயில் தெரியாதுப்பா. நான் மற்ற இடத்துலாம் எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த இடத்துல முன்னாடி இருந்த வீடு ஒன்று, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடு வேற, அதுவும் எப்போதுமே குளிர்ச்சியாகவே இருக்கும்ப்பா, ரொம்ப வெயில் தெரியாது.
0: இங்கே கனடாவிலே முன்பு நான் போக்குவரத்து சேவை ஒன்று சொந்தமாக செய்திருந்தேன். அப்பொழுது இங்கிருந்து விடுமுறைக்காக இந்திய பழைய அநேக உத்தியோகத்தர்கள் இங்கே இருப்பார்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள். அவர்களை விமான நிலையத்தில் கொண்டு சென்று இறக்கிவிட்டு திருப்பி அவர்கள் வரும்போது அவர்களை நான் சென்று அப்படியான ஒரு பணி ஒன்றிருந்தது எனக்கு. அந்த வேளையிலே ஹைதராபாத்துக்கு ரெண்டு குடும்பத்தினர் இங்கே இருக்கின்றார்கள் எங்களுக்கு அண்மையில். அவர்களுக்கு விமான நிலையத்து கொண்டு அவர்களை இறக்கிவிட்டு ஏற்றிவிட்டு அவர்கள் குளிர் உடுப்புகளை இங்கே குளிர்காலத்தில் போகும்போது இங்கே என்னுடைய வாகனத்தையே வைத்து விட்டு போவார்கள். ஏன்னா திரும்ப மீண்டும் வரும்போது இங்கே குளிர்னா அதை அணிந்து கொண்டு வருவதற்காக பாதரட்சிகள். அப்பொழுது அங்கே ஒருவர் ஹைதராபாத் நல்ல கிட்டத்தட்ட இங்கே உள்ள ஸ்ப்ரிங் காலம், அதாவது வசந்த காலம் மாதிரி தான் அங்கே இருக்கும். நல்ல காலம் இல்லை, அதிகமான வெப்பம் இல்லை, அதிகமான குளிரும் இல்லை என்று கூறினார்கள். அதைத்தான் உங்களிடம் கேட்டோம். பெரிய நகரம்
1: வெயில் காலத்தில் கூட குளிர்ச்சியாக தான் இருந்திருக்கு நான் இருந்த வரைக்கும், சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
0: ஓ, குளிர்ச்சியாக தான். ஜன நடமாட்டம் அப்படி அங்கே பெரிய நெருக்கமான கூட்டங்கள் உள்ள இருக்குன்னு நகரமா ஹைதராபாத்? ஷியாமலா, ஷியாமலா, என்ன நடந்தது? எங்கே காணவில்லை, ஓடி ஒழுத்தி விட்டீர்களா? இது சத்தம் பெறவில்லை, ஏதோ தவறுதலாக அழுத்தி விட்டீர்கள். கொஞ்சம் திரும்பி நின்று மறுபக்கம் பாருங்கள். உங்களுடைய தொலைபேசியிலே உங்களுக்கு சக்தி காணுமாண்டு, பவர் காணுமாண்டு பாருங்கள். இல்லை என்றால் வேறு இடம் நகர்ந்து நில்லுங்கள். மீள தொடர்பு வேண்டும், மீள் தொடர்பு வரும் என்று காட்டுகிறார்கள்.
1: நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளிதான்
0: இருக்கு. இப்போ
1: என்ன
0: பாடல் கேட்க வேண்டும்? சரி, அவர் வந்தார் தூர இடம் என்றாலும் அவருக்கு மீண்டும் அடுத்த அழைப்பு தருகின்றார். பார்ப்போம். வந்து விட்டீர்களா? வந்து விட்டீர்களா? என்ன பாடல்? பாடலை முதலில் எதற்காக
1: கேட்கின்றீர்கள்?
0: உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாலே சீதை, அருமையான பாடல், நல்ல பாடலே தந்திருக்கிறீர்கள். சரி, அங்கே பேர்த்தி எப்படி இருக்குண்டா? உங்களோட பேர்த்தி துள்ளி
1: குதிக்கிறாங்களா?
0: அங்கே இருப்பது உங்களுடைய மகள் தான், மகன், மகனா?
1: மகன், மகன் கௌதமன்.
0: கௌதமன்
1: மருமகள் சாரா, லட்சம் சாரா.
0: லட்சம் சாரா, சரி சரி சரி சரி. அன்று முதல் உங்களோட முதல் பேர குழந்தையா?
1: பேத்தியோடு
0: இருந்து செல்லம் விளையாடி சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள். உங்களுக்கான உங்களுக்காக கேட்கும் அந்த பாடலை ஒலிபரப்புகிறோம். இணைந்தமைக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி மகளே. சிறப்பு சிறப்பு.
1: நன்றிப்பா.
0: நன்றி. அடுத்த உறவாக அன்புடன் நெய்வேலி சரவணன் அவர்கள் அழைத்தது போல் தெரிகின்றது. அவர் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். எங்களது உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து கொண்டு இருப்பதற்காக நாகப்பன் அவர்களும் வரவேற்பு தந்து நாகப்பன் அவர்கள் இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் போல் இருக்கின்றது. அரசடிக்குப்பம் சரவணன், உங்களுடைய வரவேற்பு படம் அழகாக மகிழ்வாக இருக்கின்றது. இணையங்கள் சிறப்பிப்போம் என்று கேட்கும் இந்த வேளையில் இன்னும் ஒரு உறவு அழைக்கின்றார். பார்ப்போம் அவர் யாரென்று. அதற்கிடையில் நாங்கள் ஒலிபரப்பை தொடர்வோம்.

0: துணிவு இருக்க வேண்டும், எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை எப்படி அடைவது என்றதுக்கு ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை வைத்து அந்த வழியிலேயே நாங்கள் செல்ல வேண்டும், அதற்கு துணிவு வேண்டும். இலங்கை நகரத்திலே நீ இருந்தால் நான் இந்து மா சமுத்திரத்தையே தாண்டி விடுவேன் என்ற மனத்துணிவோடு அந்த பாடலில் வரி கொண்டு வந்தது நாங்கள் அவதானித்தோம். அதற்காக மட்டுமல்ல, எதற்காக நாங்கள் துணிவு இருக்க வேண்டும், ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்து முடிக்க வேண்டும், மனதிலே என்ன தோன்றுகின்றோ அதை தாமதிக்க விடாமல் அதற்காக நீரகாலத்தை ஒதுக்கி இப்பொழுது வந்தவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, யாமிருக்க பயமே, நீங்கள் நெய்வேலியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள், அங்கே நலமாக இருக்கின்றீர்களா என்ற அந்த கேள்விக்கு உங்கள் வரிசையான பதில் எப்படி இருக்கும்?
1: சுகமாகவும் மகிழ்வாகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றோம்.
0: நீங்கள் இப்பொழுது நல்லவனாக வந்தீர்கள், இப்ப வல்லவனாகவும் வந்து விட்டீர்கள். வல்லவன் சிறப்பு, சிறப்பு, சிறப்பானவர் அப்படி இருக்க வேண்டும். என்னை பற்றி நான் தாழ்வாக நினைக்க கூடாது தானே ஐயா, எங்களை
1: பற்றி.
0: அதனால் தான் கூறுகிறார்கள், முதலில் எங்களை நாங்கள் ரசிக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய உருவம் எப்படி, நான் எப்படி அடுத்தவர்களோட குறைந்தவர்கள், என்னால் இது முடியும், அந்த துணிவு இருக்க வேண்டும். அப்போ எனக்காகத்தான் வாழ வேண்டும் என்று உங்கள் கருத்தின்படி பார்க்க தெரிகிறது. இருப்பினும் சரி, நீங்கள் இப்போ கூற வந்தீர்கள், முதலில் எங்களை என்ன செய்ய, நாங்கள் எங்களை மதிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும், எங்களால் முடியும் என்ற என்ன துணிவு இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் இல்லையா?
1: ஆமாம்.
0: மேலும் கூறுங்களே கேட்போம்.
1: ஆமாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுவோம், நம்ம வீட்டில் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவோம், மனைவிகளை பற்றி கவலைப்படுவோம், ஊரில் உள்ள
0: இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் ஒரு ஒருபடிய ஒருபடிய மனைவியை பற்றியா மனைவிகளை பற்றியா? இப்போ மனைவிகளை பற்றி என்று என்ன பிடிபட்டு போனீர்கள் போல் இருக்கின்றது. குழந்தைகள் அது சரி, மற்றவர்கள் சரி, மனைவிகள் அது ஒரு வாய் தடம் மாதிரி கூறுகிறீர்களோ? மனைவிகள் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது தானே கல், தெரியும் பிள்ளைகள் மனைவிகள் என்றுதான் வந்தது. அதனால் தான் நான் உடனே நிறுத்தி கேட்டேன். சரி, பிள்ளைகள் மனைவி, மனைவி, அதனால் தான் நாங்கள் பேசும் பொழுது மனைவி மக்கள் என்று முதல் மனைவியை கூறிவிட்டு மக்களை கூறுவது மனைவி மக்கள். சரி, கூறுங்க, தொடர்ந்து நகைச்சுவைக்காக கூறுங்க.
1: அவங்களை பற்றி எல்லாம் கவலைப்படும் போது நம்மை பற்றி நம் பார்ப்பதே இல்லை, ஒரு நாள் கூட பார்ப்பதில்லை.
0: அது எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு பழக்கம், அது வழக்கமாகிவிட்டது. குடும்ப தலைவன் என்று பொறுப்பேற்ற பின்பு தனக்காக வாழ மாட்டான் இல்லையா?
1: தனக்கென வாழா தலைவன்,
0: தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் என்று கூறப்படுகின்றது. உண்மையா? நீங்க சொல்றது சரி, நீங்க அதுக்காக இப்ப நாங்கள் எங்களையும் கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
1: உண்மைதான், உண்மைதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கும் காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வாழ்ந்த காலங்களை விட வாழப்போற வாழ போகின்ற காலம் குறைவாக தான் இருக்கு. இந்த காலங்களில் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா நம்ம இந்த பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல், ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்பு நான் இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு என்னோடய சட்டையை வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீ இது யாருது சட்டைன்னு கேட்குறாரு. என்ன என்னுடையன்னு சொல்கிறேன். சொல்லும்போது அவர், நீ இல்லை வயசானவங்களா, நான் அயன் பண்ணி தான் போடணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்ப நான் சொன்னேன், இனிமே வாழ்ந்த காலங்களோட வாழ போற காலம் குறைவு, இந்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷ வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்துட்டு செலவேணும்னு அவர்கிட்ட சொன்னான். அவர் சிரிக்கிறாரு அப்படியே.
0: என்ன, அவரால் முடியவில்லை அப்படி? உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது நல்லதோர் எண்ணம் இருக்கும் வரை சீராக இருக்க முடியும். ஏனென்றால் ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை என்று ஒன்றை தந்தது மனத்தை மறைப்பதற்கு மட்டுமல்ல, உறுதியாக உறுப்பாக சிறப்பாக மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு அருவறுப்பு இல்லாமல், மற்றவர்கள் எங்களை பார்க்கும்போது தாழ்வாக எண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லையா? அதனால் அதை நீங்கள் சீர் செய்து போடுவதில் எந்த தவறும் இல்லை. அவருக்கு அது புரியவில்லை, அதை நீங்கள் புரிய வைத்தது மிகச்சிறப்பு அப்படி நீங்கள் சொல்லும்போது அவர் என்ன கூறினார்?
1: சிரிச்சார்.
0: சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு. சரவணா அவங்களுக்கு
1: அவர் புரியல. சரி அப்புறம் சொன்ன உடனே இப்படிதானே இனிமே வாழ
0: ஓ
1: போற காலம் குறைவு தானே,
0: ஆமா
1: இதுல எப்படி இருக்கணும்,
0: வார
1: சந்தோஷமா இருக்கணும், இப்படி ஜாலியா இருக்கணும் சொன்ன உடனே சரி சிரிச்சாரு.
0: இன்னும் சுருக்கமாக கூற போனால் வாழப்போற காலம் என்பதை விட்டு வாழப்போற நாளிகை குறைவையா. அடுத்த நாளிகையில் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று எங்களால் புரியாது, எங்களால்
1: தெரியாது
0: கணக்கிட
1: தெரியாது
0: முடியாது, யாரும் கணக்கிட்டும் கூற முடியாது இல்லையா. அதனால் இருக்கும் வரை சிறப்பாக. நேற்றைய தினம் ஒரு பதிவிலே ஒருவர் ஒரு அன்பர் எனக்கு பதிவு போட்டிருந்தார், நேற்று நடந்ததை பற்றி துன்பமாக அதை சுமையாக எண்ண வேண்டாம், நாளை வரப்போவதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்று இருக்கும் வரை மகிழ்வாக இருங்கள், மகிழ்வாக இருக்க வேண்டும். மகிழ்வாக வேண்டாம் இருக்கும் வரை எல்லாம் செலவழித்து ஆடம்பரமாக அந்த மகிழ்வு அல்ல, மனம் திருப்தி கொண்டிருக்க வேண்டும். இன்று அதிகாலையிலும் ஒரு நண்பரோடு பேசும் பொழுது ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை அவர் பேசியும்போது சுலபமாக எடுத்துக்கொண்டார், அதை விட்டு நான் பெருமைப்பட்டு கொண்டேன். என்னென்றால் அவருக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டியவர் தெரிவிக்கவில்லை, புரிந்திருப்பீர்கள். அவருக்கு தெரிய வேண்டிய ஒரு நல்ல விடயத்தை அதை தெரிவிக்க வேண்டியவர் உடனடியாக இவருக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் காலம் தாமதித்ததை அவர் சுருக்கமாக கூறிய போது இவர் அதை அதனாலது சிறப்பு என்று எண்ணிக்கொண்டாரே தவிர அதில் குறை கண்டுபிடிக்கவில்லை. அது ஒரு பெருந்தன்மையான குணம் இல்லையா. அதை நாங்கள் பெரிதாக எண்ணிவிட்டால் மனம் பாரமாகிவிடும், அங்கே மகிழ்ச்சி கிடையாது எங்களுக்கு, எங்களுக்கு அடுத்தவர்களுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. அதனால் நீங்கள் கூறியது போல நேற்று நடந்த சம்பவங்களை விட்டு எத்தனையோ விடயங்களை கடந்து வந்து விட்டோம், இனிமேல் எத்தனையோ விடயங்களை கடக்க எண்ணுகின்றோம். அதுக்கு நாளிகை, வாழும் நாளிகை எங்களுக்கு குறுக்கிவிடவில்லை. காலமும் உழவு காலம் இருப்போம் என்று தெரியவில்லை. எத்தனையோ பேர் இதை செய்வோம் என்று எண்ணிவிட்டு அதை செய்வதற்கிடையிலே மறைந்திருக்கின்றார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள், இயலாமை வந்திருக்கின்றது. அதனால் இருக்கும்போது இருப்பதை கொண்டு சரிவர செய்தோம் என்றால் மகிழ்ச்சி இல்லையா. நல்லது இல்லையா. சரி அப்போ சரி, இப்பொழுது வரும் பொழுது உனக்காக நான் என்ற நிகழ்வுக்காக என்ன பாடலை நீங்கள் எடுத்து வந்தீர்கள்?
1: அழகிய கண்ணே
0: என்ற திரைப்படமா இல்ல பாடலா?
1: பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்தில் இருந்து.
0: ஆஹா, அழகிய கண்ணே. அடுத்த வரி.
1: அழகிய கண்ணே,
0: அதான் அல்ல. என்ன காரணத்துக்காக இந்த பாடல் உங்களுக்கு பிடித்தது?
1: இந்த இளையராஜா பாடல் கொஞ்சம் தேடி பார்த்தேன், தேடி பார்க்கும்போது இந்த பாடல் கொஞ்சம் நல்லா இருந்தது.
0: அப்ப இதை யாருக்காக கேட்கிறீங்க? உங்களுடைய அழகிய கண்ணை யார், யாரை நீங்கள் அழகிய கண்ணை என்று விளிப்பீர்கள்? உங்கள் நீங்கள் யாரை அழகிய கண்ணை என்று விளிப்பீர்கள்?
1: இப்படி கேட்பீர்கள் என்று தெரிந்தால் வேற ஒரு பாடம்
0: இல்லையா? உண்மையே தான், முதல் நீங்கள் மனைவிகள் என்று கூறிவிட்டீர்கள் வாய் தருமாறி. சரி, இப்பொழுது அழகிய கண்ணே என்று யாரை கூறுகிறீர்கள்? மனைவியை யாரை கூறப்போ? இசையை கூறப்போகிறீர்களா, மொழியை கூறப்போகிறீர்களா?
1: இசை, பாடல், பாடலை, பாடலை தான்
0: நல்ல பாடல், சிறந்த பாடலாக
1: சொல்கிறேன்.
0: இளையராஜா இசையமைப்பாளர் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த வேளையில், பார்த்து கொண்டிருந்த வேளையில் உங்களுக்கு இது பிடிச்சு கொண்டது, சிறப்பு. அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். சிறிய நேரத்தில் நாங்கள் அழகாக பேசி மறந்தோம்.
1: அந்த வரிசை, அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமான லிஸ்டா இருந்தது, அதுல தேடும் போது இந்த பாடல் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பாடல் தேர்வு செய்வோம்னு சொல்லிட்டு.
0: நன்றி நன்றி சரவணன் அவர்களே. அழகாக நகைச்சுவையோடு பேசி மகிழ்ந்தோம். இருக்கும் வேளையை மகிழ்வாக கலக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்தி எங்கள் எல்லோரையும் மகிழ வைத்து நீங்களும் சிரித்து மயக்கி விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. அழகிய கண்ணை பாடல் வரும் பொழுது நீங்கள் விழித்து கொள்ளலாம் நீங்களும், சரியா? நன்றி. அடுத்த உறவு நீண்ட தூரத்திலிருந்து வருகின்றார் போல் இருக்கின்றது உங்களை போல். அவர் நினைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணும் வேளையிலே மகாலிங்கம் அவர்களும் அழகான பதில்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கார். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், இணைய வேண்டும், காற்றலைக்கு வாருங்கள். அந்த கருத்துக்களை காற்றலையிலே பேசி மகிழ்வோம். உனக்காக நான், எமக்காக முதலில், அதன் பின்பு உலகத்திற்காக, நாங்கள் சமுதாயத்திற்காக வரும்பொழுது ஓம் நமசிவாய் அழைக்கின்றார். அவருடைய இணைப்பும் துண்டிக்கப்படுகின்றது, ஏனென்றால் அழைப்புகள் பலமாக ஒன்று ஒன்று மிஞ்சி கொண்டிருக்கின்றன போல் தெரிகின்றது. இருப்பினும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நமசிவாயா. நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா பேசுறேன்.
0: நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஆர் தேவா அவர்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்துடன் இணைந்திருக்கின்றார். நாங்களும் ஓம் நமசிவாய என்று உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நல்லவனாக இருக்கின்றீர்களா?
2: மகிழ்வாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் நல்லவனா என்பது பிறர் சொல்லிதான் நம்ம கேட்கணும்.
0: உங்களுக்கு புரியவில்லை. நான் நல்லவனா கெட்டவனா? அப்ப அங்க ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது. உங்களுக்கே தெரியவில்லை என்றால் நல்லவன், நீங்கள் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டால் நல்லவனாக அடுத்தவர்கள் இருந்தால் மற்றவர்களும் நல்லவன் என்று கூறுவார்கள் தானே. நீங்கள் நல்லவனா இருந்தால் இன்னும் ஒருவரும்
2: கூறவில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு மனசுல வெளியில ஒண்ணு பேசுவாங்க.
0: நீங்க அப்படி பேசுறீங்க.
2: ஒண்ணு அப்புறம் பிறரை பார்த்து போறாம போடுவாங்க. அந்த போறாமைய முகத்துல காட்டுவாங்க. அது ரெண்டு. கோபத்தை வந்து வார்த்தையால சுடுவாங்க. நெருப்பால சுட்டாலும் ஆறிப்பிடும். வார்த்தையால சுட்டா என்ன ஆகும்? அது ஆறாது.
0: மூன்று.
2: அப்புறம் கோபம் வந்தா ஏய் கீழே என்ன கிடைக்குது, தடி எடுக்கலாமா அதை எடுக்கலாமா, இது
0: எடுத்து
2: அவங்களுக்கே தெரியாமே செய்வாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க.
0: நீங்கள் அப்படி
2: இருந்தார்ல?
0: நீங்கள் அப்படி இருக்கின்றீர்களா?
2: இல்லையா? அப்படி இல்ல.
0: அப்ப நீங்க நல்லவன் தானே? அதனால நல்லவன். சரியா?
2: இந்த ஆசீர்வாதம் தான் எல்லாரும் சொன்னாங்கன்னா உலகத்துல பிரச்சனையே இல்லையே. இப்ப நீங்க எனக்கு கொடுத்த இந்த சர்டிபிகேட்ட எல்லா மனிதரும் வாங்கணும்னு நினைச்சிட்டா எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
0: அதனால தானே அன்று நீங்களோ யார் கேட்டது உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ன பாடல்? அந்த பாடல்தான் இப்பொழுது நான் ஒளிபரப்பவும் இருந்தேன். என்னுடைய விருப்பமா? சரி சரி. அப்ப நீங்கள் இவற்றுக்கள் அப்படியாக இருந்தால் நல்லவனாக இருக்க முடியாது, நாங்கள் எல்லாம் கணிக்கின்றோம். அப்ப அவர்களை பார்த்து அவர்களுடைய செயல்களை உணர்ந்து அப்படி செய்தால் அவர் நல்லவர்களுடைய குணம் இல்லை என்று தெரிந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். எங்களுக்கும் அப்படியான மனித உயிரினங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கின்றது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் நல்லவர். அதனால் நீங்கள் அவற்றை மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள், இவற்றை உணர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை இப்படி கூறும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள், இப்படியெல்லாம் இருப்பது நல்லதல்ல என்று எமக்கு மூதாதையர்கள் தாய் தந்தையர் பேரன் பேரன்மார் பூட்டன் பாட்டன் எங்களை பரம்பரை செய்திருக்கும். அதை விட எங்கள் அயலிலே இருந்தவர்கள் எங்கள் உறவுகளுக்குள்ளே பல பேர் அப்படி முன்மாதிரியாக இருந்திருப்பார்கள். எங்கள் சமுதாயத்திலே இருந்திருப்பார்கள், நாட்டுக்குள்ளே இருந்திருப்பார்கள். அதனால் தான் அவர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் போவதற்கு நல்லவனா இருந்தால்தான் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சொன்ன முடியாம இருக்கின்றது அல்லவா?
2: ஒரு பத்து கடை இருக்கியா? ஒரு பத்து கடை இருக்கு. பத்து கடையிலயும் தேங்காய் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு விலை இருக்கும். அவர்கிட்ட கேட்டாக்கா நான் வாங்க போனப்ப எனக்கு இவ்வளவு விலை கூட தான் வாங்கி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாம்பாங்க. குறைச்சு கொடுத்த கடையில போய் கேட்டாக்கா என்னங்க நீங்க மட்டும் குறைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் வாங்கினவளுக்கு கொஞ்சமா நாங்க கிடைக்கிறல, அவன் கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வியாபாரம்
0: ஒன்னா.
2: அதே மாதிரி எல்லா
0: சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் சில சமயம் ஒருவனை நல்லவனாகவும் பொல்லாதவனாகவும் ஆக்கு.
2: அந்த மாதிரிதான் ஆக்கிவிடும். அதை நம்மதான் இருந்து சரிப்போ அப்படின்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. அது அப்படின்ட்டு நம்ம தாழ்வு மனப்பான்மை கிடையாது. அது
0: அதை தவிர்த்து கொள்ளும். அது அவருடைய சுபாவம். அது அதை நான் திருத்தவும் தேவையில்லை, அவர் போல் நான் வாழவும் தேவையில்லை, நான் நானாக இருக்க வேண்டும் என்று. சரி, அப்படி இருந்தாலும்
2: அந்த பத்து கடையில அந்த பத்து கடையில ஒன்பது கடை இல்லாம போயிட்டு வச்சுங்க.
0: இந்த ஒரு
2: கடையில சொல்ற விலை கொடுத்துதான்.
0: அதனால்தான் எங்களுக்குள்ளே கூறுவார்கள், கீரை கடையாக இருந்தாலும் எதிர்கடை வேண்டும். ஒரு கீரை கடை மட்டும்தான் அவர் எதிராக ஒரு கீரை போட வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று போட்டியா
2: இருக்கும்.
0: அது எங்கள்
2: சொல்லுங்க. அதே மாதிரிதான் எல்லாமே. நம்ம எதிர்க்கு நம்மள வந்து குறை சொல்ற ஆள் இருந்தாலே நம்ம மனிதனா வாழ முயற்சி பண்றோம்னே அர்த்தம். நம்மள எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏதோ நம்ம கிட்ட ஒரு சக்தி இருக்கு.
0: எங்களை சுற்றி
2: நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஒதுங்கி போய்க்கிறதுக்கு நல்லது.
0: எங்களை சுற்றி
2: அவங்கதான் எதுக்குறாங்களேன்னு சொல்லி நம்ம வைத்தோம்னா
0: முரண்பாடாகும். எங்களை சுற்றி எங்களை சுற்றி குறைகளும் உண்டு. குறைபாடுகளை கண்டு நாங்கள் நிறைவாக்க வேண்டும் என்று முயற்சித்து முடியவில்லை என்றால் நாங்கள் விலகிவிட வேண்டும். ஒரு சிலருக்கு நாங்கள் சொல்லலாம்
2: அஞ்சு வரலாம்,
0: சில
2: ஒரே மாதிரியே இருக்கு.
0: ஆனா ஐந்து ஒன்று சேர்ந்தா தானே ஒரு பொருளை தூக்க முடியும்.
2: தூக்க முடியும்.
0: அப்ப நல்லவரும் வேணும் கெட்டவரும் வேணும், நல்லவரும் வேணும் தீயவரும். நாங்கள் எது நல்லது எது தீயது என்று அறிந்து அதை நிவர்த்தி செய்ய பார்க்கலாம், இல்லை என்றால் விலகி செல்லலாம். விதண்டாவாதம் தேவையில்லை. உயிரா சரி, அப்படி என்ன என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணி வந்தீர்கள் என்று. உனக்காக நான் என்ற நிகழ்விலே
2: எனக்காக நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு அந்த பாட்டியா
0: சரியான
2: என்ன படம் தெரியலையா.
0: நான் ஏன் பிறந்தேன்,
2: ஏன் பிறந்தேன்.
0: ஆமா ஆமா,
2: நாட்டுக்கு
0: தலைவருடைய பாடல். நான் ஏன் பிறந்தேன், அங்கே ஒரு வரி வருகின்றது. நீ என்ன செய்தாய், நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேட்பதை விட நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேட்கணும். சிறப்பான பாடல்.
2: எல்லாரும் உதவி செய்யற மனப்பான்மை வந்துட்டுனா எந்த பிரச்சனையும், அதான் ஆரம்பத்திலே சொன்னல எல்லாரும் உதவி பண்ணணும்னு நினைச்சோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை.
0: இல்லை இல்லை, ஆனா எல்லோரும் ஒன்றை நினைப்பதற்கு மன இதயங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன, ஒன்றும் செய்ய முடியாது.
2: அதேதான், அதே
0: தொட்டால் நிறைய பேசிக்கொண்டு போறா என்னதுவா சிறப்பு. அதனால் நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. என்ன இத்தனையெல்லாம் கண்டிருக்கின்றீர்கள், அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அதெல்லாம்
2: நீங்கள்
0: நல்லவனாகவே வாழ்வோம், நல்லவன் வாழ்வான் அப்படியே திரைப்படம் வந்தது. நல்லவன் வாழ்வான், அப்ப கெட்டவன் வாழமாட்டான். உண்மைதான், அது கண்ணுக்கு தெரிகின்றது. அதனால்
2: நாங்களும் வாழ்வான், சில காலம் வாழ்வான். அப்புறம் பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா கிடப்போம்.
0: அப்ப உங்கள் கருத்தின்படி உனக்காக நாங்கள் வாழணும், உனக்காக நான் என்ற கருத்திலே நல்லவனாக வாழ்வதற்காக நாங்கள் வாழ வேண்டும். பாத்தீங்களா, நல்லவனுக்காக, நல்லவனாக உனக்காக என்பது நல்லவனாக வாழ பழக வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து. நன்றி தேவா, உங்கள் பாடல்
2: காட்சி. நன்றி
0: நன்றி நன்றி.
2: எல்லா நேயர்களும் வந்து சிறப்பா செய்யுங்க அந்த
0: இதை. நீங்கள் நினைக்கிறீங்க உனக்காக நான் நிகழ்வேன். நன்றி நன்றி. நீங்கள் நினைப்பை துண்டித்தால் அடுத்தவர் வருவார் என்று எண்ணுகிறேன். அழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒருவர், பார்ப்போம் அவர் யார் என்று. இப்பொழுது அவரை இணைக்க பார்க்கின்றேன். தேவாவுடைய துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த உறவாக தூர தேசத்திலிருந்து நாங்கள் விரும்பும் ஒரு அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம் மகளே. வணக்கம் கஸ்தூரி, லண்டனில் இருந்து அழைக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா பாயசம் படையோட இருக்கிறோம்.
0: ஓ, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். அந்த மகிழ்ச்சி என்னத்தோடைய? பாயாசம் படையலோடையா? அட்டேன், அப்ப இனிப்பாகவும் இருக்கின்றீர்கள். அப்ப அந்த மகிழ்ச்சி, மகிழ்ச்சி காரணம் அந்த இனிய பண்டம் பதார்த்தம். எங்களுக்கும் தரலாமே. இப்பொழுதெல்லாம் இப்பொழுதெல்லாம் அனுப்பிவிட்டால் பார்க்கிறது தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்திக்கு. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கிறது மகளே? முப்பத்தாறு போய் விட்டதா திடீர் என்று? எங்களுக்கு 22 பாகையில தான் இருக்கிறோம். இது படிப்படியாக ஒரு 27 பாகையை காணும் என்று கூறப்படுகிறது. மழை என்று எழுதி இருக்கின்றார்கள், ஆனால் மழை பெறும் அறிகுறியே இல்லை. நேற்றைய தினம் மாலை நேரத்தில் இடி முழக்கம் மின்னல் எல்லாம் பெரிய எடுபடியாக இருந்து ஒன்றையும் காணவில்லை.
3: எங்களுக்கு மத்தியானமே நாங்க கோயிலுக்கு இந்த ஆடி அமாவாசை என்று கோயிலுக்கு போயிருந்தனால உள்ளுக்குள்ள நிக்க கூட முடியல.
0: ஆனால் சூரிய கிரகணம் இருந்ததே.
3: ஆமா, நேற்று சரியான சூரிய கிரகணம், சாயந்தரம் சரியான வெயில். அப்பா,
0: சூரிய கிரகணம் சிறிய சில மணி நேரம் தான் போல இருக்கின்றது.
3: எங்களுக்கு 2 மணி நேரம்.
0: ஓ, சில இடத்துல நீண்டதாக இருந்தது.
3: 6:30 to 8:30
0: காலையா மாலையா? உங்கள் காலையா மாலையா?
3: மாலை.
0: ஓ, அது மாலை நேரத்தில் சூரியன் வந்தால் என்ன, வராமல் விட்டால் என்ன?
3: மாலை நேரம் தான் எங்களுக்கு சூரிய கிரகணம், ஆனா ரொம்ப இதா இருந்தது.
0: சரி, பாயாசத்தை சமைத்தது யார்?
3: நானே தான்.
0: உங்களுக்கு தெரியுமா?
3: மாங்காய் இஞ்சி பச்சடி, கத்திரிக்காய் குழம்பு, பைத்தங்காய் பிரட்டல், அப்புறம் மைசூர் ரசம், கீரை, பாயசம், வடை.
0: அட்டங்க, இவ்வளவு ஒரே நேரத்துல ஒரு நாளையில செய்து விட்டீர்களா? வரும்போது மகிழ்வாக இருப்பதற்கு காரணம் ஆடி அமாவாசை விரதம் பிதர் கடனாக செய்திருக்கிறீர்கள், அவர்களுக்காக செய்திருக்கின்றீர்கள். அப்ப பாருங்கள், உனக்காக என்றால் எத்தனை விடயங்கள் வருகிறது, எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் அமைய வேண்டியிருக்கணும். ஒன்று செய்தால் அது எனக்காக மட்டுமல்ல அவர்களுக்காக. இன்று நீங்கள் உங்களுக்கு இதமாக பதமாக சுவையாக இருக்க வேண்டும் என்று செய்யவில்லை, அவர்களுக்காக செய்தீர்கள். அப்படித்தானே?
3: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கோயில்ல இருக்கிற அண்ணாவும் ஒரு மாமாவும் இருக்காங்க, அவங்க எல்லாம் விரதகாரர்.
0: ஓ,
3: அப்ப அவைக்கு பூசை நேரத்துக்குள்ள சாப்பாடு தேடிக்கொண்டு நேரம் பத்தாது. உண்டு மத்தது இப்ப நாங்கள் வந்து செய்து கொடுக்கல, எங்களுக்கும் ஒரு புண்ணியம் சேருமல்லோ.
0: அதை நினைத்து கொண்டு புண்ணியம் செய்யலாமா, எதிர்பாராமல் செய்ய வேண்டுமா?
3: இன்னொருவருக்கு
0: நாங்கள் உயிரோடு இருப்பவருக்கு கொடுக்கும் போது அவர்கள் மனம் மகிழும், அவர்களுக்கு பசி தீரும் என்ற ஒரு நோக்கம். அப்ப அவர்களுக்கு பசி தீர்ந்து அவர்கள் எங்களை வாழ்த்தினால் அது பெரிய ஆசீர்வாதம் என்று எண்ணி நாங்கள் செய்கின்றோம். நினைத்து செய்யாத அப்ப அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்களுடைய நன்மைக்காக, அடுத்தவர்களுடைய தேவைக்காகவும் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனால் உனக்காக நான் என்று வெற்றி, அவர்களுக்காக நீங்கள் என்று கூறிக்கொள்ளலாம். சிறப்பு சிறப்பு. இப்பொழுது அங்கே இரவு நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற 6 மணி ஆகிவிட்டது. 5 மணி 5 மணி 5:10. மழை மழை என்னம்மா?
3: தேநீர் வேலை எங்களுக்கு.
0: இப்போ இப்பொழுது
3: இந்த வடைய சுட சுட வடைய சுட்டு வச்சு கொண்டுதானே அந்த தேநீரை போடணும்.
0: சிறப்பு. இப்பொழுது நீங்கள் செய்த இந்த பண்டங்கள் எல்லாம் இப்பொழுது நான் ஒறுக்க வேண்டிய ஒரு காலம். ஏனென்றால் எனக்கு, நான் இனிப்பான மனிதன், இனியவர் என்னோடு கூடி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 35 வருடமாக என்னோட வாழுகிறார் அந்த இனியவர்.
3: காலங்களுக்கு சமைக்கிற சாப்பாடு வடிவா சாப்பிடலாம். எவ்வளவு வருத்தம் என்றாலும் இரண்டாவதுல எல்லா அறுசுவையும் இன்றைக்கு கலந்த உணவு, புளிப்பு, கசப்பு, இனிப்பு. இரண்டா பாவக்காய் உங்களுக்கு வேப்பம்பூ வடகம், மற்றது பாவக்காய் பொரியல், இதெல்லாம் இருக்கிறப்போ ஒன்றுமே செய்யாது.
0: இங்கே எங்களுக்கும் இப்பொழுது ஆலய திருப்ப இன்றையோடு திருவிழா மகோற்சவம் முடிகின்றது. மகோற்சவம் வரையும் எங்களுக்கு கோயில் பிரசாதம் கிடைத்து கொண்டிருந்தது. அதை கிடைக்கும் பொழுது இங்கே வீட்டிலே மகள் அந்த வடகம் என்பதை வைத்திருப்பார், அதை வைத்து தருவார். அப்பாவுக்கு இதை சாப்பிடுங்கள் என்றால் உங்களோட நீங்கள் ஒரு இனியவர், நான் ஒரு இனியவர், எல்லோருக்கும் தெரியும். சிறப்பு மகளே. சரி, இன்றைய தினம் நீங்கள் உனக்காக நான் நிகழ்வுலே வந்து இப்படி எல்லாம் பேசி மகளை வைத்தீர்கள். உங்களை நீங்கள் யாருக்காக இன்றைய நாளை செலவழித்தீர்கள், யாருக்காக நாங்கள் வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற பண்பாடுகளை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கோம். என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுகின்றது என்று கேட்க வேண்டும் என்று
3: நீங்க சொல்றது இதையே பாதில் பாடல் இருக்கு இல்லையா?
0: எப்படி?
3: அன்றும்
0: கேட்டிருந்தீர்கள் இந்த பாடல் இல்லையா?
3: எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வேறுனா இன்றைக்கு இன்னைக்கு என்னவரும் இல்ல, அப்ப அதனால நிகழ்ச்சிக்காகவே நினைச்சு கேட்டுக்கொள்ளலாம்.
0: என்னவரை அழைக்கின்றீர்கள்? வாழ்த்துக்கள். இந்த பாடல் அவர் கேட்பாரா, இருந்தால் கேட்பாரா?
3: என்னவர் இருந்தாரோ, அவர் இல்ல.
0: அப்படியா?
3: அன்றைக்கு அவர் பிதர்களுக்கு, அவர் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியது அவருக்கும் சேர்த்து.
0: ஓ, உங்களுடைய
3: சாகித்யம் அடைஞ்சு விட்டேன்.
0: அப்படியா?
3: ம்,
0: அவருடைய
3: நான் மெயினாவே எங்களுக்கு பிரதானமா இந்த சமையல் என்னுடைய அவரும் இல்லையன்றதுதான்.
0: அதனால் அவர் உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றார். ஒருவருக்கும் விதிக்கப்பட்டது தான் விதி. அந்த விதியை நாங்கள் வெல்ல முடியாது. உங்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நியதி இருந்தால் அதற்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். மனம் நிறைவு கிடைக்க வேண்டும் மகளே. இந்த இந்த இந்த நேரத்தில் நீங்கள் மனதிலே பெரிய எண்ணங்கள் கோட்டைகள் எல்லாம் மறுதளித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு மனச்சாந்தி கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும். உங்களுக்காக, உமாக்காக, மகளுக்காக இந்த பாடலை நான் ஒளிபரப்புவேன் நீங்கள் கேட்டமைக்காக. ஆனால் உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுக்கு மன உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா, படிப்படியாக. நன்றி அம்மா, வாழ்த்துக்களடா. நன்றி, நன்றி, நன்றி அம்மா, நன்றி. முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மகிழ்ச்சி உண்டு, நெகிழ்ச்சி உண்டு, இவற்றுக்காக நாங்கள் வாழத்தான் வேண்டும். வாழ்ந்து மகிழ்ச்சியோடு சேர்ந்தும் போக வேண்டும். நெகிழ்ச்சியானவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும், மகிழ்ச்சி எங்கள் கையில் இருந்தாலும் நெகிழ்ச்சி எங்கள் கையில் இல்லை என்று விதி என்று ஒன்றை சாட்டி விடுகிறோம். அது எல்லாம் விதி தான் என்று விரும்பி நாங்கள் ஏற்கவில்லை. எங்களுக்கு வரும் நெகிழ்ச்சியான சம்பவங்களை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று விரும்பி எதையும் செய்து கொள்ளலாம். ஆனால் நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துவிட்டால் அதை தாங்கும் சக்தி எங்களுக்கு வேண்டும். அதை இறைவனிடம் என்றுதான் கேட்க வேண்டும். ஆகவே நெகிழ்ச்சிக்காகவும் நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்கின்றது. எங்கே அடுத்த உறவாக யார் வருகின்றார் கேட்டு பார்ப்போம். அவர் அழைப்பு நின்று விட்டதும் என்று அழைப்பார் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம்,
4: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: 3 தடவை நான் வணக்கம் கூறி நீங்களும் 3 தடவை கூறி போனஸாக ஒரு, அதாவது மேலதிகமாக ஒரு வணக்கத்தை தந்திருக்கிறீர்கள். அதில் மீண்டும் நானும் அதை சரி செய்து வணக்கம் என்று கூறி வருக வருக என்று வரவேற்கிறேன். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, எப்படி மல்லியம்
4: மகிழ்ச்சி
0: மல்லியம் எப்படி இருக்கின்றது
4: இப்போது? ஒரு லேசான குளிர்காற்றோடு இருக்குயா, ஆனா மதியம் சரியான வெயிலியா.
0: ஆனா இங்க ஒரு சிலர் போட்டிருக்கீங்களா, கொட்டோ கொட்டுன்ற மழையை பெற்று தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாம் நல்ல மழை.
4: அதான் இஞ்சிகுடி சேமலா கூட வைத்தறிச்சங்கிறாங்க. வைத்தறிச்ச இருந்தாலும் வைத்தறிச்ச பட்டாலும் குளிர்ச்சியா மழை பெஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க குளிர்ந்து மனசார மனது இதமா வந்து அவங்க எல்லா இடத்துலயும் மழை பெய்யணும்னு வேண்டிக்கணும் ஐயா.
0: எல்லா இடத்துலயும் மழை இல்ல, மழை அதிகமா எல்லா இடம் பெய்தால் கடினம் இல்லையா?
4: ஆமா ஐயா, அதாவது எங்க மாவட்டம் நாகை மாவட்டத்தோட சேர்ந்ததுதான் ஐயா. அப்ப முந்தைய நாகை மாவட்டத்தோட சேர்ந்த எங்க ஊர் தான். ஆனா அங்கெல்லாம் நல்லா காரைக்காது அங்கெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. பெய்யும்போது எங்களுக்கும் மழை வரும். ஏன்னா எப்போதுமே நாகை மயிலாடுதுறை வந்து மழையேங்கிறது சேர்ந்துதான் வரும். அது இன்னும் பின்தாங்குது. ஆனா லேசான தூத்தல் இருந்ததுயா, இன்னும் அதிகமான தூத்தல்ல மழைய தூத்தலாவோட போயிடுச்சு.
0: ஓ, தூரல் மழை, தூரல் தூரல் நின்று போச்சு, தூரலும் நின்று போச்சு.
4: தூரல் நின்று போச்சு
0: போச்சு. இந்த சரி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், மகள்வாக இருக்கின்றீர்கள், மழையை எதிர்பார்த்திருக்கீர்கள். மழை இப்போ நீங்கள் இப்போ மழைக்காக எதிர்பார்த்திருக்கின்றீர்களா, அல்லது மழை உங்களுக்காக வரக்கூடாது என்று எண்ணி இருக்கின்றதா?
4: மழை எனக்காக எங்களுக்காக வேண்டி இருக்காதே இருக்காது. அது அது வந்து நினைக்கின்ற நேரத்துல மிக குளிர்ச்சியா செய்து விட்டு போகும். ஆனா இப்போதைக்கு வந்து மழை வந்தா வந்து வர்றதும் சில கெடுதல். ஏன்னா அறுவடை சமயமா இருக்கியா, ஆனாலும் மழை இருந்தா அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அறுவடை வந்து கிட்டத்தட்ட 60-70% அறுவடைக்காக நிக்கிற நெல் மணிகள் இருக்கியா.
0: ஓ, அறுவடை, அதனால் தான் மழை பார்த்து லேசாக தூறிவிட்டு போகின்றது. பெரிய மழையாக வந்தால் விளைச்சல்கள் அறுவடை செய்தவை எல்லாம் பழுதடைந்து விடுவோம். மழை எங்களுக்காகத்தான், எங்களுக்காகத்தான் அது மழை. மழை என்பது நிலம், பூமிக்காகத்தான் மழை பொழுது பூமி. ஆனால் பூமியிலிருந்து சென்றுதான் மீண்டும் மழையாக வருது என்று அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது சென்று வருவதற்கு நாங்கள் தடையாக இருக்கின்றோம் என்றும் சிலர் கருத்துக்களை பொழிகின்றார்கள். அதனால் மழைக்காக நாங்களும் எங்களுக்காக மழையும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது இன்றைய உங்களுடைய கூறுங்கள்.
4: சில ஆண்டுகளாகவே மழை எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவிலையும் நல்லா பொழிந்துகிட்டு இருக்குங்கய்யா, எங்கள் பகுதியில் பொழியாது. இந்த அறுவடை சமயத்தில் இந்த ஒரு சில வருடங்களாகவே எங்கள் பகுதி அறுவடை ஆக வேண்டும் வேண்டிய தருணத்தில் தான் அந்த மழையும் நல்லா பெய்யுது. அதனாலே சில சிரமங்கள் சிரமங்கள் இல்லை, விவசாயிகள் மிக மிக கஷ்டப்படுறாங்க. அதில் இந்த மாதம் ஒரு மாதம் மழை இல்லாம இருந்து அடுத்த மாதம் மழை பெய்தா ஏனைய பேர்களும் அறுவடை முடித்து விடுவார்.
0: அதனால்தான் மகாலயம் ஒரு சிலருக்கு மழை தேவைப்படுகிறது, ஒரு சிலருக்கு மழை தேவையில்லை என்று யாராலும் எங்கும் அது பொழியும். எந்தெந்த பருவத்தில் பெய்ய வேண்டுமோ அந்தந்த பூகோள அமைப்பின்படி அங்கே பெய்யும். அது ஒரு புறம் இருக்க உங்களோட வலைத்தளம் கொஞ்சம் எனக்கு கடுமையாக இருக்கிறதுக்கு முதல் என்ன பாடல் கேட்க, பாடலை சொல்லிவிட்டு பேச
4: ஐயா. அது அது இதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கியா? இப்ப நல்லா கேக்குதா ஐயா?
0: இடையிடையே விட்டு விட்டு பாடலை கூறுங்கள் முதல்ல.
4: எனது உறவுக்கார பெண்ணுக்கு கருத்தரித்தல் வந்து மிக சிரமமா இருந்ததுயா. அப்படியே கருத்தரித்தாலும் நிறைய அணுக்கள் அது அதிகமா வந்து
0: இருங்கள் இருங்கள் பகிர்வு முதல் உங்கள் பாடல் என்ன விருப்பமான பாடல் என்று கூறிவிடுங்கள் முதலிலே. என்று
4: கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் மன்னன் பிறந்தான் எங்கள் மனக்கவலைகள் தின்றதையா அப்படின்னு.
0: இப்பொழுது
4: கவல்காரன்
0: இப்பொழுது
4: பெற்றால் தான் பிள்ளையாங்கிற படத்தை
0: இப்பொழுது பாருங்கள் கூறிக்கொண்ட
4: அந்த பெண்ணுக்கு வந்து எனது உறவுகாரருடைய அண்ணியோடைய பேத்தின்னு வைத்துங்களேன். அந்த பெண்ணுக்கு வந்து கருத்தரித்தல் வந்து மிக சிரமமா இருந்தது. கரு தெரித்தாலும் அணுக்கள் அதிகமா சினை முட்டைகள் அதிகமா இருந்து கரு வந்து அதிக வளர்ச்சி இல்லாம இருக்கும்போது அத நிறைய வாட்டி பல வாட்டி நீக்க வேண்டியதா போய் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு முறையில குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய மறுபடியும் சில அசூரியங்கள் வந்து நேற்றைய முன்தினம் அதாவது திங்கட்கிழமை அன்று ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்து இப்பொழுதும் வந்து நன்றாக உள்ளான். அவன் நினைவாக தான் அந்த பாடல் கண்ணன் பிறந்தால் இங்கன் கண்ணன் பிறந்தான் அந்த பாடலை கேட்கணும்னு ஒரு ஆனந்தமான ஒரு இதுயா. ஏன்னா அவன் வந்து சிரிப்பே வந்து அவ்வளோ கவர்ச்சியா இருக்கும், கொஞ்சம் முழு முழுன்னு இருப்பான். அதனாலே அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த அவனுக்கு இந்த துன்பம் வந்ததேங்கிறது ஒரு சத்திர சிகிச்சைன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அது செய்ய வேண்டிய நிலைமை வந்து விட்டதேங்கிற கவலை இருந்தாலும் அந்த குழந்தை மிக மிக மிக தருணத்தில் அது வந்து வாய்த்ததுனால அந்த கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அந்த பாடல் மிக ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: சிறப்பு. நீங்கள் யாருக்காக இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணீர்களோ அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்போம். சரி, நீங்கள் யாருக்காக வாழ்கின்றீர்கள்? உங்களுக்காகவா?
4: நான் யாருக்கா? எனக்காக இல்லையா, எனக்காக நான் பிறந்துட்டேன் ஒழிஞ்சு. ஆனா என்னுடைய சந்ததிகளுக்கு வந்து எனக்கு ஒரு சில சந்ததிகள் பிறந்தாங்க, உறவுகள் பிறந்தது. இப்பொழுது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லையா, பிடிப்பும் இல்லை. இருந்தாலும் இறையாற்றலோட இருக்கிற வரையும் இறையாற்றலோட இருக்கணும். அந்த என்னுடைய சார்ந்த எனக்கு உதவிகள் புரிகிற எனது உறவுகளுக்கு எந்த துன்பம் இல்லாமல் இறையடி சேரணுங்கிறது ஆசை.
0: சரி, அவர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அவர்களுக்காக வாழும் பொழுது உங்களுக்கு ஏற்படுற துன்பங்களை நீங்கள் அது மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா, அல்லது அடை இவங்களுக்கெல்லாம் இப்படி எண்ணினேனே எனக்கு இப்படி வந்துவிட்டேன் என்று நோகுறீங்களா, மன நோகுறீர்கள்?
4: இல்லையா, அதாவது எனக்கு நோவு வந்தாலும் அவர்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுல எனக்கு, ஏன்னா நிறைய சத்திர சிகிச்சைகள் நடந்திருக்கியா. 3 ஆண்டுகளுக்கு முன்பு காலில் அடிபட்டு அது ஒரு சத்திர சிகிச்சை செய்தோம். அடுத்தது வந்து போன வருடம் இதய அறுவை சிகிச்சை நடந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறோமே, கஷ்டப்பா அதை மன கஷ்டம், அதை இவர் இப்படி உடல்நல குறைவா ஆகிறாரேங்கிற ஒரு மன கஷ்டம் என் பையன் தான் சொல்றேன்யா. பையனும் மனைவியும் மருமகள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மகளும் இந்த வருத்தம் அழிக்கிறதுக்கு வந்து நான் காரணமாயிட்டேனேங்கிற ஒரு வருத்தம் அதிகம்.
0: அப்ப நீங்கள் இப்ப வாழ்வது அவர்களுக்காகத்தான் நீங்கள் வாழுகிறீர்கள்? மற்றவர்களுடைய வேதனையை உங்களால் சகிக்க முடியாது, மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்க கூடியது, எனது வேதனையை நானே தாங்கிக் கொள்வோம் என்று நீங்கள் இருக்கின்ற அப்படி இருப்பதும் அவர்களுக்கு ஒரு வேதனை தானே. என்னை பொறுத்தவரை நான் நோய் நொடி எனக்கு ஏதும் ஒரு அசௌகரியம் என்றால் உறவுகளுக்கு வீட்டு மனைவி மக்களுக்கு கூற மாட்டேன். அவர்களாக புரிந்து கொள்ளும் வகையில் என்னுடைய நடைமுறை பார்த்து விட்டு அவர்கள் வேதனைப்படுவார்கள். ஏன் சொல்லவில்லை, நான் சொல்லி என்ன செய்வது, எனக்குத்தானே தலையீடு என்றால் அது எனக்குத்தானே, நான் தான் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் கொடுக்கின்றார், இறைவன் வழியை காட்டுகின்றார், இந்த வழியில் தான் வாழ வேண்டும், அந்த துன்பத்தோடு வாழ வேண்டும் என்று நல்லபடியாக கூறியிருக்கின்றீர்கள். உனக்காக நான் நிகழ்வேன், நீங்கள் எனக்காக மட்டும் இல்லாமல் என் உறவுகளுக்காக சந்ததிக்காக என்ற இரண்டு விடயம் இருக்கின்றது. ஒன்று மன வருத்தத்தை கொடுக்கக்கூடாது என்ற ஒன்று, நான் நல்லவனாக இருந்தால்தான் எங்கள் சந்ததிக்கு நல்ல பேர், இன்னாருடைய சந்ததி என்று கூறுவார்கள் என்பதற்காகவும் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். மாலிங்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: எனக்கு துன்பம் வரும்போது கூட
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பக ஒருவர் காத்துக் கொண்டிருக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம் என்று எண்ணும் வேளையில் அவருடைய இணைப்பு இன்னும் மகாலிங்கம், நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது வந்திருப்பது தானாக வந்த சந்தனம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எனக்கு பகல் நேர வணக்கத்தை தந்த அன்பரே, உங்களுக்கு உங்களுடைய இரவு வணக்கத்தை தந்து உங்களோடு நான் இணைகின்றேன். ஐக்கியமாகி விடுவோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தின் உனக்காக நான் நிகழ்விலே. அங்கு எப்படி இருக்கின்றீர்கள் என்பதை ஒரு தடவை கூற முடியுமா?
5: நலமாகவும் பலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா.
0: அங்க இன்னும் இரண்டு பதம் கூறுவீர்களே, நலவனாக வல்லவனாக. நலம் இருந்தால் வல்லவனாக வரும், வல்லவனாக இருந்தால் நலவனாக. சிறப்பு சிறப்பு. இங்கே தளத்திலே பார்த்தால் ஒரே கும்மாளமாக இருக்கின்றது. பேச்சுக்களும் கருத்துக்களும் பரிமாறல்களும் சிறப்பாக இருந்தது. பார்க்கும் போது பிள்ளைகள் எல்லாம் கலகலப்பாக இருக்கின்றார் என்று நான் எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தேன். தூக்கத்தால் எழுந்த
5: வடிவேலு ஜோக் இருக்கு.
0: எப்படி?
5: ரொம்ப நல்லவங்க இருந்தா மழை பெய்யும்னு சொல்றாங்க இல்லையா?
0: ஐயோ,
5: ஊர்ல இருக்கிற அம்புட்டு நல்லவனு இங்கதான் இருக்கீங்களா, கொஞ்சம் நேரம் வெளியில ஓடி இருங்கடா.
0: அப்படியா?
5: அப்படின்ற மாதிரி.
0: அது நான் முன்பு கூறியிருக்காரு, நல்லார் ஒருவர் உள்ளாரில் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று அவையாரும் கூறியிருக்கின்றார். அதை அதை அடிப்படையை அமைச்சு கொண்டு
5: கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: பருவ காலத்தில் பூகோள அமைப்பின் படி அங்காங்கு பெய்தே முடியும்.
5: மழை பெய்தே தீரணும் ஐயா, மழை பெஞ்சே தீரணும்.
0: ஆனா மழை எங்களுக்கு வேண்டும், அதிக மழை கூட மழை எங்களுக்கு வேண்டும். ஆனால் மழை வந்து இயற்கையிலே உண்டு. இந்த பௌதிக முறைப்படி நாங்கள் நினைத்தால் வரும், நினைக்காவிட்டால் நிற்கும் என்று எண்ணுவது தடை பிழை. அதுவாக வரும், அதுவாக போகும். அது வருவதை பார்த்து அதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை படியை, வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கையில் செய்ய வேண்டியதிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா?
5: பொதுவாக ஆடி பட்டத்தில் விதைக்கிறதுக்காக மழை வந்துதாங்க யாரு,
0: அது இயற்கை போய்க்காது, எப்படியும் வரும். சிறப்பு சிறப்பு. சரி, இன்று நீங்கள் ஒரு வினா, இப்ப ஒரு நீங்கள் யாருக்காக வாழ்கின்றீர்கள்?
5: ஒரு 50% குடும்பத்தினருக்காக, 50% ஏனையோருக்காக.
0: அப்ப சமூக சமூகத்துக்காக நீங்கள் சமுதாயத்துக்காக வாழவில்லை?
5: அதுதான் ஏனையோருங்கிறதுல வந்து
0: ஏனையோ. நான் என்னையப்புறம் நீங்கள் என்ன என்று கூறுவிட்டீர்கள் என்று. ஏனையோருக்கோ,
5: ஏனையோர்.
0: அப்ப ஏனையோருக்களை நீங்கள் ஒரு பகுதி அடைகிறீர்கள். சிறப்பு சிறப்பு. சரி, 50% உங்கள் குடும்பத்துக்காகவும் ஏனைய 50% ஏனையவர்களுக்காக செய்யும் பொழுது உங்களுக்கு மன திருப்தி எப்படி இருக்கு? 50-50 இருக்கின்றதா அல்லது முழுமையாக இருக்கின்றதா அந்த திருப்தி?
5: என்ன செய்தாலும் முழு திருப்தி தான் ஐயா.
0: சிறப்பு. ஏனென்றால் இதயம் தாங்கும் இதயம் இல்லையா? செய்து செய்து கொள்கிறோம். அது எப்படி அதனுடைய பின்விளைவு என்று தெரியாது. அது பின்விளைவு அது சிறப்பாக வந்தாலும் சரி, வெறுப்பாக வந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள தானே வேண்டும் இல்லையா?
5: நாம நல்லதே செய்யும் போது நிச்சயமா நல்லதுதான் ஐயா.
0: வாழ்த்துக்கள். உள்ளத்திலிருந்து அந்த எண்ணம் இருக்க வேண்டும், நான் நல்லதையே செய்கின்றேன், அதனால் நான் நல்லவனாக நல்லதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் உங்களுக்கு பூரணமாக இருக்கும் என்றால் அங்கே மனச்சாட்சி மன நீதி உங்களுக்கு வகுத்து கொடுக்கின்றது. ஆகலால் நீங்கள் நல்லவர் தான், நல்லவனாக நாங்கள் வாழலாம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி நினைத்து கொண்டிருந்தால் தீமை என்பது வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்?
5: அதையேதானையா நானும் சொல்ல வரேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்தை தந்திருக்கிறீர்கள். சரி, இந்த பாடலில் இதற்காக நீங்கள் இதையொட்டி என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள் கேட்பதற்கு?
5: நான் இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சது வந்து படம் வந்து பௌர்ணமி அலைகள்.
0: ஓ, பௌர்ணமி அலைகள்ல ஒரு பாடலே கேட்க போறீர்கள். என்ன பாடலா இருக்கும்?
5: நிழல் தேடி வந்து நிஜம் ஒன்று கண்டே.
0: ஓ, அது நிழல் அண்டு போனா அது நிஜமாகிவிட்டதோ? ஓ, நிழல் தேடி வந்தேன். அதுக்கு எது உதாரணங்கள் கூற முடியுமா இப்படியான கருத்துக்கு, இந்த பாடலுக்கு?
5: இது ஒரு நல்ல பாட்டா தெரியுது, அதனால கேட்கலாம்.
0: உள்கருத்து ஒண்ணும் இல்லையா?
5: அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்ல பாட்டா இருந்தா கேட்க வேண்டியதுதானே.
0: நல்ல பாட்டு என்பதற்கு என்ன காரணம்? உங்கள் உள்ளத்தை தொடுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. அது தத்துவ கருத்தாக இருக்கலாம்.
5: உனக்காக நான், எனக்காக நீ, சொல்லோடு பாடல் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்தா தான் நல்லா இருக்கும்.
0: சிறப்பு எங்களோட நிகழ்ச்சி சிறக்க வேண்டும். உனக்காக நான் நிகழ்வு சிறக்க வேண்டும். அதற்காக ஒரு நல்ல பாடல் உங்களுக்கு தெரிந்தவுடன் அதை எங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பார்த்தீர்களா, நாங்கள் எது செய்தாலும் எங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் கூறியது போல் பாதி பாதி, 50-50. சிறப்பு, சிறப்பான கருத்தும் சிறப்பான பதிலையும் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நீட்டி முடக்காக எழுத்து எண்ணுவ சுருக்கமாக ரத்தின சுருக்கம் போல் சில கருத்துக்களை எங்களுக்கு பதிந்திருக்கிறீர்கள். நன்றி நாகப்பன் அவர்களே, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம்.

0: அங்கே
1: மாறிவிடுகிறது.
0: மழை பெரிய மழை என்றெல்லாம் பதில் போட்டிருந்தீர்கள் போல் தெரிகின்றது. இப்பொழுதும் அந்த மழை
1: ஆமாப்பா,
0: இப்பொழுது
1: மாலையில் ஒரு சொட்டு, முன்னிலையில் ஒரு சொட்டு, இரண்டு சொட்டு
0: மழை
1: நன்றாக மனமும் குளிர்ந்தது, பூமியும் குளிர்ந்தது.
0: மனமும் குளிர்ந்தது இல்லையா? மழை
1: ஆமாப்பா.
0: வந்தால், பெருமழை வந்தாலும் மனத்திலே ஒரு குளிர் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். மழை வந்து அது எவ்வளவு பேராளி வந்தாலும் மழை என்றால் ஒரு மன நிம்மதி இருக்கின்றது இல்லையா? ஏனென்றால் வள்ளுவரே கூறிவிட்டார், நீர் இன்றி இந்த நில உலகம் வாழாதென்று இல்லையா? அப்படித்தான், நீர் எங்களுக்கு தேவை. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அங்கே இன்றைய ஆலய விடயங்கள் எல்லாம் எனக்கு பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அந்த தரிசனம் எனக்கு கிடைத்தது, அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் அங்கே, இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைய நாள் நிகழ்வுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா?
1: திருப்தியாக இருந்தால் இன்னும் திருப்தியாக இருக்கும். நாளை ஆடி கடைவெளியும் ஒன்று எங்களது ஆலயத்தில் சித்திரக்கு பூஜை நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை ஆலய
0: உங்களோட மணிக்கோட மகனே, உங்களுடைய தள உங்களுடைய மகனே வலைத்தள அலைவரிசை சிறப்பாக இல்லை. கருத்துக்கள் நீங்கள் பேசுவது சரியாக புரியவில்லை என்று எண்ணுகிறேன். சற்று திரும்பி நின்று அல்லடி மரபக்கம் இப்பொழுது கேட்கிறேன், கூறுங்கள். இல்லை இல்லை இல்லை, இப்பொழுதும் அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. கொஞ்சம் நிக்கிற இடத்தை மாற்றி பார்க்கலாம், பாருங்கள். இப்பொழுதும் கொஞ்சம் தளதளக்கின்றது. பேசுங்கள், பார்ப்போம்.
1: ஆலயத்தில்
0: ஒரு எக்கோ பண்றது மாதிரி வருதுங்க மகனே, நீங்க பேசுறது ஒரு எக்கோ பண்றது, பிரதி எதிரொலி போல் அதற்கு கேட்கின்றது. வேற ஏதாவது? இப்பொழுது கொஞ்சம் காரியம் இல்லை. அதனால் ஆலய தொண்டுகளை நீங்கள் செய்யும் பொழுது, இந்த உனக்காக நான் நிகழ்வே நீங்கள் வந்து இருக்கும்போது, நீங்கள் உங்களுக்காக அல்ல, நேயர்கள் அதாவது மக்களுக்காக, ஏனைய ஆன்மாக்களுக்காக அந்த தொண்டனை செய்கின்றீர்கள். அதில் உள்ள திருப்தி மிகவும் சிறப்பாக இருக்கு. அது ஒரு பூர்ண திருப்தி. அவர்களின் முகத்தை பார்க்கவே தெரியும், அந்த தொண்டு செய்வதற்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இறைவன் அருளால் தான் இது கிடைக்கும். அவனன்றி அனுபவம் அசையாது. இப்போ சமுதாய தொண்டு செய்வதை எல்லோராலும் முடியாது. அடுத்து சமுதாய தொண்டு செய்யும் பொழுது எல்லோருக்கும் திருப்தியும் கிடையாது. எப்படித்தான் செய்தாலும் அங்கே குறை காணுவார்கள். ஆனால் இது நீங்கள் ஆலயத்திலே சென்று ஆலயத்திலே அவர்கள் மன நிம்மதி பெறும்பொழுது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கின்றது. அப்போ இந்த வேளையில் நீங்கள் யாருக்காக இதை செய்கிறீர்கள்? உங்களுடைய மன திருப்திக்காக, அடுத்தவர்களுடைய மன திருப்திக்காகவா?
1: அடுத்த மன திருப்தியாக.
0: அப்போ நாகமலர்
1: நமக்கு மனசு
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. இன்று உங்களுடைய வலைத்தளம் மழையின் பின்பு கொஞ்சம் வளமை போல துல்லியமாக இல்லை, இருப்பினும் நான் புரிந்து கொள்கிறேன். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனது பாட்டு
0: இல்லை இல்லை, புரியவில்லை சரியாக. இல்லை ஐயா, உங்களுடைய சொற்கள் தெளிவாகவே எனக்கு கேட்கவில்லை. அப்படித்தான் மற்றவர்களுக்கும் கேட்காது. ஒரு உங்களோட வலைத்தளம் ஏதோ சில குறைபாடு இருக்கிறது. பாடல் எனக்கு புரியவில்லை, நீங்கள் என்ன பாடல் கேட்டதாக? வெண்முகிலேன்னு இல்ல, வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலா? என்ன திரைப்படம்? ஓ, மின்சார கனவு. வரும் எனக்கு அந்த நீங்கள் கூறியது துலக்கமாக இல்லை, இப்படி புரிந்து கொண்டு. வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்கின்றீர்கள். வெண்ணிலவே மின்சார நல்லது. அப்போ இந்த மழை எத்தனை நாளாக அங்கே பொழிந்தது உங்களுக்கு? நீண்ட நாட்கள் என்ன? கடந்த வாரம் பெருமழை ஒன்று நீங்கள் வீதியிலிருந்து ஒரு ஓரத்திலிருந்து அதை படமாக்கி அனுப்பியிருந்தீர்கள். இன்றும் அதை
1: அனுப்பியிருந்தீர்கள்.
0: சிறப்பு. இந்த குளிர்காலத்தில், இந்த மழை காலத்தில் உங்களுடைய ஆன்ம திருப்திக்காகவும் மன நிம்மதிக்காக, ஆன்ம திருப்தி வேறு மன திருப்தி வேறு இரண்டுக்குமாக நீங்கள் ஒரு ஆலயத்திலே சென்று திருத்தொண்டுகள் புரிவது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். அது எல்லோருக்கும்

0: கிடைக்காத அந்த சந்தர்ப்பம், நீங்கள் தொடர்ந்து அந்த சேவையை செய்யுங்கள். அதனால் கிடைக்கின்ற நிம்மதி உங்கள் சந்ததிக்குமே அது சாத்தியமாக அது பயன்படும். நாங்கள் முன் செய்த தீவினைதான் இப்பொழுது அனுபவிக்கின்றோம் என்று கூறுறபடியால், நாங்கள் செய்கிற நல்ல கைங்கரியங்கள் ஆன்மீகத்தில் செய்தென்று போகிறது எங்களுடைய சந்ததிகளுக்கு அது பிரயோசனப்படும், பயன்படும். தலையோடு வருவது தலைப்பாகையோடு போவது போன்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோன்று தெய்வ கருணை நற்கருணை இருந்தது என்றால் நமக்கு வர துன்பங்கள் நெகிழ்ச்சியாக வராமல் கொஞ்சம் குறைந்து போகும். அதுதான் தலைவோடு வாரது தலைப்பாகையோடு போகிறது அப்படியும் வரும், கொஞ்சம் குறைந்து வரும். நன்றி மகனே. இந்த இடையூறு நேரத்திலும் இணைந்து சிறப்பித்தவருக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை ஒளிபரப்புறேன். கேட்டு மகள் போம். நன்றி.
1: நன்றி அப்பா லாஸ்மி. எனக்கு தேவை
0: எப்பொழுதும் உண்டு. நன்றி மகனே. வாழுங்கள். வாழ்க வாழ்க. நன்றி.
1: நன்றி அப்பா. நன்றி.
0: உனக்காக நான் என்ற நிகழ்வை நாங்கள் எடுத்து வந்து என்னத்தை பேசுவது உனக்காக நான் என்று ஆரம்ப காலத்தில் ஒருவருக்காக ஒரு பாடலை கேட்டுவிட்டு செல்வோம். அதை படிப்படியாக வளர்த்து உங்களுக்கு புரிய வைத்து இப்போ ஒவ்வொருவருக்கும் புரிகின்றது. எதற்காக நாங்கள் வாழுகின்றோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் எல்லாம் வருகின்றது. அது இப்பொழுது ஒரு பாடலை, இது அன்று எங்களுடைய தேவா அன்றொரு நாள் கேட்ட பாடல், இன்று அது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடலை அகத்திய திரைப்படத்திலிருந்து ஒரு தடவை கேட்டு பார்ப்போம்.

0: சிறப்பான அந்த பாடல், அற்புதமான வரி கோர்த்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருப்பது இதற்காகத்தான், உலகம் சமநிலை பெற வேண்டும். அங்கே நாங்கள் பேசும்போது தேவாம் ஒரு தடவை சொன்னால் ஐந்து வீரர்களும் ஒரே நிலையில் இல்லை என்று, அதற்கு நான் கூறினேன் ஐந்து ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு பொருளை தூக்க முடியும், எடுக்க முடியும், ஒரு கர்மத்தை ஆற்ற முடியும் என்று கூறியிருந்தேன். அந்த உலகம் சமநிலையாக இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். எது நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்திலும், எது விளைய வேண்டுமோ அந்த விளைவுகளும் அந்த எதிர்பார்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோமோ அவை சிறப்பாக சீராக வர வேண்டும், எதுவும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு உறவு அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா, நேரலையில் இருக்கிறமா இதில் இருக்குங்களா ஐயா?
0: இல்லை, நான் உங்களோடு பேசுகிறேன், நேரலை நிறுத்தி உங்களோடு பேச.
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா. நேற்று அம்மா எப்படி இருக்காங்க ஐயா? வீரம்மா
0: ஓரளவு பரவாயில்லை இருக்கின்றார். அவருக்கு கொஞ்சம் உற்சாகம் தேவை, கொஞ்சம் உற்சாகம் குறைந்துதான் இருக்கின்றார். காரணம், அவருடைய பத்தியங்கள், மருந்துகள், வில்லைகள், அப்படி சில இடையூறுகள், கொஞ்சம் சோர்வாகத்தான் இருக்கின்றார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கிறேங்க ஐயா. கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கு, இந்த வாரத்துல கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்குன்னு காலநிலை சொன்னாங்க. அதே மாதிரிதான் இருக்குங்க, ரெண்டு நாளா வெப்பத்தின் தாக்கம் தெரியுது. இங்க எப்படிங்க இருக்குது?
0: இங்கேயும் அப்படி, இங்க வெப்பம் குறைந்து கொண்டு போகுது. இனிமேல் குறை, இவ்வளவு 22 பாகை, இது சாதாரணமானதாக இருக்கின்றது. மழை வரும் என்றார்கள், வரவில்லை. வரும் என்று எதிர்பார்க்கின்றோம், வந்தால் நல்லதென்றும் எண்ணுகின்றோம். இந்த நாடுகளில் வந்தால் வந்ததுதான், போனா போனதுதான்றது போல, வந்தால் பெரிதாகத்தான் இருக்கும். அதற்கு ஈடுகொள்ளும் எண்ணமும் மனப்பான்மை தயார்களோடு இருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் கேட்கணும்னா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், நல்லவனாக இருக்கின்றீர்களா
1: ஐயா? அது வந்து மத்தவங்க தான் சொல்லுங்க, நான் சொல்லக்கூடாது.
0: அப்ப நீங்கள் நல்லவனா?
1: அது நியாயமானதானுங்களே.
0: அப்ப நல்லவனா?
1: எனக்கு நான் நல்லவனா இருக்கிறேன், மத்தவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல.
0: உங்களுடைய மனச்சாட்சியும் மனநீதியும், நீங்கள் செய்வதெல்லாம் சரி, நான் செய்வது நல்லது என்று எண்ணி உங்களுக்கு மனம் திருப்தி என்றால் அடுத்தவர்களுக்கு நல்லமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு பிழை வருவதை, அடுத்தவர்கள் துன்பப்படுவதை உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. அதனால் நாங்களும் அடுத்தவர்கள் தொல்லை இல்லாமல், அடுத்தவர்கள் துன்பம் இல்லாமல் வாழ்வது சிறப்பு தானே
1: ஐயா? படித்த படிப்பை தாங்க ஊருக்கு குழப்ப வந்துட்டு, எதுவுமே சோசியல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, சமுதாய பணி. படித்த படிப்புக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேங்க ஐயா.
0: திருப்தியாக இருக்கின்றது, செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு தொழிலை கூட சிலர் வந்து மூலாதனத்துக்காகவும், குடும்பத்தை ஓட்டிச்சாலும் செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காகவும் தேடி தேடி அலைந்து அலைந்து அவர்களால் சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து விட்டு துன்பப்படுவார்கள். செய்ய முடியாத வேலை, பணம் அதிகமாக சம்பளம் என்றால் அதுக்கு போக துணிவார்கள். ஆனால் உங்கள் போன்றவர்கள் அதனுடைய ஊதியத்தை எதிர்பாராமல் சேவை மனப்பான்மையோடு செய்ய புறப்பட்டு விட்டால் நிச்சயமான திருப்தி கிடைத்தே ஆகும். அங்கே பணத்துக்கு முக்கியத்துவம் நன்றி. அது அந்த வகையில் அதுவும் வந்து உங்களால் முடியாது, ஏனென்றால் அது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற பரம் தான். இந்த நல்ல மனைவி அமைவது, நல்ல குடும்பம் அமைவது, நல்ல உத்தியோகம் அமைவது, நல்ல மனை அமைவது என்றெல்லாம் கூறுவார்கள். இதெல்லாம் அவருடைய, நாங்களாம் நினைத்து போற. ஆனால் எங்கள் மனம், எங்களோட மனச்சாட்சியும் மனநீதியும் எங்களை கேள்வி கேட்குமாக இருந்தால் நல்லது தான் நடக்கும். நீ செய்வது சரியா, இது செய்தால் சரியா இருக்குமா என்று.
1: இல்லைங்கய்யா, அதாவது கடவுள் கொடுத்தது வந்து இருக்க இடம், உடுக்க உடை, இருப்பிடம்,
0: தேடுகின்ற பொருள் எனக்கு உணவுக்கு வேணும். உணவுக்கு பொருள் இல்லாமல் நான் உணவு உண்ண முடியாது, உடை உடுக்க முடியாது, உறையுள் ஆக்க முடியாது. அதற்கு அளவு போதும் என்ற மனம், அந்த திருப்தி கொண்ட மனம் இருக்க வேண்டும். அது எங்கள் உள்மனது மனச்சாட்சியும் மனநீதியும் சொல்லும். மனச்சாட்சியின்படி அது சொல்லும் பொழுது மனநீதியின்படி நான் வாழ வேண்டும் என்று எங்களை பயணத்தை செய்ய அது தூண்டும். அதற்கு ஒரு இரண்டு, ஒன்று மரபு சந்ததி அவர்கள் செய்து காட்டி சென்றதை நாங்கள் பின்பற்றி கொண்டு போவது. மூன்றாவது, இந்த சந்ததியை நாங்கள் நினைக்கின்றோம், நான் இப்படி செய்தால் என்ன என்ன சொல்லும், இப்படி செய்தால் இவர்கள் தீங்கல்லவான் என்னுடைய மனச்சாட்சி சொல்லும் பொழுது மனம் நீதி என்னை வழி நடத்தி செல்லும். அது இருக்கின்றது உங்களிடம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். முன்பும் பல காரியங்கள் இருந்தீர்கள். அங்கே தேவா சொல்லியிருந்த மற்றவர்கள் என்னை பார்த்து சொன்னா தான் தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா என்று. முதல் எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் செய்வது சரியா பிள்ளையாண்டு. சிறப்பு. இன்று பணி எப்படி சென்றது உங்களுக்கு?
1: ஐயா நல்லா இருந்ததுங்க. ஒன்னும் அந்த குழந்தை ஒண்ணு வந்ததுங்கய்யா, அது வந்து குழந்தை இல்லத்துல இன்னைக்கு வந்ததுங்கய்யா. என்ன தொட்டில் குழந்தைகள குடுத்துட்டாங்க. அதுதான் சரி. எங்கேயாச்சும் உங்க நாட்டுல கூட வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஏதாச்சும் எடுத்துக்குவாங்க குழந்தைய. குழந்தை இல்லாம எவ்வளவு பேர்
0: தவிக்கிறாங்க.
1: அதுக்கே போட்டீங்கய்யா, கொடுத்துட்டா ஹோம்ல இருந்து பதிவு பண்ணி 3-4 வருஷம் ஆகுங்கய்யா. அரசாங்கத்தை முறைப்படி ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும்னா 3 வருஷம் அவன் காத்திருக்கணும்.
0: நல்லது ஒரு தொண்டு, நல்லது ஒரு சேவை உங்களுக்கு கிடைச்சி, உங்கள் மனதுக்கு ஏற்ற சேவை. உங்களோட மனம் எப்படி இருக்கின்றது அதற்கேற்ற சேவை தான் உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்கள் மனம் அதை விரும்புகிறது. அதை செய்யும் தொழிலை விரும்பி செய்ய வேண்டும். விரும்பி செய்யக்கூடிய தொழிலாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் விரும்புவார இதை நான் செய்தால் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் என்று செய்கிறார்கள். அப்படி அல்ல. இதை செய்வதால் உங்களுடைய மனதுக்கு அவ்வளவு திருப்தி கிடைக்கின்றது. அந்த திருப்தி ஒரு புண்ணியம் என்று கூறுவது. அந்த புண்ணியம் உங்கள் சந்ததியை போய் சேரும்.
1: கட்டாயங்க. அதோ நம்ம மாவட்டத்து எங்களோட மாவட்டத்துக்கு என்னால் ஆன ஒரு சிறு வச்சுக்கலாங்கய்யா, ஒரு துரும்புன்னு கூட சொல்லலாங்க. என்ன மாதிரியே ஒரு 6 பேர் எங்களோட அமைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயங்கய்யா. எங்களோட கண்ணோட்டத்திலயும் எதுல யாரோ ஒருத்தர் மாறுபாடு இருந்தாலுமே இது வந்து
0: முரண்பாடா
1: இந்த ஒர்க்கு வந்து முடிக்க முடியாது.
0: முடியாது. எல்லோருக்கும் அது அப்படியானவர்கள் வந்து சேருவார்கள்.
1: என்னுடைய
0: மகள் ஒருவர், அப்பா நீங்கள் நல்ல விடயங்களை கூறுகிறேன், நீங்கள் நல்லவராக நல்லவர்களுடைய சகவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடைபெறும். நீங்கள்
1: நினைக்கும்
0: அதுதான். இதையும் நீங்கள்
1: சேரிடம் அறிந்து சேரணுவாங்க.
0: வாழ்த்துக்கள். சேர வேண்டும் என்று. சிறப்பு ராஜ்குமார் அவர்கள். நீங்கள் சமுதாய பணி செய்வது சமுதாயத்துக்காக வாழ வேண்டும். நீங்கள் இந்த பணிக்காக உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இந்த பணி உங்களை உயர்த்தும். உங்கள் குடும்பத்தை எதிர்கால சந்ததிகளுக்கும் அது வீராக இருக்கும்.
1: ஏதோ ஒரு ஆசிரியரி மாதிரி சொல்றீங்க. ரொம்ப நன்றிங்க. ஆசிரியரின்னு தெரிந்தானுங்களே.
0: ஆமா ஆமா சொல்லுவோம். சரி, அப்படி என்றால் அசரீரி என்பது உருவம் தெரியாமல் ஒரு விடயம் எங்களுக்கு தெரியப்படுத்துவது. இதை சொல்ற தீர்க்க தரிசனம் என்று சொல்லி
1: பின்வரும்
0: காரியங்களை நாங்கள் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருந்தால் அது நடைபெற்று என்றால் இது ஒரு தீர்க்க தரிசனம் என்று கூறுவார். சிறப்பு. என்ன பாடலை என்று கேட்க விரும்புகிறீர்கள்? உனக்காக நான் நிகழ்வுகிறேன்.
1: ஐயா எப்பயுமே பணி வேற.
0: ஆமா ஆமா உங்களோட மன திருப்தி கேட்கிறேன்.
1: மீரா படத்துல இருந்து அம்மா அம்மா படத்து பேர இருக்கு. மீரா படம் ஓ பட்டர்ஃப்ளை பாடல் வரிகள்.
0: பட்டர்ஃப்ளை
1: ஆசா போன்ஸ்லி அம்மாவும் ஆமா எஸ்பி பாலசுப்ரம் ஐயா இளையராஜா ஐயா பாடின பாடல்.
0: இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். சிறப்பு. இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியாக நன்றியை கூறிக்கொண்டு
1: நன்றி நன்றியா நன்றியா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி ஐயா நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தோம். இப்பொழுது வந்து இணைந்தவருடைய கருத்துக்களையும் நாங்கள் புரிந்து கொண்டு ஒரு பாடல் உலகம் சமநிலை பெற வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது உனக்காக நான் என்ற கேள்விக்கு இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் இது இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் ஆக இருந்தால் அன்று ஒரு தனி மனிதனால் சமநிலையாக்கப்பட்டது. அந்த எங்கள் மூதறிஞர் முப்பெரும் அவர் பெரிய ரிஷி முனி ரிஷியாக இந்த இறைவன் முதல் குழந்தை என்று கூட கூறக்கூடிய அளவுக்கு அகத்தியர் பெருமான் அவர் நிறை மனிதன். அந்த நிறை மனிதன் ஒரு பக்கம் போனவுடன் சமநிலையை கண்டதென்று அந்த பிராணம் கூறுகின்றது. இந்த உலக அது காரணம் என்ன? அவர் நிறை மகன். நாங்களும் அப்படி நிறை மகனாக வர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஓரளவாவது அவரை போல் வராது விட்டாலும் எங்கள் மனம் காயம் என்ற உடம்பு இவையெல்லாம் ஒரு பொது நோக்காக சமூக நோக்காக இருப்பதற்கான 6வது அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆதலால் இந்த 6 அறிவு கொண்ட மனிதன் அத்தனையும் அறவழி செல்வானாக இருந்தால் இந்த உலகம் ஓரளவுக்கு சமுதாயம் சமநிலையை காணலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி வருவதற்கு நான் மட்டும் அறநெறியை கடைப்பிடித்து தாங்க. அதனால் தான் 6 அறிவுகள் கொண்ட இந்த மக்களின மனிதர்கள் 6 அறிவை சரியாக பயன்படுத்தி நிதானித்து சென்றால் சமநிலையை காணலாம் என்று ஒரு நப்பாசை எனக்கும் இருக்கின்றது. அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் முடிந்தளவு நாங்கள் அறத்தை கடைப்பிடிப்போம். அன்பு மனித நேயம், சீவகாருண்யம், இந்த மூன்றும் நாங்கள் எங்கள் மனச்சாட்சியின்படி மனநீதி சொல்லும்படி சென்றாலே மனதுக்குள்ளே ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சமமாக இருக்கின்றோம் என்ற எண்ணம் கிடைக்கும். எல்லோரும் அப்படி செய்ய வேண்டும். முடியாத காரியமெல்லாம் முடிந்திருக்கின்றது முன்பு, இப்பொழுது தான் முடியவில்லை. ஏனென்றால் நான் பக்தி வேளையிலே கூறுவது போன்று பஞ்சமா பாதகங்களை செய்கின்ற பஞ்ச புலன்கள் எங்களிடம் துல்லியமாக இருக்கின்றது ஏனைய உயிரினங்களை விட. ஐம்பொறைகளும் அழகாக தொழில்பட்டு ஆசை என்றதை விதைத்து அந்த அந்த அதன்படி இழுபட்டு போகிறபடியால் தான் இது சமநிலையை காண முடியாமல் இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பகிர்ந்தோம். நேரத்தையும் கருத்தில் வைத்து முதலாவது பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நேயர்கள் வரிசையில் அன்பு மகள் ஹைதராபாத்திலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அவர் கேட்ட பாடல் குழந்தையோடு துள்ளி விளையாடி குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றார். அவர் பாடல் வருகின்றது, அவருக்காக அவர் கேட்கின்றார் என்று கூறியிருந்தார். பாடலின் கருத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அவருக்காக அந்த பாடலை இப்பொழுது உனக்காக நான் நிகழ்வேன். ஷியாமளா உங்கள் பாடல் சாவித்திரி திரைப்படத்தில் இருந்து.

0: மெல்லிசை மெல்லிசை மன்னரின் இசையிலே வாணி ஜெயராம் அம்மாவின் குரலே அந்த பாடலை கேட்ட வேளையிலே கவிஞர் கண்ணதாசன் காவிய கவிஞர் அவர் பொருத்திய வரிகள் எவ்வளவு அற்புதமாக கூறுகிறார். இதுவே சுகம் என்று ஒரு பதம் அங்கே வந்ததை கேட்டீர்கள். இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் எங்களுக்கு கிடைப்பது நம் முன் செய்த பயனும் இனி வரப்போகின்ற பயன்களும். இதற்காக இரண்டு விடயத்தை மனதுக்குள்ளே தந்திருக்கார். உள்ளத்துக்குள்ளே மனச்சாட்சி மனநீதி, இந்த இரண்டும் ஒரு தராசு, அதாவது துலாபாரத்தின் ரெண்டு படிகள் போன்று இரண்டு. அந்த துலாவிலே இருந்து தொங்குகின்ற தட்டிக்குள்ளே ஒன்றுக்குள்ளே கூடுதலாக இருந்தால் அந்த பக்கம் தாழ்ந்துவிடும். அதேபோன்று எங்கள் மனச்சாட்சி முறை நாங்கள் துன்பத்தை துன்பமாகவும் இன்பத்தை இன்பமாகவும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்பம் வரும்பொழுது எவ்வளவு சுபமாக இருக்கின்றதோ அது துன்பம் வரும்போதும் இதுதான் என்று அந்த மனச்சாட்சி கூர்மமாக இருந்தால் துலாபாரம் போன்று சமமாக நிற்கும். அது இதுவே சுகம். அந்த சுகத்தை அனுபவித்த எங்களுக்கு இதுவும் சுகம், இதுவும் ஒரு சுகம்தான் என்ற இதிலேயும் எத்தனையோ நன்மைகள் எவ்வளவோ சிறப்புகள் கிடைக்கின்றன. அதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மனப்பாங்கு எங்களுக்கு வேண்டும். அற்புதமான ஒரு பாடல். எண்ணி பார்த்தால் கவிஞர்கள் வந்த பணத்துக்காக எழுதிய கவிஞர்களை விட சமுதாயத்துக்காக கருத்துக்களை தெளித்த கவிஞர்கள் பலர் அவருக்குள்ளே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் சிலர். அதற்குள்ளே இவர் மிகவும் சிறந்தவர் என்று நான் கருதி கொள்வதற்கும் சமுதாய அவர் கூறுகின்ற ஒவ்வொரு பதங்களுக்கும் ஒவ்வொரு வரிசையிலும் உள்கருத்து இரட்டிப்பான கருத்து இருக்கும். சமுதாய கண்ணோட்டத்தோடு இவர் எழுதியிருக்கின்றார். சிறப்பான பாடலை கேட்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடல் யாருக்காக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அன்புடன் வந்து இணைந்து கொண்டார் சரவணன் அவர்கள். சியாமலா அவர்களுக்கு நன்றி கூறி அவர் பாடை கேட்டுவிட்டு, சரவணன் வாய் தடுமாறி கூட நாங்கள் பேசுவது கடினமாக இருக்கணும், யாகாபார் ஆயினன் நா ஹாக்க என்று இறைவன் வாழ்வர் கூறியிருக்கின்றார். ஒருமை பன்மைகளை எல்லாம் அவதானித்து நாங்கள் பேச வேண்டும். வாழ்க்கை என்றால் அதுதான். இப்பொழுது அவர் அழகிய கண்ணே என்ற ஒரு பாடலை கேட்கின்றார். அந்த பாடல் தனக்கு இசை ஞானியின் பாடல்கள் அதற்குள்ளே பிடித்த பாடல். அதற்காக எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக நான் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்ற எண்ணத்தில் கேட்டிருக்கின்றார். அழகிய கண்ணே என்ற உதிரிப்பூக்கள் திரைப்படத்து பாடலை எங்கே கேட்போமா?
1: குட் மார்னிங்.

அழகிய கண்ணே என்ற அந்த பாடலை, பூ ஒன்று மலராக இருக்கும் பொழுது அது பூ, அதிலிருந்து இதழ்கள் ஒடிந்து விழும் பொழுது அது உதிரி பூக்கள் என்று கூறப்படுவது உண்டு. அதே போன்று ஒரு தாய் தான் எப்படி வாழ்ந்தேன் என்று எண்ணி துன்பப்பட்டு கொண்டிருந்த வேளையில் தன்னுடைய குழந்தைகளை உதிரி பூக்களாக, அவவும் ஒரு மலர், அந்த குழந்தைகளையும் பூக்களாக எண்ணிக்கொண்டு குழந்தைகளை எப்படி வாழ வேண்டும், அவர்களின் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு மன திருப்தியாக இருக்கின்றது. நல்ல கருத்துக்கள் அமைந்த அந்த பாடலை அன்புடன் எங்களுடைய யாமிருக்க பயமேன் சரவணா நீங்கள் கேட்டபோலை கண்ணதாசன் ஐயா அவர்கள் உட்கருத்து வச்சு எப்படியெல்லாம் எழுதுகிற அந்த அழகிய கண்ணி என்று அவர் கூறும்போது, உங்களுடைய உலகம்தான் என்னுடையது என்று நீங்கள் முதல் கூறியது போன்று இந்த கருத்து வர, நீங்கள் குடும்பத்திற்காக பின்பு உங்களுக்காக என்று இல்லாமல் குடும்பத்திற்காகவும் வாழ வேண்டும் என்ற கருத்து, நாங்கள் எப்படி அந்த பூ எப்படி இருக்கின்றதோ அந்த பூவினுடைய உதிரி இதழ்களும் நலமாகத்தானே இருக்க வேண்டும். அர்ச்சனை செய்யும் பொழுது ஆலயத்திலே பூவை மட்டும் அவர் அந்த குருக்கள் எறிய மாட்டார், அதை அதனுடைய இலைகள் அதை அதனுடைய இதழ்களை எல்லாம் குமித்து வைத்தெல்லாம் போடுவார். அங்கே அர்ச்சனை செய்யப்படுவது பூவை விட இதழ்கள், உதிரி பூக்கள் தான். அதேபோல் நாங்கள் பெற்று வளர்த்து விட்ட பின்பு எங்கள் குழந்தைகள் நாளை நல்லவர்களாக வல்லவர்களாக வரும் பொழுது எங்கள் பெயரும் அங்கே அடிபடும். அவர்களை நல்லவர்களாக ஆக்குவதும் எங்களுக்கு ஒரு கடமைதான். இனிமையான கருத்துக்கள் பொதிந்த பாடல். இந்த பாடலையும் கண்ணதாசன் அவர்கள் வந்துவிட்ட வேளையிலே அடுத்த பாடலை யார் வந்த என்று எண்ணுவதற்கு முன்பு, நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து அன்புடன் தேவா நீங்கள் கேட்ட பாடல் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது பாட இருக்கின்றது. இன்றைய உனக்காக நான் நிகழ்விலே கேட்போம்.

0: செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுது போக்குவீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடு என்ன செய்தது
0: நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால்

இறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான்.

சிறப்பான அந்த பாடல் கூட நான் ஏன் பிறந்தேன் என்ற வினாவோடு அந்த திரைப்படுத்த பாடலாகும். அந்த பாடலிலே கூறப்பட்டது என்ன? நான் கூறியது ஒன்று மனச்சாட்சி மனநீதி என்று ஒன்று உள்ளே இருக்கின்றது எங்கள் மனதுக்குள்ளே. நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்கும் அந்த வல்லமை எங்கள் புறவிக்கு உண்டு. அதனால்தான் ஆறாவது அறிவு இங்கே இருக்கின்றது. ஏனைய உயிரினங்களை விட நாங்கள்தான் உணர்ந்து பகுத்தறிந்து நீதி நெறிமுறைகளை கடைபிடித்து வழிநடக்கக்கூடியது. ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறோமா என்ற ஒரு கேள்வியை மனதிலே போட்டு பார்க்க வேண்டும் என்று 5-6 தலைமுறைக்கு பாடல்கள் எழுதிய கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளை சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து இசையரசரிடம் கொடுத்துவிட எங்கள் உள்ளம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். இனிமையான அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கேட்கும், அடுத்த பிறகு நாங்கள் சொல்லும் போலே நாங்கள் கேட்கும், நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், அதை சரியாக முடிந்தால் செய், முடியாது விட்டால் நன்மை செய்ய பிறந்த நீ, நன்மை செய்ய முடியாது விட்டாலும் தீமையாவது செய்யாது இரு என்று கூறப்பட்டு இருக்கின்றது. அதனால் முடிந்தவரை நாங்கள் வருவதை எங்களுக்கு இவ்வளவுதான், அங்கே இதுவே சுகம் என்ற ஒரு பாடல் வரி வந்ததில்ல, கிடைத்தது தான் எங்களுக்கு பெரிது, கிடைக்கக்கூடியது தான் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு அளந்தது தான் விதி என்ற ஒன்று நியதி இருக்கின்றது. அதனால் இருக்கும் வரை செய்வன திருந்தச்சை, செய்ததை யாருக்காக செய்ய வேண்டும், என் சந்ததிக்காக இங்கே கூறியிருந்தார்கள், கூறியிருந்தீர்கள் கருத்துக்களை. எனக்கு பின்னாலே என்னுடைய பெயர் என்றால் எனக்கு பின்னாலே ஒரு பெயர் என்னோட இருக்கின்றது, அது என் சந்ததி பெயர், தந்தையின் பெயர். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு தந்தையோடு இருக்கும் வரை தந்தையின் பெயர், அவர் திருமணம் செய்துவிட்டால் தலைவனுடைய பெயர், கணவனுடைய பெயர், அவருடைய பெயர் நிலை, அவர்களுடைய பெயரை காக்க வேண்டும் நாங்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் பிழையாக நடந்திருந்தாலும் கூட நாங்கள் சரியாக சீர்திருத்து எங்களுக்குள்ளே வினாக்களை போட்டு கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அன்புறவுகளை இது உனக்காக நான் நிகழ்விலே ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் லண்டனிலிருந்து அன்பு மகள் காயத்ரி அவர்கள் என்று எவ்வளவு மகிழ்வாக சிறப்பாக நிதானமாக இருந்து ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். அது எனக்காகவா இல்லை மற்றவர்களுக்காக என்றல்ல, நினைவை அவருக்கு உறுத்தி கொண்டிருக்கின்றது அவருடைய இல்லத்தரசர். அவரை எண்ணி அவருக்கும் அந்த பிதற்கடனை செய்துவிட்டு வந்த திருப்தியோடு இருக்கின்றார். அதனால்தான் அந்த நிதானம் இதுவே சுகம் என்று அவர் மட்டும் அவர் செல்லவில்லை, அவர் எத்தனையோ வழிமுறைகளை காட்டி எத்தனையோ சுமைகளை சுமத்தி விட்டு சொல்லுகின்றார். அவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா, அதற்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் அழகாக மறைமுகமாக கூறிந்து அவருக்கு வாழ்க்கை நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடல் அவர் கேட்கும் பொழுது இதுவே சுகம் என்று எண்ணுவார் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடலை கேட்போம். செல்வம் என்ற திரைப்படத்தில் வந்த அந்த பாடல் அவர் அன்றும் ஒரு தடவை கேட்டிருந்தார், இன்றும் கேட்டிருக்கின்றார். இந்த பாடலையும் எங்களுடைய கவிஞர் வாலி அவர்கள்தான் தந்திருக்கின்றார். உடல் பாடலாக இருந்தாலும் உட்கருத்துக்கள் புரிந்த ஒரு பாடல் இதுவோ அந்த பாடல். இது கஸ்தூரி உங்களுக்கான பாடல்.

உள்ளத்தோடு உள்ளம் ஒன்றுபட்டு உறுதுணையாக இருந்து செல்லும் பொழுது உள்ளங்கள் பிரியாதிருப்பது அச்சாணி போன்றது. ஒரு வண்டி ஓடும் பொழுது சக்கரங்களும் மாடுகளும் ஓட்டிகளும் எல்லாரும் இருந்தாலும் அந்த அச்சாணி என்று ஒன்று இருக்கின்றபடியாத்தான் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் சமுதாயத்திலே அன்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது குடும்பம் என்ற வண்டி ஓடிக்கொண்டிருக்கும். நீண்ட கருத்து நான் கூறவில்லை. அந்த அன்பு என்றது ஆழமாக பதிந்துவிட்டு அதுவே வாழ்க்கையை எடுத்து செல்லும். அன்போடு கூடியும் செல்லும், இல்லாதவளை தனித்தும் விட்டு சென்ற சுவடுகள் இழுத்து செல்லும். சிறப்பு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். இந்த பாடலை பற்றிய வியாக்கியானம் முன்பு ஒரு தடவை பேசியிருக்கின்றோம். இனிமையான ஒரு பாடல். 1966 திரைக்கு வந்த இந்த பாடலை வாலி அவர்கள் தான் எழுதிவிட திரை இசை திலகம் மகதவன் ஐயா அவர்கள் வரிகோர்த்து கொடுத்திருக்கின்றார். தாராபுரம் சுந்தரராஜன் அவர்களும் ஜமுனா ராணி அம்மாவும், அண்மையிலே காலமான ஜமுனா ராணி அம்மாவும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். அடுத்து வரும் பாடல் மலிய மகாலிங்கம். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே சந்ததியிலே எல்லோரும் நிலமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற வேளையில் துன்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. ஒரு குழந்தை அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது என்று அந்த எண்ணத்தை பரிமரிக்கும் வண்ணம் ஒரு பாடலை தந்திருந்தீர்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படம் அல் என்று எண்ணுகிறேன். நீங்களும் அப்படித்தான் கூறினீர்கள். அந்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தில் தான் ஒலித்திருக்கின்றது. இதோ அந்த பாடலையும் கேட்டுவிடுவோமே. உனக்காக நான் நிகழ்விலே

0: தேங்க்ஸ் டு சேஸ்ட்.
1: யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அல்லவா. அந்த மழலை சொல்லை கேட்பதற்கு மக்கள் செல்வம் எங்களுக்கு திரைக்க வேண்டும். பிள்ளை செல்வம் செல்வங்களுக்குள் சிறந்த செல்வம் என்று கூறுகின்றார்கள். பிள்ளை செல்வங்கள் இருக்கும் பொழுது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று கூறுகிறார்கள். குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று கூறுகின்றார்கள். அது வெள்ளை உள்ளம் படைத்த உள்ளம் குழந்தைகளுக்கு அங்கேதான் இறைவன் வாழ்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த குழந்தை செல்வம் கிடைப்பதற்காக எத்தனையோ தவமோ தவம் இருக்கின்றார்கள். அவர்கள் குழந்தை செல்வத்துக்காக வாழ்கின்றார்கள். அந்த குழந்தை செல்வம் கிடைத்து விட்டால் அந்த குழந்தை செல்வத்தின் மழலை ஓடு மகிழ்ந்து செல்வதற்காக தங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்துகிறார்கள். அவர்கள் செல்லும் போது அவர்கள் உறவினர்கள் சந்ததிகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அருமையான ஒரு பாடலை தந்திருந்தீர்கள் மகாலிங்கம் அவர்கள். உங்களை தொடர்ந்து அடுத்த பாடல் இந்த இடையூறு நேரத்திலும் மழையோ மழையென்று கொட்டி வலைத்தளம் பிழைத்த நேரத்திலும் ஓடி வந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறக்க வேண்டும் என்று பாடல்களை கேட்டு மகிழ்வதில் எங்கள் அன்பு மகனே ஞானசேகரன் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டு நீங்கள் வந்து பேசும் பொழுது பாதி எங்களுக்கு புரிந்தது பாதி புரியவில்லை. ஆனால் புரிந்தது போதும் இதுவே சுகம் என்று எண்ணிக்கொண்டு புரிந்த வரையில் நாங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கான பாடலை மின்சார கனவு என்ற திரைப்படத்து பாடலாகவும் வெண்ணிலவே வெண்ணிலவே என்பதையும் புரிந்து கொண்டோம் அன்பு மகனே உங்களுக்கான அந்த பாடலை தருகின்றேன். எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எண்ண வேண்டும். நாங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் அதை நாங்கள் வருத்தப்படக்கூடாது. அதற்கேற்ற மாற்று வழியை காண வேண்டுமே தவிர அதற்காக விதண்டாவாதம் விரோதங்கள் மனக்கசப்புகள் மனச்சுமைகளை பொருத்தக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அடுத்தவர்களுக்காக அல்ல எங்களுக்காகவும் வாழ வேண்டும். எங்களுக்காக அடுத்தவர்கள் வேண்டும் என்று எண்ணும் பொழுது அவர்களால் முடியவில்லை என்றால் அவர்களுக்காக நாங்கள் அதை தள்ளிவிட வேண்டும். இப்படியான குணங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கூறும் பகுத்தறிவு கொண்ட எங்களுக்கு வரும் அடுத்த பாடலை தருகின்றோம். வெண்ணிலவே வெண்ணிலவே விளையாட வருவாயா என்றால் வெண்ணிலவு விளையாட வருமா இல்லை எங்களுக்கு சித்த அன்னையர்கள் உணவு ஊட்டும் பொழுது வெண்ணிலவை காட்டி உண்ண வைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கே மன திருப்தி ஏற்பட்டு அறந்துகின்றது. அதே போன்று வெறும் கற்பனையிலே வெண்ணிலவை அழைத்து தன்னுடைய வெண்ணிலவாக ஒன்றை நினைத்து கொண்டு கூட அதை வருத்தி அதுக்கு தூது விடுவார்கள். இந்த பாடலை பார்ப்போம் எப்படி வருகின்றது என்று. ஞானசேகரன் உங்களுக்கான பாடல்.

சிறப்பான அந்த பாடல், ஒருவர் வாழும்போது அவருக்கு ஒரு உதவி வேண்டும், எல்லோருக்கும் அப்படித்தான். ஒரு சின்ன குழந்தை விளையாடுவது என்றாலும் தனித்து விளையாடுவது தனிமை, அது சேர்ந்து விளையாடும் பொழுது அதில் பேர் இன்பம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, திருப்தி உண்டு. ஒரு எந்த செயலை செய்தாலும் ஒருவருடைய ஆலோசனை, இன்னொருடைய துணை அல்லது இருந்தால்தான் அது பக்கபலமாக ஒருவர் இருக்கும் பொழுது அது சிறப்பாக நடைபெறும் என்பதையும் சிலர் உணர்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு துணை வேண்டும், அதற்காகத்தான் இந்த எட்டாத சூரத்தில் நிலவையும் கைக்குள்ளே அகப்படாத காற்றையும் படைத்தது என்ற ஒரு கருத்து வந்தது. அதன்படி பார்த்தால் எங்களுக்கு உலகத்தில் யார் துணை இல்லாவிட்டாலும் நாங்கள் கையெடுத்து வணங்கும் இறைவனின் துணை உண்டு. அவரை கையால் தொட முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, பிடித்தும் பார்க்க முடியாது. அதுதான் இறைவன், இயற்கை. இயற்கையின் துணை உண்டு, அந்த இயற்கையின் துணை கொண்டு வாழலாம் என்ற மனத்திருப்பி வேண்டும். ஆனாலும் ஒரு துணை இருப்பு என்றால்

சிறப்பான அந்த பாடலை மறைந்தவர்களான பாடம் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு ஆஷா போஸ்லி அம்மாவும் இணைந்து குரல் கொடுத்திருந்தார்கள். வரிகளிலே ஓ பட்டர்ஃப்ளை என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்கே வெண்ணிலவை கூப்பிட்டிருந்தார் துணைக்கு வரும்படி எங்களுடைய ஞானசேகரன். ஒருவர் தனித்து வாழ முடியாது, நான் கூறின உள்ள சுமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் பேசும்பொழுது தன்னுடைய பிழையா மற்றவர்களுடைய பிழையா என்பதை உணரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இவர்கள் பட்டர்ஃப்ளையை கூப்பிடுகிறார்கள். எதற்காக? நிம்மதி வேண்டும், ஒன்று சேர வேண்டும் என்றால் இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு நாளில் இறந்து விடுகிற ஒரு உயிர் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அது வண்ணத்து பூச்சியாக வந்தவுடன், பட்டம்பூச்சியாக வந்தவுடன் ஒரு நாள் 24 மணித்தியாலத்தில் அது இறந்து விடுமாம். அந்த 24 மணித்தியாலம் அது இன்பமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கூட்டங்களோடு கூடி பறந்து திரிந்து தேடிய இடத்தில் தேனெடுத்து உண்டு பறந்து திரிகின்றது. அந்த வண்ணத்து பூச்சியை அங்கே வைத்துத்தான் பட்டர்ஃப்ளையை அழைத்துத்தான் இந்த பாடலை அமைத்த வேளையில், சிறிய காலமாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் உணர்ந்து வாழ வேண்டும், நினைத்தது நிறைவேற வேண்டும். அதுக்கு பல வழிகள் உண்டு. நான் நினைத்தது தான் வேண்டுமென்று நாங்கள் ஒரு காலமும் ஒருபோதும் அடம்பிடிக்கக்கூடாது. நான் சொன்னது தான் சரி என்று ஒருபோதும் நாங்கள் வாதிடக்கூடாது. அதில் ஏதோ காரணம் உண்டு. அடுத்தவர்கள் ஒன்றை மறுக்கின்றார்கள் என்றால் அதுக்கு ஏதோ காரணம் உண்டு என்பதை தாராள சிந்தை உள்ளவர்கள் சிந்தித்துக் கொள்வார்கள். இதுவும் எங்களுக்கு ஒரு ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னோடு வாழ்ந்தால் போதும் என்ற கருத்துக்களோடு வந்த பாடல், உனக்காகவா இல்லை நான் எனக்காகவா என்ற பாடல், வெண்ணிலவை வெண்ணிலவை விளையாட வருவாயா என்று கேட்ட பாடல், ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்ற பாடல்கள் வரும் கருத்துக்கள் உண்மையிலே எவ்வளவு நிதர்சனமான கருத்தை அந்த பாடல்களை பொருத்தி தந்திருக்கின்றார்கள். அன்பவர்களே, இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே இன்று உனக்காக நான். உனக்காக நான் என்ற பதம் அதனுடைய கருத்து தெரிந்தவர்கள் அடுத்தவர்களுக்காக நாங்கள் என்று எண்ணும் பொழுது எங்களை தியாகம் செய்யவும் முடியும் அடுத்தவர்களுக்காக. ஆனால் அந்த தியாகத்தினால் உங்களுக்கு என்ன நடக்கின்ற தீங்கு, உங்களுக்கு என்ன வினை, உங்களுக்கு என்ன நன்மை என்பதையும் எண்ண வேண்டும். அதற்காகத்தான் மனச்சாட்சி மனநீதி என்ற இரண்டும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்டு, சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அன்பு உறவுகளே, அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் உரையாடி கொண்டிருக்கும் வேளையில் இன்றைய நிகழ்ச்சி வந்து இணைந்து சிறப்பித்த ஷியாமலா சிரவணன், தேவா கஸ்தூரி, மல்லியம் நாகப்பன், ஞானசேகரன், ராஜ்குமார் இவர்கள் சிறப்பித்திருந்த வேளையில் இவருடைய பாடல்கள் கிடைத்தது. ஆனால் நாகப்பனுடைய பாடலை காணவில்லையே என்று எண்ண வேண்டாம். அவர் எப்பொழுதும் என்னுடைய நிகழ்வுக்கு வந்தார் என்றால் அவர் பாடல்களை விரும்பி கேட்டு முதலாவது நேயராக வந்தாலும் இறுதி நேயராக வர வேண்டும் என்று சரியான காரணத்தோடு அந்த பள்ளியில் எல்லோருடைய பாடலையும் உள்வாங்கி தன்னுடைய பாடலையும் உள்வாங்கி கொண்டு செல்வார். இன்றும் அவர் நேற்றைய தினம் போல் நேற்று முன்தினம் போல் அவர் வருவார். நிகழ்ச்சி முடிவிலே வந்து முடிவுரை தருவார் என்று எண்ணிக்கொண்டு அவர் கேட்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் அவர் கேட்டிருக்கின்றார் பௌர்ணமி அலைகள் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து. எப்படியான பாடல்? அந்த பாடலை கேட்டுவிட்டு நாங்கள் மிகுதியை பேசுவோம். இது உனக்காக நான்.

சிறப்பான அந்த பாடல், நிழல் தேடி வந்தேன் அது நிஜமானது, சருகான போதும் அது பூவானது என்று ஒலிக்கப்படும். சருகும் பூவாகவும் நிழல் நிஜகாமகம் வருவதற்கு அவரவர் மனம்தான் காரணம். சீர்தூக்கி பார்த்து இது நிழலென்று ஓரளவு அருகிலே போய் நின்றேன், அது நிஜமானதாக வந்துவிட்டதே, நான் நிரந்தரமாக இருப்பேன் என்று எண்ணுவார்கள். பூவென்று நினைத்து கொண்டு சென்றேன், அங்கு சருகு இருந்தது, சருகை நாங்கள் எடுத்து அதை பக்குவமாக எடுத்து பதப்படுத்தி கொண்டு போனால் அதிலும் பூவை நாங்கள் காண முடியும், பூக்களாக்க முடியும் செயற்கை முறையில். இப்படியான கருத்துக்களை உள்ளடக்கி எழுதிய ஒரு பாடல் இது. வந்து நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த திரைப்படம் பௌர்ணமி அலைகள் இதற்கு அன்று இருந்த சிறந்த பாடகர்கள் புலவர்களுள் ஒருவர், புலமை பித்தன், மிகவும் சிறந்த தத்துவ கருத்துக்களை இயற்கையோடு ஒப்பிட்டு தரக்கூடியவர். அவர் தந்த அந்த பாடலை சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து கொடுக்க எஸ் ஜானகி அம்மாவும் கே ஜே ஜேசுதாஸ் ஐயாவும் இணைந்து இப்படி பாடியிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் விரோத குரோதங்கள் இருக்கலாம், விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், நான் நினைப்பது நான் தீர்மானிப்பது சரியா என்பதை எண்ணும் பொழுது அடுத்தவர் பக்கத்திலும் நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும். எனக்காக நான் வாழும்போது உங்களுக்காக மற்றவர்களுக்காக நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த கருத்துக்களைத்தான் இன்று நாங்கள் அலசி ஆராய்ந்து தெரிந்து கொண்டு வந்து எல்லோரும் வந்து அதை நிறைவாக தந்திருக்கின்றீர்கள். ஆனால் அது இதுவே நிஜம் என்று நாங்கள் இதை எண்ணவே முடியாது, இது பிழை என்று எண்ண முடியாது, ஆனால் இது சுகம் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஏனென்றால் இதை எண்ணி சீர்தூக்கி பார்த்து சரி என்று படும் பொழுது அது சுகமாக தென்படும். சுமை என்று இருப்பதெல்லாம் சுகமாக வரும். நாங்கள் உள்ளார தீர்மானித்து எங்கள் மனச்சாட்சி மன நீதி இரண்டையும் தொட்டு பார்த்தார். இனிமையான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்காக நான் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கும் வேளையில் வந்து இணைந்து சிறப்பித்தீர்கள் இந்த எட்டு உறவினர்களும். ஏனைய உறவினர்கள் இருந்து எனக்கு வேறு தளங்களிலும் கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் அழைத்து விட்டு வர முடியாமல் இருக்கின்றீர்கள், அவர்களுக்கும் என் வருத்தத்தை கூறிக்கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வர முடியாமல் இருக்கின்றதே என்று மனச்சாட்சி துன்புறுத்துபவர்களும் இங்கே இருப்பவர்கள் தெரிகின்றது. அவர்கள் மனச்சாட்சியை தொட்டுத்தான் நாங்கள் பார்க்கணும். அதற்காகத்தான் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி என்று கூறப்பட்டிருக்கிற பாடலையும் கேட்டு மகிழ்ந்திருக்கணும். இனிமையான இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்று இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது, இந்த நிகழ்ச்சி என்றால் என்ன, இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எவ்வளவு பயன்படுகிறது என்பதை பற்றி இப்பொழுது எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வந்து கூறுவார் என்று எண்ணுகிற. ஒரு சிலருக்கு வலைத்தளங்கள் பிழையாக இருக்கின்றது, தூரத்தில் இருக்கின்றார்கள், ஒவ்வொருவராக சொல்லி கொண்டு வர வேண்டும் இந்த முடிவரையே. இன்று நாகப்பன் அவர்களை உங்களிடம் தருகின்றேன், ஓடி வாருங்கள், இணைந்து உங்களுடைய முடிவினை தாருங்கள். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வு அல்ல இந்த நிகழ்வு, கண்டுபிடி கண்டுபிடி போன்றுதான் இந்த நிகழ்ச்சி என்று எண்ணும் வேளையிலே நாங்கள் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு பதிலாக இன்று நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதை, உனக்காக நான் என்ற நிகழ்வினை. உனக்காக நான் நிகழ்வின் இறுதி நேரம் அன்பு நாகப்பன் அவர்கள் வருவார்கள் தருவார்கள் என்று எண்ணுகின்றேன். எங்கே இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் ஓடிக்கொண்டு சென்று விட்டது, இருப்பினும் 10 நிமிடங்களுக்கு மேல் நாங்கள் அவர்களுடைய நேரத்தை எடுத்து விட்டோம், அதற்காக அனுமதி கிடைத்திருக்கின்றது. வாருங்கள், இடையிலே நான் இதை முடிக்கவும் முடியாத பாடல்களை தராமல் நீண்ட பாடல் தான், ஆனால் நிகழ்ச்சி முன்கூட்டியே முடியும் வேளையிலே நான் அதற்காக வெற்றிடமாக வைத்து பாடல்களை தர முடிய வேண்டும். அந்த வகையில் பாடல்களை ஒலிபரப்பும் பொழுது நிறைவாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கணக்கான பாடலை தந்திருக்கின்றீர்கள். இது உனக்காக நான் மொன்றியல் தமிழ் வானொலி. நேரம் 1:47 தொடர்கின்றது.

0: வந்துவிட்டார் தன்னுடைய முடிவுகளுடன். சிறப்பாக கூற வரும் நாகப்பன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் வணக்கம் நாகப்பன், வருக வருக.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம், வாருங்கள் வாருங்கள்.
1: திரும்ப ஆரம்பிப்போம். அதாவது களத்துல வந்து யாரோ பதிவு போட்டிருந்தாங்க,
0: எப்படி
1: அவரு அரசரடி குப்பம் சரவண சிக்கிக்கிட்டாரேன்னு. அது மாதிரி என்ன சிக்க வச்சுட்டீங்க இன்னைக்கு?
0: சிக்கலாம் அப்படியா? இல்ல இல்ல, இது ஒண்ணும் சிக்கல் இல்ல, இது உண்மையானதானே. நீங்க உங்களால் முடியும், ஜாலியாக கூறுகிறீர்களா? அவரையும் ஜாலியாக தான். ஐயோ, அவரை நாங்கள் சிக்க வைக்கல, ஜாலி சில பேர் அப்படித்தானே ஐயா போட்டு வாங்குவது என்று நேற்று கூறினீர்கள். பயன்படுகின்றது உலகளாவிய இருந்து கேட்கும் உறவுகள் என்ற கருத்துக்கள் அப்படி வருகின்றது. கூறுங்கள்.
1: இன்றைய தினம் நமது கதம்பம் நிகழ்ச்சியில் நடைபெற்ற நிகழ்வு வந்து உன்னோடு உனக்காக நான். அந்த உனக்காக நான் என்ற கருத்திலே ஒவ்வொரு உறவுகளும் வந்து பேசிவிட்டு சென்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து சியாமலா மேடம், சரவணன், தேவா, கஸ்தூரி, மகாலிங்கம், ஞானசேகரன், ராஜ்குமார் மற்றும் நான் ஆகிய எட்டு உறவுகள் வந்து பேசிவிட்டு சென்றோம். அதில் முதலில் வந்து பேசிய சியாமலா சகோதரி வந்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன்னு பாட்டு கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடலாக இருந்தது. அதில் நீங்கள் எடுத்துக்காட்டிய வரி ஒன்று, இதுவே சுகமென்று எண்ணிவிட்டால் போதும் அதுவே சுகமாகும் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும். அடுத்தது சரவணன் ஐயா வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாரு, அழகிய கண்ணே உறவுகள் நீ என்ன, உதிரிப்பூக்கள் படத்துல இருந்து. அடுத்து தேவா வந்து ஒரு சமதர்ம பாடலை கேட்டிருந்தாரு, உலகம் சமநிலை பெற வேண்டும்னு. அடுத்ததாக கஸ்தூரி அம்மா லண்டனில் இருந்து வந்து அவர்களும் தனது பங்கேற்பு உரையாடிவிட்டு பாடல் கேட்டு சென்றார்கள். மகாலிங்கம் ஐயா தனது குடும்பத்தில் புதிய உறவு ஒன்று வருவதை எண்ணி கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற பாடலை கேட்டார். ஞானசேகரன் ஐயாவும் வந்து இந்த படம்
0: மின்சார கனவு
1: திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு கேட்டிருந்தாங்க. அதுவும் மிகச்சிறந்த பாடல், அது விருதெல்லாம் பெற்ற பாடல். அது மாதிரி ராஜ்குமார் ஐயாவும் மீரா அம்மாவின் நினைவுக்காக மீரா திரைப்படத்திலிருந்து ஓ பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை பாடினாங்க, கேட்டிருந்தாங்க. அந்த பாட்டை பாடும்போது இந்த அவங்க எழுதியிருக்காங்க, தளத்துல கூட எழுதியிருக்கிறாங்க, மீராம்மா எங்களுக்கு போட்டி வச்சதெல்லாம் ஞாபகத்துல வருதுன்னு. அது பழைய நினைவுகளை கொண்டு வருவதாக இருந்தது. இறுதியாக என்னுடைய விருப்பத்திற்கு நிழல் தேடி வந்தேன்னு சொல்லி பௌர்ணமி அலைகள் திரைப்படத்துலன்னு கேட்டிருந்தோம். அதுவும் ஒரு சிறந்த பாடல் தான். நிறைய உட்கருத்துக்களை கூறக்கூடிய பாடல் அது. அது மேலோட்டமாக பார்த்தால் அந்த பாடலுக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. அதனுடைய கருத்துக்களை எண்ணி உள்வாங்கும் போதுதான் அதில் உள்ள விவரங்கள் தெரிய வரும். அந்த வகையில் இன்னைக்கு உனக்காக நான் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்றபடி இந்த எட்டு உறவுகளும் வந்து கேட்டது மிகச்சிறப்பாக இருந்தது ஐயா. பாடல் தேர்வுகளும் சரி, அதை வழங்கிய விதமும், அதற்கு நீங்கள் தொகுப்புரை வழங்கிய விதம் அதை விட மிக அருமை. ஒவ்வொரு பாடலுக்கும் இதுவே என்னுடைய கருத்து ஐயா.
0: முடிவாக என்ன கூறுகிறீர்கள்? இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு பொருத்தமானது. தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லலாம். நாங்கள் எல்லோரும் வந்து இணைய வேண்டும். உங்கள் எல்லோருக்குமாகத்தான் இந்த நிகழ்வு என்பதை உள்ளார்த்தம் வைத்து கூறுகிறீர்கள். சிறப்பாக வந்து கூறுகிறீர்கள். பாடல்
1: அவரவருக்காக வாழ்ந்தாலும் ஏனையோருக்கும் வாழ வேண்டும்ங்கிற கருத்தையும் சொல்ல வருது. அது நீங்கள் நான் அப்படிங்கிற அதைத்தானே சொல்லுது.
0: அது நீங்கள் குறிப்பிட்டீர்கள். 50-50 ஒரு சில பாடல்கள் அந்த ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக எடுத்து சொன்னது. பகிர்ந்து கொள்வதில் இருக்கின்ற திருப்தி சிறப்பாக இருந்தது.
1: ஆமா,
0: இந்த அந்த பாடல் இப்ப ஒன்று தேவை. அந்த அதை விட அந்த வண்ணத்து பூச்சி ஒரு நாள் இதயம், அந்த இதயம் ஒரு நாளில் முடிந்துவிடும் என்றுதான் நான் படித்திருக்கின்றேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ்வளவு இன்பமாக வாழுகின்றது. அதைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பமெல்லாம் தன்னுடைய கடமையை தானே செய்கின்றது. இடையிலே நான் ஒரு பதம் கூறியிருந்தேன், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் ஐந்து அறிவு வரைக்கும் உள்ள உறவுகள் விரோத குரோதங்களை எல்லாம் தன்னுக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். வழியாலே அடுத்தவர்களோடு சாடமாட்டார்கள். இது எங்களுக்கு அப்படி இல்லை. அந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா, ஒவ்வொருத்தருடைய நினைவு. அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். எப்படி உழைக்க வேண்டும்? உணர்ந்து உழைக்க வேண்டும். உள்ளே நான் கூறினேன், மனச்சாட்சி மன நீதி இரண்டு இருக்கின்றது. அதன்படி வாழ வேண்டும். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் கூறியது போன்று எட்டு பேரும் வந்து நல்ல அழகாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்ல உதவியாக இருந்து ஒத்துழைத்து அவர்கள் தங்கள கருத்துக்களை பகிர்ந்ததை நீங்கள் அளவாக உள்வாங்கி அழகாக அதை தொகுத்து தந்திருக்கின்றீர்கள். சிறப்புகள். நன்றி.
1: நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் தான் சொல்ல போறேன்னு.
0: அப்படித்தானே
1: ரேடியால சொல்லும் போதுதான் நான் நினைக்கவே இல்லை. நான் நீங்க என்னை சொல்ல சொல்லுவீங்கன்னு இருந்தால் முன்னாடியே நான் தயாராயிருப்பேன்.
0: கெட்டிக்காரன் கேட்டேன் இல்லை, இதுக்கு தயாருன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தான். இப்போ என்னென்னா சியாமலா வந்து அவர் வந்து தூரத்தில் இருக்கின்ற, அவருடைய வலைத்தளம் இடையில நின்றுவிடும். அடுத்து சரவணன் கூறுவிட்டார், தேவா வந்து அவர் பெற வேண்டும் இவர் பெற வேண்டும் அவரும் அழகாக கூறி அவர் ஒரு தடவை சொல்லி இருக்கின்றார். கஸ்தூரியும் இன்று அங்கே தூரத்தில் இருக்கின்றார், இப்பொழுதுதான் வந்தவர். மலியம் நன்றாக நீண்ட நேரம் பேசிவிட்டார், எங்களுடைய மலியம் மகாலிங்கம் அவர்கள். அடுத்து ஞானசேகரனுடைய வலைத்தளம் மிக மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தது. ராஜ்குமார் அவர்களும் கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஓடி வந்து கேட்டுவிட்டு அவரும் பதினோடு பார்த்தால் உடனே வரக்கூடியது நீங்கள் தான். இல்லை உங்களுக்கு சுமத்தி விட்டேன் இந்த சுமையை. சரியா, அதை நீங்கள் அழகாக சுமந்து கொண்டு வந்து தந்தீர்கள். நல்லா இது போதும், இது சிறப்பாக இருந்தது. அப்படித்தான் சரவணனும் அன்று திடீரென்று சரவணனுக்கும் சரவணனுக்கும் ஆமாம் அன்று சரவணனுக்கும் அப்படித்தான் இப்படி ஒரு சந்தோஷம். அவர் தான் அதுக்கு பொருத்தமாக இருப்பது என்று அறிந்து அவருக்கு கூறிய போது அழகாக வந்து சொல்லி சென்றார். தனக்கு பட்டதை தான் படிவாக ஆமாம் நேற்றியதனும். ஆனால் நன்றாக தெரியவனும் ஒவ்வொருவரும் திடீரென்று அழைக்கப்படுவார்கள், அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கவனமாக கேட்க வேண்டும்.
1: இது ஒரு பாடம்
0: இல்லை, ஏனென்றால் நாங்கள் ஒரு ஒரு மணி இரண்டு மணித்தேரம் செலவிடுகிறோம். அது பயன்பட வேண்டும், அது பயன்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான சிந்தனை. நன்றி நாகப்பன் அவர்களே. மீண்டும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோள் என் அன்பு உறவுகளே உங்களிடம். நாளை வெள்ளிக்கிழமை பக்தி வேளை மிகவும் நான் விருப்பமாக வந்து மகள்வோடு உங்களோடு இருந்து இதய சுத்தியோடு இறை ஆன்மீக சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது. நாங்கள் நாளைய தினம் எனக்கு ஒரு முக்கியமான நியமனம் இருக்கின்றது. அது 6 மாதத்துக்கு 1 தடவை வருகின்ற பரிசோதனை. நாளை 1 வருடத்துக்கு 1 2 முன்கூட்டியே தேதி குறித்து கொடுத்து விடுவார்கள். எனக்கு நடந்த கடந்த நோய்கள் அதோடு ஏற்பட்ட சத்திர சிகிச்சைகளோடு வைத்து வெஸ்குலர் சம்பந்தமான நரம்பு நாடி நாளங்கள் சம்பந்தமான ஒரு வருட அந்த பரிசோதனை. முன்பு 6 மாதத்துக்கு 1 தடவை செய்வார்கள். இந்த வருடம் திருப்திப்பட்டு 1 வருடத்துக்கு 1 தடவை என்று தந்திருந்தார்கள். அந்த தேதி நாளை. நாளைய தினம் நான் கனடாவின் தலைநகரம் ஒட்டாவா மாநிலத்திலே தான், ஒட்டாவா நகரத்திலே தான் இந்த இதற்குரிய பெரிய வைத்தியசாலை, அங்கு இந்திய நியமனம் தந்திருக்கின்றார்கள். இதை நான் தவிர்க்க முடியாது. அவர்கள் 1 வாரத்துக்கு முன்பே பதவியிலே விட்டு விடுவார்கள். இது இப்படி வர வேண்டும், என்ன கொண்டு வர வேண்டும், இப்படி நிற்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மணித்தியால வாகனத்தில் மகளுந்திலே போக வேண்டும். நாங்களாக ஒட்டி செல்ல வேண்டும் அதிவேக பெருந்தரு நாடி. அங்குதான் மகள் இருக்கின்றார் இளையவர். அவர் வருவேன், நான் வந்து அழைத்து கொண்டு போகின்றேன் என்று போகிய போது சின்னவா நான் இல்லை, நான் மகளோடு வருகின்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வருவோம் என்று குறிப்பிட்டு அங்கு சென்று அவவையும் பார்த்து அவவையும் பண்மையிலே கொஞ்சம் நோயிட்டு இருந்தவர் அவரையும் பார்த்து கொண்டு வர வேண்டியதால் நாளைய தினம் நான் இங்கிருந்து உங்கள் வானொலி நேரத்தில் நான் பெருந்தளவில் பயணம் செய்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையால் நாளைய தினம் பக்தி வேலைக்கு வருவது கடினம் என்பதை மனவருத்தத்துடன் கூறுகின்றேன். எனக்கு அதைவிட இது முக்கியம். எது? எங்களுடைய நிகழ்ச்சி முக்கியம். ஆனால் என்னால் அதை தவிர்க்க முடியவில்லை. ஆதலால் நீங்கள் பொறுத்தருள வேண்டும். அதற்காக வேறு நிகழ்வுகள் மறு ஒளிபரப்பாக செல்லும் தானே, அதை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தைக்கு இதை தருகின்றேன். தெரியாமல் நான் சொல்லாமல் போக முடியாது தானே. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள், பொறுத்தருள்வீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய காத்தலையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நல்லது அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து வழி நடந்து போவது போன்று பயணத்தோடு வந்து கருத்துக்களை புகுத்தி கொண்டிருந்த உங்களுக்கும், ஆறுதல் கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தவர்களுக்கும், உலகளாக இருந்த இணைந்து கொண்ட அன்பு உறவினர்களுக்கும் பிரத்யேகமாக ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்து சிறிது நீட்டிக்கொண்டதற்கும், அவர்கள் இலகிய மனங்கொண்டு தந்ததை எண்ணி அவர்களுக்கும் நன்றியை கூறி, இன்றைய நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக எனக்கு திருப்தியாக இருக்கின்றது, அதற்கு காரணம் நீங்கள் என்று எண்ணிக்கொண்டு, 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 13வது நாளான இன்று அறிவன் வியாழக்கிழமை கதம்பத்திலே வந்த உனக்காக நான் நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. நிறைவுக்கு வரும் இந்த வேளையிலே உங்களோடு நானும் இணைந்து எங்கள் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் உமக்களித்து எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி நல்லதே நடக்க வேண்டும், எங்கள் உள்ளத்தில் மனச்சாட்சி மனநீதி இரண்டையும் சரியாக செயல்படும் சந்தர்ப்பத்தையும் உணர்வையும் கொடுக்க வேண்டும் இறைவா. உலகத்தில் சமநிலை கிடைக்க வேண்டும். அந்த சமநிலை கிடைப்பதற்கு அன்பு கருணை அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் சிறக்க வேண்டும். அவை நாங்கள் அவற்றை கடைப்பிடிப்போம் என்று உங்களோடு நான் இணைந்து கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது கதம்பத்தின் உனக்காக நான். நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வைத்திய பரிசோதனைக்கு பின்பு மீண்டும் ஆரோக்கியமாக வந்து உங்களோடு இணைந்து கொள்கிறேன் எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே. நன்றியும் வணக்கமும்.

0: நாமம், நாமம் உள்ள பறவை ஒன்று சொல்லுங்க.
1: கழுகு.
0: கழுகுக்கு நாமம் பாத்தீங்களா நீங்க? கழுகுக்கு நாமம் இருக்கிறத
1: அப்படி இருக்கிறத தெரியுமா? முதல வெள்ளையாவும் நடுல இதாவது இருக்குங்களா?
0: இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது கருட பகவானோடு. நீங்க முகம் வெள்ளையன், முகம் வெள்ளையா இருக்கும் கருட பகவான், கருடன் சொல்றது அது. அதுல நாமம், நாமம் வந்து எனக்கு தெரியாது, அது கோடி இல்லையே நாமம். சரி, வேற நீங்க சிந்தீங்க. ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு, மூன்று எழுத்து. எங்கே
1: பறவையோட பேர் சொல்லுவோம்? மயில்.
0: பறவையோட பேர் சொல்ல வேண்டாம், இப்படி நீங்க எல்லா பறவையும் சொல்லி கொண்டு போவீங்கல்ல. எனக்கு அந்த கோட்டோட பேரு தெரியும். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி.
1: எங்கே

பூவித பறவையில் இருக்கும் கோடு. இது மூன்று எழுத்து. இன்னொரு விடையும், எங்களுடைய தமிழ்வாணன் நேற்று இரண்டு நாட்களாக காற்றலைக்கு வரவில்லை. எப்படி இருக்கிறீங்க தமிழ்வாணன்? நாங்கள் உங்களை விசாரிக்கிறோம்.

0: நாகப்பனும் நீண்ட நாட்களாக காணவில்லை. நாங்கள் உங்களையும் நினைத்த வண்ணம் இருக்கிறோம் நாகப்பன். நல்லமா இருக்கிறீங்களா? ஒருவித பறவையில் இருக்கும் கோடு இது மூன்று எழுத்து. இது தெரியாம இருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு உண்மையிலேயே எனக்கு அழுகு அழுகியா வருது. பாப்போம், எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா
1: வணக்கம். நீரம்மா வணக்கம்.
0: நீங்க சொல்லுங்க அம்மா. நீங்க
1: அனில். அனில்
0: இல்லையம்மா, அந்த கோட்டின் பெயரத்து கேக்குறேன். ஒரு வித பறவை இல்லையா? அனில் அனில் பறவை இல்லையே.
1: என்ன சொன்னீங்க நீங்க?
0: ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு.
1: கோடு
0: கோடு வரி வரி கோடு
1: வரி இருக்குமா?
0: ஒரு கோடு இருக்கு, அந்த கோட்டுக்கு பெயர். ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு. கோடுண்டா வரி, வரைகிறது இல்ல.
1: சரி,
0: அது இருக்கு. அந்த அந்த கோட்டின் பெயர் என்ன?
1: இதுவரைக்கும் கேள்விப்படாத
0: எல்லாம் கேள்வி முடிச்சுவீங்க. இது நான் தெரிஞ்சதுதான். நான் கேட்கிற வயசுல உனக்கு அது.
1: ஆமா ஆமா, சுத்தி விடுறீங்க, நல்லா சுத்தி விடுறீங்க. கண்டுபிடிக்க முடியாம
0: எங்க
1: யார் சொல்றாங்க பாக்கலாம்.
0: கடைசி வரை நின்று நெப்பிடிக்க போதட்டு பாக்கலாம். எங்க பாக்கலாம் கட்டிக்காரு யாருன்னு. ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு, இதற்கு பெயர் என்ன? எங்க மூன்று எழுத்து.

0: இறகு
1: சட்டை அதை சொல்றீங்க, அது இல்ல. இது ஒரு வித
0: இறகு
1: இல்ல, ஒரு வித பறவையில் இருக்கும், இருக்கும் ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு இந்த பெயர் கோடா இருக்கும். கோடு வரி வரி இருக்கும். அதை பார்த்தா நீங்க சொல்ற அந்த அந்த இன பறவைக்கு மட்டும் இருக்கும். எங்க தமிழ் வாணன் வாரம் கேட்டு பாக்கலாம்.
0: ஒரு குழு உங்களுக்கு ஒரு பறவை தரணும்ல,
1: அதுதான் கொடுத்துட்டேன். இவ்வளவு நல்ல டீ, நன்றி அம்மா, நன்றி நன்றி. வணக்கம் தமிழ் வாணன், தமிழ் வாணன் நடக்கம், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களை காணையில ரெண்டு நாளா காணையில தமிழ் வாணன் உங்களை.
2: சென்னையில வந்து ஒரு அலுவல் அணிதான், அதுக்காக போயிட்டு நைட் தான் வந்தோமா.
1: அப்பா சொல்லி இருந்தாரு ஏதோ ஒரு அலுவலா இருந்திருக்கும் நிலைமை இருக்கணும். நீங்க நல்லது. இப்ப நான்
2: சிதம்பரம் போயிருந்தாங்க, அவங்க குடி பேருந்து போயிருக்காங்க செங்கல்பட்டுக்கு. அவங்க வந்து பாப்பாவுக்கு அங்க வளையல் காத்து, அதுல போய் கலந்துகிட்டு அப்புறம் நைட் தான் வந்தோமா ஒரு 6-7 மணிக்கு.
1: எப்படி சொன்னீங்க அவன் என்ன காப்பு?
2: வளையல் அணிவிழா, வளைய காப்பு.
1: இல்ல வடிவா சொல்லானே, சொல்லாம விட மாட்டேன்னா. எங்க
2: புரியலமா?
1: வடிவா சொல்லுங்க.
2: வளையல் அணிவிழா,
1: அது அது அந்த அந்த அந்த கற்பவதிகளுக்கு செய்யறதுதான் சொல்றீங்க? வடிவா சொல்லுங்க, வடிவா சொல்லாம நீங்க இன்றைக்கு இந்த இந்த இடத்துல இருந்து போக இயலாது.
2: தீமந்தம்
1: அதுவும் சொல்லுவாங்க. இந்த வளையல வச்சு சொல்லிருக்கே
2: அப்படிங்களா? புரியல எனக்கு.
1: அத சொன்னா குடுத்துருவோமா மற்றவங்களுக்கு? வளை காப்பு
2: குடுத்துருவோம்.
1: வளை காப்பு,
2: வளை காப்பு,
1: வளை காப்பு,
2: வளை காப்பு, வளை காப்பு.
1: நீங்க வளையல் காப்பு என்று சொல்றீங்க, அது வளை காப்பு. நீங்க கொஞ்சம் நல்ல கிளியரா சொல்றீங்க. வளையல் அணியும் விழா, வளையல் காப்பு, அந்த வளையல் போடுறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன் தமிழ் வாணன்,
2: ஒரு பறவை பத்தி சொல்லுங்க.
1: ஒரு பறவையில், ஒரு வித பறவையில், ஒரு இன பறவையில் இருக்கும் ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு ஒரு பெயர் இருக்கு, அது மூன்று எழுத்து.
2: எனக்கு அதை பத்தி தெரியலமா. மக்பின்னு ஒரு பறவை இருக்குமா? மக்பின்னு ஒரு பறவை, அந்த பறவைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோடு கோடா தான் இருக்கும், அது அப்படியே அழகா இருக்கும். ஆனா வெளி நாட்டுல இருந்து நமக்கு குடி போயிருந்த பறவை அதுக்கு.
1: இந்த பறவையில ஒரு கோடு தாங்க இருக்க, ஒரு கோடு.
2: ஓஹோ, சரிம்மா சரிம்மா சரிம்மா.
1: உங்களோட குரல கேட்டது சந்தோஷம். சரி, உங்களுக்கு பாப்பா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சரி, உங்களுக்கு ஒரு சுலபமான ஒன்று தாரேன், கண்டுபிடிங்க. சரியா
2: சரிங்க.
1: இது ஆறு எழுத்து, இது ஆறு எழுத்து, இது ஆறு எழுத்து. விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய உதவும்
2: அருகும் இல்லாம
1: கட்டிக்காரன். நான் நினைச்சேன் நல்ல கட்டிக்காரன், எங்களோட சேர்ந்து சேர்ந்து கட்டி பறவையில் இருக்கும் ஒரு கோட்டின் பெயர் இது, மூன்று எழுத்து. எங்கே இது இப்படி சொல்லிட்டு அம்மாக்கு தெரியும், தெரியும். அது ஒரு வேற ஒரு விதமா கொடுத்தா எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்திருப்பீங்க. அந்த கோட்டின் பெயர் இது, ஒரு இன பறவையில் இருக்கும் கோட்டின் பெயர் இது. அருகம்புல்லும் கொடுத்தாச்சு. இப்ப டக்குன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா, விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய உதவும் என்று சொன்ன உடனே அருகம்புல்லு டக்குன்னு சொல்லிட்டார். எங்கே எங்கே பாக்கலாம். இன்னொரு சொல்லிக் கொடுக்கிறேன். பெண்ணிடமும் கோயிலிலும் பெண்ணிடமும் இருக்கும் ஒன்று. மூன்றெழுத்து. கோயிலிலும் பெண்ணிடமும் இருக்கும் ஒன்று. நாலெழுத்து, மன்னிக்கோணம், நாலெழுத்து. இது நாலெழுத்து. கோயிலிலும் பெண்களிடமும் இருக்கும் ஒன்று. எங்கே?

நான் கருத்து சொல் கோயிலிலும் பெண்களிடமும் இருக்கும் ஒன்று. கோயிலிலும் பெண்களிடமும் இருக்கும் ஒன்று. இது நாலு எழுத்து. இப்ப ரெண்டு சொல்லு நீங்க சொல்லலன்னா ஓடியாங்க.

0: வணக்கம் ராஜேந்திரன், சொல்லுங்க நீங்க.
1: வணக்கம்மா.
0: எது சொல்ல போறீங்க?
1: கருவறைமா.
0: கருவறை கட்டிக்காரன். அதையும் களைச்சு விழுந்து சொல்றீங்க. நீங்க தான் இப்ப மூன்று
1: எண்ணி பார்த்தேன் சரியா இருக்காங்க.
0: ஓடி வந்துட்டீங்க. இதுல வந்து டிக்கார பையனா இருக்க. கருவறை சரி, கருவறை கருவறை அது நான் கழுத்து. பாப்பாமா வணக்கம். பாப்பா சந்திரபாஜ் மாமா வணக்கம். வணக்கம் மாமா.
2: வணக்கம்மா. வணக்கம்மா. அது என்னமா மைனாவா? மைனாவோட வெள்ளையா?
0: இல்லையே மாமா.
2: போர்டு கேட்டீங்களா?
0: இந்த அங்க எனக்கு மைனால வெள்ளை. மைனால இருக்கு மாமா.
1: கூகுள்ல செல்லமா, கூகுள்ல சர்ச் பண்ணா மைனா தாமா வருது.
0: கோயிலையும் இருக்கும், பெண்களிடமும் இருக்கும். ரெண்டு கட்டு அவர் சொல்லிட்டார். கருவறை, கருவறை
2: சொல்லிட்டார்.
0: இது என் பக்கத்துல இருக்க. வணக்கம் சொல்லுங்க ராஜேந்திரன். ராஜேந்திரன்
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. குரல் வந்து கொஞ்சம் கம்மியா கேக்குதுங்க. எங்க
2: கம்மியா இருக்கு?
0: இப்ப
1: சரியா இருக்கு. இப்ப சரியா
0: பேசுங்க மாமா.
2: வணக்கம் ராஜேந்திரன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் நல்லா இருக்கிறேன் ஐயா.
2: சரி, சிறப்பா நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
0: வணக்கம். உங்களுக்கு பகல் பகல் பகல் பகல் பகல் காலை நேரம் வணக்கம்.
3: நன்றி நன்றி நன்றி.
0: எப்படி இருக்கிறீங்கண்ணா?
3: இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன்.
0: காலை உணவு சாப்பிட்டீங்களா?
3: அப்பா நான் பொருளாக
0: இருக்கிறேன்.
3: சாப்பிட்டு மாத்திரை எடுத்துக்கொண்டேன்.
0: நல்ல நல்ல. நீங்க இப்ப நான் மற்ற ரெண்டு சொல்லிட்டாங்க. கருவாராய் சொல்லிட்டாங்க, கோயிலே இருக்கும் பெண்களிடம் இருக்கும். மற்றது இன்னும் ஒண்ணு கட்டுறதா, அந்த இதை சொல்லுங்க. பறவை, ஒரு ஒரு வித பறவை இடம் இருக்கும் கோடு, அதை இப்படி சொல்லுவேன். மூன்று எழுத்து உங்களுக்கு தெரியுமண்ணா? இல்லையண்ணா. உங்களுக்கு தெரியும் அண்ணா? தெரிஞ்ச ஒரு பறவை, அந்த பறவையில இருக்க ஒரு கோடு, அந்த கோட்டை இப்படி சொல்லுவோம் நாங்கள்.
3: வலசு கோடு?
0: இல்லையண்ணா. இல்ல இல்ல இல்ல.
3: நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. நன்றி, மீண்டும் எங்கே

சரி, இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன் நான். இது வந்து ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். உலகில் எங்கும் எத்தனையோ போர் நடக்கிறது. போர் நடக்கிறது தெரியும் தானே, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இப்ப போர் நடக்குது. எல்லா நாடுகளிலும் போர் நடக்கும். இந்த போர் என்றாலே எல்லாருக்கும் பயம், எல்லாருக்கும் கேட்டாலே பயம். ஆனா இந்த போர் உங்களுக்கு பயம் இல்லை, குதூகலமா எல்லாரும் ரசிக்க கூடிய ஒரு போர். இது வருஷம் வருஷம் வரும். இது இந்த போர், எந்த போர் எங்கே, ஐந்தெழுத்து. இந்த போரின் பெயர் ஐந்தெழுத்து. இது வருஷா வருஷம் வரும், எல்லாரும் குதூகலமா பார்க்கக்கூடிய ஒரு போர். அந்த காலத்துல இந்த போர் நடந்ததா, ஆனா இப்ப வருஷம் வருஷம் இங்க நடக்கிறது இந்த போர். இதை இன்னும் இழவுபடுத்திருக்கிறேன். ஆனா போர் என்றாலே பயம் உங்களுக்கு. இந்த போருக்கு பயப்பட தேவையில்லை. எல்லாரும் ஜாலியா, எல்லாரும் கலகலப்பா மக்கள் கூடி இந்த போரை பார்ப்பர். எங்க பாக்கலாம் என்ன போர். இது ஐந்தெழுத்து. இது ஐந்தெழுத்து.

0: இன்றைக்கு ராஜேந்திரன் தான் புள்ளிகள் கூட எடுக்க போறேன். எங்களோட ரேவதி அம்மாக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ரேவதி அம்மா, நீங்க இந்த போருக்கு வராம விட்டுட்டீங்களே, சரி என்னத்தை கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. ராஜேந்திரன்
1: சைக்கிள் போறாம
0: நிறைய மக்கள் இருந்து ரசி பாருங்கன்னா கூடி நின்று ஐயா சொல்லுங்க ஐயா இந்த நிறைய மக்கள் எங்கேயா கூடி நின்று இந்த வைக்கோல் போற ரசிச்சு கொண்டிருக்காங்க. வருதா வருதா ரசிக்கிறாங்களா? இல்லையே, இந்த போரை கண்டுபிடிங்க நீங்க. அந்த
1: போர்னா திருவிழா மாதிரி நடக்குமா? அது திருவிழா மாதிரியா?
0: மக்கள் கூடி நின்று ரசிக்கும் ஒரு போர் இது. நீங்க மற்ற போருக்கு எல்லாம் பயம் இல்ல, இந்த போருக்கு பயம் இல்ல, சந்தோஷமா இருப்பீங்க. அட இந்த போர் வரப்போறந்தாலும் சந்தோஷம், இது நடக்கும் போதும் சந்தோஷம், இது பார்க்கும் போதும் சந்தோஷம். எங்க இது ஒரு இது ஐந்தெழுத்துல ரெண்டு எழுத்து போர். சரி, அதுலயும் சொல்லி இருக்கிறேன், ரெண்டு எழுத்து போர் வந்துடும். மற்ற மூன்று எழுத்த கண்டுபிடிங்க.
1: மூன்று எழுத்து
0: இன்னொரு சொல்லு கொடுக்கறேன் நான் உங்களுக்கு. இதுவும் ஐந்தெழுத்து. ஒரு மனிதனின் மனதை, உள்ளத்தை, அவனுடைய குணத்தை இது காட்டி கொடுக்கும். ஒரு மனிதனின் உள்ளத்தை, குணத்தை, மனதை என்ன நினைக்கிறார் என்பதை காட்டி கொடுக்கும்.
1: முக பாவனை.
0: கட்டிக்கார் எத்தனை ஐந்தெழுத்து? முகபாவனை.
1: ஆமா, முகம் தனியா வச்சு
0: முகபாவனை. ஐந்தெழுத்து. சரி, கட்டிக்காரன் கட்டிக்காரன். அப்ப ரெண்டு நீங்க என்ன சொல்லல, எது போற சொல்லல, கோட்டை சொல்லல. கோட்டையும் போரையும் யார் கொண்டு வரீங்களோ உங்களுக்கு பரிசு இருக்கு. எங்க பாக்கலாம் யார்
1: கட்டிக்காங்க?
0: உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நான் ஏச்சு கொடுப்பேன். அதாவது வைவன் உங்களை எல்லாரையும்
1: சொல்லிட்டேன். கோடுங்கறத கேள்விப்படவே இல்லை.
0: கோடு, கோடு என்று சொல்லு தெரியுமா உங்களுக்கு? இரு கோடுகள் படம் பாத்துருக்கீங்களா நீங்க? ஒரு சின்ன கோடுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுறோம் தெரியுமா? அப்ப அது கோடு தானே? அந்த கோடு என்ற சொல்லு விளங்குது இல்ல உங்களுக்கு? கோடு என்றா என்ன? கோடு வரைய தெரியுமா உங்களுக்கு?
1: போடு, கோடு
0: ரோடு. நான் கோடு போட்டா நீங்க ரோடு போடுங்க. அந்த கோடு தெரியலையாண்டுதான் நான் அந்த கோடு தெரியும். அந்த கோடு, அந்த பறவையில இருக்கிற கோடோட பேர் தெரியல உங்களுக்கு, அப்படித்தானே?
1: கோடு.
0: பெரிய குடவையண்டா பெரிய கோடா இருக்கு, அதுல சின்ன குடவையண்டா சின்ன கோடா இருக்கு. அது
1: நான்கு எழுத்தா இருந்தா கூட கோழி கோடுன்னு வச்சுக்கலாம்மா. கோழிக்கோடு கேரள மாநிலத்துல இருக்குல்லம்மா, கோழிக்கோடு.
0: கோழிக்கோடு.
1: சரிம்மா,
0: இது மூன்று எழுத்து. நன்றி நன்றி நன்றி. எங்கே

0: இன்னொரு சொல்லு, இந்த போரையும் கண்டுபிடிக்கல கோடையும் கண்டுபிடிக்கல, நான் இன்னொரு மூன்றழுத்தி சொல் உங்களுக்கு கொடுக்கறேன். இது ஒரு வாத்தியம், இது ஒரு வாத்தியம், மூன்றழுத்தி சொல், இது ஒரு வாத்தியம். நல்லது கெட்ட உடையங்களுக்கு இதை வாசிப்பார்களா எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியவில்லை. இது ஒரு வாத பாப்போம், ஒரு அன்பு உறவு. வணக்கம் தமிழ் வாணன், சொல்லுங்க.
1: ஒரு பறவை
0: அதுல எங்க இருக்கு கோடு, எதுல இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பறவை, எல்லாருக்கும் பிடிச்ச பறவை, எல்லாருக்கும் நல்ல விருப்பமான பறவை, விருப்பமான பறவை. இத சொல்லிட்டா சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இந்த பறவையின் பேர்ல பேர்ல சரி, நான் இந்த பறவையின் பேர்ல மனைவியை கொஞ்சுவார்கள் சில நேரம், கொஞ்சுவார்கள் சொல்லால சொல்லி கொஞ்சுவார்கள். மனைவி, குழந்தை, பிள்ளைகள், தங்களுக்கு பிடித்தவர்களை எல்லாம். ஆண்களை பார்த்து சொன்னது நான் பாக்கல, பெண்களை பார்த்தா சொல்லுவார்கள். இதுக்கு கேட்டோடனே அவர் பக்கத்துல ஓடிட்டு இருப்பாங்க. இது உண்மையை சொன்னா நீங்க என்ன ஒத்துக்கொள்ள மாட்டீங்க.

0: எழுத்து வாத்தியம். இது மூன்று எழுத்து வாத்தியம். இன்னொரு வாத்தியத்தோடு இணைந்து வாசித்தால் இன்னும் இனிமையாக இருக்கும். இது தனியாகவும் வாசிப்பார்கள். எங்கே இது ஒரு வாத்தியம், மூன்று எழுத்து வாத்தியம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். மூன்று எழுத்து எங்கே? இப்ப நீங்க ஒரு வாத்தியத்திட பெயர் சொல்லல, ஒரு கோட்டிட பெயர் சொல்லல, ஒரு போரிட பெயர் சொல்லல. அதையும் சொல்லிட்டேன், போர் ரெண்டு ரெண்டு எழுத்து அது வந்துட்டு, முன்னுக்கு மூன்று எழுத்தை கண்டுபிடிங்க. வணக்கம் மாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வணக்கம் வணக்கம்மா.
0: உங்களோட மனைவி நீங்க அப்படி கொஞ்சம் செல்லமா கூப்பிடுவீங்களா? கிளிக்குஞ்சு கிளி கிளிக்குஞ்சு என்று கூப்பிடுங்களா? சரி, அந்த கோட்டோட பேரை சொல்லுங்க மாமா.
1: கோட்டோட பேரா?
0: கழுத்துல இருக்கிற கோட்டை தான் ரெக்கிலன்னு சொல்லலையே. ஒரு பறவையில் இருக்கும் கோடு, ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு.
1: அப்படியா? நீங்க
0: ஒரு பறவையில் இருக்கும் ஒரு விதமான கோடு, ஒரு பறவை ஒரு இன பறவை தான். அந்த அந்த கோட்டுக்கு என்ன மாமா பெயர்? அந்த கோட்டுக்கு
1: கோட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அதுக்கு
0: சரி, ஒரு வாத்தியம் சொன்ன மாமா, ஒரு வாத்தியம் மூன்று எழுத்து, ஒரு வாத்தியம் மூன்று எழுத்து வாத்தியம். இது இன்னொரு வாத்தியத்தோடு சேர்ந்து இல்ல,
1: இன்னொரு
0: இல்ல, அநேகமா இன்னொரு வாத்தியத்தோடு சேர்ந்துதான் இந்த வாத்தியம் வாசிக்கப்படும். ஆனா கச்சேரிகளில் தனிய வாசிப்பார்கள்.
1: தவில்
0: தவில் கட்டிக்காரன். ஒரு புள்ளி எடுத்துறீங்க மாமா, நீங்க கட்டிக்காரன்.
1: ஒன்றரை புள்ளி எடுத்து வச்சிருப்பாங்க, கிளிஜி கண்டுபிடிச்சது இல்ல.
0: நன்றி.

0: மனைவிய கொஞ்சி கூப்பிடுவீங்கன்னு மாமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கிளிக்குஞ்சு எந்த குஞ்சு கிளிக்குஞ்சு என்று சொல்றத அப்படி நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா கரூர் ராஜேந்திரன்? நீங்க
1: அப்படி கூப்பிடுறேன்
0: இல்லையா, கிளிக்குஞ்சு கூப்பிடுறேன் இல்லையா, உங்களோட குழந்தைகளை பார்த்து எந்த கிளி சாப்பாடு உங்களுக்கு தேவையான மனைவியிடம் இல்ல போய் கிளிக்குஞ்சு நீ எப்படி இருக்கு மாமா தவில் சொல்லிட்ட
1: தவில் அந்த சொல்ல
0: வந்தீங்களா அவர் சொல்லிட்டார் தவில் மாமா உண்ட எடுத்துட்டார் எங்க. அப்ப நீங்க இப்ப அந்த கோட்டை கண்டுபிடிக்கணும் அத பறவையே சொல்லிட்டேன் நான் பறவையே சொல்லிட்டேன் அந்த பறவையில இருக்கிற கழுத்தில இருக்கிற கோட்டிட பெயர் என்ன, கிளியின் கழுத்தில் இருக்கும் கோட்டின் பெயர் என்ன அந்த அதை சொல்லுங்க. மற்றது வந்து இன்னொன்று சொல்லியிருந்தேன்ல போர் போர் போர் போர் வந்துட்டு ரெண்டு சொல்லு ரெண்டு எழுத்து வந்துடுச்சு மூன்று மற்ற மூன்று எழுத்து கண்டுபிடிங்க போர் அந்த போர் என்னன்றத பாப்போம் சரியா? சரி உங்களுக்கு வேற என்ன ஒன்று கொடுக்கலாம் உங்களுக்கு ஒன்று கொடுக்கறேன் நான் சரியா? சரி ஒரு முருகனின் மறுபெயர் இது ஐந்து எழுத்து
1: சொல்றமா ஆறுமுகம்
0: கெட்டிக்கார் ஆறுமுகன் ஆறுமுகம் இல்ல ஆறுமுகன் நன்றி.

0: கிளி உங்களுக்கு தெரியணுமே, அந்த கழுத்துல கிளியின் கழுத்துல இருக்கிற அந்த போட்டுக்கு அந்த பேர் மூன்றழுத்து.
1: ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல.
0: சரி சரி அண்ணா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி சகோதரி, நன்றி
0: நன்றி. எங்கே

பரம்பரை என்ற சொல்லுக்கு, பரம்பரை பரம்பரையான்னு சொல்லுவோம் இல்ல, பரம்பரை என்றதுக்கு மறுபெயர் ஒன்று இருக்கிறது. நான்கெழுத்து பரம்பரை பரம்பரையாக என்று சொல்வதை நான் சொல்ற சொல்ல வச்சும் சொல்லுவார்கள். இங்கே நான்கெழுத்து பரம்பரை. நீங்க பரம்பரை என்ற அவங்க பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு காலத்திலும், இப்ப அப்ப அம்மா அங்கால பூட்டன் பூட்டி அப்படி என்று போறது பரம்பரை பரம்பரையாக. அப்ப அதை இன்னொரு முறை சொல்லுவார்கள். எங்கே பரம்பரைக்கு இன்னொரு சொல், பரம்பரைக்கு இன்னொரு சொல் நான்கெழுத்து. எங்கே

பரம்பரை பரம்பரையாக எங்களுடைய தொழில் இப்படி வருகிறது என்று சொல்லுவார்கள். பரம்பரை பரம்பரையாக இது நடைபெறுகிறது என்று சொல்லுவதை அந்த நான் சொல்ற சொல்லு நான்கழுத்து சொல்லையும் சொல்லி சொல்லுவார்கள். பரம்பரைக்கு மறுபெயர் எங்கே?

0: வர்றீங்க இல்ல ராஜேந்திரன் மாமா அவரும் நாலு மூன்று அஞ்சு பேர் தான் வர்றீங்க, என்ன நடந்தது சொல்லுங்க சொல்லுங்க. எங்க பரம்பரைக்கு மறுபெயர்
1: தலைமுறை
0: தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வருகிறது. சரி இன்னொன்று சொல்லுங்க, இன்னொன்று
1: சொல்லுங்க,
0: இன்னொன்று நான் வச்சிருக்கேன் இன்னொன்று. அதுவும் இல்லை, தலைமுறை தலைமுறையும் இல்லை. இது இன்னொன்று கண்டுபிடிங்க.
2: சரி, மனவர
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் சரியாக 11:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கன்னடிய நேரம் சரியாக 1:42. எங்கே இந்த புதிய நிகழ்ச்சியில உங்களுக்கு கோட்டை கண்டுபிடிங்கோ, அதாவது எங்களுடைய கிளியின் கழுத்தில் இருக்கும் கோட்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பெயரை மூன்று எழுத்து சொல்லு, அதை கொண்டு வாங்க. ஒரு போர், சந்தோஷமாக நீங்க பார்க்கக்கூடிய போர், வருடா வருடம் வரும் இந்த போர். இந்த போருக்கு மட்டும் நீங்க பயம் இல்லை, இந்த போர் நடக்குதுன்னா நல்ல பட்டாடையெல்லாம் உடுத்தி எல்லாரும் கட்ட கட்ட கட்டன்ட்டு போவீங்க. இதுக்கு மேலேயும் நாங்கள் உங்களுக்கு விளக்கம் சொன்னா என்ன செய்யறேன்னு தெரியல, இங்க பாப்போம். வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஞானசேரம் அண்ணா
1: வணக்கம். வம்சம்,
0: வம்சம் இல்லையா அண்ணா, அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க.
1: இன்னொரு பேர்
0: சரி, பரம்பரை இல்ல. நான் உங்களுக்கு சொன்ன சாணா வரிசையில தொடங்குது. எங்க சாணா வரிசை தொடங்குது?
1: கிளியின்
0: கழுத்தில் இருக்கும் ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு ஒரு பெயர் சொல்லுவோம். இது சொல்லுங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவனும். இந்த எல்லா போருக்கும் எங்களுக்கு பயம், ஆனா இந்த போருக்கு மட்டும் நல்லா பட்டு உடுத்தி போவோம். எல்லா மக்களும் பாக்குறதுக்கு எல்லாரும் குதூகலமா மக்கள் கூடி நின்று பார்க்கக்கூடிய ஒரு போர். போர் என்ற சொல்லு எழுத்து வந்துடுச்சு ரெண்டு, அங்கால மூன்று எழுத்துல சொல்லுங்க. மூன்று எழுத்து சொல்லி சொல்லணும் இந்த போர. ஐந்து எழுத்து மொத்தத்துல போர். அண்ணாவும் போயிருப்பீங்க நீங்க. நீங்க
1: திருமணம்
0: இல்ல, போர் போர் ரெண்டு வேற வேணும். அது போர்,
1: போர்னு வரணுமா?
0: அது வந்து அது விழா கொண்டாடுற மாதிரி அந்த போர் நடக்கும்.
1: சொற்பொழிவு
0: இல்லையண்ணா, அந்த போருக்கு நீங்க போயிருப்பீங்க அண்ணா. நீங்க நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடுற நீங்க சொல்லுங்க. நல்ல கூடுதலா
1: கூடுதலா முருகன்.
0: சரி, அப்ப உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாது.
1: மீண்டும் அடுத்த வாய்ப்பு கொடுத்து.
0: போற கண்டுபிடிங்க, இவ்வளவு தூரம் நான் இலகுபடுத்தி இருக்கிறேன். அந்த பரம்பரைக்கு மறுபெயர் கேட்டேன், சாணா வரிசையில் தொடங்கும். எங்கே நான்கெழுத்து இலகுபடுத்தி இருக்கிறேன் உங்களுக்கு.

சரி, இன்னும் ஒன்று கொடுக்கலாம் உங்களுக்கு, இன்னும் ஒன்று. சரியா, ஆரெழுத்து சொல். பறவைகளை எல்லாம் தங்கி செல்லும் இடம் இது. சரி, சிலோமா கொடுத்து பாப்போம். இது மாமா ஓடி வருவார் இது சொல்றதுக்கு. பல நாட்டு பறவைகளும் தங்கி செல்லும் இடம் ஆரெழுத்து சொல். ஆரெழுத்து சொல் பல நாட்டு பறவைகளும் தங்கி செல்லும் இடம்.

0: வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம். வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம் மேடம். வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இதை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லுங்க.
1: சூரசம்காரமா?
0: அத சொல்லுங்க. போர் வரணும். நீங்க சொன்ன நெருங்கி
1: சூரசம்ஹாரம்
0: இல்ல
1: வதம் வதம் பண்றேன்னு சொல்லுங்க.
0: போர், போர் என்று சொல்லு வந்துட்டு. போர்ல முடியுங்க, மூன்று எழுத்து சொல்லுங்க.
1: போர்ல முடியும்.
0: நீங்க வந்துட்டீங்க, அதுதான் அதுதான் அந்த வைபவம். நீங்க சொல்லுங்க.
1: சூரசம்ஹாரம் போர்
0: போர் போர் போர் வரணும். சரி, சூர சம்ஹாரம் என்றா அது நடக்கும் போது இருக்கிறத சூர சம்ஹாரம் சொல்லுவார்கள். இது சூரன் போர். சூரன் போக போற இல்லையா, சூரன் போருக்கு போக இல்லையான்னு கேட்டுக்கொண்டு எல்லாரும் போய் கட்டிக்காரன். சரி, அந்த அந்த அந்த கிளியின் கழுத்தில் இருக்கிற கோட்டுக்கு என்ன பெயர்?
1: கிளியோட கழுத்தில் இருக்கிற பேர் கோடு வந்து
0: என்ன பேர்?
1: என்ன அதுக்கு பேரா?
0: சரி, இன்னொன்று கொடுத்திருந்தேன், இதை ஒரு ட்ரை பண்ணுங்க. நீங்க சாண வரிசையில வரும் பரம்பரை, அதுக்கு மறு பெயர். இப்ப பரம்பரைக்கு தலைமுறை சொல்லிட்டார்கள், வம்சம் சொல்லிட்டார்கள்.
1: சாவல வருமா?
0: சாணால, சாணால தொடங்கும். சரி,
1: சரித்திரம்.
0: நான்கழுத்து, நான்கழுத்து. சரித்திரம், சரித்திரம் உங்களுடைய குடும்பங்கள் வாரது இல்லையே. எங்க பரம்பரை பரம்பரையாக என்ற சொல்லுக்கு இந்த சொல்லி சொன்னாலும் ரெண்டு தரம் சொல்லி சொல்லுவோம். நான்கெழுத்து, சாணால தொடங்கும். இப்படி அழிஞ்சு போச்சேன்னு சொல்லுவோம். எங்கட எங்கட எங்கட பரம்பரை பரம்பரையெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லலாம் இல்ல, அத இந்த சொல்ல சொல்லியும் சொல்லுவோம். இருந்த எல்லாம் அழிஞ்சு போச்சே. பரம்பரைக்கு மறுபெயர், தலைமுறை
1: சொல்லிட்டார்கள்.
0: இல்ல ஜென்மம் இல்ல, ஜென்ம ஜென்மம் வந்து அது வேற. ஜென்ம ஜென்மம் அவங்கட பரம்பரைக்கு வராது. கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. உங்களுக்கு அப்ப இன்னொரு
1: ஸ்லோகம் கண்டுபிடிச்சிட்டு வர.
0: சரி, நன்றி நன்றி நன்றி கண்ணன். ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் சொல்லுங்க.
2: சந்ததி சொல்லிட்டாங்க.
0: சந்ததி கட்டிக்காரன். எப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க இத? இப்ப சந்ததி, சந்ததி சந்ததியாக
2: வந்து சரணாலயம்.
0: சரணாலயம், பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடம் சரணாலயம். கோடு மட்டும் கண்டுபிடிக்காம நிக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. கோடு மட்டும் கண்டுபிடிக்காம நிக்கிறீங்க நீங்க.
3: தங்கி
0: செல்லும் இடம் சொன்னா அதுவும் சரணாலயம். நீங்க தான் அடிக்கடி வந்து சொல்றது, அதுவும்
3: சொல்லிட்டேன்.
0: அந்த போரும் சொல்லிட்டாங்க, சூரன் போர்.
3: சோமாதான்
0: போற ராஜேந்திரன், சூரன் போற சொல்லி.

சரி, நட்சத்திரங்களில் உண்டு. இது இது நட்சத்திரங்களில் உண்டு. பத்து எழுத்துக்களால் ஆனது நட்சத்திரங்களில் உண்டு. பத்து எழுத்துக்களால் ஆனது. இது திசையை காட்டும். இது திசையை காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். திசையை காட்டக்கூடிய, அதாவது இப்ப காட்டுக்கு அங்க இங்க தெரியாத ஒரு இடத்துக்கு போனால் இந்த நட்சத்திரத்தை வச்சு என்ன திசை என்று அறியக்கூடிய கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரம். எங்க பார்க்கலாம் நட்சத்திரங்களில். கண்ண நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வானில் இருக்கு நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களில் இது ஒன்று. பத்து எழுத்துக்களாலானது. இது திசையை காட்டும். சரி, அதாவது நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் என்று வர்ற சொல்லு வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. அங்கால அந்த நட்சத்திரத்தின் பெயர் மூன்று எழுத்தை கொண்டது. உங்களை விளவுபடுத்தி இருக்கிறேன், கட்டிக்காரன் ஓடி வாங்கும். இது திசையை காட்டும். இது திசையை காட்டும். எங்கே கட்டிக்காரன்டா பாப்போம். நான் இன்னைக்கு நாலு கிளாஸ் பால் குடிக்கணும். உண்மையா உங்களுக்கு இந்த பாடம் எடுத்ததுக்கு

0: சூன்யனுக்கு மறுபெயர் நான்கெழுத்து, அதையும் கொண்டு வாங்க, சுலபமா கொடுக்கறேன் நான் கொஞ்சம். சூரியனுக்கு மறுபெயர் நான்கெழுத்து, ஓடி வாங்க பாக்கலாம்.
1: அகிலத்தில் ஓசைகள் நின்று விட வேண்டும், அவை விடும் சுவாசத்தில் சத்தம் ஒன்று வேண்டும், சந்திர மண்டலத்தில் ஓரிடம் வேண்டும்.
0: சொல்லுங்க
2: நட்சத்திரமா?
0: இல்ல மாமா, இல்ல மாமா, இந்த நட்சத்திரத்துக்கு பெயர் இருக்கிறது, நட்சத்திரத்துக்கு பெயர் இருக்கிறது, மூன்றெழுத்து பெயர். நட்சத்திரம் அங்கால வரும், அந்த சொல்லு நட்சத்திரம் வந்து வரும், அதோட முன்னுக்கு மூன்றெழுத்து. இது இந்த திசையை காட்டும். உங்களோட வால் நட்சத்திரம் வேற, அது அது எங்க வால் ரெண்டு தானே மாமா, எழுத்து வால்
2: மூன்றெழுத்து.
0: இல்ல பத்தெழுத்து, அந்த நட்சத்திரத்தையும் கூட்டினால் அது ஏழு எழுத்து, நட்சத்திரம் பண்றது ஏழு எழுத்து. அந்த முன்னுக்கு இருக்கிறது அந்த அதை சொல்லிக்க நட்சத்திரம் நீங்க சொல்ல தானே வேணும். அப்ப மூன்று எழுத்துல அதையும் அதையும் இணைத்து சொல்ல வேணும் நீங்க பத்தெழுத்து.
2: நன்றி
0: நன்றி நன்றி. எங்க கண்ணன் ஓடி வாங்குவோம், ஓடி வந்தீங்க கண்ணன், ஓடி வாங்க. எங்க வணக்கம் கண்ணன், கண்ணன் வணக்கம்.
3: மேடம் அந்த கிளியோட கழுத்தில் இருக்கிற கோட்டுக்கு பேரு வளையம் இல்லாட்டி ஆரம், ரெண்டுல
0: ஆரம் வளையம் சொல்றேல்ல, ஆரம் ஆரம் என்பதுதான் சரியான சொல்லு. மூன்றெழுத்து ஆவன்னா ராணா உம்மண்ணா யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. பக்கத்துல யாரோ சொல்லி வந்து போவானுங்க, அல மாப்பிள்ளி மாப்பிள யாரோ சொல்லி
3: கொடுத்துட்டாங்க.
0: சரி, திசையை காட்டும் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க. துருவ நட்சத்திரம் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி சாந்தி
4: சொல்லிட்டேன்.
0: சூரியன் ஆதவன், ஆதவன் சூரியனுக்கு ஆதவன் கெட்டிக்காரி, அதையும்
3: சொல்லிட்டேன். ஆதவன்
0: சரி, ஒரு ஒரு தானியத்தை, ஒரு தானியம், ஒரு தானியத்தை எடுத்த பின்பு மிஞ்சும் ஒன்று, மிஞ்சும் ஒன்று இல்ல இல்ல, தானியத்தை, தானியத்தை எடுத்த பின்பு மிஞ்சும் ஒன்று, அது வந்து நான்கெழுத்து, நான்கெழுத்து,
3: நான்கெழுத்து.
0: இதுவும் பிரயோசனப்பட எல்லாத்துக்கும்
3: மிச்சம், மிச்சம்
0: ஒரு தானியத்தை
4: என்னண்டே
0: வடிவம் சொல்லுங்க, அத எப்படி சொல்றது, கண்ணனுக்கு, கண்ணனு கொண்டு வைக்கோல், வைக்க போல்
3: நான்
0: பாடுறேன் வைக்கோல் என்றதுதான் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்,
3: கெட்டிக்காரன்.
0: சரி, இனி இன்னொன்று, இன்னொன்று கொடுக்கறேன் சரியா. எந்த ஒரு விற்பனைக்கும் அல்லாட்டி எதுவா இருந்தாலும், இப்ப இப்ப கண்ணன் வந்து ஒரு ஸ்தாபனம் திறக்க போற சரியா, அல்லாட்டி ஒரு பெரிய பிசினஸ் செய்ய போற, அப்ப மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துவது இது
4: விளம்பரம்
0: கட்டிக்கா கண்ணனுக்கு உண்டு. இது நீங்க அதுக்கப்புறம் தான் தெரியுங்க நீங்க, அது அது எழுத்து எத்தனை சொல்லாமே சொல்லிவிட்ட சரியா. நீர் இல்லாத ஒரு இடம், நீர் இல்லாத ஒரு இடம், இது நாலு
4: நாளைகளும்
0: பாலைவனம் கட்டிக்காரி, கட்டிக்காரி சாந்தி அம்மா சொல்ல முதலே. அது
3: அஞ்சு எழுத்துல வருது,
0: நான் சொல்ல இல்லையே நாலு
3: எழுத்துல,
0: இல்ல இல்ல இல்ல நான் சொல்ல வரவே இல்லை,
3: நினைச்சீங்க நான் சொல்ல
0: வரது கிடையாது, நான் எழுத்து சொல்ல கிடையாது. சரி, ஒரு இது யாருமே சொல்லல, ஒரு மனித ஒரு கோடு சொல்லல, சொல்லியா சொல்லிட்டாரு, கோடு கோடு சொல்லியாச்சு, ஆரம் ஆரம் சொல்லியாச்சு, அது ஆரம். சரி, ஒரு மனிதனின் மனதை, குணத்தை, உள்ளத்தை இது காட்டி கொடுக்கும், இது காட்டி கொடுக்கும். ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து,
3: ஐந்தெழுத்து,
0: ஐந்தெழுத்து,
3: அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்.
0: இதெல்லாம் நீங்க பேசலாமும் கூட இன்னொருவரோட.
3: அப்ப இதுதான் தொலைபேசி
0: இல்ல ஒரு மாயம் இல்ல ஒரு மனிதன், ஒரு மனிதனின் குணத்தை பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் இது காட்டி கொடுக்கும், இது காட்டி கொடுக்கும். நீங்க இதனால மற்றவர்களுக்கு ஒன்றை புலப்படுத்தலாம், காட்டி கொடுக்கலாம், பேசலாம் பேசலாம். நடனத்துக்கு இது தேவை, பரதநாட்டியத்துக்கு இது தேவை. இது வந்து ஐந்தெழுத்து
3: முதல் எழுத்து என்ன எழுத்து?
0: அது நல்லா இருக்காது. அதுல பாக்க நான் ஐந்தெழுத்து என்ன கேட்டது கேட்டா வணக்கம் ராஜேந்திரன், ராஜேந்திரன் வணக்கம்.
4: அம்மா வணக்கம்.
0: சொல்லுங்க
4: அம்மா. இல்ல முகபாவனை நம்ம சொல்லிட்டேன்.
0: எங்க சொன்ன? நீங்க சொன்னீங்களா?
4: ஆமாம்மா, முகபாவனை சொன்னல.
0: இது ஒரு மிருகம், இது வீட்டிலும் இருக்கும் காட்டிலும் இருக்கும். ஒரு பாலார் இது வைத்திருப்பார்கள், சரியா? ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து. இது ஒரு மிருகம், இது ஒரு மிருகம், இது ஒரு மிருகத்தின் வகையா? இந்த வகையா இப்படி சொல்லுவார். ஆனா இந்த மிருகம் வந்து வீட்டில் இருக்கும் காட்டில் இருக்கும், ஆனால் இந்த வகையை இப்படி சொல்லுவார். அந்த மிருகத்துல முக்கியமாக தேவைப்படும் காவல்துறையருக்கு தேவை, சரியா? உங்களை இலகுப்படுத்தி
4: இருக்கிறேன்.
0: இல்ல
4: இல்லையம்மா,
0: அது அப்படியும் சொல்லுவார். இங்க பாப்போம்.
4: இல்லம்மா, இது வந்து ரெண்டு நாய் வரும், அஞ்சு எழுத்தம்மா.
0: இது வந்து ஐந்து எழுத்து,
4: ரெண்டு எழுத்து.
0: மோப்ப நாய், மோப்ப நாய். சரி, நாய நாய போடுங்க. சரி, நாய் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. முன்னுக்கு சொல்லுங்க. உணவு தேட தேடுறதுக்கெல்லாம் உதவும் இது. இது மோப்ப மோப்ப நோப்ப மோப்ப நாய்க்கும் இது சொல்லுவார்கள், காவலர்கள் வச்சிருப்பார்கள். சுவாசனாயா சொல்லிருவீங்க பிள்ளைங்க அந்த நடிகை. நன்றி ஐயா, அவர் பெரிய ஒரு எம்பியா இருக்கா அமெரிக்கால. நன்றி ஐயா. ஐயா எங்கே உங்களுக்கு உணவு, அதாவது பழங்காலத்துல உணவு சேகரிப்பதுக்கு இந்த நாயை பாவிப்பார்கள். இதுக்கு எல்லாம் சொல்லிட்டேன், நான் டீப்பா சொல்லிட்டேன். இதை கண்டுபிடிக்க சுவம் இங்க ஓடி வாங்க பாக்கலாம். காவல்துறையினர் வைத்திருப்பார்கள். நாய் என்று சொல்லிட்டீங்க, அங்கால மற்றதை கொண்டு வாங்க. மூன்றெழுத்து

0: எனக்கு
1: எங்க வேலை செய்தால் இது கிடைக்கும். ஐந்தெழுத்து. நீங்கள் வேலை, அதாவது தொழில், வேலை, வேலை போறீங்கல்ல, போவர்கள் எல்லாருக்கும் இது கிடைக்கும். தொழிலாளிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும். தொழிலாளிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும். எங்கே? ஐந்தெழுத்து. ஓடி வாங்க பார்க்கலாம். தொழிலாளிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும்.

0: கட்டிக்காரி வேட்டை நாய் கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் ஆச்சுது உங்க எல்லாருக்கும். சாந்தி அம்மாக்கு வேட்டை நாய் தெரியாம இருக்கிறீங்க. சரி, எங்க தொழிலாளிகள் எல்லோருக்கும் இது கிடைக்கும். ஐந்து எழுத்து
1: சம்பளம்.
0: சம்பளம் கட்டிக்காரி கட்டிக்காரி. கண்ணன் வரா என்ன சொல்றேன்னு போவோம். கண்ணன் கண்ணன்
2: வேட்டை நாய்
0: வேட்டை நாய் வேட்டை நாய். இப்ப வந்து சாந்தியமாக உங்களுக்கு ஒரே லேட்டாக நான் சொல்லி கொடுத்துதான் வந்து சொன்னாங்க. அதுவும் அது சொல்லி
2: தான் சொல்லக்கூடாது.
0: அப்ப சரி வேட்டை நாய். சரி, இப்ப தொழிலாளிகள் எல்லாருக்கும் இது கிடைக்கும் சொன்னேன். நான் அவ சொல்லி சம்பளம் அவ சொல்லிட்டா உங்களுக்கு அதே மூலையாண்டு பாத்தேன். கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி. சரி, இன்னும் இன்னும் ஒன்று சரியா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சொல்லலாம். நல்லது கெட்டதுக்கு இது நடக்கும். மக்கள் எல்லாம் கூடி இது நடக்கும். ஐந்தெழுத்து நல்லது கெட்டது. நல்லது கெட்டது மக்கள் கூடி நிற்கும். கூடி எடுத்து வரும் விடயத்தை இப்படி சொல்லுவார்.
2: ஊர்வலம்.
0: ஊர்வலம் கட்டிக்காரன். ஊர்வலம் கட்டிக்காரன். நீங்க என்ன சொன்னீங்க சாமியம்மா?
1: என்ன சொன்ன? நான் பிரார்த்தனை சொன்னேன்.
0: பிரார்த்தனை. நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. ரெண்டு பேரும் முடிபடுங்க. வணக்கம். வடலூர் ஆனந்தன் வணக்கம். ஐயா வணக்கம். ஆனந்தன் ஆனந்தன் ஆனந்தன் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனந்தன் இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க பாப்போம் இணைஞ்சு கொள்ளுங்க.

ஆனந்தன் ஆனந்தன் ஆனந்தன் சொல்லுங்க. ஆனந்தன் ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் நீங்க வாரீங்க, ஆனா அது எடுப்படுதில்லை, இங்க பாக்கலாம். வாங்க ஆனந்தன், இன்னொரு தடவை வாங்க.

0: ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன்
1: வணக்கமா. வணக்கம் வணக்கம்
0: ஆனந்தன். என்ன சொல்ல ஓடி வந்தீங்கன்னு சொல்லுங்க.
1: வேலைக்கு போன சம்பளம் கிடைக்கும்.
0: சம்பளம் அத சொன்னீங்க. சரி, உங்களுக்கு நான் ஒரு சொல்லு கொடுக்கறேன். சரியா
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: உங்களுக்கு ஒரு உங்களுக்கு உகந்த ஒன்று சொல்றேன். நான் இது நீங்க கண்டுபிடிக்கல, இது கண்டுபிடிக்கல, இது இந்த கண்ணுக்கு தெரிஞ்சது மறந்துடுச்சு மறைஞ்சிருச்சே. வந்துருச்சேன். சரி, மக்கள் இப்படி இருக்க இப்படித்தான் இப்படி வாழத்தான் ஆசைப்படுவார்கள். ஐந்தெழுத்து இப்படி வாழத்தான் ஆசைப்படுவார். உங்களுக்கும் அதுதான் ஆசை, எனக்கும் அப்படித்தான் ஆசை. இப்படித்தான் வாழ ஆசைப்படுவார். இல்ல எப்பொழுதும் இப்படி இருக்க இல்ல இல்ல. ஐந்தெழுத்து
1: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி
0: மாத்தி யோசிங்க. அப்பா
1: மகிழ்ச்சி.
0: அப்பா சொல்ற மாதிரி
1: இன்பம். இன்பம்
0: மாத்தி யோசிங்க. என்ன மாத்துங்க?
1: மகிழ்ச்சி.
0: மக்கள் இப்படி வாழ ஆசைப்படுவார். உங்களிடமே இருக்கு, உங்களோட பேர்ல இருக்கு.
1: ஆனந்தம்.
0: ஆனந்தம் இது தெரியாம ஆனந்தமாக இப்பதான் வாரீங்க இல்லையா நீங்க? முதல் தடவை
1: கேட்டுட்டு இருக்கா? கேட்டுட்டு இருக்கா? இப்பதான் முதல் தடவை கேட்டுட்டு இருக்கா?
0: அப்ப ஒரு புள்ளி எடுத்துட்டீங்க. ஆனந்தம் ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று. நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி.
2: சந்திரமண்டலத்தில் ஓரிடம் வேண்டும், அதை மட்டும் பேசிக்கொள்ள தனி மொழி வேண்டும், கண்ணதை

0: அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா
1: வணக்கம். வணக்கம். நல்லா
0: நல்ல சோமா இருக்க அண்ணா. என்னத்தை கண்டுபிடிச்சு ஓடி வந்த நீங்க சொல்லுங்க அண்ணா. நீங்க
1: இருக்க ஆசைப்படுவார்கள் சந்தோஷம்.
0: அதத்தான் அவர் சொல்லி சொல்லி அவர் ஆனந்தம்ன்றது சரியானது, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லி அவற்றை பேரிலேயே கூட அவர் சொல்லிட்டார். டக்கண்டு உடனே சரி. உங்களுக்கு இன்னொரு கல்வி உங்களுக்கு சரியா அப்பா அம்மா அப்பா மாதிரி நான் அந்த பொக்கிசம் துவக்கேதாவது இது சொல்ல கொடுக்க. உங்களுக்கு ஒன்று தருகிறேன் போடுங்க, உங்களுக்கு சுலபமா ஒன்று பாரு. சரி, சண்டை அதாவது சண்டை பிடிப்பவர்களிடையே இப்படி இப்படி அவர் இரண்டு பேரையும் இப்படி ஆக்க விரும்புவோம். ஐந்தெழுத்து
1: சமாதானம்.
0: சமாதானம். அண்ணா வந்துட்டோம், ஒரு ஒரு கோல் அடிச்சிட்டீங்க பேர் தானே வந்த உடனே.
1: நன்றி
0: அண்ணா. அப்ப ஒரு ஒரு கோல் அடிச்சிட்டீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சாந்தி அம்மா. வணக்கம். கேட்டுட்டேன், சொல்லிட்டா ஜெயவர் சாதிக்கண்ணா சொல்லிட்டேன். கோல் அடிச்சிட்டு போயிட்டேன், சொன்ன உடனே கோல் அடிச்சிட்டேன். சமாதானம் சொல்லியாச்சு. சரி, அடுத்து உங்கள்ட்ட உங்கள்ட்ட கேட்கலாம் சரியா. இது இது ஒரு பாம்பின் பெயர். இது ஒரு பாம்பின் பெயர்.
2: எத்தனை எழுத்து?
0: மூன்று எழுத்து.
2: வாசுகி.
0: வாசுகி. எந்த எந்த பாம்புன்னு சொல்லுங்க. எந்த பாம்புன்னு சொல்லுங்க பாப்பா. அது அந்த பாம்பு எங்க? அந்த பாம்பு எந்த எங்க? அந்த பாம்பை கண்டுபிடிச்சீங்க எப்படி தெரியும்? அந்த வாசுகி பாம்புக்கு சரித்திரம் என்ன? எங்க எந்த கதையில வருது வாசுகி? வாசுகி பாம்பு. பாம்பு வாசுகி என்று கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த பாம்பு எந்த சரித்திரத்துல வருது? பாற்கடலை கடைய பாற்கடலை கடைய உதவியா
2: இருந்தோம்.
0: வாசுகி அது இன்னும் கண்ணனோட சம்பந்தப்பட்ட வடிவா அது அல்லாட்டி எனக்கும் தெரிஞ்சிருக்கா. அது வாசுகி. சரி, நீங்க சொன்ன ஒரு புள்ளி உங்களுக்கு போட்டாச்சு. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: கெட்டிக்காரி உடனே பாம்பின் பெயர் என்னன்னா வாசுகி சொல்லிட்டான். அந்த வாசுகி அந்த பாம்புக்கு பெயர் வாசுகி எப்ப வந்தது எங்கேந்து தெரியல. அது உண்மையிலே கெட்டிக்காரி அந்த பெயர் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது உண்மையிலேயே. எங்க பாப்போம். வணக்கம் கண்ணன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே அது. கண்ணன்
3: அப்பா பேர் என்ன மேடம்?
0: பொம்பளை பேர் ஓடி வரீங்க. வாசுகன். வாசுகன் நான் தான் பாம்பட்டுதான் போய் கேட்கணும். பாற்கடலை பாற்கடலை கடைய உபயோகமா அந்த பாம்பு. அதுக்கு பாம்பின் பெயர் வாசுகி. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓடி வந்து சொல்லி இருக்கான். நீங்க தெரியா விட்டுட்டுறீங்க. நீங்க
3: வாசகி தெரியும், வாசகன் தெரியல. வாசகன்
0: தாப்பல பேருக்கு மாறீங்களே. இனி அந்த அந்த அந்த வாசுகி பொண்ணோட பாம்போட விலாசம் எல்லாம் கேப்பீங்க போல
3: இருக்கேன். தெரியும் மேடம்.
0: சரி, இது ஒரு நாலு எழுத்து. இது நாலு எழுத்து.
3: நாலு எழுத்து.
0: எங்க போனாலும் எங்க போனாலும் இப்ப நீங்க போய் ஒரு இடத்துல ஒரு விடயத்தை செய்தா அது சக்சஸ் ஆகுறது. நீங்க போய் ஒருத்தரை பார்த்து பேசினா அது எல்லாம் நடந்து முடியுது. அப்ப உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார், இந்த சொல்ல சொல்லுவார் உங்களிடம்.
3: இது
0: உங்களிடம் இது இருக்குன்னு சொல்லுவார்கள் உங்களிடம். வணக்கம் ராஜேந்திரன், உங்களையும் வச்சு கேட்கலாம். ராஜேந்திரன்
3: முகராசி.
0: முகராசி கட்டிக்காரன். கட்டிக்காரன் கட்டிக்காரன் சொல்லிட்டார். முகராசி அதெல்லாம் தெரியுது கண்ணனுக்கு. முகராசி எங்க போனாலும் சக்சஸ் ஆகலாம் செய்யலாம்.
3: என்ன பார்த்து சொல்றாங்கன்னு சொல்லிக்கல, அப்புறம் நிறைய பேர் சொல்லிக்காங்க.
0: சரி, யாரோடு பேசினாலும் சரியா எல்லோரும் உங்களோடு பேச ஆசைப்படுவர். இது இருந்தால், இது இருந்தால் ஐந்தெழுத்து, இது இருந்தால், இது இருந்தால் உங்களிடம், இது இருந்தால் இல்லை, உங்களிடம் இது இருந்தால் எல்லோரும் வந்து உங்கள்ட்ட உங்கள்ட்ட வந்து பேச ஆசைப்படுவார்கள். ஐந்தெழுத்து. நீங்க சும்மா போவீங்களே, திரும்பி பார்ப்பார்கள் உங்களிடம் இது இருந்தால்.

0: மாட்டியில் இருந்து செடி போட உங்களிடம் இது இருந்தால் எல்லோரும் உங்களை திரும்பி பார்ப்பார்கள், உங்கள்கிட்ட வந்து பேச ஆசைப்படுவார்கள். பாப்போம்.
1: ஐந்தெழுத்து
2: மாளிகையா?
0: என்ன மாளிகையா? உங்களோட கூட்டி அனுப்புனா உங்களை உங்களை எல்லாருந்தையும் பார்ப்பேன். அவரிடம் கூடவே இருக்கு, அவர் உண்மையா நிறைய இருக்கு அவர்கிட்ட, அதனாலதான் எல்லாரும் உங்கள்ட்ட இருக்கு, உங்கள்ட்டையும் இருக்கு, உங்கள்ட்டையும் இருக்கு, இருக்கிறவங்கதான் உங்கள்ட்ட எல்லாரும் பேசுவார்கள். எங்கே கட்டிக்காவா பாப்போம்.
2: புன்சிரிப்பு. ஐயோ
1: அதெல்லாம் நாள் தானே.
2: யாரா எங்க உள்ளுக்குள்ள இருந்து பேசணுமா இருக்கு? யாரு
0: இது பேசுறது? கேக்கலையா? சத்தமா பேசுங்க ராஜா.
2: கேக்கல
1: கேக்கல. வணக்கம் அண்ணா. அண்ணா
2: வணக்கம். வணக்கம் ராஜேந்திர. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். இல்ல அப்படியே யோசனை பண்றதெல்லாம் உங்களுக்கு அப்படி கேக்குது.
2: யோசனை பண்ணா வாய்ஸ் கீழே போயிட மாட்டிருக்குது. பண்றது இல்ல யோசனை கேக்குது.
0: இது இருந்தால் எல்லாரும் உங்களோட வந்து பேச ஆசைப்படுவார்கள், உங்களை திரும்பி பார்ப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இது இது உங்க கையில இருக்கிறது இல்ல, உங்களை பார்த்தோன்னு உங்களோட முகத்துல இருக்கிறது.
2: அழகு மேடம், அழகு அழகு அழகு அழகு ஏங்கிட்டு இருக்கிறது. அது ஒண்ணுதான் அழகு, அழகு வேற எதுவுமே கிடையாது.
0: என்ன செய்யறது? கொஞ்ச நேரம் அப்படி என்ன சொல்லிட்டு விடுங்க. உண்மைதான், உண்மைதான். அது இல்லையானு நான் சொல்லல, உள்ள அது இல்லையானு சொல்ல மாட்டேன்.
1: முதல் எழுத்தா சொல்ல முடியுமா?
0: பேச்சிலேயும் இருக்கும் இது, இது முகத்திலேயும் இருக்கும். எங்க எங்க
1: லட்சணம்?
0: இல்ல லட்சணம் வந்து பேச்சில இருக்கிறதா?
1: பேச்சில முகலட்சணம்னு சொல்லுவாங்களா? பேச்சில இல்ல
0: முகலட்சணம் இருக்க, பேச்சில இருக்க. இது பேச்சிலையும் இருக்கும் முகத்திலும் இருக்கும், உங்களோட பழக்க வழக்கத்திலும் இருக்கும். அப்படியே நடந்து ஒரு வேட்டிய கட்டி புடவைய கட்டி நடந்து போய்
1: கட்டிட்டு
2: போக வேட்டி அவுத்துட்டு போனதோ இல்ல பின்னாடி வருவாங்க எல்லாம் திரும்பி திரும்பி.
0: கெட்டிக்காரர் யார் சொல்றாங்க? இல்ல மாமா, இல்ல இல்ல
3: மாமா.
0: சாந்தி அம்மாவனே இங்க மாமாட்டே இருக்குது, மாமாட்டே இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனா கூடுதலா சில பேர்கிட்ட இருந்தா உண்மையா எல்லாரும் விரும்புவாங்க. உண்மையா
3: மாமாட்டு கமக்கட்டு கமக்கட்டு
0: என்ன முகத்திலும் இருக்கும் பேச்சிலும் இருக்கும் இது இருந்தால் மற்றது நீங்க உங்களோட நட உடையில எல்லாம் இருக்கும். இப்ப நான் சொன்னே கண்ணன் கூட ஒரு வேட்டிய உடுத்து.
4: ஹலோ
0: இப்ப மாமா
2: என்ன
0: ஹலோ பாருங்க மற்றவங்களுக்கு
2: கேக்குறேன்
4: ரேடியோ போட்டு கேக்குறாங்க
2: நினைக்கிறேன். நிறைய அழகு
0: இல்ல இல்ல இல்ல இல்ல உங்கள்டையும் இருக்குது, இது இருந்தால் திரும்பி பார்ப்பார்கள், உங்களோட பேச வருவார்கள், முகத்திலும் இருக்கும், வார்த்தையிலையும் இருக்கும், பேசுற பேச்சிலையும் இருக்கும். என்ன எந்த முகத்தை பார்த்து எந்த முகத்தை பார்த்து உங்களுக்கு அதை சொல்ல முடியாது. எந்த பேச்சு நேச்சு நேரம் இருக்கு, அதான் நீங்க ஓடி ஓடி வரீங்க.
4: சுட்டித்தனமா
0: இல்ல இல்ல அதேப்பா, எனக்கு சுட்டித்தனம் இருக்குன்னு மாமா பிடிச்சிட பாத்தீங்களா கண்ணு, உங்களுக்கு யாருக்கும் சொன்னாரா மாமா சுட்டித்தனம் இல்ல மாமா இல்ல.
4: அவங்க நேர்ல பாக்கலாம்
0: பாக்கல தான், நேர்ல பாத்துருந்தா சொல்லுவாங்க. எங்க ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து ஒரு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது இப்ப அப்படியே லைட்டு அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் இப்படி சொல்லுவார்கள், அவர்கிட்ட ஏதோ ஒரு இது இருக்கு. இந்த வார்த்தையை சொல்ல கவர்ச்சி இல்ல இல்ல எங்கே இல்ல. கண்ணன் இருக்கு, மாமாட்ட இருக்கு, உங்கள்ட்ட இருக்குது, ராஜேந்திரன் இருக்கு. ராஜேந்திரன் அமைதியா இருக்கிறீங்க, தூங்கிட்டீங்களா ராஜேந்திரன்?
1: இல்லமா இல்லமா, யோசனை பழமா
4: யோசனை பண்ணிட்டு இருக்காரு.
0: எல்லார்டையும் இருக்கு அந்த, அதாவது பேசாமல் மூமெண்ட் அப்படி முயற்சி கொண்டு இருந்தா அப்படி நாங்க சொல்ல மாட்டோம். சிரிச்சு கண்ணாட சிரிச்சு
4: கலகலப்பு கலகலப்பு கலகலப்பா
0: இல்ல இல்ல
4: நினைக்கிறேன்
0: இல்ல இல்ல. முதலெழுத்து சொல்றேன், வானாவில் தொடங்கும்.
2: தொடங்கும்
0: கையெழுத்து வாவில் தொடங்கும்
5: வார்த்தை
0: இல்ல. வார்த்தை முகத்துல தெரியுதா உங்களுக்கு?
4: வல்லமை வல்லமையா
0: இல்ல இல்ல
4: வல்லமை அது
0: ஐந்தெழுத்து
2: வலிமை
4: வலிமை
2: வலிமை கல்லுன்னு போட்டுக்கிட்டீங்க அஞ்சு எழுத்து
0: வலிமை நிறைய இருக்கு. இது இப்படி சொன்ன வேறு வேற
4: நிறைய இருக்கா?
0: வஞ்சனை என்றீங்க நீங்க பாவம்.
2: வாய் ஜாலம் வார்த்தை ஜாலம்
0: இல்ல இல்ல இல்ல. எங்க பாப்பா கட்டிக்கால நேரம் ஆகுது, நீங்க ஒரு ரிங் கொடுத்தா நாங்க நினைக்கிறோம். யாரு யாரு
4: கட்டிக்கால
0: கடைசி எடுத்து சொல்ல மாட்டேன். இது வந்து வானால தொடங்குது, வானால
2: தொடங்குது.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, கடைசி எழுத்து சொல்ல மாட்டேன். எங்க
4: என்ன முதலத்தையும் சொல்லி ஆச்சுக்கானா, என்ன ஆச்சு என்ன கண்டுபிடிக்க முடியாது.
0: வானா வானா எங்க
4: இல்ல
0: இல்ல பசீகரம் கட்டி கால்
5: என்ன
0: வரும் இல்ல பாட்டு இல்ல மனித மனிதன் உறுப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். கரம் அது சொன்னா பிடிச்சிருக்கான் குடுக்கல வசீகரம். என்ன இது கண்டுபிடிக்க வந்துட்டீங்க? எல்லாருக்கும் உங்கள்ட்ட எல்லாம் வசீகரம் இல்லையா? வசீகர பேச்சு பேச்சுல இருக்குமல்ல சில பேர்த்த.
2: இப்ப சங்கிய மாட்டா இதுவா இருக்குமான மெசேஜ் பண்ணி கேட்டா அவங்க சொல்லிவிட்டாங்க மேடம்.
0: நீங்க கூட பாருங்க. சரி சரி அடுத்தது சரியா? நிலவுக்கு மறுபெயர், நிலவுக்கு மறுபெயர்
1: மதி
0: நிலவுக்கு மறுபெயர் நாலெழுத்து
1: சந்திரன்
5: வான்மதி
1: அம்மா சந்திரன்
0: இல்ல
5: வான்மதி
0: இல்ல
4: வெண்ணிலா
0: இல்ல நாலெழுத்து
4: கண்ணன் கண்ணன்
0: இது மாத மாதத்துல ஒரு முறை வரும்
1: பௌர்ணமி
0: இல்ல
4: மதியம்
0: இல்ல
5: நீங்க வேற
0: மதியம் மதியம் இல்ல இல்ல இதான் கடத்திய வந்து சொல்லுங்க கடத்தி சொல்லிதான் யார் கட்டிக்காரன்னு பாப்போம் நிலவுக்கு மறுபெயர் மாதத்தில் ஒரு முறை வரும் நிலவுக்கு மறுபெயர்
5: வளர்மதி
0: இல்ல வளர்மதி வந்து வளர்ந்து கொண்டு போறது ஆடு பாருங்க ஆடு மாதத்தில் ஒரு தடவை வரும் நாலெழுத்து நாலெழுத்து மாதத்தில் ஒரு தடவை வரும் நாலெழுத்து இது நிலவுக்கு மறுபெயர் ஓடிவாங்க யாராவது ஓடிவாங்க கெட்டிக்காரர் யாராவது ஓடிவாங்க பாப்போம்
4: முழு நிலா முழு நிலா
0: இல்ல
4: முழு நிலா அல்லது துறை நிலா
0: இல்ல
4: கதிரவன் சந்திரன்
0: இல்ல கதிரவன் சூரியனுக்கு மாமா வாங்க மாமா இல்ல மாமா இல்ல மாமா இல்ல மாமா பாட்டுல எல்லாம் வரும் மாமா டக்குனு கண்டுபிடிங்க மாமா உங்களுக்கு தான் ஒரு பிள்ளை ஒரு தடவை வரும் நிலவு நிலவுக்கு ஒரு பெயர் இது பெண்களை இப்படி சொல்லு பெண்களை இப்படி சொல்லுவார் முகத்த பார்த்து
4: முழுமதி
0: அது இது சொல்ல ஜோன அக்பர்ல அந்த பாட்டு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கு வெளியில சொல்லிட்ட நன்றி நன்றி நன்றி நன்றி சரி
1: முழுமதி வெண்ணிலா இந்த மாதிரி சொல்ல அவசியம் இருக்கு
0: அவருக்கு எல்லாம் தெரியுது பெண்கள் பெயர் முழுமதி வெண்ணிலா மதி சொன்ன மதி என்ற பெயரும் இருக்குதானே பாருங்க கட்டிக்கார நீங்க கட்டிக்கார உங்களை வச்சு அந்த இதை சொல்லி மாலிங்கம் ஐயா ஒன்று சரியா சுருதிக்கா ரெண்டு சுருதிக்காருடைய பேத்தி குட்டி ஏதோ ஒன்று எடுத்த இருக்கு நான் போட மறந்துட்டேன் நான் ஒன்றுக்கு சொல்லாம ஓடிட்டார் அவர் அவர் ஒன்று எடுத்திருந்தார் அவர் ஷியாமலா அம்மாவை பாப்பா கடைசியில முடிகேக்க வர ஒரு அன்பு உறவன்டா இவதான் ஒரு நினைச்சிருங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க போல கண்ணன் நீங்க பாப்பா என்ன சொல்றான்னு பாப்போம் ஒரு தனி சொல்லாங்க பாப்போம் சொல்லாங்க என்ன சொல்றான்னு பாப்போம் எங்க பாப்போம் என்ன சொல்றான்னு பாப்போம் என்ன சொல்றீங்க பாப்போம் என்ன சொல்றேன் சரி ராஜேந்திரன் ஏழு ஏழு புள்ளிகளை எடுத்திருக்கீங்க வணக்கம் ஷியாமலாமா வணக்கம் வணக்கம் வணக்கம்
5: முழுமதி
0: முழுமதி அது தெரிஞ்சுதான் புள்ள வந்திருக்கு அப்ப ஷியாமலா கொண்டு போறோம் பாவம் என்னன்னா
1: அவன் வாணி முழு மதியை கண்டேன்
0: வாணி நீரு மதியை கண்டேன்
1: வாணி முழு மதியை கண்டேன்
0: ஒரு பெண்ணை கண்டேன் அப்ப அவ உண்மையா அவ தெரிஞ்சுதான் ஓடி வந்திருக்காங்க கண்ணன் உங்களை கேட்கல அது மட்டும் நான்
4: வாணி முழு மதியை பாத்திருக்காங்க நான் பெண்ணை பாத்திருக்கேன் தெரிஞ்சாலும்
0: ஆனா ஒரு புள்ளி அவன் போடுறேன் ஓடி வந்தா அது தெரிஞ்சு கொண்டேன் நீங்க சரி அப்ப
2: இல்ல மேடம் இன்னொரு விஷயம் முன்னாடி நான் சொன்ன ஒரு மார்க்கு அவங்க சொல்லிதான் வந்தேன்.
0: என்ன என்ன சொல்லிட்டு வந்தீங்க?
2: அவங்க சொல்லிதான்
0: என்ன என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்களா நீங்க? இதுதான் நான் எடுத்து வருவேன்.
6: நான் சொல்லி கொடுத்தா வந்தாரு
0: நீங்க சொல்லி கொடுத்தா அவரு சொல்லி இருக்காரு. அப்படியா? எப்படி இருக்கு? சரி, இப்ப வந்து எடுத்த புள்ளிகளை பாப்போம். மாளிகையா ஒன்று, சுருதிக்கா ரெண்டு, தேஜேஸ்வரன் அவரு கொண்டு போட்டிருக்கேன். பாவம் குட்டி பையன் ஏதோ சொன்னாரு, நான் அதுல போட மறந்துட்டேன். தேஜேஸ்வரன் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது ஒரு எங்களுடைய ஒரு தெய்வம் ஒரு பூவில் இருப்பார், அந்த பூ என்ன என்று கேட்டிருந்தேன். நீங்க சொல்லுங்க பாப்பா, யாராவது? நாகலிங்க எங்களுடைய ஒரு பெண் தெய்வம், நாங்கள் வணங்கும் ஒரு பெண் தெய்வம் ஒரு பூவில் இருப்பார், அது என்ன பூ? வெள்ளை நிறத்து பூவில் இருப்பார். இது தெரியும் பாப்போம்.
1: சாமரா
0: சொல்லுங்க.
1: தாமரை?
0: என்ன தாமரை?
2: வெண்தாமரை.
0: தாமரை, தாமரை. யார முதல்?
1: பெண் தெய்வம் சரஸ்வதி.
0: என்னன்னு சொன்னேன்?
2: பெண் தெய்வம் அமர்ந்திருக்க மலர்
0: சொன்னீங்க.
6: அமர்ந்திருக்க முடியல.
0: என்ன
1: சொல்லல? தெய்வத்தை வணங்கும்னு நாகலிங்கம் சொன்னாங்க.
0: அது அப்படி சொன்னோன்னு தேர்ந்து சொன்னேன். பெண் தெய்வம் இருக்கும் இருக்கும் சொன்னதுல உங்களுக்கு விளங்கல. இருக்கும் ஒரு மலர், அந்த மலர்ல இருப்பான்னு
1: சொன்னேன்.
0: அவன் செந்தாமரை. இது நான் சொன்ன வெள்ளை பூ சொன்னேன். இருக்கும் ஒரு பூ,
1: அதாவது சரஸ்வதி.
0: சரஸ்வதி மட்டும்தான்
1: இருப்பான்.
0: வெள்ளை கேட்கறதுன்னு கட்டிக்காரன பாக்க நக்கீரர் மாதிரி ரோடு தெரியல யாருக்கு. ஆரம், ஆரம் தெரியாம
2: இருக்கீங்க.
0: அது கேட்டிருக்காங்க, அது தெரிஞ்ச மாதிரி சொல்லே. நீ அந்த ஆரத்தை பத்தி
2: ராஜ்குமார்
0: கண்ணன் சொன்னார். அது யார சொல்லி கொடுத்துதான் ராஜ்குமார் அணைங்க இதை சொல்ல வர. கண்ணன் ராஜ்குமார் அணைங்க
2: மண்டபத்துல யாரு எழுதி கொடுக்கல? நான் நானே சொந்தமா
0: வச்சேன். கண்ணன் ராஜ்குமார் நினைச்சிருங்க. அவர் வார கடைசி ஆயினா வாங்க ராஜ்குமார், ஓடி வாங்க.
7: வா சொல்லட்டுங்களா? என்ன என்னன்னு சொல்லட்டுமா?
0: என்னன்னு சொல்லுங்க.
7: வெண்தாமரை.
0: சரி, வெள்ளை தாமரை என்று சொல்ல தொடங்குற ஒரு பாட்டு பாருங்க பாப்பா. யாராவது கட்டிக்காரன் எங்க வெள்ளை தாமரை?
7: தாமரையில் வீட்டிருப்பால்
0: அது பாதியில
2: வெள்ளை தாமரை
0: வெள்ளை புறா
7: ஆயிரம் தாமரை மொட்டுக்கேளை வந்து.
0: உங்களை எல்லாரையும்
7: தாமரை வந்தா போதும். தாமரை வந்தா
0: போதும். வெள்ளை தாமரை சொன்னாங்க அம்மா. அது வெள்ளை புறா.
7: வெள்ளை சேர்த்துங்க.
0: அதாவது பாருங்க கிளாஸ்
7: ரூம்ல
0: கிளாஸ் ரூம்ல ஒழுங்கா படிக்கிறதுக்கு வரையில கூத்தடிக்க பாருங்க வந்திருக்கிறாங்க பாருங்க கடகடன்னு. சரி எல்லாருக்கும் இப்ப நான் இப்ப நீங்க காட்டிலையில இருக்கிறீங்க நான் சொல்லி முடிச்சிடலாம். எங்கட மகாலிங்க ஐயா உண்டு, சுனிதிக்கா
2: ரெண்டு,
0: சொல்றீங்களே தேஜேஸ்வரன் உண்டு, எங்களுடைய ராஜேந்திரன் ஏழு, ராஜ்குமார் உண்டு, ரேவதி அம்மா உண்டு, சாந்தி அம்மா பத்து, சாந்தி அம்மா தமிழ்வாணன் உண்டு, தமிழ்வாணன் உண்டு, ஞானசேகரம்னா வந்தார் ஆனா சொன்னார், சொன்ன அப்புறம் வந்து சொன்ன உடைய அவருக்கு புள்ளிகள் இல்ல, இருந்தாலும் அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாமா ஒன்று, மாமா இத்தனை வந்து சொல்லி ஒன்றுதான் எடுத்திருக்க. கண்ணன் பாருங்க கடைசியில வந்து எட்டு, கண்ணன் எட்டு, கண்ணன் எட்டு, ஆனந்தன் ஒன்று, ஜெகபிரசாதி கண்ணா ஒன்று, ஷியாமலா ரெண்டு, கடைசியில வந்து ஷியாமலா
7: ரெண்டு. யார் வாங்கிருக்காங்க பட்டங்கள் இந்த இன்னைக்கு பட்டம் யாரும்
0: தரம்புரி
7: மானத்தை காப்பாத்திட்டீங்க
0: என்னோட பாயிண்ட் கருவூர் வந்து தர்மபுரி செகண்ட் அண்ட் தேர்ட் கருவூர் கண்ணனும் நீங்க தெரியல அதுதான் எனக்கு தெரியல சொன்னவருக்கும் தெரியல இப்படி கேட்டா யாரும் என்ன நினைக்க போறாங்க என்ன
2: குறைஞ்சிருச்சுன்னு
6: கேட்டேன்
0: இப்படி போய் என்னுடைய ஹொனஸ்டா நீங்க இது பண்ணிட்டு
7: சரி செலிப்ரேட் பண்றதுக்கு நான் டாஸ்மார்க் 12
0: மணியாச்சு
7: பண்ணி விழாவை கொண்டாடு.
0: சரி எல்லாரும் எல்லாரும் எல்லாரும்
2: தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அவளியோ
7: பின்னாடியே வருவாங்க குடிக்கிறதுக்கு, இது வந்து வெற்றியை கொண்டாடுறதுக்கு.

0: அப்படி கிடையாது, கரு என்னைக்கு உண்மையத்தான் சொல்லுவாங்க.
1: இல்ல ஒரு ஆன்சர் பதிலுக்கு மூணு சான்ஸ் தான்,
0: அவங்களுக்கு சொல்லி
1: கொடுக்கறேன். சோகம் இல்ல, சந்தோஷமான பாட்டு.
2: உன்னை தேடுகிறேன் வா.
1: இல்ல இல்ல, எல்லாரும் என்ன, நீங்க நல்லா
0: சொல்றேன், நான் சொல்றேன் அதான் அந்த பாட்டு தான். லாலா கட சாந்தி
1: எனக்கு பிடித்தமான பாடல், அடிக்கடி நான் இதை எடுத்து வந்திருக்கிறேன். உடனே நாகப்பன் சொல்லுவார், உடனே நாகப்பன் பாட்டை
3: கருத்துமா,
1: இது கொஞ்சம் இடக்கால பாடல் எனக்கு. இன்னொரு பாட்டு நான் அடிக்கடி எடுத்து வருவான், உங்களுக்கு இதான் பிடிக்க மாட்டேன். நாகப்பன் சொல்லுவார், நீங்களும் சொல்லுவீங்க. இல்ல
0: பாட்டு ஒரு குத்துப்பாட்டு, குத்துப்பாட்டு லாலா கரசாந்தி மாதிரி வரும்.
1: இல்ல குத்துப்பாட்டு இல்ல, ஒரு நல்ல பாட்டு, ஒரு நல்ல பாட்டு.
3: சரி, யாரு எடுத்துக்கணும்
1: இது? நடிச்சது
0: அறிவிப்பத்துல
1: இல்ல, அது வந்து ராணியம்மான பாட்டு, அது ராணியம்மான பாட்டு.
4: அது இல்ல, கல்யாணம் தான் கட்டி கட்டு
0: சொல்லக்கம்மா. ஒரு பாட்டு வருமே,
1: என்ன பாட்டு?
0: சாமி பாத்து போகாத ஊரு இல்ல,
1: இல்ல
3: ஏதாவது
1: காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த பாட்டு. எங்க அடிக்கடி எடுத்து வர்ற பாட்டு, காதல சொல்லுது இது. எங்க கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன் சொல்லுங்க பாப்போம்.
0: நடிகர் யாரு சொல்லுங்க, நடிகர்,
1: நடிகர் வந்து இத போட்டா உங்களுக்கு கேட்டுடுமே பாருங்க. ஓகே, நடிகர் சொல்றேன்,
0: நடிகர் மட்டும் சொல்லுங்க.
1: நீளுங்க நீளுங்க, நடிகர் சொல்றேன்,
3: நல்ல கதா
1: எங்க நடிகர் யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு நான்.
4: நேத்து
2: நேத்து போட்டியில் இந்திய ஏத்தி கட்டி மக்களால் நடக்க,
1: அது சாமி, அது அது இல்ல, அது இல்ல, அது சாமி, சாமி ஏ சாமி, அது இல்ல. இல்ல இது நடிகன்.

0: தெரியுதுல்ல, பாட்டும் புரியுதுல்ல எனக்கு வர. எனக்கு காதல் என்று சொல்லு வரும், குலாமல் என்று சொல்லு வரும்.
1: இருக்க முடியுமா?
2: ஜெயம்
1: ரவிமா படம்,
0: ஜெயம் ரவியா, ஜெயம் ரவியா, அது தப்பு.
1: ஆமாமா,
0: நீங்க குடுத்த குழுவே தப்பு. இல்ல இல்ல, என்னென்ன பத்து வருஷம் ஜெயம், இவ எத்தனாம் ஆண்டு வந்தது கண்ணன்
2: பாருங்க.
0: சரி சரி, நான் விடைபெற்றுக் கொள்வோம். இனி அடுத்த நிகழ்ச்சிகள் 12-15 நிமிஷம் கூடி இருச்சு. நிகழ்ச்சிகள் சில மாற்றங்கள், இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும்போது கொஞ்சம் பிந்தி தான் எல்லாரும் நல்லது. 12 நிமிடங்கள் ஜெகவர் சாதிக் அண்ணாவுடைய நிகழ்ச்சியில நான் எடுத்துட்டேன்னா, இருந்தாலும் நிகழ்ச்சியை எடுத்து வருகிறேன். இத்தனை இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நாளைய தினம் என்னுண் விருப்ப பாடல், அது ஒரு அன்பு உறவை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன், எடுப்பேன். நாளைய தினம் நீங்க கேட்க மறக்க வேண்டாம். என்னுண் விருப்ப பாடல் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது, அது மீண்டும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். முன்பெல்லாம் நடந்த ஒன்றுதான். வெள்ளிக்கிழமை நல்லது. என் அன்பு உறவுகளை எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களை விழுந்து விடைபெற்று, என் விருப்ப பாடலாக இந்த பாடலை எடுத்து வந்து அடுத்த நிகழ்வு ஜெகவர் சாதிக் அண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றிலக்கி வருகிறது. நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

நேரம் சரியாக இப்பொழுது 11:13 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:44. நிறம் தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டணையில் உங்களோடு மீரா. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நேற்று நாங்க உங்களுக்கு தேடி தேடி தேடி, ஆனா தேடி என்ற சொல்ல நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனா நாங்க சாதாரணமா கேட்கிற பாட்டுல எல்லாம் தேடி இருக்கு, ஆனா எங்களுக்கு அந்த சொற்களை எங்களுக்கு கண்டுபிடிக்க கூடிய அந்த தன்மை எங்களுக்கு வர இல்லை, அந்த ஞாபகம் இல்ல. அதன் அர்த்தம் வந்து ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக கேட்கவில்லை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் உள்வாங்கி கேட்கவில்லை என்பதுதான் அந்த அர்த்தம். சரி, இனி நாங்க எந்த ஒரு பாடலே உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ரசனைக்குரிய ஒரு பாடல் பிடித்தமான பாடலோ அந்த பாடல் ஒவ்வொரு வரியையும் நாங்கள் ரசிக்க வேண்டும். இப்ப முதல்ல ஜனநி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி போனது அல்லவா, பாருங்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு பாடல் எப்படி அக்கு வேறு ஆணி வேறாக அப்படி பிரித்து எடுக்கிறார்கள் பாருங்க. எப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அதை கூர்ந்து கவனித்து அந்த பாடலை ரசித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எழுதிய கவிஞர், அதுக்கு இசை கொடுத்தவர், ஒரு பாடல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் என்பதை எடுத்து சொல்றவர், இவர்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது மட்டுமில்ல, ஒரு ஒரு ஒரு விடயம் ஒருதரால உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் வேஸ்டா போகக்கூடாதுல்ல, அது ஏதோ எல்லாரும் அனுபவிக்க கூடியதா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றி படம் இருந்தா வந்தா தான் அதுல ஏதோ ஒரு லாபமும் இருக்கிறது, எல்லாரும் ரசித்திருக்கிற ஆசையும் பெருமையும் இருக்கும். நாங்க ஒரு விடயத்தை செய்யும் போது எல்லாரும் ரசிச்சாத்தான் கேட்டாத்தான் எங்களுக்கும் பூரிப்பு அவர்களுக்கும் நன்மை. இல்ல ஒரு மேலோட்டமாக நாக்கமுகா பாட்டை நாங்க ஒரு இசைக்காக ரசிக்கிறோம், அதை கூட நாங்கள் கூடுதலா ரசிச்சிருக்கிறோம். ஏன்னா பாடலுடைய அந்த ஃபாஸ்ட் பீட், அதாவது அந்த பாடல், அது அந்த பாடல சொற்களை சொல்லும் விதம், பாடும் விதத்தை ரசிச்சிருக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு கவர்ந்திருக்கும், ஆனால் முழுமையாக ஒரு பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது, என்ன விளக்கம், அது எங்களுக்கு எண்ணத்தை தரத்துக்காக இந்த வசனங்களை படைத்திருக்கிறார்கள். நாங்க அதை உற்று கவனிச்சா சில விடயங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு பாடலை எடுத்து வரலாம் இனிமையாக. அதுக்கு கண்ணன் பாடல், அதுக்கு முன்பாக இந்த கேள்வியை கேட்பமாண்டு யோசிக்கலாம். சரி, கண்ணனை முதல்ல வச்சிடலாம். அவருடைய பாடல் ஒன்று எடுத்து வந்து அதன் பின்பு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். நீங்களும் அழைக்கலாம்,

0: பாருங்க, இந்த பாடல் கேட்கும் போது அந்த இசை எங்களை ஏதோ எங்களை இல்லை என்னை செய்திருக்கிறது. அதனுடைய வரிகள் என்னை கவர்ந்திருக்கிறது. அதை எப்படி அமைச்சிருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள். அப்ப ஒரு பாடலை உள்நோக்கி அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கினால்தான் அந்த பாடலை நாங்கள் ரசிக்கிறோம். அதே போலதான் உங்களுடைய பேச்சு, நீங்க பேசும் போது கூட நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள், மற்றவர்களை கவரக்கூடியதாக எதை பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கும் போதுதான் அந்த பேச்சு எங்களோட மனதிலேயே பதியும், எங்களோட கூட வரும். அருமையான இந்த பாடல். நான் ஒன்று கேட்க சொல்ல போறேன், சொன்ன ஒரு கடி ஜோக், அத நீங்க, அதாவது அது ஜோக் இல்ல, அத கடி கேள்வியாக நினைத்து நீங்க பதில் சொல்லணும். சரியா பாக்கலாம் யார் கேட்டிக்காரன்னு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், இதுதான் கேள்வி. பூனை, நீங்க எல்லாரும் வந்து என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், சரியா அது ஒரு கேள்வி. அத முதல்ல இந்த கேள்விக்கு பதில் வரட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு கடி பதிலாக நீங்க வர வேணும், கொண்டு வரணும், ஒரு தமாஷாக நீங்க எடுத்துக்கொண்டு வர வேணும். முதல்ல நாங்கள் காட்டணியில், அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, தயவு செய்து அன்பு உறவுகளை உங்களோடு தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்கள் பாடல் உங்களுக்கு தேவை என்றால் எழுதுங்கோ அதுக்குள்ள, சரியா. மற்றது நீங்க வாய்ஸ் கட்ல ஏதாவது, அதாவது அதுல நீங்க பாடல் வாய்ஸ் கட்ல நீங்க வைக்கலாம், ஆனா பாடல் மட்டும் கேட்டு வைக்க வேணும். பாடலுக்கு பின்னால இந்த பாடலை அவர்கள் விரும்புகிறார்கள், இவர்கள் விரும்புகிறார்கள், இந்த கதம்ப நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வரும் பாடல், அப்ப நீங்கள் மட்டும் கேட்கும் பாடலாக இருக்கணும். காட்டிலே இணைந்து கொள்ளும் எல்லாம் பாக்கலாம் பாக்கலாம். வணக்கம் ரமணி,
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி
1: இருக்கீங்க? வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு நினைக்கும்.
0: ஆஹா,
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அது நீங்க நீங்க ஸ்ட்ரைட்டான பதில சொல்றீங்க. நான் சொன்ன கடியா சொல்லணும் வண்டே, கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கணும் நீங்க சொல்லணும்.
1: கடியா சொல்லணும்?
0: கடிக்கல்வி, இது கடிக்கல்வியா நீங்க சொல்லணும். நீங்க கண்ணை மூடினா என்னது யோசிப்பீங்க? வீட்டுக்கு இருந்து நீங்க கண்ணை மூடினா நீங்க என்ன யோசிப்பீங்களோ அதான்.
1: கண்ணை மூடா ஒண்ணு தூக்கம் வரும், ஒரு அசதியா இருந்தா கண்ணை மூடிப்போம். பூனை கண்ணை முடிச்சுனா இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கும், ஒரு இருட்டா இருக்கு, கும்மு இருட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. பூனைக்கு வந்து இரவுல ஒரு கண் தெரியும் சொல்றாங்க, என்ன முடியும் அப்ப தெரியல. கேள்விப்பட்டிருக்கேன், பூனை கண்ணா முடிச்சுனா உலகம் இருண்டுச்சு
0: நினைக்கும்,
1: உலகம் இருண்டுச்சு அப்படின்னு.
0: கடியா வச்சுக்கோ, கடியா ஒரு பதில் வச்சிருக்கோம் நாங்கள்.
1: அடுத்த அடுத்த நேரம் சொல்றாங்கன்னு
0: பாப்போம். சரி, நீங்க இன்னைக்கு நாங்க குடுக்கற சொல்லு
1: கடியா
0: பாடல் எந்த சொல்ல இங்க பாட்டு எடுக்கணும்டா, நீ என்ற சொல் வர வேணும். நீ அது முன்னுக்கு வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம். முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும். நீ என்று தொடங்கணும்.
1: நீ வருவாயின, நீ வருவாயின படத்துல இருந்து, நீ வருவாய் பார்த்து பார்த்து கண்கள் புத்திருக்கு, நீ வருவாயின,
0: நீ வருவாயின். நான் அந்த பாடல் உங்களுக்கு தரப்படும், சரியா? எங்க பாக்கலாம் இன்றைக்கு ரமணி ராஜேஷ் தொடர்ந்து வச்சிருக்கீங்க, எங்க பாக்கலாம் எப்படி என்று. அடுத்து எங்களுடைய இளவரசு, வணக்கம் இளவரசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளவரசு, நீங்க சொல்ல போறீங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க, அப்படியே இருந்து கொள்ளுங்க.

0: வணங்க. எங்க இளவரசு, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? பூனை,
1: அதாவதுமா பூனை கண்ணு மூடனா என்ன நினைக்குமா? அப்பாட நம்ம கண்ண மூடிட்டோம், உலகமே இருட்டா போகும் அப்படின்னு நினைக்குமா? தமாசா, கண்ண மூடனா உலகமே இருண்ட மாதிரி நினைக்கும்.
0: இளவரசு நீங்க கண்ண மூடனா என்ன நினைப்பீங்க?
1: நான் கண்ண முன்னா என்ன இருட்டா இருக்கும்.
0: இல்ல கண்ண மூடு, இல்ல நீங்க என்ன சிந்திப்பீங்கன்னு கேட்டேன். இப்ப பூனை கண்ணை மூடிக்கொண்டு அது என்ன சிந்திக்குதுன்னு தான் கேட்டிருந்தேன். அது என்ன நினைச்சு கொண்டிருக்கு, என்ன நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் என்ன நினைக்கும் என்றதுதான், அது ஒரு கடியா நீங்க சொல்லணும். சரி, நீங்க கண்ணை மூடுனா என்ன நினைப்பீங்க?
1: எப்படா தூக்கம் வரும் நினைப்போம்.
0: என்ன எந்த நேரம் கண்ணை மூடுன? பகல்ல மூடு, நம்ம வேலை செய்யுங்க அப்படியா?
1: அது அது எப்படின்னு தெரியுமா? கண்ணை மூடுனா சரி, எப்படா தூக்கம் வரும் நினைச்சுதான் கண்ணை மூடுவான். கண்ணு இமைக்கிறது வேற, கண்ணு மூடுறது வேற.
0: கண்ணை மூடி வச்சுக்கொண்டு இருந்தா என்ன நீங்க நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. சரி கட்டிக்காரன், நினைச்சா நீங்க உண்மையா சரியான பதில கடி கேள்வின்னு நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னட்டு தான் நான் நினைச்சேன். சரி சொல்ல வரேன்னுட்டு தான் உள்ளுக்க கேட்டது,
1: தப்பிட்டேன். பழமொழி சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா
0: சொல்லுங்க.
1: பூனை கண்ண மூடமா பூனை வந்து இருந்த மாதிரி நினைச்சுக்கணும். பூனை தப்பாடா, நம்ம வந்து கண்ணை மூடிட்டோம், நம்ம திறந்திருந்தாலும் இவ்வளவு நாளா வெளிச்சமா இருக்கு, நம்ம கண்ண மூடிட்டோம், அதனால அந்த உலகமே இருட்டா இருக்கும், எல்லா பக்கமும் இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குமா.
0: கனவா பால் குடிக்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு குடிக்கும், தெரியாதுன்னு கண்ணை மூடி கண்டு குடிக்கும். ஆனா எஜமான் பாத்து கொண்டு இருப்ப, நீ நான் காய்ச்சி வச்ச பால நீ குடிச்சிட்டு இருக்க. நல்ல, நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீ நீ என்று தொடங்கணும் சொல்லுங்க பாப்போம். நீ என்று வரலாம்,
1: நீ வரும்போ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: என்ன என்ன என்ன என்ன இப்ப எல்லாம் நீங்க பாட்டெல்லாம் எதாவது சரியா சொல்லாம போறீங்க? அது என்ன அந்த இதுதான் பாட்டு என்று சொல்லாம கொஞ்சம் இது இப்படி ஒன்று வருமேண்டா? ஒரு நாளும் வரக்கூடாதே, உங்களுக்கு தான் எல்லா பாட்டும் தெரியும். சொல்லுங்க அந்த பாட்டை சரியா சொல்லுங்க. சொல்லுங்க
1: பழைய பாடல சொல்ல
0: நினைச்சேன்.
1: இப்ப வந்து ரஜினிகாந்த் நடித்த படத்துல இருந்து பாட்ஷா படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நீ நடந்தால் நடை அழகு, சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒரு வந்தான் அழகு,
0: நடை அழகு. அப்படி யார பாத்து நீங்க ரசிச்ச? நீங்க அதாவது சூப்பர் ஸ்டார விடுங்க, அவரை விட்டுட்டு வேற யார இந்த பாட்டை நினைச்சு நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க? ஆனா சொன்னு பெண்ணை
1: இல்லமா,
0: நீங்க பெண்ணை சொல்லுங்க. பெண் நடந்தா அழகுதான் சரியா? ஆண் யாராவது ஒரு ஆணை பார்த்து அவர் நடந்த அழகு அவருடைய ஸ்டைல் வேற என்று ரஜினிகாந்த் அவர்களை விட்டு வேற யார நீங்க உங்களுடைய கிராமத்துக்குள்ள உங்களோட பழகிறவர்களை பார்த்து நீங்க நினைச்சிருக்கீங்க? நானும் ஒரு ஆளை சொல்ல
1: போறாங்கன்னு நினைச்சிருக்கேன். இளமாரம் ஒருத்தர் இருக்காரு, இளமாரம். அவர் நடந்த ரொம்ப அழகா இருக்கும்.
0: அவர்
1: நடந்து வரத பார்த்து நான் ரசிப்பேன்.
0: உங்க கூட வேலை செய்யறாரா யார அவரு?
1: அவரு என்னோட பையன்.
0: அது சூப்பர். இதுக்கு மேல மறு வேர்டு இல்ல, அடுத்த வேர்டு நாங்க கேட்கவே முடியா? சூப்பர். அது அது நீங்க சொன்னது சரி, நான் அதுக்கு என்ன உண்மையிலேயே நான் ஹெட்ஸ் ஆஃப். என்னண்டா உண்மையிலேயே நீங்க சரியான சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை தான் ரசிப்போம் இல்லையா? முதல்ல உங்களுடைய பாடலை
1: இந்த நேரத்தில் கன நேரத்தில் சிந்தித்தவரு
0: இல்லையா? அதுதான் வரணும். பிள்ளைகளுக்கு சில நேரம் அப்பாண்ட அழகு, அப்பா நடந்தா அப்பா பேசினா அப்பா என்று சொல்லுவார்கள். சில நேரம் மனைவி ஆயிருந்தால் கணவன், என்னுடைய கணவன் தான் என்று சொல்லுவார்கள். சரி திருமணம் ஆகாதவன்டா தனது காதலன் என்று சொல்லுவார்கள். அல்லாட்டி பிள்ளைகள் மகன் மகன் அவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க மகனை சொல்லி இருக்கிறீங்க, சூப்பர்.
1: நடக்கும்போது பேசும்போது என்னையே நான் சிறு வயதுல பாக்குற மாதிரி இருக்கும்.
0: நகல்
1: போல அப்படியே இருக்கும்.
0: அந்த சின்ன குட்டி
1: இரவு நேரத்துல நான் தூங்கும் போது கூட ஒரு கைய தலையணைக்கு இப்படி வச்சுட்டு ஒரு கைய சைடுல வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன். பக்கத்துல பார்த்தா நான் எப்படி தூங்குறேன்னா அதே மாதிரி தலைய கைய வச்சுட்டு அந்த சைட்ல இன்னொரு கைய வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குறோம் அதே மாதிரி
0: தூங்குனா
1: எத்தனை காலங்கள் கடந்தாலும் அழிக்க முடியாத ஒரு செயலாது, மறக்க
0: முடியாது.
1: அதான் சொன்னா நீங்க கூட எழுப்பி
0: என்ன
1: நம்ம அங்க பாருங்க அப்படியே பாருங்க எப்படி தூங்கிருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து வச்சுட்டா ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குறீங்க பாருங்க சொல்லிட்டு போட்டோ காட்டுற ரெண்டு பேரும் சேமாவே நான் எப்படி தூங்குறேன் ஸ்டைல் இருக்கு அதே மாதிரி அவர் தூங்கிட்டு
0: அவங்க தூங்குறாங்க. அடையப்பா குட்டிய அது இன்னும் தந்தை தாயுடைய அந்த அந்த செய்கைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஆனா சில குழந்தைகள் அதுவும் வரும், இன்னும் மெருகூட்டிக் கொள்வது தந்தையை பார்த்தே தாங்கள் அதை பார்த்து பார்த்து செய்வார்கள், அப்படியே அவர்கள் பழகி கொள்வார்கள். நீங்க என்ன செய்யறீங்களோ அப்பா என்ன செய்யறாரு அதான் சொல்றது. தாய் தந்தையரை பார்த்தான் பிள்ளைகள் பின்பற்றி போகிறது அந்த குழந்தைகளுக்கு அதுகள கவனமா இருக்கும்.
1: தலைமொழி கூட அப்படிதான் தாயை போல பிள்ளை
0: உடனே பதிஞ்சிடும், அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர்கள் மற்ற குழந்தைகள் ஒன்றை டக்குண்டு கச் பண்ண உள்வாங்குறதுல கட்டிக்காரர்கள் அவர்கள். நல்லது நல்லது நல்லது இளவரசு, உங்களுடைய பாடல் நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க பாப்பா பூனை கண்ணை மூடி கொண்டால் என்ன நினைக்கும்? இப்ப இந்த கண்ணனுடைய காதல் வந்து நான் பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள் அவர்கள் இணைவது குறைவு வந்தால் அந்த பாடலை கேட்கணும் என்ற ஆர்வத்தோடு வருவார். சரி, அவருக்கு இந்த பாடலை கொடுத்துடலாம். முதல்ல வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க, பாக்கலாம் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வர்றாங்க. முதல் வியாபாரம் நீங்க தான் ராஜேஷ். சரி பாக்கலாம்.

0: நன்றி கேட்டவர் எங்களுடைய ரமணி ராஜேஷ். அவருடைய பாடலை இன்று கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் வேலை பழுவாயிருக்கும், அவருக்கு நாளைய தினம் அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி கேட்க முடியாமல் இருக்கும். அதனால்தான் சில விடயங்களை நான் அப்படி எடுத்துக்கொள்வது, யாரும் கூட நினைக்க வேண்டாம். சரி, இப்பொழுது ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா. ஆண்டாளம்மா, நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், நீங்களும் காட்டிலைக்கு வர வேண்டும். வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம். வணக்கம் மீராமா,
0: எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நீங்க
1: நல்லமா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப நீங்க பூன கதைய சொல்லுங்க பாக்கலாம். எப்படி கடி
1: பூன கதை? எலி கிடைக்குமான்னு நினைக்குமோ?
0: கண்ண மூடி கொண்டு நீங்க ஏதாவது
1: எலி ஏதாவது நம்ம பக்கத்துல வருமா, எலி கிடைக்குமா அப்படின்னு நினைக்குமா?
0: நீங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு தான் நீங்க கண்ண மூடி கொண்டு யோசிச்சிருக்க.
1: கண்ணை மூடிக்கொண்டு இருக்கேன்டா
0: இட்லி கிடைக்குமா?
1: நிறைய வேலைகள்லாம் வச்சிருக்கமே, எப்ப செய்ய போறோம்? செய்யற நேரம் செய்ய மாட்டேன், கண்ண மூடுற நேரம் தான் சிந்திப்பேன்.
0: சிந்திப்பீங்க? அதான், இவ்வளவு வேலை இருக்கே. ஆனா இன்னொரு விடயம் ரேவதி அம்மா, ஒரு வேலை இப்ப நாங்க நிறைய வேலை இருந்தா அது ஒரு 10 நிமிஷத்துல செய்திடலாம், அது டக்குன்னு செய்திடலாம். ரெண்டு நாங்க நேச்சு நேச்சு அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருப்போம், ஒரு கொஞ்ச நேரம் இருக்கல இதை செய்யலாம் இருக்கு. ஆனா அந்தந்த அவ்வப்போதே நாங்க செய்து முடிச்சிட்டா தான் கடைசியில எல்லா வேலையும் இறுகி போய் நிக்கும். அப்பதான் ஜோசி மாடடா, அப்பவே செய்திருக்கலாம்ண்டு இல்லையா? என்னண்டா நாங்க நினைக்கிறது என்னடா, இனி இனி வேலையில தானே இது மட்டும் தானே இருக்கு, அப்புறமா செய்யலாம்னு யோசிப்போம். அப்புறமா ஒரு வேலை வந்துடும் எங்களுக்கு செய்யறதுக்கு. அப்ப அதுக்கு முதல் நாங்க முதலே அதை செய்திருந்தா இந்த கஷ்டம் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப பூனேன்னு எளிய தேடுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீ என்று தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: நீயா நீயா இல்லை
0: கனவை
1: கொஞ்சம் எழுப்பிய
0: நீயா. கதவை மெல்ல திறந்தது. என்னன்னா எனக்கும் இந்த பாடல் ஆசை முகத்துல இருந்து நல்ல பாடல், எனக்கு பிடித்த ஒரு பாடல். ஏன்னென்னு தெரியாது, இந்த பாடல்ல ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு.
1: கேட்டாலுமே இந்த பாடல் நீ கேட்டவுமே அந்த பாடல் தான் ஞாபகம்.
0: இல்லை நானா
1: புரியுந்த கோயில்ல நான் யார் நீ யார்.
0: சரி, இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட சொல்ல கேக்குறேன்,
1: சொல்லுங்க.
0: இதெல்லாம் கடி கேள்வி, இது கடி கேள்வி, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் சரியா?
1: ஆமா ஆமா, ரொம்ப மூளைய சிந்திக்க வேணும்.
0: ஒரு பையனுக்கு பரீட்சை காலம் சரியா?
1: சரி,
0: எந்த வீட்டு பையனுக்கு எந்த பையனுக்கு பரீட்சை காலம், இந்த நாட்கள் எல்லாம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரம் இப்ப நான் போய் பக்கத்து வீட்டுல சொல்றேன் அவகிட்ட சரியா? இல்ல, பக்கத்து வீட்டுல பேச போயிக்க, பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பார்த்து கேக்குறான், என்ன பையனுக்கு உடம்பெல்லாம் கட்டுண்டு?
1: உடம்பெல்லாம்
0: கட்டு, அதாவது பேண்டேஜ் பண்ணி இருக்குது, கட்டு.
1: வீழ்ந்து வீழ்ந்து படிச்சிருக்கா மேடம்?
0: புரிஞ்சிருச்சு, பரீட்சைன்னு சொன்னோடய கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. கெட்டிக்காரி, அது மட்டும் புடிச்சிட்டீங்க நீங்க. சரி, ஒருத்தர்கிட்ட கேக்குற, வெளியே மழை பெய்யுதான்னு கேக்குறார் கேள்வி, உங்கள்ட்ட கேக்குற, நீங்க கடியாக என்ன சொல்லுவீங்க பதில்? வெளியே மழை பெய்யுதா என்று கேட்டா நீங்க அது ஒரு கடி பதிலாக, கடி பதிலாக என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் வந்த
1: மழை வெளியிலதான், மழை வெளியிலதான் பெய்யும், உள்ளேயா பெய்யும்?
0: சரி, அதுவும் பதில் சரி. அவர் சொல்லியிருப்பார், வீட்டுக்குள் மழை பெய்து பெய்து நான் பார்க்கலைங்க. சந்தோஷம் ரேவதி அம்மா, நான் வேற கேள்வி கேட்டா நீங்க இணைஞ்சு சிறப்பீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க எங்களுடைய ஆண்டாள் அம்மா நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைக்கிறீங்க, ஓடி வாங்க. உங்களோட குரலை கேட்காம நாங்க என்ன ரொம்ப தவிச்சு போயிருக்கோம், நிறைய தவிச்சிருக்கிறோம். ஓடியாங்க, நாங்க கேட்கணும். சரி, இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இளவரசு முதல் இணைஞ்சிட்டீங்க நீங்க வந்து, உங்களுக்கு வணக்கம். ஜெகவர் சாதி கண்ணா வணக்கம், சந்தனராஜ் மாமா வணக்கம், அருள் வணக்கம், ரேவதி அம்மா இணைஞ்சு சென்ற ராஜவேல் வணக்கம். எங்கே நீங்கள் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129739. இப்ப நான் என்னுடைய பாடலை எடுத்து வாரன் முதல் எடுத்து நிறுத்திட்டேன். அந்த பாடல் மிகவும் எனக்கு பிடிச்ச பாடல், கொண்டு வரலாம். அந்த பாடல் தான சொல்லிக்கு எவ்வளவு ஒரு கேட்க ஒரு ஆனந்தமா இருக்குல்ல. இது அந்த தனனா யாருக்கு சரியா அதே மாதிரி சொல்ல தெரியும்னு அதையும் பார்க்கலாம். தனனா என்று எனக்கே வர என்ன அத அவ்வளவு அந்த கணீர் என்று சொல்றார்கள் உடனே. எங்களுக்கு நாங்க தனனா சொன்னா ஏதோ சோர்ந்து விழுந்து தனண்ணா அப்படி சொல்லுவான். தனண்ணா எதுவும் வரையல, தனண்ணா அதுவும் வரையல. பாக்கலாம் யார் தனண்ணா அப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாம். பாடல கேட்போம். சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அந்த பூனை என்ன நினைச்சதுன்றதை மறந்துடுறாங்க, கொண்டு வாங்க.

0: வணக்கம். எங்களுடைய செல்வகுமார், வணக்கம். செல்வகுமார்,
1: புதுக்கோட்டை செல்வகுமார், வணக்கம்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார், அந்த புதுக்கோட்டை வந்து ஏன் வந்தது? அங்க கோட்டை இருக்கா? புதுக்கோட்டை,
1: கோட்டை வந்து அரசர் மன்னர் சரபோஜி மன்னர் வந்து இங்க ஒரு பெரிய இது கட்டியிருக்காரு, அதுலதான் இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸே நடக்கிறாங்க. கோட்டை மாதிரி ஒரு இது கட்டியிருக்காரு.
0: அதனால அந்த இடத்துல அந்த புதுக்கோட்டை என்று
1: வந்திருக்காரு.
0: சரி, நீங்க சொல்லுங்க. பூனை, அதாவது இந்த பூனை இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டிருந்தா என்ன நினைக்கும் சொல்லுங்க. பூனை,
1: பூனையை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருந்து போயிரும் நினைக்குமா?
0: அது நீங்க இப்பத்த பூனையெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருப்ப.
1: ஒரு பூனை கண்ணை மூடிட்டு எப்படா மீராமா வருவாங்கன்னு யோசிக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படி என்ன கண்ண பூனை இருக்கு? அப்படி அப்படி என்ன நிறைய பூனை இருக்குங்க, நிறைய பூனை. அது கண்ணை மூடிக்கொண்டு யோசிக்காது, கண்ணை விழிச்சு கொண்டுதான் மீராமா எப்ப வரும் வந்து எல்லா பூனையும் பாத்துக்கொண்டு இருக்கோம்.
1: குறிப்பிட்ட பூனைகள்
0: எங்க எங்க களவெடுக்கலாம் யோசிக்கும் கண்ணமூடி, அப்படிதான் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாமா,
0: பூனை பூனை பூனை களவெடுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல பூனை, அது ஒருக்கா சொல்லுங்க. பூனை கள்ள பூனை இது களவெடுக்கும் சொல்றாங்க, ஏன்
1: பூனை திருட என்னதுமே சரியா கேக்க களவா?
0: ஓ, களவெடுக்கும் சொல்லுவார்கள். பூனை கள்ள பூனை களவெடுக்கும், திருடும், திருடும், களவை செய்யும், திருட்டு பூனை, திருட்டு பூனை என்று சொல்றாங்க. பூனைகளை எல்லாம் பார்த்தா திருட்டு பூனை, எதுக்கு அப்படி சொல்றாங்க அதை சொல்லுங்க.
1: அது எங்க கருவாடு கருவாடு வச்சுட்டு போனா தூக்கிட்டு போயிரும்.
0: அது கருவாடு மட்டும்தான் தூக்குமா? அது எல்லாத்தையும்
1: எதுவா இருந்தாலும் இறைச்சி எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிரும். வந்துச்சுன்னா வர்றது தெரியாம தூக்கிட்டு போயிரும் பூனை, திருட்டு
0: பூனைம்போம்.
1: பால் வாசத்துக்கு மூடிய நைசா திறந்து குடிச்சிட்டு போயிரும், பாலை குடிச்சிட்டு போயிரும்
0: முழுமையா.
1: அதான் ஒரு ஒரு இது இருக்குமா, சுடுபால் குடிச்ச பூனை அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு வந்து சுடுபால் குடிச்ச பூனைனா ஆறுன பாலையும் அது சுடுபால் குடிச்சிட்டோம் அது பயந்துரும், ஐயோ என்னடா பயங்கர சூடா இருக்கிற பாலை குடிச்சு
0: விட்டான்னு.
1: ஆறுன பாலையும் குடிக்காதான் அந்த பூனை, அதுக்கு ஒரு பழமொழி. அதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லதே செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து கெடுதலாவே நினைச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு அது மாதிரி சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: ஒரு ஒரு சாதம் போட்டு ஒரு சாதம் போட்டு ஒரு நாய் படுத்துருக்குன்னு அது பக்கத்துல கொண்டு போய் சாப்பிடட்டும் அப்படின்னு வச்சா திடு திடுன்னு ஓடி போயிரும் அந்த நாய், அங்கிட்டு ஓடும். அதுக்கு என்ன நினைக்குது, நம்மள பிடிக்க வர்றாங்கடான்னு
0: நினைக்கிறது.
1: ஆமா, ஆனா நம்ம செய்ய போறது அதுக்கு நல்லதுதான் நம்ம செய்யறோம். அது மாதிரி அதுக்கு அந்த அர்த்தம், சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: அது மாதிரி அந்த அர்த்தமா இருக்கும்.
0: சுடுபால் வச்சா பேர்ந்த பாலை குடிக்கான்னு சொல்றீங்களா? பூனை
1: குடிச்சிடும், அது சூடா இருக்கிற பாலை ஒரு நேரம் குடிச்சு குடிச்சுன்னா மிரண்டுரும். ஆறுன பால் வச்சா
0: குடிக்காது. அப்ப திருட்டு வேலை செய்ய முதல் ஒரு நாளைக்கு அப்படி நீங்க வச்சிட்டீங்கன்னா பேர்ந்து பாலை திருடாது.
1: ஆமா, திருடாது.
0: எல்லாரும்
1: கேட்டுக்கோங்க. பாருங்க,
0: சரி, இப்போ நீ என்ற சொல்லல சொல்லுங்க எனக்கு பாட்டாண்டு. நீ
1: நீ தொட்டால் இந்த
0: பாட்டுமா இங்கு என்னாகுமோ
1: எம்ஜிஆரும் சரோஜா இது கே ஆர் விஜயாவும் பாடுற பாட்டு, அந்த நல்ல மரம் படத்துலமா.
0: நல்ல அருமையான பாடல், நல்லது நல்லது செல்வகுமார். அடுத்த கேள்விகள் கேட்கும் போது நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.
1: கல்யாண வீட்டுல வந்து ஏன் வாழை மரம் கட்டுறாங்க தெரியுமா?
0: கல்யாண வீட்டுல
1: ஏன் வாழை மரம்
2: கட்டுறாங்க?
0: பக்கத்துல கல்யாண வீட்டுக்கு போனவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா, நல்ல சுகத்தோட இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையாக கண் ஒளியில் படாதபடப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வைரல் அட்டாக் காரணத்தினால் கண்கள் வீங்கி.
0: உங்களோட கண்களா?
2: இல்ல இல்ல, அந்த வைரல் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க. நல்ல
0: பெயின். எங்க யாரும் இந்த கண்ணால பாத்தீங்க?
2: கொரோனா அதாவது என் மேல கண்டுபட்டுருச்சு, அதான் அது ஒரு காரணம்.
0: கொரோனா வைரஸ் வந்து நீங்க பாருங்க, இப்படி வந்து பேசிக்கொண்டிருப்பீங்களா நீங்க?
2: எம்டிஆர் பண்பலையில பேசுறதுனால எனக்கு கண்பட்டிருக்கு. வேர்ல்டு லெவல்ல கண்பட்ட காரணத்தினால என் கண்கள் பாதிச்சிருக்கு.
0: இன்னொரு விடயம் ராஜ்குமார், இன்னொரு விடயம், எம்டிஆர் பண்பலையில பேசுறதால கண் பட்டுருச்சு. தப்பித்தவரி ஒரு சொல் வித்தியாசமா நீங்க பேசிட்டீங்கன்னா கைப்படும்.
2: எச்சரிக்கையா பேசணும், கரெக்ட் தான். எச்சரிக்கையா பேசணும், வார்த்தைகளை வந்து கவனமாக
0: பேசணும்,
2: கவனச்சிதறல் இருக்க கூடாது.
0: சரி, உங்களோட கண்ணுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க, இப்ப அந்த கண், அந்த கண் வருத்த மழையில அங்க நடக்கிறதா
2: சொல்லுங்க. கண் இப்ப எது குடுத்திருக்காங்க? டிராப்ஸ் ஆயின்மெண்ட் குடுத்திருக்காங்க. கண் வந்து தண்ணி வந்தது, ஒரு காத்துல இருந்த தூசால நான் ஒரு பாஞ்சு நாள கஷ்டப்பட்டு
0: இருக்கிறேன்.
2: ஆமா ஆமா, அதுக்கு பின்னாடி வந்து வைரல் அட்டாக் ஆயிடுச்சு கண்ல. ஒரு கண்ல வந்து அது கம் இருந்திருக்கலாம், அது சும்மா கச்சுப்படுத்து துடைக்கும் போது அடுத்த கண்ணும் பாதிச்சிருச்சு. இரண்டு கண்களுக்கும்
0: நான் நினைக்கிறேன் நீங்க மனைவிக்கு வஞ்சகம் செய்து ஏதோ அவருக்கு தெரியாத ஒன்று பாத்துருக்கீங்க வழியில. செல்வகுமார், உண்மைதானே? நான் சொன்னது செல்வகுமார் பேசுங்க, அவருக்கு
2: கேட்கட்டும். வணக்கம் வணக்கம். இல்ல இல்ல, அவரோட குரல் வந்து மெலிதாக கேட்கிறது
0: என்னோட.
2: நீங்க போன் பேசும்போது ஓவர் ஓவர் இது பேசுவாங்க இல்ல போலீஸ் மாதிரி வாய்ந்து அருகில் வைத்து சப்பன வெளியில் போகாத அளவுக்கு பேச சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நம்மளோட குரல்
0: அந்த ஓவர் ஏன் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. கடியா கடி கடியா கடியா சொல்லணும். எங்க ஒரு தர ஒரு தர
2: சொல்லு. ஓவர்
0: சொல்லுங்க
1: ஐயா. ராஜ்குமார் ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஓவர் பார்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன் தம்பி, ரொம்ப ஓவர் இருக்கலாம். ஹலோ
0: இல்ல ஒவ்வொரு தான் சொல்லுங்க பாருங்க. ராஜ்குமார் சொல்லுங்க, ஏன் ஓவர் சொல்றாங்க? கடியா சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஏன் ஓவர் சொல்றோம்? ஏன் ஓவர் சொல்றாங்கன்னா, பார்ல வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போது ஓவர், அதெல்லாம் இருக்கலாம்.
0: முடிக்கிறாங்களா இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கதை கேக்குறாங்க செல்வகுமார்.
1: இல்லம்மா, அந்த இன்டர்காம் போன் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்காம் பேசுறதுல நம்ம பேசி முடிச்சுட்டோம் ஓவர்னா அந்த அடுத்தது விட்டுட்டோம்னீங்க, அவங்க பேச்சு கேட்டோம்.
0: ராஜ்குமாருக்கு வீட்டுக்கு சொல்றது இல்ல, இவர் சொல்றது இவர் பேசலாம் தானே, இவர் ஓவர் சொல்லுவார். மற்றவர் பேசலாம் அது தெரியாது, இவர் விட்டுட்டு இருந்தா தெரியாது இவர் பேசுறாரா.
2: குரல் ரொம்ப கீழே இருக்குது, கிணத்தடியில
0: பேசுறீங்க அவங்க. ஏதோ இப்ப செல்வகுமாரோட குரல் ரொம்ப கீழே போயிருச்சு, அது ஏன்னு தெரியல. நான் ஒரு நான் எந்த பக்கம் பாத்துறேன் உங்களை குற்றம் சொல்றது. எங்க இப்ப பேசுங்க செல்வகுமார்,
1: இப்ப கேக்குதாமா?
0: எங்க வச்சிருந்தீங்க முதல் மைக்க? இல்ல அவர் மைக்க மனைவிக்கு பக்கத்துல அவ சொல்லிட்டா, அதுல வச்சுட்டு நீங்க என்ன
2: அதனால
0: இங்க ஓவரா பேச
2: முடியாது.
0: இப்ப ராஜ்குமார் சொல்லுங்க, நீ எந்த சொல்லல பாட்டு சொல்லுங்க. எங்க நல்ல புள்ள
2: நீதானா, நீதானா நெஞ்சு நீதானா, நீ இன்றி வாழ்வேனா, எப்படிங்க பாடல்
0: சூப்பருங்க. இப்படியே நீங்க
2: ஆளவில்லைங்க, பேச்சு இல்லைங்க, பாட்டு வில்லங்கமா இருக்கு.
0: நீங்க இப்படி எல்லாம் பாட்டு கேட்டு ஓவர் அங்க பேச்சு விழுது.
2: ஓவர் ஓவர்
0: வீட்டுல மனைவி பேசும் போது சொல்லுங்க, சொல்லி கொடுங்க தன்மையா. அவனால கூலா இருக்கே, அம்மா நீ பேசு, நீ என்ன ஏசி பேசினதுக்கு அப்புறம், ஏசினதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் சொல்லு, அப்பதான் நான் ஏதாவது சொல்லல.
2: நானும் பேசி என் வீட்டுக்காரமா பேசினா புரியாது, சத்தத்துல யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க, தெளிவா திட்டு விடுறதுக்கு பரவாயில்ல. இப்ப நான் பேசி அவங்க பேசுறா என்ன பேசுறா ரெண்டு பேருக்கும் புரியாது. இப்ப தெளிவா பேசலாம், தெளிவா
0: கேட்கலாம்,
2: நல்ல ஐடியா.
0: இப்ப அது ரெண்டு பேரும் பேசுனா சண்டை கூடாது, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நீங்க பேசுனா அவன் நீங்களும் கண்டபடி பேசுறீங்க, அவன் பேசுறா, அப்ப விளங்காது ரெண்டு பேருக்கும். ஆனா நீங்க ஓவர் சொல்லி பேசுனா நீங்க என்ன சொல்லு சரியா எனக்கு சொன்னீங்கன்னு அவன் அதுக்கு ஏத்த மாதிரி குடுப்பான்ல.
2: அடுத்த கவுண்டர் அவங்க குடுப்பாங்க, நான் பேசி முடிச்சோன்னு அடுத்து நீ இவதான் பேசினாலும் காதல
0: விளையாது. அர்த்தம் என்ன, ஓவர் சொல்லி நீங்க பேசுனா லாங் டைம் சண்டை நீடிக்கும், கொஞ்சம்
2: பொழுது போவான். அதாவது நான் அநேகமா ட்ரை பண்ண சண்டே வந்து எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, உங்களோட வந்து நான் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு ரெசல்ட் சொல்றேன் உங்களுக்கு.
0: உடனே முடிக்காம சரியா
2: என்ன நினைக்கும் பவர் கட் ஆட் இருக்கு நினைச்சுக்கோ. இன்னைக்கு பவர் கட்டு
0: சூப்பரங்க. நீங்க கட்டிக்காரன், நீங்க எங்கயோ பாத்துட்டீங்க, எங்கயோ ஒரு புக்ல பாத்துட்டீங்க இல்லையா?
2: அதுக்கு காரணம் வந்து, அதாவது யாரா இருந்தாலும் அது ஒரு இது இருக்கு இல்லைங்க.
0: என்ன
2: ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய அரசரா இருந்தாலும் புத்திமதி சொல்றதுக்கு அமைச்சர் வேணும், அப்பதான் அவங்க சிறந்த விலங்குவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட திட்டு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கினாதான் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆவாங்கன்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படிதானுங்களே,
0: என்ன
2: இடிப்பார் இல்லாத மன்னன் ஏதோ ஒண்ணு வரும் மறந்துட்டு பாத்தீங்களா, தாய்மொழியா
0: மறக்கிறேன். மந்திரி
2: என்னடா இருந்தாலும்,
0: என்ன செல்வகுமார்
2: மனைவியே மந்திரி,
0: மனைவியே மந்திரி, மனைவி சொல்லே மந்திரி கேட்டுக்கோங்க.
2: மனைவி சொல்லு
0: இப்ப
2: பாருங்க,
0: இப்ப நீங்க செல்வகுமார் நீங்க யாரும் இணைச்சு வச்சிருக்கீங்களா உங்க கூட?

0: அப்படி உயிர் கொடுப்பாரு. சைக்கிள்ல போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சைக்கிள்ல போகும்போதோட காதுல செல்போன் வச்சுட்டு வண்டி ஓட்டு வர்றான், எப்படி அர்த்தம் பாருங்க. அவர் அந்த அளவுக்கு அவரை மைக்கி மைக்கி வச்சிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன். அவர் நண்பர் தான் சொன்னார்.
1: கவலை அவருடைய போன் வந்து சாதா போன், அதாவது வாட்ஸ்அப் இன்னும் இல்ல இருக்கு, ஆனா கால் எடுக்கலாது. அது இருந்தா தான் அவர் வந்து
0: பேசுறாரு.
1: அவர் என்ன செய்யறாருன்னா
0: கேக்கலாம்,
1: கேக்கலாம், கேக்குறாரு.
0: இல்ல இல்ல ஆக்சுவலா கேக்கல, கேட்கலாம்,
1: கேக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப்ல இணைய முடியாம இருக்காங்க. குடையூர் தமிழனும் அப்படித்தான், தமிழன் பாரதி.
0: ஆமா, குடையூரான், குடையரும், குடையரும். ஆமா ஆமா ஆமா.
1: அது அந்த கவலை தான், அந்த கவலை தான் எனக்கு இருக்கு ரொம்ப. அட இவங்களுக்கு எல்லாம் இப்படி
0: பாருங்க, நேரெல்லாம் போயிட்டு வராங்க பாருங்க. ஏற்கனவே அவ இதுல இருந்தவரா 4 வருஷம் முன்னாடி
1: சொல்லுங்க.
2: தீவிரமான ரசிகரா இருக்கார் பாரதி.
1: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் செல்வகுமார் அவரும் இல்ல இல்ல அவரும் கன்னடத்து பயங்கலியன்னு நினைச்சு கொண்டிருக்கோம்.
0: யார் சரோஜா தேவி அக்காவா?
1: சில உறவுகள் என்னுடைய குரல் நான் பேசுறேன் கேட்டுட்டு ஏதோ ஒரு நடிகையோட பெயர ஒரு இத சாயல வச்சுக்கொண்டு அப்படி தான் யோசிக்கிறேன்.
0: எனக்கும் அப்படிதான், எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்களோட பேசுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்க இதை நடத்துறாங்களோ.
1: அதுதான் நான் யோசிச்சிருக்கேன். ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறேன், அதோட பைங்கிலி எல்லாம்
0: பறந்துடும். அதனால
1: இப்ப என்ன செய்யறேன், நான் யாருக்கையாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும், நான் படத்தை எடுத்து அனுப்பவா அண்ணாட்டி
0: ஒன்னும் பிரச்சனை
1: இல்லைங்க.
0: பள்ளி வாசல்ல ஊர்ல நிறைய இருக்குது,
1: இந்த கற்பனையோடய இருக்காங்க. இப்ப இப்படி இருக்கீங்களோ கற்பனையோட
0: நிறைய வாங்கி வச்சிடலாம்.
1: நான் எப்ப காலடி எடுத்து வைக்கிறனோ இனி அப்பதாங்க எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் பிடிக்கும். எம்டிஆர்
0: பார்த்தோன்னு பேச்சு வராது உங்களுக்கு எல்லாம். கேப்பாங்க உங்ககிட்ட வந்து எங்க சரோஜா அக்கா வரலீங்களா?
1: இதை நான் முன்னுக்கு வரும்போது அவங்க எட்டி பாப்பாங்க, எங்க அவங்க வர இல்லையாண்டு
0: வரலீங்களா, அவங்க வரலீங்களா.
1: அப்பதான் எனக்கு அழகி அழகியா வரும். அப்ப சரி, நான் வரும் வர அங்க பாருங்க, அந்த அந்த பயங்கிலி கதையை காய்ச்ச உடனே அங்க அவங்க சத்தம் போடுறாங்க பாருங்க. போதும் இத ஸ்டாப் பண்ணுங்க.
0: பைரவர் வர சத்தம் போட்டுக்கிறாரு என் பக்கம்.
1: பைரவர் சொல்ற இந்த கதையே நானே இப்படித்தான் ஏமாந்துருக்கேன், இந்த கதையே கதைக்காயங்க நீங்க. இன்னும் இணைய முடியாமல் அழைத்து போட்டு போறவரு கூட எல்லாருமா சேர்ந்து பார்த்தா இப்ப மேக்சிமம் 50 பேர் இந்த வானொலியே இணைவது அழைக்கிறது.
0: பழைய நேர் நம்ம பழைய நேர்களும் நிறைய கொஞ்சம் காண மாட்டிருக்கு, நாம கவனிக்கிறது இல்ல நைட்ல வருவாங்க பழைய நேயர்கள்லாம்.
1: பழைய நேயர்கள்

0: கேட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்க.
1: ஃப்ரீக்வென்சியா வருது நானா இவரு லைன்ல இருக்கிறாரு, அவரு நாலஞ்சு பேர் தான் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு
0: இருக்காங்க. இப்ப எல்லாம ரெகுலரா இப்ப வாங்க 30 பேர் இவ்வளவு பேரும் வந்து தெரிகிறது. அது மட்டும் இல்ல 50 பேர் அழைச்சு போட்டு ஒருக்கா அழைச்சிட்டு வர முடியாம விட்டுறாங்க.
2: நீங்க
0: யார மாதிரி நினைச்சிருக்கீங்க என்ற குரலை கேட்டு அத சொல்லுங்க.
2: எனக்கு தெரிஞ்சு அதாவது சொன்னாங்க எனக்கு அது இது ஒரு புதுமையான குரலா தான் இருக்கு, ஒரு வித்தியாசமான குரலா தான் இருக்கு.
0: இது இவர் பொய் இல்லையா சொல்றாரு?
1: என்னமா
0: இவர் இப்ப பொய் சொல்றாரு? புதுமையான குரல்னா எப்படிங்க?
2: புதுமையான யார் குரல் மாதிரி இது ஒரு வித்தியாசமான குரல்.
0: வித்தியாசமான குரல் இவர் தப்பிட்ட.
1: இந்த குரலும் இல்லாமல் இந்த குரல் வித்தியாசமான குரல்.
0: இது இது வந்து இவர் இவர் கனவு காண இல்ல, அதுல இருந்து மட்டும் தெரியுது
2: ஒரு பாடு பாட்டு இருக்கு.
0: ஒருத்தருமே சொல்ல இல்ல இந்த பாட்டு. நீண்ட நாட்களுக்கு பிறகாக இப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்க காற்றலையில வராத பாடல் நீண்ட நாட்களாக. நீ ஆட ஆட பொம்மை ஆட்டம்.
2: ஆமா ஆமா. இது பாட்டு இவரு வி குமாரோட இசை. ஜெய்சங்கர் நடிச்சப்படான். இத வந்து நான் பாட்டு இது.
0: நீங்க எத்தனை தினம் பார்த்தது
2: இந்த படம்?
0: இல்ல இந்த படம் எத்தனை தினம் பாத்தீங்க?
2: நான் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை பார்த்தோம், டிவில ஒரு தடவை
0: பாத்தீங்க.
2: இந்த படம் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அதை அடிக்கடி கேட்டிருக்கேன் இந்த படம். நான்
0: நீ ஆட ஆட அழகு நான் பாட பாட.
1: ஒவ்வொரு
0: கலைஞர்களிடையே இவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த இசையும் இந்த கலைத்துறைகள் இல்லையா? கலையில
2: ஈடுபட்டு ஒரு தகவல் சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
2: அதாவது படங்கள் வந்து இப்ப ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம
0: இருந்துச்சாருன்னா
2: கேட்டீங்கன்னா யார் கேட்டாலும் இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் அந்த பாட்டு என்ன பண்ணுதுன்னா அத வந்து சொல்ல முடியும். அதுக்காக நூத்துக்கு நூத்து சொல்ல முடியாது. நீங்க ஒரு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 10 பாட்டு கேட்டீங்கன்னா ஒரு 8 பாட்டு என்ன படம் சொல்ல முடியும்.
0: சொல்ல முடியும்.
1: சொல்லிடுவாருமா
2: யாரு வேணாலும். இப்ப ஒரு பாட்டு தெரியல இந்த பாட்டு முடியும் அது தகவல் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நிறைய பாட்டு சேர்த்து வச்சிருக்கேன் நான்
0: கேட்டு அதனுடைய தகவலை எல்லாம் நீங்க உள்வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா?
2: ஆமா இருக்கு. இது தகவல் தான் ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு மெமரியில இருக்கு. அது மெமரியிலன்னா புக்க பார்த்து சொல்லிருவேன்.
0: நல்ல நல்ல. நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி.
1: நன்றி.
0: எங்கே காற்றில இணைந்து கொள்ளும் உங்களுடைய வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் எங்கே எங்களுடைய மஜித். வணக்கம் மஜித். வணக்கம் மஜித். வணக்கம்.
3: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஏங்க சந்தோஷத்துல நீங்க சந்தோஷத்துல கேக்குறீங்க?
3: நல்லா இருந்தா சந்தோஷம் தானே?
0: அது உண்மை. இப்படி உற்சாகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: அதேதான் நான் நல்லா இருக்கேன். நல்லா
0: இருக்கேன். நல்ல சுகமா இருக்கு.
3: வாட்டி எடுக்குது.
0: என்ன வாட்டுது உங்களுக்கு? குளிர் நல்லம் தானே? குளிர் குளிர் குளிர் அடி கேட்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு பொருத்தமான பாட்டு சொல்லுங்க.
3: குளிருக்க பொருத்தமான பாட்டா
0: சொல்லுங்க.
3: ஊட்டி குளிர் அம்மாடி போர்வையும் வாங்கவில்லை. அடுத்த மாதிரி பாடினாக்க நல்லா இருக்காது.
0: நல்லா இருக்காது. அது ஸ்டாப் பண்ணிடலாம். வேறொரு பாட்டு சொல்லுங்க. வேறொரு பாட்டு பழைய பாட்டு. என்ன பாடல் கொண்டு வரப்படுங்க?
3: நீயா?
0: நீ என்ற சொல்லு வரவணும்.
3: நீ என்ற எத்தனை பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே. சொல்லி
0: பாக்கலாம்.
3: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். இதுதான் பாட்டு.
0: நீ கேட்டா
3: கேட்டாவா?
0: இல்ல ஒரு தினமே கேட்கல. நீங்க தான் முதல் கேக்குறீங்க.
3: அப்ப நல்லது நல்லது.
0: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா.
3: ஆமா ஆமா.
0: சரி படம் தெரியல, அத சொல்லுங்க. அதாங்க தெரியல.
3: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க.
0: அதாங்க தெரியல.
3: அப்படியா
0: சொல்லுங்க.
3: அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லவா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது
0: இளமை ஊஞ்சலாடுது.
3: கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பாட்டில வருதல்ல
3: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: அந்த பாடல் ஃபேமஸ் ஆன பாடல் இல்லையா, அந்த ஒரே நாள் உனை
3: நான். அந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு புல்லரிச்சு போகுது கையெல்லாம்.
0: கவனமுங்க, அக்கம் பக்கத்துல பாருங்க ஏதாவது.
3: அது கிட்டத்தட்ட அநேகமா 77-78 வந்த படம் நினைக்கிறேன்
0: நான். நிச்சயம் நிச்சயம்.
3: இளையராஜா அப்பதான் அறிமுகம் புதுசு புதுசு. அந்த பாடல் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான்.
0: நாங்க சின்ன பிள்ளையில அந்த பாடல் அடிக்கடி எல்லா இடமும் பாடும் இந்த பாடல்.
3: ஆமா ஆமா ஆமா.
0: தியேட்டர்ல எல்லாம் படம் ஆரம்பிக்கும் முதல் இந்த பாடல் போகும். அந்த ஞாபகங்கள் இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா ஓடி வாங்க, வரதராஜன் ஓடி வாங்க, எல்லாரையும் வாங்க வாங்க. ஒருக்க அழைச்சிட்டு விட்டுறலாம. முத்துவேன் ஓடி வாங்க, ஆண்டாளம்மா, வரதராஜன், சந்திரசேகர், சுகன்யா. ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. அடுத்து பூனைக்கு தான் தெரியும். ஆஹா பாத்தீங்களாங்க, எவ்வளவு மூலசாலியா இருக்கிறாங்க. எங்களுடைய கண்ணன் என்ன சொல்லிருக்காண்டா, அது பூனைக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி எல்லாம் டீப்பா சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க, கேட்ட கேள்விக்கு. அப்ப இப்ப பாடசாலையில இந்த பாடத்துக்கு விளக்கம் உனக்கு விளங்குதா என்று கேட்டா, அந்த விளக்கம் வாத்தியாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் இவர். சூப்பர். அடுத்து யாரு? ராஜவேல். ராஜவேல் எங்க பாக்கலாம். நீங்க ஏதோ வச்சிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வைக்கிறதா இருந்தா அது இந்த சம்பந்தமா வைக்கணும். அது என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வைக்கணும். சரி, நான் அடுத்து வர்றேன் பாக்கலாம்.
4: வணக்கம் எங்கள் மீரா அம்மா, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தருவீர்களா அம்மா? இதில் நீ என்று துவங்கும் தலைப்பு வைத்துள்ளீர்கள் அம்மா, அந்த பாடலை எங்களுக்காக கதம்பம் நிகழ்ச்சியில் ஒழிக்க விடுங்கள் அம்மா. அந்த பாடல் நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு வழிகாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி. இந்த பாடலை இடம்பெற்ற திரைப்படம் குடியிருந்த கோயில், இந்த பாடலை எங்களுக்காகவும் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு இந்த கடம்பு நிகழ்ச்சியில் காற்றலைகளில் தவழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம்.
0: நன்றி ராஜவேல், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். அடுத்து வருவோம் நாங்கள். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஜெபர் சாதிகண்ணா, நீங்க என்ன பாட்டு? நீங்க தான் நிறைய பாட்டு எழுதுவீங்க, அதான் சந்தோஷம். அவ்வளவு பாட்டுலயும் உண்டை தூக்கி நாங்க எடுத்து வந்துருவோம், அது உங்களுக்கு கண்டு நீங்க எடுத்து வந்த பாட்டுல. இன்று ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ, முத்துவேல் இணைஞ்சு கொள்ளுங்கோ, மஜ்ஜி திணைஞ்சு விட்டார், வரதராஜன் இணைஞ்சு கொள்ளுங்கோ. சூனியா என்ன சொல்லிருக்கான் பாக்கலாம்.
5: வணக்கம் அம்மா, சந்தோஷப்படுறீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய கடந்த நிகழ்ச்சியில நீ என்ற பரம்பர பாடல் கேட்டிருந்தீங்க, அதுல வந்து எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, கண்மணியே கண்மணியே அப்படிங்கிற பாட்டுங்களா. படத்தோட பெயர் வந்து மனசெல்லாம்.
0: மனசெல்லாம்.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி சோனியா, சந்திரசேகர். நீங்க காற்றலைக்கு வந்து பேசணும், எங்க உங்கள்ட்ட ஏதாவது சமையல் குறிப்பு கேட்டணும்னு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிகிறது. அடுத்து யாரு பதிவு வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். எங்கே பதிவு, நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்களுடைய ஆண்டாளம்மா வருகிறா, எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள். வணக்கம்
6: அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க எங்களை என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டு
6: நல்லா இருக்கும்,
0: நல்ல சுகமா இருக்கிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ள என்ன, நீங்களாவே நீங்க கட் பண்ணிட்டீங்க, மீண்டும் நீங்க காட்டிலைக்கு வாங்க. நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கோம், அது நீங்க உங்கட கையில தான். ஏன்னா நான் எதுவுமே டச் பண்ணாம இருக்கிறேன், உங்களை எடுத்து விட்டுட்டு. அதனால உங்களோட பக்கம் நீங்க அழைக்க வேண்டும் மீண்டும் என்று சொல்றேன். ஜெயவர் சாதிக்கண்ணா, சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் பாருங்க என்ன பாட்டு எல்லாம் எல்லாருக்கு. எனக்கு நீ உனக்கு நான் அது அப்படி ஒரு பாட்டு இருக்கா, ஒன்று எழுதியிருக்கிறார்கள். வானொலியில் குரல் நல்லா இருக்கான், யாருக்கு கண்ணு? அப்ப ஏதோ நேர கேட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. குரல் வானொலியில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணு. சூப்பர் சூப்பர். இனி நான் வானொலி ஊடாக தான் உங்கள் எல்லாரோடையும் பேசும், சும்மா பேச மாட்டேன். வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள்
6: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கு? நல்ல சுகமா
6: இருக்கு.
0: நீங்க இல்லாம நாங்க அந்த இட்லிய பற்றி எல்லாம் பேசுறது இல்ல, நீங்க வந்தா தான் நாங்க பேசுவோம். சாப்பாடு நீங்க இருந்தா தான் நாங்க ஆரம்பிக்கும். சரி ஆண்டாள், இந்த குண்டு தோசைன்னு சொல்றாங்க என்ன குண்டு தோசை?
6: குண்டு தோசைமா
0: குண்டுதா இல்ல குண்டு குண்டா
6: இருக்குமா?
0: குண்டு குண்டா தோசையோ குண்டு தோசையோன்னு சொல்லுவாங்க, குண்டு குண்டா இருக்கும்.
6: அதான் அதான் மாவு பிடிச்சு போச்சுன்னா அதுல வந்து என்ன எல்லாம் அடங்கி அதுல போட்டு
0: அடுப்புல வைக்கிறது குண்டு குண்டா இருக்கும், அதுக்குள்ள விட்டு நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு அதனுடைய நெய்ய விட்டு அப்படி பிரட்டி அப்படி ஒரு பக்கம் சொன்னா அப்படி அடுத்த பக்கம் பிரட்டிட்டு
6: அதான் தோசைகள் தோசைகள் ஊத்தப்பம் வாங்க குண்டு வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டு ஊத்தப்பம் போயிருவீங்க
0: அது நீங்க சொல்லுங்க நீ என்று தொடங்குற பாட்டு அல்லாடி நீ என்று இடையக்கிலையும் வரலாம் சொல்லுங்க ஒரு
6: பாட்டு சொல்றேன்மா
0: அது நீலம் அது நீலம் நீ நீ வர வேணும் இப்ப நான் நீ
6: அது நீலம் அது
0: நீங்க ஆண்டாளண்ட வடிவா கண்ணன் ஞாபகத்திலே இருக்கிறீங்க நீ நீங்க நான் நீ என்று
6: வர்ற அந்த பாட்டு ஒரு பாட்டு வரும்
0: ரமணி ராஜேஷ் இந்த பாட்டோ நீ வருவாயன நல்ல பாடல் அது அந்த பாட்டு உங்களுக்கு நீ வருவாயன
6: நீ வருவாயன
0: நான் இருந்தேன் நல்ல பாடம் உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன் ஒரு நாள் இணையன அப்படி வர முடியாவிட்டா ஒரு சைன் போடுங்க நான் பிஸியா இருக்க நல்லடி நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம் காணையில
6: வெங்கலையானத்துல மணி ஆயிடுச்சு அவரை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே டைட்டா போயிடுச்சு
0: நன்றி நன்றி உங்களுக்கு நேரம் சரியாக 12:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145129739 முத்துவேல் நீங்க அழைச்சழைச்சு பார்த்துட்டு தூக்கத்துக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் நீங்க விழித்திருந்தா நீங்க காட்டழிக்க வாங்குவோம்னு சொல்லிக்கொண்டு கண்ணன் சொல்லியிருக்க நீர் வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க, நல்ல காலம் அவருக்கு முதல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நாள் உங்கள் யாவருக்கும் மிக இனிமையாக செல்லட்டும் என்று கணபதி அண்ணா போட்டிருக்க. அண்ணா உங்களுக்கு நாள் இந்த நாள் சென்றுட்டு அண்ணா, இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா. கணபதி அண்ணா வணக்கம்
7: அண்ணா.
0: நல்ல சுமார் இந்த நாள் உங்களுக்கு இனிமையா போனதா அத சொல்லுங்க.
7: நல்லபடியா சென்றது தெரியும் கடை என்ன கலாய்க்கிற பத்திய
0: நீங்க பேசும்போது நல்லா இருக்கு. என்னட்ட நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல நீ என்று சொல்லி சொல்லுங்க, சொல்லுல ஒரு பாட்டு நீ என்று சொல்லு
7: வரணும். அந்த கோயில் சொந்த கோயில் தாராட்டு மொழியில் வச்சு தாராட்டு எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா சாபு வருத்தமா அப்புறம் அப்புறம்
0: அடுத்த ஒரு பாட்டு
7: இல்லை நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது இல்லை நானா
1: நல்ல
0: பாடல் அந்த பாட்டு கேட்டுட்டாங்க.
1: அப்புறம்
0: சூப்பர் அண்ணா, அப்படிதான் இருக்கேன்.
1: நீயே தான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானே தான் உனக்கு வீழி காட்டி, என்னை மாலை பூக்கும் வழி காட்டி. அப்புறம்
0: அது ராஜவேல்
1: இந்த பாட்டு யாருக்கான தெரியாது எனக்கு மைண்ட்ல வந்தது. அப்புறம் வருஷா படிச்சேன், நீ கேட்ட நான் மாட்டேன் என்ற சொல்வேன் கண்ணா, உன் கண்ணும் நெஞ்சும் என்றும் புந்தம் பாட்டு.
0: அந்த பாட்டு மகிழ் கேட்டுட்டேன். அடுத்து
1: மகிழ்ச்சியம் பாட்டு. அப்புறம்
0: நான் டிசைட் பண்றேன் எந்த பாட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்.
1: ஒரு பாட்டு இருக்குமா, அந்த பாட்டு சுஷிலா டீம் பேசும்போது பாட்டு இருக்கு. ஐயோ நல்ல பாடாச்சு, நெஞ்சு வந்துட்டே நீ சொல்லியா முதல்ல தெரிஞ்சு
0: இருக்கான். அதுதான்
1: வந்தோட அங்கே சங்கில தூக்கி போடுறது.
0: நீ நிறைய பாட்டு இருக்கு அண்ணா. அப்ப என்ன உங்களுக்கு அப்ப முதல் மடியாத பாட்டு கொடுக்கலாமா உங்களுக்கு?
1: என்ன
0: பூங்காற்று திரும்புமா?
1: பூங்காற்றே திரும்புமா யோசிச்சு வரேன். அஞ்சு பாட்டு
0: நன்றி
1: நன்றி வார்த்தை வரல.
0: நன்றி அண்ணா, நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:27 இது கனடிய நேரம். இந்த இலங்கை நேரம் சரியாக 10:57. ஓ அப்ப கண்ணனுக்கு அந்த பாட்டு தான் வேணுமா? நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. அங்க ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணும் இப்ப வருத்தமா இருக்கா. அது கண் நீ போகும் பாதையில் கண் கண் போன போக்கிலே போனபடியா கண் ரெண்டுக்கும் இப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜ்குமார் சொல்லிட்டு போற. நீங்க மனசு போகுதுன்றீங்க கவனம். அப்ப கண்ணனுக்கு நாங்க அந்த பாட்டை கொடுத்துடலாம். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. பாருங்க சும்மாவே மனசு எங்கெங்கெல்லாம் போகுது, இப்ப கடைசியா பாதையிலும் போயிருச்சு. சரி எங்க என் அன்பு உறவுகள், அடுத்து எங்களுடைய முத்துவேல் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. தூக்கத்துக்கு டக்குன்னு போயிட்டீங்க போல இருக்குது, இடம் கிடைக்கல என்றொன்னு. என்னுடைய பாடலை நான் இப்ப முழுமையாக கேட்க போறேன். இப்ப எந்த காட்டுல மழை, இந்த பாடலை முழுசா கேட்கணும்.

ஒரு கேள்வியே கேட்டிருந்தேன். நான் நிறைய சிகரெட் குடிக்கிற ஒருதர் ஒருவரிடம் மற்றவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், எந்த சிகரெட்டை பிடிப்பாய், குடிப்பாய், பிடிப்பாய் என்று கேட்கிறார். அப்ப அவர் ஒரு கடியாக என்ன சொல்லியிருப்பார், அவர் சரியான அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிடுறேன், சரியான சொல்லுவார், கஞ்சல் பயல் என்று சொல்லுவார்கள் அல்ல, செலவு செய்ய மாட்டார், கஞ்சத்தனம் இருக்கு அவருக்கு. அப்ப அவரை பார்த்தான் இவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் கேட்கலாம், கட்டிக்கார பார்க்கலாம்.

0: தஜும் தஜும்
1: தஜும் இருக்கட்டும், அடுத்த கேள்விக்கு வரேன். சரியா, கிழமை அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அது கிழமை. அந்த கிழமை உள்ள காய் எது? இந்த கிழமை ஒன்று அதுல வரணும், திங்கள் செவ்வாய் அப்படி ஏதாவது ஒன்று வரணும், அது உள்ள காய் எது? நீங்க சமைச்சு சாப்பிடுற காயில கெட்டிக்காரண்டா கொண்டு வாங்க. சரியா, இப்ப என்ன ரெண்டு கேட்டிருக்கேன், அதாவது சரியான கஞ்சில் தனம் உள்ள அதாவது செலவு செய்யாத ஒருவரிடம் இருவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட் பிடிப்பாய்? உடனே அவர் ஒருக்கு ஒரு பதில் சொல்றார், என்ன பதில்? அடுத்தது வந்து கிழமையுள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் ஏதாவது ஒன்று வரணும். கட்டி எங்க பாடலை கேட்கலாம், யார் கட்டிக்காரன்னு பாக்கலாம்.

0: கேள்விக்கு.
1: வணக்கம் ஆண்டாள், நீங்க சொல்லுங்க கேள்விக்கு பதில்.
2: வெள்ளிக்கிழங்கு.
1: என்ன
2: வெள்ளிக்கிழங்கு?
1: என்ன கிழங்கு?
2: வெள்ளிக்கிழங்கு. வெள்ளிக்கிழங்கு.
1: அது வள்ளிக்கிழங்கு என்ன சொல்றாங்க? வள்ளிக்கிழங்கு இல்ல. நீங்க என்னங்க, நீங்க வானா வேணா போட்டு கொண்டு வந்துட்டீங்க? நீங்க நீங்க நான் சின்ன பிள்ளைன்னு ஏமாத்த பாக்குறீங்கல்ல. ஒருவேளை நான் தான்
2: பிள்ளை
1: வள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. வள்ளிக்கிழங்குன்னு எங்க இருக்கு? அது என்ன கிழங்கு அது? ஆண்டாளம்மா, நீங்க நான் சின்ன பிள்ளையன்னு பாத்தீங்களா? இவ்வளவு நாளா நான் பெரிய ஆளா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னண்டா சின்ன பிள்ளைன்னு
2: நீங்க சொல்லுவீங்களா? அடிக்கடி சின்ன குழந்தை சின்ன குழந்தை சொல்லுவீங்கள.
1: சரி, இரக்கமுள்ள கிழங்கு அது? இரக்கமுள்ள யோசனை பண்ணி கொண்டு வாங்க,
2: யோசனை பண்றோம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கருணை கிழங்கு.
1: என்ன கிழங்கு? கருணை கிழங்கு, கட்டி காரி, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு சமைக்கிறேன். அப்ப இந்த கிழமையை கண்டுபிடிங்க, அந்த காய்கறியில எது எது கிழமை வருதுன்னு அதை கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து அந்த சிகரெட், ஒரு சரியான கஞ்சல் பயல் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் கூட செலவு செய்யாதவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? அவர் என்ன பதில் சொல்லி இருப்பார் என்று பாக்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: எப்படி ஜெகவர் சாதி கண்ணாட மூளைய பாருங்க, கையில தன் கையில் உள்ள சிகரெட்டை பிடிப்பாரன் கெட்டிக்கார. எப்படி எல்லாம் மூளை வருதுன்னு பாருங்க. கண்ணும் சரியான ஒரு பதில் அந்த கிழமை உள்ள அந்த பதில சொல்லி இருக்கிறார். வணக்கம், எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வாங்க. ஷாகுல் ஹமீத் உங்களை பற்றி ரொம்ப கவலை நாங்கள். உண்மையா மூன்று தீவிர ஆதரவு நடுவில் நீங்க
1: மூன்றில்
0: ரெண்டு தீவிர இல்ல, ரெண்டு தீவிரவாதிக்கு நடுவுல நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அது நீங்க அந்த கூட்டத்தோட இருந்ததால நீங்களும் அப்படி ஒரு தீவிரவாதிய வந்த மாதிரி எனக்கு ஒரு அது உடுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பர்.
1: ஏன்னா இது நேத்து வந்து இப்ப ஜீரோ
0: ஜீரோ இருக்கணும். எதுக்கு நீங்க பேசாம இருந்தீங்க? அது நல்லா இருக்கா உங்களுக்கு? நாங்க பயந்துட்டோம் இல்ல நேற்று முழுக்க நான் நித்திர கொண்டேன். உண்மையா தூங்க இல்ல, நான் உண்மையா இதுவரையும் தூங்க இல்ல. ஷாவுலுக்கு என்னமோ நான் எடுக்கலாமா, அது ஒரு பயமா இருக்கு. உங்களுக்கு எடுத்து என்னுடைய கலையத்தை நான் வந்து அடிச்சு வச்சிருவாங்களோண்டு, அது ஒரு பயம். இல்ல நோட்டு தானே, அது வந்து எல்லாரும் இருக்கும் தானே ஸ்பிளிட் பண்ணி. அப்ப அவங்க சில நேரம் அதை நான் கண்காணிச்சுட்டு வந்துட்ட. நான் ஒரு அப்பாவே ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறேன், ஒரு கோபி தண்ணி கூட இல்ல இன்றைக்கு. அது வேற நீங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாம் வீணா எதுக்கு? ஆனா உங்களை பற்றி எங்களுக்கு சரியான சோகம். மாமா கூட சரியா துக்கப்பட்டிருந்த, பாவம் ஏதோ மெதுவாத்தான் பேசியிருந்தாருங்க. உங்களை காப்பாற சொல்லி போட சொல்லி தான் அந்த மூத்தம் மட்டும் அப்படி பெருசா கிடைச்சு. நாங்க இனி பேப்பர் கொடுக்கல, பேப்பர் கொடுக்கலான்னு உங்களோட பணம் ஒன்று எடுத்து அத பெருசா நான் இன்னும் வெளியிடல. நல்ல காலம் நீங்க இன்னைக்கு பேசி இருக்காட்டி நான் இப்ப வெளியிட்டு இருப்பேன் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாம். எல்லாரும் யாராவது காப்பாட்டுங்கப்பா.
1: அது தியேட்டருக்கு வெளியில இருந்தோம்,
0: படத்துக்கு போயிட்டு
1: படத்துக்கு போகல. ஆனா சும்மா ஏன் அந்த குளிர்ல போயிட்டு படத்துக்கு போறாங்க, குளிர் உள்ளார வெளியில போக முடியல, அந்த குளிர்ல போய் மாட்டிக்கிட்டோம்.
0: அதுக்குள்ள போய் ஒதுங்கி இருந்துருக்கீங்க.
1: வெளியில நல்ல காத்து,
0: அந்த காற்று சரியான குளிர இங்கேயும் பனிப்பொழிவு இருந்தா குளிர அவ்வளவு ரெண்டு இல்ல, காத்து வீசினா தாங்க முடியாது உரைச்சிடும். சரி, இப்ப உங்களுடைய நீ என்று சொல்ற பாட்டு என்ன பாக்கலாம்?
1: என் பொன் வசந்தம்
0: புது பாட்டு ஒன்னு கிடைக்க இல்லையா உங்களுக்கு?
1: இந்த பாட்டுக்கு என்ன
0: இல்ல பரவாயில்ல, நீங்க தான் புதுசே விரும்புறீங்க. நீங்க இப்ப இடைக்காலத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் புதுசா நீங்க பாப்பீங்க இல்ல, அதுதான்
1: நீ
0: நீ
1: கேட்டுமா? நீ
0: பாருங்க பாட்டு இயற்றுறாரு பாருங்க. சொல்லுங்க, நீ நீ கேட்டுமா? நீ கேட்டுமா அங்க பாருங்க இயற்றுறாரு. ஏதாவது ஒன்று சொல்ல போற சொல்லுங்க.
1: நீங்க என்ன போட்டோ வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு போட்டோ வெளியிட்டுட்டீங்க,
0: அது இப்ப முக்கியமான. அதாவது இல்ல முக்கியமான, அதாவது முதல் வந்து மக்களுக்கு நாங்கள் அனுப்ப முதல் ஒரு ஒரு ஒரு குழு வந்து வெரிஃபை பண்ணி இது அனுப்பலாமா இல்லையான்னு
1: கேக்குறேன். அப்ப அத முதல்ல இருக்கு அவர் எனக்கு திருப்பி அனுப்புறாரு,
0: அதுல எப்படித்தானே இருக்கு உங்களோட? இல்லையா இல்ல உங்களோட முகம் மட்டும் இல்ல இருக்கு. மற்றவங்க தேவையில்ல, அவங்க புடிச்சு வச்சிருக்கவங்க எல்லாம். அங்க நீ ஏட்டுங்க, அங்க இன்றைக்கு நீங்க கவிஞராகலாம். அங்க ஏட்டுங்க பாக்கலாம். நீ நீ
1: நீ
0: நீ என்ன கூப்பிடுவோம், மாமா வந்தோடனே என்ன செய்வாரு, உஷன் வேற இல்ல காட்டு மாதிரி இல்ல
1: காத்தடிப்பாரு,
0: மாமாவை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீ சொல்லிட்டு வருமா?
0: ஆ நீ என்று வரும், நீ என்று வரும், இப்ப எந்த காட்டு வரும், காட்டு வரும்,
1: காட்டு
0: பாருங்க. இப்படித்தான் செய்ய, அந்த பேச முடியாத புள்ள தத்தி தத்தி பேச இல்ல, அப்படித்தான் இப்ப இவர் ஆரம்பிக்க. அங்க நீ நீ அங்க பேசுங்க, நீ காட்டு வந்துருச்சு, நீக்கு பிறகு காட்டு வருது, கண்டுபிடிங்க அந்த பாட்ட.
1: நீ பாதி நாம் பாதி, கண்ணே நீ கட்டிஞ்சேல, நீ கட்டிஞ்சேல விடுப்பில்லன்னா கசங்கி போனேண்டி, நீ போகும் பாதையில் மனசு போகுது நானே, நீதா நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ நடந்தால் நடங்க அழகு, நீ நடந்தால் நடங்க அழகு, நீ எங்கே வந்து
0: யாருங்க எழுதுறது, யாருங்க உங்களுக்கு எழுதுறது அந்த பாட்டெல்லாம் கடக்கடங்க? இளவரசு போடுறாரோ அப்படி மாமா.
1: நீ பார்த்த பார்வைக்கு நன்றி, நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை,
0: எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க மாமாட காட்டி வருதுன்னு சொல்றோம், அந்த பாடலை மட்டும் நீங்க சொல்லல.
1: எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது, அதனால அதை சொல்ல. நீதானா நீதானா
0: காட்டு வரான,
1: நீ வரணுமா காட்டு வரணுமா சொல்லுங்க,
0: இல்ல நீக்கு போறவன் காட்டு வரான எங்க சொல்லுங்க.
1: என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், இந்த காற்று வந்துருச்சு.
0: சரி, இது யாரு உங்களுக்கு எழுதினது இப்ப சொல்லி கொடுத்தது?
1: இல்லையா, யாரும் எழுதல, யாரும் சொல்லல, நானா சொல்றேன். இதுல போய் யாரு சொல்லி
0: தலையில கைய வச்சு சத்தியம்
1: பண்ணுங்க. இப்பதான் இப்பதான் மாமா எழுதுறாரு, நீ நீ கட்டு சேல மடிப்புல நீ காற்று நான் வர, இப்பதான் அனுப்புறாரு, சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புறாரு.
0: இல்ல இல்ல, இது யாரும் சொல்லி கொடுக்காம உங்களுக்கு அது வராது.
1: இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, யாரும் சொல்லலாம்ல. நான் வந்து நேத்தி என்ன ரெண்டு பேரு என்ன பக்கத்துல இருந்தாங்க, அவங்க மேல சத்தியமா சொல்றேன், யாரும் சொல்லல, நான் மட்டும்
0: சரி. இப்ப பாட்டு சொல்லுங்க, எது கண்ணா பாட்டு சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்
1: இப்ப வந்து? என்ன பாட்டு தெரியுமா
0: உங்களுக்கு வேணுமான பாட்டு?
1: அது
0: கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க,
1: கேட்டுட்டாங்க,
0: அது ராஜ்குமார் கிட்ட.
1: நன்றி, அது வேணாம், அது
0: கொஞ்சம் அழுந்த மாதிரி இருக்கும் அது.
1: நீ நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை, அது கேட்டாங்களா?
0: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை கேட்கல, தப்பிட்டீங்க, அது தரவா?
1: இல்ல அப்ப நீ நடந்தா நடக்க, அது கேட்டுட்டாங்க,
0: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டாங்க.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுது நானே,
0: அதான் கண்ணன் கேட்டது.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, அந்த பாட்டு.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே, இல்ல அது கேட்கல, அது தரவா?
1: கேளடி கண்ணு, கேளடி கண்மணி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அது.
0: நிச்சயமா அந்த பாட்டு தரவா? நீ பாதி, நீ பாதி நான் பாதி, நீ பதி என்று எழுதிட்ட, நான் பாதி.
1: இப்ப பாரு, இப்பதான் கண்ணனை எழுதிருக்காரு, நீ காற்று நான் மரம்.
0: அப்ப நீங்க அங்க பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறீங்க, அது எப்படி உங்களால
1: முடியல? அப்படி இல்ல, அப்படி இல்ல, எனக்கு மெசேஜ் வருது, ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எழுதுறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்துட்டாங்க, அதனால தெரியல. நீ காற்று நான் மரம், அந்த பாடல் கேட்டாங்களா?
0: நீ காட்டி நான் மரம் கேட்கல, யாரும் அது கேக்கல. இப்ப நீங்க நீ பாதி நான் பாதி போட்டுட்டேன் உங்களுக்கு. சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது சத்தியா உங்கள மாய் சரியான ஒரு கஞ்ச பயர், என்னண்டா ஒரு சில அன்பு உறவுகள் என்னட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்க வந்தா மட்டும் நீங்களே நம்ம கூட பேசுறதில்ல எங்களுடைய எல்லாம் தமாஷாண்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், அது உங்களுடைய எல்லாம் பேசுறேன், நான் பேசுறப்ப நீங்க பாருங்க நான் உங்களை பார்த்து கஞ்ச பயலண்ட, ஆனா உங்களுக்கு கோபம் வர என்ன, நீங்க என்னோட சேர்ந்து அத தமாஷா எடுத்து பேசுங்க. நான் தெரியாம அவங்களுக்கு சொல்லி என்ன போய் நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அப்படி எதுவும் வந்துட்டா, அப்ப அதனாலதான் நான் உங்களுடைய எல்லாம் கொஞ்சம் இன்னும் பழகல, அதனால நான் அப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதான் உண்மை. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு, அந்த உண்மையிலேயே சரியான கஞ்சலா இருக்கிற ஒருத்தர், அது எதுவுமே கொடுக்க மாட்டார், செலவு செய்ய மாட்டார், அவர்கிட்ட போய் மற்றவர் கேக்குற நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், கடியா ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
1: எந்த சிகரெட்டை பிடிப்பா, கீழே குடிச்சிட்டு போட்ட சிகரெட்டை
0: பிடிப்போம். இன்னும் அந்த பையன் அவ்வளவு கஞ்ச பையன் என்ன போல, நீங்க அவ்வளவு கேவலம் வரக்கூடாது. நீங்க இல்ல, இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. சரி, அடுத்தது கிழமை உள்ள காய் எது? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த கிழமை உள்ளது. கண்ணன் நீங்க எழுதி விடக்கூடாது சொல்லிட்டேன், கண்ணன் பதில் சொல்லிருக்கேன்.
1: நீங்க எழுதி விடக்கூடாது, நீங்க ஸ்ரீலங்கால இருந்து அந்த காய்க்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்க, அதனால அதை சொல்லுவீங்க, எங்களுக்கு அது தெரியாம இருக்கு.
0: கண்ணன் ஸ்ரீலங்கால இருக்கிறவரா?
1: கண்ணன் இங்க இதுல சென்னையில தான் இருக்கு.
0: அப்ப கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்க அந்த காய்,
1: கண்ணனுக்கு. அப்ப கண்ணன் தான் கேட்டிருக்காரா இது?
0: இல்ல, கண்ணனுக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்கு, அவர் போட்டிருக்காரு. சரி, நான் முதல் கேட்டேன் பாருங்க, இரக்கம் உள்ள
1: கிழமை. வாட்ஸ்அப்ல போயிட்டு வந்து இதுல போட்டிருக்காரு.
0: வாட்ஸ்அப்ல அங்க போடல, இல்ல நீங்க இத சொல்லுங்க, இரக்கம் உள்ள கிழங்கு. அம்மா சொல்லிட்டு போனா ஆண்டாள் அம்மா, இரக்கம் உள்ள
1: செவ்வாழை. செவ்வாழை
0: யாரும் அதுல செவ்வாழை போட்டிருக்கிறார்கள் என்னன்னா, எங்களுடைய தமிழன் பாரதி செவ்வாழை என்று போட்டிருக்கார்.
1: கிழமைதான் செவ்வாய் கிழமை வருதுல்ல,
0: செவ்வாய் செவ்வாய் இல்லையே, செவ்வாய்லையா இல்லையே, இது அந்த அந்த அந்த கிழமை சட்டியா வரும். செவ்வாய் என்றா செவ்வாய் என்று வரணும்.
1: வெள்ளரிக்காய்,
0: அது என்ன
1: பூ? சரி, அதான் தெரியும். பூ, சனி, காய், சனி காய்.
0: யாரு? நல்ல கண்ணன், கண்ணன் எழுதி விட்டுருக்க. சூப்பர்,
1: கண்ணன் எழுதுல. இல்ல யார போட்டிருக்காங்க, யாரு போட்டிருக்கா? ஜெயபிரசாதி போட்டிருக்காரு, அதை வந்து பாக்குறேன். அதுதான் சேர்த்து எழுதிருக்காரு, பூ சனி காய்னு எழுதிருக்காரு. நான் வந்து பூ தனியா பிரிச்சுட்டேன், சனி தனியா பிரிச்சுட்டேன், இக்காய் தனியா
0: பிரிச்சுட்டேன். இங்க பாருங்க கண்ணன், அப்புறம் கஞ்ச பயல் பாருங்க, கண்ணன் பாருங்க அந்த சிகரெட்டுக்கு கஞ்ச பயலும் கஞ்ச
1: பயலும் சொன்னீங்களா? கிழங்கு சொன்னீங்களா? என்னது
0: என்னது என்ன கிழங்கு? அது இரக்கம், இரக்கம் உள்ள கிழங்கு, இரக்கம் உள்ள கிழங்கு.
1: நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புளிக்குழம்புல கொண்டைக்கடலை போடுவேன், போட்டுட்டு மொச்சக்கொட்டை போட்டுட்டு அதுல வந்து கருணக்கிழங்கு, கருணக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு நல்லா குழம்பு கலப்பல பல கல கல கல கலன்னு
0: சாப்பிடுவாங்க. நேற்று இருந்த மாதிரி நீங்க தீவிரவாதியோடயே இருந்து கண்ணனை பாருங்க, கஞ்ச பயலும் கஞ்ச பயல் தான் கண்ணன் எழுதின மாதிரி இருப்பாரு. மற்றவர் பூவை பிடிக்கும் போது அதை பிடிப்பாரு, அந்த பூவை பூவை எழுப்பாரு அவ்வாறுங்க. இது எப்படி என்ன சிந்திக்கிறாங்க சரியான சிக்கனமா, சரி பாக்கலாம், அதை சொல்லுங்க பாக்கலாம். சிகரெட் கதை இன்னும் தெரியாம வரையில சொல்லுங்க.
1: அது குடிச்சவங்களுக்கு தானே தெரியும், நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: என்ன சொன்னீங்க?
1: வண்டியில போகும்போது
0: வேற என்னவோ நான் அந்த நாட்டை
1: பற்றி ஏதோ
0: இரவு நேரத்துல அப்படி இருக்குது. அப்படிதானே
1: எங்க பார்த்தாலும் சிட்டில அப்படி இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் எங்க பார்த்தாலும் அப்படிதான்
0: இருக்கும். அப்படித்தான் இருக்கும். பயம் இருக்காது என்ன இல்லையா? நேரம் சரியாக இப்பொழுது 11:22, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:51. எங்கே நீங்களும் அழைப்புக்கு வரலாம். அழைப்புக்கு யார் என்றால் எங்களுடைய முத்துவேல் பேருந்து அழைப்புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவில்லையா, அல்லது இல்லை நீங்க 12:10 நீங்க 45 முதல் நீங்க எடுத்திருக்கிறீங்க. வீரமணி நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, காற்றலைக்க வாங்க வீரமணி. உங்களுடைய பாடல் என்னன்னு கேட்கலாம். மற்றது செல்வகுமார் சொல்லியிருக்கிறார், அது என்ன செல்வகுமார்? சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா விளங்கல்ல. நீங்க சின்ன பிள்ளை, எனக்கு சின்ன பிள்ளை. இது பிடி பிடி குடிப்பாங்க, சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா தெரியல, பாக்கலாம். சரி, என்னுடைய பாடலை முழுமையா எடுத்து வரலாம். இன்றைக்கு கண்ணனுடைய காதல் வந்தனத்தோடையே இந்த பாட்டு நிக்குது.

0: நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷ். வாங்க ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம் வணக்கம். எல்லா பாட்டும் முடிஞ்சாச்சா? சேல் பண்ணியாச்சு?
0: இல்ல சேல் பண்ணல, நிறைய இருக்கு. நீல தான் நிறைய இருக்கு. நாங்க எவ்வளவுதான் சேல் பண்ணாலும் முடியாது. நீ நான்
1: ஆமா எங்க உண்மைதான். ஆயிரத்து ஆயிரத்து ஒருத்தி அம்மா நீ
0: சூப்பர். அது நல்ல ஒரு பாடல். அப்ப உங்களுக்கு
1: ஆயிரம்
0: ஒரு
1: நல்ல இடம்,
0: நல்ல இடம், நீ வந்த இடம்,
1: நீ வந்த இடம்,
0: அது நல்லா.
1: என்ன அருகே நீ இருந்தால்,
0: அது நல்லா. என்ன அது ரெண்டு பாட்டு இருக்குது. நீ என்ன அருகில் நீ இருந்தால் பாடல், இப்பொழுது ஒரு பாடல் இருக்கிறது
1: திரைப்படத்துல,
0: அதுலயும் இருக்கிறது. பார்த்திபன் நடிச்ச ஒரு படத்துல இருக்கிறது. மற்றது பழைய பாட்டு. என் அருகில் நீ இருந்தால் உலகம் எல்லாம் சுழலுவதேன், ரெண்டு வரும். அது பழைய பாட்டு.
1: என்ன யாருண்டு எண்ணி எண்ணி
0: நீ பாக்குற எல்லாம் கூகுள்ல நல்லா டச் பண்ணி இருக்கீங்க நீங்க. என்ன நீங்க வர ரொம்ப தாமதமாகிறது, சொல்ல கேட்டு நல்லா கூகுள்ல எல்லாம் டச் பண்ணி அப்படியே பார்த்து எடுத்து லைனா எடுத்து வச்சுட்டு தான் நீங்க வருவீங்க. இப்ப இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு? இப்ப முதல்ல உங்களோட பாட்டை எழுதிடலாம் முதல்ல. ஆனா அந்த சிக்ரெட் சொல்லுங்க.
1: ராதா ராதா
0: நீ
1: எங்கே பாட்டு.
0: ராதா ராதா நீ எங்கே, நல்ல பாடல் அது.
1: வேற பாட்டு கேட்கணும்னா அது கேட்கலாம்.
0: இல்ல நீங்க ஒன்று கேட்டுட்டீங்க, இனி நாங்க மாத்த மாட்டோம்.
1: அப்ப அதே போதும். ராதா ராதா குளிச்சு
0: சரி. இந்த சிகரெட்டுக்கு நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதாவது நல்ல கஞ்சல் பயல், ஒரு ஒரு சதமும் செலவழிக்காத ஒரு பையன், அவனை பார்த்து மற்றவன் கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அவன் செலவு செய்து வாங்க மாட்டான், சரியா? அவனை பார்த்து இவன் கேக்குறான், சரியா? கஞ்ச பையன், அவனை பார்த்து கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் குடிப்பாய். ஆனா அவன் நல்லா சிகரெட் குடிப்பான்.
1: நீங்க
0: கிட்ட நெருங்கிட்டீங்க, சூப்பர். மற்றவர்கள் கொடுப்பதை குடிப்பேன், அது ஃப்ரீ தானே? நீங்க வணக்கம் இருக்கு போல இருக்குது, எங்க பாத்துருக்கீங்க நீங்க?
1: சொல்லுங்க.
0: என்ன பதில் சிகரெட் பிடிச்சா என்ன புகை வரும்? சரி, இப்ப ஒரு மூளை சரி இல்லாத வருடம், ஒரு ஐக்கியம் மூளை சரியில்லாத ஒரு இடம், இன்னொரு வேற ஒரு டாக்டர்.
1: மூளை சரியில்லாத ஒரு இடமா ஒரு ஆளா?
0: ஒருவரிடம் மூளை சரியில்லாத
1: ஒருவரிடம்.
0: ஒரு டாக்டர், டாக்டர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெயிண்டின், அதாவது பெயின் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை அந்த சிவர்ல அடிக்க சொல்லி, அப்ப உடனே அவர் மிக விரைவாக அடிக்கிறார். கட கட கட கடன்னு அது தொட்டதுதான் தாமதம், கட கட கடன்னு அடிக்கிறார் அது தொட்டு தொட்டு. உடனே டாக்டர் கேட்கிறார், இத்தனை அவசரமாக அவசர அவசரமாக பெயிண்ட் அடிக்கிறார் ஏன்? அப்ப அந்த மூளை சரியில்லாதவர் என்ன சொல்லியிருப்பார்?
1: ஒரு கேள்வி இல்ல,
0: இது ஒரு கடி கேள்வி. மூல சரியில்லாத ஒரு ஆளிடம் அவரை டாக்டர் வச்சு அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கார். சரியா,
1: அவருக்கு
0: ஒரு ஒரு கேன் பெயிண்ட், ஒரு வாலி பெயிண்ட கொடுத்து நீ இந்த பெயிண்ட அடியா, அவருக்கு கொஞ்சம் எல்லாம் சரி வருதா, அதை சரியா அடிக்கிறாரா, என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்கு ப்ரஷையும் பெயிண்டையும் கொடுத்துருக்கு. அவர் உடனே கொடுத்த

0: உடனே அடிச்சு கொண்டு போறாரு சிவன்ல, திரும்பி திரும்பி ஒன்னும் பாக்கல. அப்ப இவர் உடனே தோல்ல தட்டி எதுக்கு நீ இவ்வளவு அவசரமா அடிக்கிறாய், அந்த பதில் என்ன வருதுன்னு பாக்குறது, என்ன சொல்லி இருப்பார் அவருக்கு, மூளை சரியில்லை அவர் என்ன சொல்லி இருப்பார், இதுதான் கேள்வி. நாங்க சிந்திச்சு கொண்டு வாங்க சரியா, நேரம் சரியாக ஒரு மணி ஒரு நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்திய இலங்கை நேரம் சரியா 11:31. அந்த கேள்விக்கு நீங்க இப்ப பதில் கொண்டு வாங்க, அந்த சிகரெட்டுக்கும் அதுக்கு நீங்க பதில் கொண்டு வாங்க. இன்றைக்கு முழுக்க யாரு செல்வகுமார் போட்டிருக்காருங்க, சிகரெட்டுக்கு பதிலாக கஞ்சித்தனமாக செய்யணும்னா பீடி குடிப்பாங்க, அது அதுக்குதான் பதில் வந்துட்டு சிகரெட்டுக்கு. அதாவது மற்றவங்கள்ட்ட மற்றவங்க குடுக்கறதுதான் குடிப்பார் அவர் என்று நாங்க சொல்லிட்டோம். சரி, அடுத்து துண்டு சிகரெட் பாருங்க, கண்ணன் சேகர் போட்டு துண்டு சிகரெட். கண்ணன் சேகர் நீங்க காட்டலிக்கு வர்றதா நீங்க சொல்லியிருந்தீங்க உடல் நல குறைவு, சரி நீங்க நலமானோன்னு நீங்க வரணும். துண்டு சிகரெட்டே பிடிப்பாரா, அதைத்தாங்க அவர் சொன்னார், கீழே விழுந்து போட்டுருக்கிறத சிகரெட் எடுத்து இப்ப குடிக்கிறாரு. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் கண்ணன் போட்டிருக்க. கண்ணன் உங்கள்ட்ட இந்த புத்தகம் இருக்கு போல இருக்குது. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் சொன்னாரா, சரியான பதில் அது கண்ணனுடைய பதில். பெயின் தீர்ந்து விடுவதற்குள் அடித்து விட வேணும் என்று உடனே அடிச்சிட்டார் கண்ணன். உங்களோட கையில இருந்து இந்த புத்தகத்தை பறிக்கணும்னு நினைக்கிறேன், சரி பாக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு புத்தகம் தான் உங்கள்ட்ட இருக்கு, என்னட்ட இங்க அடிக்கியே இருக்குது, புத்தகத்தை மாத்திடுறேன். செவ்வாய் என்று போட்டிருக்கிறார், ஆனா செவ்வா என்று நிக்குது ஒழிய வாழை என்று வருகிறது, அதனால செவ்வாய் எடுக்க சனி, பூ சனி என்றது, சனி என்றது இடையில வருது. சரி, இப்ப அடுத்த ஒரு இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பதில், நீங்க சொல்லி இருப்பீங்க. பாடலை கேட்டுக்கொண்டு கேள்வி
1: எடுத்துவேன். தாண்டி செல்லும் அம்மா,
0: இந்த ஆங்கில எழுத்து இருக்குல்ல, ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ, இந்த 26 எழுத்துக்களையும் எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும். இப்ப ஷாகுல் ஹமீட் இருக்காருல்ல நடுங்கி கொண்டு குளிர்து குளிர்தண்டு, அப்ப ஷாகுல் ஹமீட் இருக்கிற மாதிரி எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும், இதை கண்டுபிடிச்சுக்கோன்னு நீங்க சொல்லணும் சரியா. எங்கே பாக்கலாம் கெட்டிக்காரா, நீங்க எங்கே சொல்லணும்.

0: இந்த நீ என்ற சொல்லல கண்ணன் நீங்க அங்க அந்த பதில எழுதக்கூடாது, சரியா? சரி, உங்களுக்கு தெரியும் நான் இப்ப சொல்றேன். ஆனா நீங்க குரூப்ல எழுதக்கூடாது, அத போட்டுட்டீங்க, அதுக்கு என்ன பேருந்து என்ன கடா கடாண்டு உங்களை இந்த குரூப்ல இருந்து எடுத்து விடணும். கொஞ்ச நேரத்தில் அப்பதான் பதில் சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல முடியாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம். நீ என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது, நீங்கள் எடுத்து வரலாம். நீ என்று மற்ற இணைய வீரமணி, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. வீரமணி, நீங்க இணைஞ்சு சிறப்பிக்கலாம். வணக்கம் வீரமணி. வணக்கம். வணக்கம் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க. சூப்பர்.
1: உற்சாகம் கம்மி.

0: இருந்தாலும்
1: என்னோட பேசணும்னு உங்களுக்கு உற்சாகமா பேச சொல்லுது இல்ல. வணக்கம் அம்மா. வணக்கம்
0: மேடம். இல்ல அம்மா சோமம் இல்லாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து கூட எல்லாத்துல நீங்க இணைஞ்சிக்கும் போது கட்டளை நம்ம எல்லாரும் இணைஞ்சிக்கும் போது நாமளும் ஒரு இணையது எனக்கு ஒரு சந்தோஷம் தரும். அப்ப ஒரு அந்த அந்த வருத்தம் கூட ஒரு சோமா போயிடும். அதுதான்
1: என்ன அம்மாவுக்கு உடல் நலத்துக்கு சந்திரா அம்மாக்கு
0: நெஞ்சி வந்து உனக்கு அடிச்சுக்கிச்சு அந்த என்னது காட்டலை குழாய். ஆமா நுரையீரலுக்கு போகக்கூடிய மூச்சு குழாயில இருக்குல்ல அதுல ஏதாவது புண்ணாயிடுச்சு அதனால வந்து உங்களுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் இருந்தாலும் காட்டல இறங்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசிட்டு எல்லாம் பாத்துட்டு இருந்தா செவ்வாழை கைன்னு போட்டு நானே அன்னைக்கு கேட்டது கேள்விக்கு
1: செவ்வாய்னா வரையல பூசணிக்காயில சனி என்று வருது.
0: சனானியெல்லாம் கேட்டுதான்
1: அதுல வருது. நீங்க சொல்லுங்க, நீல ஒரு பாட்டு சொல்லுங்க. நீ
0: பாட்டா மன்னிப்பு என்ற இடத்துல வந்து நீ எங்கும் ஒரு பாடல் இருக்குமா? அதே பாடல் இருக்கும்
1: மன்னிப்பு
0: பழைய பாடல்.
1: பழைய
0: பாடல் பாடல பழைய பாட்டு.
1: அப்படி இல்லாண்டி வேற பாட்டு நான் மாத்தி போடுறேன்னா
0: மன்னிப்பு பாடு போடலாமா? நீ தூங்கும் நேரத்தில் தூங்க கூடாது.
1: அது கேட்டுட்டாங்க. அது நீ தூங்கும் நேரத்தில் அது கேட்டுட்டாங்க.
0: நீ எங்கே நான் அங்கே
1: சின்ன
0: தம்பி நல்லா இருக்கும்.
1: நீ எங்கே அந்த பாடல எடுத்து வர்றேன்.
0: நல்லா இருக்கும். ஆமா குஷ்பு பாடல
1: குஷ்பு குஷ்பு அந்த உடனே உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தா
0: நிறைய படம்
1: நல்லது நல்லது. வீரமணி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 1:07 அது கனடிய நேரம் இந்திய இலங்கை நேரம் சரியா 11:38. நீ என்ற சொல்ல நீங்க பாடல் எடுத்து வர வேணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149519 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டளைக்கு வர வேண்டும். நீ என்ற சொல்லு எங்கேயும் வரக்கூடியதாக நீங்கள் எடுத்து வரணும். இப்ப எனக்கு ஒரு நீ என்ற சொல்லு வராம போயிடுச்சு. நீ என்ற வார்த்தை வருகிற சொல்லு எனக்கு வரவில்லை. இருந்தாலும் சரி ஒரு பாடலை எடுத்து வரலாம்.

அதாவது செல்வகுமார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருல்ல, அதை நாங்க மறந்துட்டோம். கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார். இது ஒரு கேள்வி என்ன, அவருடைய இலைய தேவைப்பட்டா அதுல ஒட்டலாம் கட்டி இருக்கிறாங்களோ தெரியல. அவர் கேட்டிருக்கிறது என்னன்னு தெரியல, நீங்களும் யோசிங்கோ. கல்யாண வீட்டில ஏன் வாழை மரத்தை கட்டுகிறார்கள்?

நேரம் சரியாக இப்பொழுது 1:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழர் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அதாவது கல்யாண வீட்டில் ஏன் பாலை மேடம் கட்டுகிறார்கள் என்று கேட்டிருக்கிறேன். இது எதுக்கு கத்தரிக்காய் போட்டிருக்காரு? நான் என்ன கேட்டிருந்தேன், என்னோ ஒன்று கேட்டிருந்தேன் இல்ல, பாவம் செய்த காய் என்னன்னு கேட்டோன்னு கத்திரிக்காய் என்று சொல்லியிருக்கார் பெரியசாமி. ஏன் செல்வகுமார், செல்வகுமார் சரியா போட்டுக்கீங்க பாவக்காய், சரி. இது பெரியசாமி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, பாவம் செய்த காய் கத்தரிக்காய் என்று போட்டிருக்கீங்க எதுக்கு? நீங்க வெட்டி சமைக்கிறதா இல்லையா கடகரண்ட? சரி, சந்தவாஜ் மாமா போட்டிருக்கிறார் வாழை மரத்தை கட்டவில்லை, ஏனென்றால் கீழே ஓ கீழே விழுந்துடும் என்று கட்டி வச்சிருக்கிறாங்க. சூப்பர் மாமா, நீங்க தான் சரி கட்டிக்காரன், நீங்க சட்டியா சொல்லிட்டீங்க, நீங்க கட்டிக்காரன். சரி, இப்ப செல்வகுமார் வேற என்ன கேக்குறீங்க? 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதிலே ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? பதில், அந்த யானை ரயிலில் ஏறிவிட்டு, ஐயோ சரி பதிலையும் வாய்ச்சிட்டேன்னா நீங்க பதிலண்டு செப்பரேட்டா போனோம். எங்க 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதுல ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? அதுதான் கேள்வி. ஓ சார் சூப்பர், நல்ல காலம். அந்த நான் பதில அப்படியே வாய்ச்சிருப்பேன், நீங்க அப்படியே எழுதியிருந்தா நான் அப்படியே சின்ன பிள்ளைமாய் வாய்ச்சி கொண்டே போயிருவேன். கேள்வி வந்து, 2 யானை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு, ஒரு யானை ரயில்ல ஏறிட்டுது, மற்ற யானை ஏன் ஏறையில, இதுதான் கேள்வி. சரி, எங்கிருந்தெல்லாம் முடியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு வரீங்கன்னு பாருங்க, கெட்டிக்காரு என்ன மாதிரியே இருக்கீங்க நீங்க எல்லாரும். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம், நீ வருதோ இல்லையோ இந்த பாட்டு வருது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கேட்கலாம்.

எங்க யார் இந்த விசில ஒருக்கு அடிச்சு காட்டுங்க பாக்கலாம். இத்தனை பேர் வந்து போறீங்க எல்லாரும், ஒரு ஜம் ஜம் வந்து மீசையெல்லாம் வச்சு திட ஆத்திரமா எல்லாரும் வந்து பேசிட்டு போறீங்க. எத்தனை ஆண்கள் வந்து பேசிட்டு போறீங்க. கட்டிக்காரன்டா இத மாதிரி இப்படி விசில் அடிங்க பாக்கலாம். ராஜவேல் அடிச்சாலும் அடிப்பார், அது எனக்கு தெரியும். பரவாயில்ல, இப்ப ரெக்கார்ட்ல எல்லாம் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். எங்க விசில மட்டும் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். யார் கட்டிக்காரன்? இதே மாதிரி அடிக்கணும், இந்த விசில் மாதிரியே நீங்க அடிக்கணும். கட்டிக்காரன்டா பாக்கலாம்.

இந்த விசில கேட்டுக்கொண்டே தூங்கலாம். எனக்கு போய் தூக்கம் வருதுங்க, முடிஞ்சு கொண்டு போய் தூங்கலாம் இருக்கேன். அது மிக விரைவா வந்து விசில் அடிச்சு காட்டுங்க.

சந்தனவாஜ் மாமா சரியான பதில சொல்லிட்டார். மாமா அங்கேயும் நீங்களும் அந்த புத்தத்தை வந்து வாங்கி வச்சிருக்கீங்களோ மாமா? அங்கதான் நிறைய புத்த எல்லாரும் வாங்கி அடுக்கி வச்சிட்டீங்க போல இருக்கு. அது வழி அனுப்ப வந்த யானை என்று சொல்லி இருக்கிற. வணக்கம் MTRFM. அந்த யானை வந்து பெரியசாமி, அது நீங்க சரியா சொல்லிருக்கீங்க, நீங்களும் கெட்டிக்காரர் பெரியசாமி. பெரியசாமி நீங்க உங்களோட பாட்டு எழுது என்ன பெரியசாமி, நீ என்று தொடங்குற ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க, நாளைக்கு உங்களுக்கு எடுத்து வரப்படும். எங்கே அத மறக்காம எழுதி விடுங்க சரியா? இந்த கத்தரிக்காய் எதுக்கு எழுதுறீங்க என்றதை நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லல என்ன? சரி.

நேரம் சரியாக 11:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நீ என்ற சொல்லுக்கு 16 பேர் வந்திருக்கிறீங்க. இன்னும் தேவர் சாதிக்கண்ணா இவர்களை எல்லாம் நாங்களே நம்ம எழுதலாம். அந்த பெரிய சாமி ஒரு பாட்டு உங்களுக்காக நாங்கள் எடுத்து வரலாம். பதில் எல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இனி நான் இந்த புத்தகத்தை மாத்தி வேற ஒரு புத்தகம் எடுத்து தான் உங்களுக்கு கொண்டு வர ஒண்ணும். சரி, அடிபட்ட காய்கறி எது? காயங்களோட இருக்கணும். அடிபட்ட காய்கறி வழிகாட்டும் காய் எது? அடிபட்ட காய் எது? காய்கறியில அடிபட்டது எது? அடிபட்டு மற்றது வழிகாட்டும் காய் எது? எங்க பாக்கலாம். கட்டில இணைஞ்சு சொல்லணும், அப்பதான் நல்ல. அல்லாடி நான் தனியே பேசுறது போல இருக்கு. நான் இந்த பெயிண்ட் அடிக்கிற கதை கேட்ட மாதிரி தான் இருக்கு இப்ப கடைசியா. சரி, இன்னும் ஒரு யானை வந்து வேற ஊருக்கு போகுதுண்டு யாரோ போட்டிருக்காங்க. அடுத்த யானை மற்ற ஊருக்கு போகுதுண்டு. இன்னொரு யானை வந்து வேற ஊருக்கு செல்ல வேண்டிய யானை, அதனால அது ஒரு யானை ஒரு ட்ரெயின்ல போகுது, மற்ற யானை அடுத்த ட்ரெயினுக்கு நிக்குது. பாருங்க எப்படி எல்லாம் அப்படிதான். அதுதான் பதில் என்று செல்வகுமார் சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையான பதில் அது வழியனப்ப வந்தது என்றும் சொல்லலாம். சரி, எங்கே என் நண்பர்களும் நீங்கள் நான் கேட்ட கேள்வி, அடிபட்ட காய்கறி எது? அது எந்த எந்த காயை சொல்லலாம் என்று சொல்லுங்க. மற்றது வழிகாட்டும் காய் எது? வெஜிடபிள் எது என்று அதையும் சொல்லுங்க. ஒரு பாடலை கேட்கலாம், பார்க்கலாம் இந்த பாடல் எதென்று.

நேரம் சரியாக 11:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ன 2 நிமிடங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த இறங்கி நேரப்படி சரியா 12 மணி ஆகிறதுக்கு. கனடிய நேரம் சரியாக 1:27. இன்னும் ஒரு நீ கேட்கலாமா பாட்டு அழைத்து நீங்களா? எங்களுடைய மாமா சொல்லியிருக்கிறார், ரூட் காட்டுறது வந்து பீட் ரூட். செல்வகுமார் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். கெட்டிக்காரங்க நீங்கள் எல்லாரும், கெட்டிக்காரங்க. இந்த இந்த ஸ்கூல்ல படிச்சு படிச்சு எல்லாம் கெட்டித்தனமா வந்துட்டீங்க. சரி, அடிபட்ட காய எதுன்னு கேட்டேன், அதை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. பாருங்க, அடிபட்ட காயை கண்டுபிடிச்சோன்னு வாங்க. எங்கே வேற இன்னொரு சொல் எடுத்துக்கலாம், இன்னொரு அடிபட்ட காய். அடிபட்ட காய் தேங்காயா? என்ன செல்வகுமார் அது? அடிபட்ட காய் எது? தேங்காய். எதுக்கு அந்த நீங்க கோயில்ல எல்லா இடமும் நீங்க சிதற தேங்காய் அடிக்கிறதால நீங்க அப்படி சொல்றீங்களா? அடிபட்ட காய் என்று. ஆஹா, சரி, இல்ல அது சரியான பதில் இல்ல. அடிபட்ட காயை கொண்டு வாங்க கெதியா. சரி, இன்னும் ஒரு பாடல் எடுத்து வர போறேன். இப்ப வேற ஒரு சொல்லையும் உங்களுக்கு கண்டுபிடித்து கொண்டு வர்றதுக்கு. சரி, பாடலை முதல்ல கேட்கலாம், கேட்போம்.

0: என்ன மணிகண்டன், அடிபட்ட காய் கத்தரிக்காய் போட்டிருக்கீங்க, என்ன நடந்தது? அடிபட்ட காய் தேங்காய், கத்திரிக்காய். கத்திரிக்காய் என்ன? நீங்க இந்த கண்டெல்லாம் அடிபட்டு இருக்குமே, அதை நினைச்சு உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? இது கடிக்கேள்வி. அடிபட்ட காய் என்ன காய்?
1: சென்றாயோ இப்போது வந்தாயோ சொல்லா.

அது சரி செல்வகுமார், ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து வச்சா என்னன்னு கேட்டா நான் ரெண்டு போட்டுக்கீங்க. நீங்க நீங்க சரியான, அதாவது சரியான ரூட்ல போறீங்க கெட்டிக்காரன். நீங்க அந்த படிக்க படிப்பு அப்படியே மாத்தாமலே நீங்க சொல்றீங்க ரெண்டையும் ரெண்டையும், அது 2+2 4 ரெண்டு போட்டுட்டீங்க. சரி, மணிகண்டன் அடிபட்ட வண்டிக்காய், அடிபட்ட காயம் வண்டிக்காய் வெட்டி வெட்டி வரும் இல்லை, அதனால்தான் பதில் சரியாக சரியா வெட்டி வெட்டி வரும். வண்டிக்காய் வெட்டி வெட்டி வருமா? எங்க வெட்டி வெட்டி வரும்? நீங்க தான் பா உடைச்சு உடைச்சு பாக்குறது முத்தலாண்டு, அது முழுசா தான் இங்க வருது. சரி பெரியசாமி, நீங்க சரியா சொல்லிக்கங்க, ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்தா 22 வரும். ரெண்டு ரெண்டு ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சா பெரியசாமி, நீங்க கெட்டிக்காரன் பாத்தீங்களா. செல்வகுமார், நீங்க இன்னும் உங்களோட வாத்தியார் சொல்லி கொடுத்தத மறக்காம வச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் கெட்டிக்காரன்.

0: மாமா எதுக்கு மாமா கணக்கு வரமாட்டு போட்டிருக்கீங்க? எதுக்கு எதுக்கு கணக்கு வரும், என்ன வரும் பண்றதுக்கு கணக்கு வரும் போட்டிருக்கீங்க? 22 வரும், ரெண்டையும் ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சா அவர் சரியா போட்டிருக்காரு. சரி, எங்களுடைய வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா சொல்லுங்க அண்ணா.
1: ஒரு மூணு பாட்டு கொண்டு வந்திருக்கேன்,
0: இங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: இந்த பாட்டு ரெண்டு பேர் ரெண்டு டீம் சுசில பெற பாட்டு. நீ பாட்டு. அப்புறம் நீதானா நீதானா அன்பே நீதானா, அது ஒண்ணு. இன்னொன்று நீதானே எந்த பொன் வசந்தம் புதுராஜ வாக்கை நாளை உன் சொந்தம், அது கார்த்திக் படம். அது இன்னொன்று பழைய பாட்டு பிபிஎஸ்டி ஜானகி. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், நீ வாழும் இடமெல்லாம் நானும் வருவேன். அருமையா பாட்டு. ஜெமினிகேசம் வளர்ந்தேன், ஜோடி ஆத்திர ஜெயிக்காவா இல்லன்னா யாரும் தெரியல, பட் நல்ல பாட்டு எல்லாமே.
0: அதுதான் கேட்டுட்டே, அதாவது காயப்பட்ட காய் எது கேட்டிருந்தேன். மற்றது மலை மீது மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாதது, அது என்ன? இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க.
1: மலை மீது ஏறும் இறங்குமா?
0: மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மற்றது வந்து காயப்பட்ட காய் எது என்றத நீங்க சொல்லணும். அதை
1: கண்டுபிடிச்சாங்க.
0: பெருங்காயம் காய வச்சிருக்கும், அது பவுடரா? இது காயா இருக்கு, கண்டுபிடிச்சிருவாங்கண்ணா.
1: மீண்டும்
0: சரி, இந்த பாடலை கேட்கலாம்.

கண்டன் அது என்ன என்ன காரணம் அது? அது அதாவது மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, அதுக்கு விடை ரேப் கார். மணிகண்டன் ரேப் கார்ன்னு போட்டிருக்கீங்க, அது என்ன கார்? அப்படி ஏதோ கேபிள் கார் சொல்றீங்களா? என்னன்னு தெரியல, பாக்கலாம்.

நேரம் சரியாக 12:09. அன்பு உறவுகள் இணைந்து கொண்டால் பாடலை என்னவென்று கேட்டுட்டு நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீ என்ற சொல்ல எடுத்து நீங்கள் பாடல்கள் எடுத்து வர வேண்டும். இப்போ மணிகண்டன் உங்களுக்கு ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வருகிறோம். இங்கே மலை மீது ஏறி இறங்கும் விடை காட்டு இல்ல பெரிய சாமி, நீங்க என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. காட்டு தான் எல்லா இடமும் போய் வருதே. மலை மீது ஏறி இறங்கும் எங்கே ஆனால் அசையாது, அது என்ன என்று கேட்டிருந்தேன். எங்க பார்க்கலாம், இன்னும் ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாடல்ல இந்த நீ வருதா என்றதுதான் கேள்வி. சரி, நீங்க பார்க்கலாம், அது நீ என்ற சொல்ல அதுல வருதா என்றதுதான் ஒரு கேள்வி. சரி, பாடலை எடுத்து வரலாம். ஆனா சோக பாட்டா இருக்கே, கொஞ்சம் சந்தோஷமா நாங்க போய்கொண்டிருந்தோம்ல, அதனால சோகத்தை எடுத்து வராமல் இருக்க வேண்டும். சரி, ஒரு பாடல் காட்டளிக்கு வருகிறது, கேட்போம். இதுவும் ஒரு நல்ல பாடல், கேட்போம்.

0: சொல்லுறா.
1: இப்படி எங்களுக்கு பாசகி பிரச்சனை இல்ல, நீ வந்தா சரி பாத்தீங்களா. அடடா, இதை கொண்டு வந்தா இந்த இந்த சாங் எதுக்கு? நீங்க எனக்கு வேற ஒரு பாட்டு தாங்கன்னு வந்துருவாங்க. சரி, நாங்க நீல போலாம். சரியா, நீ என்ற சொல்லல போலாம். அது மலையாளத்துல பாடுதுங்க. நீ நீ என்று கண்ட உடனே எடுத்து வந்துட்டனா அது மலையாளத்துல போகுது. அது மலையாள திரைப்பட பாடல்.

0: காற்றிலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணாவை சந்திச்செல்லாம். நீண்ட நாட்களா கிருஷ்ணாவை காற்றிலையில காணல. வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க கிருஷ்ணா? வணக்கம் கிருஷ்ணா. இப்பதான் கேக்குது. எப்படி இருக்கிறீங்க
1: நீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம். கொரோனா வைரஸுக்கு தான் பயந்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன மாதிரி சிரிக்கிறீங்க நீங்க? அது எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு விடயம்.
1: ஓ, அதுக்கு நானும் பயந்து கொண்டிருக்கேன். சொல்றேன் தானே,
0: உங்களோட நியூஸ்ல எல்லாம் ரொம்ப காட்டுறாங்க. அது பாக்காதபடியா கேட்காதபடியா எல்லாருக்கும் தெரியல. அதை பார்க்கும்
1: போது நாங்கள் அதோட அதுதான் கதையே. இங்க இப்ப அஞ்சு பாடசாலைக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க. ஒரு
0: மூடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு பாடசாலை?
1: ரெண்டு மூணு ரெண்டு செய்தியில செய்தியில
0: சொல்லுவோம். ஹாஸ்பிட்டலும் மூடி இருக்கிறாங்கன்னு
1: நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் வந்து அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அங்க வந்து பாத்தியம் பாத்திருப்பீங்களா?
0: பார்த்தேன் பார்த்தேன். நிச்சயம் நிச்சயம்.
1: நாங்க
0: போறதுக்கு நாங்க சிரிச்சு எல்லாம் பாட்டு கேட்டு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கிறது என்னடா, அந்த சைனாவில கணவர் மார் கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அவர்கள் இந்த போன்லதான் அழுது அழுது பேசுகிறார்கள். என்ன இப்ப
1: என்ன குற்றம் செய்வார்கள் மட்டும்
0: இல்ல, அப்படி சொல்ல முடியாது. நாங்க அது
1: அந்த அந்த அந்த அக்கௌண்ட் அடைச்சி வச்சுக்கிறது வந்து நோய் நோய் நோய்
0: ஜெயில் மாதிரி தானே. அந்த பெரிய அது பாருங்க, அவ அந்த டைமண்ட் பிரின்ஸ் அந்த கப்பல் எல்லாம் எத்தனை காசு கொடுத்து எவ்வளவு செல்வம் படைத்தவர்கள் அதுல குரூஸ்ல போயிருப்பார்கள் சுத்தி வர்றதுக்கு. அவர்களுக்கு ஜெயில் வாழ்க்கை போல வந்து இப்ப மெடிசின் எல்லாம் சில நேரம் கிடைக்க முடியாத மெடிசினை வாங்கவும் தங்களுக்கு பயமா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். கொண்டு வர மெடிசினை வாங்குறதுக்கும் கதவு அப்ப அவர்கள ஒரு ஜெயில் வாழ்க்கை போல அவர்களுக்கு ஆகிட்டது. மற்றது இன்னும் மட்டும் சைனாவில பிரிச்சு வைக்கும் போது கணவர் சாக போறார், அதே மாதிரி மனைவி சாக போறார். அந்த சாகும் அளவும் அந்த போன்ல கதைக்கிறாங்க பாருங்க கடைசி இதுல. அப்ப அது ரொம்ப கவலையா இருக்குது. நாங்க சிரிச்சதுக்கு என்ன, நாங்க சும்மா
1: நேர்கள் சரியான கவலையை விட அது இன்னும் மடங்கு கூட என்ன சிறார் புள்ளியில பிரம்பு தாத்தம் பிரம்பு பிரம்பு.
0: இன்னும் ஒரு விடயம், அவர்கள் வைத்திருந்த எல்லா பொருளும் அவர்கள் டிஸ்ட்ராய் அப்படியே கொண்டு எடுக்கிறார்கள். அது காசா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அது அவர்கள் கைப்பட்ட எல்லாம் அதை டிஸ்ட்ராய் பண்ற. அது ஒரு கப்பல் இல்ல, ஒரு ஒரு இடத்துல நிக்குது. இப்ப ஒவ்வொன்றும் ஒன்று வந்து ஹோங்காங்ல 3700 பேரோட, ஒன்று வந்து 2500 பேர், இன்னொன்று 1000. இப்படி அந்த கப்பல் எல்லாத்திலயும் இப்ப கூடிக்கொண்டு வருது. இப்ப 36 பேர் கிட்ட அந்த டைமண்ட் பிரின்ஸ்ல அந்த நோய் பரவி வந்திருக்கிறது. அதுல செத்தும் இருக்கிறார்கள் வந்து.
1: அது வந்து நிறைய ரகசியங்கள் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வரா செய்திகள் திரும்ப
0: சொல்லுவாரு. ஆனா இப்ப கனடாவுல கனடாவுல அங்க அதாவது அந்த சிட்டியில அங்க இருக்கிறவர்களை பிளைட் கொண்டு இழுக்கிறார்கள். கொண்டு அவர்கள் வன்கூவர் மற்றது யூகர் என்ற ஒரு இடத்துல கொண்டு அந்த பேஸ்ல கொண்டு அவர்களை 14 டேஸ்க்கு மேல வச்சு எல்லாம் பார்த்து தான் விடுறதுக்கு இருக்கிறார்கள். கொண்டு வந்து இப்ப 2 பிளைட் வந்துடுச்சு இங்க. ஒன்று வந்து 186 பேர்கிட்ட, ஒன்று வந்து 135 பேரோ, ஒன்று 2 பிளைட்ஸ் அப்படி. அந்த அது வந்து அந்த நியூஸ் எல்லாம் நாங்க பாக்காததால எங்களுக்கு தெரிகிறது இல்ல. அப்ப நாங்க உண்மையா சிரிச்சு கதைக்கிறோம். இப்ப இங்க வந்து நீங்க பாருங்க, ஒன்டாரியோல ரெண்டு பேருக்கு வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும்னு சொல்லினோம். ஆனா சிலதுல தான் ஒழிச்சு போடுவேனாம் ஆக்கள். இப்பவே கடையில ஆக்களை காணே இல்ல, வியாபாரங்கள் எல்லாம் குறைவு உண்மையிலே. இப்ப பாருங்க சைனாவில இருந்து ஃபுல் ப்ரொடக்டும் சைனாவோட தான் எல்லாம்
1: நின்றா.
0: இங்க கடைகள்ல இருக்கிற பொருட்களை கூட எல்லாரும் வாங்க, எல்லாரும் அதுதானே பாக்குறோம். இப்ப எங்க மேடின் என்னன்னு தானே பாக்குறாங்க. இப்ப முந்தி வந்து ஒரு நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு போய்க்க அவனை விழுத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பு போதும். என்றால் இந்த வைரஸ் வந்து அது எங்கேயும் யாரும் எப்பவும் இப்ப இந்தியாவிலும் சென்னையிலும் ஒரு ரெண்டு பேருக்கு அங்க இருந்து வந்து விட்டால் அதை ஆரம்பித்து விடும், அது சொல்ல முடியாது. ஒன்று ஆனா அவர்கள் அந்த இதையோ மட்டும் காட்டவில்லை. அதாவது எத்தனையோ பேர் செத்துக்கொண்டு போகிறார்கள், ஆயிரத்துக்கு மேல செத்து விட்டார்கள். 40,000 வந்துருச்சு இப்ப வருத்தம் உள்ளவர்கள். ஆனா ஒரு ஒரு நாளைக்கு 100 பேருக்கிட்ட சாகிறார்கள்ன்றது அந்த கணக்கு வீதம் சொல்லுகிறார்கள். ஆனா அந்த செத்தவர்களை என்ன செய்கிறார்கள் என்று மட்டும் இன்னும் காட்டல. நானும் எல்லா நியூஸையும் துளாவி துளாவி பாக்குறேன், நித்திரை இல்லாம தேடுறேன். என்ன அந்த பொடிய எடுத்து வந்து நல்ல பிளாஸ்டிக் இதுல போட்டு எல்லாம் இதை கொண்டு போறாங்க. ஆனா எங்க என்ன எப்படி டிஸ்ட்ராய் பண்றாங்க, மண்ணுக்குள்ள தாக்க முடியாது. அது கடைசி மட்டும்
1: முன்னாள் வந்த செய்தியில வந்து புகை வர்றது வெளியில வருதுண்டு. அப்புறம் நான் நினைக்கிறேன் வந்து அவங்கள வந்து கரைக்கப்படுறாள், அமிலம் இருக்கிற அவங்கள ஊத்தி கரைக்கப்படுது. அப்படி ஆகலை வந்து அப்படி கரைக்கிறாரு
0: இல்ல அசிட் அப்படி எதுவும் போட்டு அல்லாட்டி
1: என்ன அமிலம் அமிலம்
0: எரிச்சால் தான் எதுவும் இல்லாம போகும், அதுவும் சொல்ல முடியாது. ஏண்டா எரிச்சதும்
1: எரிஞ்சாலும் அது வாழும், அதுவும் சரி, அதுவும் கூடாது. மழை திரும்ப வந்தது கீழே வருது.
0: அத என்ன செய்யறாங்கன்னு ஆனா 1000 மேல இப்ப இறந்து விட 1170 மேல இறந்திருக்கிறார்கள். இந்த
1: அது வந்து வெளியான செய்தி, அது வந்து இப்ப கவர்மெண்ட் சைனா கவர்மெண்டும் சீனா கவர்மெண்டும் வந்து அறிவிக்க அறிவிப்பு தொகை வந்து 1000 அது
0: இல்ல
1: இன்னொன்னு
0: சரியான அமௌண்ட் சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா, மக்கள் அதாவது உலக நாடெங்கும் பயந்து விடுவார்கள் என்ற ஒரு இதோடுதான் அவர்கள் சைனாவும் சொல்ல மாட்டார்கள்
1: நிலவரங்கள். அங்க வந்து யுத்தகலம் இருக்கு, யுத்தம் நடக்க வந்து யுத்தம் நடக்க மாதிரி உள்ளது நடக்குது. இது வந்து வந்து பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில உள்ள என்ன நடக்குது இந்த ஆஸ்பத்திரிக்கு தெரியாது. அதுவும் போகல, அதெல்லாம் கட்டுப்பாடு.
0: நிச்சயம். இப்ப அந்த அந்த அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் முதல் இருந்தது, அதுக்குள்ள நோய் வாய்ப்பட்டவர்கள் எடுக்க மாட்டேன்றார்கள். ஏன் அங்க இருக்கிற நோய் அப்ப அதை எடுக்க சொல்லி எல்லாம் போராட்டங்கள் செய்து இப்ப பிள்ளை ஒன்றுக்கு ஒரு கேன்சர் அப்படி என்று சொல்லி அதை காட்டு. ஆனா இந்த வருத்தம் இல்லை, இந்த ஒரு மாதிரி அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் ஒவ்வொரு தர அந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்படுகிறது செக்அப்புக்கு பிறகு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாருங்க, இப்ப நாங்க என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம்டா, இப்ப நான் எந்த நினைப்பேன்னா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன். இது ஒரு நல்ல நாடு, எங்கட ஊரண்டாலும் கொஞ்சம் பயப்படலாம். உடனே 911 அடிச்சா என்ன டக்குன்னு என்ன கொண்டு போவாங்க காப்பாற்றுவாங்க. சரியா, இப்படியான நிலையா கொண்டு போக மாட்டாங்க, காப்பாற்றவும் மாட்டாங்க. மிக விரைவாக போகிறது, மிக விரைவாக கொள்கிறது அது.
1: உணவு பழக்கம் என்று சொன்னாலும் வந்து உணவு பழக்கமா இருந்தால் இப்ப எனக்கு டாக்டர் வந்து உணவு பழக்கமா இருந்தால் இது வந்து மருந்து உலகம்
0: கண்டுபிடிச்சிருப்பாங்க. பாம்பு உழுங்கி பாம்பு இவர்கள் சாப்பிட்டது என்று சொன்னா ஒருதற்கு வந்துதான் அது அங்கால போயிருக்கேன். இதெல்லாம் எல்லாம் அவனுக்கு தான் வெளிச்சம்.
1: நீங்க வந்து சீனாக்காரர்கள் வந்து இந்த உணவுகளை வந்து இன்கிரியன்ட் சாப்பிடலாம், எத்தனை நூற்றாண்டு சாப்பிட்டு வந்துருக்கணும்
0: சாப்பிடுகிறார்கள். எல்லா உணவும் அவர்கள் எப்படியோ இருந்து சாப்பிடுகிறார்கள் இல்லையா?
1: மனிதர்கள்
0: எல்லாரும் பார்க்க போனா ஒரு
1: அவர்கள் ஒரு ஆள் வந்து அவர் தெரியும் நாலு பேர் கடிப்பாங்க.
0: மற்றது இன்னும் ஒரு விடயம், எதியோப்பியா பக்கம் எல்லாம் ஜோதிச்சு பாருங்க, அங்க இருக்கிற மக்களை இப்படி ஒரு நோய் வந்தா என்ன நடக்கும்? இப்பவே அவன் கடவுள் பாருங்க எப்படி எப்படி எல்லாம் ஒரு விடயங்களை கொடுக்கறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்து பாக்குறது.
1: உங்களோட
0: லண்டன்ல எல்லாம் சிலர் வந்து பஸ்ல போய் வாறது ஒரு ஏடிக்கு பிறகு ஃப்ரீ என்று சொல்லி பஸ்லதான் போய் வருவார்கள் இல்லையா?
1: ஏடிக்கு பிறகு இங்க வந்து இது
0: சொல்லுங்க, பென்ஷன் வாங்குறவர்களுக்கு ஃப்ரீ அங்க பஸ்ல. அதனால இவர் கார ஓடுறது இல்ல, எல்லாம் பக்கமா வச்சுட்டு பஸ்ல தான் போய் வர்றது. ஆனா இப்பதான்
1: அப்படித்தான்
0: செய்வார்கள். வீட்டிலையும் கார் எடுக்காம வைத்ததுல இப்ப கார்லாம் போறேன், பஸ்ல போனால் வேற யாருக்கும் இருந்தால் தங்களுக்கு தொத்திரம் இப்ப தங்கட சொந்த கார்ல மட்டும் போய் வர்றார்கள். எப்படி பாத்தீங்க
1: கட்டாயம் என்ன கட்டாயம் எல்லாருக்கும் எனக்கும் போகும் எனக்கும் பயமா இருக்கும். நாங்களும் வந்து பப்ளிக்கா தெரியாது, அதே மாதிரி புள்ளைகள் அப்படி எல்லாரும் மனைவி வீட்டுல இருந்தாலும் கடையோட இருந்தா கடையிலையும் வந்து காசுலயும்
0: இருக்கு. மக்களிடம் அங்க வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப எனக்கே பயமா இருக்கு உங்களோட விவசாயம், நீங்க ஒரு
1: பக்கத்தான வைரஸ்
0: சரி நீ என்று சொல்லு வர மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமா? நீ வரணும்
1: பாட்டா? இந்த பாட்டை எப்படி இருக்கு பாப்போமே
0: பாப்போம்.
1: கேட்கலாமா?
0: இல்ல சொல்லுங்க.
1: நீ என்று முதல் வரணுமா?
0: இல்ல இல்ல கடைசியில நடுவுக்குல எல்லாம் வரலாம். உங்களுக்கு தளர்த்தி விட்டுருக்கேன்.
1: தசத்தி நீ வாழணும்
0: நல்ல பாட்டு.
1: அது
0: இந்த ராசாத்தி யாருக்கும் இன்னும் காண இல்ல, கண்டிருந்தா எப்பயும் வாங்கி கேட்டிருப்பாங்க எல்லாரும் ராசாத்திய
1: கொண்டாண்டு.
0: இந்த ராசாத்தி உங்களுக்காக இருந்திருக்கிற பாக்க
1: நல்ல பாட்டு. நல்ல
0: மனைவிக்கு பேர் என்ன?
1: மனைவி உமா.
0: உமா அப்ப எதுக்கு எதுக்கு நீங்க கலவாய் என்ன அவங்க கேட்காம கேட்டிருக்கீங்க? நான் அதை உங்களோட பேரை சொல்லி எடுத்து வரேன். என்ன யாரும் அந்த ராசாத்தி என்று கேட்டு சண்டை பிடிச்சாலும் பிடிப்பா?
1: இல்ல அண்டவங்களை கேட்டது அமெரிக்க அந்த இந்த பாட்டை கேட்ட என்ன பாட்டு நீங்க சொன்னீங்க அமுதா அந்த பேரத்துக்கு
0: அன்பே அமுதா.
1: ஓ அந்த பாட்டுக்கு நாங்க நம்பி காண்டி இந்த பாட்டு பாருங்க நீங்க எழுதி இந்த பாட்டு போயிட்டு வேற கேட்டு சொன்னா மனைவி கேட்டு சொன்னா அவங்க அவங்க பக்கம்தான் நீங்க இருக்கிறா போய் பாத்துக்கோ அவங்க உடனே பாட்டுல இருக்கீங்க காரணத்து போறீங்கன்னா பதினைக்கு மயில் தான் தங்கச்சி பேர் அப்படி
0: பெருந்தன்மை, அதாவது பெரிய தாராள மனசு உங்களோட மனைவி. பாருங்க 15 கிலோமீட்டர் தானே போய் பாத்துட்டு வாங்கலன்னு எதுக்கு இதுல போய் பாட்ட கேங்க. நேரம் சரியாக 1:58 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 12:28. என்ன சந்திரன்ராஜ் மாமா நீங்க இணைஞ்சாதான் இனி ராணி அம்மா பேசி அவருக்கு என்ன பாட்டு கேட்டு வந்துட்டு நாங்க நிகழ்ச்சி எங்க பெரியசாமி என்ன எழுதி கொண்டிருக்கீங்க பாக்கலாம். படம் பாஷா அது நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்களா அக்கம்மா? நீ நடந்தால் நடை அழகு, அது அது வந்து ஒரு யாரோ கேட்டுட்டாங்க பெரியசாமி. வேற ஒரு பாட்டு உங்களுக்காக வேணுமெண்டா எடுத்து வரணும், எம்டிஆர் எஃப்எம் பாஷா. அந்த பாடல் கேட்டிருக்கிறார்கள், நான் வேற ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: சீதா, சீதா, சீதா,
1: சீதா அழுகிறா. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் கிருஷ்ணாவுடைய பாடலை கொடுக்கலாம். ஏனென்றால் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இந்த பாடல்களை அந்த நேரம் கிருஷ்ணா தூங்கும் நேரம் அவருக்கு கடைசி மட்டும் கேட்க மாட்டார். அதனால நாங்க இந்த பாடலை அவருடைய பாடலை இப்பொழுதே கொடுத்து விடலாம்.

எங்களது பெரியசாமி தூக்கத்துக்கு போய் போக போறேன்னு சொல்லிக்கிறீங்கள். உங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். நன்றாக நீங்கள் போய் தூங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 நான் சற்று இப்பொழுது உங்களுடைய நேரம் செய்ய 12:40 ஒரு மணிக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இணைபவர்கள் இணைந்து விட வேண்டும். இது உண்மையல்ல, இது பொய்யல்ல, உண்மையல்ல, இல்ல பொய்யல்ல, உண்மையிலேயே நான் ஒரு மணிக்கு சரியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரேன். இன்னொரு பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. காற்றில் இணைஞ்சு கொள்ளும் அன்பு உறவு மாமி. வணக்கம் மாமா அல்லது மாமி.
1: வணக்கம் வணக்கம்.
0: இது மாமா. வணக்கம் மாமா.
1: மாமி இல்ல, மாமி
0: மாமி
1: தான்
0: நல்லா இருக்கும் மாமா. உங்களுக்கு ஒரு தீவிரவாதி இந்த படம் அனுப்பியிருந்தேங்க பாத்தீங்களா? இல்ல தீவிரவாதின்னா அதுல அகப்பட்டு இருக்கிறவர், அவரை எப்படி காப்பாற்றலாம் இப்ப நாங்க தானே தப்பி வந்துட்டேன்.
1: அவ்வளவுதான்,
0: அவர் தப்பிச்சிருவார். அவரை நாங்க தப்ப வைக்க தேவையில்லை, அவர் தப்பி வந்துருவார். பாருங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்க சொன்னார், அந்த பாட்டெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லையான்னு. அவருக்கு கண்டுபிடிக்க நான் போச்சு மாமா, அந்த நீ காட்டினான் அந்த பாட்டு தான் விருப்பம் இல்லையா. மாமாட நீ பாட்டு என்ன இன்றைக்கு நீ என்ன
1: பாட்டு?
0: எல்லா பாட்டும்
1: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி போடுங்க.
0: சன் ஆஃப் மகாலட்சுமியில இருந்து பாட்டு மாமா. அந்த தொலைபேசிக்கு வந்தா அப்படித்தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு நெட்வொர்க் மாமா மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும். நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க மாமா. சிலவள அந்த தொலைபேசி இலக்கம் அப்படி எங்களுக்கு ரமேஷ் கலை நீங்க அடிச்சிருக்கீங்க, கால் பண்ணிருக்கீங்க காட்டிலைக்கு வர. அது அந்த தொலைபேசி என்றதுனால நான் கவனிக்காமல் விட்டு விட்டேன். சரி, நீங்க இப்ப தூங்கிருப்பீங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். சன் ஆஃப் மகாலட்சுமியில மாமா பாட்டு சொல்லாமலே போயிட்டேன். மாமா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க சன் ஆஃப் மகாலட்சுமியில. சரி, பாடலை எடுத்து வரேன்.

0: வணக்கம் திருப்புக்குடி விஜயகுமார். வணக்கம் வணக்கம் விஜயகுமார்.
1: வணக்கம் வணக்கம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு
0: என்ன பாட்டு சொல்லுங்க. நீல எங்க பாக்கலாம்?
1: என்னமா
0: நீ என்ற சொல்ல?
1: நீ வார்த்தை
0: வரணும், எங்கேயும் வரலாம், நடுவுல வரலாம், கடைசியில வரலாம், நீ என்ற வார்த்தைகள் வரலாம்.
1: எல்லாரும் பாட்டு, ஒரு நல்ல பாட்டு ஒன்னு இருக்கு,
0: எங்க
1: அது கேட்டு ரொம்ப நாளாச்சு அந்த பாட்டு.
0: எங்க
1: நீ என்பது என்ன?
0: ஓ சூப்பர்.
1: அது என்ன கேட்டாங்களா?
0: இல்ல யாரும் கேட்கல.
1: அது படம் பேர் படம் பேர் மறந்துட்டேன். என்ன நேற்றுலாம் பேசிருந்தாங்க, உங்க துணைவியர்லாம் பேசல கேட்டுதான் இருக்கேன். செல்வகுமார் பூமை போயிடுச்சு கடையில.
0: உங்களோட செல்லம் தூங்க போது
1: போட்டுதான்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
1: நீ நினைத்தா நீ இறங்கெல்லாம்
0: நில்லுங்க.
1: நீ நினைத்தா அந்த பாட்டு வந்தது. நீ எங்கே என் நினைவு
0: வந்துட்டோம். அது
1: நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். போ போ போ.
0: ஆமா, நீங்க அந்த காலத்திலேயே நிக்கிறீங்க.
1: புது பாடலாம்.
0: நன்றி நன்றி விஜயகுமார், நன்றி
2: என்ன
0: உடனே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க? நான் அன்பா வீட்டுல கூப்பிடுறது போல கூப்பிட்டேன் ராணியம்மா. அது ஸ்கூல்ல இருந்தா இப்படி எல்லாம் கூப்பிடுவேன். ராணி என்னொன்ன உள்ளேனம்மா என்று சொல்வேன். வீட்டிலேயா ராணியம்மா? ராணியம்மா
2: நான் தான் அப்படின்னு சொன்னேன்.
0: சரி, சாப்பிட்டீங்களா நீங்க? ராணியம்மா
2: சாப்பிட்டோமா? சாப்பிட்டோமா.
0: மாமா சாப்பிட்டாரா? ரெண்டு கேரம் சோகமா இருக்கிறமா இருக்கு மாமா.
2: மாமாவா? மாமா சோகமா இல்ல,
0: அப்ப
2: தூக்கமா இருக்காங்க. தூக்கமா இருக்காங்க.
0: சூப்பர்.
2: வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்னடா மாமா சோகமா இருக்காங்களேன்னு நீங்க ஒண்ணும் ஃபீல்
0: பண்ணுவேன். மாமா இவ நக்கல் அடிக்கிறா, மாமா நக்கல் அடிக்கிறா பாருங்க மாமா. நீங்க ஒண்ணும் சோகமா இருக்காதீங்க, அவர் மாமா ஒண்ணும் சோகமில்ல, தூக்கமா இருக்கிறாரு. மாமா ஏதோ துக்கமா இருக்காரு, நீங்க தூக்கம் வந்து தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம் ராணியம்மா? அந்த பாட்டு உடனே எடுத்து வரணும் இல்ல? அதானா அங்க சொல்லுங்க. நீல குயில்கள் அது என்ன? நீ என்று வரும்,
2: நீ வருது இல்ல?
0: எங்க நீ என்று சொல்லுங்க. நீலம் ஒண்ணு நீங்க சொல்றீங்க,
2: அதுல முதல்ல நீல வரும்.
0: அது நீனா வர்றது எழுத்து வர்றது இருக்கட்டும், எனக்கு நீ என்று சொல்லி
2: வரணும் சொல்லி பாருங்க. ஒரு நேரம் நீனு வராம அந்த லாக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
0: மாமா மாமா இந்த குழந்தைய திருத்த முடியாம நீ
2: வீராக்கா
0: சொல்லுங்க.
2: நீங்க நீலன்னு சொல்லுங்க எழுதிட்டு அந்த நீய விட்டுட்டு மட்டும் சொல்லி போறதுக்கு அர்த்தமே இருக்காது. அந்த நீ சேர்த்தாக்கா ஒரு அர்த்தம் வரும்.
0: ஓ அட நான் இத படிக்க ஆவட்டுட்டேன், நான் இத படிக்க ஆவட்டுட்டேன். நீ அதான் இப்ப பிள்ளையா போச்சு. எனக்கு பிரிக்க தெரியாது, நீளத்துல இருந்து நீய பிரிக்க முடியாது. எனக்கு பிரிக்க தெரியாது, நீங்க பிரிச்ச நீ தாங்க. நீங்க பிரிச்ச நீங்க பிரிச்ச நீளம் தாங்க. எனக்கு அந்த நீய பிரிக்க தெரியாது. எனக்கு
2: என்னண்ணா
0: எப்படி பிரிக்க? சரி சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த பாட்டு தரட்டா? உங்களுக்கு இந்த பாட்டு காதல் நீதானா, காதல் நீதானா அந்த பாட்டு.
2: சரி அது தாங்க. இல்லன்னா யார் நான் யார் அந்த பாட்டு தாங்க.
0: அது நீங்க என்ன பேசுற மாதிரி இருக்க. யார் யார் யார் நீ யார் நான் யாருன்னு நீங்க பேசுற மாதிரி இருக்க. காதலோட இல்ல ஒரு பாட்டு தானே தப்பினு பிழைச்சேனப்பா. ஆ பாட்டு எடுத்து
2: வரட்டா.
0: லியோ தாத்தாக்கு என்ன பாட்டு சொல்லுங்க. லியோ தாத்தாக்கு நீ நல்லா இருக்கணும். லியோ தாத்தாட அது சூப்பர் பாட்டு. நீ நல்லா இருக்கணும். நீ
2: நல்லா
0: இருக்கணும். எங்க சிந்திச்சு பாருங்க. நீ என்று வேற பாட்டு ஏதாவது இருக்கண்டு இடையில எல்லாம் வரலாம் இல்ல. நீ கடவுளே ஒன்றுமே தெரியக்கூடாது. அப்பதான் ஒரு பாட்டோட முடிக்கணும்.
2: சொன்னது
0: நீதான பாடலை நாங்க ராணி அம்மாக்காக அந்த பாட்டை நாங்க எடுத்து வந்திருந்தோம். இப்ப சரியா
2: ராணி அம்மாவுக்கு
0: உங்களுக்கு தான் முதலே எடுத்து வந்துட்டு இப்ப உங்களோட பேரை சொல்லி இருக்குண்ணா. சரி இப்ப நீங்க சொன்ன கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும், உண்மையான மலையில ஏறி இறங்கும் ஆனா அசையாது, அது என்ன? அது என்ன மற்றது அடிபட்ட காயம் காய் காய் என்ன? அடிபட்ட காயம் உள்ள காய் என்ன? காயம் உள்ள காய் என்ன? அடிபட்ட காய்கறி என்ன? அந்த காயின்னு சொல்லிட்டேன்னா அப்படி இருந்து நீங்க கண்டுபிடிக்கல. காயம் அடிபட்ட காய்கறி அடிபட்ட காய்கறி என்ன? சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பாவிக்கிறீங்கல்ல மாமாக்கு. இப்ப இரவுக்கு நீங்க அத பாவிச்சிருப்பீங்க இரவு சாப்பாட்டுக்கு. முட்டை பறிச்சீங்களா நீங்க? முட்டை பொடிச்சீங்களா இல்லையா நீங்க இன்னைக்கு?
2: முட்டை பொடிச்சு
0: இல்ல, அதாவது அடிபட்ட காய்கறி அது எது? ஒரு காயிட பேர் சொல்லுங்க.
2: அடிபட்ட காய்
0: அதுக்கு காயம் இருக்கு. மாமாக்கு முட்டை பொடிச்சீங்களா நீங்க?
2: வெங்காயம்.
0: வெங்காயம் நீங்க?
2: வெங்காயம்
0: நீங்க ஒரு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம். ரெண்டு மாமா இப்ப சிரிச்சிருப்பாரு பாருங்க. தங்களையே வெங்காயம் பண்றாங்க, சூப்பர். ஏறம் இறங்கும் ஆனால் அசையாது. உண்மையிலேயே வெங்காயம் அதுக்குதான் அந்த வெங்காயம் சொல்றேன். விளங்காமல் ஒன்றொண்டா நாங்க சொல்லி சொல்லி சொல்லி சொல்லாம இருந்தா வெங்காயம் அது நிச்சயமா எல்லாரும் ஒரு தங்களையே தாங்கள் உரிச்சு உரிச்சு உரிச்சு விட்டா கடைசியா ஒன்றும் இருக்க எலும்புதான் இருக்கும்.
2: ஒண்ணுமே தெரியாது, ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் சோதிக்கும் போதுதான்.
0: அது உண்மை, அது உண்மை. நிச்சயம் நிச்சயம்
2: வெங்காயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாத்தீங்களா?
0: சரியான தத்துவம், அது இல்லாம சாப்பிடவுமே இல்ல. அதுல சில நேரம்
2: வெங்காயம் எவ்வளவோ ஏறி போயிருந்தது, வெங்காயம் உரைக்கிறது எந்த யாருமே நிப்பாடல.
0: சரி, எந்த வெங்காயம் உடலுக்கு நல்லது? சின்ன வெங்காயம் இல்லையா? சின்ன வெங்காயம் நல்லது, ஆனா அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன வெங்காயத்தை
2: உரிக்க கஷ்டமா இருந்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சு அது உள்ள போட்டுட்டு அப்புறம் என்ன உரிச்சோம்னா தண்ணீர் உறையுது, நல்லா ஈஸியா உடைக்கலாம்.
0: உடனே உடைக்கலாம், உடனே அந்த கத்தியாரும் இல்ல இப்படி எடுக்க வந்துடும். அப்படியா?
2: அது ஒட்டி வெங்காயத்தோட
0: அகன்றிடும் சில நேரம். சரி, நான் உங்களுக்கு முன்னாடி இத சொல்லிடுறேன். மலை, உண்மையான மலையில ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது. அது என்னண்டா மலை பாதை, பாதை போகுது இல்ல மேலுக்கு, அது ஏறும் ஏறும் வர்றது இறங்குற நேரம் இறங்கலாம், ஏறும் இறங்கும்
2: பாதை அசையாது.
0: அசையாது அது அந்த வருடத்திலே இருக்கு, ஆனா ஏறும் இறங்கும் அந்த பாதை. பாருங்க எவ்வளவு மூளையான எவ்வளவு கெட்டிக்காரியன்னு பாருங்க. கெட்டிக்காரி சொல்லல நீங்க என்ன பாத்து?
2: குட் கேர்ள், குட் கேர்ள்,
0: குட் கேர்ள், குட் கேர்ள். சரி, இப்ப உங்களுக்கு நான் காதல் நீ தானா? காதல்
2: நீ
0: சொல்லுங்க.
2: நீங்க உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கேக்குறேன், நீங்க சின்ன பிள்ளைல என்ன சிம்பிளா
0: கேக்குறேன். என்னங்க என்ன? கண் வச்சிருக்கிற
2: நடிகை
0: யாரு?
2: கண் வச்சிருக்கிற நடிகை
0: சிம்ரான் இல்ல, அவர் சிம்ரான் இல்ல வருது, கண் அண்டு வர இல்லையா? கண் வச்சிருக்கிற நடிகை, நல்ல ஃபேமஸான நடிகையா? கண் வச்சிருக்கிற நடிகை யாரு? அவரோட பேர்ல கண்
2: இருக்கும் தெரியும்.
0: அதுதாங்க அந்த நடிகை, நான் அந்த படம் ஒண்ணு பாக்கேன்னு தெரியாதே. அவன் நடிச்ச படம்
2: அவன் நிறைய நடிச்சிருக்கான்,
0: நடிச்சிருக்கான், நல்ல அழகா இருப்பாவா?
2: நல்லா இருப்பாங்க.
0: கண் கண் கண், எனக்கு உடனே அது புலப்பட இல்ல. அடையப்பா கண் கண் கண் கண்,
2: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: என்னண்டே
2: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: அதான் பாக்கலாம் பாருங்க, யாராவது கெட்டிக்காரங்க அனுப்புறாங்களான்னு பாக்கலாம். ஒருத்தர் ஒருத்தருமே அனுப்ப இல்ல, எல்லாரும் தூங்கிட்டாங்க கண்ணோட. உங்களோட கண் வரைய எல்லாரும் தூங்கிட்டாங்க பயத்துல. சரி, நீங்க சொல்லுங்க, எனக்கு கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு.
2: சுகன்யா,
0: சுகன்யா, சுகன்யா அப்படி வருமா? அப்ப நீங்க இப்படி பிரிக்கிறீங்க, சு கன் யா அப்படிதானே? சு கன் யா பாட்டை எடுத்த வரேன் உங்களுக்கு. காதல் நீதானா?
2: சரிமா, நன்றிமா, நன்றிமா.
0: இப்பவே கேளுங்க சரியா? அப்ப என் தரையிலன்னு சொல்லக்கூடாது. இந்த சலுகை எல்லாம் என்னண்டா இப்பதான் நீங்க அதை கேக்குறீங்க, கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, அதனாலதான் நான் இப்பவே உங்களுக்கு தரது. சரியா?
2: நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன், நம்ம பக்கம் உடனே வந்துருக்கு.
0: நல்லது, இது ஒரு பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராணியம்மாவின் பாடல் உடனே சுட சுட வருது. ராணியம்மாவோட பாடல் சொன்ன எங்க?

சரியாக 1:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM என்ற தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:36. நிறைவாக ஒரு பாடல் எடுத்து வந்து, நிறைய பாடல் இருக்கு, நீ வானம் மலை நீர் காற்று என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி எத்தனையோ பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் இணைந்து கொண்டவர்கள் முதலில் ரமணி ராஜேஷ் நீங்கள் இணைந்திருந்தீங்கள், இளவரசு இணைந்திருந்தார், ரேவதி அம்மா இணைந்திருந்தார், செல்வகுமார், ராஜ்குமார், அர்ஜுனன், வரதராஜன் இணைந்தார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை, பேச்சு சத்தம் வரவில்லை, மீண்டும் இணையவில்லை. சரி, மஜித், மற்றது ராஜவேல், சந்திரசேகர், ஆண்டாள், கணபதி அண்ணா, மற்றது கண்ணன், ஷாகுல் ஹமீத், ரதீஷ், வீரமணி, கிருஷ்ணா, சந்திரராஜ் மாமா, விஜயகுமார், ராணி அம்மா, லியோ தாத்தா, கண்ணன் சேகர், மணிகண்டன், ஜெகவர் சாதிக்கண்ணா, மற்றும் ராஜவேல், இப்படி பலர் நீங்கள் காட்டடையில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருடைய பாடல்களும் நாளை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பிடித்தமான நீ என்று வரும் சொல்லு வரும் மிகவும் பிடித்த ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நீங்க எல்லாரும் தூக்கத்துக்கு போகலாம். உங்கள் தூக்கம் உங்களை தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாட்டை கேட்டாலே தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு பிடித்த இந்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போம் பாடலை.

நான் இந்த சொன்ன பெயர்களுக்கே எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுடைய பெயரை சொல்லாம தவறுதலா விட்டுவிட்டேன் பிறகு நீங்கள் எதுவும் நினைத்துக் கொள்ளுவீர்கள். தமிழன் பாரதி வேற யாரெல்லாம் எங்களுடைய பெரியசாமி பாத்தீங்களா, பெரியசாமி தமிழன் பாரதி மற்றும் வேற யாரு சரி யார் யார் இதுல நீங்க உலக பேரையும் தான் பார்த்திருந்தேன். அருள், அருளையும் விட்டு விட்டேன். அருள் பாத்தீங்களா, இப்படி நாங்கள் பார்க்காம சொல்லாம இருந்தால் நல்லதல்ல. சரி, இவர்கள் எல்லாம் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு சாத்தூர் ரமேஷ் உங்களுக்கும் சொல்லிக்கொள்றேன். சாத்தூர் ரமேஷ் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த பாடல் உங்களை எல்லாம் முரடான மூந்தா கண்ணா நீ தூங்கடா என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். என் நண்பர்களுக்கு

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு நலம்தானே. எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? முதற்கால் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களோடு இப்பொழுது காற்றலையில் இணைய வந்திருக்கிறேன். எல்லோரும் நலமா இருக்கிறீர்கள் என்று மட்டும் தெரிகிறது, நலமா இருப்பீர்கள் என்றும் தெரிகிறது. சில அன்பு உறவுகளை காணவில்லை என்றால் நாங்கள் ஏதோ நலக்குறைவோ என்று நினைச்சு விடுவோம், அடிக்கடி தேடுகிறோம். அப்படி நீங்கள் நாங்கள் தேடும் போது அழைக்கும் போது ஒரு சிம்பிள் போடுங்க, ஹாய் நலம் அல்லாட்டி ஏதாவது ஒரு பூ, அப்ப சரி அப்ப நீங்க இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். சரி, ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாமா?

0: நிகழ்ச்சியில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். சற்று வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு காதுக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஏதோ ஒன்று வித்தியாசமாக படுகிறது, பார்க்கலாம் என்ன. எனக்கும் தெரியவில்லை. வணக்கம் லெனின். வணக்கம் லெனின். வணக்கம்.
1: வணக்கம். இனிய நள்ளிரவு. வணக்கம் அம்மாவுக்கு. எப்படி இருக்கீங்க?
0: உங்களுக்கு நல்ல, எனக்கு நள்ளிரவு, உங்களுக்கு பகல் இல்லையா? நேரம் சரியாக 10:16 அது காலை நேரம். இன்றைக்கு 3rd May 25 2022 இந்த அல்லாட்டி நான் இது லைவ் இல்லையன்னு நினைச்சு கொள்ளுவார்கள், அதனால தான் சொன்னேன். சரி, நான் பேசும்போது உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரிகிறதா? இப்படித்தான் அப்பா?
1: இல்லம்மா,
0: எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியறது போல தெரிகிறது. காதுக்களை எல்லாம் அப்படியா கேக்குது? ஒருவேளை
1: ரொம்ப நாள் வந்து வராதனால
0: அப்படி தெரியறது. நீங்க உடல் நல்ல குறைவா இருக்கிறீங்க போல இருக்கிறது.
1: ஆமாமா, எனக்கு கொஞ்சம் ஆமாமா.
0: கவனமா இருக்க வேண்டும். உடனே வைத்தியம் செய்து கொள்ளுங்கோ, மருந்து எடுத்துக் கொள்ளுங்கோ. இது கதம்பத்துல நீங்க இணைஞ்சிருக்கீங்க, கதம்பத்துல இணைஞ்சிருக்கீங்க. நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க பதில். அடுத்தடுத்து வந்து இணைந்து இது பாட்டு கேக்குற மாதிரி அல்ல, கேட்டுட்டு அப்பா பாட்டை போடுவார், நீங்க கேட்டுட்டு கையெழுத்தி சூப்பர் அப்பாண்டு கை தட்டுற மாதிரி இல்ல. இது நேர் நேரம் இல்ல, இப்பொழுது கதம்பமாக மாறிவிட்டது. நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் டாங் டாங் டாங்னு அடுத்தடுத்து வந்து சொல்லலாம். யாருக்கு புள்ளி பாப்போம். சில நேரம் முடிந்தால் நாங்கள் பரிசம் அளிப்போம். சரியா?
1: சரிம்மா.
0: சரி,
1: இப்ப இன்னொரு விண்ணப்பம். முதல் நேருக்கு ஒரு பாட்டு
0: குதிக்கும். அது கிடைக்காது. அது இதுல பழக்கம் இல்ல. என்ன எல்லாத்துலயும் நாங்க பாட்டு தானே கேக்குறீங்க. முதல் இப்ப பாட்டு குடுக்காட்டி நீங்க என்ன நாளையில இருந்து வர மாட்டீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, பாவம் தானே மற்ற நேர்கள் எல்லாரும். முதல்ல வர்றவங்க டக்கு டக்குனு பாட்டு கேட்டு போனா மற்றே பாவம் தானே. அப்பாதான் தாராளமா உங்களுக்கு பாட்டு தருகிறார். இனி குரல் முரசு வரப்போறது, அதுல நீங்க பாட்டு கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்பது கேட்கும் கேள்வி, அதாவது உங்கள்ட்ட தான் முதல்ல ஆரம்பிக்க போறேன். உயிர் இல்லாதது வால் வால் உள்ளது. வால்டா தெரியும் தானே, பின்னுக்கு இருக்கு ஆட்டுறது. அந்த வால் உள்ளது, உயிர் இல்லாதது, அது எது? உயிர் இல்லாதது வால் உள்ளது, அது எது? அதுல எத்தனையோ இருக்கிறது. இப்ப நான் ஒன்றுக்கு கொடுத்த மற்றதுங்கள பொருந்தாது, எத்தனையோ இருக்கிறது. உயிர் இல்லாதது வால் உள்ளது, வால் இருக்கு. வால் லெனின், லெனின் எழுதிடுறோம் இப்ப, நான் மறந்துடும். லெனின் ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடி காட்டுங்க பாப்போம். ரெண்டு வரி டக்குனு பாடணும்.
1: பாட இல்லம்மா, பாட முடியாதுமா, தொண்டை சரியில்லம்மா.
0: சரியா, சொல்லுங்க. நல்ல கால நீங்க ஒரு பாடகரா வந்தா என்ன, திடீர்னு பாட சொன்னா என்ன? உயிர்
1: சொல்லுங்கம்மா.
0: உயிர் இல்லாதது வால் இருக்கும், வால் இருக்கும். அதுல நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, அது என்ன? சரி, உயிர் இல்லை, கால் கால்கள் இருக்கு, கால் இருக்கு, அது என்ன?
1: உயிர்கள் இல்லை, கால் உள்ளது.
0: உயிர் இல்லை, கால்கள் இருக்கிறது அல்லது கால் இருக்கிறது, அது என்ன? அது என்ன? சரி, நன்றி. நீங்க முன்ன இணைஞ்சு கொள்ளுங்க, ஞாபகம் வந்துட்டா கண்டுபிடிச்சிட்டா. நன்றி, நன்றி, நன்றி. இங்கே வணக்கம் எங்களுடைய விஜய ராகவன். வணக்கம் விஜய ராகவன், எப்படி இருக்கிறீங்க ஐயா?
2: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: அம்மா இது ஐயா இல்ல.
2: வணக்கம். வணக்கம்மா.
0: இந்த குரல் அவ்வளவு அப்படி வந்துருச்சா இப்ப சேஞ்சா?
2: ஆமாம்மா,
0: ஐயா மாதிரி.
2: ஆமாம்மா,
0: ஐயா மாதிரி கேக்குதா?
2: இல்லம்மா, இல்லம்மா,
0: 16 வயசு பொண்ணு மாதிரி தெரிஞ்சு ஐயாண்டுவீங்களா நீங்க? என்ன நீங்க இது என்ன சொல்ற போய் சரியா போய் சொல்லணும், புடிவிட சொல்றீங்களே.
2: அந்த இது வந்துச்சு அப்படியே.
0: வந்துருச்சு சரி. நலமா இருக்கீங்க தானே? எப்பவும் நலமா இருக்க
2: நல்ல
0: சுகமா இருக்க.
2: ஐயா லைவ்ல சொல்லிட்டு நாங்க வந்துருவாங்க.
0: பல் போனால் சொல் போயிரும் சொன்னாங்கல்ல? ஒன்றுதான் போயிருக்கு பல். அதான் இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த உடம்புல இருந்து ஒரு உறுப்பு போச்சு. போங்க. கவலையா இருக்குது. போனாலும் பரவாயில்ல. வேதனைய தந்துருச்சு.
2: அது வந்து கிரகம் பெயரும் போது இந்த சுக்கிரன் சுக்குரு சுக்குரு மாறும் போது அந்த பல்வழி வருமாமா? அது அதான் சொல்றாங்க.
0: கிரகம் மாறும் போது பல்லு வலி வரா?
2: உடல் உறுப்புகள் வந்து சில உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும் போது இந்த கிரக நிலை மாறும் போது ஏதாவது பல்வழி எல்லாம் வரும்னு சொல்றாங்க. அது ஜோசியா சொல்றாங்க.
0: ஓ, பல்லு வலி வந்தா பல்லு எடுக்க வேண்டி வந்துருச்சேன்.
2: நடக்கிறது
0: நடந்து கொண்டுதானே இருக்கு. நடக்கிற நேரம் எது நடக்கணுமோ அது நடந்து கொண்டுதானே இருக்கு.
2: காலையில சாப்பிடுறோம், மத்தியான சாப்பிடுறோம், நைட்டு சாப்பிடுறோம், தூங்கி போறோம். அதான் போய் விட்டு கையா போச்சு. அப்படிலாம் ஜோசியம் இருக்கு.
0: அதுல ஜோசியம் இல்லையா? அப்ப அதுக்குன்னு அப்ப இப்ப நீங்க சொன்னீங்களே,
2: நம்ம நம்ம சிக்கன் சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிடுவோம், ஜோசியம் சொல்றேன்னா சொல்ல முடியாது. இது சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க, இதுல இருக்கீங்கன்னு சொல்றாங்க. டாக்டர் வந்துடுறாங்க, ஜோசியம்
0: வந்து. சரி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உயிர் இல்லாதது வாழ்வு.
2: நீங்க சொல்லிட்டீங்க
0: என்ன
2: பட்டு பண்ணு சொல்லிட்டீங்க. பட்டன் பட்டன் சொல்லிட்டீங்களா?
0: எப்ப சொன்னா? எப்ப
2: சொல்ல பட்டு பட்டு பேசுனீங்க. சரி, பட்டமா இருக்கும் நான் பட்டம்
0: சொல்லிட்டேன். நான் சொல்லவே இல்லை. நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு புள்ளி. ஒரு வணக்கம் சொல்லுங்க பாப்போம். நீங்க பேசுறது வருதான்னு பாப்போம். ராஜேந்திரன், ஒரு நிமிஷம் தாங்க ஐயா. எங்க இப்ப பேசுங்க ராஜேந்திரன், பேசுங்க. ராஜேந்திரன் வர, இப்ப பேசுங்க ராஜேந்திரன். இருக்கா பாப்போம். ஒரு நிமிஷம். இப்ப இப்ப இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. இல்ல, என்னிடம்தான் பிள்ளை இருக்கிறது. ஒரு நிமிடம் தாங்கோ, சரி செய்தான். இப்ப பேசுங்க. எங்க இப்ப வருதான்னு பாப்போம். வணக்கம் சொல்லுங்க அம்மாக்கு. வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம். இப்ப பேசுங்க. இல்ல, ஒரு நிமிஷம் தாங்க ராஜேந்திரன். ஒரு நிமிஷம் உங்களை வச்சுதான் இதை சரி செய்யலாம். இந்த நீண்ட நாட்களுக்கு பின்பாக அந்த இணைப்பு நாங்கள் உபயோகிக்கவில்லை இல்லவா. எங்க இப்ப பேசுங்க ராஜேந்திரன். இப்ப ஒரு தடவை, இன்னொரு தடவை பேசுங்க. குறை நினைக்க வேண்டாம். இப்ப பேசுங்க. சரி, அடுத்த இணைப்புக்கு வாங்குவோம். நீங்க இருக்கா? அப்ப அடுத்த இணைப்புக்கு. நேரம் சரியாக இப்பொழுது 12:54 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:25. காற்றலை இணைந்து கொள்ளும் ராஜேந்திரன் சந்திக்கலாம். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக இருக்கிறம்மா.
0: நல்ல சுகமா இருக்கும். நல்ல சுகமா நலமா இருக்கணும். நோயற்ற வாழ்வு இருந்தாலே போதும். அதுதான் முக்கியம் இல்லையா மனிதனுக்கு?
3: நல்லா இருக்கிறம்மா. நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். சரி சரி. இப்ப ராஜேந்திரன், நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். எங்க
3: பட்டம்? பட்டம்
0: ஒன்று. பட்டம் வேற என்ன உங்களுக்கு தோணுகிறது? வேற ஏதாவது?
3: வேற எதுன்னா வேற
0: வாழ் இருக்கும், உயிர் இருக்காது.
3: வாழ் இருக்கும், உயிர் இருக்காது. ஒண்ணுதாமா உயிர் இருக்காதுன்னா அது ஒண்ணுதான், வாழோட இருக்கு, பறக்கும். உயிர் இல்ல.
0: வேற ஒன்றுக்கும் உயிர் இல்லையா? வேற ஒன்றும் இல்லையா? வாழ் இருக்கும், உயிர் இருக்காது. சரியா, கால் இருக்கும், உயிர் இருக்காது. அது என்ன? கால் இருக்கும், உயிர் இருக்காது. நாற்காலி கட்டிக்காரன் ஒன்று ஒன்று
3: முக்காலி
0: சரி சரி கட்டிக்காரன். ஓ ஓ நான் லெனின் கொண்ட போட்டுட்டேன் ராஜேந்திரன் போடுறதுக்கு லெனின். நீங்க ஒரு மா இது எடுக்க பாத்தீங்க பாருங்க தெரியாம ராஜேந்திரனுக்கு ரனுக்கு ஒன்று ஒரு புள்ளி. நன்றி நன்றி ராஜேந்திரன், மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 10:26 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம் கண்டிய நேரம் செய்ய 12:56. அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். என்னுடைய தொலைப்பு அதாவது 514-519-2379 அதுக்கும் வந்து நீங்கள் ஒரு தடவை பாருங்க. அது சத்தம் வராமல் இருக்கிறது என்னன்னு பார்ப்போம், தயார் பண்ணி பார்ப்போம். சரி நீங்க இணைஞ்சு கொள்ளலாம்.

படத்திலே லெனின் வணக்கம், விஜயராகவன் உங்களுக்கு வணக்கம், அடுத்தது யார் ஜார்ஜ் உங்களுக்கு வணக்கம், ராஜேந்திரன் கரூர் உங்களுக்கு வணக்கம், ஃபாரூக் குட்டிப்பையனுக்கு வணக்கம், வடலூர் ஆனந்தனுக்கு வணக்கம், எங்களுடைய சந்திரராஜ் மாமாக்கு வணக்கம்.

0: வரலாற்றில் இணைந்து கொள்ளும் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறமா. ஐயா நல்லா இருக்காரா?
0: அப்பா நல்லா இருக்கா? அது என்ன சோகமா அப்பாட நிகழ்ச்சி இந்த நேரம் வரையில நின்னு சோகமா போச்சு.
1: எப்படி எப்படிமா உள்ளுவரெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க?
0: பிள்ளைகள்டா எப்படி எங்களுக்கு
1: அடிச்சு புடிச்சு வருவாங்க? அடிச்சு புடிச்சு ஏறி செவரு
0: இப்ப பாருங்க, இப்ப யாரையும் காண இல்ல. மற்ற நாள் அடிச்சு புடிச்சு போறவங்க இன்னைக்கு வரையில
1: நடக்கிறது வேற. எனக்கு எனக்கு போன் பண்ணி 10 நிமிஷம்
0: கழிச்சு
1: வாங்கன்னு நேரடி முதல் நேரா பேசுறதுக்கு தான்.
0: மாளிகையா மலத்துக்களை போட்டிருக்கேன். வணக்கம். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா?
1: கேளுங்கம்மா.
0: ஒவ்வொரு நாளும் சரியா 24 மணித்தியாலத்துக்குள்ள சரியா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை இணைந்து பின்பு பிரிந்து விடும், அது என்ன?
1: ஒவ்வொரு நாளும் இணைந்து பிரிந்து விடும். உயிர் இருக்கா இல்லையாமா?
0: உயிர் இல்ல.
1: எனக்கு நேரம் சரியில்லைமா. எனக்கு நேரம்
0: சரியில்லை.
1: கடிகாரம்
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் கண்டுபிடிச்சிட்டீங்க. கட்டிக்காரன் நன்றி.

வளருவது எது? கதம்பத்தில் இங்க பார்க்கலாம், பலதும் நாங்கள் கலந்து எடுத்து வருகிறோம். வெட்ட வெட்ட வளருவது எது?

0: வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க எது எந்த கல்வி?
1: வணக்கம்மா.
0: எதுக்கு பாதை கண்டுபிடிச்சிட்டீங்க? வெட்ட வெட்ட வளருவது.
1: வெட்ட வெட்ட வளருவது காதல்.
0: பொறுங்க, தண்ணி குடிச்சிட்டு வர.
1: அந்த பக்கமும் எதிர்ப்பு, இந்த பக்கமும் எதிர்ப்பு, அதே மீறிதான காதல் நடக்குது.
0: என்ன எங்க விட்டுறோம் நாங்க? விட்டலையே. அத
1: சரிமா, வெட்ட வெட்ட விளையாடுவது நகம்.
0: நகம் அது சரியான ஒன்று. சரி சரி சரி, மற்றவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். நன்றி நன்றி. இன்னொன்று கேட்டனல்ல, கண் இருக்கிறது, கண் இருக்கிறது மணி இல்லை. அது என்ன?
1: கண் இருப்பது
0: மணி இல்லை, மணி இல்லாத கண் இருக்கு.
1: சரிமா, தெரிஞ்சிட்டு
0: வரேன். அடுத்து ராஜேந்திரன் இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க வணக்கம் எங்களுடைய விஜயராகவன், சொல்லுங்க எது கண்டுபிடிச்சிட்டீங்க?
2: வெட்ட வெட்ட வளர்வது நகம், தலைமுடி.
0: தலைமுடி உங்களுக்கு ஒரு புள்ளி, அவருக்கு ஒரு புள்ளி, விஜயராகவனுக்கு. சரி, கண் இருக்கிறது மணி இல்லை, மணி இல்லாத கண் இருக்கிறது.
2: நன்றிமா நன்றிமா
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க பாக்க. கண் இருக்கிறது மணி இல்லை.

0: வணக்கம். எங்கே? வணக்கம் ராஜேந்திரன்.
1: வணக்கம். வணக்கம்.
0: என்னத்த கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: ஒன்னு வந்து முடி நகம். அம்மா
0: முடி நகம் ரெண்டு பேர் ரெண்டும் சொல்லிட்டார்கள். வட்ட வட்ட வளர்வது. நன்றி. அப்ப உங்கள்ட்ட இன்னும் முடி உள்ளது, அது என்ன? முடி உள்ளது என்ன?
1: தேங்காய். அம்மா
0: தேங்காய் கட்டிக்காரன் ராஜேந்திரனுக்கு. ராஜேந்திரன் ரெண்டு புள்ளி எடுத்துட்டீங்க.
1: கண்ணு இருக்கு, முடியும் இருக்குமா, தேங்காய்க்கு.
0: அப்ப உங்களுக்கு இன்னொரு புள்ளி, அந்த கண் இருக்கு மணி இல்லை என்றதுக்கு அது தேங்காய், கண்ணு இருக்கு அதுக்கு கட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: விஜயராகவன் சொல்லுங்க.
1: வணக்கம்மா. அது வந்து ஒன்னு தேங்காய் ஒன்னு நிழல்மா.
0: நிழல் என்பது சரி, அது அந்த அதாவது கூட வரும் உயிர் இல்லை, கூட வருவது நிழல். சரி சரி, உயிர் இல்லை, மூக்கு இருக்கு, எங்க அதை கண்டுபிடிங்க பாப்பா. மூக்கு மூக்கு
1: மூக்கு இருக்கு,
0: மூக்கு இருக்கு. சரி அப்ப யோசிச்சு கொண்டு வாங்க. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ஜார்ஜ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி, நல்லா இருக்கிறேன் அம்மா, நல்லா இருக்கிறேன்.
0: அதாவது அப்பாட நேரத்தை மாத்திட்டோம், அதுக்காக யாரும் குறை விளங்க வேண்டாம். என்னண்டா அப்பா வந்து இந்த நேரத்துல
2: நல்லது அம்மா, இனிமே நோன்பு வேற தொடங்க போகுது. அப்ப காலையில அதாவது கூப்பிடுறவங்களும் கம்மியாகும். அப்ப சாயந்தரத்துல அப்ப கண் நிறைய பேர் வருவாங்க நேயர்கள்.
0: அது மட்டுமில்ல அப்பா, இது இப்ப வந்து ஒரு மணி பாருங்க, அப்ப இப்ப இவ்வளவு ஒரு மணித்தியாலம் மாறுபட்டு இல்லமா, அப்ப அவருக்கு கொஞ்சம் பாவம் சிரமம்மா. அதனால அவர் எட்டு மணிக்கு ரெண்டா, இங்க எங்களுக்கு வந்து பத்தரை மணி, அப்ப காலையில அப்ப ஒரு கதம்பன் நிகழ்ச்சி, இப்ப பாடுவோர் பாடலாம், அல்லாட்டி இப்படி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து முடிச்சு கொள்ளலாம். சரி, மூக்கிருக்கு உயிர் இல்லை, மூக்கிருக்கு அது என்ன?
2: மூக்கிருக்கு உயிர் இல்லை,
0: மூக்கிருக்கு மூக்கிருக்கு இதுதான் கடைசி மட்டும் போகும் நினைக்கிறேன். நல்லது, சூப்பர்,
2: சென்று வருகிறேன்.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி. நேரம் சரியா ஒரு மணி ஒன்பது நிமிடம், அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:39.

0: நேரம் சரியாக இப்பொழுது 1:10 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 10:40 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இங்கே பார்ப்போம் கெட்டிக்காரர் யார் என்று பார்ப்போம். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மாக்கு வணக்கம். அம்மா
1: நீங்க நலமா இருக்கிறீங்களா? விடை கிளிமூக்கு மாங்காயா?
0: இது சாப்பிட முடியும். இது சாப்பிட முடியாது. இது
1: சாப்பிட முடியாதா?
0: இல்ல கிளிமூக்கு
1: வருகிறேன்.
0: கிளிமூக்கு மாங்காய்க்கு மூக்கு இருக்கா? அதுல
1: அத மூக்கு மாதிரி ஷேப் இருக்கும். மூக்கே இருக்குமா?
0: ஷேப் இருக்கு. இது மூக்கு மாதிரி ஷேப் இருக்கு. சரி, உங்களுக்கு ஒன்று போட்டுறேன். கிளிமூக்கு மாங்காய் ஒன்று, இன்னொன்று இருக்கு. நான் வச்சிருக்கத கொண்டு வாங்க. எல்லாரும் பயமுறுத்துறாங்க அம்மா, அந்த பல்லு எடுத்த உடனே குழி உள்ள போகுது, கண்ணத்துல குழி விழுது, கழி விழு உங்களுக்கு என்று சொன்னாங்க.
1: அது வந்து ஒண்ணே இல்ல மீராமா, சிரிச்சா குழி விழுந்தாதான் அழகா இருக்கும்.
0: சிரிச்சா குழி
1: சிரிச்சா? ஆமா, வேற ஒண்ணு இல்ல. வேற எந்த
2: வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன் சகோதரே. கேக்குது?
2: நல்லா இருக்கீங்களா
1: கண்ணன் சகோதரர்? கொஞ்சம் மெதுவா தான் கேக்குது.
2: நல்லா இருக்கீங்களா?
0: இப்ப
2: கேக்குதாமா? என் குரல் மாதிரி வரும்.
1: ஆமா, நீங்க சாப்பிடுறது இல்ல பாவம். சாப்பிடமாட்டீங்க.
0: எனக்கு நல்லா கேக்குது.
1: இப்ப கொஞ்சம் அதிகமா கேக்குது.
0: இப்ப
1: பரவாயில்ல.
2: இப்ப சொல்ல சொல்லுங்க.
0: நல்லா கேக்கு. உங்களுக்கும்
2: கொஞ்சம் சின்ன மைல் டீடைல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க.
0: கண்ணன் சொல்ல போறாரு வாங்க. மூக்கு இருக்கும், உயிர் இல்ல. சொல்லுங்க
2: கண்ணன். மகாலிங்கமா இருக்குமா? ஒருவேளை
0: உயிர்
2: இருக்குதா? ஓகே,
0: இது உயிர் இல்ல.
2: உயிர் இல்லாததா?
0: வெட்ட வெட்ட தலைக்கும்
2: கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டளகி கேளம்மா, காதல் கொடி தானம்மா. யாத்திமன் சொன்னா கரெக்டா?
0: அவர் அந்த அவருக்கும் உங்களுக்கும் ஒரே மைண்ட். எல்லாரும் அந்த ரெண்டு பேரும் ஒரே வட்டத்துக்கு. இவரும் ராஜ்குமாரும் ஒரே வட்டத்துக்கு இருக்கிறாங்க. மாளிங்க ஐயாவும் ஃபாரூக்கும் ஒரே வட்டத்துக்கு
2: இருக்காங்க.
0: ஒரே
1: வட்டத்துக்கு
0: செட் செட்டா இருக்கிறாங்க. நாங்க மட்டும் தான் தனியா தனியா இருக்கிறோம். சரி, வீட்டில் இருக்கிறது சரியா, காட்டில் இருக்கும், வீட்டில் இருக்கும், காற்று வந்தால் பறந்து செல்லும், அது என்ன?
2: காற்று வந்தா பறந்து செல்லும்.
0: காட்டில் காட்டிலும் இருக்கிறது, வீட்டிலும் இருக்கிறது, காற்றடித்தால் பறந்து செல்லும், அது என்ன?
1: காற்றடித்தால் பறந்து
0: செல்லும். இல்லையா, காற்றடிச்சாதான் கிளி பறக்குமா? கிளி சும்மாவே பறக்குமே. என்னமா காட்டிலும் இருக்கும், காட்டிலும் இருக்கும், வீட்டிலும் இருக்கும், காற்றடித்தால் பறந்து செல்லும். அம்மா கட்டிக்காரி உண்டு, பஞ்சு.
2: என்ன சொன்னாங்க?
0: பஞ்சு பஞ்சு பஞ்சு வீட்டுல தலகாணி
2: இருக்குது,
0: காட்டு அடிச்சா பறக்கும் சொன்ன, காட்டுல இருக்கு தானே பருத்தி, இல்லையா? இருக்கு
2: பருத்தி, வயக்காட்டுல வயல்ல
0: அது காட்டுலயும் இருக்கு. நீங்க நிஜமாயி நீங்க
2: கண்ணாடி மூக்கு, கண்ணாடி
0: உயிர் இல்லை, மூக்கு கண்ணாடிக்கு எங்க இருக்கு மூக்கு? அது
2: மூக்கு, மூக்குல உட்காருது
0: இந்த மூக்கு, கடைசி மட்டும்
1: வார்த்தைகள்ல இருக்கு, வார்த்தைகள்ல மூக்கு இருக்கு, வார்த்தைகள்ல சொல்லுல
2: அப்படியா, சொல்லுல மூக்கு இருக்குதா?
0: என்னதுல இருக்கு? அம்மா அம்மா சொல்லு,
1: இல்ல மூக்கு கண்ணாடி, அந்த சொல்லுல
0: சொல்லாம் மூக்கு இருக்கு, உண்மையா மூக்கு இருக்கு, மூக்கு மாதிரி ஷேப் இருக்கு. அம்மா வந்து
2: மூக்கு இருக்கு,
0: அம்மா சொல்றா இல்ல அம்மா, இப்ப கிளிமாங்க
2: மூக்கு இருக்கு, ஆனா உயிர் இல்ல,
0: உயிர் இல்ல அதுக்கு.
2: அப்ப மாங்காதான் கிளிமாங்கான்னு சொல்லுவாங்க, அதுல மூக்கு இருக்குல்ல,
0: அது மூக்கு. சரி, அது ஒன்று சொல்லியாது,
1: இன்னொன்று
0: சாப்பிட முடியாது.
2: இன்னொரு இன்னொன்னு வந்து இன்னொரு மாங்கா
0: இல்ல, சாப்பிட முடியாது, அதனாலதான் நான் அதை சொல்லிட்டேன். இப்ப சாப்பிட முடியாது,
2: சாப்பிட முடியாதா? சாப்பிட முடியாது, அதுல ஏதாவது புளிப்பா இருக்கு ரொம்ப, அதனால சாப்பிட முடிப்பாங்க.
0: இல்ல இல்ல ஐயா, ஒரு எங்க எங்க பாக்கலாம் கட்டிக்காரன், கட்டிக்காரன் தான் பாப்போம். சரி, ஞாபகப்படுத்திக்கொண்டு ஓடியாம் சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி நன்றி. சரி, எங்க விஜயராமன் நீங்க வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். எங்க பாக்க, அந்த மூக்கு தான் இப்ப கடைசி மட்டும் நிக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இத கடைசி மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போலாம். இங்க கட்டிக்காரர் யார் அத கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். எங்க நேரம் சரியாக 1:18. அது கரண்டிய நேரம், இந்திய இளைஞர் நேரம் சரியா 10:49. கதம்பம், கதம்பத்தில் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம்.

எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல். இது நல்லது கெட்டது, அதாவது நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிப்பார்கள். இது ஒரு திரவம், நாலு எழுத்து சொல். எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நாலு எழுத்து சொல் நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிக்கப்படும் ஒரு திரவம். இது நாலு எழுத்து சொல்.

0: ஒரு சொல் கொடுக்கிறேன். நான் இப்ப ஒரு சொல் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு, நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிக்க கூடியது. அதாவது கல்யாண வீடு அப்படி நல்ல நல்ல விடயங்களுக்கும் சற்று இறந்த வீடு அதுகளுக்கெல்லாம் பாவிக்க கூடியது. ஒரு திரவம், ஒரு திரவம் நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல் அது. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நான்கெழுத்து சொல் கேட்டீங்க, நல்லதுக்கும் பயன்படும் அமங்கலத்துக்கும் பயன்படும். பன்னீர்
0: கட்டிக்காரன், ராஜ்குமார் கட்டிக்காரன். அடுத்தது
1: நன்றி.
0: உங்களிடமே கேட்கிறேன், நீங்க கேட்டுட்டு நீங்க விடைபெறலாம், சொல்ல முடியாது. சரியா? அடுத்தது
1: சரி சரி சரி.
0: வெயிலுக்கு இது உதவும், வெயிலுக்கு ஒதுங்கி நிக்க அல்ல வெயிலுக்கு வெயில் சுடாமல் நீங்க நிற்பதற்கு உதவும் நான்கெழுத்து சொல் இது. இது நல்ல விடயங்களுக்கும் பாவிப்பார்கள், கெட்ட விடயங்களுக்கும் பாவிப்பார்கள். ஆனா வெயிலுக்கு வெப்பத்தையும், வெப்பத்துக்கு நீங்க ஓடி போய் அது நிக்கலாம். நாலு எழுத்து சொல். சரியா?
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பன்னீர்.
0: பன்னீர் பன்னீர் அவர் சொல்லிட்டார். பன்னீர் சரியான விடை, நீங்களும் சரியா சொல்லிருக்கீங்க. பன்னீர்.
2: இன்னொன்று பேர்ல சொல்லுங்க.
0: பன்னீர் பன்னீர் பன்னீர்
2: என்றது திரவம். பேர்ல மனுஷன் பேர்
0: இல்ல, அப்படி பேரும் இருக்கு. பன்னீர் செல்வம், பன்னீர் பன்னீர் ரெண்டு பேரும் இருக்கிறது. இது வந்து திரவம், திரவம் இது.
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி. நேரம் சரியாக 1:24. இங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா அம்மா ரேவதி அம்மாக்கு வணக்கம். ரேவதி அம்மா, அம்மா வணக்கம்.
3: மீரம்மா
0: வணக்கம். வணக்கம்.
3: நான் மீரம்மா, இப்ப ரெண்டாவது சொன்னது கேக்கல. கோமியம்மா, அது கோமியம்
0: இல்லையம்மா.
3: நல்லதுக்கு கெட்டு, சாரி, இப்ப ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்க அது கேக்கல. என்னமோ
0: கோமியம் இல்ல, கோமியம் இல்ல, அது பன்னீர் அம்மா
3: சொல்லிட்டு.
0: ரெண்டாவது நான் சொன்னது அதுவும் நாலெழுத்து சொல் அது.
3: சரி.
0: வெயிலுக்கு, அதாவது வெயில் நாட்கள்ல நீங்க இங்க போய் நிக்கலாம்.
3: சரி
0: சரியா? நல்லது கெட்டது விடயங்களுக்கு இதை பாவிப்பார்கள். இது இந்த இடம் தேவைப்படும். இது இது தேவைப்படும்,
3: தேவைப்படும்
0: நாலெழுத்து சொல்.
3: வெயில் நாளுக்கு
0: நிழலுக்காக பாவிப்பார்கள், நல்லது கெட்டதுக்கும் பாவிப்பார்கள். இது நாலெழுத்து சொல்.
3: சரி.
0: நன்றி
3: நன்றி.
0: எங்கே பாரு ஓடி வாங்க பாக்கலாம், ஓடி வர்றீங்க. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சத்தமா பேசுங்க ராசா. ராஜேந்திரன் இளநியா? இளநீர். அது நீங்க குடிக்கிறதுக்கு சொல்றீங்க, பரவாயில்லையா? அதுவும் பரவாயில்ல. இளநீர் நல்லது கெட்டது பாவிக்கலாம், திரவம். ஆனா இது குடிக்க கூடியது என்று நான் சொல்லல. இது இத சரியா சொல்லிட்டாங்க. பன்னீர் நல்லது கெட்டதுக்கு பாவிப்பா.